ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் துப்பாக்கிகளை திரும்ப வாங்கும் திட்டத்தை தொடங்கவிருக்கிறது. அது வரும் நவம்பர் மாதம் நடப்புக்கு வரும். பிரதமர் ஆந்தனி அல்பனீசி திட்டத்தை அறிவித்தார். துப்பாக்கி வகையை பொறுத்து $700 வரை கொடுக்கப்படலாம். அதற்கான செலவை மத்திய மாநில அரசாங்கங்கள் ஏற்கும். சென்ற ஆண்டு போண்டாய் கடற்கரையில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து திட்டம் நடப்புக்கு வருகிறது. தாக்குதலில் 15 பேர் மாண்டனர். அதனைத் தொடர்ந்து துப்பாக்கிகளை திரும்ப வாங்குவது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை கொண்டுவர மாநில அதிகாரிகள் உறுதி கூறியிருந்தனர். ஹார்மஸ் நீரினை விரைவில் அமெரிக்காவிற்கு சொந்தமாகும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை ஈரான் சாடியிருக்கிறது. முக்கியமான நீரிணையை ஒரு சமூக ஊடக பதிவால் அல்லது விமானம் தாங்கி கப்பலால் கைப்பற்றிவிட முடியாது என்று ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் கூறினார். ஓர் உத்தரவை பிறப்பிப்பதாலோ ஒரு தேர்தல் உரையாலோ அதை செய்திட முடியாது என்றும் அவர் சொன்னார். இந்நிலையில் நீரிணையில் தாக்குதல்கள் தொடர்கின்றன. விளையாட்டு ஆசியான் ஹுண்டாய் கிண்ண கார்பந்து போட்டி. தாய்லாந்துடன் பொருந்திய சிங்கப்பூர் தோல்வி கண்டது. அரையிறுதி ஆட்டத்தின் முதல் சுற்றில் 3-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்து வெற்றி. 2 கோல் பின்னடைவிலிருந்து மீள விரும்பினால் அணியின் மனப்போக்கு முக்கியம் என்று சிங்கப்பூர் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் கெவின் லீ கூறினார். லயன்ஸ் அணியினர் இன்று பேங்காக் செல்கின்றனர். 2nd சுற்று அரையிறுதி ஆட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும். ஆசியான் ஹுண்டாய் கிண்ண கார்பந்து போட்டியை நீ வாட்ச் தளத்தில் காணலாம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: எப்படி விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி
1: எல்லாம் எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
0: எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அது சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: சஞ்சய் விஸ்வநாத் அனைத்துலக அளவில் வெற்றி பெற்றவர். வேலை, தனது குடும்பம் என்று இருந்தவர், அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் தனது கவனம் சிதறுமா?
4: இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். ஷோ தியேட்டர்ஸ், கோல்டன் வில்லேஜ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமா.
5: எதுக்கு சந்திரமுகி ஜோதிகம் அறிவிக்கப்பட்ட?
4: பிஜி 13 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில தகாத வார்த்தைகள், வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. சூர்யா, மமிதா பைஜு, ரவீனா டாண்டன், ராதிகா சரத்குமார் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வெங்கி அட்லூரி.
6: ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு.
5: பட் ஐ லவ் யூ.
7: ஹே,
6: லெட்ஸ் கோ.
8: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா பப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப்

0: வெட்டிங் நுழைவு சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும்.
1: இருக்கும் வரை
0: Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப்பி ஏற்பாடு செய்யும்.

0: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சி. சற்று முன்பாக 80களில் வெளிவந்த கர்ஜினி திரையில இருந்து பாடலை நாம கேட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக சீனா சீனா அங்கம் போட்டி அங்கம் காத்துட்டு இருக்கு. அதுல எந்த படத்துல இருந்து நாம காட்சிகளை கேட்க போகிறோம் அப்படிங்கறத நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறீங்க. அதற்கு முன்பாக
1: போக்குவரத்து நிலவரம்
0: காலைமணி 8:13 ஆகிறதுங்க. சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பிஐ நோக்கி செல்லும் ஜுராங் டவுன் ஹால் ரோடு ஏவாய்க்கு முன்பாக, இதனால் ஜுராங் டவுன் ஹால் ரோடு மூடப்பட்டிருக்கிறது. அடுத்து விபத்து நேர்ந்திருக்கு. துவாசி நோக்கி செல்லும் பிஐ துவோ குவான் ரோடு நுழைவாயில் அருகில்.
2: போக்குவரத்து நிலவரம்

0: ஊற்றி ருசிச்சு சாப்பிட. இன்னும் வேணுமா? வெறும் 4.50 கூடுதல் கட்டணத்தை செலுத்தி கரியோட 2 பராட்டாக்களை ருசிச்சு சாப்பிடலாம். முடிய வரைக்கும் காத்திருக்காதீங்க, இன்னைக்கே KFC-ல ருசிச்சு மகிழுங்க.
1: வணக்கம். நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
1: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
2: தினசரி வேலை பணிகளை தானிக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறும் ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
1: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: 20களின்
4: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
5: வந்த பாடல்கள்
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்
7: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
8: ஒலி 9:00.
9: எண்பதுகளில் வெளிவந்த பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக உங்களுக்காக இந்த பாடல் காத்துட்டு
10: இருக்கு,
9: ஒரு கை ஓசை. இந்த திரையிலிருந்து பாடல் காத்திருக்கு. அதற்கு முன்பாக உங்களுக்காக இப்போது திரைப்படத்திலிருந்து இடம்பெறும் ஒரு காட்சி இப்போது உங்களுக்கு ஒளிபரப்ப போறேன். அந்த காட்சி கேட்ட பிறகு எந்த படத்துல இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு முக்கியமாக இந்த படத்துல நடித்த கதாநாயகி அவங்களுடைய பிறந்த தினம் இன்றைக்கு, அவங்க யாரு அப்படிங்கறதும் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்ப அந்த காட்சியை நம்ம கேட்கலாம்.
11: கல்யாணம் தேதி நெருங்கிட்டே வருது, இதுவரைக்கும் ஒண்ணும் தெரியல, திடீர்னு நாள் நெருங்க நெருங்க ரொம்ப நடுங்குது. சரியா நடக்குமா?
12: எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
11: நிஜமா?
12: அமரும் நீயும் ரெண்டு பேரும் நல்ல பொருத்தம்.
11: அப்படியா தெரியும்? அப்போ உங்க வார்த்தையை நம்புறேன். அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் நிச்சயம் உங்களை தான் கேட்பேன்.
12: அப்படி இல்ல ஆகாது,
11: நீங்க சொன்ன சரிதான். அப்புறம் கல்யாணம் முடியற வரைக்கும் எனக்கு துணையா என் கூடவே இருப்பீங்களா?
9: என்ன படம் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 9:06-9:08 என்ற எனக்கு குரல் பதிவு செய்து அனுப்பி வைக்கலாம்.

0: இல்லை அச்சமில்லை ஒரு கை ஓசை திரைகளில் இருந்து பாடல்களை கேட்டோம் ஒன்றின் பின் ஒன்றாக.
1: எட்டு 8:20 ஆயிடுச்சுங்க.
0: சாலை பணி நடந்துட்டு இருக்கு. பிஐ நோக்கி செல்லும் ஜூரோங் டவுன் ஹால் ரோட் ஈவாய்க்கு முன்பாக இதனால் ஜூரோங் டவுன் ஹால் ரோட் மூடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக துவாசை நோக்கி செல்லும் பிஐ தோக்வான் ரோட் நுழைவாயில் அருகில் விபத்துங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: லெனோவோ 10.1 இன்ச் 4GB பிளஸ் 128GB வைஃபை டேப்லெட் இலவச ஃபோலியோ கேஸ் 199 வெள்ளி 36 வழக்காடு சேமிக்கலாம். ஏசூஸ் 14 இன்ச் சாம்சங் ஓலெட் 1299 வெள்ளி 33 வழக்காடு சேமிக்கலாம். நிஜா புனி மாதி குக்கர் 199 வெள்ளி 64 வழக்காடு சேமிக்கலாம். வாரந்தோறும் 100,000 காஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து பொருட்களிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய சில்லுகள் cost.com.sg.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
3: டேக் ஆனியன் கட் கட் கட் பாட்டி சார்
2: திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு.

0: சற்று முன்பாக ஒரு காட்சி என ஒளிபரப்பி இருந்த அந்த காட்சி எந்த படத்தில் இடம்பெற்றிருந்தது அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த காட்சியில நடித்த நடிகைக்கு இன்றைக்கு பிறந்த தினம். வந்திருக்கும் செய்திகளை நாம தெரிஞ்சுக்கலாம். கரிகாலன் வணக்கம்.
1: வணக்கம்.
0: அலைப்பாயுதேயா அங்க இங்க ஜோதிகா நடிச்சிருந்தாங்க. மாதவன் ஷாலியில நடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இன்றைக்கு ஜோதிகாவுடைய பிறந்த நாள் கிடையாதுங்க. நல்ல முயற்சி, மீண்டும் நீங்க முயற்சி செய்யலாம். அடுத்ததாக சந்தோஷ்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: இன்னைக்கு பர்த்டே யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சுவாசினி மேடம்.
0: இன்றைக்கு நடிகை சுஹாசினி அவங்களுக்கும் பிறந்த நாள் தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தை நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். ஆனா இருந்தாலும் இன்றைக்கு நான் ஒளிபரப்பிய காட்சியில சுஹாசினி நடிக்கல.
3: நெருங்கிட்டே வருது. இதுவரைக்கும் ஒண்ணும் தெரியல. திடீர்னு நாள் நெருங்குறதுக்கு ரொம்ப நடுங்குது. எல்லாம் சரியா நடக்குமா?
4: எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
3: நிஜமா?
4: அமரன் நீயும் ரெண்டு பேரும் நல்ல பொருத்தம்.
0: இரண்டு பெண்கள் அந்த காட்சியில நடிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தவங்க வந்து அமருக்கும் உங்களுக்கும் நல்ல பொருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. அமர் அப்படிங்கிற ஒரு பெயர் இந்த படத்துல இடம்பெறுது. ஆக அமர் அப்புறம் ஒரு பெண் வந்து அவங்கள காதலிக்கிறாங்க. அவருக்கு இன்னொருத்தவங்களோட வந்து கல்யாணம் நடக்குது. அமருக்கும் தன்னுடைய காதலின் மேல வந்து நிறைய ஆசை இருக்கிறது. அவங்களை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கிறது. ஆனால் சூழ்நிலையின் காரணமாக அவங்கள திருமணம் செய்ய முடியாம அவங்க வீட்டுல பார்த்து வச்ச பொண்ணு வந்து திருமணம் செய்யறாங்க. அதுல இடம்பெற ஒரு சின்ன காட்சி தான் இது. ஆக இன்றைக்கு சுஹாசினி அவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. நேரு ஒருத்தவங்க சுஹாசினியுடைய கணவர் யாரு? அவரு இயக்கிய படம் தான் இது. இந்த படம் என்ன படம் அப்படின்னு இப்ப கண்டுபிடிங்க பாக்கலாம். குறிப்பு வழங்கியாச்சு. படம் அப்புறம் இந்த படத்துல நடித்த நடிகை கதாநாயகி அவங்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். யாரு

0: அள்ளித்தந்த வானம் அலைப்பாயுதே திரைகளில் இருந்து பாடல்களை கேட்டோம். ஒன்றன் பெண் ஒன்றாக இன்னும் கொஞ்ச நேரத்துல சீனா அங்கத்துல இன்றைக்கு லேச உங்களை கழுப்பி விட்டுருக்கேன் அப்படி நான் நினைக்கிறேன். அப்படி விட்டுருந்தா எனக்கு அது வெற்றி. அப்படி இருந்தாலும் இந்த சவால்களை தாண்டி சரியான பதில்களை சொல்லியிருக்காங்க நம்ம நேர்கள். அவங்களா யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம். காலை மணி 8:46 ஆகிறது. விபத்து நேர்ந்திருக்குங்க. துவாசை நோக்கி செல்லும் பிஐ தோகன் நுழைவாயில் அருகில், அடுத்ததாக ஏவாயி நோக்கி செல்லும் சிடி நுழைவாயில் கேன் ஹில் சர்க்கிளுக்கு பிறகு 3 தடத்தில் சாலை பணிகள் நடத்திட்டு இருக்கு.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: சாம்சங் கேலக்ஸி ஜி கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளிலிருந்து கலைஞர்கள் August 20 to 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவுச்சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு www.naragamic.com.

0: சாட்சி.
1: நெருங்கிட்டே வருது, இதுவரைக்கும் ஒண்ணும் தெரியல, திடீர்னு
2: இந்த படத்துல எத்தனையோ காட்சிகள் இருக்கின்றன. ஆனா நான் ஏன் இந்த காட்சி ஒளிபரப்பினேன் தெரியுமா? ஏன்னா அந்த கதாநாயகனுடைய குரலை கேட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க டக்குன்னு சொல்லி இருப்பீங்க எப்பயோ. ஆனா கொஞ்சம் குழப்பணும் இல்லையா? ஆனா கொஞ்சம் சவால் இருந்தாதான் வாழ்க்கையே சுவாரஸ்யமா இருக்கும். சரி, அப்படி இருந்தாலும் நம்ம நேர்களும் வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க, சில்லுன்னு ஒரு காதல் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க, காற்று வெள்ளையடை அப்படின்லாம் பதில்கள் வந்திருக்கின்றன. இப்படியாக பதில்கள் சொல்லியிருந்தாலும் சரியான பதில்களையும் நம்ம நேர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க தான் புஷ்பா, ஐயப்பன், சசி, தாமரை, இன்னும் பல பேர். உங்களுடைய பெயர்களை குறிப்பிடலன்னா மன்னிச்சுக்குங்க. அதுல இரண்டு நேர்கள் குரல் பதிவு அனுப்பியிருக்க.
3: பதில் வந்து உயிரே. காட்சியில நடிச்ச ரெண்டு நடிகைகள் வந்து மனிஷா கொய்ராலாவும் பிரீத்தி சிண்டாவும். நெஞ்சினிலே பாட்டு வரும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம் ஸ்ரீராம்.
2: ரொம்ப நன்றி ஸ்ரீராம். இந்த படத்தை எத்தனை முறை நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த பாடல் வருதுன்னு சரியா சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? ரொம்ப நன்றி ஸ்ரீராம். அடுத்ததாக பிரியா, வணக்கம்.
4: வணக்கம். சொன்ன படம் வந்துட்டு உயிரே. இன்னைக்கு பர்த்டே வந்துட்டு மனிஷா கொய்ராலா, அவங்களுக்குதான் இன்னைக்கு பர்த்டே.
2: உயிரே திரைப்படம் என்பதும் இன்றைக்கு மனிஷா கொய்ராலா அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க என்பதும் சரியான பதில். இந்த மாதிரி தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்தி இன்னும் பல மொழிகள்ல வெவ்வேறு படங்கள்ல நடிச்சிருக்காங்க நம்ம மனிஷா கொய்ராலா. இன்றைய காட்சி உயிரை திரைப்படத்துல இடம்பெற்ற காட்சி தாங்க. இதுல அவங்களுடைய நடிப்பு அசத்தலாக இருந்தது. இயக்குனர் மணிரத்னம் தான் அந்த படத்தை இயக்கியிருந்தாரு, உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துல ஷாருக் கான் ஒரு கதாபாத்திரத்தை இன்னும் மென்மையாக காட்டியிருந்தாரு. மனிஷா கொய்ராலா அவங்களுடைய நடிப்புல கொஞ்சம் கம்பீரமும் அதே சமயத்துல காதல் காட்சிகள் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய அந்த மென்மையான பக்கத்தை அழகா தன்னுடைய நடிப்புல காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். உயிரை திரைப்படத்துல ஒவ்வொரு காட்சியும் கவிதை போலவே இருந்தது. அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஏ ஆர் ரஹ்மான் பின்னணி இசை அருமையான பாடல்களை அவரு இசையமைச்சு நமக்கு வழங்கியிருந்தாரு. இப்படியாக பல விருதுகளை வென்ற தில்சை உயிரை திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் அடுத்து வருகிறது. இந்த பாடல இடம்பெற்ற படப்பிடிப்புக்கான இந்த இடத்தை சமீபத்துலதான் மனிஷா கொய்ராலா மணிரத்னம் இருவரும் சென்று அவங்க பார்த்திருந்தாங்க. அந்த காணொளிகள் சமூக வலைதளத்துல வெளியாகும் போது ஒருவேளை இது செயற்கை நுண்ணறிவோ அப்படின்னு மக்கள் பலரும் நினைச்சிருக்கலாம். ஆனா அது உண்மை, அது செயற்கை நுண்ணறிவு கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகா அவங்களோட பேட்டியில சொல்லியிருந்தாங்க மணிஷா கொய்ராலா. மீண்டும் அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி வாங்க பாடலை கேட்கலாம்.

0: நிறைவடைகிறது.
1: ஒளிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம் 9.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: இந்த மாதம் நம்மள சில பேருக்கு கூடுதல் உதவி கிடைக்குதாமே.
3: ஆமா, எனக்கு GST அதாவது பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு ரொக்கம் கிடைக்கிறது.
2: நல்லதுதான். தகுதி பெறும் சிங்கப்பூரர்கள் 850 வழி வரை பெறலாம்.
3: உனக்கு தெரியுமா, GST பற்றுச்சீட்டு திட்டம் நிரந்தரமானது. குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டும் சிங்கப்பூரர்களுக்கு உதவதா இது. GST மற்ற செலவுகளையும் ஈடுகட்ட எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
2: மூத்தவருக்கும் ஏதோ இருக்குதானே?
3: ஆமா, என் அம்மாவுக்கு 65 வயசுக்கு மேல ஆகுது. மற்ற தகுதி பூர்த்தி செய்யறதால அவங்களுக்கு GST பற்றுச்சீட்டு மெடிசேஃபும் கிடைக்க போகுது. பலதுறை மருந்தகத்திற்கு போகும் போது அது அவங்களுக்கு உதவியா இருக்கும்.
2: எனக்கும் இந்த சலுகைகள் கிடைக்குமான்னு பாக்கணும்.
4: தகுதி பெறும் சுமார் 1.5 மில்லியன் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டுகளை ரொக்கமாக பெறுவர். தகுதி பெறும் மூத்த சிங்கப்பூரர்களுக்கு 450 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டு மெடிசேஃப் வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/govbenefits-gstv.
5: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாம் உறவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வழி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோடி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் August 26 வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
6: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
7: கள்ளி மல்லியா மல்லியா மல்லியா,
2: இது உங்க
1: உங்களுக்காக காலை 6 மணியிலிருந்து நிகழ்ச்சி படிச்சிட்டு இருக்கேன், ரவுடி பேபி நித்யா. அடுத்து உங்களுக்காக பயணம் பயணம் நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. அதுல உலக அதிசயங்கள், வெவ்வேறு நாடுகள்ல என்னென்ன புதுசா திறந்திருக்காங்க, சுற்றுலா தலங்கள் என்னென்ன இருக்கு, இந்த வருடம் நீங்க விடுமுறைக்கு வேற நாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆயத்தமா இருந்தீங்கன்னா அதற்குண்டான சில குறிப்புகளை நித்யா நான் வழங்க இருக்கிறேன். அதனால வானொலி பக்கமாகவே இருக்கணும். இப்போது காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்ட

பயணம் நிகழ்ச்சியில கடற்கரை பக்கமாக போக போறோம். ஆஸ்திரேலியா அழகான கடற்கரைகளுக்கு பெயர் போனது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வரிசையில ஜர்விஸ் விரிகுடா பகல் நேரங்கள்ல பிரமிக்க வைக்கிற அழகை கொண்டுள்ளது. ஆனால் இரவு நேரத்துல அரிதான நேரங்கள்ல அதன் கடற்கரை கிட்டத்தட்ட வேறொரு உலகத்தை சேர்ந்தது போன்ற தோற்றத்துக்கு மாறுதுங்க. ஜர்விஸ் கடற்கரையின் அலைகள் இந்த மணலில் உருளும் போது என்ன ஆகும்னா, டைனோபிளாக்லெட்ஸ் அப்படிங்கிற மில்லியன் கணக்கான நுண்ணுயிர்கள் இது அலையில அலசும் போது பிரகாசமான நீல ஒளி கீற்றுகளை உருவாக்குகின்றன. இதனுடைய விளைவாக தான் ஒவ்வொரு நேரமும் அலைகள் மோதும் போது அந்த கடற்கரையின் நீர் இரவு நேரத்துல ஜொலிக்குங்க நீல நிறத்துல. இந்த ஜர்விஸ் கடற்கரை ஆஸ்திரேலியாவின் மிகவும் மயக்கமூட்டும் இயற்கை நிகழ்வுகளில் ஒன்றை உருவாக்குகிறது. இந்த ஜொலிக்கும் கடற்கரையை பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, எந்த நேரத்துல எந்த மாத காலத்துல இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செல்வது இன்னும் சிறப்பா இருக்குங்க.

0: அரிசி மாஸ்ரீ திரைகளில் இருந்து பாடல்களை கேட்டோம். மணீஷ் சர்மா, டி எஸ் முரளிதரன் அந்த பாடல்களுக்கு இசையமைச்சிருந்தாங்க. காலைமணி 9:22
1: போக்குவரத்து நிலவரம்.
0: பிகே நோக்கி செல்லும் எஸ் எல்இ உட்லண்ட்ஸ் அவென்யூ 12 பிறகு சாலை பணிகள் நடந்துட்டு இருக்கு, அதனால முதல் தடத்தை தவிர்த்துருங்க. அடுத்ததாக பிஐ நோக்கி செல்லும் பிகே எஸ் எல்இக்கு பிறகு வாகனம் பழுதாகி இருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசுகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்தா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
2: கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும் போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேரனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்தது சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
3: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள்.
4: பயணம் பயணம் நிகழ்ச்சியில அடுத்து நாம செல்லவிருக்கும் நாடு ஜெர்மனி.
5: ஜெர்மனியின் செந்தேன் மலரே, தமிழ் மகனின் பொன்னே.
4: இந்த பாடல் மாதிரியே ஜெர்மனி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு மாபெரும் ஃபேவிட்டேல் அப்படின்னு தாங்க உண்மை. அதற்கு முக்கியமான காரணம் ஜெர்மனியில கட்டப்பட்டிருக்கும் கோட்டைகள். ஜெர்மனியில சுமார் 20,000 கோட்டைகள் அரண்மனைகள் இருக்கின்றன. இது அமெரிக்கால இருக்கிற மெக்டொனால்ட் உணவகத்தை விட அந்த எண்ணிக்கை அதிகம். அமெரிக்கால சுமார் 13,500 மெக்டொனால்ட் உணவகங்கள் இருக்கின்றன. அதை விட அதிகமா ஜெர்மனியில கோட்டைகள் கட்டப்பட்டிருக்குன்னா பாருங்களேன். நியூஷ்வன்ஸ்டைன் கோட்டை முதல் இடைக்கால மலை உச்சி கோட்டைகள் மற்றும் ஜெர்மனியின் ஆற்றங்கரையில் உள்ள கோட்டைகள் வரை ஏறக்குறைய ஒவ்வொரு வட்டாரத்திலேயும் தனக்கு உரிய அற்புதமான வரலாற்று சின்னத்தை கொண்டுள்ளது ஜெர்மனி. சரி, எதற்காக 20,000 கோட்டைகள் அந்த காலத்துல கட்டியிருக்காங்க? முன்பு காலத்துல பல வர்த்தக பாதைகளை பாதுகாக்கவும், பேரரசுகளை காக்கவும், அரசர்களின் வசிப்பிடங்களாக செயல்படவும் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த கோட்டைகள் கட்டப்பட்டன. மேலும் இன்று இந்த காலகட்டத்துல இவற்றில் பலவற்றை சுற்றி பார்க்கவோ அல்லது இரவு நேரத்துல பயணிகள் இந்த கோட்டையில தங்குவோ கூட அனுமதிக்கப்படுது. சின்ன வயசுல எத்தனையோ ஃபேரிடல் புத்தகங்களை நம்ம படிச்சிருக்கலாம். இந்த கோட்டைகள்ல நம்ம வசிச்சா எப்படி இருக்கும், ஆஹா அந்த உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருந்திருக்கலாம், கற்பனை செஞ்சிருக்கலாம் இல்லையா? அந்த கற்பனையை நிஜமாக்குற மாதிரி இப்போது ஜெர்மனியில பயணிகள் பலரும் இந்த கோட்டைகள்ல தங்குவதற்கான சில வசதிகளை செஞ்சு கொடுத்திருக்காங்க. அடுத்த விடுமுறைக்கு நீங்க ஜெர்மனிக்கு போகணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க இந்த காசல்ஸ் கோட்டைகளுக்கு சென்று ஒரு ராஜா ராணி போல வாழ்ந்துதான் பாருங்களேன்.

0: இனிக்கா உள்ளம் கேட்குமே திரைகளில் இருந்து இதமான பாடல்களை நாம கேட்டோம். இப்போது நேரம் சரியாக 9:36 ஆயிடுச்சுங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: நகரை நோக்கி செல்லும் இசிபி பிஐக்கு பிறகு முதலாம் தடத்தில் சாலை பணி. அதுவே பிஐ நோக்கி செல்லும் டிபிஇ பாஸ்டரியஸ் டிரைவ் 12 பிறகு முதலாம் தடத்திலும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக தேடுகிறது பிவாய்டி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவாய்டி மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்குட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். பிவாய்டி ஆட்டோ 3, C9 7 ER, C9 8 DMI மற்றும் CL 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கு மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாய்டி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC-இன் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
2: எங்களுக்கு இன்னும் வேணும்.
1: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள் வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
2: எனக்கு எல்லாமே வேணும்.
1: நீங்க சொல்லுங்க. 8.50 வெள்ளிக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15.90 வெள்ளிக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
3: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் சீனாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா? சொகுசு ரயில் பயணம் செய்து அழகிய காட்சிகளை காணலாம், நீல பனிக்குகைகளை கண்டறியலாம், வெளிப்புற வெந்நீர் ஊற்றுகளில் குளிக்கலாம், சான் பிராதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இருவர் பயணம் செய்யும் போது இன்னும் 1000 வெள்ளி தள்ளுபடி, இலவச 3 பயணப்பீட்டுகளுக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் johnbrothers.com, அழையுங்கள் 6212-96866.
4: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
5: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
6: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
5: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
6: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
5: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
7: பஸ் பயணம்.
5: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
7: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
8: ஒத்தையடி மாதையில ஒத்தையிலே.

0: ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. நித்யா என்னுடைய சிநேகிதியை திரையில இருந்து வித்யாசாகரின் இசையில் மானசீல அருண் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். அடுத்து நம்ம பயணம் பயணம் நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு கடிகாரம் கடிகாரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த கடிகாரம் தொடர்பான ஒரு செய்தி காத்துட்டு இருக்கு. புதியதொரு கடிகார நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. உலகத்திலேயே உயரமான ஒரு இடத்துல என்ன நிறுவனம் அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சாலை பணி நடந்துட்டு இருக்குங்க. பி கே நோக்கி செல்லும் SLE வுட்லண்ட்ஸ் அவென்யூ 12 பிறகு முதலாம் தடத்தில், அடுத்ததாக சாலை பணி PI நோக்கி செல்லும் TPE பாஸ்ட்ரீஸ் டிரைவ் 12 பிறகு முதலாம் தடத்தில்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

அடுத்து நம்ம பயணம் பயணம் அங்கத்துல ஒரு கடிகார நிறுவனத்தை பத்தி செய்தி காத்துட்டு இருக்கு. நேரம் அப்படின்னு வரும்போது கடிகாரங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீர்கள் சில பேரு நீங்க அதுக்கு பணம் செலவழிச்சு தரமான கடிகாரங்களை வாங்கி மாட்டிக் கொள்வது சில பேரு விருப்பப்படுற ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில ரோலெக்ஸ் கடிகாரம் வாங்கணும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். அதை வாங்கியும் சில பேர் மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. கண்ணாடி அலமாரியில அழகா அங்க வச்சு ஒவ்வொரு நாளும் அழகு பார்ப்பாங்க. ஆஹா, எனக்கு வந்து ஒரு ரோலெக்ஸ் கடிகாரம் வாங்கணும்னு எனக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது, நான் வாங்கிட்டேன்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ரோலெக்ஸ் நிறுவனம் இப்போது உலகத்திலேயே ஆக உயரமான ஒரு இடத்துல ஒரு புதிய புட்டிக திறந்திருக்காங்க. சுவிஸ் ஆல்ப்ஸ்ல இருக்கிற சிட்லீஸ் அப்படிங்கிற மலை உச்சியில, அதுவும் கடல் மட்டத்திலிருந்து 3238 மீட்டர் உயரத்துல இந்த புதிய புட்டிக அவங்க திறந்திருக்காங்க. ரோலெக்ஸ் நிறுவனம் இந்த ஒரு புட்டிக் இந்த கோபுரத்தின் மேல் அவங்க அமைக்கிறதுக்கு முன்பாக இந்த கோபுரம், இது ஒரு முன்னாள் தொலை தொடர்பு கோபுரமாக இருந்தது. புகழ்பெற்ற கட்டிட கலைஞர்களான ஹர்சாக் மற்றும் டி மியூரோன் அப்படிங்கிற இருவர் அந்த கோபுரத்தை அழகாக மாற்றி அமைச்சு வடிவமைச்சிருக்காங்க. ஆக இந்த ரோலெக்ஸ் புட்டிக்கு வெளியில காட்சிகள் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரே பனி மலைகள் சூழ்ந்திருக்கும், அதுவும் மலை உச்சியில நீங்க இருக்கிறீங்க. இந்த நிறுவனத்துக்குள்ள நீங்க போறீங்க கடிகாரம் வாங்குறதுக்கு. தரைகளை பளிங்கு கற்களை வச்சு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தரையிலிருந்து கூரை வரைக்கும் கண்ணாடிகளை வச்சிருக்காங்க. ஆக வெளியில நீங்க அந்த பனி மலைகளை பார்த்து ரசித்தவாறு கடிகாரங்களை வாங்கலாம். ஒரு சில கண்ணாடி நிறுவனங்கள் உங்களுடைய சுவர்கள் நீங்க பார்க்கும் போது இந்த மாதிரி பனிமலைகள் இல்ல இயற்கை சுவரொட்டிகள் அவங்க வந்து பொருத்தி இருக்கிறது நம்ம பார்த்திருக்கலாம். ஆனா இப்பதான் முதல் முறையாக உண்மையான இயற்கை காட்சியை நமக்கு கொண்டு வந்திருக்காங்க ரோலெக்ஸ் நிறுவனம். இந்த ரோலெக்ஸ் நிறுவனத்துக்குள்ள நான் கடிகாரம் வாங்குறேன் அப்படி வெளியில பார்க்கும் போது பனிமலைகள் என்ன சூழ்ந்திருக்கு. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணும்னு நமக்கு எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். பாப்போமே ஒரு நாள் அது நிறைய

0: வாழ்வில் வெற்றி பெற்றவர். மேலே தனது குடும்பம் என்று இருந்தவர், அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் தனது கவனம் சிதறுமா?
1: இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விஸ்வநாத் அண்ட் சன், ஷோ தியேட்டர்ஸ், கோல்டன் வில்லேஜ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமா.
2: எதுக்கு சந்திரமுகி ஜோதிகம் அறிமுகப்படுத்தி?
1: PG-13 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில தகாத வார்த்தைகள், வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. சூர்யா, மமிதா பைஜு, ரவீனா டாண்டன், ராதிகா சரத்குமார் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வெங்கியா க்ளோரி.
0: ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு.
2: But I love you.
0: நீங்கள்

நைத்தியாவோடு ஒலியில் உல்லாசம். மணியிலிருந்து என்னுடன் இணைந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. உங்களுடைய வாழ்த்துகளுக்கு நன்றி. என்னுடைய தொகுப்பு பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஒரு செய்தி அனுப்பி வைங்க, ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்காக காலை 6 மணியிலிருந்து என்னென்ன தகவல்கள் நித்யா நான் வழங்கியிருந்தேன் அப்படிங்கறத லேசா ஒரு ரீபைண்ட், ஒரு பிளாஷ்பேக். தொடக்கமாக நேயர்கள் உங்களுடைய கூற்றுகள் ஒவ்வொன்றையும் நித்யா நான் படித்தேன். அதன் பிறகு ரோஸ்மீனா இவங்க 73 வயது மூதாட்டி, இப்போது 67 கிலோகிராம் அளவிலான எடைகளை தூக்கி கொண்டு டெட் லிப்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் ஹை ராக்ஸ் அப்படிங்கிற மாபெரும் உடற்பயிற்சிக்கான ஒரு போட்டியில் அவங்க சேர்ந்து அவங்க நிச்சயமா பதக்கங்களை அவங்க வெல்ல போறாங்க அப்படிங்கறத எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆக அவங்களுடைய கதை உங்களுக்கு வந்து நல்ல உற்சாகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனை தொடர்ந்து புதிதாக புறாக்களை தூதுவிடும் ஒரு புதிதொரு சேவையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக நம்மளுடைய கணக்கெடுப்பு கேள்வி பதில் அங்கத்துல இன்றைக்கு மக்கள் பலரும் பயன்படுத்தக்கூடிய இணையதளம் எது அப்படிங்கறத நான் கேட்டிருந்தேன். எது முதல் இடத்தை பிடிச்சிருக்கு புதிதாக திறந்திருக்கும் ஒரு புதிய பியூட்டிக்கு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது சுவிஸ் ஆல்ப்ஸ் மலை உச்சியில இது திறக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஜெர்விஸ் பே பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஜெர்மனியில 20,000 கோட்டைகள் கட்டப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவல்களையும் நித்யா நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைய தொகுப்புகள் தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனடைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கொண்டு இப்போது விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் நாளைக்கு உங்களை டீ கடை நிகழ்ச்சியில விமலாவோட சந்திக்க வந்து விடுவேன். மாலை 4 மணிக்கு நீங்களும் வர தவறாதீங்க. இப்போது டாடா பாபாய் சொல்லி நானும் விடைபெறேன். உங்கள் ரவுடி பேபி நித்யா. இந்த நாள் உங்களுக்கு நல்ல சந்தோஷமா அமைய என்னுடைய வாழ்த்துகள். பாய் நேர்களே. Hey, all right.

செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். பிரதமர் அலுவலக அமைச்சர் இந்திராணி ராஜா குடும்பங்களுக்கு மேம்பட்ட ஆதரவை வழங்கும் திட்டங்கள் முன்னதாகவே நடப்புக்கு வரும் என்று கூறியிருக்கிறார். திருமணம், பிள்ளை வளர்ப்பு மறுசீரமைப்பு பணிக்குழு அதன் முழு அறிக்கையை வெளியிடுவதற்கு முன் திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றார். அவர் பணிக்குழு சிங்கப்பூரர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தியது. குடும்பங்கள் எதிர்நோக்கும் சவால்களின் தொடர்பில் சில அம்சங்களில் தெளிவான இணக்கம் காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திட்டங்கள் முன்கூட்டியே கொண்டுவரப்படுகின்றன. பணிக்குழுவின் முழு அறிக்கை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் வெளியிடப்படும். குறையும் பிறப்பு விகிதத்தை சமாளிப்பதில் சிங்கப்பூர் நேரத்தை இழக்காமல் இருக்க பணிக்குழு இடைக்கால கொள்கை பரிந்துரைகளை முன்வைத்திருப்பதாக திருவாட்டி இந்திராணி கூறினார். ஜூரூங் ஈஸ்ட் கழக வீட்டில் ஏற்பட்ட தீச்சம்பவத்தில் ஒருவர் மாண்டார். பாதிக்கப்பட்ட அடுக்குமாடி கட்டடத்திலிருந்து சுமார் 50 குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டனர். அதிகாலை 3:55 மணி அளவில் தீ குறித்து தகவல் கிடைத்ததாக சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை அதன் ஃபேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்தது. சம்பவ இடத்தை அடைந்தபோது கட்டடத்தின் 3 மாடியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து கரும்புகை வெளியேறியதாக படை சொன்னது. வீட்டில் ஒருவர் பேச்சு மூச்சின்றி காணப்பட்டார். அவர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக தெரிவிக்கப்பட்டது. தீக்கான காரணம் விசாரிக்கப்படுகிறது. மலேசியாவின் ஜனநாயக செயல் கட்சி அரசாங்கத்தில் வகிக்கும் தனது பங்கு குறித்து இன்று முக்கிய முடிவு எடுக்கவிருக்கிறது. கட்சி பேராளர்கள் சுமார் 4,000 பேர் ரகசிய வாக்குகளை செலுத்தவுள்ளனர். கட்சி தலைவர்கள் பிரதமர் அன்வர் இப்ராஹிமின் அமைச்சரவையில் நீடிக்க வேண்டுமா அல்லது பதவி விலக வேண்டுமா என்பதை வாக்குகள் முடிவு செய்யும். கட்சி 5 அமைச்சர்களையும் 7 துணை அமைச்சர்களையும் கொண்டுள்ளது. சீர்திருத்தங்களில் தடங்கள், நிர்வாக பிரச்சினைகள் ஆகியவற்றால் கட்சி ஆதரவாளர்களிடையே விரக்தி ஏற்பட்டது. ஆளும் கூட்டணியின் அண்மை தேர்தல் தோல்விகள் அதிருப்தியை அதிகரித்தது. தமது அமைச்சர்கள் பதவி விலகினாலும் திரு அன்வாரின் நிர்வாகத்திற்கு தொடர்ந்து ஆதரவளிக்கவிருப்பதாக கட்சியின் மூத்த தலைவர்கள் முன்னர் கூறினர். இந்தோனேசியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து உயிர் பிழைத்தோரை கண்டுபிடிக்க அதிகாரிகள் விரைந்து செயல்படுகின்றனர். நாட்டின் கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தில் 47 பேர் மாண்டனர். நிலச்சரிவுகள் சாலைகளை மறைத்திருப்பதுடன் தொடர்புகளையும் துண்டித்திருக்கிறது. அதனால் நிலநடுக்கத்தின் மையப்பகுதிக்கு அருகில் உள்ள வட்டாரத்தை மீட்புக் குழுவினர் இன்னும் அடையவில்லை என்று கூறப்பட்டது. நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிந்து விழுந்தன. இடிபாடுகளுக்கிடையே மக்கள் சிக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் தற்காலிக முகாம்களில் உள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியம் உதவி வழங்க முன்வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் இந்தோனேசியாவை மேலும் 2 நிலநடுக்கங்கள் உலுக்கியுள்ளன. ஆக கடைசியாக சுலாவெசி தீவு அருகே 6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவானது. அதற்கு முன்னர் வடக்கு சுமத்ராவில் 6.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இரு நில அதிர்வுகளாலும் உயிருடர் சேதம் குறித்து உடனடி தகவல் இல்லை. 3 பெரிய நிலநடுக்கங்களைத் தொடர்ந்து மொத்தமாக 230 பின்னதிர்வுகள் உணரப்பட்டன. கொலம்பிய அதிபர் எப்லாடோ டிலா எஸ்பிரலா நாட்டின் பொருள்கள் மீதான வரியை தற்காலிகமாக தளர்த்தும்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை கேட்டுக்கொண்டுள்ளார். கொலம்பியா மோசமான நிலநடுக்கத்திலிருந்து மீளும் வேளையில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. பேரிடரால் 294 பேர் மாண்டனர். சுமார் 4,000 பேர் காயமுற்றனர். 320 பேரை இன்னும் காணவில்லை. திரு டிரம்புடன் 10 நிமிடம் பேசியதாக திரு டெலா எஸ்பிரல்லா கூறினார். பேரிடரால் பாதிக்கப்பட்ட கொலம்பிய வர்த்தகங்களுக்கு உதவ வரியை தளர்த்தும்படி திரு டிரம்பிடம் கேட்டதாக அவர் சொன்னார். காபி, எண்ணெய் உள்ளிட்ட சிலவற்றை தவிர கொலம்பியாவின் பெரும்பாலான பொருட்களுக்கு அமெரிக்கா 12 விழுக்காடு வரி விதித்துள்ளது. முன்னர் 10 விழுக்காடாக இருந்த வரி ஜூலை மாதம் உயர்த்தப்பட்டது.
ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் துப்பாக்கிகளை திரும்ப வாங்கும் திட்டத்தை தொடங்கவிருக்கிறது. அது வரும் நவம்பர் மாதம் நடப்புக்கு வரும். பிரதமர் ஆந்தனி அல்பனீசி திட்டத்தை அறிவித்தார். துப்பாக்கி வகையை பொறுத்து $700 வரை கொடுக்கப்படலாம். அதற்கான செலவை மத்திய மாநில அரசாங்கங்கள் ஏற்கும். சென்ற ஆண்டு பாண்டாய் கடற்கரையில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து திட்டம் நடப்புக்கு வருகிறது. தாக்குதலில் 15 பேர் மாண்டனர். அதனைத் தொடர்ந்து துப்பாக்கிகளை திரும்ப வாங்குவது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை கொண்டுவர மாநில அதிகாரிகள் உறுதி கூறியிருந்தனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: ஒலி 9:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். இப்பொழுது முதல் பிற்பகல் 2 மணி வரைக்கும் வழக்கம் போல உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டு நான் சாந்தி குருசாமி. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான காலை பொழுதா உங்க மனசு போல அமையணும் அப்படின்னு வாழ்த்தி இந்த காலை பொழுத உங்களோட தொடங்குறதுல எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். நேற்று இரவு நடந்த ஒரு நிகழ்வுல ஒரு இடத்துல பாடிட்டு இருந்த ஒரு பக்தி நிகழ்ச்சியில பாடிட்டு இருந்தப்போ உங்கள சிலரை சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். பல முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உங்களெல்லாம் எனக்கு அடையாளம் தெரியாது, ஆனா எங்கெல்லாம் என்ன அடையாளம் காண்றீங்களோ சந்தோஷமா தாராளமா என்கிட்ட வந்து பேசுங்க, உங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி சில பேர் என்கிட்ட வந்து பேசுனீங்க. எனக்கு என்னோட வந்து புகைப்படம் எல்லாம் எடுத்தீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி திருப்தி. உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில யாருடைய பாடல்களை ஒரு தொகுப்பா நம்ம கேட்க இருக்கும். கேட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டோம், பாடலை கேட்டோம் இல்லையா? ஆமாங்க, இன்று பழம்பெரும் நடிகை வைஜெயந்தி மாலாவின் பாடல்களை தான் ஒரு தொகுப்பா நாம கேட்க இருக்கோம். ஏன்னா August 13 அவங்களுக்கு பிறந்த நாள். 92 அல்லது 93 வயசுங்க, கண்டு வச்சிடாதீங்க. அவங்களுடைய பிறந்த நாளை நிச்சயமா நாம கொண்டாடியே ஆகணும். அதனாலதான் அவங்களுடைய பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்க இருக்கோம். அவங்களை பற்றி சில தகவல்களும் நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அவங்களுடைய பாடல்கள் தொடர்ந்து நாம கேட்க இருக்கோம். இந்த விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்.
1: இந்த மாதம் நம்மள சில பேருக்கு கூடுதல் உதவி கிடைக்குதாமே.
2: ஆமா, எனக்கு GST அதாவது பொருள் சேவை வரி பற்று சீட்டு ரொக்கம் கிடைக்க இருக்கு.
1: நல்லதுதான். தகுதி பெறும் சிங்கப்பூரர்கள் 850 வழி வரை பெறலாம்.
2: உனக்கு தெரியுமா, GST பற்று சீட்டு திட்டம் நிரந்தரமானது. குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டும் சிங்கப்பூர்களுக்கு உதவதா இது. GST-யோ மற்ற செலவுகளையும் ஈடுகட்ட எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
1: மூத்தவருக்கும் ஏதோ இருக்குதானே?
2: ஆமா, என் அம்மாவுக்கு 65 வயசுக்கு மேல ஆகுது. மற்ற தகுதிகளையும் பூர்த்தி செய்யறதால அவங்களுக்கு GST பற்று சீட்டு மெடிசேஃபும் கிடைக்க போகுது. பலதுறை மருந்தகத்திற்கு போகும் போது அது அவங்களுக்கு உதவியா இருக்கும்.
1: எனக்கும் இந்த சலுகைகள் கிடைக்குமான்னு பாக்கணும்.
3: தகுதி பெறும் சுமார் 1.5 மில்லியன் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை GST பற்று சீட்டுகளை ரொக்கமாக பெறுவர். தகுதி பெறும் மூத்த சிங்கப்பூரர்களுக்கு 450 வெள்ளி வரை GST பற்று சீட்டு மெடிசேஃப் வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/govbenefits-g

0: நடிகை வைஜெயந்தி மாலாவின் பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இரண்டு பாடல்களை ஒன்றன் பின் ஒன்று கேட்டோம். எஸ் வி வெங்கட்ராமனின் இசையில் இரும்பு திரை திரைப்பட பாடலை இப்போ கேட்டீங்க. பி லீலா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு தேன்நிலவு திரைப்பட பாடலையும் கேட்டீங்க. மறக்க முடியாத பாடல். ஏ எம் ராஜா, எஸ் ஜானகி அந்த பாடலை பாடியிருந்தாங்க.
1: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல், 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசுகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
2: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
3: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
4: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
0: August 13 தேதி பழம்பெரும் நடிகை நாட்டிய பேரொளி வைஜெயந்தி மாலாவின் பிறந்த நாள். அவங்களுடைய காலகட்டத்துல நடிச்சுகிட்டு இருந்த நடிகர் நடிகையர்களே இன்னும் நம்மோடு இருக்கிற வெகு சில பேர்ல அவங்களும் ஒருத்தவங்க. கண்ணு வச்சிடாதீங்க, கண்ணு வச்சிடாதீங்க. August 13 அவங்களுக்கு 92 வயது பூர்த்தி ஆனுச்சு. இந்த நிகழ்ச்சியில நினைவு நாட்களை மட்டும் நம்ம அனுசரிக்கிறது கிடையாதுங்க, பிறந்த நாட்களையும் ஜாம் ஜாம்னு நாம கொண்டாடுறோம். ஒருத்தர் இல்லாத போது அவங்களுடைய நினைவலைகளை புரட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டவங்க, அவங்க இருக்கிறப்போ அவங்களை கொண்டாடுறதுதான் இன்னும் முக்கியமானதா நமக்கு இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ வருஷத்துக்கு ஒரு முறை வர வைஜெயந்தி மாலாவின் பிறந்த நாளை எப்படி நாம விட முடியும்? நடிகை வைஜெயந்தி மாலாவுக்கு எத்தனை படங்கள் பெயர் வாங்கி கொடுத்திருந்தாலும் 1949 ஆண்டு வெளிவந்த வாழ்க்கை திரைப்படம், தமிழ் திரைப்படம், அந்த படத்து மேலதான் அவங்களுக்கு இன்ற அளவிலையும் அதீத பக்தி இருக்கு. இப்பவும் ரொம்ப நன்றி கடனோட நினைச்சு பாக்குற ஒரு படம்னா அது வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏன்? இந்த ஒரு பேட்டியில அவங்க விளக்குறாங்க, கேளுங்களேன்.
5: வாழ்க்கை எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்ததுன்னு சொல்ல முடியும். என்னுடைய நாட்டிய நிகழ்ச்சி எல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நாட்டிய நிகழ்ச்சி ஒரு தரம் கோகுலம் அல்ல, செட்டியார் அவரும் டைரக்டர் MB ராமன் இவர் ரெண்டு பேரும் வந்து என்னுடைய நிகழ்ச்சியை வந்து பார்த்தாங்க. புதுமுகத்துக்கு ஒரு நியூ டிஸ்கவரி அது தேவைப்பட்டது வாழ்க்கை படத்துக்காக அப்படின்னு அந்த எண்ணத்தோட அவங்க வந்து பார்த்தாங்க. அப்ப அவங்களுக்கு நான் தான் வாழ்க்கையில நடிக்கணும்னு அவங்க தீர்மானிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவை சந்திச்சேன். அவங்களோட பேசி அவர் எப்படியோ அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி சரின்னு சொல்ல வச்சுட்டார். இந்த வாழ்க்கை படம் வந்து ஒரு காலேஜ் கேர்ளுடைய ஒரு ரோல். அது எனக்கு வந்து நடிப்பாகவே தெரியல. அது வந்து எப்படி வாழ்க்கையில வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட எல்லாம் எப்படி ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அதுதான் அந்த படத்திலயும் எனக்கு அதே ரோல் அப்படியே அமைஞ்சிடுச்சு. பட உலகத்துல பிலிம் வேர்ல்டுல வந்து என்னுடைய
0: எனக்கு வாழ்க்கை கொடுத்த திரைப்படம் நாட்டியத்தையும் தாண்டி அப்படின்னு சொல்றாங்க வைஜெயந்தி மாலா. 93 ஆண்டு பிறந்த அவங்க இந்த படம் வெளியானப்போ 16 வயசுதான் அவங்களுக்கு. மோகனா சிவசங்கர லிங்கம் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல அவங்க நடிச்சிருந்தாங்க. அது எனக்கு கதாபாத்திரமாவே தெரியல, நானா தான் அந்த படத்துல இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வைஜெயந்தி மாலா. தொடர்ந்து அவங்களுடைய பாடல்களை கேட்கலாமா?

பழம்பெரும் நடிகை வைஜெயந்தி மாலாவின் பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்டுட்டு வரோம். பெண் திரைப்படத்திலிருந்து இப்போ பாடலை கேட்டீங்க. அதற்கு முன்பு பார்த்திபன் கனவு இசையமைப்பாளர் வேதாவின் இசையில் வெளிவந்த திரைப்படம், அதுல ஏ எம் ராஜா பி சுசிலா பாடிய பாடலை இப்போ நாம அதற்கு முன்பு நாம கேட்டோம். உங்கள பல பேர் வந்து வாட்ஸ்அப் மூலமா குறுந்தகவல் மூலமா சாந்தி வைஜெயந்தி மாலா பாடல்ல முடிஞ்சா இந்த பாடல் போடுங்க அந்த பாடல் போடுங்க அப்படின்னு, அப்புறமா அதாவது காலை 11 மணிக்கு இடம்பெற போகும் ஹலோ ஒலிக்காக இப்போ இப்பொழுதே வந்து பாடல் விரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா நீங்க உங்கள சில பேர் விரும்பி கேட்கும் பாடல் ஏற்கனவே இப்போ நான் ஒலியேற்றிட்டு இருக்கும் பாடல் தொகுப்புல நான் ஏற்கனவே வந்து அந்த பட்டியல்ல அந்த பாடல்கள்லாம் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு முன்னாலே நான் அந்த பாடல்கள்லாம் ஏற்கனவே அந்த பட்டியல இருக்கு. அதனால நீங்க எல்லாம் விரும்பி கேட்கும் பாடலை இப்பவே நான் சொல்லிடுறேன். சில பேர் விரும்பி கேட்கும் பாடலை ஒலியேற்ற முடியாம போகும் அப்படின்னு இப்பவே நான் சொல்லிக்கிறேன். உங்க பாடல்கள்லாம் இப்பவே ஒலியேற்றுறத நீங்க கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்காக ஒலியேற்றதா நீங்க வச்சுக்கோங்க. சரியா கேக்குறப்போ நினைச்சுக்கோங்க உங்களுக்காகத்தான் நான் ஒலியேற்றுறேன் அப்படின்னு. அதுல நான் இப்பவே சொல்லிக்கிறேன், இந்த சொன்ன சொல்லை அப்படிங்கறத பல பேர் விரும்பி கேட்டிருக்கீங்க. மலரே மலரே தெரியாதா பல பேர் வந்து விரும்பி கேட்டிருக்கீங்க, அதுவும் என் கண்ணுல தெரியுது. அதன் பிறகு வந்து நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அந்த பாடலும் பட்டியல்ல இடம்பெற்றிருக்கு. பல பேர் விரும்பி கேட்டிருக்கீங்க, அந்த பாடல்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதனால உங்கள பல பேருக்கு அப்படின்னு இருக்கும், இருந்தாலும் வைஜெயந்தி மாலாவுக்கு இன்னும் பல பாடல்கள் இருக்கு. அதெல்லாம் ஹலோ உங்களுக்கு யோசிச்சு வைங்க, நிச்சயமா இந்த பட்டியல இடம் பெறாத பாடல்கள்லாம் இருக்கோங்க. அதெல்லாம் யோசிச்சு நீங்க வந்து ஹலோ உங்களுக்காக விரும்பி கேளுங்க. இப்போ தொடர்ந்து அவங்களுடைய பாடல்களை கேட்கலாம்.

0: நடிகை வைஜெயந்தி மாலாவின் பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்டுட்டு வரோம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் வரிகளில் இப்பொழுது பாடலை கேட்டீங்க. இரும்பு திரை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், எஸ் வி வெங்கட்ராமனின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி லீலா பாடிய பாடல் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற பாடல். அதற்கு முன்பு தேனிலவு திரைப்பட பாடலை கேட்டீங்க. ஏ எம் ராஜா பி சுசிலா பாடிய பாடல் நேவி நேயர் தேவிதான் சரியா சொல்லியிருக்காங்க. யாரு கேட்டா என்ன சாந்தி, நாங்க விரும்பி கேட்டு நீங்க போட்டா என்ன, நீங்க விரும்பி நீங்களே விரும்பி போட்டா என்ன, யார் கேட்டு போட்டா என்ன, நல்ல பாடல் ஒளியேறினா அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சரியா சொல்லியிருக்கீங்க நீங்க. கடைசியில ஜெயிக்கிறது நல்ல பாடல்கள் தான், அது மூலமா கேட்டு சந்தோஷப்படுறது நீங்களும் நானும் தான். அதனால ஜெயிச்சது கடைசியில நல்ல பாடல், அது மூலமா நீங்களும் நானும் தான். அதனால நல்ல வைஜெயந்தி மாலா பாடல்களை இன்று கேட்டு சந்தோஷப்படுவோம், அவ்வளவுதாங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதன் பிறகு தொடர்ந்து அவங்களுடைய பாடல்களை கேட்கலாம்.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்தா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஸ்டார்ஹப், we got you.
3: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாபுரவுக்கு பீசா ஹட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வெள்ளி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோழி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் ஆகஸ்ட் 26 தேதி வரை பீசா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
4: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
0: ஆகஸ்ட் 13 தேதி பழம்பெரும் நடிகை நாட்டிய பேரொளி வைஜெயந்தி மாலாவின் பிறந்த நாள். அவங்க தோன்றிய பாடல் காட்சிகள்லே நான் சொல்லவே வேண்டாம், வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்துல அந்த பாடல், அந்த நடன பாடல் தான் மறக்க முடியாத ஒரு பாடல் காட்சியா இருக்கும். அத படம் எடுத்ததை பற்றி ஒரு பேட்டியில அவங்க பகிர்ந்துக்கிறாங்க, கேளுங்களேன். அவங்க ஆடி இருந்ததை பார்த்தா என்னமோ 2-3 நாட்கள் ஒன்றாவே சேர்ந்து படம் எடுத்த மாதிரி இருந்திருக்குமே. அதாங்க இல்ல, அந்த பாடல் எப்படித்தான் படம் எடுத்தாங்க அவங்களே சொல்றாங்க, கேளுங்களேன்.
5: வஞ்சிக்கோட்டை வாலிபன் அதுல வந்து ஒரு போட்டா போட்டி நடனம், நம்ம பப்பி மாவும் நானும் சேர்ந்தது. அதை எப்படி அந்த ஐடியா வாசன் சாருக்கு வந்து அதை ரொம்ப அழகா அதை பிக்சரைஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த பக்கம் பப்பி அவங்களும் நிறைய ரிஹர்சல் பண்ணாங்க, நானும் நிறைய ரிஹர்சல் பண்ணேன். ஏன்னா அந்த போட்டி நல்ல சரியான போட்டின்னு வீரப்பன் அதில் சொல்கிறேன், போட்டி ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக நாங்கள் அதை எடுத்துக்கிட்டு நல்லா பண்ணணும்னு ரெண்டு பேரும் நாங்கள் ட்ரெயின்டு டான்சர்ஸாக இருந்த தொட்டு ரொம்பவே நல்லா அது அமைஞ்சது. பப்பிமா போர்ஷன் தனியாக எடுத்தாங்க, என் போர்ஷன் தனியாக எடுத்தாங்க. அப்புறம் சேர்ந்து எடுக்கிறது ஒரு ரெண்டு நாள் அதை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணி அது எல்லாம் எடிட் பண்ணி பார்க்கும்போது அப்படியே கண் தெரிக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு போட்டா போட்டி, அந்த மாதிரி ஒரு போட்டா போட்டி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எடுக்கவும் முடியாது, அந்த மாதிரி ஆடவும் முடியாது. ஏன்னா ரெண்டு பேரும் இப்படி ஒரு ஈக்குவலாக இப்படி போகிறோம் அதில். அப்ப யாரு நல்லா பண்றாங்க, இவங்க நல்லா பப்பி நல்லா பண்றாங்களா, வைஜந்தி நல்லா பண்றாங்களோ, எவ்வளவோ பேர் வந்து டிசைடா பண்ண முடியல, தீர்மானிக்கவே முடியல. ஏன்னாக்கா ரெண்டு பேரும் அவ்வளவு நல்லா திறமையோட நாங்க செய்த ஒரு நடனம் அது. பார்த்தவங்கெல்லாம் பெட்டெல்லாம் கட்டுவாங்க, யாரு பெட்டா இருப்பி, நீ சொல்லு. அதுவும் அது எவ்வளவு தூரம் பாத்துருக்காங்க, 30 தூரம் 40 தூரம் அந்த டான்ஸுக்கு மட்டும் போய் பார்த்து உட்காந்து டான்ஸ் முடிஞ்ச உடனே வெளில வந்துடுவாங்க. பப்பிக்கும் அது ரொம்ப பிடிச்ச டான்ஸ். ஏன்னா நான் நியூ ஜெர்சில என்னுடைய ப்ரோக்ராம் நடந்தது, நியூயார்க்கில் நடந்தது. அப்போ நியூ ஜெர்சில இருந்து பப்பி இவங்க வந்து அதுக்கப்புறம் என்னுடைய டான்ஸ் பரதநாட்டியம் அங்கே போய் பண்ண போது நான் வந்து சில வார்த்தைகள் பேசலாமான்னு என்ன கேட்டு அப்போ கண்டிப்பா வந்து பேசுமா அப்படின்னு மேல மேடையில ஏறி வந்து அப்போ வைஜெந்தியம்மா வந்து வஞ்சிக்கோட்டை வாலிபன்ல அவங்களோட நான் நாடி இருக்கேன். வஞ்சிக்கோட்டை வாலிபன் அந்த மாதிரி ஒரு போட்டா போட்டி அந்த மாதிரி ஒரு நடனம் வரவே வராது, ஒரே தீர்மானத்தோட இதை சொல்லிச்சு. அப்புறம் நானும் சொன்னேன், அது பப்பியும் நானும் சேர்ந்து பண்ணது ரொம்ப பெரிய சக்சஸ் அது. அந்த மாதிரி ஒரு போட்டா போட்டி யார் செய்தாலும் அது இனிமே ரெண்டாம் தரமா தான் இருக்குமே தவிர அது சரியான போட்டிங்கிறது முதல் போட்டி. அதுவும் ரொம்ப வசதியான ஒரு போட்டி வஞ்சிக்கோட்டை வாலிபன்ல நாங்க செய்த போட்டி தான்.
0: கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாலும் அது திருவார்த்தையா அவங்க சொன்னாங்க, நாங்க தான் முதல்ல செஞ்சோம், இதுக்கப்புறம் யாரு செஞ்சாலும் அது ரெண்டாவது பட்சம் தான், இதை விட யாரும் சிறப்பா செய்ய முடியுமா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ரொம்ப அழகா தன்னடக்கமா அவங்க சொல்லிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த காணொலிய பாக்குறப்போ தெரியுது துளி கூட தற்பெருமை அவங்க கண்ணுல தெரியல, அவ்வளவும் அவங்க உண்மையத்தான் பேசியிருக்காங்க. எங்களை விட கண்டிப்பா யாருமே சிறப்பா பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லல, பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது உண்மையும் கூட. போட்டி நடனங்கள் எவ்வளவோ நாம அதுக்கப்புறம் சினிமாவில பாத்துட்டோம், ஆனா அந்த சபாஷ் சரியான போட்டி அப்படிங்கிற அந்த ஆங்கிலத்துல பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை இன்னும் தட்டுறதுக்கு யாருமே வரலையேங்க. நாட்டிய பேரொழிகள் பத்மினியும் வைஜெயந்தி மாலாவும் சும்மாவா? தொடர்ந்து வைஜெயந்தி மாலாவின் பாடல்களை கேட்கலாமா?

0: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC-இன் சாந்து எவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
1: எங்களுக்கு இன்னும் வேணும்.
0: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
1: எனக்கு எல்லாமே வேணும்.
0: நீங்க சொல்லுங்க. 8.50 காசுக்கு டபுள் டேப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15.90 காசுக்கு டபுள்

நிகழ்ச்சியில கடந்த ஒரு மணி நேரமா பழம்பெரும் நடிகை நாட்டிய பேரொளி வைஜெயந்தி மாலாவின் பாடல்களை ஒரு தொகுப்பா கேட்டோம். ஏன்னா ஆகஸ்ட் 13ஆம் தேதி அவங்களுக்கு 93வது பிறந்த நாள் வந்துச்சு. அவங்க தலைமுறையை சேர்ந்த இன்னும் நம்மோடு இருக்கும் வெகு சில கலைஞர்கள்ல அவங்களும் ஒருத்தர் அப்படிங்கறதுனால அவங்களுடைய பிறந்த நாளை ஜாம் ஜாம்னு இப்ப நாம கொண்டாடணும். ஒலியின் சார்பில பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அம்மா. திரையுலகுக்கு நீங்க அளிச்ச பங்குக்கு பெரும் பெரும் நன்றி. நாட்டிய உலகுக்கு தொடர்ந்து உங்களுடைய சேவையை நீங்க அழிச்சுக்கிட்டே வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையும் கூட. நாட்டிய பேரொளி அப்படின்னு சொல்றப்போ எத்தனை அமைதியான பாடல்கள் திரையுலகுக்கு அவங்க தந்திருந்தாலும் துள்ளலான ஆட்டத்துக்கு பெயர் போனவங்க வைஜெயந்தி மாலா இல்லையா? அதனால அதிசய பெண் திரைப்படத்திலிருந்து இந்த அடுத்த பாடலோடு தொகுப்பின் நிறைவுக்கு நாம வந்துட்டோம். தெரியும் தெரியும், இன்னும் சில பாடல்கள் வச்சிருந்தேன் தொகுப்புல. இருந்தாலும் ஹலோ ஒலிக்கு நீங்களா கேட்டிருக்கீங்க அப்படிங்கறதுக்காக அந்த பாடல்களை வெளியே எடுத்துட்டு அதெல்லாம் என்ன பாடல் அப்படின்னு ஹலோ ஒலியில உங்களை சந்திக்கிறப்ப நான் சொல்றேன். சரியா? இது ஒலி 9 6 8 கேட்டாலி பரவசம். நான் சாந்தி.

ஆமாங்க, ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. அதுலயும் இப்பொழுது முதல் பிற்பகல் இல்லங்க நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தான் ஹலோ ஒலி மூலமா ஒலியேற்ற நான் காத்துக்கிட்டு இருக்கேன். முதல் 1 மணி நேரத்துக்கு பழம்பெரும் நடிகை வைஜெயந்தி மாலாவின் பாடல்களை ஒரு தொகுப்பா நான் ஒலியேற்றி இருந்தேன். ஏன்னா ஒரு சில தினங்களுக்கு முன்பு அவங்களுக்கு 93வது பிறந்த நாள் வந்திருந்துச்சு, கண்டு வச்சிடாதீங்க. அதனால அவங்களுடைய பாடல்களை ஒலியேற்றிருந்தேன். நான் விட்ட வைஜெயந்தி மாலா பாடல்களை இந்த தொகுப்புல நீங்க விரும்பி கேட்கலாம். இல்ல பல கலைஞர்கள் உண்மையிலே இந்த சமயத்துல பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, நினைவு நாளும் அவங்களுக்கு வருது. உண்மையை சொல்லணும்னா நடிகை எஸ் வரலட்சுமி அவங்களும் வந்து 13 தேதி ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு பிறந்த நாள் வந்துச்சு, வைஜெயந்தி மாலாவுக்கு பிறந்த நாள். அந்த சமயம் நடிகை ராஜசுலோச்சனா அவங்களுக்கு வந்து நேற்று ஆகஸ்ட் 15 தேதி அவங்களுக்கு பிறந்த நாள் வந்துச்சு. இன்று நடிகை காஞ்சனாவின் பிறந்த நாள். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பாடகி ஜிக்கி அவங்களுக்கு இன்று நினைவு நாள். இத்தனை கலைஞர்கள் இருக்காங்க, அதனால உங்களுக்கு பிடித்தமான கலைஞர்களை தேர்ந்தெடுத்து இந்த பட்டியலிருந்து தேர்ந்தெடுத்து அவங்களுடைய பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயோ யாருடைய பாடல்களுக்கு தேர்ந்தெடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு சரி வைஜெயந்தி மாலா பாடல்களை ஒளியேற்றி ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லிதான் இன்று நான் தேர்ந்தெடுத்து வைஜெயந்தி மாலாவின் பாடல்களை ஒளியேற்றினேன். ஆனா உங்களுக்கு பாருங்க இத்தனை தேர்வுகள் இருக்கு. வரலட்சுமி இருக்காங்க, வைஜெயந்தி மாலா இருக்காங்க, ராஜசுலோச்சனா இருக்காங்க, காஞ்சனா இருக்காங்க, ஜிக்கி இருக்காங்க, பூந்து ஜமாயங்க. உங்களுக்கு யாருடைய பாடல்கள் வேணுமோ விரும்பி கேளுங்க. கைவசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்காக நான் ஒளியேற்றுறேன். சரியா, அந்த வகையில நேயர் மைமூன் இன்றைய முதல் பாடலை விரும்பி கேட்கிறாங்க. விக்ரமாதித்தன் திரைப்படத்திலிருந்து வண்ணம் பாடுதே அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு சாந்தி. இந்த பாடலை அனைத்து ஒலி நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும் நான் விரும்பி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிச்சயமா மைமூன், நீங்க விரும்பி கேட்கும் பாடல் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் முதல் பாடல். மைமூன்

0: ஆண்டுகளாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது BYD. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்குட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். BYD ஆட்டோ 3, CIN 7 ER, CIN 8 DMI மற்றும் CL 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கு மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை விரும்பி கேளுங்க. ஹலோ, ஒலியில உங்களுக்காக முடிஞ்சா நான் போடுறேன். பாசிர்கோடாங் நேயர் மாலதி நாயர் பிரபாகரன் அடுத்த பாடலை விரும்பி கேட்கிறாங்க. பாட்டு பாடவா பார்த்து பேசவா அப்படிங்கிற தேன்நிலவு திரைப்பட பாடல தன்னுடைய காதல் கணவர் பிரபாகரனுக்காக அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. நிச்சயமா மாலதி, உங்களுடைய விருப்ப பாடல் உங்களுக்காக வருது. உங்களையும் தொடர்ந்து சுவாச்சுகாங் நேயர் புனிதா அடுத்த பாடலை விரும்பி கேட்கிறாங்க. ஆஹா, வைஜெயந்தி மாலாவின் பாடல் தொகுப்புல நான் விட்ட பாடல், இதெல்லாம் நேரம் பற்றாக்குறையினால வேற வழி இல்லாம நான் விட்ட பாடல், தேன்நிலவு திரைப்பட பாடல் மலரே மலரே தெரியாதா அப்படிங்கிற பாடல். இந்த பாடல தொகுப்புல இன்னும் பல பேர் விரும்பி கேட்டிருந்தீங்க. யாரெல்லாம் விரும்பி கேட்டிருந்தீங்களோ உங்க எல்லாருக்காகவும் புனிதாவோடு சேர்ந்து இந்த பாடல நான் ஒளியேற்றுறதா நீங்க நினைச்சுக்கீங்க சரியா? மாலதி மற்றும் புனிதா, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் அடுத்த 2 பாடல்கள்.
4: பாட்டு பாடவா

0: அடுத்த பாடல யாரு விரும்பி கேட்டிருக்காங்க? உங்களுக்காக இப்ப இப்ப இப்ப ஒளியேற்ற அடுத்த பாடல யாரு விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்துகிட்டே இருக்கு.
1: ஒலியல் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன். அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் ஹலோ ஒலி தொகுப்புல பழைய பாடல்களை நீங்க விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நேயர் விஜயா அடுத்த பாடல விரும்பி கேட்கறாங்க.
2: நாளை வணக்கம் சாந்தி, நான் விஜயா தான் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: வைஜந்தி மாலா பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வைஜந்தி மாலா தோழி ஒருத்தங்க நேராவே பார்த்தாங்களாம். அவங்க இந்த உதடெல்லாம் சிவப்பா இருந்துச்சான். அந்த ராஜ கலர் முகத்துல இருக்கு பாத்தீங்களா, நல்ல ஒரு சிறந்த பேர் அழகிங்க. சரி, இன்னைக்கு அவங்க நிகழ்ச்சி என்ன ஒரு பாட்டு கேக்குறேன்னா, தேன் படத்துல நிலவும் மலரும் பாடுது என் நினை

0: அந்த பாட்டு முடிஞ்சா போடுறீங்களா சாந்தி? நன்றி, வணக்கம்.
1: நிச்சயமா அழகா பாடியிருக்கீங்க. உங்களுக்காக அந்த பாடலை ஒளியேற்றுறேன் விஜயா. நேயர் தேவி வந்து இங்க பாடல் விரும்பி கேட்டிருந்தாங்க, பெண் படத்திலிருந்து சொன்ன சொல்லை மறந்துடலாமா அப்படின்னு. அந்த பாடலை வந்து முதல்ல நான் ஒளியேற்றிருந்தேன் தேவி, உங்களுக்காகவே ஒளியேற்றிய மாதிரி நீங்க நினைச்சுக்கீங்க சரியா. நேயர் ஷரீஃபா அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, காவியமா நெஞ்சில் நோவியமா அப்படிங்கிற பாடல். சி எஸ் ஜெயராமன் மற்றும் பி சுசிலா பாடிய பாடல். நிச்சயமா விஜயா மற்றும் ஷரீஃபா நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹெலோ ஒலி தொகுப்பின் அடுத்த இரண்டு பாடல்கள்.

0: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாவுறவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வெள்ளி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோழி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் ஆகஸ்ட் 26 தேதி வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
1: சஞ்சய் விஸ்வநாத் அனைத்துலக அளவில் வெற்றி பெற்றவர். வேலை தனது குடும்பம் என்று இருந்தவர். அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் தனது கவனம் சிதறுமா?
2: இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விஸ்வநாத் அண்ட் சான், ஷோ தியேட்டர்ஸ், கோல்டன் வில்லேஜ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமா.
3: எதுக்கு சந்திரமுகி ஜோதிகா மாதிரி பிஹேவ்
2: பண்றீங்க? பிஜி 13 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில தகாத வார்த்தைகள், வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. சூர்யா, மமிதா பைஜு, ரவீனா டாண்டன், ராதிகா சரத்குமார் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வெங்கி அட்லூரி.
4: இது ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு.
3: பட் ஐ லவ் யூ.
5: ஹே
6: ஒலியில் உல்லாசம் தொகுப்பில் இணைந்திருக்கிறோம் நேர்களை. பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. இப்போ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை ஹலோ ஒலி மூலமா வழங்கிக்கிட்டு இருக்கேன். மலேசிய நேயர் புவனேஸ்வரி அடுத்த பாடலை விரும்பி கேட்கிறாங்க. சாந்தி, வைஜெயந்தி மாலாவின் தொகுப்புல அடிக்கடி கேட்காத ஒரு பாடல் இது, ஏன்னு தெரியல. வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து எண்ணி எண்ணி பார்க்க மனம், அந்த பாடலை ஒலியேற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. ஆமா, எனக்குமே தெரியல ஏன் இந்த பாடல் ஏன் பட்டியல கூட இல்லையே, இப்ப சேர்த்துக்கிட்டேன். அடுத்த முறை வைஜெயந்தி மாலாவின் பாடலை ஒளியேற்றுறப்போ இந்த பாடலை நிச்சயமா நான் ஒளியேற்றுறேன். எம் எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாடல். உங்களையும் தொடர்ந்து நேயர் சம்சுரின் பாடல் விரும்பி கேட்கிறாரு. பந்த பாசம் திரைப்படத்திலிருந்து பந்தல் இருந்தால் கொடி படரும் இந்த பாடல். டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி பாடிய பாடல். எல்லோருக்காகவும் இந்த பாடலை அவர் விரும்பி கேட்கிறாரு. நிச்சயமா புவனேஸ்வரி மற்றும் சம்சுரின் நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் அடுத்த 2 பாடல்கள்.

0: ஒலியில் உல்லாசம் தொகுப்ப கேட்டு இருக்கீங்க. பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை ஹலோ ஒலி மூலமா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஒலியேற்றிட்டு இருக்கேன். நேயர் சித்ரா இங்க அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. ஆனா அது இப்போ ஒலியேறிய பாடல். சித்ரா உங்களுக்காகத்தான் அந்த பாடலை ஒலியேற்றுனேன் அப்படின்னு நினைச்சுக்கங்க. இருந்தாலும் உங்க குரல் பதிவை நான் ஒலியேற்றுறேன்.
1: வணக்கம் சாந்தி. எனக்கு வாழ்க்கை என்ற படத்துல வந்து வைஜந்தி மாலா நடித்தது. அதுல வந்து இந்த பாடல் ஒளிபரப்ப முடியுமா? இனி பக்கமா நம் இன்பம் கொண்டாடுதே அந்த பாட்டு. ஓகே, தேங்க்யூ.
0: சோ கியூட், கியூட்டா பாடியிருந்தீங்க. அந்த பாடலை உங்களுக்காக ஒளியேற்றுதான் நீங்க நினைச்சுக்கீங்க. சரியா சித்ரா? நேயர் ஆறு ஜோஹர் பாரு நேயர் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. பாடகி ஜிக்கியின் நினைவு நாளையொட்டி எஸ் ஜானகியும் ஜிக்கியும் இணைந்து பாடிய தேனும் பாலும் திரைப்பட பாடல அனைத்து நேயர்களுக்காகவும் நான் விரும்பி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஆறு விரும்பி கேட்டிருக்காரு. நிச்சயமா திரு ஆறு, நீங்க விரும்பி கேட்கும் பாடல் தான் இன்றைய ஹெலோ ஒலியின் அடுத்த பாடல்.

0: 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது BYD. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்குட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். BYD ஆட்டோ 3, சீராயன் 7 ER, சீராயன் 8 DMI மற்றும் CL 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கு மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
2: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடவும். இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
3: ஒலியில் உல்லாசம் தொகுப்பை பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தான் ஹெலோ ஒலி மூலமா நான் ஒலியேற்றிட்டு இருக்கேன். ஒரு முறை ஒரு நேயர் கேட்டாங்க, ஏங்க இந்த 2 பாட்டுக்கு ஒரு முறை இந்த ஹெலோ ஒலியில எப்போதும் சொல்லிட்டு இருக்கீங்க, ஒலியில் உல்லாசம் தொகுப்பை படிச்சுக்கிட்டு இருக்கேன் சாந்தி, ஹெலோ ஒலியில பழைய பாடல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஒரு முறை கேட்டாங்க. இப்ப சொல்றேங்க அப்படின்னு, எல்லா நேயர்களுமே எந்நேரமும் வந்து நம்ம நிகழ்ச்சியோட இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு படைப்பாளர் நினைக்கவே கூடாது. அந்த ஆணவம் நமக்கு இருக்கவே கூடாது. எல்லா நேயர்களும் வாடிக்கையா நம்ம நிகழ்ச்சியை கேட்கறவங்க அப்படின்னு நாம நினைச்சுக்க கூடாது. அதுதான் நம்ம செய்யற முதல் தவறு அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. எந்நேரமும் வந்து ஒரு நேயர் அப்போதான் வானொலி பக்கமா வந்திருக்கலாம், நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கலாம், நிகழ்ச்சிக்கு புது நேரா இருக்கலாம், என்ன நடக்குது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரியாம இருக்கலாம். அதனால இந்த 2 பாடல்களுக்கு ஒரு முறை இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றப்போ ஆங்கிலத்துல டச் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஓ ஓ ஹலோ ஒலியா, ஓ பழைய பாடல்களா, சரி நாமளும் ஒன்று விரும்பி கேட்போமே அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில அப்படி தவகட்டீர் அப்படின்னு குதிக்கிறதுக்கு அவங்களுக்கும் சுலபமா இருக்கும். அதனால தான் ஒரு 2 பாடல்களுக்கு ஒரு முறை நாம வரப்போ என்ன நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுல தவறே இல்ல. சுருக்கமா சொல்லிட்டு போனா ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, நேயர் கசிம் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காரு. எப்போதுமே என்னோட பேசிக்கிட்டே இருப்பாரு வாட்ஸ்அப்ல, ஆனா பாடல் விரும்பி கேட்கவே மாட்டாரு. எப்பவாவது ஒரு முறை கேட்பாரு, இன்று கேட்டிருக்காரு. தமிழகத்துக்கு போய் 3 மாதங்களாகதான், அடுத்த வாரம் திரும்ப வராரு. இன்று அத்தி பூத்த மாதிரி ஒரு பாடல் விரும்பி கேட்டிருக்காரு, அச்சம் என்பது மடமையடா. உங்களுக்காக அந்த பாடல் போடுறேன் கசிம் சார், வந்துகிட்டே இருக்கு. உங்களையும் தொடர்ந்து நேயர் மீனாட்சியும் பாடல் விரும்பி கேட்கறாங்க. இது கூட ஹலோ, முதல்ல வைஜெயந்தி மாலாவின் பாடல் தொகுப்புல மன கஷ்டத்தோட நான் விட்ட ஒரு பாடல், அத மீனாட்சி புடிச்சிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம்.
4: சாந்தி, வணக்கம். பாட்டு பாட முடியுமா? தூங்கல் படம் பேரு. இந்த பாட்டு வந்து
3: நிச்சயமா நிச்சயமா, அந்த தபலா மெட்டும் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். மன கஷ்டத்தோட வந்து இந்த பாடலை வெளியேற்ற வேண்டியதா இருந்துச்சு நேரம் பற்றாக்குறையினால. அதனால இந்த பாடலை விரும்பி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி கசிம் மற்றும் மீனாட்சி. நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் அடுத்த 2 பாடல்கள்.

0: ஹலோ ஒலி தொகுப்பின் நிறைவு பாடலுக்கு நாம வந்துட்டோம். அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு நேயர் ஜாஃபர்.
1: வணக்கம் சாந்தி.
0: வணக்கம்
1: ஜாஃபர் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு காஞ்சனாவுடைய பாடல் ஒண்ணு வேணும்.
0: சிவந்தமிழன்
1: படத்துல இருந்து சொல்லிட்டு பட்டத்து ராணி ஒளி பரப்புனீங்கன்னா சந்தோஷப்படுவேன்.
0: நிச்சயமா அந்த பாடல் நீங்க விரும்பி கேட்டதுல எனக்கு சந்தோஷம். ஏன்னா என்னடா காஞ்சனாவுடைய பிறந்த நாள் இன்று, யாருமே பாடல் விரும்பி கேட்கலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டு இருந்தேன். ஜிக்கியுடைய பாடலை விரும்பி கேட்டுட்டாங்க, வைஜெயந்தி மாலா பாடலை விரும்பி கேட்டாங்க, வரலட்சுமி பாடலும் ராஜசுலோச்சனா பாடலும் யாரும் விரும்பி கேட்கல, நான் காஞ்சனா பாடல் கூட யாரும் விரும்பி கேட்கலையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஜாஃபர் வந்துட்டாரு, ரொம்ப நன்றி ஜாஃபர். இந்த பாடல் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் நிறைவு பாடலா வருது. மற்ற நேயர்கள் மன்னிச்சிருங்க, மீண்டும் அடுத்த ஹலோ ஒலிக்கு மனம் தளராம முயற்சி செய்யுங்க. சரியா, இந்த பாடல் முடிந்து நண்பகல் 12 மணி செய்திகள், அதனையும் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். டிக்டாக் லைவ் வாயிலா சந்திக்கலாம், 80கள் 90களில் இருந்து பாடல்கள் கேட்கலாம், அப்படியே வாவ் தகவல்கள் அங்கமும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பாடல் முடிந்து செய்திகள் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். இது ஒலி 968 கேட்டாலி பரவசம். நான் சாந்தி.

காடு கண்ட பூங்கொடி காடு கண்ட காரன்.

வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காபோலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். மலேசியாவின் ஜனநாயக செயல் கட்சி அரசாங்கத்தில் வகிக்கும் தனது பங்கு குறித்து இன்று முக்கிய முடிவு எடுக்கவிருக்கிறது. கட்சி பேராளர்கள் சுமார் 4000 பேர் ரகசிய வாக்குகளை செலுத்தவுள்ளனர். கட்சி தலைவர்கள் பிரதமர் அன்வர் இப்ராஹிமின் அமைச்சரவையில் நீடிக்க வேண்டுமா அல்லது பதவி விலக வேண்டுமா என்பதை வாக்குகள் முடிவு செய்யும். கட்சி 5 அமைச்சர்களையும் 7 துணை அமைச்சர்களையும் கொண்டுள்ளது. சீர்திருத்தங்களில் தடங்கள், நிர்வாக பிரச்சினைகள் ஆகியவற்றால் கட்சி ஆதரவாளர்களிடையே விரக்தி ஏற்பட்டது. ஆளும் கூட்டணியின் அண்மை தேர்தல் தோல்விகள் அதிருப்தியை அதிகரித்தது. தமது அமைச்சர்கள் பதவி விலகினாலும் திரு அன்வாரின் நிர்வாகத்திற்கு தொடர்ந்து ஆதரவளிக்கவிருப்பதாக கட்சியின் மூத்த தலைவர்கள் முன்னர் கூறியிருந்தனர். சிங்கப்பூரில் காற்றின் தரம் மிதமாக உள்ளது. காலை 11 மணி நிலவரப்படி 24 மணி நேரத்துக்கான காற்று தூய்மை கேடு குறியீடு 60 புள்ளியாக பதிவானது. மத்திய வட்டாரத்தில் ஆக அதிகமாக குறியீடு 74 என பதிவானது.

ஜூரூங் ஈஸ்ட் கழக வீட்டில் ஏற்பட்ட தீச்சம்பவத்தில் ஒருவர் மாண்டார். பாதிக்கப்பட்ட அடுக்குமாடி கட்டிடத்திலிருந்து சுமார் 50 குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டனர். அதிகாலை 3:55 மணி அளவில் தீ குறித்து தகவல் கிடைத்ததாக சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை அதன் ஃபேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்தது. சம்பவ இடத்தை அடைந்தபோது கட்டிடத்தின் 3 மாடியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து கரும்புகை வெளியேறியதாக படை சொன்னது. வீட்டில் ஒருவர் பேச்சு மூச்சின்றி காணப்பட்டார். அவர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக தெரிவிக்கப்பட்டது. தீக்கான காரணம் விசாரிக்கப்படுகிறது. இந்தோனேசியாவை கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 2 நிலநடுக்கங்கள் உலுக்கியுள்ளன. ஆக கடைசியாக சுலாவிசி தீவு அருகே 6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவானது. அதற்கு முன்னர் வடக்கு சுமத்ராவில் 6.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. நாட்டில் ஒன்றன்பின் ஒன்றாக ஏற்பட்ட 3 பெரிய நிலநடுக்கங்களுக்கு பின் 230-க்கும் அதிகமான பின்னதிர்வுகள் பதிவாகியுள்ளன. கொலம்பிய அதிபர் எபலாடோ டில எஸ்பிரல்லா நாட்டின் பொருள்கள் மீதான வரியை தற்காலிகமாக தளர்த்தும்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை கேட்டுக் கொண்டுள்ளார். கொலம்பியா மோசமான நிலநடுக்கத்திலிருந்து மீளும் வேளையில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. பேரிடரால் 294 பேர் மாண்டனர். சுமார் 4,000 பேர் காயமுற்றனர். 320 பேரை இன்னும் காணவில்லை. திரு டிரம்புடன் 10 நிமிடம் பேசியதாக திரு டெலஸ்பிரேயா கூறினார். பேரிடரால் பாதிக்கப்பட்ட கொலம்பிய வர்த்தகங்களுக்கு உதவ வரியை தளர்த்தும்படி திரு டிரம்பிடம் கேட்டதாக அவர் சொன்னார். காபி, எண்ணெய் உள்ளிட்ட சிலவற்றை தவிர கொலம்பியாவின் பெரும்பாலான பொருள்களுக்கு அமெரிக்கா 12 விழுக்காடு வரி விதித்துள்ளது. முன்னர் 10 விழுக்காடாக இருந்த வரி ஜூலை மாதம் உயர்த்தப்பட்டது. மொரோக்கோ காவல்துறை ஸ்பெயினின் சியூட்டா நகருக்குள் நுழைய முயன்ற 111 பேரை தடுத்து வைத்திருக்கிறது. சுமார் 2 வாரங்களுக்கு முன் 72,000 குடியேறிகள் நகருக்குள் நுழைந்தனர். பெரும் திரளாக எல்லையை கடக்கும்படி இணையத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எல்லையின் இரு பக்கத்திலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நகருக்கு நீந்தி செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். 2 வாரங்களுக்கு முன் அப்படி முயற்சி செய்த 96 பேர் மாண்டனர். ஜூலையில் எல்லையை கடந்த குடியேறிகளில் சுமார் 5,000 பேர் சியூட்டாவில் இன்னும் உள்ளனர். தஞ்சம் நாடும் கோரிக்கைகளை ஸ்பெயின் அதிகாரிகள் ஒவ்வொன்றாக பரிசீலிக்கின்றனர். அதனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கிடையே பதற்றம் அதிகரிக்கிறது. ஈரான் தனது விமானிகள் மூவரை விடுவிக்கும்படி கத்தாரிடம் கூறியிருக்கிறது. அந்த மூவரின் விமானம் மத்திய கிழக்கு போரின் ஆரம்ப காலத்தில் விழுந்தது. விமானிகளை பிடித்து வைத்திருக்கவில்லை என்று கத்தார் சொல்லிற்று. கத்தாருக்கு மார்ச் மாதம் மேற்கொண்ட நடவடிக்கையில் விமானி ஒருவர் மாண்டதாகவும் மற்ற சிலரை காணவில்லை என்றும் ஈரான் தெரிவித்திருந்தது. விமானிகள் பிடிபட்ட அறிக்கைகள் அப்போது வெளியிடப்படவில்லை. விமானிகளை தேடி வருவதாக கத்தார் சொன்னது. கண்டுபிடிக்கப்பட்ட விமானி ஒருவரின் சடலத்தை ஒப்படைப்பது குறித்து தெஹ்ரானுடன் பேசியிருப்பதாகவும் கத்தார் கூறியது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 11 பேர் மாண்டதாக லெபனான் கூறியிருக்கிறது. 19 பேர் காயமுற்றனர். ஹிஸ்புல்லா கிளர்ச்சி குழு நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்ததாக இஸ்ரேல் சொன்னது. குழுவிற்கு சொந்தமான கட்டமைப்புகள் குறிவைக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் சொன்னது. ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதல்களில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் 3 மோசமாக காயமுற்றனர். விளையாட்டு ஆசியான் ஹுண்டாய் கிண்ண கார்பந்து போட்டி. தாய்லாந்துடன் பொருந்திய சிங்கப்பூர் தோல்வி கண்டது. அரையிறுதி ஆட்டத்தின் முதல் சுற்றில் 3-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்து வெற்றி பெற்றது. 2 கோல் பின்னடைவிலிருந்து மீள விரும்பினால் அணியின் மனப்போக்கு முக்கியம் என்று சிங்கப்பூர் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் கெவின் லீ கூறினார். லயன்ஸ் அணியினர் இன்று பேங்காக் செல்கின்றனர். 2 சுற்று அரையிறுதி ஆட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும். ஆசியான் ஹுண்டாய் கிண்ண கார்பந்து போட்டியை மீ வாட்ச் தளத்தில் காணலாம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன.
அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: 98 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். காலை 10 மணி தொடங்கி பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறோம் நேர்களே. எப்படியெல்லாம் சந்திக்கிறோம்? பல வகைகள்ல சந்திக்கிறோம். வானொலி பெட்டிய பக்கத்துல வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த காலத்துல கேட்கற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்படியும் நாம சந்திக்கிறோம். வானொலிகள்ல, அதாவது மீ லிசன் செயலிய உங்க தொலைபேசியில உங்க கைபேசியில பதிவிறக்கம் செஞ்சு எண்பதுகள் 90களில் இருந்து வழக்கமா இந்த 1 மணி நேரத்துல நம்ம பாடல்கள் கேட்போம் இல்லையா, அப்படியே தகவல்கள் அங்கமும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. 6 புத்தம் புதிய தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நான் பாடும் பாடல் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. இந்த படத்துல இருக்கிற அத்தனை பாடல்களுமே, எத்தனை பாடல்கள், ஒரு 6-7 பாடல்கள் இருக்குமா, இளையராஜா அப்படியே அள்ளி தெளிச்சாரு இந்த படத்துக்காக. அத்தனை பாடல்களுமே ஹிட் ஆன பாடல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடலை இப்போ கேட்டீங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, அதன் பிறகு மீண்டும் 80கள் 90களில் இருந்து பாடல்கள் கேட்கலாம்.
1: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
1: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
2: தினசரி வேலை பணிகளை தானிக்கமாக்குவது எப்படி என்பதை நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ, திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறுங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
1: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். பீப்பிள் ஃபர்ஸ்ட், லேர்னிங் ஆல்வேஸ். மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: சேமிக்கலாம் வாரந்தோறும் 100,000 காஸ் ஹோம்

0: கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் உன்னிகிருஷ்ணன், சின்ன குயில், சித்ரா அந்த பாடலை கொண்டு வந்திருந்தாங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 12:20 நேர்களே.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எம்சிஇயை நோக்கி செல்லும் ஏ குறிப்பாக அலெக்சாண்ட்ரா சாலைக்கு பிறகு சாலை பணிகள். அதன் காரணமாக அலெக்சாண்ட்ரா சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசலாக இருக்கு. அந்த பக்கமா இருந்தீங்கன்னா முதல் தடத்தை தவிர்த்துருங்க. துவாசி நோக்கி செல்லும் பிஐஇ குறிப்பாக ஆடம் சாலைக்கு பிறகு முதல் இரண்டு தடங்கள்ல அந்த விபத்து நேர்ந்திருக்கு. அந்த பக்கமா இருந்தீங்கன்னா அதிக கவனம் தேவை. டிபிஇயை நோக்கி செல்லும் கேபிஇ சுரங்கப்பாதை அதாவது டனல் குறிப்பாக பிஐஇ எக்ஸிட்டில் சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி. தங்க புஷ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
5: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
6: சஞ்சய் விஸ்வநாத் அனைத்துலக அளவில் வெற்றி பெற்றவர். வேலை, தனது குடும்பம் என்று இருந்தவர். அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் தனது கவனம் சிதறுமா?
5: இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விஸ்வநாத் அண்ட் சான், ஷோ தியேட்டர்ஸ், கோல்டன் வில்லேஜ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமா.
7: எதுக்கு சந்திரமுகி ஜோதிகம் அறிமுகப்பட்ட
5: PG-13 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில தகாத வார்த்தைகள், வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. சூர்யா, மமிதா பைஜு, ரவீனா டாண்டன், ராதிகா சரத்குமார் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வெங்கி அட்லூரி.
8: ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் வெளியீடு.
7: But I love you.
9: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:00 கேட்டாலே பரவசம்.
0: மீண்டும் ஒரு புத்தம் புதிய வாவ் தகவல்கள் அங்கத்துல நாம சந்திக்கிறோம். வாவ் தகவல்கள்னா என்னங்க? நம்மள ஆச்சரியப்பட வைக்கிற, அதிசயிக்க வைக்கிற, ஆஹா இது நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்ல வைக்கிற தகவல்கள். அதெல்லாம் அப்படியே ஜவு ஜவு ஜவுன்னு இழுவையா இழுக்காம அப்படியே அள்ளி தெளிச்சிட்டு போற ஒரு அங்கம் தான் இந்த வாவ் தகவல்கள் அங்கம். அதுல இந்த வாரம் முதல் வாவ் தகவல் என்ன? உலகத்தின் முதல் வர்ச்சுவல் மீட்டிங் அதாவது மெய்நிகர் அலுவலக சந்திப்பு 1916 நடந்துருச்சாங்க. ஆமாங்க, அமெரிக்காவில்தான் இது நடந்திருக்கு. ஒரு 8 நகரங்களை சேர்ந்த 5100 பொறியியலாளர்கள் அதாவது என்ஜினியர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தொலைபேசி கட்டமைப்பு, டெலிபோன் சிஸ்டம் மூலமா இணைஞ்சு அந்த மெய்நிகர் அலுவலக சந்திப்புல கலந்துகிட்டாங்க. பாருங்க, நாமெல்லாம் வர்ச்சுவல் மீட்டிங், இந்த ஜூம் மீட்டிங், இதெல்லாம் கோவிட் சமயம் தான் பிரபலமானுச்சு அப்படின்னு நினைச்சோம் இல்லையா? இல்லங்க, 1916 ஆரம்பிச்சிருச்சு. இனிமே உங்க முதலாளி என்னமோ தான் தான் இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்ச மாதிரி உங்ககிட்ட பெருமை பேசிக்கிட்டா அவர்கிட்ட நீங்க சொல்லலாம், ஹலோ இதெல்லாம் நாங்க 1916 பாத்துட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்கு 10க்கும் குறைவான மனிதர்களை தான் தாக்குது. ஆனா மனிதர்களோ ஒரு வருஷத்துக்கு சுமார் 100 மில்லியன் சுறாமீன்களை கொல்றோம். ஆமாங்க, அது மட்டும் இல்ல, இப்ப வலையில தெரியாம வந்து மாற்ற சுறாமீன்களை நம்ம மறுபடியும் கடலுக்கு திருப்பி அமைச்சிடுறோம். ஆனா அந்த குறுகிய காலகட்டத்துல அந்த வலையில மாட்டி அது துடிக்கிறப்போ நிறைய மன உளைச்சலுக்கு அது ஆளாகுதுல. அதனால கடலுக்கு திரும்ப போன பிறகு இந்த சுறாமீன்கள்ல பல மீன்கள் பிழைக்கிறது இல்லையாங்க. அப்ப உண்மையா யோசிச்சீங்கன்னா சுறாமீன்களை பார்த்து நாம பயப்படக்கூடாதுங்க, நம்மள பார்த்துதான் சுறாமீன் பயப்படுது. தகவல், கோடை காலத்துல பிறக்கிற குழந்தைகள் பிறக்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிக எடையோடையும் வளர்றப்போ இன்னும் கொஞ்சம் அதிக உயரத்தோடையும் வளருவாங்களாம்.
5: ஓஹோ,
0: ஆமா, இதுக்கு என்ன காரணமா சொல்லப்படுதுன்னா கோடை காலத்தப்போ இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் வெளியே போறப்ப அதிகமான வைட்டமின் டி நமக்கு கிடைக்குது இல்லையா, அந்த வெயில் அவங்களுக்கு அதிகமா கிடைக்கிறதுனால, அதுவும் முக்கியமா இந்த 3 மாதங்கள்லேருந்து 6 மாதங்களுக்குள்ள இருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்கு வைட்டமின் டி அதிகமா கிடைச்சா பிறக்கும் போது குழந்தைகள் வந்து இன்னும் கொஞ்சம் கனமாகவும் வளர்றப்போ இன்னும் கொஞ்சம் உயரமா வளரவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி இன்னும் சில வாவ் தகவல்கள் உங்களுக்காக வச்சிருக்கேன், அதை கேட்கணும்னா என்ன செய்யணும், நீங்க தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க.

பாடல்களை ஒன்றின் பின் ஒன்று கேட்டோம். மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து இப்போ பாடலை கேட்டீங்க. இசையமைப்பாளர் சிற்பி, எனக்கு ரொம்ப பிடித்த இசையமைப்பாளர்களில் அவரும் ஒருத்தர். 90களில் சக்க போடு போட்ட ஒரு இசையமைப்பாளர். அவருடைய இசையில வெளிவந்த திரைப்படம் மேட்டுக்குடி, அந்த படத்திலிருந்து மனோஜ் சித்ரா பாடிய பாடலை இப்போ கேட்டீங்க. அதற்கு முன்பு அதே மனோஜ் சித்ரா முற்றிலும் வேறு ஒரு சாயல்ல பாடிய ரொமான்டிக்கான ஒரு பாடலை கேட்டீங்க. இளைய ராஜாவின் இசையில் ராஜாதி ராஜா திரைப்பட பாடல். ஏன் நீங்க டிக்டாக் பக்கமா வரணும்? நீங்க வானொலி பக்கமா நீங்க வந்து மீலிசன் செயலி வழியாகவும் வானொலி கேட்கலாம், தவறே இல்லை. ஆனா டிக்டாக் பக்கமா வந்தீங்கன்னா நான் வந்து பாடல்களுக்கு இடையே இஷ்டத்துக்கு நான் பாடிட்டு இருக்கேன், அதையும் உட்கார்ந்து கேட்கறதுக்கு ஒரு 1000 நேயர்கள் இருக்காங்க. டிக்டாக் பக்கமா வந்தீங்கன்னா அதையும் பார்க்கலாம். பாடல்களுக்கு மேல நான் பாடுறத அதையும் வேற வழி இல்லாம அவங்களும் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் டிக்டாக் பக்கமா வந்தீங்கன்னா கேட்கலாம். தொடர்ந்து 80கள் 90களில் இருந்து பாடல்கள் கேட்கலாமா?

0: சாதனங்கள், தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலங்கிற பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான கடனில் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள்கள் Lenovo 10.1 inch 4GB plus 128GB Wi-Fi tablet, இலவச ஃபோலியோ கேஸ், 199 வெள்ளி, 36 விழுக்காடு சேமிக்கலாம். Asus 14-inch Zenbook OLED, 1299 வெள்ளி, 33 விழுக்காடு சேமிக்கலாம். மெஜா புடி மல்டி குக்கர், 199 வெள்ளி, 64 விழுக்காடு சேமிக்கலாம். வாரந்தோறும் 100,000 காஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து கோட்கரிகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் cost.com.sg.
1: அங்கத்துல நாம சந்திக்கிறோம். ஏற்கனவே 3 வாவ் தகவல்கள் உங்களோட பகிர்ந்துகிட்டோம் இல்லையா? அடுத்த வாவ் தகவல் என்ன? அதிக வெப்பநிலைக்கு நாம அடிக்கடி ஆளாகிறதுக்கும் நம்மளுடைய சிந்தனை ஆற்றல், ஆங்கிலத்துல காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சிந்தனை ஆற்றல் வேகமா குறையறதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
2: ஓஹோ.
1: ஆமா, அதாவது ஒரு விஷயத்துக்கு நாம ரியாக்ட் பண்ற அந்த வேகம், சிறப்பான முடிவுகள் எடுக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த திறன், ஞாபக சக்தி, ஒரு விஷயத்துல நாம கவனம் செலுத்தக்கூடிய அந்த திறன், அதெல்லாம் ரொம்பவே குறையுமாங்க. இத பத்தி யோசிக்கிறப்போ நம்ம வீட்டுல இருக்கிற குளிர் சாதனத்தை இன்னும் அடிக்கடி பயன்படுத்தினா தவறு இல்லைன்னு தான் தோணுது. அடுத்த வாட்டி வீட்டுல நீங்க ஏசிய போடுறப்போ உங்க கணவர் இப்படியே திரும்பி முறைப்பார்ல, அப்ப அவர்கிட்ட சொல்லுங்க, இல்லங்க வானொலியில கேட்டங்க, இப்போதுமே சூட்டிலே இருந்தா எனக்கு ஞாபக சக்தி ரொம்ப குறைஞ்சிருமா அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. அடுத்த வாவ் தகவல், ரஷ்யா நாட்டுல 2011 வரைக்கும் பியர்ங்கிற அந்த பானம் ஒரு மதுபானமாவே கருதப்படலையாம்.
2: ஓஹோ.
1: ஆமாங்க, 10 விழுக்காட்டுக்கு குறைவா எந்த பானங்கள்லாம் மது கலக்கப்பட்டிருந்துச்சோ அதெல்லாம் சாஃப்ட் ட்ரிங்கா தான் ரஷ்யால கருதுனாங்களாம். இத பத்தி வானொலியில என்னால விரிவா பேச முடியாது, ஆனா என்ன நான் சொல்ல முடியும்னா அவங்கலாம் வோட்காவையே நீர் மாதிரி குடிக்கிறாங்க, ஆனா பீர் மட்டும் மதுபானம் இல்லைன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு தான் எனக்கு புரியலங்க. அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. ஒரு புது தகவலை கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட நம்ம விலகி போயிருவோம் சரியா? இந்த வாரத்துக்கான வாவ் தகவல், ஒரு ஃபோபியாவை பத்தி படிச்சாங்க. அந்த ஃபோபியா நம்மள பல பேருக்கு இருக்கு, நான் ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன். அந்த ஃபோபியாவின் பேரு அலோடாக்ஸா ஃபோபியா. அப்படினா மற்றவர்கள் நம்மள பத்தி வச்சிருக்கிற கருத்தை கேட்கவே பயப்படுறது.
2: ஓஹோ.
1: நான் சொல்றது கேட்க விரும்பாதது இல்லைங்க, அது நம்மள நிறைய பேர் இருக்கோம் தான். நான் சொல்றது கேக்கிறதுக்கே பயம், அதுவே ஒரு ஃபோபியா. அவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற தருணம் வந்தாலே பல பேருக்கு வந்து அது ஒரு அலர்ஜி மாதிரி, ஒரு பயம் மாதிரி, ஃபோபியா மாதிரி வந்துருமா. அதுக்கு பெயர் இருக்குங்க, அலோடாக்ஸா ஃபோபியா. நான் என்ன சொல்றேன், சில வீடுகள்ல இந்த சித்தப்பா சித்தி பெரியமா பெரியப்பா அத்தை மாமா எல்லாம் இருப்பாங்க, அவங்க கூட நம்மள பத்தி வச்சிருக்கிற கருத்தை தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு நினைச்சா, மன்னிக்கணும் அத்தை, எனக்கு வந்து அலோடாக்ஸா ஃபோபியா இருக்கு, அதனால நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். தவறில்ல. இந்த வாரம் நீங்க கேட்ட வாவ் தகவல்கள்ல ஏதேனும் ஒண்ணு உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்துச்சுன்னா அதுவே இந்த அங்கத்தின் வெற்றியா நான் நினைச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி மற்றும் ஒரு வாவ் தகவல்கள் அங்கத்துல சந்திக்கலாம்.

ஒரு கண்ணு இல்லால அங்கடியோ வந்தாள் சின்ன பொண்ணு பட்டால நடியோ ரோசா குமாரா போடு ஆட்டம் ஆட்டம் ஆட்டம் கடி எல்லாம் இங்கே.

சரி, நண்பகல் 12 மணி இல்ல இல்ல பிற்பகல் 1 மணி செய்திகளுக்கு நாம வழிவிடணும். அதனால நிறைவான பாடலுக்கு நாம வந்துருவோம். ஆயுத பூஜை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுருவோம். வித்யாசாகரின் இசையில் மனு ஸ்வர்ணலதா அந்த பாடலை கொண்டு வராங்க. என்னோட இவ்வளவு நேரம் டிக்டாக் லைவ் வாயிலா இணைந்திருந்த நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. 13,000 லைக்ஸ் வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க. இந்த பக்கம் பாய் சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து கொஞ்ச நேரம் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பாடல் முடிந்து செய்திகள் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். 1000 ஆண்டுக்கு பிறகு வெளிவந்த பாடல்களை கேட்கலாம். அப்படியே கருத்து கண்ணம்மா இந்த வாரமும் உங்களுக்கு உபதேசம் செய்யற மாதிரி ஒரு குட்டி கதை வச்சிருக்கேன். அதை எதிர்பார்த்து காத்துருங்க. அதனால இந்த பாடல் முடிந்து செய்திகள் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். இது ஒளி 968 கேட்டாலி பரவசம். நான் சாந்தி.

வணக்கம். பிற்பகல் மணி 1, மீடியா காபொலி 9:06. செய்திகள் தகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். மலேசியாவின் ஆளும் கூட்டணியில் உள்ள ஜனநாயக செயல் கட்சி அரசாங்கத்தில் தனது பங்கு குறித்து இன்று முக்கிய முடிவை எடுக்கவிருக்கிறது. கட்சி பேரா

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இதே

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சரிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்போது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் முதல்லே வளமை போல் என்றும் மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிதிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தபலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியிலே இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் வளமை போல் என்றும் முதலே விநாயகர் துதியாக வேல்முருகன் குழுவினர் பாடிய இந்த பாடல்

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது வேல்முருகன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக சிந்தியா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது சிந்தியா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது தாஸ்மி ஃபாத்திமா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் என சிவனார் புகழ்மாலையுடன் உன்னிகிருஷ்ணன் குழுவினர்.

கேட்டது சிவனார் புகழ் மாலையுடன் உன்னிகிருஷ்ணன் குழுவினர் பாடிய அந்த பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் என தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக எபஸ் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

நீங்கள் கேட்ட கிறிஸ்தவ கீதத்தை தொடர்ந்து வருகிறது. இஸ்லாமிய கீதமாக உம்மு சல்மா அதவி குழுவினர் பாடிய இந்த பாடல்

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது உம்மு சல்மா அதவி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழறியில் வணக்கம் தமிழறியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் எனி மீனாட்சி அம்மன் புகழ் மாலையுடன் வாணிஜ்யராம் பாடிய இந்த பாடல்.

கேட்டது மீனாட்சி அம்மன் புகழ் மாலையாக வாணிஜ்யராம் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையிலே என்னை தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக பெலா ஜோஷுவா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது பெலா யோசுவா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையில் தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக நாகூர் சலீம் குழுவினர் பாடிய.

கிருஷ்ண கானமாக பிரியங்கா பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.

அன்புறவுகள் இணைந்திருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழொலி நேர்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கம். டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்வது

இணையதளத்தின் வாயிலாகவும் புதியதோர் உலகம் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். எமது இணையதள முகவரி www.anbinkural.com அன்பின் குரல் .com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் எமது நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். கிறிஸ்து இயேசுவின் இனிய உள்ளங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்க வேண்டுமென்ற வாழ்த்துக்களோடு எமது நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். அன்பு உறவுகளே, ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் வாரம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய திருப்பாடல் 67. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக.

0: முதல் வாசகம். பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 56 இறை சொற்றொடர்கள் 1-6 மற்றும் 7 வரை. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைப்பிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர்தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டு படுத்தாது கடைப்பிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
1: திருப்பாடல் 67.

இரண்டாம் வாசகம். இஸ்ரேலுக்கு கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள்கடிகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. திரு தூதரான தூய பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். நோட்பிரிவு 11, இறை சொற்றொடர்கள் 13-15 வரை மற்றும் 29-32 வரை. சகோதர சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கின்றேன், உங்களுக்கு திருத்தூதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கின்றேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். ஜூதர்கள் தள்ளப்பட்டபோது உலகம் கடவுளோடு ஒப்புரவாக்கியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள்கொடிகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதேபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்துக்குரியவர்களாக இருக்கின்றீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமையால் இருக்கின்றார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கின்றது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.

0: நற்செய்தி வாசகம். அம்மா, உமது நம்பிக்கை பெரிதி. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 15, இறை சொற்றொழர்கள் 21-28 வரை. அக்காலத்தில் இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கிச் சென்றார். அவற்றின் எல்லைப் பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். என் மகள் பேய்பிடித்து கொடுமைக்குள்ளாகியிருக்கின்றாள் என கூறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகின்றாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போருடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரிடம் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
1: இனிய இதயங்களே, நம்பிக்கைதான் ஒரு மனிதனின் வாழ்க்கை நங்கூரம். நங்கூரம் உறுதியாக இல்லை என்றால் வாழ்வு முழுவதும் துன்பம் என்ற கடலில் மூழ்கி போகும். புனித அகஸ்தீனார் கூட சொல்கிறார், ஆழமான நம்பிக்கை நல்வாழ்வின் ஆரம்பம் என்று. இந்த நம்பிக்கை என்னும் பண்பு மூன்று விதங்களில் வெளிப்படும். ஒன்று தன்னம்பிக்கை, இரண்டாவது பிறர் நம்பிக்கை, மூன்றாவது இறை நம்பிக்கை. எவரஸ்ட் சிகரம் ஏறுபவனுக்கு இருப்பதோ தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இருந்தால் சாதனை படைக்கலாம். தன்னம்பிக்கை இழந்தால் அது தற்கொலைக்கு வித்திடும். இது நம் அன்றாட அனுபவம். கொம்பின் மீது வித்தை காட்டுபவனுக்கு இருப்பதோ பிறர் நம்பிக்கை. கொம்பை தாங்கியிருப்பவன் மீது கொம்பின் மீது நடக்கிறவன் நம்பிக்கை வைத்து வித்தை காட்டுகிறான். இங்கு நம்பிக்கை பழுதுபட்டால் நீண்ட பகைக்கு அது வழியாகும். தோல் மீது தாலாட்டு பெற்று மடி மீது கண் துயல்கின்ற குழந்தைக்கு இருப்பதோ தாய் மீது நம்பிக்கை. தாய் அருகில் இருக்கும் அளவும் குழந்தைக்கு இல்லை பயம். தாய் அகன்றுவிட்டால் குழந்தை அழுகையை சொந்தமாக்கிக் கொள்கிறது. ஆம், இதைப் போலவே இறை நம்பிக்கையும். இறை அன்பும் அளவில்லாதது, எல்லையில்லாதது, அரவணைக்கக்கூடியது. ஆனால் இன்றைய நற்செய்தி இதற்கு முரணாக இருப்பது போல் தோற்றமளிக்கிறது. இங்கு இயேசு பெண்ணை இழிவுபடுத்துவதாகவும் புறவினத்து மக்களை விளிம்பு மக்களை புறக்கணிப்பது போலவும் சிந்தனை உருவாகிறது. ஆம், மனித சிந்தனைக்கு கடவுளின் அன்பும் அவரின் செயல்களும் புரியாத ஒன்றுதான். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை. பாவத்திலே வாழ்ந்திருந்து சமூகத்தின் சாபத்திற்கு உள்ளான மதலேன் மரியா தன்னை தொடவும் அவளுடைய பாவங்களை மன்னித்து இழந்து போன மனித மாண்பை மீண்டும் அவளுக்கு பெற்றுக் கொடுத்த இயேசுவா பெண்களை இழிவுபடுத்த எண்ணியிருப்பார்? பெரும் பாவத்தில் பிடிபட்ட பெண்ணுக்கு இரக்கம் காட்டி தீர்ப்பிடாமல் மன்னித்து அன்பு காட்டிய இயேசுவா பெண்களை இழிவுபடுத்த நினைத்திருப்பார்? பாவி என்று புறக்கணிக்கப்பட்ட சக்கை வீட்டிற்கு சென்று சமபந்தி அமர்ந்து தோழமை உணவு உண்ட இயேசுவா விளிம்பு மக்களை புறக்கணித்திருப்பார்? இல்லை. நம்முடைய பார்வையை நாம் சற்று அகலப்படுத்தி ஆழப்படுத்தி கூர்மையாக்க வேண்டும். தங்களுக்கு மட்டுமே மீட்பு உண்டு, தாங்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்று மாறுதட்டி இருமாப்புடன் வாழ்ந்த இஸ்ராயலின் வழித்தோன்றல்களாகிய யூத மக்களுக்கு ஓர் அதிர்ச்சி உண்மையை ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லி புரிய வைக்கத்தான் இயேசு கனானைய பெண்ணிடம் அப்படி நடந்து கொண்டார். மேலும் பவுல் அடியார் சொல்வதைப் போல சட்டத்தினால் மட்டுமே ஒருவனுக்கு மீட்பு இல்லை, மாறாக இறைவன் மீது கொண்ட அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கையே இறைவனின் இரக்கத்தையும் அன்பையும் பெற்றுத்தரும் என்றுதான் இங்கு எடுத்துரைக்கின்றார். நம்பிக்கைதான் இறைவனின் இரக்கத்தை பெற்றுத்தரும். இன்றைய முதல் வாசகமும் இரண்டாம் வாசகமும் இக்கருத்தைத்தான் வலியுறுத்துகின்றன. இறை அன்பும் இரக்கமும் அவர் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவருக்கும் உண்டு. அங்கு யூதன் புறவினத்தான் பாவி புனிதன் என்ற வேறுபாடு இல்லை. அடுத்து நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் வேறு இல்லை என்று கவிஞன் பாடுதல் போல கேட்டதெல்லாம் கிடைத்துவிட்டால் தெய்வம் தேவையில்லை என்ற நிலை வந்துவிடும். எனவே இறைவன் நம் நம்பிக்கையை உரசி பார்த்து ஆழப்படுத்த நினைக்கிறார். ஆழமான நம்பிக்கையில்தான் இறை வல்லமை வெளிப்படும். பொன்னை புடமிடுவது போல இயேசு அப்பெண்ணின் நம்பிக்கையை புடமிட்டு புனிதப்படுத்துகின்றார். என் கண்களை பிடுங்கிவிடு, அது என் உயிரை பறிக்காது. என் மூக்கினை அறுத்துவிடு, அது என் உயிரை போக்காது. ஆனால் என் இறை நம்பிக்கையை சிதைக்காதே, நான் செத்தவனாகி விடுவேன் என்று மகாத்மா காந்தி கூறுவது இங்கு சால பொருந்தும். இறை நம்பிக்கையை இழந்துவிட்டால் வாழ்க்கையே இழந்து விடுவோம். குழி விழுந்த கன்னங்களோடு ஒட்டிய வயிறோடு பரட்டை தலையுடன் ஒரு மனிதன் தன் பசியை போக்க வீடு விடா ஏறி இறங்கினான். ஆனால் அவன் பசியின் கொடுமையை புரிந்து உதவிட யாரும் வரவில்லை. இறுதியாக ஊரின் கடைக்கோடியில் ஒரு குடிசையில் வாழ்ந்திருந்த சாதுவிடம் சென்று, சாமி உங்களைத்தான் நம்பி வந்திருக்கின்றேன், என் பசியை போக்கிடுங்கள் என்றான். அந்த மனிதனை பார்த்து அந்த சாது இரக்கம் கொண்டு தனக்கிருந்த உணவை கொடுத்து அவன் பசியை ஆற்றினார். நம்பினார் கெடுவதில்லை. நமது நம்பிக்கை எப்படி? இன்று யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? உலகத்தின் செல்வத்தையா, உண்மை இறைவனையா? உலக செல்வங்கள் நம்மை விட்டு மறைந்துவிடும், நம்மை ஏமாற்றிவிடும். ஆனால் நம்மை விட்டு மறைந்து போகாதவர், நம்மை ஏமாற்றாதவர் நம் இறைவன் ஒருவரே.
0: அமைதியின் ஊற்றும் உறைவிடமான இறைவா, உமது திருப்பெயர் என்றும் வாழ்த்து பெறுவதாக. உலகில் பல்வேறு நாடுகளில் வாழும் உமது பிள்ளைகளை நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். இனத்தால், இடத்தால், நிறத்தால், குணத்தால், மதத்தால், மொழியால், தொழிலால் அவர்கள் வேறுபட்டு இருந்தாலும் வேறுபாடுகளை மறந்து உம்முடைய அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு சகோதர சகோதரிகளாக ஒன்றுபட்டு உலக மேன்மைக்காக உழைக்கும் வரந்தாரும். நாடுகளிடையே பகை உணர்வுகள் மறைய உலகிலே சமாதானம் நிலவ அருள் தாரும். அன்பான இறைவா, எமது நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோரையும் அவர்களின் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் செலவிடும் நேரத்திற்கு தக்க கைமாறு நல்கி அருளும். எமது இனிய இதயங்களின் குடும்ப தலைவர்களுக்காக இறைவேண்டல் செய்கின்றோம் தெய்வமே. உழைக்கும் அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும். குடும்ப தலைவிகளையும் ஆசீர்வதியும். மனைவிக்கும் அன்னைக்கும் உரிய பணிகளை அவர்கள் செய்ய உடலிலும் உள்ளத்திலும் அவர்களுக்கு நலன் தாரும். அவர்கள் பிள்ளைகளை ஞானத்திலும் அறிவிலும் பலத்திலும் வளரச் செய்தரலும் தெய்வமே. வேலையில்லாமல் சோர்ந்து போயிருக்கும் எம் இளைஞர் இளம் பெண்களுக்கு அவர்களின் திறமைகளுக்கும் ஆற்றல்களுக்கும் ஏற்ற வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட நிறுவனங்களுக்கு தூண்டுதல் தாரும். சீதன கொடுமையினாலோ பகை உணர்வினாலோ தடைப்பட்டிருக்கும் திருமண ஏற்பாடுகள் தடைகளெல்லாம் நீக்கப்பட்டு நிறைவு காண செய்தரலும். குழந்தை பாக்கியமில்லாதோரின் குறைகளை களைந்து அவர்கள் மக்கள் பேறு அடைந்து தங்கள் சந்ததியால் உம்மை வாழ்த்தி வணங்க செய்தரலும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரவும் பிரிக்கும் சக்திகள் அகன்று போகவும் அருள் தாரும் இறைவா. கைவிடப்பட்டதாக உணரும் முதியவர்களுக்கு பிறர் ஒன்றுகோலாக இருந்து ஆதரவு அளிக்க அருள் புரியும். இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் நோயாளிகளை தொட்டு குணமாக்கும், தீராத வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களினால் கைவிடப்பட்டவர்களுக்கு அற்புதமாக குணம் கொடுத்திடும் தெய்வமே, எல்லாவற்றையும் உம் பாதத்தில் சமர்ப்பித்து மன்றாடுகின்றோம். ஆமீன்.

நேர்கள் இதுவரை ஞாயிறு இறை அமுதம் கேட்டீர்கள். இன்றைய ஞாயிறு இறை அமுதத்தில் மறையுரை வழங்கியவர் அருள்பணி டெனிஸ் வாய்ஸ் அடிகளார். அருள்படி டெனிஸ் வாய்ஸ் அடிகளாருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய அன்னையின் பாடல் ஒன்றை கேட்போம்.

நேர்கள் இதுவரை புதியதோர் உலகம் கத்தோலிக்க நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களோடு இணைந்து கொள்வோம். டிஆர்டி தமிழ் ஒலியோடு இணைந்திருந்து எமது நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைத்து அன்புடன்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.

உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இதுவரை நேரமும் நிகழ்வுகளை தொகுத்து வழங்கிய மறை ஆசிரியர் சில்வெஸ்டர் தம்பிராஜா அவர்களுக்கும் அவர் தம் குழுவினருக்கும் அது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு மலர்ந்திருக்கும் முந்தைய நாள் எல்லோருக்கும் சுவிச்சமான நாளாக மலர எல்லாம் வல்ல இயற்கை அன்னியை வேண்டிக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழ் வழியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது

இன்றைய ராசி பலன். இன்றைய ராசி பலனின் முதலாவதாக மேசராசி அன்பர்களை, மேசராசி அன்பர்களது பலாபலன்களை இன்று பார்க்கின்ற பொழுது சுறுசுறுப்பாகவே செயல்படுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவே முடியும். மாலையில் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடு செய்வீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். வாழ்க்கை துணைக்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடும். இது மேசராசிக்கான இன்றைய பலாபலனாக இருக்கின்றது. தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது புதிய முயற்சிகளை இன்று தவிர்த்து விடவும். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நாளாக இருக்கின்றது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள். தொடர்ந்து மிதுன ராசி பலாபலன்களை பார்த்தால், மிதுன ராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். அவை வீணான குழப்பங்களாக ஏற்பட்டு அவை தானாகவே நீங்கிவிடும். குடும்பத்தில் சிறு சிறு சங்கடம் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை கண்டிப்பாக இன்று தவிர்த்து விடவும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வெளியில் செல்லும் போது சற்று எச்சரிக்கையாக இருக்கவும். தொடர்ந்து கடகராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது. காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தந்தையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும். நண்பர்களிடம் கேட்ட உதவி கிடைக்கும். வாழ்க்கை துறையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தமும் இன்று தீர்ந்துவிடும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில். தொடர்ந்து சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது இன்று எதிலுமே வெற்றியை ஏற்படுத்தும் நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கின்றது. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமையை காக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள். தொடர்ந்து கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது புதிய முயற்சிகளை தவிர்த்து விடவும். எதிர்பார்த்த காரியம் தாமதமானாலும் முடிந்துவிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மிக மிக தேவையாக இருக்கின்றது. அம்மாவின் ஆலோசனையை பயனுள்ளதாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். தாய் வழியில் எதிர்பார்த்த சுவ செய்தி கிடைக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் நாளாக இருக்கின்றது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள்.

தொடர்ந்து துலாராசி அன்பர்களே, துலாராசி அன்பர்களது பலாபலங்களை பார்க்கின்ற பொழுது தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்த்து விடவும். உறவினர் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும். அவசியமில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. துலாராசி அன்பர்களது இன்றைய பலாபலன். தொடர்ந்து விருச்சிக ராசி அன்பர்களது பலாபலங்களை பார்க்கின்ற பொழுது தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தாயின் உடல் நலனில் கவனம் செலுத்தவும். புதிய முயற்சிகளில் நன்கு சிந்தித்து ஈடுபடவும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் திடீர் செலவுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய நாளாக இருக்கின்றது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களது பலாபலங்களை பார்க்கின்ற போது மகிழ்ச்சி தரும் நாளாகவே இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடனே செய்வீர்கள். உற்சாகமாக செயல்படும் நாளாக இருக்கின்றது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள். தொடர்ந்து மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற போது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் அவசரம் வேண்டாம். தாய் வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு சற்று கவலை தரும். வாழ்க்கை துணை கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கி தருவீர்கள். நண்பர்களுடன் சிறு சுற்றுலா செல்லும் வாய்ப்பு இருக்கின்றது. அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வார்கள். இவைகள் வந்து மகர ராசி அன்பர்களுக்கு உரிய பலாபலன்களாக இருக்கின்றது. தொடர்ந்து கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது இன்று நினைத்த காரியத்தை முடிப்பதில் சற்று அலைச்சலும் சோர்வும் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வது ஆறுதல் தரும். அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். புதிய முயற்சிகளை தவிர்த்து விடவும். கும்பராசி அன்பர்களது பல பலன்களாக. இறுதியாக மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது அனுகூலமான நாளாக இருக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியக்கூடும். தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். சகோதரர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பண உயரவும் பொருள் சேர்க்கையும் ஏற்படும். மகிழ்ச்சியான நாளாக அமைந்த நாளாக இருக்கின்றது இன்றைய நாள் மீனராசி அன்பர்களுக்கு.

பன்னிரண்டு ராசிகளுக்கான பலாபலன்களை பார்த்தோம். நிலைய கலிக நேரம் 8:48. நீங்கள் கேட்டுக்கொண்டு டிஆர்டி தமிழ் ஒலியில் தொடர்ந்து வானிலைக்கு வருவது.

0: தினத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடும் அனைவரையும் எல்லா வளங்களும் பெற்றும் சீரோடும் சிறப்போடும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு இணைந்திருக்கும் முதலாவது உறவு வணக்கம்.
1: இன்று
2: பிறந்த நாளை கேளும் மங்கள் வசதி உணநாயின் பேச்சி செல்வி கீர்த்தனா சசிகரனும் மற்றும் சக்குடம் அண்ணன் பேச்சி அருண் அகிலா வம்பவிகள் என்பதை அனலியா இருவரும் இன்று தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இருவருக்கும் உங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் என்றும் நலமாக ஆரோக்கியமாக நல்லா படித்து வர வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கு நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
0: தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வைபருடாக பத்மராணி இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் பத்மராணி, நலமாக இருக்கின்றீர்களா? வேண்டிக் கொண்டு சொல்லுங்கள். இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தவங்க நிறைய நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
3: வணக்கம் தேவி.
0: வணக்கம் குணநாயி அம்மா, சொல்லுங்கள்.
3: நல்லமா இருக்கிறீங்களோ?
0: ஆமாம்.
3: நன்றி நன்றி. இன்று எனது பேத்தி மூவில் வசிக்கிறவர் மகன்ட உள்ள கீர்த்தனா, செல்வி கீர்த்தனா சசிகரன் அவருக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவர் என்றென்று நலமாக நல்லா படித்து பட்டங்கள் பல பெற வேண்டும் என்றவரை வாழ்த்திக்கொண்டு அத்துடன் செல்வி அனலியாவுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறி அவாவும் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு நல்லா படித்து அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும் என்று வேண்டி வணங்கி விடவருகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தவங்க நன்றி அம்மா, நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம் ருசாலி. நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமா இருக்கிறோம். இன்று கீர்த்தனாவுக்கும் சசிகரன்
0: கீர்த்தனா
4: அவர் பேர்
0: சசிகரன் கீர்த்தனா
4: சசிகரன் கீர்த்தனா
0: அனலியா
4: அவர்கள் இருவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் நன்றாக வாழவும் வளரும் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி அம்மா, நன்றி வணக்கம். தொடர்ந்து வைபருடாக இணைந்திருப்பார் இணைந்திருக்கின்றார் திருமதி ரஜினி நாகேந்திரம். நலமாக இருக்கின்றீர்களா?
5: ஓம் நாங்கள் நலம், நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்விகளான அனலியா கீர்த்தனா இவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி வணக்கம். பத்மானிக்கான குரல் பைபர்ல வெளியில வரவே இல்லையா?
0: பத்மானிக்கான குரலா?
5: வெளியில
0: உங்களோட குரல் அப்ப அப்படித்தான் இருக்க நினைக்கிறேன். திருப்பி இருக்கா? நீங்கள் அவர்களுக்கு வாழ்த்தி உங்கள் பார்ப்போம்.
5: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இல்ல இல்ல
0: பொருங்க வர உங்களோட குரல் அப்படித்தான் இருக்கின்றது. பொருங்கள், இதை சரிப்படுத்தி விடு. இப்ப இப்பொழுது பேசுங்கள்.
5: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனலியா கீர்த்தனா இருவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் தேவன் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் வட்சப்பூடாக.
6: நீங்கள் நலமா இருக்கீங்களா?
0: நலமாகவே இருக்கின்றோம் தேவன், வாழ்த்துங்கள்.
6: நான் ஒரு வாழ்த்து, ஒரு கனடாவிலுக்கு எங்கட உறவு ரமணி என்று சொல்லி அவர் ஒரு வானொலி தோப்பாளர் வச்சு அவர் பேர் ரமணி, அவருக்கும் பிறந்த வாழ்த்து சொல்லி கொண்டு அதோடு என்று பிறந்த கொண்டாலும் கீர்த்தனா அனலியா அவளுக்கு என் குடும்ப சார்பாக அவள் நோயினோடு என்று நலமுடன் நீண்ட காலம் வாழ வேணும்னு சொல்லி கொண்டு அவளுக்கும் வாழ்த்து. இன்று திருமணால் பிறந்தாள் கொண்டாடும் எல்லாவர்களுக்கும் என் குடும்ப சார்பு வாழ்த்து. இன்று பிறந்தாள் கொண்டாடவருக்கு ரமணி, அவளுக்கு பேர் ரமணி.
0: ரமணி, ரமணிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறீர்கள். இணைந்து வாழ்த்து தெரிவித்த உங்களுக்கு
6: நன்றி
0: வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம்.
3: வணக்கம்
0: ஜெயஸ்ரீ. குரல் அப்படி கணீர் என்று வருகின்றது.
1: ரஜினி சொன்னதும் நல்லா கேட்டது, பத்மாராணி சொன்னதுதான் கேட்கல, பட்டியலாரி சொன்னதெல்லாம் கேட்டது
0: கேட்டதான். சரியம்மா, ஓ
1: இந்த பிறந்தநாள் கொண்டாடும் தமணிக்கும் மற்றது கீர்த்தனாவுக்கும் அரவியாவுக்கும் மூன்று பிள்ளைகளுக்கு எங்களுக்கு நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர்கள் நீண்டோடு கால ஆரோக்கியமாக சிறப்பாகவும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்து கொண்டு உங்களை நிறைந்து விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம் கேது.
0: வாழ்த்து தெரிவித்த உங்களுக்கு நன்றி இளமா, நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் கலாராணி.
7: ஓமோம் நல்லந்தானே கேது.
0: We are fine.
7: என்று வெங்கடகேது நலமாயிருக்கிறவனை வேண்டிக் கொண்டு கேது. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் கீர்த்தனா சசிகரன் அவர்களுக்கும் அனலியா அவன்ற அப்பாக்கு.
0: அனலியா அப்பான்ற பேர் தெரியாது, அப்பப்பா என்ற பேர் சத்குணம்.
7: சத்குணம் ஐயாண்ட பேத்தியா. அவருக்கும் இனிய பிறந்த நாள், இருவருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் என்றென்றும் ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக அவர்கள் படித்து பட்டங்கள் பெற்று நெடுகுளிகாலம் வாழ்க வாழ்க என்று எனது குடும்பம் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன்.
0: ரமணி என்று கனடாலிருந்து ஒருவருக்கு வாழ்த்தி இருந்தார் எங்கள் தேவன்.
7: ரமணி, ஓகே, அவர் ரமணி பிறந்த நாள் தானே?
0: பிறந்த நாள் தான்.
7: ரமணிக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவவும் சகல செல்வங்களும் பெற்று மஞ்சள் குங்குமத்தோட நெடுகுளி காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றேன்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. நன்றி, நன்றி வணக்கம்.
7: வணக்கம்,
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
8: இனிய காலை வணக்கம் சகோதரர் கேது அவர்களே, ஜெர்மனியில இருந்து திருமதி சிவசுந்தர்.
0: காலை வணக்கம் அம்மா, நலமாக இருக்கின்றீர்களா?
8: ஓமாமாமா, நாங்கள் குடும்பத்தில் அனைவருமே நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் சகோதரம். அதே போல நீங்களும் இனி அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் செல்விகளான கீர்த்தனா அலனியா இருவருக்கும் எமது குடும்ப சார்பான நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இருவரும் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்டும் பிள்ளைகளாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு மற்றது ரமணி என்றவா திருமதியா?
0: அப்படித்தான் இருக்கணும் என்ற அறிவிப்பாளராக இருக்கின்றபடியா சென்னை திருமணி.
8: சரி, அப்ப திருமதி ரமணி அவர்களுக்கும் எமது குடும்ப சார்பான என நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவவும் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகின்றேன் சகோதரன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து வாழ்த்து தெரிவித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருப்போர் வணக்கம். வணக்கம், பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்திருந்தார்.
9: இன்று பிறந்த நாம் பிள்ளைகள்
0: புண்ணிய தினத்தில் தங்களது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் செல்வி கீர்த்தனா சசிகரன் மற்றும் அனலியா சற்குடன் அவர்களது பேத்தி அனலியா அவர்களும் மற்றும் ரமணி அவர்களும் தங்களது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய நிறைவு செய்ய பயவருடாக வந்திருப்போர் வணக்கம். திருமதி நவுலேஸ்வரன் தவமலர், நீங்கள் இப்பொழுது நிறைவாகவே மூன்று மூவரையும் வாழ்த்தி விடுங்கள்.
10: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கீர்த்தனா அனலியா ரமணி அவர்களுக்கு அபிராமி அம்மாவின் கடாச்சம் பெற்று ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று வேண்டி விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி, நன்றி வணக்கம். இன்றைய தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கும் மற்றும் திருமண நாள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடும் அனைவருக்குமாக நாம் தரும் பாடல் ஒன்று.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவுக்கு வருவது இன்றைய வாழ்த்து. ஒரு வாழ்த்தலாம் இணைந்து வாழ்த்திய அனைவருக்கும், வாழ்த்து பெற்றோர் அனைவருக்கும் மிகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருவது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.
1: இங்கே
0: கிரிகிரம் 9:03.

வணக்கம் தமிழலியின் நிறைவாக முதன்மை செய்திகள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டவருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 30ஆம் தேதி வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் யாழ்ப்பாணத்தில் மாபெரும் மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்திருப்பதுடன் அன்றைய தினம் காலை கிளிநொச்சியில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளது. இலங்கையின் கடல் வளங்களை சூறையாடும் இந்திய கப்பல்கள் தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையே அரசியல் தலைவர் மட்டத்தில் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை நடத்தாமல் இருப்பது என்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நிலைமைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது.

நீதிபதிகளின் ஓய்வுபெறும் வயதை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியிருக்கிறார். தூதுவர் பதவியை வகித்துக் கொண்டு நான் அரசியல் செய்யவில்லை என்பதை ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்க நன்கு அறிவார். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராயபக்சாவின் அரசாங்கத்தில் எனக்கு முன்னுரிமை அளிக்கப்படவில்லை. அரசியலில் அதிருப்தி அடைந்த நிலையில் தான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை தொடர்ந்தேன். நல்ல வேளை தூதுவராக சென்றது. இல்லையேல் எனது வீடும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கும் என அமெரிக்காவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்கே தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பொருளாதாரமானது பூகோள அரசியல் மற்றும் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு வெளியக காரணிகளின் தாக்கங்களுக்கு உள்ளாக்கக்கூடிய நிலையில் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை மத்திய வங்கி, இந்த ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி 4.5% பதிவாகும் என்றும் எதிர்ப்பு கூறியிருக்கின்றது. சர்வதேச ரீதியில் இந்தியா பற்றிய நேர்மறையான கருத்துக்களை கொண்ட நாடுகளின் வரிசையில் இலங்கை முதலிடத்தை பிடித்துள்ளதாக பியூ ஆராய்ச்சி மையம் நடத்திய புதிய ஆய்வில் தெரிய வந்திருக்கின்றது. நீதிமன்ற நடவடிக்கைகளை திறம்பட முன்னெடுப்பதற்கும் மக்களுக்கு ஏற்படும் சுமைகளை குறைப்பதற்கும் எடுக்கப்பட்டு வரும் தீர்மானங்கள் தொடர்பில் அரசாங்கத்துக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ எந்தவித விரக்தி நிலையும் இல்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் மரண தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது குறித்து பரிசீலிப்பதற்கு முன்னர் நாட்டில் குற்றவியல் நீதித்துறையை வலுப்படுத்த வேண்டும் என்று சிரேஷ்ட சட்டத்தரணி தர்சன குறுப்பு வலியுறுத்தியிருக்கின்றார். இலங்கையில் மதுபானத்தால் ஏற்படும் பொருளியல் இழப்பும் மதுவரி வருவாயை விடவும் அதிகமாகும் என மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தெரிவித்திருக்கின்றது. கடந்த 6 ஆண்டுகளில் நாட்டின் சிறைச்சாலைகளில் இருந்தோ அல்லது சிறை காவலில் இருந்தோ மொத்தமாக 1181 கைதிகள் தப்பியோடியுள்ளதாக கணக்காய்வாளர் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. சர்வதேச அளவில் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ள 73 திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை விரைவில் இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரியா தெரிவித்திருக்கிறார். மலையகத்தில் உள்ள அனைத்து இந்து ஆலயங்களுக்கும் இந்து கலாச்சார திணைக்களத்தினால் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் பதிவு செய்வதன் மூலமே அரசாங்கத்தின் நிதியுதவிகள் மற்றும் நலத்திட்டங்களை பெற முடியும் என்றும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கையில் உள்ள இந்திய அமைதி காக்கும் படை நினைவிடத்தில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நேற்று மலரஞ்சினி செலுத்தியிருக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க தெல்லிப்பளை துர்க்கியம்மன் ஆலயத்தின் மகோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் இனிதே ஆரம்பமானது.

இலங்கை அரசியலில் தற்போது பெரும் கவனத்தை பெற்றுள்ள விடயம் 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான விவாதமாகும். இந்த திருத்தம் தொடர்பான சட்ட ரீதியான சவால்கள் எதிர்வரும் வாரத்தில் தீவிரமடையலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மன்னார் கடற்பரப்பில் எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு வளங்களை ஆராய்வதற்கான சர்வதேச முதலீட்டை ஈர்க்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இலங்கை கடற்படையின் விரைவு தாக்குதல் படகு அங்குலான கடற்பகுதியில் விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து இலங்கைக்கு சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என இலங்கை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இலங்கையில் மனிதன் யானை மோதலை தடுப்பது தொடர்பான விவாதங்கள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளன. உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்புகள் யானைகளையும் மக்களையும் பாதுகாக்க அறிவியல் அடிப்படையிலான நீண்டகால தீர்வுகள் தேவை என வலியுறுத்தியுள்ளன. தொடரும் இந்திய முதன்மை செய்திகளில், இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு பசிபிக் தீவுகள், கிழக்காசிய நாடுகள் முதல் வளைகுடா, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா வரை கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் நேற்று தேசிய கொடியேற்றி வைத்த பிரதமர் மோடி, அடுத்த ஓராண்டில் 1 கோடி இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவுத் துறையில் பயிற்சி அளிப்பது, பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்காக இளைஞர்களுக்கு இலவச ஆன்லைன் பயிற்சி அளிப்பது, வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட புதிய 7 அம்ச சப்த சாரா திட்டம், அடுத்த 8 ஆண்டுகளில் 8 செமிகண்டர் ஆலைகளை நிறுவுவது, 5 புதிய அணு உலைகளை அமைப்பது என பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். எரிசக்தி, மருந்துகள், தொழில்நுட்பம் மற்றும் முக்கிய வளங்கள் போன்றவை எதிர்காலத்தில் உலக அரசியலில் அழுத்த கருவிகளாக பயன்படுத்தக்கூடும் என்று அவர் எச்சரிக்கை செய்திருக்கின்றார். அரசமைப்பு சட்டம் மற்றும் மூவர்ண கொடியின் விழுமியங்களை காப்பதற்கும் அஹிம்சை பாதையில் பயணிப்பதற்கும் உண்மை வழியில் நடப்பதற்குமான பொறுப்புத்தான் சுதந்திரம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கின்றார். இந்தியா மற்றும் ஜெர்மனி இடையே சுமார் 70,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்தியாவுக்கு செல்வதை விட பாகிஸ்தானிலேயே தொடர்ந்து வசிக்கவே அந்த நாட்டு இந்துக்கள் விரும்புவார்கள் என்று பாகிஸ்தானின் அதிபர் ஆசிப் அலி சௌத்ரி கூறியிருக்கிறார். ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டம் 23வது நாளை எட்டியிருக்கின்றது. அணுமின் உற்பத்தியில் தனியார் நிறுவனங்களை அனுமதிக்கும் சட்டத்தின் வரைவு விதிமுறைகளை மத்திய அரசின் கீழ் செயல்படும் அணுசக்தி துறை வெளியிட்டிருக்கின்றது. டெல்லியில் வனவிலங்கு தொடர்பான ஒரு அமைப்புக்கு எதிராக சட்டவிரோத வேட்டையாடல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன.

விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உயர்கல்வி கற்க விரும்பிய சிறுமிக்கு வசதியின்மை காரணமாக பெற்றோர் மறுப்பு தெரிவித்ததால் மனமுடைந்த அவர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இலங்கையில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பொன்றில் இந்தியாவை பற்றிய சாதகமான பார்வை மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆவண தங்கம் விலை சவரனுக்கு ₹160 உயர்ந்து 113,760 விற்பனை செய்யப்படுகின்றது. தொடரும் உலக முதன்மை செய்திகளில், ஈரான் தனது விமானிகள் மூவரை விடுவிக்கும்படி கத்தரிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. இந்தோனேசியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் கிழக்கு இந்தோனேசியாவின் கிழக்கு நூசா தெங்காரா பகுதியில் சனிக்கிழமை காலை 7.7 ரிக்டர் அளவில் பதிவாகியிருக்கின்றது. இதில் குறைந்தது 51 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 100 மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றார்கள். சுமார் 5,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். தெற்கு லெவினாலில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 14 வெளிநாடுகளுடன் இணைந்து செங்கடல் பாதுகாப்புக்கான கூட்டணியை உருவாக்கியுள்ளதாக சவுதி அரேபிய அரசு அறிவித்திருக்கின்றது. ஜப்பான் 2 உலகப் போரில் சரணடைந்ததன் 81 ஆண்டு நினைவு நாளை நேற்று அனுசரித்திருக்கின்றது. மத்திய கிழக்கில் காசா நிலவரமும் தொடர்ந்து சர்வதேச கவனத்தில் உள்ளது. போர், மனிதாபிமான நிலைமைகள் மற்றும் எதிர்கால அரசியல் ஏற்பாடுகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன.

பங்களாதேஷில் கப்பல் பட்டறை ஒன்றில் ஏற்பட்ட எரிவாயு கசிவில் குறைந்தது 8 பேர் இறந்திருக்கிறார்கள். தாய்லாந்து கடலில் 16 மணி நேரத்துக்கு மேலாக தத்தளித்த பிரெஞ்சு குடும்பத்தினர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தொடரும் விளையாட்டு முதன்மை செய்திகளில், சர்வதேச பேட்மிண்டன் சம்மேளனம் சார்பில் 30வது உலக சாம்பியன்ஷிப் போட்டி புதுடெல்லி இந்திரா காந்தி வளாகத்தில் நாளை தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. காலி சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் 1வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் முடிவில் இந்திய அணி 288 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்திருக்கின்றது. வங்கதேச அணி ஆஸ்திரேலியா மண்ணில் தனது முதல் டெஸ்ட் வெற்றியை பதிவு செய்து வரலாறு படைத்திருக்கின்றது. இருபத்தாறாம் ஆண்டில் ஆண்கள் ஹொக்கி உலக கிண்ணத்தில் இந்திய அணி சிறப்பான தொடக்கத்தை பெற்றிருக்கின்றது. புதுடெல்லியில் நாளை ஆகஸ்ட் 17ஆம் தேதி உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் ஆரம்பமாகின்றது.

இறுதியாக இன்றைய நாணய மாற்று நாணய மாற்று வீதத்துக்கான ஆலோசனை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடா தந்து வந்திருக்கும் உத்தியோக இணையதளமான www.tmil.com இந்த இணையதளத்தில் உங்களதும் உங்கள் மழலைகளின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் கொண்டாட்டங்களை அனுசரணை நிகழ்ச்சியாக வானிலையில் எடுத்து வரும்போது இலவசமாக உங்கள் படத்துடன் இணையதளத்திலும் பிரசுரிக்கின்றோம். இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 385 ரூபா 10% இந்திய பெறுமதியில் 110 ரூபா 54% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 332 ரூபா 85% இந்திய பெறுமதியில் 95 ரூபா 85% ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 480 ரூபா 17% இந்திய பெறுமதியில் 117 ரூபா 45% ஒரு யூகே பவுன் இலங்கை பெறுமதியில் 450 ரூபா 40% இந்திய பெறுமதியில் 129 ரூபா 30% ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 239 ரூபா 90% இந்திய பெறுமதியில் 68 ரூபா 87% காணப்படுகின்றது. கேட்ட முதன்மை செய்திகளுடன் நிறைவுக்கு வருவது இன்றைய வணக்கம் தமிழொலி. வணக்கம் தமிழொலியுடன் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு

கிளைகிரம் 9:18 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தொடர்ந்து வாழ்க்கை வருவது. என்எஸ் ஜுவல்லரி ஆதரவில் காலை பூந்தன்றல்

0: நிகழ்வுடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய காலை புந்தன்னல் நிகழ்வுடாக மௌனம் என்ற தலைப்பில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை முன்வைப்பதுடன் தொடர்ந்து உங்களுக்கான பாடல்களையும் இணைந்து கேட்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம், எங்கள் ரஜினி நாகேந்திரம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள் நலமாகவே இருக்கிறோம், நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு. மௌனத்தை பற்றி கேட்டுக்கிறேன். பாட்டு வந்து கேளு, எனக்காகவா நான் உனக்காகவா,
0: அப்படி ஒரு பாட்டு. எனக்காகவா
1: கோபம் இருக்கும் போது மௌனம் காப்பது சிறந்தது. வீட்டில இருந்தா மிரவணும் மௌனம். அதுக்கு பிறகு அந்த மௌனம் பிறகு ஒரு மாதிரி கலையும். கலையும் பொழுது அவர்களை அவர்கள் கேட்ட கேள்வியே நாங்கள் வீட்டிலே திருப்பி கேட்கலாம். இது யாருக்கு பொருந்தும், தொப்பி யாருக்கு போகும் உண்டு.
0: மௌனத்தில் பல வகை இருக்கின்றது என்ன? அலட்சியமாக மௌனமாய் மௌனமாய் போவர்களும் பல பேர் இருக்கிறார்கள் தானே.
1: ஏன் அந்த பிரச்சனையை வளர்ப்பான் என்று சொல்லி இப்ப ஒரு திருமண வீடுக்கோ அல்லது ஒரு பொது நிகழ்வுக்கு போறோம் என்று
0: வைக்கோங்க.
1: பொது நிகழ்வுல போய் சில இடங்கள்ல அங்கதான் இந்த பிரச்சனையை கிளம்புறது
0: என்ன.
1: அதாலதான் இந்த பொது இடங்கள்ல நாங்கள் உண்மையாகவே நாங்கள் அந்த எந்த ஒரு கொண்டாடத்துக்கு போனாலும் முதலே பொய் எழுதி போட்டு திரும்பிடுவோம். அதுக்கு இந்த தப்புறதுக்காக ஏண்டா சொந்த இதுகளுக்குள்ளேயே நாங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறோம். அந்த அனுபவம் தான் அந்த மௌனம் காக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு இது. என்ன பொறுத்த வரையில
0: அநேகமானவர்கள் நினைப்பது அந்த பொது இடங்களில் அந்த நாங்கள் மௌனம் காப்பதால் அவமானப்பட்டு போகாமல் இருக்கலாம் என்பதற்காக காக்கின்றார்கள் என்ன. உண்மைகளை எடுத்துரைக்க அந்த நேரத்தில் விட்டு விடுகிறார்கள் என்ன.
1: உண்மையை எடுத்துரைச்சா நாங்கள் தான் கோமாளியா போறோம். உண்மையை கலைக்க போனா நாங்க கோமாளி, அவர்கள் வந்து புத்திசாலி
0: புத்திசாலி.
1: அதாவது அந்த மௌனமா வாரது சில இடங்கள்ல இப்ப ஒரு நல்ல ப்ரோக்ராம் நடந்து கொண்டு கேட்க பிறகு நாங்கள் குழப்பினாண்டு வரும். உண்மையை கலைக்க போனா நாங்கள்லாம் குழப்பினாண்டு வரும்.
0: ஆனால் அந்த சில இடங்களில் அந்த ஆக அளவுக்கு அதிகமா மௌனம் காப்பது சும்மா தேவையற்றவர்களை வளர்த்து விட்டு விடும் என்ன.
1: தேவையற்ற பிரச்சனை நிறைய வளர்க்கும் உண்மைதான். இப்ப பாருங்க மௌனம் காத்து கொண்டிருந்தேங்கல என்ன நடக்குதுன்ற நான் சொல்ல விரும்பல வழியில.
0: உண்மைதான்,
1: மௌனம் காத்து கொண்டிருந்தேங்கல இப்ப இப்படி எல்லாம் நடக்குது. த்ரில் அனுபவங்களா வந்து
0: கொண்டிருக்கேன்
1: என்று சொல்லிக்கொண்டு
0: என்ன பாடலை கேட்போம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ஜெர்மனியிலிருந்து திருமதி ரஜினி நாகேந்திரம். அவருக்கும் முதல் நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வாட்ஸ்அப்புடாக இணைந்திருக்கின்றாருங்கள். கேம்பிரிட்ஜ் இனிய காலை வணக்கம். அதுதான் சத்தம் குறைவாக இருக்கின்றது என்றாலும் உங்களது சத்தம் சரியாக இருக்கின்றது, நலமாக இருக்கின்றீர்களா?
1: தங்க விட்ட வந்த நான்
0: நின்று
1: மௌனமான
0: நேரமோ சலங்கொலியில் இடம் பெற்ற பாடல் தானே? சரி சொல்லுங்கள்.
1: மௌனம் வந்து இருக்க அந்தந்த இடத்துல என்ன இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மௌனத்தை கடைபிடிக்கணும். சில விட மௌனத்தை கடைபிடிக்க முடியாம இருக்கிற நேரம் அதுக்காக கத்தி குளறணும். சரியான முறையில உரியாதலாம். அடுத்தது இதே இங்கெல்லாம் குறிப்பாக லண்டன்ல யூரோப்ல எல்லாம் சுவிஸ்ல எல்லாம் சனி ஞாயிறுனா சத்தம் போடாம இருக்கணும். பின் விழுந்தா கூட கேட்கிற அளவுக்கு சத்தம் அந்த அவ்வளவு சைலண்டா இருக்கு. ஆனா லண்டன்ல அது இல்ல.
0: எங்க பிரான்ஸ்லயும் அப்படிதான்.
1: ஓ பிரான்ஸ்லயும் அப்படியா? சரி. அப்போ அதையும் கவனத்தில் எடுக்கணும். எங்களுக்கு நேரம் இருக்கின்றது இரவு நேரங்கள்ல சத்தம் போடுறது கத்துறது அடிச்சு கதவுகளை கார் கதவுகளையோ இல்லாட்டி வீட்டு கதவுகளையோ அடிச்சு சாத்துறது அதுகள் எல்லாம் மற்றவர்களே ஒரு சுயினமான ஆக்கப்படுத்தலாம் அப்படி இருக்கலாம். அது ஜன்னல்களை திறந்துட்டு இருக்கிற நேரம் சத்தம்
0: கூட
1: மௌனம். இப்போ அந்த மௌனத்தை கூட்டிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது மௌனம் வந்து உடலுக்கு மிகவும் நல்ல சிலர் மௌன விரதம் இருப்பார்கள். சில நாட்கள்ல கடைசி ஒரு மனத்தியான மாதிரி கதைக்காமல் மௌனமா இருக்கும் பொழுது எங்களை உணர்வுகள் எல்லாம் எங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸா மெடிடேஷன் மாதிரி இருக்கும் சொல்லி சொல்லுவார்கள். வந்து கடவுளை மெடிடேஷன் செய்யக்க சைலண்டா எங்களோட எண்ணங்களை நல்ல இடங்களுக்கு கொண்டு போய் அப்படி கொண்டு வர வேணும்னு சொல்லி கூறுவார்கள். அந்த மௌனம் எல்லாம் மௌனம் வந்து எல்லாத்துக்கு மௌனம் வந்து ஒரு சில சொல்லுவார்கள். சில ஒரு கருத்துக்கு உங்களுக்கு பிடிச்சு கொண்டுதான்டா ஒரு மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து பொன் மாப்பிள்ளைய பார்த்துட்டு பிடிச்சிட்டானா மௌனமா இருப்பினா பாயதுரன்னு சொல்ல மாட்டேன்.
0: ஆனால் இன்று பலரது மௌனம் வைக்கிறேன் ஆப்பிண்ட மாதிரி தானே இருக்கு.
1: அதுதான் மௌனமா இருந்தா ஆப்பு வைக்கிற இனவெல்லாம் சைலண்டா இருக்கிற மட்டும் இருக்கு. அதை ஆனால் அந்த தெரியாது இப்ப வாய திறந்து மௌனமா இருக்கிறதை விட கதைக்கிறது பயம்.
0: பயம்
1: நல்லது சொல்லினமா கெட்டது சொல்லினமோ தெரியாது. ஒரு ஆளோட பழகிட்டீங்க. இப்ப நான் பழகிட்டேன் கேது மௌனமா இருக்கிறாரா இன்னும் பிரச்சினா இருக்காங்க அப்படித்தான். ஒரு பொல்லாத ஆளோட போய் நாங்க கதைச்சுட்டா சைலண்டா இருந்தாரா என்னத்த உள்ளுக்குல வச்சிருக்கிறாரு தெரியாம. மௌனம் வந்து பல நல்லதும்
0: இருக்குது கெட்டதும். ஆனால் பல விடயங்களில் மௌனமா இருப்பதனால் கதையே மாறி போன சம்பவங்கள் பலது இருக்கின்றது. அனே
1: இருக்குது அதான் தொடக்கத்திலேயே அந்தந்த கா நேரத்துக்கு நாங்க மௌனமா இருக்கிறத தவிக்க வேண்டியும் இருக்கு. தவித்து மௌனத்தை இல்லாமல் நாங்கள் உடனடியாக அதுக்கேற்ற ஆக்ஷன் எடுக்கத்தான் வேணும். ஆனால் அந்த இடம் நேரம் அறிந்து மௌனமா இருக்க வேண்டிய நேரம் மௌனமா அது ஒவ்வொருத்தர பொறுத்தது. அதைத்தான் நான் கூட்டிக்கொள்ள விரும்புகிறேன்.
0: இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. எளிதோ பாடல் வாழ்ந்தகளை நன்றி வணக்கம்.
1: நீங்க தான் நீங்க தான்
0: நிப்பாங்க.

0: வானிலே கழிக நேரம் 9:35 தொடர்ந்து வைவருடாக இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்
0: கணேசண்ணா. ஓ சொல்லுங்கள். நலமாகவே இருக்கின்றோம்.
1: நல்லது. நல்ல நல்ல கத்துண்டு பண்ணதுங்கள். மௌனம், மௌனம் சில சில இடத்துல மௌனங்கள் எங்களை காப்பாற்றும். சில இடத்துல மௌனம் இருப்ப நல்லது, கூடுதலாகவும் மௌனம் இருப்ப நல்லது. மௌனம் கணக்கு கழிச்சா அது எப்படிங்க சொல்லுவாங்க. சரி, இப்ப கேட்கிறோம் காய்ச்சி ஒன்னா அதே பிரசங்க என்று சொல்லுவாங்க. அப்ப அதில் பார்க்க மௌனமா இருக்கிறது நல்லது
0: என்று சொல்லுகிறீர்கள்.
1: என்று சொல்றேன் நான், இதுதான் எனக்கு கூடின அளவு மௌனம் இருக்க நல்லது. எல்லா இடமும் மௌனம் இருக்கக்கூடாது. இருந்தா
0: அந்த கதையே மாறிவிடும். என்ன
1: ஆசான் ஊமவுட கிடக்கும், பரிசாலை வீட்டை கிடக்கும்,
0: வீட்டை கிடக்கும். என்ன பாடல் என்று சொல்லுங்கள்.
1: மௌனமான மௌனமே பார்வையா ஒரு அது பாட்டா.
0: அந்த பாடல்
1: அப்படி அப்படி ஜனங்கள் அப்படி கதைக்கிறது இருக்குது. நம்ம அந்த கொஞ்சம் பேசாம இருந்தோடனே உமாம இருக்கிறோம் புள்ள சொல்லுவாங்க. என்ன கணக்க கேட்டு சொல்லாம் கணக்க கேட்கிறாண்டு அது பார்க்க ஒரு அளவுக்கு மௌனமா இருக்கிறது நல்லது. கூடிய கதைக்க வேண்டிய இடத்த கதைக்கலாம்.
0: கதைக்க வேண்டிய இடத்துல கதைத்தே ஆக வேண்டும். என்ன ஆனால் பெரும்பாலவர்கள் கதைக்க வேண்டிய நேரத்தில் கதைக்காமல் பேசாமலே விட்டு விடுவார்கள். அந்த உறவு முறிந்து விடும், அல்லது ஏதாவது பிரச்சனை வந்துவிடும், இல்லது மற்றவர்களை நாங்கள் மட்டம் தட்டி விடுவோம் என்றொரு எண்ணத்தில் கதைக்காமல் விட்டு விடுவார்கள் பேசாமல்.
1: இருக்கக்கூடாது.
0: அதெல்லாம் கூட தவறு. என்ன அது உண்மையிலே தவறு. என்ன அநீதிகளை கண்டால் எப்போ எந்த இடத்திலும் உடனடியாக யாரா இருந்தாலும் மௌனத்தை கலைக்க வேண்டும். என்ன
1: நன்றி
0: வணக்கம்.

0: கிழக்கு நேரம் 9:41 இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம் நிமல். நிமல் வணக்கம். நிமல சிங்கம் சரி, அவர் இணைந்திருந்தார். அவரது தொடர்பை துண்டித்து விட்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
1: வணக்கம். கேதம்
0: புங்கையூர் ராஜா.
1: ஆமா,
0: நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
1: நான் பாட்டு வந்து இது நூல்வெளி படத்துல மௌனத்தில் விளையாடும் மலைச்சாட்சி.
0: ஓகே, அந்த பாடலே
1: மற்றது மௌனம். எல்லா நேரமும் சரிவராது. மௌனமாக இருந்தால் இறக்கப்பட்ட மனமே கடைசி வரைக்கும் அப்படி இருந்து போகும். ஓரளவுக்கு மௌனம் நம்மளை காப்பாற்றும். 50 சொல்லுக்குல நாங்கள் ஒரு சொல்லி போட்டு மேலே பார்த்துக்கலாம், ஆடம் பார்த்துக்கலாம். அதோட சரி, அதுக்கு பிறகு கரையக்கூடாது. மௌனம் பல இடங்களில் காப்பாற்றும் மௌனம். அதை சொல்லி அதான் இந்த மௌனத்துக்கு இருக்கிற இது வேறு ஒன்றுக்குமே இல்லை. ஆனால் மௌனம் அதிகமாக மௌனத்தை கடைப்பிடிக்க கூடாது. கேட்க வேண்டிய நேரத்தில் அதை கேட்டு விட்டுட்டு அப்படியே இதை ஏன் சொன்னா தான் அந்த மௌனத்துக்கு ஒரு மவுசு இருக்கும்.
0: மவுசு இருக்கான்னு சொல்றேன். உங்களுக்கு நன்றிகள். இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி, வணக்கம்.

0: ஒழித்த பாடல விரும்பி கேட்டிருந்தார் ஜெர்மனியிலிருந்து திருவாளர் பொங்கையூர் ராஜா. அவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பைபரூடாக இணைந்திருக்கின்றார் பத்மநாதன். வணக்கம். காலை வணக்கம். எங்கள் விபிஎன் விபிஎன் அங்க விளக்கட்டீங்க, இங்க பிளித்தவா பக்கத்துல பெட் கிடக்கு, இங்க வந்து நீ இருக்கலாம் தானே? உறவுகள் சமைத்து கொண்டு தருவார்கள். அவர் உங்கட கையால் எல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டார். சரி, என்ன பாடல்?
1: பாடல் வந்து என்னை போல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து மௌனம் கரைகிறதே மயக்கம் பெறுகிறது. நாங்கள் மௌனமாயிருந்தால் சில இடங்கள்ல மௌனமாயிருந்தால் சில இடங்கள்ல மௌனமா இருக்கிற நல்லது. நேற்று ஒரு முக புத்தகத்தை ஒரு வாசிக்கிற, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நண்பனோட பிரச்சனை இருந்தால் 3 வினாடிகள் மௌனமாயிரு.
0: அமைஞ்சிருக்கிறது
1: தகவலை கூறிக்கொண்டு எனக்கு மௌனம் கரைவதே மயக்கம்
0: பாடலை கேட்போம். நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை பத்மநாதன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்திய கலிக நேரம் 9:53 இணைந்திருக்கும். அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் பாலேந்திரா. பாலேந்திரா நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் அதே அதே அதே
1: அதே மாதிரி இருக்க வாழ்த்திக்கொண்டு. மௌனம், மௌனம் வந்து சில பேர் வந்து மௌனமா இருக்கிறதுக்கு எது தலக்கணம் இருக்கு
0: என்ன?
1: தாங்கள் பெரியாக்கள் மற்ற தங்கள் தான் எல்லாம் தெரியும்
0: பேசாமல் இருப்பார்கள்.
1: தாங்கள் பெரியாக்கள் மாதிரி தாங்கள் வெளியே போய் கதைக்கணும் சிரிக்கணும் மாதிரி இருப்பார்கள். அதுவும் ஒரு மௌனம்
0: தானே. அது எல்லாம் எல்லாம் முடிந்த உடனே பெரிய கருத்துக்களை விடுவார்கள்.
1: பெரிய கருத்துக்களை விடுவார்கள். எல்லாம் முடிந்த அப்புறம் தாங்கள் பெரியாக்கள் நாங்கள் எல்லாம் பட்டி பிடிக்கும் செய்த நாங்கள். ஆனா மௌனம் வந்து கவனமா இருக்கணும். ஏனண்டா இந்த மௌனமா இருக்கிறவரெல்லாம் இந்த எனியில இந்த நீ சொன்ன மாதிரி ஆப்பு வைக்கிறதும் அவையல்
0: தானே.
1: இப்ப இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து எங்கன்னாலும் கதைக்காம சிரிக்காம தான் நிற்பாரு. மௌனமா அமைதியா நிற்பார். ஆனா இந்த இந்த பூனையும் பால் குடிக்குமோன்றுதான் இருந்த நாங்கள். ஆனா தாய்தப்பன் தெரியாம ஒரு ஒரு பொண்ணை கொண்டு போட்டார்
0: என்ன.
1: ஆனா உண்மையில இந்த நல்ல ஒரு புள்ள மாதிரி தான் இருந்தது என்ன. ஒரு தெரியாது எப்படி செய்வாரா அது. இந்த மௌனமா இருக்கிறாக்கள் வந்து சரியான விஷயக்காரர் என்ன.
0: கண்டிப்பா எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் உள்வாங்கி கொள்வார்கள்.
1: உள்வாங்கி கொள்வார்கள். ஆனா சரியான விஷயக்காரர் நாங்கள் தானே எல்லாம் வெளியே அலட்டுறது எல்லாம். இப்ப இப்ப நான் எல்லாம் ஊர்ல கல்யாணம் செய்ய போயிருக்கல. இந்த மனுஷனோட கதைக்காது மௌனமா இருக்கும். தாழ்த்தப்பட வந்து என்ன பாத்துட்டு பேசாம ஒவ்வொரு நாளும் தாலி கட்டு மட்டும் என்னோட பெருசா கதை இல்லையா. நல்ல அமைதியா விஜயான் விஜய் பாலேந்திரா நல்ல அமைதியா இருப்ப. நான் ஜோஜி அக்காவை சொன்ன என்ன என்ன கதைக்கு இல்ல சிரிக்குது இல்ல சின்ன பிள்ளை மாதிரி கிட்ட கேட்டா கதனா அக்கா சொன்னா அடே அது வயது உண்ட பிள்ளைதான். அது உனக்கேட்ட வயதுதான் பிரச்சனை எல்லாம் என்ன கதை பற்றி சிரிப்பு இல்லாம கிடக்கண்டு. இப்பதானே தெரியும் மௌனம். இப்ப நான் மௌனமா கிடக்கேன். இப்ப இப்ப இப்ப நான் வீட்டுக்குள்ள வரைக்கும் நான் பாய முடிக்கா உள்ளுக்குள்ள வாடுறேன். இப்ப மாறி அதான் மௌனமா இருக்கிறாக்கெல்லாம் எங்களை இறுதி அனுப்புறது என்ன.
0: உண்மையில இந்த மௌனம் என்பது அந்த மௌனம் என்பது பெரிய ஆயுதம் என்று சொல்றது மௌனம். ஆனால் மௌனமா இருப்பதனால் பெரிய பெரிய பெரிய விளைவுகள் எல்லாம் வந்துவிடும். சிலவர்கள் அந்த எடுத்துவிடும் பொய்கள் எடுத்துவிடும் கட்டுக்கதைகள் எடுத்துவிடும் புகழ்ச்சி இவைகள் எல்லாம் இந்த மற்றவர்கள் மௌனமா இருக்கும் பொழுது அவர்கள் அப்படியே அவர்கள் அவர்களை வேறொரு ஆக்களாகவே மாற்றி விட்டு அவர்கள் அப்படியே ஒரு வாழ்ந்து விடுவார்கள் என்ன.
1: ஓ உண்மைதான். கேது இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த கட்டுக்கதை இருக்குல்லோ அந்த அந்த மௌனமா இருக்கிறாக்கள் சரியான கட்டுக்கதை ஆகலை வந்து இப்ப சும்மா சும்மா ரோட்டுல நான் இப்ப ஒரு ஒரு பழைய படிச்ச ஒரு பிள்ளையோட காய்ச்சாலும் உடனே டக்கண்டு வந்து நான் வீட்டு வர முடியும் போன் வந்துருவேன் வீட்டு இப்படியோட காய்ச்சல். அந்த மௌனமான இருக்கிறாக்கள் தான் வந்து அந்த போட்டு கொடுக்கறது வந்து குடும்பங்களை குழச்சி விடுறது பிரிச்சு விடுறது. இப்ப சில இப்ப எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன். கூடுதலாக இந்த பெண்கள்ல இருக்குது எல்லா பெண்களும் நான் சொல்ல மாட்டேன். கூடுதலான பெண்கள் வந்து அந்த ஆப்பு வைக்கிறது கூட இப்ப குடிக்காத ஆக்கள் மாதிரி இந்த குடிச்சாக்கள் மாதிரி தான் கதைக்கிறது ஆக்களோட கதை கேட்கல. ஏன்னா அந்த மௌனமா இருக்கிறாக்கள் நாங்கள் சரியான கவனமா இருக்கணும். வேண்டாம் அந்த மௌனமா இருந்து போட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி போட்டு அவைக்கு பேணி விட்டு பெஞ்சில் தேவையில்லை
0: என்ன.
1: எல்லாத்தையும் எல்லாத்தையும் அப்படியே மண்டைகளையும் எழுதி கொண்டு போய் பெண்ணாங்கால விடிய விடிய மற்ற கதை கட்டுறது
0: கதை திரைக்கதை வசனமும் அவர்களே எழுதி விடுவார்கள்.
1: ஓ இப்படித்தான் கதை நான் இறுதியா சொல்லிட்டு இருக்கிறேன். கல்யாணம் கதைக்காம இப்படித்தான் ஜெர்மனியில ஸ்டுட்கார்ட்ல நான் வந்த புதுசுல. ஓ அவர் அவர் வந்து எங்கட ஊர் தான் அவரும் உமக்கு தெரியும் அது பேர் சொல்ற வழி இல்லாரு. அவர் வந்து குடி வரி ஒன்றும் இல்லையே என்ன.
0: என்ன போல
1: ஓ இல்ல என்ன என்ன பண்ணுங்களா உங்களை போல இல்ல என்ன போல. ஆனால் ஆனா அவ 13 பேர் எல்லாம் அரிய அளவு வரைய ஆக்கள் எல்லாம் ஸ்டுட்கார்ட்ல நியூட்டிங் என்ன இடத்துலயா. ஓ அவர் ஒருத்தர் வந்து நொட்டுகளும் பிரின்சிபா ஆவிக்கிறது. நொட்டுகளும் அந்த 12-13 பேர் வந்து உண்டா வேலையை போறோம் உண்டா இல்லாம ஃபேக்டரி வழியை வேலை செய்யறோம். அவர் நெட்டுகள் தண்ணி அடிச்சா சனி ஆயிரும். நெட்டுகள் வந்து உள்ளுக்குள்ள வீட்டுல இருக்கிற ஆக்கள் கூட எல்லாருடைய பிரச்சனை அது. தமிழாத்தான் அவர் அறியால தானா. ஓ நெடுகளும் பிரச்சனை. நெடுகள் அடிக்கிறது ஆகலாம் சண்டை பிடிக்கிறது அது உடைக்கிறது குத்துறது. அப்ப இல்ல நெடுகளும் அந்த அவர் அவர் குடிவர் இல்லாதவர் நெடுகளும் பார்த்துருக்கலாம். அவர் இனியிலுண்டு ஒரு மௌனமான ஆளும் சூப்பர் ஆளும் என்ன நல்ல பிள்ளை என்னோட படிச்ச பொழியன் தான். ஆனா பிறநாள் என்ன செய்தா கேது அவருக்கு 16-17 குத்து குசினிக்கல வெஜ்
0: என்ன கேள்விப்பட்ட
1: மௌனம் அவ்வளவு மௌனமா இருக்கிறவன் தான் சில பேர் இருக்கு, சில பேர் கூட இருக்காங்க, சில பேர் நல்லா இருக்காங்க. அவன் எத்தனை நாளைக்கு அந்த மௌனமா இருக்கிறது பொறுக்குறது இவன் நெருக்க பாக்கல. அவன் அண்டோட திருந்தினவர் கூறிக்கொண்டு பாடல
0: கேப்பாங்க. நன்றி நன்றி வணக்கம்.
1: நேரம் இருந்தா போடுங்க, 10 மணிக்கு போடுங்க, நான் பிடிப்பது போல அடிப்பேன்.

டிகேஷன் கரிகன், விடிய சூப்பர் ஸ்டோர் இடம்பெறும், மணிக்கூர் தொடர் இடம்பெறும். செய்தி தலைப்புகள். வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 30ஆம் தேதி வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் யாழ்ப்பாணத்தில் மாபெரும் மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்திருப்பதுடன் அன்றைய தினம் காலை கிளிநொச்சியில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்க உள்ளது. இலங்கையின் கடல் வளங்களை சூறையாடும் இந்திய கப்பல்கள் தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையே அரசியல் தலைவர் மட்டத்தில் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை நடத்தாமல் இருப்பது என்ற தேசிய மக்கள் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தீர்மானித்துள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் நாட்டின் நீதித்துறை மற்றும் அரசியல் தளத்தில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. நீதிபதிகளின் வயதிலே அதிகரிக்கும் 22வது திருத்த சட்டம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவிடமிருந்து நேர்மறையான பதில்கள் எவையும் கிடைக்கவில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான லால் விஜயநாயக்க தெரிவித்திருக்கின்றார். தூதுவர் பதவியை வாய்த்து கொண்டு நான் அரசியல்

செய்யவில்லை என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க நன்கு அறிவார். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாயா ராஜபக்சாவின் அரசாங்கத்தில் எனக்கு முன்னுரிமை அளிக்கப்படவில்லை. அரசியலில் அதிருப்தி அடைந்த நிலையில்தான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்தே நல்ல வேலை தூதுவராக சென்றது. இல்லையில் எனது வீடும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கும் என அமெரிக்காவான முன்னாள் இலங்கை தூதுவர் மகிந்த சமரசிங்கே தெரிவித்திருக்கிறார். சர்வதேச ரீதியில் இந்தியா பற்றிய நேர்மறையான கருத்துக்களை கொண்ட நாடுகளின் வரிசையில் இலங்கை முதலிடத்தை பிடித்துள்ளதாக பியூ ஆராய்ச்சி மையம் நடத்திய புதிய ஆய்வில் தெரிய வந்திருக்கின்றது. நீதிமன்ற நடவடிக்கைகளை திறம்பட முன்னெடுப்பதற்கும் மக்களுக்கு ஏற்படும் சுமைகளை குறைப்பதற்கும் எடுக்கப்பட்டு வரும் தீர்மானங்கள் தொடர்பில் அரசாங்கத்துக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ எந்தவித விரக்தி நிலையும் இல்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கிறார். கடந்த 6 ஆண்டுகளில் நாட்டின் சிறைச்சாலைகளில் இருந்தோ அல்லது சிறைக்காவலில் இருந்தோ மொத்தமாக 1181 கைதிகள் தப்பியோடியுள்ளதாக கணக்காய்வாளர் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. சர்வதேச அளவில் சோப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ள 73 திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை விரைவில் இலங்கைக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை மா அதிபர் பிரியந்த விஜய வீரசூரியா தெரிவித்திருக்கிறார். தொடரும் இந்திய செய்தி தலைப்பில் சுதந்திர தினத்தையொட்டி பசிபிக் தீவுகள் கிழக்காசிய நாடுகள் முதல் வளைகுடா ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா வரை கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் நேற்று தேசிய கொடியேற்றி வைத்த பிரதமர் மோடி அடுத்த ஓராண்டில் கோடி இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு துறையில் பயிற்சி அளிப்பது, பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்காக இளைஞர்களை இலவச ஆன்லைன் பயிற்சி அளிப்பது, வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட புதிய 7 அம்ச சப்த தாரா திட்டம், அடுத்த 8 ஆண்டுகளில் 8 செமிகண்டர் ஆலைகளை நிறுவுவது, 5 புதிய அணு உலைகளை அமைப்பது என பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். சித்தாந்த நக்லேஷ் என்ற பிரதமர் மோடியின் கருத்து விரக்தியின் வெளிப்பாடு என்று காங்கிரஸ் விமர்சனம் செய்திருக்கின்றது. அரசமைப்பு சட்டம் மற்றும் மூவர்ண கொடியின் விழுமியங்களை காப்பதற்கும் அஹிம்சை பாதையில் பயணிப்பதற்கும் உண்மை வழியில் நடப்பதற்குமான பொறுப்புத்தான் சுதந்திரம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவுக்கு செல்வதை விட பாகிஸ்தானிலேயே தொடர்ந்து வசிக்கவே இந்த நாட்டு இந்துக்கள் விரும்புவார்கள் என்று பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சத்ரி கூறியிருக்கிறார். மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உயர்கல்வி கற்க விரும்பிய சிறுமிக்கு வசதியின்மை காரணமாக பெற்றோர் மறுப்பு தெரிவித்ததால் மனமுடைந்த அவர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார்.

தொடரும். உலக செய்தி தலைப்புகளில் ஈரான் தனது விமானிகள் மூவரை விடுவிக்கும்படி கத்தரிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 3 குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள்.

கிழக்கு இந்தோனேசியாவின் கிழக்கு நூரா திங்கா பகுதியில் 7.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல பின்னதிர்வுகளும் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன. உக்ரைன் ரஷ்யா மோதல் தொடர்கின்றது. கீவ் நகரை நோக்கி ரஷ்ய ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதில் பல பகுதிகளில் தீப்பற்றியதாகவும் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கிலும் பதட்டம் நீடிக்கின்றது. காசா தொடர்பான அமெரிக்காவின் சமாதான திட்டம் குறித்து இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தரப்புகளிடையே கருத்து வேறுபாடுகள் தொடர்கின்றன. உலக பொருளாதாரத்தில் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக உறவுகள் கவனத்தை பெற்றிருக்கின்றன. அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்திடம் வர்த்தகத்துக்கு தடையாக உள்ள சில கட்டுப்பாடுகளை தளர்த்துமாறு அழுத்தம் கொடுத்து வருகின்றது.

ஜப்பான் இரண்டாம் உலக போரில் சரண அடைந்ததன் 81வது ஆண்டு நினைவு நாளை நேற்று அனுசரித்திருக்கின்றது. நேற்று போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வருடாந்திர சடங்கு நடைபெற்றிருக்கிறது. ஸ்பெயினின் காட்டுத்தீ மோசமான நிலையில் 1000 வயது மடாலியம் ஒன்றை தீயிலிருந்து காப்பாற்ற தீயணைப்பாளர்கள் முற்பட்டிருக்கின்றார்கள். பங்களாதேஷில் உள்ள கப்பல் பட்டடே ஒன்றில் ஏற்பட்ட எரிவாயு கசிவில் குறைந்தது 8 பேர் இறந்திருக்கிறார்கள்.

தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில் சர்வதேச பேட்மிண்டன் சம்மேளனம். 30வது உலக சாம்பியன் போட்டி புதுடில்லி இந்திரா காந்தி வளாகத்தில் நாளை தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. இறுதியாக இன்றைய நாணயமாற்றுவதற்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடைய தந்து ஒன்றுக்கும் உத்தியோக இணையதளமான www.tamilolli.com. ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 385 ரூபா 10% இந்திய பெறுமதியில் 110 ரூபா 54% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 332 ரூபா 85% இந்திய பெறுமதியில் 95 ரூபா 85% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 480 ரூபா 17% இந்திய பெறுமதியில் 117 ரூபா 45% ஒரு யூகே பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 450 ரூபா 40% இந்திய பெறுமதியில் 129 ரூபா 30% ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 239 ரூபா 90% இந்திய பொறுமதியில் 68 ரூபா 87% காணப்படுகின்றது. இத்துடன் பிடி கேசன் கரியன் பிடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூடத்தோட இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

0: கலேஷ் நேரம் 10:12. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வானொலியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் தொடர்ந்து வாழைக்கு வருவது காலைப்பூம் தென்றல். நீண்ட நேரமாக இணைப்பில் காத்திருந்தோர் நிற்கின்றார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரொசாலி, நீண்ட நேரமாக காத்திருக்கின்றீர்கள், மறக்கவில்லை.
1: என்ன
0: பாடலை கேட்க விரும்புகிறீர்கள் முதலில் சொல்லிவிட்டு? நைத்து பார்த்தால் எல்லாம் பொம்மை. சரி சொல்லுங்கள். மௌனம்.
1: மௌனம் என்பது எல்லார்கிட்ட இருக்க வேண்டியதுதான். எந்த இடத்துல மௌன சாதிக்கும் வேண்டுமோ அந்த இடத்துல போட்டு மௌனம் சாதிக்க வேண்டும். எல்லா இடத்துலயும் மௌனம் சாதித்தா நன்றாக இருக்காது.
0: நாங்கள் எல்லாம் தத்துவங்கள் சொல்லலாம், மௌனம் கலக நாசம் வந்து தத்துவம் சொல்லலாம். ஆனால் அப்படி இருக்க முடியுமா?
1: இருக்க முடியாது. சொல்லத்தான் முடியும், இருக்க முடியாது.
0: இருக்க முடியாது.
1: அதால நம்ம எப்பொழுதுமே மௌனமா இருக்க கூடாது. இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டாம், இல்லாத இடத்துல மௌனமா இருக்க வேண்டியது இருக்கத்தான் வேண்டும்.
0: ஆனால் எம்மவர்கள் மௌனத்தை இது அந்த சாதகமான சூழ்நிலைக்குத்தானே பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். இப்பொழுது ஒரு அநியாயம் நடக்கின்றது, ஒரு இடத்தில் கண்டிப்பாக கதைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் பேசிவிட்டால் அந்த அதை எதிர்த்து பேசுபவர்கள் தானே அதிகமாக இருக்கின்றார்கள்.
1: ஆமாம், அவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது தானே. அவர்களை எதுவுமே செய்யாதால் தான் மௌனமா இருக்கிறாங்க. பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டும் தான். வாய மூடினே இருந்தா எதுவுமே நடக்காது.
0: இப்ப உதாரணத்துக்கு இப்பொழுது நீங்கள் நானூறு ஆடி கொண்டிருக்கின்றோம். நான் சில நேரங்களில் நான் சில தப்புகள் எல்லாம் விட கூடும் என விடுவேன் என்ன கண்டிப்பாக. வார்த்தைகளில் கூடி சில பிள்ளைகள் வரலாம், அதை ஆனால் அதை உடனடியாகவே சுட்டி காட்ட வேண்டும் என்ன. அப்பதான் அந்த நேரத்தில் மௌனமா இருந்து விட்டால்
1: சுட்டி காட்ட வேண்டும். உடனே சுட்டி காட்டக்கூடாது. அவர்கள் தனியாக இருக்கும் நேரத்தில் தனியாக சுட்டி காட்ட வேண்டும். எல்லா இடத்தையும் சுட்டி காட்டினால் அவர்களுக்கு
0: மற்றவர்களுக்கு அது புரியாமல் போய்விடுமே. அந்த நேரத்தில் நீங்கள் மௌனமாக இருப்பது மற்றவர்களுக்கு புரியாமல் போய்விடுமே. நாங்களும் அந்த தவறை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். தவறு என்பது செய்யும் பொழுது தண்டனையும் பெரிதாக இருக்க வேண்டும் என்ன. அப்பதான் அந்த தவறிலிருந்து திருந்தலாம் என்ன. நீங்கள் வேறு பொது இடங்கள் வேறு குடும்பங்கள் இருந்தால் தனியாக அழைத்து சொல்லலாம். இப்ப வானொலி அதுல பேசும் பொழுது ஒரு தவறு ஒன்று ஒருவர் செய்து விட்டால், நேர்களோ அறிவிப்பாளர்களோ யாராவது செய்து விட்டால், இல்லை அதில் நான் உடன்பாடு இல்லை என்று ஆனால் அதுக்கு ஒத்துல்ல வருகின்ற அதுக்கு ஏதாவது பேசிவிட்டால் பின்னால் வருபவர்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டுதான் வருவார்கள் என்ன.
1: சண்டை
0: வேணாம், தர்க்கம் வேணாம், விவாதிக்க வேண்டும்
1: என்ன.
0: இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். இப்பொழுது நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைத்து பார்த்தால்
1: எல்லாம் பொம்மை.
0: எல்லாம் பொம்மை.

0: ஒலித்தபால் விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி ரோசாலி அவருக்கு நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம், எது சொன்ன?
0: வணக்கம் தேவி, இணைந்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா?
1: அப்ப நீங்க இதுடிகேடியத்தை திருப்பி கொடுத்து விட காதல அந்த படத்தாங்கோ. மௌனம் என்பது வந்து காட்ட வேண்டிய இடங்கள்ல காட்ட வேணும். எல்லாருடையும் மௌனம் காட்டினா கலையில மிளக அரைச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க செய்யறத எல்லாத்தையும் நாங்கள் மௌனமா கேட்டுக்கொண்டிருந்தால் கேதுச்சுன்னா எங்களை முட்டால் ஆக்கி போடுவாங்க. ஒரு தம்பதிகள் இந்த கதை சொல்றோம் சுருக்கமா. ஒரு தம்பதிகள் இந்த நானும் சண்டை கொடுத்துட்டு இருக்கணுமா, அப்ப டாக்டர் சொன்னாரா நீ மௌனமாயிரு. அப்ப அவன் சொன்னாலும் தன்னால மௌனமா இருக்க முடியுது இல்ல சொல்லி. அப்ப அவர் சொன்னா சில சில இடங்கள்ல மௌனமா இருக்கணும். நானும் உனக்கு ஒரு மருந்து வரேன், நீ அதே குடி நால மௌனமாயிரு, அதுக்கு பிரகுண்ட உள்ள சண்டை வராதண்டு. அப்ப அவர் ஒரு மருந்தாண்டு கொடுத்து விட்டுக்கிறார். ஏதோ வாய்க்கைய வச்சுக்கொண்டிருக்கோம், நீ விழுங்க கூடாது. இந்த கணவர் கத்தும் போது எல்லாம் சண்டை பிடிக்கும் போதெல்லாம் நீ வாய்க்கைய வச்சுக்கொண்டிரு. அவரெல்லாம் சண்டை பிடிச்சு ஓஞ்சோக்குறாசு, நீ அதை ஒழுங்கிடாண்டு. ஆனா அதை கொடுத்தது தண்ணி, அந்த தண்ணிக்கு இருந்த அதுக்கு பிரகம வீட்டு அவ அந்த மருந்த கண்டுபிடிக்கும் போதெல்லாம் அந்த மாவை மருந்து எடுத்து ஒரு கரண்டி வாய்க்க வச்சுக்கொண்டே இருப்பா. அவர் தன் எல்லாத்தையும் கத்தி முடிச்ச பிறகு அந்த தண்ணிய குடிச்சிட்டு சாப்பிட வாங்கிட்டு வாவா. அப்படி நாங்கள் அந்த எல்லாத்துக்கும் அப்படி மௌனமா இருக்க கூடாது சொன்னா. மௌனம் நாங்க அப்ப மௌனமா இருந்தோம்னா நாங்களுக்கு முடந்தே, அந்த தப்புக்கும் நாங்களும் முடந்தே என்று சொல்லி அவர்கள் நினைச்சிடுவார்கள். கேட்க வேண்டிய இடத்தை கேட்டு மௌனமா இருக்க வேண்டிய இடத்தை இருந்தோம்னா எங்களுக்கான மரியாதை கிடைக்கும் என்று சொல்லி.
0: ஆனால் உண்மையிலேயே இன்று மௌனமா இருப்பது சுயநலத்துக்காக தான் இருக்கிறார்கள்.
1: ஒரு ஆள் தப்ப இப்ப நீங்கள் தப்பு செய்தாலும் செய்யாட்டிக்கும் உங்களை பத்தி ஒரு ஆள் கதை கேட்க நாங்கள் தட்டி கேட்க வேணும் இல்ல. அப்ப நீங்களும் அதே மாதிரி தேவையொரு தப்பு செய்துட்டாண்டா மௌனமா இருக்க கூடாது. அந்த தப்ப கேட்க வேணும் சொன்னா, இது உண்மையா பொய்யோண்டு கேட்க வேணும். எல்லாத்துக்கும் மௌனமா இருந்தோம் சொன்னா
0: பலர் அந்த அப்படியான இதுகளை பலர் இழந்து விட்டார்கள். ஒரு தவறு நடக்கின்றது, ஒரு அநீதி நடக்கின்றது, தட்டி கேட்கின்ற அளவுக்கு
1: மௌனமா இருக்க கூடாது. என்னட்டு சொன்னா அவர்கள் எங்களுக்கு வேணுமாண்டு நாங்கள் மௌனமா இருந்தா நீதி இல்ல கொல்லப்படுகிறது. இப்ப ஒரு ஆள் எங்களுக்கு பிடிக்குமா இருந்து அவர்களுக்கு நாங்கள் காட்டிக்க கொடுக்க கூடாது, அவர் செய்யற தப்பு எல்லாத்தையும் நாங்க சுட்டி காட்டக்கூடாதுன்னு மௌனமா இருந்துட்டோம்டா, அதுக்கான நீதி சாகடிக்கப்படுகிறதுன்றா நான் சொல்லுவேன். என்னன்னு சொன்னா உண்மையான நேர்மையாக இருக்கிறவைக்கு எல்லா இடத்தையும் மௌனமா இருக்க மாட்டேன்.
0: இது சொன்னாங்க.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி தேவிதன்ராஜ். தொடர்ந்து வைவருடாக நின்று நேரமாக இணைந்திருப்பவர் எங்கள் நவரத்னம் ஐயா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள் நலம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
1: ஓ, இப்ப நீங்கள் கடந்த தலைப்பு
0: மௌனம்.
1: மௌனம். இப்ப ஜேசுநாதர் ஒரு கண்ணத்தை கொடுத்த மற்ற கண்ணத்தை கொடுத்தன்றதும் அதுவும் ஒரு விதத்துல மௌனமா இருந்தாங்க.
0: அதுவும் ஒரு மௌனம் தான். திருப்பி
1: சாத்தியப்படுமாண்ணா இப்ப இந்த காலங்கள்ல?
0: இல்ல, கடைசியிலேயும் இல்ல. ஆனால் அன்பை போதிப்பதற்கு மௌனம்தான் சிறந்த வழி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பேசுவதால் தானே அன்பையே தெரிந்து கொள்கின்றார்கள்.
1: மௌனத்தை அதுக்காக நாங்கள் அகராதிலிருந்து எடுக்கணும் நான் சொல்லல. மௌனம் எந்தெந்த இடத்துல இப்ப வேண்ட மாதிரி சில பேர் இருப்பாங்க. என்னல ஏற்படுற பிரச்சனை என்ன? பொது வழிக்கு போனால் நாங்கள் ஏதாவது தட்டி கேட்டுட்டால் வீட்டிலேயே பிரச்சனை வரும். போல பேர் இருக்குன்னு நீங்களே
0: கேட்டேன்.
1: அது என்னால இருக்க முடியாது. சில பேர் சில பேர் இருப்பாங்க மதில் மேல் பூன மாதிரி.
0: பூன மாதிரி அங்கால வாயிரதா இங்கால வாயிரதா
1: பேசாம இருப்பினம் மௌனமா நல்லவங்க மாதிரி
0: காட்டிக்கொள்றாங்க.
1: ஓம்புறாங்க இப்படியா நாக்களை பாக்க
0: நிச்சயமாக அந்த அந்த ஒரு பக்கம் பாய்ந்துட்டால் அந்த பக்கமே தொடர்ந்து அவர்கள் பாய்வார்கள். என்ன
1: அதுவும் சரி வரான். ஏனென்றால் இதுல வச்சு சொன்னதான் சிலவர் நான் இருந்திருந்தலாம் அவர்
0: இருந்திருந்தலாம். இப்ப அதான் இல்ல இல்ல உண்மையிலே இப்பொழுது நான் ஒரு வார்த்தையை தவறாக விடுகின்றேன். உடனடியாக நீ திருத்தாட்டி இன்னொரு தடவை நான் அதுக்கு மன்னிப்பு கேட்பதை எத்தனையோ பேர் கேட்காம போய்விடலாம். என்ன
1: நீங்க உங்களோட வானிலே ஒன்று பிள்ளையா கச்சிக்கிட்டா உலகம் முழுக்க கேட்கிற வானொலி? ஏன் நான் போய் கதை பண்ணுமான்ற மாதிரி இருக்கலாம் சில பேர். நான் உடனே வந்து கழிச்சுட்டா உங்களுக்கு இந்த கோபம் இல்லை.
0: நானும் முடிஞ்சது அந்த திருத்தி கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். என்ன
1: நாங்கள் மனத்தை திருத்தி விட்டா எங்களுக்கு மனதுக்கே கிடந்து உறுத்தாது.
0: மனதுக்கும்
1: சுமை குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியான காலகட்டத்தில் வாழ்ந்து
0: கொண்டிருக்கிறோம். மௌனம் வந்து எல்லா இடத்திலும் சாத்தியப்படாத ஒன்று.
1: ஒன்று நான் நூல்வேலி படத்துல மௌனத்தில் விளையாடும்
0: மனச்சோம் அந்த பாடலை போட்டு விட்டோம். கேட்டு விட்டார்கள். இருவர் மூவர் இணைந்திருக்கின்றார்கள். நேரம் கிடைக்கும் போது போட்டு
1: விடுகின்றேன்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் எங்களது நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி பதனி மோகன்.
2: அவரேதான்.
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நாங்கள் நலமாக இருக்கிறோம். கெத்து எப்பவும் கெத்து தானே. கெத்து எப்பவும் ஞாயிற்றுக்கிழமை பெரிய ஒரு நிலத்தோட
0: வருவேன்.
2: இன்றைக்கு மௌனம் என்ற நிலத்தோட வந்திருக்கிறீங்க.
0: மௌனமா போறதுதான்
2: அப்படி தெரிய இல்லையே. கெத்த பார்த்தாலும் அப்படி மௌனமா போற ஆள் என்று தெரிய இல்லையே. ஒரு சந்தர்ப்பத்துல என்னண்டா கெட்டாகத்தான் இருக்க வேணும். சில பிரச்சனைகள் வரையக்குள்ள மௌனமா இருந்தா அது பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடு.
0: உண்மைதான், உண்மைதான். அது பலவித கிளை கதைகளை எல்லாம் கொண்டு வந்து
2: அதுதான். அப்ப அந்த மௌனம் வந்து எந்த இடத்துலயும் சாத்தியப்படாது. இப்ப ஒரு கேள்விகள் தப்பு தண்டவாளங்கள் ஏதும் தவறுகள் செய்தால் அதுல கேள்வியா கேட்டால் அது மௌனத்தோட இருந்தா அது இந்த அர்த்தம் என்ன? என்ன அது தவறு அவர் செய்திருக்கிறார் என்றம் அதான சொல்லுகிறார்கள். இது மௌனம் சம்மதம் என்று
0: சொல்லுவார்கள்.
2: அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் செய்யாத தப்ப நாங்கள் மௌனமா இருக்காம எதிர்த்து கதைக்க
0: வேணும். அது சண்டை வரலாம், பிரச்சனை வரலாம், பெரிய தர்க்கங்களே வரலாம். ஆனா இறுதியில் உண்மை வர வழியில் வர வேண்டும்.
2: அந்த தர்க்கங்கள்ல தான் அடிபட்டு தர்க்கங்கள்ல பட்டு கொடுக்கல் வரைக்க வேறங்க உண்மை வழியில
0: வருது.
2: அதுக்காக வேண்டி நான் தவறு செய்ய இல்லை, நீ செய்யறதை செய் சொல்றதை சொல்லு போட்டு மௌனமா காலாட்டி கொண்டிருந்தா ஒன்றுமே நடக்கும்.
0: ஒன்றுமே நடக்காது.
2: மௌனம் சாதிக்கலாமோ இல்ல சாதிக்க கூடாது ஆனால் பெரும்பாலானோர் மௌனம் சாதிக்கின்றார்கள். மௌனம் வேணுண்டா தங்களுக்கு பிரச்சனையா, அதுல கதைச்சு அந்த அதுல நான் தலையாட்டினா எனக்கு புரோஜனை வந்து ரெண்டு போட்டு அதை மௌனம் காக்கின. அப்ப அந்த கேள்வி கேட்கிற இடங்கள்லயே பதிலை சொல்லி தங்களோட மௌனத்தை கலைக்க வேணும் இவர்கள். மௌனம் வந்தது ஆனா மௌனம் சாதிக்கத்தான். உண்டைக்கெல்லாம் நான் நீங்க பிறந்த நாள் வாழ்த்து நீங்க போனீங்க. நான் அந்த ஆக்களுட பெயரை நான் உள்வாங்க கொஞ்சம் எனக்கு அது வேற இது என்றாலும் மறந்து அந்த நேரத்துல நான் மௌனம்
0: ஆகிட்டேன்.
2: ஏனண்டா நான் அந்த பேருகளை வழியா உள்வாங்க இல்ல என்னண்டு அப்ப நான் வந்து வாழ்த்தேன். அது என்ன
0: அப்ப
2: அப்படியான இடங்கள்ல மௌனம் சாதிக்க வேணும்.
0: எங்கெங்கு மௌனம் சாதிக்க வேண்டும் என்பதை நாங்களே நாங்கள் உணர்ந்து கொள்ளணும்.
2: நாங்கள் தீர்மானிக்கணும் இந்த இடத்துல நான் கதைக்கலாம் இந்த இடத்துல கதைக்க கூடாது. இது இப்ப என்னுடைய கணவர் எல்லாம் இருக்கிறார் மண்டையில உட்டு விட்டாலும் ஆள் வாய்கிறாக்கா. ஏன் அப்படி இருக்கிறீங்க கேட்டா எனக்கு கதை நீ கதைக்கிறதானே கதை என்ன ஏன்னா இது சரிக்கும்
0: இல்ல.
2: அப்ப எவ்வளவு கோபம் தெரிஞ்சொல்லுங்க இதுக்கு பிறகு சொல்றாரு கரைச்சா பிறகு கோவக்காரி இப்படி ஒரு பட்டமும் பெருகுது இல்ல. கதைக்க வேண்டிய இடத்துல கதைச்சால் இப்படி ஒரு பட்டம் பேருகள் பெருகுது.
0: ஆனால் சில இடங்கள்ல அதை கதைக்க வேண்டிய இடத்துல சில பேர் மௌனம் காக்கும் பொழுது எங்களுக்கு வெறுமே ஒரு வெறியுண்டு
2: கோபம்
0: ஒரு ஒருவரை அந்த கடைசி கட்டத்துக்கு இழுத்து கொண்டு செல்லும் என்ன இல்ல உண்மையாக
2: மௌனம் வந்து சரியான ஒரு பொல்லாத ஒரு சாமன் ஒரு கதைக்க வேண்டிய இடத்துல கதைக்கணும் வாய திறக்க வேண்டிய சரியான கூட்டங்களுக்கு எவ்வளவு இப்ப அந்த பாராளுமன்றத்தையும் எடுத்து பேருங்கோ கதைக்கிற இடங்கள்ல அந்த நாளையில இந்த பாராளுமன்றங்கள்ல அந்த என்ன ஜெயலலிதா என்ன கலக்க கலைக்கினார்கள் அதை கேட்டு கொண்டிருக்கலாம் என்ன. இப்ப பாராளுமன்ற கூட்டம் வந்து அதை பார்க்கவே
0: ரிசர்வர்
2: மௌனமா இருக்கலாம் ஒரு தலைவர்
0: இல்ல.
2: அப்ப நீங்க யோசிக்கும் அப்ப கதைக்கிற இடத்துல சரியோ தவறோ ஏதென்றாலும் என்னென்றாலும் கதைக்கும் கூட பிரச்சனைகளை தீர்க்க வேணும்.
0: மற்றது இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன இப்ப எந்த வாழ்க்கையிலும் உண்மையா நடைபெற்றது என்னை பற்றி என்ன நன்றா தெரிந்த இருவர் ஒருவர் வந்து என்னை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வைக்கின்றார். குற்றச்சாட்டை பற்றி அந்த மற்றவரிடம் கேட்கின்றார். கேட்கும்பொழுது அவர் மௌனமாக இருந்து விட்டார். அப்ப நான் திரும்பி அந்த இதெல்லாம் நிரூபித்து கொண்டு வரையாக இல்லை என்னிட கேட்க நான் சொல்ல ஏன் சொல்லல நீங்க கேட்க அவர் சொன்னார் அவரோட கதைச்சு வெள்ளி இல்லாதண்டு. நான் சொன்னேன் அங்கதான் நீங்க எங்கேயோ தோத்து போனீர்கள் என்று. ஆனால் நீங்கள் அப்படி
2: இன்னொரு
0: காப்பாற்றி விட்டார் என்ன தனக்கும் அவருக்கும் பிரச்சனை வரப்படாண்டு.
2: நான் ஒரு பாடம் கேட்டிருக்கிறேன். இது பாணிஸ்ரீன்ற நடிப்புல வந்த படம். என்ன படம் படிக்க தெரியல. மௌனம் தான் பேசியதோ மயக்கம் தான் பேசியதோ
0: பாடல் போட்டு விட்டவே
2: இல்ல இது வேற வந்ததா கண் வழியே என்னதை கவிதை போல் ஓடியதோ
0: யாரு கேட்டது மௌனம் தான் பேசியதோ அந்த பாடல் இரண்டாவதோ மூன்றாவதா கேட்டவர்கள்
2: எனக்கு வந்ததா தெரியல.
0: பாப்போமே
2: பார்த்து பாருங்க இந்த போறங்க எல்லாரும் மற்ற பாடலோடு என்னை முனைத்துக் கொள்ளுங்க.
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி
2: நன்றி நன்றி. எல்லாரையும் கேட்டதா வீட்டில் உள்ள எல்லா அனைவரையும் கேட்டு நீங்கள் நலமாக இருக்கிறது என வேண்டி இப்படி வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: இந்த பாடல் தானே இந்த நான் இப்போ சொல்லுகின்றேன். இந்த பாடல் போட்ட பாடல் தான்
2: வாணி ஸ்ரீட நடிப்பில் வந்தது
0: இது அந்த பாடல்

0: இந்த பாடல் போட்டு விட்டோம்.
1: இது என்ன படம்? இது என்ன படம்? இது
0: எதிர்காலம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். அவர் பேச தொடங்கிடுவார்.
2: மற்றது மௌனம்ன்றது வந்து வெறும் பேசாம மட்டுமல்ல
0: தானே,
2: உணர்வுகளின் மொழி என்ன சொல்லலாமே.
0: உணர்வுகளின் மொழி மௌனமோ?
2: அப்ப நாங்க சில நேரங்கள்ல இந்த மௌனம் சாதிக்கிறது சில பேருக்கு சண்டை உண்டாக்காமையும் இருக்கும்.
0: ஓ, பெரும்பாலான இடத்துல மௌனம் சாதிக்கிற சண்டை உருவாக்காம இருக்கு. ஆனால் இப்பொழுது 90% இதுல நீங்கள், நான் உங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு தெளிவு எடுக்கிறேன், நீங்கள் கதை சேர்ந்த விரியோசனும் பேசாம இருந்தீங்கன்னா இவ்வளோ சண்டை வரும் தெரியுமா? வேந்து
2: அது மனம் நிறைஞ்சிருக்கும் போது அந்த மௌனமா இருக்கிறது ஒன்றுக்கு நல்லதுன்னு நான்
0: சொல்லுவேன்.
2: இந்த மௌனம் கூடாதுன்னு சொல்லு, மௌனத்தாலே எவ்வளவோ சாதிக்கிறதையும்
0: இருக்கிறேன்.
2: புரிந்து கொள்ளாததை விட பேசுவதையும் விட மௌனமா இருப்பதே ஒரு அமைதிக்கு வழிகாட்டி ஒளியா. அந்த அது அதாவது அந்த கொழுவல் சண்டை கண்டில்ல அவன் அமைதியையும் அதை
0: நாடுவினமே. ஒருவரை சாந்தப்படுத்துவதும் மௌனம் தானே.
2: இப்ப நாங்கள் கொஞ்சம் இந்த மௌனமா கொஞ்ச நேரம் இருந்து பாருங்க, எங்களுக்கு மன சாந்தி அடைகிற மாதிரி ஒரு உணர்வு வரும். மற்றது சண்டை உருவாக்காம இருக்கிறவங்களும் நல்லது தானே.
0: மற்றது தொடர்ந்து வார்த்தைக்கு வார்த்தை நாங்களும் பாவித்துக் கொண்டிருந்தோம் என்றால் சண்டை பெரிதா தான் போகும். ஆனால் பல உண்மைகள் வழி வந்துவிடும். என்ன
2: விடுதலை நாங்கள் கொளி விடத்தான் வேணும் போய் இன்றைக்கு இதை எடுத்து விடவும். அது உங்களை சொல்லலாம், அது சொல்ற கட்டத்துல சொல்ல வேணும். சொன்னா அது பேருந்து தங்களுக்கு ஒரு பிடிக்காம வந்த உடனே அதை பற்றி சொல்றது கூடாது இல்லோ.
0: அதுதான் இப்ப நடக்குது.
2: நல்லா கதைச்சு போட்டு பிறகு அந்த பிடிக்காம வரையக்குல உங்களை பத்தி இப்படி சொன்னவை அப்படி சொன்னவை என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு தவறு சொல்லுங்க பாப்பா.
0: உண்மைதான்.
2: அப்ப மௌனமா இருந்தெல்லாம் கேக்குறீங்க, சேர்ந்து வந்து எல்லாத்தையும் சொல்லியக்குல. அப்ப அதால
0: அந்த சொல்லும் பொழுதே நாங்கள் மௌனத்தை எங்களுக்கு பட்டதை நாங்கள் அவரிடமே நேரடியாக சம்பந்தப்பட்டவரிடமே கேட்டு விட்டால் பிரச்சனை முடிந்து விட்டாது.
2: எதிர்காலம் படத்துல நானும் அவா போல அந்த பாட்டு வந்தது நானும் உன்னிப்பா கேட்கல போல.
0: ரெண்டாவது மூன்றாவது பாட்டா போனேன்.
2: நானும் இந்த படத்தை எடுத்து வச்சிருந்தேன்
0: நான். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் ரவி செலத்ரி அண்ணன். நீண்ட நேரமாக வணக்கம்.
3: வணக்கம் கேது, நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் தெரிகிறது. வெங்கிலம் பிழைத்து வாங்குகிறது. மௌனத்தை பற்றி மௌனம் கலைந்து விட்டார்கள்.
0: மௌனம் கலைத்து மௌனத்தை கலைத்து விட்டார்கள்.
3: மனித மௌனத்தை கலைத்து விட்டார்கள் என்ற இந்த மௌனமா இருக்கின்ற கொஞ்ச நேரம் அந்த மௌனம் என்ற வந்து அமைதியின் அடையாளம் மட்டுமல்ல மற்றவர்களின் உள்ளத்தை உரசி உறவாடும் ஆயுதமும் கூடவாம்.
0: மௌனம்
3: பேசும் வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு அதிக அர்த்தம் இருக்காம். இப்ப பாருங்கள், இருக்க வேண்டிய இடத்தில் காக்க வேண்டிய இடத்தில் மௌனத்தை காக்க வேண்டும். ஆனால் இப்ப நீங்க கேட்டியல் பையன் மௌனப்ப முன்பு வந்து நாங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்குள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்குள் குறிப்பிட்ட ஒரு நண்பர் கூட்டத்திலோட தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்ப மௌனங்கள் காக்கப்படுகின்றன. இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியால் எங்கெங்கோ எல்லாம் வந்துட்டு பாருங்கள், உங்களை எனக்கு தெரியும் ஆனா தெரியாது. ஏனென்றால் உங்களை எனக்கு புரியாது, புரியாதபடியா தெரியாது. அப்ப எந்த இடத்துல மௌனம் காக்க வேணும், எந்த இடத்துல காக்க கூடாது எனக்கு தெரியாது. ஏன் சொல்ல, முன்பு வந்து சொல்லுவார்கள், தெரு தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு அடிச்சானா. இப்ப சொல்லுவார்கள், யூடியூப்ல வந்ததை எடுத்து வெட்சப்பில விட்டானாமன். அப்ப காலங்கள் மாற்றம் அடைந்தபடியால் எந்த இடத்தில் மௌனமாக இருக்க வேண்டும், எந்த இடத்தில் மௌனம் கலைக்க வேண்டும் என்று தெரியாமல்
0: இருக்கிறது.
3: இப்ப பாருங்க, மௌனம் என்றால் வார்த்தை மாத்திரம் மௌனம் இல்ல, மனமும் மௌனமாக இருக்க வேண்டும்.
0: ஆனால் இப்பொழுது அந்த மௌனத்தை புறக்கணிப்பால பார்க்கின்றார்கள்.
3: மௌனமாக இருக்கேன்னு மரியாதை இல்லை. இப்ப நான் வந்து ஒரு உங்களுக்கும் எதிராக ஒரு கதையை கதைச்சிட்டேன். கதைச்சால் நீங்கள் அந்த மௌனம் இருக்கிறது ஏனென்றால் நிகழ்ச்சி நன்றாக நடக்க வேண்டும் என்பதற்காக நீங்க மௌனமாக இருக்கிறீர்கள். நான் இங்கே கொடுத்த பேச்சுக்க ஒரு கப்சிப்பேன்னு மற்றவரும் சொல்லுவாரோ. நான் இப்ப வந்து எதிர்மறையா கதைத்தவர்கள் தான் இப்பொழுது நண்பர்களாக
0: மாறுகிறார்கள்.
3: நெகட்டிவா கதைச்சா நண்பரா மாறுவார், பாசிட்டிவா கதைச்சா எதிரியா
0: மாறுவார்.
3: மற்றது வள்ளுவர் கூட சொல்றார், கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்கப்படும். அதாவது வந்து கற்றறிந்த அறிஞர்கள் முன்பு கல்வி கற்காதவர்கள் எதையும் பேசாமல் மௌனமாக இருக்க பெற்றால் அவர்களும் மிக நல்லவர்களாகவே மதிக்கப்படுவார்கள். சரிதானே? அப்ப அந்த இடத்துல மௌனமாக இருந்தால் பேசுறவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை நாங்க கொடுக்கிறோம், நாங்கள் நல்லவர்கள் என்ற பெயரையும் எடுத்துக் கொள்ளுவோம். அப்ப அந்த இடத்துல மௌனமா இருக்கத்தான் வேணும். தனக்கரியாச்சிங்களும் தன் பிடரிக்கு சேதம் என்று நானும் ஏதும் கதைக்க வழிகிட்டேன் என்றால் அதுல ஒரு பிரச்சனையில முடிஞ்சிடும். என்ன ஆகவே மௌனம் என்பது காக்க கற்றுக்கொள்ள தெரிய வேண்டும். ஆனால் மௌனம் என்பது வாயோடு வார்த்தைகளோடு மாத்திரம் மௌனம் இருக்கக்கூடாது, மனமும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கின்றால், இப்ப நான் இங்கு பார்த்திருக்கேன் ரெண்டு வெள்ளையர்கள் பேச்சுப்படுவார்கள். அப்ப நான் பார்த்து கொண்டு எல்லாம் போய் என்னன்னு கேட்பேன். அவர் சொல்ல மாட்டார் என்ன பிரச்சனை, சொல்லவே மாட்டார். அவர் தங்கட வட்டில போடுவார்கள். அப்புறம் மறுநாள் அவர்கள் பேசிக் கொள்வார்கள். நாங்கள் மௌனமாக இருந்து விட்டு இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லுவோம். குட்டத்திருப்ப அந்த இடம் விடாஞ்சரி இல்ல கனவே நின்றவன். அப்ப மௌனமாக இருந்தால் மனமும் மௌனத்தை காக்க வேண்டும், வார்த்தைகளும் மௌனத்தை காக்க வேண்டும். ஆகவே மௌனம் என்பது இரண்டும் காக்கப்பட்டால் தான் அந்த மௌனத்துக்கு மவுசி கிடைக்கிறது ஒழிய மற்றும்படி பேச்சில் மாத்திரமே இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு நேரம் கிடைப்பதால் பாடல்களை கேட்காமல் மௌனமாக விட
0: பாடல்.
3: ஆமா, ஒரு பாடல் இருக்கிறது,
0: மயக்கம்
3: மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி. குங்குமம் என்ற படத்துல மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி என்று அந்த மௌனம் என்கின்ற வார்த்தை வருகிறபடியா அந்த பாடல் நான் தெரிவு செய்து வைத்திருந்தேன். வசதி ஏற்படுத்தால் அதை நீங்க சொன்னீங்க, ரவி இருக்கிற அவர் வந்து பேச போறாரு, நான் கதைக்க போறதான் பேச போறோம்னு சொல்றீங்களோ இல்லாட்டி நீண்ட நேரம் ரெண்டும் ஒரு பிரச்சனை இருக்கு என்று கொண்டு மௌனம் காக்கிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் ரவிதா, உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். அவர் திருவாளர் ரவி செல்லத்துறை அவர்கள் இணைந்திருந்தார்கள்.

அன்னிலே கலிக நேரம் 10:49 தொடர்ந்து வரும் பாடல் கணவதி பிள்ளை நவரத்னம் அவர்கள் கேட்ட பாடல் இதோ வானல்களில்.

0: தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கள் சந்திரசேகரம் ஐயா. சந்திரசேகரம் ஐயா, அத்தி பூத்தது போல் காலை பூந்தண்டலில் வந்திருக்கின்றீர்கள்.
1: நான் கேட்டு கொண்டிருக்கிறது சரி, எல்லாரும் வந்து கதை கேட்டுக்க. மௌனம் வந்து இந்த இடங்கள்ல காக்கணும், அந்த இடங்கள்ல காக்கணும். மௌனம் இந்த இடங்கள்ல கலைக்கணும், அந்த இடங்கள்ல
0: கலைக்கணும்.
1: உதாரணமா இந்த வழிபாட்டு முறையில வந்து நாங்கள் வேத கோயில்ல போனா மௌனமா இருக்கிறோம். இந்து கோயில்ல போனால் 60 ஆண்டு கத்துறோம். பண்டிகையெல்லாம் நாங்கள் கேளாடி செஞ்சு போனோம். 300 சேரம் அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கீங்களா, ஒரு சத்தமே
0: இல்லையே.
1: நடக்கிற அந்த சிறப்பு சத்தம் மட்டும்தான் கேக்குது. அது எடுத்து பொலியும் அவ்வளோ சேரம் கியூரனிக்க அவ்வளோ அதையும் சத்தம் இல்லாம கியூரன் ஒன்றிருக்கேன். அது அந்தந்த இடங்கள்ல அந்தந்த இதை நாங்கள் கடமைப்பிடிக்கணும். என்ன
0: கண்டிப்பா
1: இந்து கோயில்ல நாங்கள் தீபத்தை எடுத்த உடனே 60 ஆண்டு இல்லாம சும்மா கதைக்காரன் கூட
0: 60 ஆண்டு சொல்லு.
1: மற்றபடி நீங்க என்ன மாதிரி சில இடங்கள்ல நாங்கள் அரைப்படி தண்ணிக்குள்ள நாங்கள் நடர் இல்ல சரியா நாங்கள் சரியா அந்த இடத்துல மௌனமா இருக்க கூடாது. இல்ல அவர் செய்த சரியா சொல்லணும்.
0: தவற தவறு சொல்லலாம்.
1: சரி சரி, அது ஒரு பாதிப்பு பெற
0: பொறுப்பு.
1: என்னை கேட்டுக்கொண்டு நீங்கள் போடுற பாட்டோட நான் வணங்கி
0: முன்னொருவர் இணைந்திருக்கின்றால் அவரை இணைத்து விட்டு
1: நன்றி
0: நன்றி வணக்கம். அவர் சந்திரசேகரம் ஐயா இணைந்திருந்தார். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். எங்கள் குன்னா ஐயம்மா இணைந்திருக்கிறீர்கள்.
2: ஓ, நான் வழியால இருந்த இடத்து பார்த்தேன். அந்த கிடைக்கல நடக்க போனதுக்கு அப்புறம் வீட்டை வந்துட்டேன். அப்புறம் லைன் எடுத்து பார்த்தேன். பார்த்தேன் நீங்க
0: பார்த்துட்டு மௌனத்தை கலைத்து விட்டீர்கள்.
2: மௌன மௌனத்தை கலைக்க வேண்டியதை கலைக்கத்தான் வீடு.
0: கண்டிப்பா
2: இவாக்க என்ன சொன்னாலும் இது ஒன்றும் கரைக்காது. மௌனமா தான் இது பாண்டு எல்லாரும் நினைச்சு கொள்ளுவினம்.
0: ஆனால் மௌனமா இருப்பது என்பது எல்லாரும் சொல்லுகிறார்கள், மௌனம் நல்லது, மௌனம் பிரச்சனை இல்லை என்றால். நான் மௌனமா இருப்பதால் தான் பல இடத்தில் பல பிரச்சனைகள் வருகின்றது.
2: மௌனமான இருக்கு, மௌனமா இருக்கிற இடத்துல இருக்க வேணும், தேவையில்லா போக கூடாது. ஆனா அதுக்காக எல்லாத்துக்கும் மௌனமா இருந்தால் என்னத்துக்கு மனுஷன் இருந்து கரைக்க வேண்டிய இடத்துல கரைக்க வேணும். எங்களை என்ன பொறுத்தளவில் பேசாம இருந்துட்டும் கரைக்க வேண்டிய இடத்துல கரைக்கத்தான். மௌனம் வலிமைதான். அறுதலையும் கொடுக்குமென்று சொல்லி அவசரப்படாமல் அறுதலா பேச மௌனமா இருந்த எல்லாத்துக்கும் நல்லது என்ன. அதெல்லாம் அந்த காலம். இப்ப கருத்தே தீர வேணும்.
0: இல்ல நிச்சயமா ஒரு விடயத்தை அப்பதான் முழங்கி
2: கொள்ள
0: வந்து விடுவார்கள்.
2: எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இல்ல, சில உள்ள மௌனமா இருந்தா புரிஞ்சு கொள்ளுவேன். என்னத்தை சொன்னாலும் இது இது ஒன்று கரைக்க பேச தெரியாதாக்க வேண்டும். அப்படி இன்னைக்கெல்லாம் அவளையா கரைக்க வேண்டிய இடத்துல கரைக்கணும், மௌனம் சாதிக்க வேண்டிய இடத்துல சாதிக்கணும். நீங்க ஒரு பாட்டோட
0: நன்றி வணக்கம்.

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வானலில் இணைந்திருப்போர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி தேவியண்டன்.
1: நலமாக இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள்?

0: வேதனை கிடைக்குது. கடவுள் மௌனமாக இருக்கேக்க கெட்டவனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்
1: இருக்கிறார்கள்.
0: அதான் உண்மை. அப்படித்தானே இப்ப நாங்க அது வடிவா பாக்குறோம் தானே, இது கண்ணுக்கு தெளிவாக தெரிகிறது. சரி, நான் எல்லாரும் மௌனம் பற்றி கதைச்சிட்டுனா நான் இதோட என்னுடைய இது அப்படித்தான். மௌனத்தை சொல்லி தந்ததும் கடவுள் தான். மௌனம் கலைக்கிறது உப்புன்றதும் கடவுள்
1: தான்.
0: நான் ரம்பையின் காதலி படத்தில் ஒரு பாடல் கேட்டிருக்கேன், போடுங்களே.
1: என்ன பாடல்?
0: பகவானே மௌனமேனோ,
1: பகவானே மௌனமேனோ. நிறம் நெருங்குன்னா அந்த பாடலை போட்டு நிகழ்ச்சியின் உதவி செய்கின்ற நினைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

நிகழ்வுடன் இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும், நிகழ்வுடன் இணைந்து ரசித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுச் செல்வது காலை பூந்தென்றல்.

நிலைய கலிகநேரம் 11:02. வி டி கேசன்கரியன், வி டி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெறும் மணிக்கூர் தலைவர் இடம்பெறும். செய்தி தலைப்புகள். இலங்கையின் கடல் வளங்களை சூறையாடும் இந்திய கப்பல்கள் தொடர்பில் இரு நாடுகளுக்கு இடையே அரசியல் தலைவர்கள் மட்டத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தாமல் இருப்பது என்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தீர்மானித்துள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் நாட்டின் நீதித்துறை மற்றும் அரசியல் தளத்தில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியிருக்கின்றார். தூதுவர் பதவியை வகித்துக் கொண்டு நான் அரசியல் செய்யவில்லை என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க நன்கு அறிவார். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவின் அரசாங்கத்தில் எனக்கு முன்னுரிமை அளிக்கப்படவில்லை. அரசியலில் அதிருப்தி அடைந்த நிலையில் தான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்தேன். நல்ல வேலை தூதுவராக சென்றது. இல்லையில் எனது வீடும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கும் என அமெரிக்காவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்கே தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பொருளாதாரமானது பூகோள அரசியல் மற்றும் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு வெளிக்காரணிகளின் தாக்கங்களுக்கு உள்ளாகக்கூடிய நிலையில் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை மத்திய வங்கி, இந்த ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி 4.5% பதிவாகும் என எதிர்ப்பு கூறியிருக்கின்றது. சர்வதேச ரீதியில் இந்தியாவை

இந்திய நேர்மறையான கருத்துக்களை கொண்ட நாடுகளின் வரிசையில் இலங்கை முதலிடத்தை பிடித்துள்ளதாக பியூ ஆராய்ச்சி மையம் நடத்திய புதிய ஆய்வில் தெரிய வந்திருக்கின்றது. நீதிமன்ற நடவடிக்கைகளை திறம்பட முன்னெடுப்பதற்கும் மக்களுக்கு ஏற்படும் சுமையை குறைப்பதற்கும் எடுக்கப்பட்டு வரும் தீர்மானங்கள் தொடர்பில் அரசாங்கத்துக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ எந்தவித விரக்தி நிலையும் இல்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் மரண தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது குறித்து பரிசீலிப்பதற்கு முன்னர் நாட்டின் குற்றவியல் நீதித்துறையை வலுப்படுத்த வேண்டும் என சிரேஷ்ட சட்டத்தரணி தர்சன குரூப்பு வலியுறுத்தியிருக்கின்றார். இலங்கையில் மதுபானத்தால் ஏற்படும் பொருளியல் இழப்பு மதுபான வரி வருவாயை விடவும் அதிகமாகும் என மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சர்வதேச அளவில் சிவப்பு அறிவித்தல் புறப்பிக்கப்பட்டுள்ள 73 திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை விரைவில் இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியா தெரிவித்திருக்கின்றார்.

தொடரும் இந்திய செய்திகளில். அரசமைப்பு சட்டம் மற்றும் மூவர்ண கொடியின் விழுமியங்களை காப்பதற்கும் அகிம்சை பாதையில் பயணிப்பதற்கும் உண்மை வழியில் நடப்பதற்குமான பொறுப்புத்தான் சுதந்திரம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவுக்கு செல்வதை விட பாகிஸ்தானிலேயே தொடர்ந்து வசிக்கவே அந்த நாட்டு இந்துக்கள் விரும்புவார்கள் என்று பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சத்ரி கூறியிருக்கிறார்.

திருச்சி ரயில்வே கூட்டத்துக்கு உட்பட்ட ரயில் நிலையங்களில் நேற்று முன்தினம் ஒரே நாள் நடைபெற்ற சோதனையில் பயணச்சீட்டு இல்லாத 545 பேர் பிடிபட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து உலக செய்தி தலைப்புகளில், தெற்கு லெபனானின் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஸ்பெயினின் காட்டு தீ மோசமான நிலையில், 1000 வயது மடாலயம் ஒன்றை தீயிலிருந்து காப்பாற்ற தீயணைப்பாளர்கள் முற்பட்டிருக்கின்றார்கள்.

தொடரும் விளையாட்டுச் செய்திகளில் சர்வதேச பேட்மிண்டன் சம்மேளனம் சார்பில் 30வது உலக சாம்பியன்ஷிப் போட்டி புதுடில்லி இந்திரா காந்தி வளாகத்தில் நாளை தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. எஃப்ஐஎச் உலகக்கோப்பை 2026 ஹாக்கி போட்டியில் முன்னாள் சாம்பியன் இந்தியா 3-1 கோல் கணக்கில் வேல்ஸ் அணியை வீழ்த்தி சுதந்திர தினத்தில் வெற்றியுடன் தொடங்கியிருக்கின்றது. இறுதியாக இன்றைய நாணய மாற்றி மாற்றத்துக்கான சென்னை உடனே தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடன் தந்து கொண்டிருக்கும் முகமது உத்தியோர் இணையதளமான www.trtamilnadu.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பொறுமதியில் 385.10 ரூபா இந்திய பொறுமதியில் 110.54 ரூபா ஒரு US டாலர் இலங்கை பொறுமதியில் 332.85 ரூபா இந்திய பொறுமதியில் 95.85 ரூபா ஒரு சுவிஸ் ஃப்ரான் இலங்கை பொறுமதியில் 409.17 ரூபா இந்திய பொறுமதியில் 117.45 ரூபா ஒரு யூகே பவுன் இலங்கை பொறுமதியில் 480.40 ரூபா இந்திய பொறுமதியில் 129.30 ரூபாவும் ஒரு கனேடிய டாலர் இலங்கை பொறுமதியில் 239.90 ரூபா இந்திய பொறுமதியில் 68.87 ரூபா காணப்படுகின்றது. இத்துடன் பிடி கேசன்கரையன் பிடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவிடம் பெற்ற மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: நெய் நெய் நெய் இதுதான் அசல் நெய்.
0: என்றும்
4: வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
5: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
4: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Gélé-Gonesse.
4: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Tolibis-Ilakam, Saivarondre, Napade, Saivarinde, Saivarele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
7: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இதே டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம். நிறைய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம். சங்கமத்துக்காக காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்கள்.

0: சங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலவும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 19 புறங்கூறாமை என்ற தலத்திலே வருகின்ற பாடல் 188. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னை கொல் எதிலார் மாட்டு. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னை கொல் எதிலார் மாட்டு.
1: மலையா, நமது ஊர் கோணனும் குள்ளனும் எப்போது பார்த்தாலும் உன்னை பற்றியே இழித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றிரவு பக்கத்து சிற்றூரில் மனவிழா விருந்தொன்றுக்கு போயிருந்தேன். அங்கே இந்த கூணனும் குள்ளனும் வந்திருந்தார்கள். விருந்துக்கிடையே உன்னை பற்றிய பேச்சு வந்தது. அந்த இருவரும் மாறி மாறி உன்னை தாக்கி பேசிக் கொண்டே இருந்தார்கள். தன் நண்பன் மலையனிடம் சிலம்பன் இந்த செய்தியை கூறும் போது மலையனின் மற்றொரு நண்பன் கலிங்கனும் அங்கே இருந்தான். கலிங்கன் கண்களில் கனல் பறக்க சிலம்பனை பார்த்து கேட்டான். அவர்கள் மலையனை இழிவுபடுத்தி பேசும்போது நீ கேட்டுக் கொண்டாயிருந்தாய். சிலம்பன் விடியளித்தான். கேட்டுக் கொண்டிராமல் என்ன செய்வது? அவனிடம் போராட்டமா நடத்த முடியும்? கூணன் ஒரு அறிவிலி, குள்ளன் ஒரு தற்குறி. இரண்டு பேருக்கும் ஊர்வாம்பு பேசத்தான் தெரியும். அவர்களோடு பேசினால் நமது நேரம்தான் கெடு. அட, அவர்களோடு சண்டை வேண்டாம் ஐயா. அவர்களின் அவதூறு கற்பனைகளை விருந்துக்கு வந்திருந்தவர்களில் சிலராவது நம்பியிருக்க கூடுமல்லவா? அவர்களுக்காவது உண்மை நிலையை விளக்கி சொல்லி மலையின் மீது வேண்டுமென்றே மாசு கற்பிருக்கிறவர்களின் வீடத்தை கலைத்திருக்கலாம் அல்லவா? இப்படி கலிங்கன் கேட்டதும் சிலம்பன் பதிலேதும் அளிக்காமல் தன் பேச்சை வேறு திசைக்கு திருப்பினான். மலையின் மீது எனக்கு பற்றோ பாசமோ இல்லாதது போலவும் யாரோ சிலருக்குத்தான் மலையனிடம் உண்மையான அன்பு இருப்பது போலவும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் மலையனை என் உயிரினும் மேலாக நேசிக்கிறேன் என்பது மற்றவருக்கு தெரியாவிட்டாலும் மலையனுக்கு தெரியும். மலையன் இல்லையில் இந்த ஊரே பாழாகி இருக்கும் என்பதை நான் அறியாதவன் அல்ல. மலையா, எனக்கு வேறு ஒரு அவசரமான பணி இருக்கிறது, பிறகு வந்து பார்க்கிறேன் என கூறியவாறு சிலம்பன் அதை விட்டு அகன்றான். சிலம்பன் சென்றவுடன் கலிங்கன் மலையனை பார்த்து கேட்டான். ஆமாம், இந்த சிலம்பன் எப்போது பார்த்தாலும் நமது ஊர் கூணனையும் குள்ளனையும் பற்றியே உன்னிடம் செய்தி கொண்டு வருகிறானே, என்ன காரணம்? அவர்கள் ஏதாவது உன்னை பற்றி குற்றமாக பேசினால் இவன் அந்த இடத்திலே உள்ளவர்களுக்கு உண்மையை விளக்கி சொல்வதுதானே சரி. அதை விடுத்து எப்போது பார்த்தாலும் கூணனை பற்றியும் குள்ளனை பற்றியும் உன்னிடம் எதற்காக குறை கூறி தெரிய வேண்டும்? கலிங்கனின் கேள்விக்கு மலையன் பொறுமையுடன் பதில் சொன்னான். கலிங்கா, என் நண்பன் சிலம்பனின் இயல்பை நீ உணர மாட்டாய். நான் அவன் இயல்பை சரியாக கணக்கிட்டு வைத்திருக்கிறேன். அயலார்களான குள்ளன் கூணன் இருவரை பற்றியும் சிலம்பன் நம்மிடம் குற்றம் குறை சொல்கிறானே, அவற்றில் பாதிக்கு மேல் நான் நம்புவதில்லை. ஏனெனில் சிலம்பன் நெருங்கி பழகுகிற உயிர் நண்பனை என்னை பற்றியே புறங்கூறி திரிகிறான் என நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நண்பனே இவ்வாறு புறங்கூறிடம் இயல்பு படைத்தவனாய் இருக்கும் போது அயலார் நம்மை பற்றி பேசுவது குறித்து நான் என்ன சொல்ல இருக்கிறது? அது மட்டுமல்ல, கலிங்கா, கூணனும் குள்ளனும் அப்படி பேசினார்கள் என்பதை தான் எப்படி நம்ப முடியும்? இவனே ஒருவேளை என்னை பற்றி பேசி புறம் கூறிவிட்டு அவர்களை பற்றி என்னிடம் பழி போடலாம் அல்லவா? நெருங்கிய நண்பர்களை பற்றியே குறை கண்டு புறங்கூறித்து தூட்டுகின்ற இயல்புடையவர்கள் அயலார்களை பற்றி என்ன சொல்வார்கள் என்பதை நாமே சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அல்லவா? இதைத்தான் வள்ளுவர் வியப்பு கலந்த வினாவாக எழுப்புகிறார். இதோ கேள் அந்த குரல். துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினால் என்னை கொல் ஏதிலார் மாட்டு. மலையன் அமைதி தவளும் முகத்துடன் அளித்த இந்த விளக்கத்தை கேட்டு கலிங்கனின் கண்களில் நீர் துளிர்த்தது. அது அவர்களின் நட்பின் ஆழத்தை உணர்த்தியது. புறம் கூறும் நண்பர்களையும் மலையன் எப்படி பொறுத்துக் கொள்கிறான் என்ற உண்மையையும் வெளிப்படுத்துகிறது. புறங்கூறாமை என்ற தலைப்பில் அதிகாரம் 19.

0: அரசு லாட்சப்பில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் பற்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றதே வன்கூவரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கே விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். நிலவிய தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 778-882-40-39 அல்லது 604-375-55. நேரடிய தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். சூரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்பட்டவர்கள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் நெருக்கூட்ட விதம் விதமான நகை பிரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொண்டு புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58-2005 சூரிச். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0044-440-60-50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0779-230-80-04.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடம் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிர

தமிழர் வரலாற்றில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புரளாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடுமா.

0: சமநில கோரிக்கைக்கு இந்தியா ஆதரவு தர மறுப்பது பற்றியும் பிரபாகரன் தெளிவாக அறிந்திருந்தார். ஆனால் காலப்போக்கில் இந்த கோரிக்கையை இந்தியா ஆதரிக்க வேண்டிய அவசியம் நேரும் என்று பிரபாகரன் நம்பினார். இந்தியா மீதும் இந்திய மக்கள் மீதும் அவர் வைத்திருந்த நம்பிக்கைதான் இதற்கு அடிப்படை காரணமாகும். 11/8/1986 நியூஸ்வீக் என்ற அமெரிக்க இதழுக்கு அளித்த பேட்டியில் பிரபாகரன் கூறுகிறார். கேள்வி கேட்கப்படுகிறது, இனப்பிரச்சனைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் சமாதான தீர்வு காண விரும்பும் இந்தியா உங்கள் தனிநாட்டு கொள்கையை எதிர்க்கிறது, இதற்கு நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அதற்கு பிரபாகரன் பதிலளிக்கிறார். உலகம் மாறிக்கொண்டு போகிறது, அரசியலும் அவ்வாறே மாறிக்கொண்டு செல்லும். சூழ்நிலைகள் காரணமாக கடைசியில் இந்தியா எமது விடுதலை போரை அங்கீகரித்தே தீரும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இருக்கிறோம். இந்தியா பல விடுதலை இயக்கங்களை அங்கீகரித்துள்ளது. பாலஸ்தீன விடுதலை இயக்கம் மற்றும் சுவாப்போ இயக்கங்களை கடைசி நேரத்தில் இந்தியா அங்கீகரித்தது போல எமது போராட்டத்தையும் அங்கீகரிக்க வேண்டிய நிர்பந்தம் இந்தியாவுக்கு ஏற்படும் என்று பிரபாகரன் பதிலளித்தார். இலங்கை தமிழர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்திய ராணுவ தலையீடு உருவாவதை பிரபாகரன் ஒருபோதும் விரும்பவில்லை. அத்தகைய தலையீடு அவசியமற்றது என்று அவர் கருதினார். இது பற்றியும் திட்டவட்டமான தெளிவான கருத்து அவருக்கு இருந்தது. தமிழர்கள் தங்களுடைய முயற்சியினாலும் தியாகத்தினாலும் தங்களுடைய இலட்சியத்தில் வெற்றி பெற வேண்டும். அவ்வாறு வெற்றி பெற முடியும் என்று பிரபாகரன் அவர்கள் உறுதியாக நம்பினார். 1985 ஏப்ரல் மாதத்தில் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் விடுதலை புலிகள் இதழ் குரல் 6 இந்தியாவின் உதவியை பற்றி தெளிவாக விளக்கியிருக்கிறார். இந்திய ராணுவ படையெடுப்புக்கு அழைப்பு விடும் தமிழீழ தலைவர்கள் சிலர் குறித்து அவர் குறிப்பிடுகிறார். நாமே போராடி எமது மக்களின் விடுதலையை நாமே பெற்று எடுக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கை இவர்களிடம் இல்லை. அதனால் தான் இவர்கள் இந்திய ராணுவ படையெடுப்புக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள். எமக்கு இந்தியாவின் உதவியும் அவசியம், இந்தியாவின் ஆதரவும் அவசியம், இந்தியாவின் நல்லெண்ணமும் அவசியம். நாம் முதலில் இந்தியாவிடம் எமது தனிநாட்டு கோரிக்கைக்கு ஆதரவு பெற்றுக் கொள்ள முயல வேண்டும். எமது மக்களின் தேசிய சுயநிய உரிமையை அங்கீகரிக்குமாறு வலியுறுத்த வேண்டும். தமிழீழ தனியரசுதான் எமது பிரச்சனைக்கு இறுதியான தீர்வு என்பதை திட்டவட்டமாக எடுத்துரைக்க வேண்டும். எமது கோரிக்கையை தெள்ள தெளிவாக எடுத்துக் கூறி இந்தியாவின் நல்லாதரவை பெறுவதை விட்டு எமது பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு இந்தியாவிடம் கை நீட்டி நிற்பது அரசியல் திறமையாகாது. தமிழீழ போராட்டத்தில் இந்தியாவின் பங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றியும் அவருக்கு திட்டவட்டமான கருத்து இருந்தது. இந்தியா டுடேயின் 30/6/1986 இதழுக்கு அளித்த பேட்டியில் அதையும் அவர் தெளிவாக விளக்கியிருக்கிறார். கேள்வி, இந்திய அரசின் ஈடுபாட்டை எவ்வளவு தூரம் போற்றுகிறீர்கள்? பதிலாக வருகிறது பிரபாகரன் அவர்களிடம் இருந்து. எமது இலட்சியத்துக்கு இந்திய அரசின் அனுதாபம் உண்டு. எம்மை இங்கு தங்குவதற்கு அனுமதித்துள்ளதே இந்திய அரசின் மிக உயர்ந்த மனப்பான்மைக்கு எடுத்துக்காட்டு. கருத்துறையும் ஈழத்தின் சகல அரசியல் தலைவர்களுக்கும் அகதிகளாக வந்திருக்கும் லட்சக்கணக்கான ஈழ மக்களுக்கும் இந்தியா அடைக்கலம் தந்துள்ளது. அடுத்த கேள்வி, இந்தியா ஐக்கிய இலங்கை என்ற அமைப்புக்குள்ளே தீர்வை காண முயற்சிக்கிறது. நீங்கள் ஈழம் தவிர எதையும் ஏற்பதில்லை என்கிறீர்களே, இதிலே முரண்பாடு இல்லையா? அதற்கான பதிலிலே, நாம் எமது மக்களின் அரசியல் அபிலாசைகளை பிரதிபலிக்கிறோம். எமது மக்களின் அரசியல் அபிலாசைகளுக்கு எதிராக இந்திய அரசு நடவாது என்று நம்புகிறோம். எமது அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்ற இந்தியாவின் ஆதரவு தேவை. அதே சமயம் எமது தமிழீழ மக்களுக்கு இறமையும் சுய நிர்ணய உரிமையும் உண்டு. தமிழீழ விடுதலை போராட்டம் வெற்றி பெற இந்தியாவின் ஆதரவு இன்றி அமையாதது என்பதை ஒப்புக்கொண்ட பிரபாகரன், அதே வேளையில் இந்தியா தனது தீர்வை தமிழீழ மக்கள் மீது தெளிப்பதை விரும்பவில்லை. தங்களது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முழு உரிமையும் தமது மக்களுக்கு உண்டு என்பதில் பிரபாகரன் உறுதியாக இருந்தார். இவ்வாறு இந்தியாவுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்ள பிரபாகரன் முயன்று வந்த வேளையில் இந்தியாவின் கொள்கை வகுப்பாளர்கள் அந்த நல்லுறவை சீரழிக்கும் வேளையில் மட்டுமல்ல, புலிகளை அடியோடு ஒழிக்கவும் நய வஞ்சக திட்டம் தீட்டி செயற்பட்டார்கள். 1984 அக்டோபர் 30 இந்திய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு பிரதமராக ராஜீவ் காந்தி பொறுப்பேற்றார். இலங்கை இனப்பிரச்சனையில் இந்திரா காந்தி அவர்கள் கையாண்ட அணுகுமுறையில் இருந்து ராஜீவ் காந்தி மாறத் தொடங்கிவிட்டார் என்பதற்கான அறிகுறிகள் தெரிந்தன. இந்திரா காந்தியின் காலத்தில் அவரது நெருங்கிய ஆலோசகராகவும் வெளியுறவுத்துறை கொள்கை வகுப்பு குழுவின் தலைவராக பதவி வைத்த ஜி பார்த்தசாரதி சிறிது சிறிதாக ஓரங்கட்டப்பட்டார். இந்திரா காந்தியினால் மதித்து போற்றப்பட்ட அவரை ராஜீவ் காந்தி சிறிதளவும் மதிக்கவில்லை. இதன் விளைவாக அவர் தாமாகவே பதவி விலகிக் கொண்டார். இந்திய வெளியுறவுத்துறையின் செயலாளராக இருந்த ஏ பி வெங்கடேஸ்வரன் சிறந்த அதிகாரி. அவரையும் அவமதித்து பதவியிலிருந்து விலகும்படி ராஜீவ் காந்தி செய்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரண்டு முக்கியமான அதிகாரிகள் இவ்வாறு வெளியேற்றப்பட்டது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு வழிவகுத்து விட்டது. குறிப்பாக இலங்கை இனப்பிரச்சனையில் தவறான முடிவுகளை ராஜீவ் காந்தி எடுத்ததற்கு இதுதான் முக்கிய காரணமாகும். இந்த சூழ்நிலையில் புதிய அரசின் போக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக பாலசிங்கத்தை டெல்லிக்கு பிரபாகரன் அனுப்பி வைத்தார். அவரும் டெல்லி சென்று முதலில் ஜி பார்த்தசாரதியை சந்தித்து பேசினார். இந்திரா காந்தியின் மறைவினாலும் ராஜீவ் காந்தியின் புறக்கணிப்பினாலும் ஆழமாக பாதிக்கப்பட்டிருந்த பார்த்தசாரதி அவரிடம் மனம் திறந்து சில உண்மைகளை தெரிவித்தார். இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் கடும் போக்கை கைவிட்டு மென்மையான நட்புறவான ராஜேந்திர அணுகுமுறையை ராஜீவ் அரசு கடைபிடிக்கும். ஜெவர்தனா நல்லெண்ணம் படைத்தவர் என தவறாக புரிந்திருக்கும் ராஜீவ் காந்தி ஈழத்தமிழர் பிரச்சனையை சமாதான பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்த்து வைக்கலாம் என்று நம்புகிறார். இலங்கையின் ஒட்டி ஆட்சி அமைப்புக்குள் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் முயற்சிகளை எடுக்க ராஜீவ் அரசு திட்டமிட்டு விட்டது. இந்திரா காந்தி அவர்கள் வகுத்த போராளிகளுக்கு ராணுவ உதவி அளிக்கும் திட்டம் கைவிடப்படும். தமிழர் விடுதலை அமைப்புகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையே பேச்சுவார்த்தை ஆரம்பமாவதற்கு முன்னர் போர் நிறுத்த உடன்பாடு ஒன்று செய்து கொள்ளப்படலாம். ஜெவர்தனாவின் ஏமாற்றுகின்ற சூழ்ச்சி மிக்க வஞ்சக குணம் குறித்து எவ்வளவு எடுத்து கூறியும் ராஜீவ் காந்தி நம்புவதற்கு தயாராக இல்லை. இந்த சூழ்நிலையில் பொதுவான கொள்கை திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் போராளி அமைப்புகள் அனைத்தும் ஓரணியில் இணைந்து சிங்கள அரசுடன் பேசுவதற்கு தயாராக வேண்டும். இல்லையென்றால் தமிழர்களுக்கு பாதகமான விளைவுகள் ஏற்படும். ராஜீவ் காந்தியின் புதிய நிர்வாகம் கடைபிடிக்க இருக்கும் கொள்கை குறித்தும் அணுகுமுறை பற்றியும் இந்திய உளவுத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் போராளி குழுக்களுக்கு விரைவில் விளக்குவார்கள் என்று கூறினார். பாலசிங்கத்திடம் ஜி பார்த்தசாரதி கூறிய விவரத்தின் சுருக்கம் இதுதான். டெல்லியில் நிலவிய இந்த மாறுதலான சூழ்நிலையை உணர்ந்து கொண்ட பாலசிங்கம் சென்னைக்கு திரும்பியதும் பிரபாகரனை சந்தித்து விளக்கமாக அனைத்தையும் எடுத்து கூறினார். ஆனால் பிரபாகரனுக்கு இந்த செய்திகள் வியப்பையோ ஏமாற்றத்தையோ கொடுக்கவில்லை. இந்திரா காந்தியின் மறைவுக்கு பிறகு எல்லாமாக மாறிப்போகும் என்பதை அவர் முன்னரே தெளிவாக உணர்ந்திருந்தார். எனவே கொரில்லா போராட்ட தாக்குதல்களை தீவிரப்படுத்தி சிங்கள ராணுவத்தை பலவீனப்படுத்த திட்டமிட்டுக் கொண்டிருந்த பிரபாகரனுக்கு அந்த சூழ்நிலையில் போர் நிறுத்தம் செய்வது என்பது உகந்த தந்திரோபாயமாக அவருக்கு தெரியவில்லை. 1985 தொடக்கத்தில் இருந்தே விடுதலை புலிகள் மற்றும் சில போராளி அமைப்புகள் ஆகியவை சிங்கள ராணுவத்துடன் இடைவிடாமல் மோதிக்கொண்டிருந்தன. 1985 ஜனவரி 19 வன்னியில் உள்ள முருகண்டியில் கொழும்பு சென்று கொண்டிருந்த யாழ்தேவி புயரதத்தை டெலோ அமைப்பினர் வெடிகுண்டு வைத்து தகர்த்தார்கள். அதில் சிங்கள ராணுவத்தைச் சேர்ந்த 22 வீரர்களும் 10 பொதுமக்களும் கொல்லப்பட்டார்கள். 1985 பிப்ரவரி 13 முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள கொக்குளாயில் அமைந்திருந்த ராணுவ முகாமை விடுதலை புலிகள் சூழ்ந்து துணிகர தாக்குதல் ஒன்றை நடத்தினார்கள். இந்த தாக்குதல் 5 மணி நேரம் வரை நீடித்தது. இந்த சண்டையில் 106 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் சிங்கள ராணுவம் சந்தித்த மிகப்பெரிய உயிரிழப்பு இதுவாகும். புலிகள் தரப்பில் 16 போராளிகள் வீரச் சாவடைந்தார்கள். இதனால் ஆத்திரமடைந்த சிங்கள படை முல்லைத்தீவு பட்டணத்துக்கு அண்மையில் இருந்த அகதி முகாம் மீது மிருகத்தனமான தாக்குதலை நடத்தி 52 அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்தது. பொதுமக்கள் கொல்லப்பட்டது குறித்து சிங்கள அரசு மௌனம் சாதித்தது. சிங்கள ராணுவத்துக்கு எதிராக போராளி அமைப்புகளின் தாக்குதல்கள் அதிகமாக அரசுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டது. இந்த சூழலில் இந்திய அரசின் உளவு பிரிவுகளின் தலைவர்கள் போராளி அமைப்பின் தலைவர்களை சந்தித்தார்கள். போரும் சமாதானமும் என்ற தனது நூலில் பாலசிங்கம் உளவுத்துறை தலைவர்களின் சந்திப்பு குறித்து குறிப்பிட்டிருக்கிறார். ரோ புலனாய்வுத்துறையின் அதிபர் கிறிஸ் சக்சேனா தலைவர் பிரபாகரனையும் என்னையும் சென்னையில் ஒரு ரகசியமான இடத்தில் சந்தித்தார். ரோ அதிகாரிகள் இந்த ரகசிய சந்திப்பை ஒழுங்கு செய்தார்கள். உயர்ந்த கம்பீரமான தோற்றம், கனத்த குரல், ஒளிர்வுடன் கண்கள் ஆங்கிலத்தில் ஆணித்தரமாக பேசினார். சக்சேனா கலந்துரையாடல் நிகழ்த்தவில்லை. அன்றும் இன்றுமான இந்திய வெளியுறவு கொள்கை பற்றி எமக்கு ஒரு விரிவுரை நிகழ்த்தினார் அவர். அவரது சொற்பொழிவின் சுருக்கம் இதுதான். அன்று திருமதி இந்திரா காந்தியின் ஆட்சி காலத்தில் இந்தியா ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. தமிழரின் உரிமை போராட்டத்தை நசுக்கிவிடும் நோக்கத்துடன் இந்திய நலன்களுக்கு விரோதமான அந்நிய சக்திகளை இலங்கையில் ஊடுருவ அனுமதித்தார் ஜெயவர்த்தனா. இது இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைந்தது என்று இந்திரா காந்தி கருதினார். அந்த வேளை 1983 ஜூலை இனக்கலவரம் தமிழின படுகொலையாக கோரமெடுத்தது. இதன் விளைவாக பல ஆயிரக்கணக்கான ஈழத்தமிழர்கள் இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார்கள். தமிழர்களுக்கு எதிராக இனக்கொலை பரிமாணத்தில் தலைவிரித்தாடிய கலவரம் தமிழ்நாட்டில் தேசியவாத உணர்வு தீயை பற்றியறிய செய்தது. இத்தகைய சூழ்நிலை இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. எதிர்மறையான இந்த போக்குகள் காரணமாகவே இலங்கையில் இந்தியா தலையிட நிர்பந்திக்கப்பட்டது. இலங்கையில் தமிழ் குடிமக்களுக்கு எதிரான அரச வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. இன நெருக்கடிக்கு சமாதான வழியில் தீர்வு கண்டு இலங்கையிலும் தென்னாசியா பிராந்தியத்திலும் அமைதியையும் உறுதியையும் ஏற்படுத்துவதே இந்திய தலையீட்டின் பிரதான நோக்கமாக இருந்தது. சிங்கள ராணுவ அட்டூழியங்களுக்கு முடிவு கட்டி தமிழ் மக்களை பாதுகாக்கும் நோக்குடனே தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் ஏனைய போராளி அமைப்புகளுக்கும் இந்திரா காலத்தில் ஆயுத உதவி வழங்கப்பட்டது. இவ்விதமாக ஒரு விளக்கத்தை அளித்த சக்சேனா, இலங்கையின் பிரதேச ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் பங்கம் ஏற்படுத்தும் நோக்கம் எதுவும் இந்திரா காந்திக்கு இருக்கவில்லை என்றார். ராணுவ அணுகுமுறையை ஜெயவர்த்தனா கைவிட வேண்டும் என்பதும் ஒன்றுபட்ட இலங்கையின் அடிப்படையில் இனப்பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும் என்பதே இந்திரா காந்தியின் குறிக்கோளாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார்.
1: ராஜாதிராஜன் வீராதி வீரன் பண்டாரபன் வழிவந்த

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை நன்றியை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: பாரதி, சியாச்சி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி கேட்டு இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன, சியாச்சி கிட்ட சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
2: உங்கள் தேவை அன்பு சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லாங் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1-55-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள். ஏற்றிய

0: மண்டல விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒலி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ATNSS சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலியொலி செய்திட நம்பி அலையுங்கள் ATNSS குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை தேர்ந்தவர்கள் ATNSS குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ATNSS குவாலிட்டி சவுண்ட்.
0: அனைத்து மகளிர்கள் ATNSS குவாலிட்டி சவுண்டை ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ATNSS குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி sana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ATNSS சவுண்ட் சர்வீஸ்.

0: சங்கமத்திலே இனி தொடர்ந்து தரையிருப்பது நாடகம். தமிழ்கடை பத்ரோன் அங்கம் 11. பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் கேது, ஆனந்தன், ஆக்கம் இயக்கம் தியாட்டி தமிழடி.
1: அண்ணன் நில்லுங்க. உங்களுக்கு எத்தனை அரமணி டெலிபோன் அடிக்கிறது? உங்களை பிடிக்கிறது பெரிய கஷ்டமா கிடக்குதுண்ணே.
2: தம்பி நீதான் அந்த காலை முடிய ஒண்ணு 6 மணில இருந்து அடிச்சிருந்தது.
1: நம்பரோட
2: வந்தாலும் குரலை கேட்டு கட் பண்ணிடுறேன். பாக்குறது இல்லாத பிரச்சனைகளை போய் மாற்றுறது.
1: கடைசியில் விசாரிக்க சொன்னாங்க, அவர் பொம்பளை குரல் அடிச்சாதான் போன் எடுப்பாரு.
2: தொழில்கள்
1: எல்லாம் கெட்டு போச்சு, செய்த தொழில்கள் எல்லாம் பிரச்சனை. பத்ரோனும் நிப்பாட்டி போட்டான். கொஞ்சம் காசு இருக்குது, ஒரு கடையை கடையை போட்டு இப்ப கடைதானே ஓடுது. இப்ப எங்களுக்கெல்லாம் கடைதானே போடணும்.
2: காசு வச்சிருக்கவங்க எல்லாம் கடை கூட உழைக்கிடையாது. கடை போட்டு எல்லாரும் கவுண்ட் ஓனையாக தான் இருக்கிறோம். களவு தெரியுமா?
1: களவு
2: களவு சுத்துமாத்து பித்தலாட்டம் இதெல்லாம் தெரியுமா உனக்கு?
1: கடை போடுறதுக்கு நாங்களும் கடையை வாடகைக்கு பண்றோம். சாமான எங்களை காசை போடுறோம், மிச்சத்துக்கு கிரெடிட் போடுறோம், சாமான கொண்டு போடுறோம், விற்கிறோம். நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு செய்யறோம்.
2: உங்களுக்கு அட்வைஸ் வரையில எனக்கு நேரம் உங்களுடைய அப்பன் இப்படித்தான் நேர்மையா வாழணும், நேர்மையா வாழணும் வேணும். உடனே ஜம்பதிக்காக போனது அந்த பழக்கத்தை உமக்கும் பழக்கி வச்சிருந்து வெளிநாட்டுக்கு வந்த ஐயா உழைக்கிற வழிய பார்க்கணும். முழு களவும் கையுக்குள்ள இருக்கணும்.
1: என்ன நீங்கள் நான் கடை கூட கதைக்க நீங்கள் கடைசியில கயிற்று கழுத்துல கயிறு போன்ற கதை இல்லையா? கதைக்கிறீங்க
2: கழுத்துல கயிறு போடுற இல்ல தம்பி. உமக்கு மீன கருவாடாக தெரியுமா?
1: மீன கருவாடாக்கு
2: கருவாட்ட மீனாக தெரியுமா?
1: என்னென்ன
2: பல கலைகள் எல்லாம் இதுல இருக்கு. இந்த பிசினஸ் வந்து சும்மா இல்ல. அதுவும் இந்த வெளிநாட்டுல வந்து இங்கடியாக முன்னேறினா பல கலையும் பல்கலை வித்தகராத்தான் இருக்கிறாங்க. அப்படி இருந்தா தான் இந்த நாள்ல பிழைக்கலாம்.
1: அண்ணன் சொல்றதுக்கு எனக்கு தலையெல்லாம் சுத்தானே.
2: என்ன
1: என்ன கடை போடுறதுக்கும் களவுக்கும் என்ன எனக்கு விளங்க இல்லைண்ணே.
2: உமக்கு அதுதான் நான் சொன்ன, உமக்கு இது விளங்காது. நீ நேர்மையா கடை போட்டு உழைக்கணும்னு நினைக்கிற உமக்கு அட்வைஸ் தரையில எனக்கு இது என்ன பேரும் கொஞ்ச நாள்ல இப்ப 4வது கடையும் எடுத்தாச்சு. இதுதான் எந்த வேலை இதுதான்
1: சட்டப்படி
2: குற்றம் என்றாலும் நீ 4 விசா இல்லாதவன போடணும். மற்றவனுக்கு 7 மத்தியா வேணாண்டா அவனுக்கு 12 மத்தியா வேலை கொடுக்கணும். விசா உள்ளவனுக்கு 2 நாள் லீவு கொடுக்கணும். ஆனா விசா இல்லாம குடியிருந்தா 6 நாள் இல்ல 7 நாளும் வச்சு பாக்கலாம். அடிக்கும் நேரம்களுக்கு வர செல்லும்.
1: 7 நாளும் வச்சு பாக்குற சரி, கடைசியில் எந்த மனசு ஜெயிலுக்குள்ள வந்தாலும் என்ன பாக்கணும்
2: பாத்தீங்களா? பேர் என்னது கடை உருவாக்க குடிக்கிறது நீர்?
1: ஒரு தொழிலை நேர்மையா செய்யறது என்ன?
2: சரி அப்படித்தான் நீர் நீரும் மனசையும் இருந்து வேலைக்கு தான் ஆக்கள் எடுக்காடி நீங்கள் 24 மணித்தையும் அதுக்குள்ள நிக்கணும்.
1: நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்வதா என்ன?
2: இதுக்குள்ள 4 சாமான் வந்து என்ன நாளைக்கு டேட் முடியுதுன்னா மாத்த தெரியுமா உனக்கு?
1: டேட் மாத்துறது அதெல்லாம் குற்றம் இல்லைங்கண்ணே.
2: நீ இதுதானே
1: மன அந்த சாமான்கள் என்ன டேட் அடிக்கிறது என்னத்துக்குண்ணே? அதோட அந்த இது முடியுது, அதனுடைய பயன்பாடு முடியுதுன்னு டேட் அடிக்கிறது. அதுக்கு அப்புறம் நீங்க மாத்தி வித்தா அது வருத்தம் நாலு சனஞ்சத்து
2: பண்ணா நீ எதாவது ஆச்சரியம் என்ன? கடல் வக்க வலிக்கிறது சொல்றத வடிவா கேட்டு செய்தா முன்னேறலாம், நான் ஊர் வாங்கலாம், நான் வாகனம் வாங்கலாம், அந்த மாதிரி கை வையா
1: திரியறேன். உழைச்சி தானே செய்யணும்,
2: இதுவும் உழைப்பு தான்.
1: ஆனா இது சட்டப்படி, ஆனா இதெல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. சட்டப்படி நான் செத்து போனா அந்த சட்ட சிக்கல் வரும். இந்த சட்டத்துக்கு இது செய்து நாங்க தண்டனை வரணும், இது செய்யணும். அடுத்தது மனச்சாட்சி படிச்சு யோசிச்சு பாருங்க.
2: இங்க வேறும் கடை திறக்கிறேன்னா நான் சொல்ற அளவுமா தெரியணும், முழுக்களவும் கையில இருக்கணும், வாரவனோட சிரிக்கணும், திரும்பி போகணும், வரதட்சி நாயன்னு பேசணும். அப்படியான மனையில வந்தாதான் உனக்கு கடை திறக்கக்கூடிய கெத்து வேற ஒண்ணு இல்லலாம்.
1: இது என்ன, இதெல்லாம் கடை திறக்கக்கூடிய தகுதிகள்,
2: இதெல்லாம் இங்க தகுதிகள் இல்லையானு சொன்னா நீ திருவோடுதான் வச்சிக்கலாம். காசை கொண்டாங்கன்னா ஊர்ல வச்சிட்டுலாம். இங்க காதல் வைக்கிறேன்டா, இப்படி கன விஷயங்கள் இருக்குது. இப்ப இங்க வேற கடை திறக்கிறேன்னு சொன்னா நீர் இதை கழிச்சிட்டு தானே. எங்கட தமிழ் கடை திறந்தவன் ஆறு இந்த சுத்து மாத்து தெரியாம நடத்தி இருக்கிறான். ஆறு நாள் வேலை, விசா இல்லாதபடி என கூப்பிடணும். காலம சேத்தண்ணியா குடிக்கலாம், காலம சாப்பாடு கொடுக்கப்படாது. மத்தியானம் 2 மணிக்கு ஒரு சோறும் அங்க இறைச்சி கடையில் வச்சோன்னா வெட்டி தருவாங்க, முள்ளோட இறைச்சி, அந்த எலும்போட வெட்டி தர, அதுல வச்சு ஒரு விரட்டல் கறி சாப்பிட்டு போட்டு இரவு 10 மணி வரையும் நிக்கணும். ஒழுங்கா டாக்ஸ் கட்டிதண்டா இதென்று செய்யலாது. முதல் விசா இல்லாத ஆள் தேவை. இதை விட சாமாங்கள் 10% குறைக்கணும் எல்லா கடையையும் விட. இது எப்படி விக்கலும், 4 ரூபாய்க்கு சாமான வாங்கி போட்டு 3 ரூபா 90 பைசாக்கு நாங்க விக்கிறோம்டா, கட்டுப்படி ஆகுமா? இயலாது. அப்ப என்ன வேணும், டேட் முடிஞ்ச சாமான்களை வாங்கிட்டு வரணும், டேட் மாத்தணும். 16 ரூபா விக்கிறான், நாங்க 8 ரூபாய் போடுறேன்டா, அதுக்கு தெரியணும். டேட் முடிஞ்சு 10 வருஷத்துக்கு போறேன்டாலும் நாங்க கொண்டாந்துச்சு தண்ணியில ஊற வச்சு திரும்பி ஐஸ் பெட்டியில வச்சு திரும்பி பெட்டி அடிச்சு பிரசா கொடுக்கணும்.
1: என்ன நீங்க கதைக்கிற கதையை கேட்டா எனக்கு தலையெல்லாம் சுத்தி பிரசரம் வருதுங்க.
2: அரிசி கொண்டு வந்தவன்டா, நாங்க இங்க சாயம் போடணும்
1: அரிசிக்கு.
2: அது ஜனம் கையில சாப்பிட்டு பார்த்து வாங்குறதே இல்ல, தூக்கி பார்த்து தான் வாங்குறது. சாயம் போட்டு இருக்கணும், அங்க கொண்டே கழுவினா சாரிய விட சாயம் போகணும் அரிசியில.
1: அது சரி, எங்கட ஜனங்களும் 10% லாபத்துக்காக 10 கடை இறங்குறவன்றைக்காக இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுங்க. அது இது இது
2: எப்படி செய்யப்படாதுன்னு சொல்றீங்க. போகாதுகள் தமிழ் கடை போனா தமிழ் கடையில தான் ஜாமம் வாங்குங்கள். அதுக்கும் சில கடைகள்ல தெரியும் எல்லா இதுவும் அந்த மாதிரி இதா இருக்கும். அதை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு திரியறதுதான். இது எல்லாம் பாவம் பாக்காம இப்ப எனி கடவுளுக்கு ஐடியா எரி இருந்தா மிச்ச ஐடியா சொல்றேன்.
1: எனக்கு இப்ப கேட்ட உடனே இதா போச்சுன்னா, அது சரி, இந்த எங்கட சனங்கள் இப்படியான சாமான்கள் எல்லாம் வேண்டி, இந்த டேட் முடிஞ்ச சாமான்கள் பழைய சாமான்கள் எல்லாம் வேண்டி திண்டு போட்டு
2: என்ன
1: வருத்தம் போகுது தெரியாட்டி.
2: வருத்த சிம்மம் வந்தா டொக்கேட்டா போவுங்க, இல்ல வருத்த சிம்மான்னு புரிஞ்சங்கட சொல்லுங்க, இல்ல பெஞ்சாதி குரண்டி கண்டு கிடப்பா.
1: எங்கட சனங்களுக்கு இந்த வருத்தம், புது புது வருத்தங்கள் வருது, ஆக்கள் எல்லாம் இளம்பதில போறாங்கன்றா, இப்ப காரணங்களை தேடி பார்த்தா எல்லாம்
2: கொஞ்ச காசுக்கு விக்கிற தேங்க இங்க உணர்ந்து அதை விட கொஞ்ச காசுக்கு விக்கிறான்னு ஊற வைக்கணும் தண்ணியில 2 நாள். இப்படி கணக்க கஷ்டப்படுவானு நீர். இங்க வந்தவன எங்களை ஜனம் எதுங்க வாங்கினா உடைச்சு தாங்கன்னு, உடைச்சு தாங்கன்னா உடைச்சு விட்டு தேங்க விக்கிறேன்னு திருப்பி அனுப்பிடுவானு.
1: வட்டிக்காசு
2: மட்டும் கட்டிக்கிறது முழிச்சனா. எங்கட சனத்துக்கு இங்க வாங்க,

0: மோடி ஜனம் யோசிக்கலையா, நாங்கள் என்ன யோசிக்கிறாரு?
1: என்னதான் இருந்தாலும்
0: நான் மட்டும் செய்யற மாதிரி சொல்றேன், இதுதான் அடிப்படை தகுதி.
1: எல்லாரும் செய்யலாம், அவர் செய்வார் இவர் செய்வார் சொல்லி சொல்றது வேற. ஆனா நான் செய்யும் போது யோசிக்கணும், நான் சம்பந்தப்பட்ட விஷயம் எனக்கு விளங்கல, எனக்கு கொஞ்சம் குழப்பமா தானே இருக்கு.
0: உமக்கு கடந்த யோசனை வந்தா இதுவரை தெரியணும், இந்த நியாயம் நீதி நேர்மை எல்லாம் பார்த்திருந்தா நான் சமத்தான் போவேன். வைக்கிற காசை பிரயோசனப்படுத்தி உங்களோட பிள்ளை குட்டிகளை சொத்து துவைக்கணும், அது இதுன்னு சொன்னா இப்படித்தான் உழைக்கலாம்.
1: இப்படி பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும் சொல்லி பாவத்தை சேர்க்கிறத விட மண்ண நான் இந்த கடையை போடுறேன்.
0: இங்க வாங்க, பெருந்தனத்துக்கு என்ன ஐடியா? முதலே சொன்னா கலா போய் தெரியுமா?
1: இதுகளுக்குள்ள வரவிட்டுத்தானே தெரியுது, இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் கிடக்குதுன்னு சொல்லி. நாங்க கடைக்கு போது சாமான் எடுத்துட்டு போகும்போது எங்களுக்கு இதுகள் ஒன்றும் தெரியாதானே? இப்ப நாங்க கடை போட போறோம் இறங்கி உங்கள்ட்ட இதுகளை கேட்கும் போது தானே தெரியுது நீங்க படுற பாடம்.
0: எந்த ஐடியா நீங்க கேட்க இல்ல, ஐடியாவுக்காக 1000 பேர் கீழ நிக்கிறாங்க. காசு இல்லாட்டியும் அவங்களோட கனவு பொய் அதுகள் தெரிஞ்சவங்களதான் இப்ப கூட்டிகள் வரும். யாரும் தெரிஞ்சாக சொல்லும்.
1: ஆனா நானும் இந்த பாவத்தை செய்யல, எங்கட சாப்பாடு எங்கட சமையல் சொல்லி நாங்க வேண்டி வேண்டி சாப்பிட்டு இப்ப இவ்வளவு வருத்தத்தை எல்லாரும் தேடி போட்டோம்.
0: விளங்குதல்ல என்னது மலி விழா போடுறோம், என்னத்துக்கு ஒன் எடுத்தா ரெண்டு புரியன்னு சொல்றோம், விளங்குதல்ல இதுதான் ரிக்ஸ்.
2: கேட்டது தமிழ் கடை பத்திரம் நாடகம் அங்கம் 11. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் கேது ஆனந்தன்.

0: மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சக்தி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
0: இப்பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலையை நடத்துகின்றார்கள், மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டுமா? கவலை விடுங்கள், இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பாஸ்மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பெட் புலிஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள், கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 ரொய் பிலிப் ஜெராட் பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 46 07 16 00 அல்லது 06 52 66 30 01. மின்னஞ்சல் முகவரி sachidanandam@gmail.com. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00.
2: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக்கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
3: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன், குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் வாங்கிக்கொண்டு வரதா?
3: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பாஸ்டர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாஸ்டர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கிக்கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அழகி வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை, சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உப

அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் இஸ்டோஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டர், பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 01-42-05-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

வணக்கம் நேயர்களே. கோவிட் தொற்று நோய் காலத்தில் உலகளவில் மிக சக்தி வாய்ந்த மருத்துவ அதிகாரியாக பார்க்கப்பட்ட அமெரிக்காவின் முன்னாள் மருத்துவ முதன்மை ஆலோசகர் டாக்டர் அந்தனி ஃபவுச்சி பற்றிய சில விடயங்களை கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். இன்றும் தொடர்ந்து அவர் பற்றிய சில விடயங்களை உங்கள் முன்வைக்கின்றேன். இன்று அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அவர் எதிர்கொண்டு வரும் மிக பாரிய சட்ட சிக்கல்கள், அவரது இரகசிய டயரி வெளியிட்ட அதிரடி உண்மைகள் மற்றும் அவர் மீது தற்போதைய அமெரிக்க செனட்டர்ஸ் வைக்கும் குற்றச்சாட்டுகள் பற்றிய ஒரு முழுமையான வரலாற்று பின்னணியை இன்று பார்ப்போம். முதலாவதாக டாக்டர் அந்தனி ஃபவுச்சியின் ரகசிய டயரி சிக்கியது எப்படி என்று பார்ப்போம். அமெரிக்காவை உலுக்கிய அந்த 1141 பக்க ரகசிய டயரி எப்படி வெளியில் வந்தது என்று பார்க்கும்போது, இது திருடப்பட்டதோ அல்லது கசியவிடப்பட்டதோ அல்ல. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் தீவிர விசாரணை மற்றும் நீதிமன்ற உத்தரவுகள் மூலமாக சுகாதாரம் மற்றும் மனிதவளத்துறையின் 11 வெவ்வேறு அரசு சேவர்களில் சுமார் 8 மாதங்கள் தேடி இந்த கோப்புகள் சட்டபூர்வமாக எடுக்கப்பட்டன. செனட்டர் ரேன் பால் இந்த டயரியை பொதுவெளியில் வெளியிட்டார். இந்த டயரியில் ஃபவுச்சி எழுதிய பல இரகசியங்கள் அவர் பொதுமக்களுக்கு சொன்ன பொய்களை அப்படியே அம்பலப்படுத்தியதுதான் தற்போதைய நாடாளுமன்ற விசாரணைக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இந்த டயரியில் அப்படி என்னதான் இருந்தது என்று பார்க்கும்போது, 2 முக்கியமான விடயங்கள். வூஹான் மார்க்கெட் பொய். பெருந்தொற்றின் ஆரம்பத்தில் சீன வூஹான் உறட்சி சந்தையில் இருந்துதான் வைரஸ் இயற்கையாக பரவியது என்று ஃபவுச்சி பொதுவழியில் வாதிட்டார். ஆனால் January 26, 2020 அன்று அவர் தனது டயரியில் வூஹான் சந்தை வைரஸ் உருவான இடம் அல்ல, அது வைரஸை அதிகப்படுத்திய ஒரு இடம் மட்டுமே என்று இரகசியமாக எழுதியுள்ளார். இரண்டாவதாக, February 1, 2020 டாக்டர் ஃபவுச்சி நடத்திய இரகசிய ஆலோசனையில் பல விஞ்ஞானிகள் இது லேபில் இருந்து கசிந்ததாக இருக்கலாம் என்று சந்தேகிக்க தொடங்கினர். அதே நேரத்தில் இந்தியாவில் நியூ டெல்லி IIT மற்றும் டெல்லி பல்கலைக்கழக இந்திய விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வுக் கட்டுரையை வெளியிட்டனர். அதில் கோவிட் வைரஸ் இயற்கைக்கு மாறாக HIV வைரஸின் மரபணுக்கள் இணைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தனர். ஆனால் இந்த லேப் லீக் செய்தி வெளியில் தெரிந்தால் அது பெரிய அரசியல் பதற்றத்தை உருவாக்கும் என்பதால் ஃபவுச்சி மற்றும் அவரது குழுவினர் அதை சதித்திட்டம் என்று முத்திரை குத்தினர். மேலும் தி லான்செட் மற்றும் நேச்சர் மெடிசன் போன்ற புகழ்பெற்ற மருத்துவ இதழ்களில் அவசரமாக கட்டுரைகளை எழுதி இது இயற்கையான வைரஸ் தான் என்று உலகை நம்ப வைத்தனர். இதற்காக இந்திய விஞ்ஞானிகளுக்கு கடுமையான சர்வதேச அழுத்தம் கொடுக்கப்பட்டு அவர்கள் தங்களது கட்டுரையை அவசரமாக வாபஸ் பெற வைக்கப்பட்டனர். இந்த விவகாரங்கள் அமெரிக்க காங்கிரஸில் கடந்த July 29 விசாரிக்கப்பட்ட போது டாக்டர் அந்தனி ஃபவுச்சி 100க்கும் மேற்பட்ட முறை கேள்விகளுக்கு பதில் அளிக்க மறுத்து அமெரிக்க அரசியல் அமைப்பின் 5வது திருத்தத்தின்படி தனக்கு வழங்கப்பட்டுள்ள மௌனம் காக்கும் உரிமையை பயன்படுத்தினார். அதாவது தனக்குத்தானே குற்றச்சாட்டுகளை உருவாக்கிக் கொள்ளாமல் இருக்க பதில் அளிக்க மறுக்கும் உரிமை அது. ஆனால் டாக்டர் அந்தனி ஃபவுச்சிக்கு இந்த உரிமை இல்லை என்று செனட்டர் ரேன் பால் தலைமையிலான நாடாளுமன்ற குழு வாதிடுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், பிரசிடென்ட் ஜோ பைடனின் பதவிக்காலத்தில் அவரது பதவிக்காலம் முடிவதற்குள் டாக்டர் அந்தனி ஃபவுச்சிக்கு 2014 முதல் 2024 வரையிலான அவரது அனைத்து செயல்களுக்கும் ஒரு முன்கூட்டிய கூட்டாட்சி பொது மன்னிப்பை ஜோ பைடன் வழங்கிவிட்டார். அதாவது டாக்டர் அந்தனி ஃபவுச்சிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் கொண்டு வருவதற்கு முன்பே ஜோ பைடன் ப்ரீஎம்ப்டிவ் பார்டன் என்ற முறையில் முன்கூட்டியே இவருக்கு மன்னிப்பை வழங்கியிருக்கின்றார். இதில் அரசாங்கத்தின் வாதம் என்னவென்றால், உச்ச நீதிமன்ற விதிகளின்படி ஒருவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுவிட்டால் அவர் மீது கூட்டாட்சி அரசு வழக்கு தொடர முடியாது. அவருக்கு எந்த குற்றவியல் ஆபத்தும் இல்லாததால் அவரது பதில்கள் அவரை குற்றவாளியாக்க முடியாது. எனவே அவர் 5வது திருத்தத்தை பயன்படுத்தி மௌனமாக இருக்க சட்டப்படி தகுதியில்லை.
இதனால் அவரை நாடாளுமன்ற அவமதிப்பு வழக்கில் தண்டிக்க வேண்டும் என்று அந்த குழு வாதிடுகிறது. இதனை பற்றி அவரது வழக்கறிஞர்கள் வாதிடும் போது, இந்த நாடாளுமன்ற விசாரணை என்பது டாக்டர் ஃபௌச்சியை முரண்பாடான பதில்களை கூற வைத்து அவர் மீது பொய்ச்சாட்சியம் என்ற புதிய வழக்கு பதிவு செய்ய திட்டமிடப்பட்ட ஒரு பொறி. மேலும் ஜோ பைடனின் மன்னிப்பு மத்திய குற்றங்களுக்கு மட்டுமே செல்லும், மாநில அளவிலான குற்றச்சாட்டுகளில் இருந்து பாதுகாக்காது. எனவே தனக்கு இன்னமும் மௌனம் காக்கும் உரிமை உண்டு என்று அவரது வழக்கறிஞர்கள் கூறுகிறார்கள். நேர்களே, இந்த விசாரணைகளுக்கு மத்தியில் அமெரிக்காவின் தற்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் ராபர்ட் எஃப் கெனடி ஜூனியர் மற்றும் தேசிய சுகாதார நிறுவனத்தின் புதிய இயக்குனர் டாக்டர் ஜெய் பட்டாச்சாரியா ஆகிய இரு உயர்தர அதிகாரிகளும் டாக்டர் ஃபௌச்சிக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இவர்கள் இருவருமே கோவிட் தொற்று நோய் காலத்தில் இருந்தே ஃபௌச்சியின் கொள்கைகளை மிக கடுமையாக எதிர்த்து போராடியவர்கள். ராபர்ட் எஃப் கெனடி ஜூனியர் தற்போதைய அமைச்சர் பெருந்தொற்று காலத்திலேயே த ரியல் ஆந்தனி ஃபௌச்சி என்ற அதிரடியான புத்தகத்தை எழுதினார். பிக் ஃபார்மா நிறுவனங்களின் லாபத்திற்காக டாக்டர் ஃபௌச்சி எப்படி உலக நாடுகளை ஏமாற்றினார் என்பதை பல ஆதாரங்களுடன் அந்த புத்தகத்தில் அவர் வெளியிட்டார். இப்போது அவர் சுகாதாரத்துறையின் அமைச்சரான பிறகு டாக்டர் ஃபௌச்சியின் இரகசிய டைரியை வைத்து மீண்டும் சாடியுள்ளார். டாக்டர் ஃபௌச்சியின் இரகசிய டைரி பக்கங்கள் அவர் மக்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டவில்லை என்பதை நிரூபிக்கிறது. அவர் முழுக்க முழுக்க டிவியில் தோன்றுவதிலும் தனக்கு கிடைத்த புதிய பிரபல அந்தஸ்தை வசிப்பதிலும் சுய விளம்பரம் தேடுவதிலுமே குறியாக இருந்துள்ளார். தனக்கு எதிராக பேசிய விஞ்ஞானிகளை திட்டமிட்டு ஓரம் கட்டியுள்ளார் என்று ஆர்எஃப்கே ஜூனியர் கூறியுள்ளார். மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக, டாக்டர் ஃபௌச்சி 2021 கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொண்ட 5 மாதங்களுக்கு பிறகு அவருக்கு நுரையீரலில் ஆபத்தான இரத்த உறைவு பாதிப்பு ஏற்பட்டதாக ஆர்எஃப்கே ஜூனியர் அம்பலப்படுத்தியுள்ளார். மக்களுக்கு தடுப்பூசியால் எந்த ஆபத்தும் இல்லை என்று கூறிவிட்டு தனக்கு ஏற்பட்ட பக்க விளைவை டாக்டர் ஃபௌச்சி இரகசியமாக மறைத்து சிறந்த மருத்துவர்களை கொண்டு சிகிச்சை பெற்றுள்ளார் என்பது ஆர்எஃப்கே ஜூனியரின் குற்றச்சாட்டாகும். அதேபோன்றே தற்போதைய NIH டைரக்டரான டாக்டர் ஜெய் பட்டாச்சாரியா கோவிட் காலத்தில் டாக்டர் ஃபௌச்சி கொண்டு வந்த ஊரடங்கு மற்றும் பள்ளி மூடல்களுக்கு எதிராக உலக புகழ்பெற்ற த கிரேட் பேரிங்டன் டெக்ளரேஷன் என்ற பிரகடனத்தை சக விஞ்ஞானிகளுடன் இணைந்து உருவாக்கினார். ஊரடங்கு முறையானது ஏழை எளிய மக்களையும் குழந்தைகளின் கல்வியையும் முற்றிலும் அழித்துவிடும் என்று அவர் அன்றே எச்சரித்தார். தற்போது NIH உயர்தர பொறுப்புக்கு வந்துள்ள டாக்டர் ஜெய் பட்டாச்சாரியா பேசுகையில், டாக்டர் ஃபௌச்சி தனக்கு கிடைத்த அசாத்திய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அறிவியல் உலகையே முடக்கியுள்ளார். எங்களை போன்ற மாற்றுக் கருத்துடைய விஞ்ஞானிகளை அவர் அன்றே நசுக்க பார்த்தார். இனி அப்படி நடக்காமல் தடுக்க NIH அமைப்பில் பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வரப் போகின்றோம் என்று அதிரடியாக அறிவித்துள்ளார். மேலும் இந்த காங்கிரசின் விசாரணையின் போது டாக்டர் ஃபௌச்சி 100க்கும் மேற்பட்ட முறை 5வது திருத்தத்தை பயன்படுத்தி பதிலளிக்க மறுத்ததை குடியரசுக் கட்சி செனட்டர் ஜார்ஜ் ஹாலி மிக கடுமையாக கேலி செய்தார். டாக்டர் ஃபௌச்சியை நோக்கி பேசிய செனட்டர் ஹாலி, டாக்டர் ஃபௌச்சி, நீங்கள் அணிந்திருக்கும் இந்த டையின் நிறம் என்னவென்று கேட்டால் கூட உங்களால் பதிலளிக்க முடியுமா? அல்லது இந்த அறையில் இருக்கும் கார்பெட்டின் நிறம் என்னவென்று கேட்டால் அதற்கு மௌனம் காப்பீர்களா? ஒரு ஜனாதிபதியின் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உங்களின் சுய விவர கேள்விகளுக்கு கூட நீங்கள் பதிலளிக்க மறுப்பது சட்டத்தை மதிக்காத உங்களின் உச்சக்கட்ட திமிரை காட்டுகிறது. இந்த சாதாரண கேள்விகளுக்கு பதில் அளிப்பதால் உங்களுக்கு எப்படி சட்டபூர்வமான குற்றவியல் ஆபத்து வரும் என்று மிக ஆக்ரோஷமாகவும் நையாண்டியாகவும் கேள்வி எழுப்பினார். இது தற்போதைய அமெரிக்க ஊடகங்களில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நடந்த
கண்டெம்ட் ஆஃப் காங்கிரஸ், நாடாளுமன்ற அவமதிப்பு. வாக்கெடுப்பின் போது தான் ஏன் இந்த கேள்விகளை கேட்டேன் என்பதற்கான காரணத்தை செனட்டர் ஹாவ்லி அதிகாரப்பூர்வமாக விளக்கினார். அவர் பேசுகையில், ஒரு நபர் ஐந்தாவது திருத்தத்தை பயன்படுத்தி மௌனம் காக்கிறார் என்றால் அது அவர் உண்மையான சட்ட பாதுகாப்பிற்காக செய்கிறாரா அல்லது நாடாளுமன்றத்தை மதிக்காமல் ஏமாற்ற செய்கிறாரா என்பதை சோதிக்கவே நான் இந்த கேள்விகளை கேட்டேன். டாக்டர் ஃபாவ்சிக்கு ஏற்கனவே 11 ஆண்டுகால முழுமையான ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுவிட்டது. இந்த சூழலில் தான் போடும் டையின் நிறத்தை கூறினால் யாருக்கும் எந்த குற்றவியல் வழக்கோ அல்லது சிறை தண்டனையோ வந்துவிடாது. அப்படிப்பட்ட கேள்விகளுக்கும் அவர் மௌனம் காப்பது அவருக்கு சட்டத்தின் மீது பயமில்லை, மாறாக இந்த நாடாளுமன்ற குழுவின் எந்த ஒரு கேள்விக்கும் பதில் அளிக்க கூடாது என்ற உள்நோக்கத்துடனேயே வந்துள்ளார் என்பதை காட்டுகிறது. இது அரசியல் அமைப்பு உரிமைகளை தவறாக பயன்படுத்தும் உச்சக்கட்ட அவமதிப்பாகும் என்று செனட்டர் ஜார்ஜ் ஹாவ்லி விளக்கினார். அடுத்ததாக, கோவிட் தொற்று நோயின் போது ஐவர்மெக்டின் மற்றும் ஹைட்ராசிக்ளோரோக்வின் போன்ற மலிவான மாற்று மருந்துகள் ஏன் திட்டமிட்டு முடக்கப்பட்டன என்று பார்க்கும்போது, அமெரிக்க FDA உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தின் சட்டப்படி ஒரு புதிய தடுப்பூசிக்கு அவசர கால பயன்பாட்டு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றால் சந்தையில் அதற்கு இணையான பாதுகாப்பான வேறு சிகிச்சைகள் இருக்கக்கூடாது. ஒருவேளை ஐவர்மெக்டின் போன்ற மலிவான மருந்துகள் கோவிடை குணப்படுத்தும் என்று அரசு அறிவித்திருந்தால் பிக் ஃபார்மா நிறுவனங்களின் பில்லியன் டாலர் தடுப்பூசிகளுக்கு அவசர கால அனுமதி கிடைத்திருக்காது. இதற்காக இந்த மருந்துகள் வேலை செய்யாது என்று காட்டுவதற்காக திட்டமிட்டு தவறான மருத்துவ ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. The Lancet இதழில் ஹைட்ராக்சிக்ளோரோக்வினுக்கு எதிராக வெளியான ஒரு ஆய்வு முற்றிலும் போலியானது என்று நிரூபிக்கப்பட்டு பின்னர் அந்த இதழ் மன்னிப்பு கேட்டு அந்த கட்டுரையை வாபஸ் பெற்றது. மேலும் ஐவர்மெக்டின் மனிதர்களுக்கான மருந்து என்பதை மறைத்து அது ஒரு குதிரை மருந்து என்று ஊடகங்கள் மூலமாக தவறான பரப்புரை செய்யப்பட்டது. இந்த மருந்துகளை பயன்படுத்தி நோயாளிகளை காப்பாற்றிய முன்னணி மருத்துவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அவர்களின் மருத்துவ உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் செனட்டர் வான் ஜான்சன் தடுப்பூசியால் பாதிக்கப்பட்ட மக்களின் பல சாட்சியங்களை நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்தார். மிகவும் இலவசமான பாதுகாப்பான மாற்று மருந்துகளை முடக்கிய டாக்டர் ஃபாவ்சி ரெம்டெசிவியர் என்ற விலை உயர்ந்த ஊசி மருந்தை அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ சிகிச்சையாக அறிவித்தார். உலக சுகாதார அமைப்பு இந்த மருந்து கோவிட் மரணங்களை தடுக்காது என்று எச்சரித்த போதும் டாக்டர் ஃபாவ்சி அதை நிராகரித்தார். ரெம்டெசிவியர் மருந்து மனிதர்களின் சிறுநீரகத்தை கிட்னிஸை மிக கடுமையாக பாதிக்கும் தன்மை கொண்டது. ஏற்கனவே கோவிட் தொற்றால் உறுப்புகள் பலவீனமடைந்த நோயாளிகளுக்கு ரெம்டெசிவியர் கொடுக்கப்பட்ட போது அது பலருக்கு கடுமையான சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தி மரணத்துக்கு வழிவகுத்தது. டாக்டர் ஃபாவ்சியின் இந்த வழிகாட்டுதலை பின்பற்றி ரெம்டெசிவியர் கொடுக்கும் மருத்துவமனைகளுக்கு அமெரிக்க அரசு ஒட்டுமொத்த பில்லில் 20% கூடுதல் போனஸ் தொகையை வழங்கியது. இதனால் லாபத்திற்காக மருத்துவமனைகள் இந்த ஆபத்தான மருந்தை நோயாளிகளுக்கு கட்டாயப்படுத்தின என்று கூறி இன்று அமெரிக்கா முழுவதும் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் மருத்துவமனைகளுக்கு எதிராக தவறான மரண வழக்குகள் தொடர்ந்துள்ளனர். மேலும் இந்த சதிகள் எல்லாம் வெளியில் தெரியாமல் இருக்க டாக்டர் ஆந்தனி ஃபாவ்சியின் முதன்மை அறிவியல் ஆலோசகரான டாக்டர் டேவிட் மொரேன் போன்ற அதிகாரிகள் தங்களது அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல்களுக்கு பதிலாக தனிப்பட்ட ஜிமெயில் கணக்குகளை பயன்படுத்தியதும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மாட்டாமல் இருக்க அரசு மின்னஞ்சல்களை திட்டமிட்டு அளித்ததும் தற்போதைய விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. எனவே அன்பர்களே, சுருக்கமாக சொல்ல போனால் பில்லியன் டாலர் தடுப்பூசி மற்றும் மருந்து நிறுவனங்களின் லாபத்தை பாதுகாக்கவும்
லேப் லீக் அதாவது ஆய்வக கசிவு உண்மைகளை மறைக்கவும் ஒட்டுமொத்த அமெரிக்க அரசு இயந்திரமும் டாக்டர் ஆந்தனி ஃபாவுச்சியும் இணைந்து செயல்பட்டனர் என்பதுதான் தற்போதைய காங்கிரஸ் விசாரணையின் மிக முக்கிய குற்றச்சாட்டாகும். எனவே இந்த விவகாரத்தில் டாக்டர் ஃபாவுச்சி தண்டிக்கப்படுவாரா என்பதை நீதித்துறைதான் தீர்மானிக்க வேண்டும். என்றாலும் எனக்கு அமெரிக்க நீதித்துறையில் பெருமளவு நம்பிக்கை இல்லை. எனவே மனித குலத்தைச் சேர்ந்த நாம் அனைவரும் உலகெங்கிலும் விழித்தெழுந்தால்தான் இந்த உலகத்தை நாம் ஒரு நல்ல திசையில் திருப்ப முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

0: உடைந்தது காற்றன் நாடி மாற்றி தருகின்றார்கள் ரபிட் கண்ணாடிகள் மாற்றும் போது காப்புறுதி மனத்தால் உங்களிடம் அறவிடப்படும் பணத்தை உங்களுக்கே தருகிறது. அத்தோடு மாற்றும் கண்ணாடிக்கு எவரும் அளிக்காத ஒருவருட காப்புறுதியையும் இலவசமாக அளிக்கிறது. அது மட்டுமல்லாது தருள மற்றும் புறநகர் பகுதிகளில் எந்தவித கட்டணமும் இன்றி உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் வாகன கண்ணாடிகளை மாற்றி தருகின்றார்கள். நேரடிய தொடர்புகளுக்கு 9 89 79 19 மறந்துவிடாதீர்கள். 9 89 79 19
1: செல் புதிய வரவாக எம்எவர் நிறுவனம் OPH 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPH 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPH 77. நேச்சுவல் சுயர்வு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPH 77 35 37 அவனியூர் மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61 மின்னஞ்சல் முகவரி OPH 77@gmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPH 77 வாகன தரப்பிட வசதியும் உண்டு.

0: இவன் சுருட்ட நம்பி ஐயா ஞாயிற்று கிழமை இந்த ஆலமரத்துல வந்து நின்று நான் அல்லாடி கொண்டு இருக்கிறேன். எனக்கு அண்டாடாப்பா வாழ்க்கையில சில சில சில விஷயங்களை யோசிச்சா வந்து தலையை சுத்து தலை இடிக்குது காஜல் குணம் மாதிரி வருகுது. சுருட்ட பார்த்தாலும் ஒரு கங்குமட்டை சைக்கிள்ல வந்துட்டு இருக்கிறான் வலிஞ்சு வலிஞ்சு வலிஞ்சு வலிஞ்சு ஆலமரத்துக்கு வாரத்துக்கு சைக்கிளும் அரக்கா சட்டையும் போட்டு வாடுறேன். அதாவது சுருட்ட கடவுளாக இருந்த புள்ளிகளுக்கு பேர புள்ளிகளுக்கு அன்ன இல்லமன்ற கூட்டு
1: பெரிய வீட்டை பெரிய வீட்டை கூட்டு குடும்பம் இருக்கிற பெரிய வீட்டை கட்டி கலைஞர்
0: வீட்டுக்கு முன்னாள் ஏடாப்ப ஒரு சின்ன பொடிய சில
1: வச்சு ஐயோ கலைஞர் நானும் போய் பார்த்து நான் கலைஞர் அந்த இது அந்த இந்த இந்த நேரம் வந்து அலைக்குதான் நேரம் இருக்கா போய்க்கல கலைஞர் அவர்கிட்ட வீட்டு போய் பார்த்துட்டு
0: பெருமையா
1: ஐயோ கலைஞர் பெருமையிலும் பெருமை கலைஞர் நீங்கள் என்ன அந்த புத்தாத குழந்தைகள்
0: கலைஞர் சொல்றாங்க ஜனாதிபதி நாசரடாப்பா அவர் வந்து அரசாங்க விருந்த படத்துல
1: அப்படி இல்ல கலைஞர் இது நன்றும் பிறர் தர
0: கடவுளால பத்து விரல்
1: நிகழ்த்தாலும் சரி பிரேமாவா இருந்தாலும் சரி நாங்கள் அப்படித்தானே கலைஞர் கலக்கிறது ஆள வந்தான் ஐயோ கடவுள் வாதி மிருகம் வாதி கலந்து செய்த கலைஞர் இப்ப நீங்கள் அண்ணன் இல்லத்தை படி
0: கூட்டு குடும்பமாடா நீங்கள் ஒருத்தரும் பிடிவில்லாம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறான் நாலு பிள்ளைய மகன் மனிதன் பெற்று கமலாவோட குடும்பம் நடத்தி கமலா
1: ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க கலைஞர் ஒரு நாலு முத்துக்கள் கலைஞர் கிடைக்க
0: முத்துக்கள்
1: எல்லாம் சொத்துக்களா போச்சு
0: சாந்தியுமாடாப்பா வீடு அங்க கோவால வரது
1: அது என்ன பிரச்சனைனா கலைஞர் வியல் தெரியாம ராம்குமாரும் பிரபுமா சேர்ந்து வித்த வியல் தானே கலைஞர் அதை வழக்கு வச்சு வாங்கிட்டு சொத்து பிரிச்சு எல்லாம் கொடுத்து சொல்லிட்டு கலைஞர் இதுகெல்லாம் பெரிய கரைச்சி எல்லாம் வந்த கலைஞர் இப்ப அந்த அண்ணன் இல்லத்தை பற்றி நீங்கள்
0: சொன்னிச்சு போட்டாங்களே செய்தி
1: ஐயோ இடிச்சு அது கலைஞர் இந்த அரவாதி இது அது அந்த அண்ணன் இல்லம் கலைஞர் இல்ல இது இன்னொரு சிவாஜி வாழ்ந்த வீடு கலைஞர் கோவாலபுரத்துல சிவாஜிக்கு அங்க மற்றாதுல இக்கஜிக்குமான வீடு
0: அமெரிக்காக்கெல்லாம்
1: அப்படி இருந்தவர்
0: கலைஞர்
1: ராம்குமாரையும்
0: விட்டுதான் படிப்பிச்சவர் பிரவண்ட காவாலியையும்
1: உலகத்துக்கே நடிப்பை சொல்லி கொடுத்தவர் கலைஞர் தண்ட புள்ளியல் அது நடிப்ப உண்மையு நம்பி கலைஞர் நாலு சகோரமும் ஒன்று கதைக்கிறேன் இல்ல கலைஞர் இதுக்குள்ள ரெண்டு பொம்பளை சகோரங்களும் உண்டா சேர்ந்துட்டு கலைஞர் இவங்க ராம்குமாருக்கும் பிறவுக்கும் தான் இப்ப பெரிய
0: போறாங்க
1: அதுக்கும் பிறகு கொஞ்சம் அப்படி இப்படி இழுத்தன் கலைஞர் நித்ரையால எழும்புறதே 12 மணிக்கு தானா கலைஞர் அதுக்குள்ள 4 மணிக்கு திறந்துருவாராம் போதுல கலைஞர் அதுக்கு கலைஞர் இதெல்லாம் பொலியில தெரியாம இருக்கிற கலைஞர் நாங்கள் தானே ஆழ்வரத்துக்கு கொஞ்சத்தை அடிச்சாலும் கலைஞர் உலகம் அப்படித்தான் கலைஞர் வச்சும் விபூதியும் அடிச்சு பொட்டும் வச்சு விட்டாங்க கலைஞர் கண்டுபிடிக்கலா கலைஞர் அவங்களை எல்லாம் நாங்கள் என்னன்னா இடைக்கிடை அடிக்கிற
0: கலைஞர் சமுதாயம் ஒரு குடிகார கூட்டங்கள் ஆலமரத்தில் இருந்து வந்தவங்க
1: விஜயங்கள்
0: கலைஞ்சாலும் 100 வித
1: உண்மை இதோட கலைஞர் புத்தாத கதையை நீங்க சொல்லியல கலைஞரே புத்தாத ஜிலே ஆதி வச்சவர்
0: அப்ப எல்லாரும் போய் லண்டன்ல பட்டம் பெற்று டிகிரி எல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டாங்க சிவாஜியின் கள்ள குட்டியல்
1: உண்டு நாளும் படிக்க
0: நாளும் பெட்ரோல் சாந்திக்கு ஒரு பெட்ரோல் சைடு சாந்திக்கு ஒரு தியேட்டர் அந்த தியேட்டர் இந்த தியேட்டர் கொஞ்சம் குறைவாடி
1: கலைஞர் வடிவும் தன்பாட்ல வரும் கலைஞர் தெரியுமா கலைஞர் அந்த காலத்துல எல்லாம் அப்படித்தான்
0: அப்பா அந்த வீட்டை போய் இடிச்சவங்களா அப்பா இடிச்சா சென்மொழியின் சாந்தியின் கோபாலபுரம் வீடு அந்த வீடுதான் இவங்க தெரியாம இந்த அந்த சமூக ஊடக வலைத்தளம் இருக்கல எல்லாரும் போய் அடிக்கணும் மண்ணு அங்கட்டி முகமே தெரியாது நாடு தெரியாது ஒரு புதர் வீடு தெரியாது
1: முந்தநாள் பூனை வள்ளிக்கிழமை முத்துக்குமாற்ற நினைவு நாள் வந்த எல்லா கலைஞர் கவிஞன் புத்துக்குமார் நினைவுனால் வந்த இளைஞர் இந்த ஒரு பரதேசியலும் வரே இல்லை கலைஞர் என்ன என்ன அவங்களுக்கு கொஞ்சம் படித்த ஃபேமிலி அவங்களுக்கு கொஞ்சம் அந்த சும்மா ஆட்ட பாட்டதில் இல்லாமல் இருக்கிறது முத்துக்குமார்ட்ட மானு நல்லா வளர்ந்துருக்கு கலைஞர் நீங்கள் சிவாஜியை பற்றி சொல்லியிருக்காங்க கலைஞர் என்ன அவர்கிட்ட நினைவுனாலும் இவருக்கா சொல்லணும்னு நினைச்சான் கலைஞர் நாங்கள் போய் கலக்கிட்டு வந்துறாங்க கலைஞர் ரெண்டாயிரம் ஒரு வீட்டை ஒரு வளர் கொத்த கொடுத்துட்டு வந்த வேறு என்னத்தை செய்கிற கலைஞர் அந்த கலைஞர் எழுதினது ஆனா சிவாஜி புத்தகம் பச்ச நல்ல கலைஞர்
0: அப்ப பிள்ளைகள் படிக்க அவரு படி ஒரு டிகிரியும் இல்லையா
1: ஒன்னும் ஐயோ பத்தாம்
0: படிக்க இல்லையா
1: பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணல கலைஞர் நீங்கள் ரெண்டு
0: கலைஞர்
1: கலைஞர் என்ன செய்கிறார் அங்க நெடுந்தி பக்கம் வந்திருந்தாலும் அந்த நேரத்தில் குதிரை ஒடிக்க பாஸ் பண்ணி வச்சிருக்கலாம் கலைஞர் ஒன்றுக்கும் வக்கு இல்லாத வரது
0: சிவாஜி குட்டி அண்டே குட்டி நீ பர்ற பாடினி உயிரோடு இருந்திருந்தா நீ நல்ல
1: அந்த நேரத்துக்கு அண்ணன் தண்ணி இல்லாம தான் நீ கடைசி நேரத்தில் கலைஞர் அது பெரிய சோகத்திலும் ஜோகம் கலைஞர் இவங்களுக்கு இல்லாம என்ன செய்யறது சரி கலைஞர் நாங்கள் அதை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு ஓடிடுவோம் கலைஞர் கலைஞர்
0: அப்ப அவற்ற வீடு கட்டி போல பெரிய மாடி கட்ட போறாங்க
1: அது வந்து அது ஒரு வணிக வளாகத்துக்கு இவையல் கொடுத்துட்டாங்க கலைஞர் அவங்க பெரிய மல்டிபிளக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒன்று கட்ட
0: போறாங்க
1: அவ்வளவு கட்டத்துவங்க
0: ஒரு மகள்
1: இருக்கிறார் ஜோதியாவும்
0: கொண்டே பாதத்தை எல்லாம் பதிங்காம
1: இவியல் கலையாங்க கட்டி அந்த மூத்த மகள் பிறந்த சூர்யா கொஞ்சம் பிஸியா போயிட்டு கலைஞர் இஞ்சால அகரம் பவுண்டேஷன் தோங்கினது இஞ்சால நடிப்பு இஞ்சால தொழில்துறை அது இதண்டு கலைஞர் அவர் போய்கல புள்ளிய பார்க்க நேரம் இல்ல கலைஞர் முதல் முதல் வாங்கின வீட்டு கலைஞர் என்ன செய்யறா மகள காலத்தான் முன்னுக்கு
0: பாதம்
1: அவள் வந்த அப்புறம் சூர்யா வேறது அது இன்றைக்கு கடைசி இப்ப கருப்பண்ட வடம் கோடிக்கணக்கில்
0: சொல்றேன் சூர்யா
1: சிரஞ்சீவி ராம்தர்ண கொண்ட மாதிரி கலைஞர் இப்படி வாரிசு அரசியல் செய்த அரசியல் செய்த வாரிசு சினிமா கலைஞர் அவியல் மாதிரி நடிக்கிறான் வந்து ஒருத்தர் நடுவடையிலேயே சத்யராஜ் கூட ஜீவராஜா கொண்டாந்து எடுபட இல்லையே கலைஞர் அது மாதிரிதான் நீ அப்புறம் போலயே நடிக்க போறியான்னு கேட்டாப்புல கலைஞர் அன்றையில இருந்து இவர் தவ பண்ற படங்கள்
0: பாக்குறேன்
1: இப்ப அவன்
0: கமலஹாசன் ரஜினி பிறகு எங்கட
1: என்ன கதை இருக்கோ ஒரு அந்த இன்ட்ரெஸ்டா அந்த நேரத்துல வார கதைக்கு நடிக்க இப்ப பெரிய லெவலுக்கு இது எல்லாம் அது இதுன்னு சொல்லி
0: எல்லாம்
1: அதெல்லாம் முடிஞ்சு
0: கலைஞர் அப்பா நான் அப்பான் ரூட்ல பாக்க அப்பான் படம் ஒன்று பார்க்க கூடாது
1: என்ன ஆயிரம் இல்ல கலைஞர்
0: பாட்டு வருது ஆயிரம் நல்லா விடுறான்டா சினிமா அவன் நல்லா விடுறான் வடிவேல் படிக்க முடியாது
1: வடிவேல் படிக்கும் தான் கலைஞர் அது இந்த படம் அவர் ரெண்டாவதா மூன்றாவது பாலா வந்து கலைஞர் சும்மா ஒரு நைசா நடிச்சவரை வந்து கலைஞர் பாலா தானே கலைஞர் இதா எடுத்த கலைஞர் பிதாமகன் இல்ல நடிப்பு பிச்சு வாங்கல் தானே கலைஞர் சூர்யா அவர் சிம்ரானோட கலைஞர் நீங்களும் கிடைக்கிட இல்லாதையும் நசுக்கிடாம வச்சுக்கொண்டு எடுத்து விடுவோம்
0: எனக்கு ஆயிரம் காலம் செத்து போச்சு விஜயகாந்த்
1: விஜயகாந்த்
0: ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தது மற்றது மக்களுக்கு சாப்பாடு கொடுத்து பெருமைப்படுத்தினது எல்லாரும்
1: நடந்த கலைஞர்
0: ராதிகா விடாப்பா கலிகாலம் கட்டுற அளவுக்கு ரெண்டு பேருக்கும் நல்ல
1: காலத்துல கலைஞர் அது உண்மை கதை கலைஞர் ராதிகா
0: கோடியே குடுத்துட்டாவா
1: சீதனமா இல்ல அந்த நேரம் விஜயகாந்த் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் இவாட்டான் காசு வாங்கின கலைஞர்
0: 24 படத்துக்கிட்ட
1: 24 படத்துல ஜோடி சேர்ந்து நடிச்ச அணை கலைஞர் ஆனா ரெண்டு பேரும் ஒரு சினிமா துறையில நல்ல ஜோடியா தானே ராதிகாவா இருந்த கலைஞர் இன்ன பிரச்சனை கலைஞர் வந்து ராதாரவியோட கொடுவல் வந்து இவர்
0: ராதாரவி அடிக்க போனாடாப்பா என்ற தங்கச்சியோட சோட்ட விடாத கட்டு
1: கட்டண்டு அது என்ன
0: ராவுத்தரி இப்ராஹிம்
1: அவன் சொல்லி போட்டார் இந்த சினிமா நடிகர் எல்லாம் ஐயோ கடவுளே நீ பாயத்திறந்தே சொல்லாத வந்து நீ கல்யாணம் கட்ட போறியா
0: நிக்கிறியான்னு ராமர் மாதிரி இருந்துருக்கு
1: ராமர் மாதிரி அவர் ஐயோ கலைஞர் அவட்ட கதையெல்லாம் போற பக்கத்தான் கலைஞர் அதெல்லாம் கன பிரச்சனை இருக்கு கலைஞர் அதுகள் எல்லாம்
0: விஜயம்
1: அப்ப தெரியாம போயிட்டு கலைஞர் இல்லையா இப்ப மாத்திரமாதிரி மாத்தி போடுவாங்களே கமலஹாசன் அபூர்வ சௌரர் இந்த மாதிரி கலைஞர் கணக்க விளையாட்டு கலைஞர் கட்டி போட்டு கலைஞர்
0: என்ன
1: செய்யறது ஆனா ஒரு சாத்திரி சொன்ன நம்பி தானே 2000 ஆண்டு சந்தோஷமா பிரிக்கிறேன் பிரிஞ்சவையில
0: சாத்திரி சொன்ன
1: என்னன்னா உங்கள்கிட்ட பிரிவு வருமானு
0: இன்றைக்கும்
1: நளினி கடவுள் நம்பிக்கையோட அந்திரிகிறா கலைஞர் இன்றைக்கும் அன்றைக்கு நேற்று முந்தின நாள் யூடியூபில் ஒரு போட்டி கொடுத்துருக்கா செல்வ சென்னதிக்கு போனேன் செல்வர் சென்னதிக்க பற்றி கலைஞர் இனி இல்லையா உழுவு புழுகிறா கலைஞர் ஐயோ கடவுளே அண்ணக்கு அது செல்வம் கொளிக்கும் சென்னதி செல்வ சென்னதி கலைஞர்
0: அவன்
1: பரிசுக்கு வந்து கலைஞர் இருந்தா
0: நீங்க படம் நடிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும்
1: போய் இப்ப அவ ஹிந்தியில ஒரு படம் நடிக்க கலைஞர், சீதாக்கு நடிக்கிற கலைஞர், ராவணன் படம், ராவணா படம் கலைஞர், சீதாக்கு நடிக்க கலைஞர், அங்க எல்லாரும் இப்ப எதிர்ப்பு தெரிவிக்க துவங்கிட்டாங்க கலைஞர், இவா வடிவில்ல சுருள் தலையாது இதான கலைஞர், ஆனா இவான நடிப்பு படம் வந்த அப்புறம் பாருங்க ஒலி போட்டு டைரக்டர் நல்ல இதா இருக்கிறாங்க, 3000 கோடியில இல்ல எடுக்கிறாங்களாம் படங்கள், 3000 கோடியில எடுக்கிறனா கலைஞர் கொஞ்சம் கொஞ்சம் காதா கலைஞர் கொட்டி எடுப்பாங்க,
0: நடிக்கிறாங்க
1: அனுமானுக்கா போட்டுப்பாங்க கலைஞர்
0: சரித்திரங்கள்
1: எக்கச்சக்கம் கலைஞர் எக்கச்சக்கமா கதைக்க வேண்டி கிடந்த நச்சு கொண்டு ஒவ்வொரு சைக்கிள் உடக்க உடக்க அவளை பற்றி கேட்கணும் இவனை பற்றி கேட்கணும் வந்த
0: கலைஞர்னாடா
1: இயக்குனர் சுசீந்திரன் அவன் தானே கலைஞர் அண்டைக்கு
0: இல்ல
1: கலைஞர் அவர் என்ன சொன்னார் கலைஞர்
0: ஐயாயிரம் ரூபாய்க்கு
1: அஞ்சு ஐம்பது கோடியில விஜய வச்சு படம் எடுக்கிற பெருசு இல்ல ஒரு கோடியில எடுத்து நூறு கோடிக்கு படம் ஓடணும் கலைஞர் அது அப்படியான ஒரு கதையை தான் தயாரிக்கணும் அப்படியான ஒரு இதை தான் செய்வன் சொல்லியிருக்கிறார் கலைஞர் இப்ப ஒரு கோடியில படம் எடுக்கிற எல்லாம் சரி வரா கலைஞர் குறைஞ்சது பத்து கோடிக்கு தானே வேணும் கலைஞர் ஏன் அந்த இந்த கமலஹாசன் தயாரிக்கிற அந்த சேவன் படமும் கலைஞர் பழங்கால படமா தான் அதை விட கலைஞர் எங்கடா பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் அப்படிங்கிறது எல்லாம் போகுதுல கலைஞர் அந்த பரம்பரைக்குள்ள வாராதான் கலைஞர் செய்வனுக்கு பரம்பரை அப்புறம் செய்வன் தானே வருது கலைஞர்
0: மாயான் மருகன் சேயன் ஈசன் மகனேண்டு எனக்கு வந்து செய்யணும்டா முருகனை
1: தான்
0: கதையைத்தான் இப்ப சிவாத்திய
1: நடிக்கிறார்
0: முருகனுக்கு அப்ப முருக புராண கதை
1: இல்ல புராண கதை இல்ல பரம்பரை பரம்பரை
0: கதை
1: ஃபேமிலி ஃபேமிலி அந்த காலத்துல இப்படி வந்த கதை கலைஞர்
0: அப்ப 500 கோடி 600 கோடி நான் செய்ய மாட்டேன் நான் 10 கோடியில 100 கோடி சம்பாதிச்சு கொடுப்பேன்
1: 1 கோடியில 100 கோடி சம்பாதிக்கிற படம் எடுப்பேன் சுசீந்திரன் டைரக்டர் என்ன செய்யறேன்டா கலைஞர் கஷ்டங்கள் கலைஞர் விதைச்சினா உடம்பு எடுக்க ஆக்கள் இல்ல கலைஞர்
0: இயற்கை என்ற படத்தில் ஒரு ராதிகா இருந்தோம் தெரியுமா
1: இயற்கையில ராதிகா தானே கலைஞர் இந்த
0: குமாரசாமி
1: முதலமைச்சர் குமாரசாமி போய்
0: முதலமைச்சர் குமாரசாமியடாப்பா அவளை ரெண்டாந்தர
1: குமாரசாமி
0: தகப்பனும் ஒரு கன்னட முதலமைச்சரா
1: இருந்தவர்
0: ஜனதா கட்சிக்கு அந்த மாதிரி சப்போர்ட்
1: பண்ணிக்கிட்டு
0: இருந்தவர்
1: இருக்குல்ல
0: அவன் முதலமைச்சரா இருந்தா அவள் டிவி
1: சேனல்
0: அவள்கிட்ட இப்ப 1 கோடி 34 கோடி
1: இல்ல கலைஞர் 134 கோடி கலைஞர் நீங்கள்
0: ஒரு
1: கோடி ஒரு கோடி என்ன கலைஞர் நீங்கள் என்ன இந்தியா முதலமைச்சர் நிதியமைச்சர் இல்ல நீங்கள் இந்தியா நிதியமைச்சர் மாதிரி புலவுளையாக்கணும் சொல்றீங்க கலைஞர்
0: நிதியமைச்சர்
1: தமிழ்நாட்டு நிதியமைச்சர் கலைஞர் இப்படி தான் கலைஞர் ஒரு இல்ல நாளை தகவத்த கதை கோடிக்கு சொந்த நாங்கள் வீட்டிலே வச்சுக்கிறோம்
0: ஒரு கல்யாணம் கட்டி அவன் உடையில சுத்து
1: போனான் சொல்ல போறீங்க கலைஞர் நீங்கள் ஏதோ அங்க அலைஞ்சால திரும்பி பாக்குறீங்க அலுவலக குடுத்துட்டீங்களோ கலைஞர் வந்து நிக்கணும் ஏரியல கலைஞர் நீங்கள் வேறு எங்கேயோ பார்த்து கொண்டு நிக்கிறீங்க கலைஞர் கலைஞர் இங்க அவருக்கு திரும்பி பாருங்க நீங்க ஓடுற சைக்கிள்
0: தான் விஜயகாந்தடாப்பா பொட்டி சாப்பாடு கொண்டு வீட்டை கொண்டே எல்லாரும்
1: குடுக்கறோம் சாப்பாடு
0: செய்த வேலை உனக்கு தெரியும்
1: ஐயோ கலைஞர் அதுதான் நீங்க அங்கால திரும்பி திரும்பி சாப்பாட்டை பாக்க நான் நினைச்சுனா
0: தின்னடா சம்பல் என்று சொல்லியோடா ரெத்த உரைய
1: குடுக்கா ஐயோ அம்பியா அவ ஒரு இது அரைய கலைஞர்
0: அவ செய்யல
1: அவ செய்யலன்னா இது பீட்ரூட் வர இருந்தா சாப்பிடணும் சொல்லி போட்டு இதெல்லாம் என்ன ரத்தத்தை இதை வச்ச கலைஞர் உண்மையா தான் கலைஞர் எல்லாருக்கும் கிடைக்கா கலைஞர் ஆறாவது ஆறு அடிக்கிற ஆனா அங்க தெரியல கலைஞர் அதை எடுத்துதானே வர செய்தோம் உங்கள் கலைஞர் அண்டாலும் கலைஞர்
0: ஆடுகள் என்ற ரத்தமடாபா அந்த அளவுக்கு வரமடாபா ஒரு சட்டியும்
1: அப்படித்தான் கலைஞர் அது உறைஞ்சு போயிருக்கு கலைஞர் அப்படித்தான் ஞாபகமா இருக்கு கலைஞர் அப்பா அம்பா வருதமா போச்சு கலைஞர் இதுகளெல்லாம் டேஸ்ட் பண்ணி கலைஞர் நாங்க இங்க இருக்கோம் போயிருக்கோம் ஒரு ஆடு ஒன்று அடிக்கத்தான் இருக்கு கலைஞர் அங்க அடிக்க விடுறாங்களோ வரியா கலைஞர்
0: இப்ப இருக்கல
1: பாம்பு தின்ற ஊருக்கு போனா கலைஞர் நடத்துண்ட எனக்கு மாறி கலைஞர் நாட்டுக்கு
0: பீட்ரூட் பொரியல் வடையா சாப்பிடும் தண்ணி அடிச்சு போட்டுதான்
1: சொல்லிவிட்டாங்க
0: வழக்கையும்
1: போட்டு கலைஞர் அவையில் உண்டாச்சு தின்ன கலைஞர் ஒரு வீட்டுல இருந்தாண்டே நீ என்ன கோபப்படுற கலைஞர் இப்படித்தான் கலைஞர்
0: அதாயோ
1: என்ன செய்யற கலைஞர் காலங்கள் கலைஞர்
0: தருவேன்
1: சொல்லி விட்டு கலைஞர்
0: நான் என்ன பிளான் பண்ணி பாப்பேன் சம்பந்தம் சிம்மன் சம்பந்தம்
1: நம்ம தலை குழம்பு கலைஞர் வேற என்ன பிரச்சனையை கொண்டு வந்துடும் கலைஞர் பொலிக்கிடுங்க.

0: அப்படின்னா விளம்பரங்கள் நான் இந்த சுவிஸ்ல அந்த கிரண்டம் காசு குறைக்கிறதுக்கு வழி இருக்குதா? அதோட எங்க சொந்தக்காரரும் ஊர்ல இருந்து வரையினோம் அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும் செய்யலுமா?
1: இல்லையே, நீங்கள் ஒன்றுக்கு ஜோசியாங்க, உங்களோட கிரங்கன் இது வந்து குறைஞ்ச காசோட எல்லா செலவையோடு நாங்கள் செய்தாரோம். ஒற்று பிரச்சனையும் இல்லாம அத்தனை வசதியும் இருக்கிறதா நாங்கள் செய்தாரோம். இதை விட நாங்கள் எல்லா பேங்கோடும் சுவிஸ்ல இருக்கிற டொப் பேங்கோட எல்லாம் நேரடி தொடர்பு இருக்கிறோம். அதனால எல்லா விதமான லோனும், இப்ப வீட்டு லோன் எடுக்கணுமா இல்ல நிறுவனத்துக்கு லோன் எடுக்கணுமா, எல்லா லோனும் குயிக்கா எல்லாம் ப்ரொப்பா செய்து தருவோம். ஒன்றுக்கு நீங்க யோசிக்காங்க.
2: நானும் வந்த நான் ஒரு கடையன் எடுத்திருக்கிறேன், அதுக்கு கடன் எடுக்கலாமோ?
1: கடையை எடுக்கிறானே, அதெல்லாம் சிம்பிள் வேலை என்ன?
2: வீட்டை பொறுப்பு வச்சிருக்கலாம்,
1: அதுதான் வீடு இருக்குதானே, வீட்டை பொறுப்பு வச்சு உடனடியாக எடுத்துடலாம். ஓட்டு கிழமையில எல்லாம் அந்த மாதிரி முடிச்சதெல்லாம் ஒன்னும் ஜோசியாத. இப்ப அந்த பிள்ளை சொன்ன கேட்டு நீங்கள் தானே?
2: இல்ல, கணக்க சுத்தமாதிகள் இருக்கேன், உங்களுடைய என்ன வரையும் ஒழுங்கோ?
1: இங்கே நாங்கள் எல்லாம் நேரடியா பதிவு செய்யப்பட்ட ஆக்கள்,

0: வியாபார நிலையங்களை மறுசீரமைக்க வேண்டுமா? தற்போது சுவிஸில் மருத்துவ காப்புறுதி கட்டணம் அதிகரித்துள்ளது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சுவிஸ் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த நிறுவனத்தினர் உங்களுக்கு பொருத்தமான சகல காப்பீடுகளும் உள்ளடங்கிய மலிவான அத்துடன் தரமான மருத்துவ காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் வழங்க காத்திருக்கிறார்கள். போலி முகவர்களை நம்பி நீங்கள் ஏமாறாதீர்கள். வாகன காப்புறுதி 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து உங்களுக்கு தரப்படும். ஆள் காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி உட்பட அனைத்து காப்புறுதிகளும் மிக தெளிவான விளக்கத்துடன் செய்து கொள்ள நீங்கள் நாட வேண்டிய நிறுவனம்
1: VTS Finance GmbH.
2: இலக்கம் 5, கார்டன் ஸ்டட் ஸ்ட்ராஸ், 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 0331971750. கைத்தொலைபேசி இலக்கம் 0778920 58 58.
1: சுவிஸிலே VTS Finance GmbH.
3: பரிச லாட்சபலில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிடேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனைகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரூ கை, பாரிஸ், 10 லாட் ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷரி 0951151582 3 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லாட் ஷாப்பலில் ஷரிமஹால்.

0: மலையே இனி தொடர்ந்து வர இருப்பது.
1: அன்பிற்கினிய உறவுகளே, என்னுடைய அற்புதமான டிஆர்டி வானொலியின் இதயம் தொட்ட இனிய உறவுகளே, என் அன்பு தமிழ் சொந்தங்களே, சங்கமம் சிந்தையில் நேர்மறை எண்ணங்களை வகுத்து தொகுத்து பகுத்து பண்படுத்தி ஒரு நெறியான நேர்மையான வாழ்வியலை மேற்கொள்ளுதல் என்பது முள்மேலிட்ட சேலையை கிழிக்காமல் எடுப்பதற்கு சமம். இந்த கலியுகத்தில் அந்த பயண போராட்டத்தில் எத்தனை இடர்கள் துயரங்கள் துன்பங்கள் அடுக்கடுக்காக வந்து நம்மை அல்லலுக்கும் இன்னலுக்கும் ஆட்படுத்தினாலும் அதிலிருந்து மீண்டு நம்முடைய இலக்கை நோக்கி பயணிக்கும் போது அந்த இலக்கை அடையும் போது ஏற்படும் அந்த ஆசுவாசம் உண்மையின் விசுவாசமாக மாறுகிறது, சத்தியமாக மாறுகிறது. காந்தியின் சத்திய சோதனையைப் போல, புத்தரின் புன்னகையைப் போல, ராமகிருஷ்ணரின் தவத்தைப் போல நம்முடைய வாழ்வையும் மாற்றி அமைக்கிறது. மாற்றம் ஒன்றே இங்கு மாறாதது. முயற்சிப்போம். ஒவ்வொரு ஆதவ உதயத்திலும் முடிவிலும் நமக்கு நாமே எத்தனை பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அதை மீண்டு வருவதற்கான வழிவகையை ஆராய்ந்து வள்ளுவன் வழியில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொண்டால் இடரினும்

தொடரினும் எனது நோய் எனதொரு நோய் தொடரினும் உனது கடல் தொழுதழுவேன். உற்ற துணையாக இறை சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு அந்த இறை என்ற அந்த நம்பிக்கையை ஆதாரமாக்கி நம்முடைய வாழ்வியலை தொடரும் பொழுது எல்லாவிதமான இன்னல்களிலிருந்தும் நாம் விடுபடுகின்றோம். நம்மை நாமே மாற்றிக்கொள்ள ஒரு முன்னுதாரணமான ஒரு முயற்சி. இந்த முயற்சியில் பயணிப்போம், முன்னேறுவோம். அன்பு உறவுகளே, அன்பு சொந்தங்களே, அழகான முகம் வயதாகி போகலாம், கட்டுக்கோப்பான உடல் இழைக்கப்படலாம், வைத்திருக்கும் வசதிகள் கூட காணாமல் போய்விடலாம். ஆனால் மனதால் அழகானவர்கள் மரணம் வரை சிறந்தவர்கள். பிடித்ததை அடிக்கடி நினைத்து பாருங்கள், மகிழ்ச்சி கிடைக்கும். வெறுப்பதை மறக்க முயலுங்கள், நிம்மதி கிடைக்கும். போலியான பேச்சின் மூலம் நல்லவர் என்ற பெயரை அடைவதை காட்டிலும் வெளிப்படையான பேச்சின் மூலம் நீங்கள் கெட்டவர் என்ற பெயர் சூட்டப்பட்டாலும் அது உத்தம செயலே ஆகும். பொறுமை ஒரு கசப்பான செடிதான், ஆனால் அது தரும் பழம் இனிப்பானதாகும். துன்பங்களை தீர்க்கும் திறனுடையவரை அறிஞர், சிந்தனையாளர், தெய்வீக வழிகாட்டி போன்றவரை அடையாளம் காணுங்கள். அவரின் வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள். அவருக்கு தேவையான உதவிகளை செய்து அவருடன் நெருங்கி பழகுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பாகவும் சரியான வழிகாட்டியாகவும் இருப்பார். வாழ்க்கையிலும் சரி, வண்டியிலும் சரி, எப்போதும் நிதானமாக போங்க. ஏன் தெரியுமா? நம் அவசரத்தை விட விதி எப்போ என்ன திருப்பம் காட்டும்னு யாராலும் சொல்ல முடியாது. அதனால் வேகமாக போய் ஆபத்தை தேடுறதை விட மெதுவாக போய் நிம்மதியாக சேர்றதுதான் நல்லது. காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி வாழ்க்கை அழகாகும். மனதில் மகிழ்ச்சியும் முகத்தில் புன்னகையும் என்றும் நிலைத்திருக்கட்டும். பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. நம் வாழ்நாள் முழுவதும் யாருக்காக ஓடுகிறோம்? என்ன, எல்லாம் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான். இதுதான் நம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு நடுத்தர வர்க்க தந்தையின் தாரக மந்திரம். தன் வியர்வையை இரத்தமாக சிந்தி, தன் ஆசைகளை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு தன் நிகழ்காலத்தை தொலைக்கும் எத்தனையோ மாபெரும் மனிதர்கள் இங்கே வாழ்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தியாக வாழ்க்கையின் முடிவு ஒரு முதியோர் இல்லத்தில் இருட்டு அறையில் யாருமற்ற அனாதையாக முடியும் என்றால் அந்த நீண்ட பயணத்திற்கு உண்மையிலேயே என்னதான் அர்த்தம்? ஹரியானா மாநிலம் சோனிபட்டில் நடந்த சிவசரண் குப்தா என்ற 74 வயது முதியவரின் மரணம் ஒவ்வொரு மனிதனையும் இந்த கேள்வியை கேட்டு உலுக்க வைக்கிறது. சிவசரண் குப்தா ஒரு சாதாரண துணி வியாபாரி. அவருக்கும் அவர் மனைவிக்கும் 3 பெண் குழந்தைகள். அன்றாட வாழ்க்கையை ஓட்டுவதே பெரும் போராட்டமாக இருக்கும் ஒரு நடுத்தர குடும்பம். ஆனாலும் சிவசரண் குப்தா தன் பிள்ளைகளை கல்வியிலும் எதிர்காலத்திலும் எந்த குறையும் வைக்கவில்லை. மனைவியுடன் சேர்ந்து 3 மகள்களையும் நன்றாக படிக்க வைத்தார். அவர்களை தன் சொந்த காலில் நிற்கும் அளவுக்கு சுயமாக வளர்த்தார். அவருடைய கஷ்டத்திற்கு பலனும் கிடைத்தது. 2 மகள்கள் பள்ளிக்கூட ஆசிரியர்களாக உயர்ந்தார்கள். 3 பேருக்கும் நல்லபடியாக திருமணம் முடித்து நேபாளம், உத்தரப்பிரதேசம், மும்பை என இந்தியாவின் வெவ்வேறு பகுதியில் வசதியாக செட்டில் ஆகிவிட்டார்கள். தன் கடமை முடிந்தது என அந்த தந்தை பெருமூச்சு விட்டிருப்பார். ஆனால் காலம் அவருக்கு வைத்திருந்த பரீட்சை வேறு. உயிரை விடவும் வலியை தந்த தனிமை, மனைவியின் அகால மரணம் சிவசரண் குப்தாவை தனிமையில் தள்ளியது. மனைவியும் இல்லை, மகள்களும் அவரவர் குடும்பத்தோடு சென்று விட்டார்கள். வேறு வழியின்றி சோனிப்பட்டில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்தில் தன் மீதி நாட்களை கழிக்க சென்றார். அந்த முதியவர் இல்லத்தில் அவருக்கு ஒரே துணை அவருடைய பழைய மாடல் மொபைல் போன் மட்டும்தான். தன் இரத்தத்தின் இரத்தமான அந்த 3 மகள்களின் குரலை எப்போதாவது கேட்டுவிட மாட்டோமா என்ற ஏக்கத்தில் அந்த தொலைபேசியை ஒரு பொக்கிசம் போல பாதுகாத்து வந்தார்.
ஒவ்வொரு முறை அந்த போன் ஒலிக்கும் போதும் தன் மகள்கள் கூப்பிடுகிறாள் என்று அந்த தள்ளாடும் வயதில் அவர் இதயம் எவ்வளவு துடித்திருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். மரணத்தை விட கொடிய பிள்ளைகளின் மௌனம். சுமார் 20 நாட்களுக்கு முன்பு சிவச்சரண் குத்தாளின் உடல்நிலை மிகவும் மோசமடைய தொடங்கியது. முதியோர் இல்லத்தின் மேலாளர் உடனடியாக 3 மகள்களையும் தொடர்பு கொண்டு, உங்கள் அப்பாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது, வந்து பார்த்துவிட்டு போங்கள் என்று தகவல் தெரிவித்தார். ஆனால் ஆச்சரியம் அதிர்ச்சி என்னவென்றால், ஒரு மகள் கூட தன் தந்தையை பார்க்க வரவில்லை. அது மட்டுமா, தந்தை மரணப்படுக்கையில் இருக்கிறார் என்ற செய்தி தெரிந்தும் மகள்கள் அவர் போன் செய்வதை எடுக்காமல் தவித்திருக்கிறார்கள். தன் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருக்கும் அந்த வழியிலும் அந்த தகப்பன் தன் பிள்ளைகளிடம் ஒரு வார்த்தை பேச துடித்திருப்பார். அந்த போன் திரையை வெறித்து பார்த்து கொண்டே, ஒரு முறையாவது என் பிள்ளைங்க என்கிட்ட பேச மாட்டாங்களா என்று ஏங்கி இருப்பார். ஆனால் அந்த பிள்ளைகளின் மனது கல்லாகி போயிருந்தது. ஆன்லைனில் வந்த 5100 ரூபாய் வீடியோ கால் இறுதி சடங்கும் நேற்று இந்த துயர சம்பவம் நடந்தது. சிவச்சரண் குப்தாவின் உயிர் யாருடைய அரவணைப்புமின்றி அந்த முதியோர் இல்லத்திலேயே பிரிந்தது. உடனே நிர்வாகம் மீண்டும் மகள்களை தொடர்பு கொண்டு, உங்கள் தந்தை இறந்துவிட்டார், நீங்கள் வருமுறை நாங்கள் உடலை வைத்திருக்கிறோம், வந்து இறுதி சடங்குகளை செய்யுங்கள் என்று கூறியது. ஆனால் எந்த ஒரு மகளும் வருவதற்கு சம்மதிக்கவில்லை. எங்களால் வர முடியாது என்று மிகச் சாதாரணமாக கூறிவிட்டார்கள். அதன் பின் நடந்த விஷயம்தான் மனிதநேயத்தின் முகத்தில் ஓங்கி அறையும் உச்சக்கட்ட கொடுமை. மூத்த மகள் தன் தந்தையின் இறுதி சடங்கு செலவுக்காக முதியோர் இல்லத்திற்கு வங்கிக் கணக்கிற்கு கூகுள் பே மூலமாக 5100 ரூபாயை அனுப்பி வைத்தார். பணத்தை அனுப்பிவிட்டு அவர் சொன்ன வார்த்தை, இறுதி சடங்கை வாட்ஸ்அப் வீடியோ காலில் காட்டுங்கள் என்பதுதான். தம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய ஒரு தகப்பனின் கடைசி பயணத்தை ஒரு சினிமா படம் போல வீடியோ காலில் பார்க்கும் அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. ஆனால் மனிதநேயம் செத்து நாசமாகிவிட்டது. அஸ்திக்கு கூட நேரமில்லை. இதோடு அந்த பிள்ளைகளின் கொடூரம் முடியவில்லை. முதலில் முதியோர் இல்ல நிர்வாகிகளிடம், அப்பாவின் அஸ்தியை பத்திரமாக வையுங்கள், நாங்கள் வந்து வாங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் சில மணி நேரங்களிலேயே மீண்டும் தொடர்பு கொண்டு, எங்களுக்கு வந்து அஸ்தியை வாங்க நேரமில்லை, நீங்களே அதை கங்கை ஆற்றில் கரைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? இந்த செய்தியை படிக்கும் போது நெஞ்சம் பகீர் என்கிறது. பிள்ளைகளாக தன் வாழ்க்கைக்காக உருக்கி வெளியாக வாழ்ந்த ஒரு தகப்பனுக்கு கிடைத்த இறுதி மரியாதை இதுதான். பணம், சொத்து, வேலை, வெளிநாடு, வசதியான வாழ்க்கை என எல்லாமே இருந்து என்ன பயன்? ஈவு இரக்கம் என்ற ஒன்று மனிதனுக்கு இல்லை என்றால் அந்த படிப்பும் அந்த பதவிக்கும் என்ன மரியாதை இருக்கிறது? தாங்கள் பிஸியாக இருக்கிறோம், நேரமில்லை என்று சொல்லும் இந்த தலைமுறையினருக்கு ஒன்று புரியவில்லை. இன்று நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கொடுக்கும் அதே தனிமையும் வீடியோ கால் இறுதி சடங்கும் நாளை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளால் திருப்பி தரப்படலாம். இது சமூகத்திற்கான ஒரு எச்சரிக்கை மணி. உங்கள் பெற்றோர்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது உங்கள் பணத்தையோ உங்கள் சொத்தையோ அல்ல, உங்கள் நேரத்தை, உங்களின் அன்பை, உங்களின் அரவணைப்பை. அவர்கள் உயிருடன் இருக்கும் போது ஒரு வார்த்தையை அன்பாக பேசுங்கள். அவர்கள் நோய்வாய்ப்படும் போது அருகில் இருந்து கைபிடித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். சிவச்சரண் குப்தாவின் மரணம் ஒரு தனிப்பட்ட குடும்பத்தின் சோகம் அல்ல, இது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் வீழ்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு நிலை எந்த ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் வரக்கூடாது. முதியோர் இல்லங்களில் காத்திருக்கும் ஒவ்வொரு விழிகளுக்கு பின்னாலும் இப்படிப்பட்ட ஒரு சிவச்சரண் குப்தா ஏங்கிக் கொண்டிருக்கலாம். நேரம் இருக்கும் போதே அன்பை பகிர்வோம். உயிருள்ள வரை பெற்றோரை மதிப்போம். நண்பர்களின் பற்றாக்குறை, இதை பற்றி யோசிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இன்று உலகத்தை அச்சுறுத்தும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று நண்பர்களின் பற்றாக்குறை. நம்புவது கடினமாக இருந்தாலும் இது உண்மை. திருமண வாழ்க்கையில் நண்பர்கள் பிளாக்லிஸ்ட் நிறைய உண்டு. புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. 1960 ஒரு நபருக்கு சராசரியாக 100 நெருங்கிய நண்பர்கள் இருந்தார்கள். 1990 அந்த எண்ணிக்கை 50 குறைந்தது. 2020 அது 10 வந்துவிட்டது. இப்போது ஒரு உண்மையான நண்பர் கிடைப்பதே கஷ்டமாகிவிட்டது. சமீபத்திய ஆய்வின்படி
நம் நாட்டில் 12% பேருக்கு மனமிட்டு பேச ஒரு நண்பர் கூட இல்லையாம் ஒரு காலத்தில். நாளைக்கு குறைந்தது 1 மணி நேரம் நண்பர்களுடன் பேசி செலவிட்டோம். இப்போது அது 35 நிமிடங்களாக சுருங்கிவிட்டது. ஸ்கிரீனுக்கு முன்னால் செலவிடும் நேரம் அதிகமானது. மனமிட்டு பேச ஆட்கள் குறைந்து விட்டார்கள். நட்பு சிக்கொட்டு வாழ்க்கையான இன்சூரன்ஸ், நல்ல நண்பர்கள் உண்மையிலேயே லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி. ஏனென்றால் ஆரோக்கியத்திற்கு நல்லது நண்பர்கள் இல்லாத தனிமை. நாள் ஒன்றுக்கு 20 சிகரெட் குடிப்பதற்கு சமம் என்று ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. மன அழுத்தம், மனசோர்வு அவர்களை ஆட்கொள்கிறது. இதயத்திற்கு உறுதி நல்ல நண்பர்கள் இருப்பவர்களுக்கு இரத்த அழுத்தம், இதய நோய்கள் வரும் வாய்ப்பு மிக குறைவு. நண்பர்களுடன் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். சேர்ந்து உடற்பயிற்சி செய்வது, விளையாடுவது, புதிய விஷயங்களை ஆரம்பிப்பது எளிதாகிறது. அவர்களின் துணை நம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. நட்பு என்பது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அல்ல. நட்பு தானாக உருவாகாது, அதற்கு நேரம் என்ற மிகப்பெரிய முதலீடு தேவை. உளவியலாளர்களின் கணக்குப்படி ஒரு நண்பருடன் குறைந்தபட்சம் பழக்கமாக 40 மணி நேரம் சேர்ந்து இருக்க வேண்டும். அது ஒருவித நட்பாக மாற 90 மணி நேரம் தேவை. உயிர் நண்பர் என்ற நிலைக்கு வர இன்னும் 40 மணி நேரம் தேவை. மொத்தம் சுமார் 170 மணி நேரம். இந்த ஒட்ட வாழ்க்கையில் நம்மிடம் அவ்வளவு நேரம் இருக்கிறதா? ஒருமுறை நல்ல நட்பு உருவான பிறகு அதை தக்க வைக்கும் தினம் கொஞ்ச நேரம் ஒதுக்க வேண்டும். செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது போல நட்புக்கும் பேச்சு என்ற தண்ணீர் தேவை. இது நட்பா? ஒருமுறை யோசிங்கள். ஆபீஸ் நட்புகள் நாம் நட்பு என்று நினைப்பது பெரும்பாலும் தேவைக்காக மேலோட்டமான வாழ்த்துக்களே. சோசியல் மீடியா நட்புகள், பேஸ்புக்கில் 5000 நண்பர்கள், வாட்ஸ்அப்பில் 100 குரூப்புகள் இருந்தாலும் கஷ்டத்தில் உதவ ஒருவர்கள் இருக்க மாட்டார்கள். இவை பெரும்பாலும் பொழுதுபோக்கு பேச்சுக்களே. பார் ரெஸ்டாரண்ட் நட்புகள், கிளாஸ் காலியாகும் வரை உள்ள பேச்சுக்கள், சிரிப்புகள், போதை இறங்கினால் ஆள் காணாமல் போயிடுவர். அசல் பிரச்சனை எங்கே? நட்பின் பிணைப்புகள் என்று அறிந்து போகின்றன என்றால் காரணங்கள் நிறைய இருக்கின்றன. டெக்னாலஜி, நியூக்ளியர் குடும்பங்கள், பெட்டி நிறைந்த உலகம், போட்டி நிறைந்த உலகம். ஆனால் எல்லாவற்றையும் விட பெரிய காரணம் ஒன்று, நேரமில்லை நண்பா. பணம் சம்பாதிக்கும் இயந்திரங்களாக மாறிவிட்டோம். உறவுகளை தக்க வைப்பதை மறந்துவிட்டோம். இப்போது விழித்துக் கொள்ளுங்கள், நேரம் ஒதுக்குங்கள். நாளில் 15 நிமிடமாவது நண்பர்களுக்கு போன் செய்து பேசுங்கள். வாரத்தில் ஒருமுறையாவது சந்தியுங்கள். நட்பை வளர்ப்போம், நம்பிக்கையுடன் வாழ்வோம். என்றும் உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். நற்சிந்தனை, நல்லெண்ணங்கள் நம்மை வார்த்தெடுத்துக்கட்டும், வளர்த்தெடுக்கட்டும். அடுத்த சங்கமத்தில் சங்கமிப்போம் என் அன்பு உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது

0: இருந்தார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் போற காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க. போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
5: VT Superstore, Gala Gonesse Sasselil,
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesse.
5: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரட் த்ராச 3098 குவைனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழ் ஒலியில் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இந்திய செய்திக்கு பரிசில் ஆட்சிப்பலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி. காலியல கோணசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள். சுவிஸில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்வது இலங்கை செய்திகள். சர்வதேச ரீதியில் இந்தியா பற்றிய நேர்மறையான கருத்துக்களை கொண்ட நாடுகளின் வரிசையில் இலங்கை முதலிடத்தை பிடித்துள்ளதாக பியூ ஆராய்ச்சி மையம் நடத்திய புதிய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. உலகின் 36 நாடுகளில் 42,000 மேற்பட்ட மக்களிடம் இந்த ஆண்டின் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி உலகளவில் சராசரியாக 45% மக்கள் இந்தியா குறித்து நேர்மறையான எண்ணத்தையும் 41% மக்கள் எதிர்மறையான எண்ணத்தையும் கொண்டுள்ளனர். இலங்கையின் சாதகமான பதில் ஆய்வில் பங்கேற்ற இளைஞர்களில் 79% இந்தியா குறித்து மிகவும் சாதகமான கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். 11% மட்டுமே எதிர்மையான கருத்துக்களை கொண்டுள்ளனர். மேலும் 63% இளைஞர்கள் இந்தியாவை தங்களின் முக்கியமான நட்பு நாடாகவும் அடையாளம் கண்டுள்ளனர். கடந்த 2024 இலங்கையில் 65% இருந்த இந்த சாதகமான பார்வை தற்போது கணிசமாக அதிகரித்துள்ளது. மலேசியாவில் 58% எதிர்மறையான எண்ணத்தை கொண்டுள்ள போதிலும் ஜப்பான், தாய்லாந்து, சிங்கப்பூர், இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய ஆசிய நாடுகளில் இந்தியா குறித்து சாதகமான நிலையை நீடிக்கின்றது. அமெரிக்காவில் 45% இந்தியா குறித்து சாதகமான கருத்துக்களையும் 55% எதிர்மறையான கருத்துக்களையும் கொண்டுள்ளனர். 2023 51% இருந்த சாதகமான நிலை 2026 45% குறைந்துள்ளது. அங்குள்ள அரசியல் கட்சிகளில் ஜனநாயக கட்சியினரில் 50%, டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சியினரில் 42% இந்தியாவுக்கு சாதகமாக வாக்களித்துள்ளனர். துருக்கி, மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேம் ஆகிய பகுதிகளில் இந்தியாவுக்கான ஆதரவு முறையே 15% மற்றும் 18% குறைந்துள்ளதுடன் ஆஸ்திரேலியாவில் 55% எதிர்மறையான பார்வையை வெளிப்படுத்தியுள்ளனர். இருப்பினும் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் இந்தியா தொடர்ந்தும் பலமான ஆதரவை பெற்று வருவதாக அந்த ஆய்வறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நீதிமன்ற நடவடிக்கைகளை திறம்பட முன்னெடுப்பதற்கும் மக்களுக்கு ஏற்படும் சமய குறைப்பதற்கும் எடுக்கப்பட்டு வரும் தீர்மானங்கள் தொடர்பில் அரசாங்கத்துக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ எந்தவித விரக்தி நிலையும் இல்லை என அமைச்சர் நலிந்த கேதிச தெரிவித்துள்ளார். ஊடகர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். மக்கள் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் எந்த ஒரு நல்ல முடிவுக்கும் பல்வேறு தரப்பினிடமிருந்து எதிர்ப்புகள் எழுவது இயல்பானதாகும். பழமை வாய்ந்த எண்ணங்கள், தமக்கு ஏற்படும் தற்காலிக இழப்புகள், அரசியல் லாப நோக்கங்கள் அல்லது சரியான புரிதலின்மை போன்ற பல்வேறு காரணங்களால் சிலர் இவ்வாறான முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடும். 6-1 குறுக்கே புதிய பாலம் ஒன்று கட்டப்படும் போது அதுவரை அங்கு படகு ஓட்டி பிழைப்பு நடத்தி வருவதற்கு தற்காலிக பாதிப்பு ஏற்படுவது போன்ற சூழலே சமூக மாற்றங்களின் போது நிலவுகின்றது என அமைச்சர் உபமித்து கூறினார். எழும் எதிர்ப்புகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து அரசாங்கம் தொடர்ந்து கலந்தாலோசித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், அவற்றுக்கான சரியான தீர்வுகளையோ அல்லது மாற்று வழிகளையோ வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் அல்லது விமர்சனங்களை பொருட்படுத்தாது ஜனாதிபதி மக்கள் நலனுக்காகவே உறுதியான தீர்மானங்களை எடுத்து வருகின்றார். தேங்கி கிடக்கும் வழக்குகளில் இருந்து மக்களை விடுவித்து நீதிமன்ற நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும் நீதித்துறை மீதான நம்பிக்கையை அதிகரிப்பதுமே இதன் முதன்மை நோக்கமாகும் என அமைச்சர் நலிந்த கேதிச வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் மரண தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது குறித்து பரிசீலிப்பதற்கு முன்னர் நாட்டின் குற்றவியல் நீதித்துறையை வலுப்படுத்த வேண்டும் என சிரேஷ்ட சட்டத்தரணி தர்சன குறிப்பு வலியுறுத்தியுள்ளார். சமீப காலமாக நாட்டில் இடம்பெறும்
தீவிர குற்ற செயல்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டுமென்ற மக்கள் கோரிக்கைக்கு மத்தியில் மரண தண்டனை பற்றிய விவாதம் மீண்டும் மேலெழுந்துள்ள நிலைமையை சுட்டிக்காட்டி அவர் தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை என குறிப்பிட்டுள்ள அவர், தவறான சிறை தண்டனையை எதிர்காலத்தில் திருத்த முடியும் என்றும், ஆனால் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட பிறகு அதனை மீண்டும் மாற்றியமைக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே மரண தண்டனையை நடைமுறைப்படுத்துவது குறித்து சிந்திப்பதற்கு முன்னர் பின்வரும் சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் என அவர் முன்மொழிந்துள்ளார். கைதுகள் மற்றும் சோதனைகளின் போது காவல்துறையினருக்கு உடல் கமராக்களை கட்டாயமாக்குதல், வழக்கு விசாரணைகளில் கண்ணுற்ற சாட்சிகளை மட்டும் நம்பியிருக்காமல் மரபணு கைரேகை மற்றும் சடப்பொருட்களின் அறிவியல் சான்றுகளுக்கு முன்னுரிமை அளித்தல், வசதியற்ற குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு தகுதியான இலவச சட்ட உதவிகளை அரசாங்கம் உறுதி செய்தல், போதைப்பொருள் வழக்குகள் மற்றும் சாட்சியங்களை சோதித்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து சுயாதீன விசாரணைகளை மேற்கொள்வது, விசாரணை குறைபாடுகள் சோதிக்கப்பட்ட சாட்சியங்கள் அல்லது நீதித்துறை தவறுகள் காரணமாக ஒரு அப்பாவி தண்டிக்கப்படுவதை தடுக்கும் அளவுக்கு குற்றவியல் நீதித்துறை நம்பகமானதாக உள்ளதா என்பதை ஆராய்வதே தற்போதைய பிரதான தேவையாகும் என்றும், ஒரு மனிதனின் உயிர் பறிக்கப்பட்ட பிறகு அதை மீண்டும் மீட்டெடுக்க முடியாது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் மதுபானத்தால் ஏற்படும் பொருளியல் இழப்பு மதுவரி வருமானத்தை விடவும் அதிகமாகும் என மதுசார மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி, சுங்க திணைக்களம், சுகாதார அமைச்சு மற்றும் சர்வதேச நிறுவனங்களான மொவண்டி இன்டர்நேஷனல், ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம், உலக சுகாதார அமைப்பு ஆகியவை இணைந்து நடத்திய ஆய்வுகளின் அறிக்கை தரவுகளை மேற்கோள் காட்டி இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி இலங்கையில் கடந்த 2025 மதுபான பயன்பாட்டினால் ஏற்படும் சுகாதார மற்றும் பொருளாதார இழப்புகள் 335 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அளவில் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ள 73 திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை விரைவில் இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்த அவர், வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ள திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்களை இலங்கைக்கு அழைத்து வரும் நடவடிக்கைகள் தற்போது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்ட 73 பேர் உட்பட சுமார் 100 பேரை கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான சர்வதேச ஆதரவு தங்களது கிடைத்துள்ளதாக கூறிய காவல்துறை அதிபர், அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை சர்வதேச நாடுகள் மற்றும் வெளிநாட்டு தூதரகங்கள் பாராட்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். கனடா தூதுவருடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கல்கிசே கூலுதாகொட வீதியில் உள்ள வாகன பழுதுபார்க்கும் நிலையம் ஒன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த ஒருவர் கழுபோவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மலேகத்தில் உள்ள அனைத்து இந்து ஆலயங்களும் இந்து கலாச்சார திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும், பதிவு செய்வதன் மூலமே அரசாங்கத்தின் நிதி உதவிகள் மற்றும் நலத்திட்டங்களை பெற முடியும் என்றும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதி தெரிவித்துள்ளார். மலையகத்தில் பதிவு செய்யப்படாத ஆலயங்கள் தொடர்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அவ்வாறு பதிவு செய்யப்படும் ஆலயங்களுக்கு மட்டுமே நிதி மற்றும் ஏனைய உதவிகளை பெற முடியும் என சூரியனின் விழுதுகள் நிகழ்ச்சியின் ஊடாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் 80th சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கையில் உள்ள இந்திய அமைதி காக்கும் படை நினைவிடத்தில் இந்த உயர்ஸ்தானியர் சந்தோஷ் ஜா நேற்று மலரஞ்சலி செலுத்தியுள்ளார். ஸ்ரீ ஏவத்தனபுர கோட்டை புதிய நாடாளுமன்ற வீதியில் அமைந்துள்ள இந்த நினைவிடத்துக்கு விஜயம் செய்த உயர்ஸ்தானியர் சந்தோஷ் ஜா மற்றும் இந்த உயர்ஸ்தானியராலி அதிகாரிகள் இலங்கையின் அமைதி மற்றும் ஒற்றுமைக்காக போரிட்டு உயிரிழந்த இந்திய சிப்பாய்களுக்கு சுடரேற்றி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியுள்ளார்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள். இணையத்தின் ஊடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் .com

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்தான், வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 10 Paris.
2: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry, Paris La Chapelle, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் த்ராச 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58.
2: நேரம் சரியாக 1:47. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. தமிழொலியில் மத்திய பிளான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். மத்திய பிளான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். இந்திய சுதந்திர தினத்தையொட்டி பசிபிக் தீவுகள், கிழக்காசிய நாடுகள் முதல் வளைகுடா, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா வரை கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பல்வேறு நாடுகளில் இந்திய தூதரகங்கள், துணை தூதரகங்கள், இந்தியர்கள் அதிகம் வாழும் இடங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்திய கலாச்சார நிகழ்ச்சிகள், போட்டிகள் உள்ளிட்டவை நடத்தப்பட்டன. உள்ளூர் நிர்வாகத்தினர், சமூகத்தினரும் இக்கொண்டாட்டங்களில் இணைந்துள்ளனர். இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் நேற்று தேசிய கொடி ஏற்றி வைத்த பிரதமர் மோடி, அடுத்த ஓராண்டில் 1 கோடி இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவுத் துறையில் பயிற்சி அளிப்பது, பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்காக இளைஞர்களுக்கு இலவச ஆன்லைன் பயிற்சி அளிப்பது, வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட புதிய 7 அம்ச சப்த தாரா திட்டம், அடுத்த 8 ஆண்டுகளில் 8 செமிகண்டக்டர் ஆலைகளை நிறுவுவது, 5 புதிய அணு உலைகளை அமைப்பது என பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். சித்தாந்த நக்சல்கள் என்ற பிரதமர் மோடியின் கருத்து விரக்தியின் வெளிப்பாடு என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. டெல்லி சுதந்திர தின விழாவில் நேற்று உரையாற்றிய பிரதமர் மோடி, ஆயுதமேந்திய நக்சல் தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது, அதே நேரம் சித்தாந்த ரீதியிலான நக்சல்களிடம் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அவர்களை அடையாளம் கண்டு தனிமைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த நிலையில் பிரதமரின் கருத்துக்களை விமர்சித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறுகையில், முன்பு தனது அரசியல் எதிராளிகளை நகர்ப்புற நக்சல்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி இப்போது சித்தாந்த நக்சல்கள் என்று அழைத்துள்ளார். அரசியலின் மிகப்பெரிய அவமதிப்பாளராக மோடி உருவெடுத்துள்ளார். இது அவரது விரக்தியின் வெளிப்பாடாகும். பிரதமர் யாரை நகர்ப்புற நக்சல்கள் என்று குறிப்பிட்டாரோ அவர்களின் கோரிக்கையை ஏற்றுதான் ஜாதி மாறி கணக்கெடுப்புக்கு ஒப்புக்கொண்டார். 12 ஆண்டுகளான பிறகும் பிரதமர் மோடியின் பேச்சில் எதுவும் புதிதாக இல்லை. பழைய கூற்றுக்களே எதிரொலித்துள்ளன. தற்போதுள்ள மக்களவைத் தொகுதிகளின் அடிப்படையில் 2029 இருந்து மகளிர் இட ஒதுக்கீடு அமுல்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் காங்கிரஸ் உறுதியாக உள்ளது. கடந்த 2023 மகளிர் இட ஒதுக்கீடு சட்டம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஆனால் 2024 மக்களவைத் தேர்தலில் மகளிர் இட ஒதுக்கீடு அமுல்படுத்தப்படாது என்பதை பாஜக முன்னரே உறுதி செய்துவிட்டது. இப்போது தொகுதி மறுசீரமைப்புடன் கூடிய மகளிர் இட ஒதுக்கீட்டை அமுலாக்க ஆதரவளிக்க வேண்டும் என்ற பிரதமரின் வேண்டுகோள் நேர்மையற்றாகும். இது பாஜக அரசின் இரட்டை நிலைப்பாட்டுடன் கூடிய பாசாங்குத்தனம் என்று கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலர் AMB கூறுகையில், தனது அரசியல் எதிர்ப்பாளர்களை களங்கப்படுத்தும் வகையில் அவர்கள் மீது இழிவான முத்திரையை குத்துகிறார் பிரதமர் மோடி. நக்சல் மனப்பான்மை கொண்டவர்கள் என்று அவரது குற்றச்சாட்டு மிக தீவிரமானது. மகளிர் இட ஒதுக்கீடு விவகாரத்தில் பிரதமர் இரட்டை நிலைப்பாட்டை நிறுத்திவிட்டு தற்போதுள்ள தொகுதிகளின் அடிப்படையில் அமுல்படுத்த வேண்டும். மகளிர் இட ஒதுக்கீட்டையும் தொகுதி மறுசீரமைப்பையும் பிரித்துவிட்டால் எதிர்கட்சிகள் நிச்சயம் ஆதரவளிக்கும் என்று கூறியுள்ளார். நக்சல் மனநிலையின் பிரதிபலிப்பு என்று டில்லி செங்கோட்டை சுதந்திர தின விழாவை புறக்கணித்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குறித்து பாஜக நேற்று விமர்சித்துள்ளது. இது குறித்து பாஜக செய்தி தொடர்பாளர் பிரதீப் பண்டாரி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்ள ராகுல் காந்தி தவறிவிட்டார். தேசபக்தி கொண்ட ஓர் எதிர்க்கட்சி தலைவர் அல்லது பொது பதவியில் உள்ளவர் இத்தகைய செயலை செய்வார்களா? இந்த நிகழ்வை அவர் புறக்கணித்தது தேசிய பாடலான வந்தே மாதரம் மீதான அவரின் வெறுப்பையே பிரதிபலிக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வகித்த ராகுல் காந்தி தகுதியற்றவர். அவரின் இந்த செயல் அவரின் சித்தாந்த நக்சல் மனநிலையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு சட்டம் மற்றும் மூவண்ண கொடியின் முழுமையங்களை காப்பதற்கும் அகிம்சை பாதையில் பயணிப்பதற்கு உண்மை வழியில் நடப்பதற்குமான பொறுப்புதான் சுதந்திரம் என்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து தனது எக்ஸ் பக்கத்தில் ராகுல் காந்தி நேற்று வெளியிட்ட பதிவில், சுதந்திரம் என்பது நமது சுதந்திர போராட்ட வீரர்களால் பெற்றுத்தரப்பட்ட பரிசு மட்டுமல்ல, மாறாக அரசமைப்பு சட்டம் மற்றும் மூவண்ண கொடியின் விழுமியங்களை காப்பதற்கும் அகிம்சை பாதையில் பயணிப்பதற்கும் உண்மை வழியில் நடப்பதற்குமான பொறுப்பு தான் சுதந்திரம். இந்த விழுமியங்களை பாதுகாப்பதில் நாட்டின் குடிமக்கள் குறிப்பாக இளைஞர்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதில் பெருமிதம் கொள்கின்றேன். சதா குடிமக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிற்கு செல்வதை விட பாகிஸ்தானிலேயே தொடர்ந்து வசிக்கவே அந்த நாட்டு இந்துக்கள் விரும்புவார்கள் என்று பாகிஸ்தான் அதிபர் ஆஷிப் அலி சர்தாரி கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடந்த சுதந்திர தின விழாவில் அதிபர் ஆஷிப் அலி சர்தாரி பேசியதாவது, இந்தியர்கள் அகண்ட பாரத்தை நம்புகிறார்கள், ஆனால் நாங்கள் முஸ்லீம்கள், அவர்கள் அப்படி இல்லை. இருப்பினும் நாங்கள் சகிப்புத்தன்மை கொண்ட மனப்பான்மை கொண்ட முஸ்லீம்கள். பாகிஸ்தானில் 4% இந்து மக்கள் தொகை உள்ளது. அவர்கள் உலகின் மற்ற இடங்களைப் போலவே இங்கும் சுதந்திரமாக உள்ளனர். அவர்கள் இந்தியாவை விட எங்களுடன் இருக்கவே விரும்புவார்கள். பாகிஸ்தானியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இடையே மாறுபட்ட கண்ணோட்டங்கள் உள்ளன. பாகிஸ்தானில் உள்ள இந்துக்கள் தங்கள் மதத்தை பின்பற்றுவதில் முழு சுதந்திரம் கொண்டுள்ளனர். நாங்கள் போரை விரும்பவில்லை, அமைதியை விரும்புகிறோம். ஆனால் அமைதிக்கான விருப்பத்தை பலவீனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீர்வளங்கள் மீதான உரிமைகள் உட்பட தனது தேசிய நலன்களை பாதுகாப்பதில் பாகிஸ்தான் உறுதியாக உள்ளது. மேலும் பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதிக்கு ஒரு பொறுப்பான நாடாகவும் ஸ்திரத்தன்மையை உருவாக்கும் சக்தியாகவும் நாடு தொடர்ந்து செயற்படும். சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா ஒருதலை பட்சமாகவும் சட்டவிரோதமாகவும் இடைநிறுத்தியது. பாகிஸ்தானின் ஒவ்வொரு சொட்டு நீரும் எங்கள் சிவப்பு கோடு என்பதை தெளிவான வார்த்தைகளில் அறிவிக்கிறேன். இவ்வாறு கூறியுள்ளார். யார்கண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் முதல்வர் ஹேமந்த் சோரன் மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரின் உருவப்பொம்மைகளை எரிப்போம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். யார்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள கேபால் சிங் முண்டா திடலில் 23rd நாளாக மாணவர்கள் போராடி வருகின்றனர். யார்கண்ட் பொது சேவை ஆணையம் நடத்திய தேர்வில் முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும், OMR தாள்களில் மோசடிகள் செய்யப்பட்டு தேர்வு முடிவுகளில் குளறுபடிகள் ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டி மாணவர்கள் ஜூலை 25 முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள், நாங்கள் 23 போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம், ஆனால் அரசு மௌனம் காத்து வருகிறது. முன்னதாக சட்டப்பேரவைக்குள் நாங்கள் அரசுடன் கலந்து ஆடினோம், ஆனால் அதன் பிறகு அரசு எங்களை ஒருமுறை கூட பேச்சுவார்த்தை கலைக்கவில்லை. எங்கள் கோரிக்கைகளை அரசு புறக்கணிப்பதாக நாங்கள் உணர்கின்றோம். எனவே காந்திய வழியில் போராடுவதற்கு பதிலாக சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் பகத்சிங் ஆகியோரின் பாதையை பின்பற்றி நாங்கள் முடிவு செய்துள்ளோம். இன்று யார்கண்டின் 24 மாவட்டங்களிலும் முதல்வர் ஹேமந்த் சோரன் மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரின் உருவப்பொம்மைகளை நாங்கள் எரிப்போம். வரும் August 20 முதல்வர் இல்லத்தை முற்றுகையிடவும் நாங்கள் முடிவு செய்துள்ளோம். அணுமின் உற்பத்தியில் தனியார் நிறுவனங்களை அனுமதிக்கும் சட்டத்தின் வரைவு விதிமுறைகளை மத்திய அரசின் கீழ் செயல்படும் அணுசக்தி துறை வெளியிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ஆசிஸ் பானர்ஜி தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவருமான ஆசிஸ் பானர்ஜி 2001 முதல் 2026 வரையில் ராம்பூர்கட் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்தார். மேலும் இவர் மாநில பள்ளி கல்வி மற்றும் விவசாயம் உள்ளிட்ட அமைச்சர் பொறுப்புகளையும் வகித்துள்ளார். இந்த நிலையில் தான் நடந்து முடிந்த 2026 பேரவைத் தேர்தலில் பாஜகவின் துருவாசாகாவிடம் 24,000 மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் ஆசிஸ் பானர்ஜி தோல்வியடைந்தார். இதனைத் தொடர்ந்து இவர் அரசியலில் பெரிதாக எதுவும் ஈடுபடவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே திரிணாமுல் காங்கிரசின் முன்னாள் எம்எல்ஏக்கள் தலைவர்களுக்கு எதிராக ஊழல் தொடர்ச்சியான விசாரணைகளும் கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உயர்கல்வி கற்க விரும்பிய சிறுமிக்கு வசதியின்மை காரணமாக பெற்றோர் மறுப்பு தெரிவித்ததால் மனமுடைந்த அவர் விசமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். விக்கிரவாண்டி வட்டம் இ மண்டக்கப்பட்டு பஜனை கோயில் தெருவை சேர்ந்தவர் தட்சணாமூர்த்தி. இவரது மகள் பிருந்தா வயது 17+2 தேர்ச்சி பெற்ற இவர் செவிலியர் படிப்பு படிக்க வேண்டும் என பெற்றோர்களிடம் விருப்பம் தெரிவித்தாராம். இதற்கு அவருடைய பெற்றோர் தற்போது பண வசதி இல்லை என கூறினாராம். இதனால் மனமுடைந்த பிருந்தா சனிக்கிழமை வீட்டில் பூச்சி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றார். இதையடுத்து அவரை விழுப்புரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு பிருந்தா உயிரிழந்தார். இது குறித்த புகாரின் பேரில் பலவனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி ரயில்வே கோட்டமானது 2025-26 13.24 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு தெற்கு ரயில்வே செயல்பாட்டில் சிறந்த கோட்டமாக விளங்குகின்றது. மேலும் கடந்த 4 மாதங்களில் மட்டும் பயணிகள் மற்றும் சரக்குகளை கையாண்டதன் மூலம் ₹432.54 crore வருவாய் ஈட்டியுள்ளது. திருச்சி ரயில்வே கோட்டத்துக்குள் உள்பட்ட ரயில் நிலையங்களில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் நடைபெற்ற சோதனையில் பயணச்சீட்டு இல்லாத 545 பேர் பிடிபட்டனர். திருச்சி ரயில்வே கோட்டத்துக்கு உள்பட்ட அனைத்து ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் திருச்சி கோட்ட மேலாளர் பாலக்ராம் நெகி, மூத்த வணிக மேலாளர் வெங்கட் ராகவன் ஆகியோரது மேற்பார்வையில் சிறப்பு பரிசோதனை குழுவினர் பல்வேறு பிரிவுகளாக நேற்று முன்தினம் சோதனை நடத்தினர். இதில் ஒரே நாளில் 54 பேர் ரயில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்தது கண்டறியப்பட்டது. இதேபோல் 408 பயணிகள் முறையற்ற பயணச்சீட்டுகளுடன் பயணம் செய்ததும் கண்டறியப்பட்டது. இதையடுத்து பயணிகளிடமிருந்து ₹7,38,233 வசூலிக்கப்பட்டது. இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்று விலையில் சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ₹160 உயர்ந்து ₹113,760 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ₹20 உயர்ந்து ₹14,120 விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரம் சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் ₹225 விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கிறது உலக செய்திகள். ஈரான் தனது விமானிகள் மூவரை விடுவிக்கும்படி கட்டாரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. அந்த மூவரின் விமானம் மத்திய கிழக்கு போரின் ஆரம்ப காலத்தில் விழுந்தது. விமானிகளை பிடித்து வைத்திருக்கவில்லை என்று கட்டார் சொல்லிட்டு கட்டாருக்கு மார்ச் மாதம் மேற்கொண்ட நடவடிக்கையில் விமானி ஒருவர் இறந்ததாகவும் மற்ற சிலரை காணவில்லை என்றும் ஈரான் தெரிவித்திருந்தது. விமானிகள் பிடிபட்ட அறிக்கைகள் அப்போது வெளியிடப்படவில்லை. விமானிகளை தேடி வருவதாக கட்டார் கூறியது. கண்டுபிடிக்கப்பட்ட விமானி ஒருவரின் சடலத்தை ஒப்படைப்பது குறித்து தெஹ்ரானிடம் பேசியிருப்பதாகவும் கட்டார் கூறியுள்ளது. தெற்கு லிபனானில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதல்களில் 3 குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவின் மத்தியஸ்தலத்தில் கடந்த June 20 இருதரப்புக்கும் இடையே போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்த பிறகு பதிவான மிக மோசமான தாக்குதல் இதுவாகும். அன்சார் கிராமத்திலுள்ள ஒரு வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 7 பேரும் டெய்லர் அல் சஹ்ரானி கிராமத்தில் நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் 4 பேரும் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியது. மேலும் இந்த தாக்குதல்களில் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இஸ்ரேலின் இந்த வான்வெளி தாக்குதல்கள் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் உள்ளதாகவும் தெற்கில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளை பலவீனப்படுத்துவதாகவும் லெபனான் பிரதமர் நவாப் சவாம் கண்டனம் தெரிவித்தார். இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் யாரும் எந்த பட்டியலிலும் இராணுவ இலக்குகள் அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் இஸ்ரேல் படை வீரர்கள் மீதான நடவடிக்கைக்கு பதிலடியாகவே கிஸ்முல்லா அமைதியினரின் கட்டமைப்புகளை தாக்கியதாக அந்த நாட்டு இராணுவம்

ஹவுதிகள் கட்டுப்படுத்தி வருவதால் அவ்வழியாக செல்ல முயலும் சவுதி கப்பல்கள் மீது ஹவுதிகள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பாப் அல் மண்டாப் நீரிணை, செங்கடல் மற்றும் ஈடன் வளைகுடா பகுதியில் செல்லும் கப்பல்களின் பாதுகாப்பிற்காக செங்கடல் பாதுகாப்பு கூட்டணியை உருவாக்க சவுதி அரசு கடந்த July 30 முன்மொழிந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டணிக்கான கூட்டறிக்கையில் 15 கையெழுத்திட்டதாகவும் அதில் 13 ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அதிகாரப்பூர்வமாக கூட்டணியில் இணைந்துள்ளதாகவும் சவுதி அரசின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் வடகொரியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்துள்ளார். பல ஆண்டுகளாக நீடிக்கும் கொரிய போரை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் கூறினார். 1950 வரை நடந்த கொரிய போர் அமைதி ஒப்பந்தத்துடன் முடிவடையவில்லை. போர் நிறுத்த ஒப்பந்தம் மட்டுமே கையெழுத்தானது. அதனால் இரு கொரியர்களும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக போர் நிலையிலேயே உள்ளன. பேச்சுவார்த்தை தொடங்கினால் வடகொரியாவின் அணு ஆயுத திறன் மேலும் வளர்வதை தடுப்பது குறித்தும் பேச முடியும் என்று திரு லீ கூறியுள்ளார். ஜப்பான் 2 உலகப் போரில் சரணடைந்ததன் 81 நினைவு நாளை நேற்று அனுசரித்தது. நேற்று போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வருடாந்திர சடங்கு நடைபெற்றது. அதில் பேரரசர் நருகிட்டோவும் பிரதமர் சனாயே தகாச்சியும் கலந்து கொண்டனர். வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. தற்காப்பு அமைச்சர் சின்ஜிரோ கொய்சுமி இன்று காலை யாசுகுனி போர் நினைவிடத்துக்கு சென்று மாண்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார். அங்கு பல பொதுமக்களும் திரண்டிருந்தனர். திருவாட்டி தகாச்சி அந்த நினைவிடத்துக்கு செல்லவில்லை. 2013 திரு சின்சோ அபே அங்கு சென்றிருந்தார். அதேபோல் திருவாட்டி தகாச்சியும் செல்வார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. நினைவிடம் போர்க்குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்ட பலர் உட்பட 2 உலகப் போரின் போது உயிரிழந்த ஜப்பானிய வீரர்களை கௌரவிக்க கட்டப்பட்டது. ஜப்பானிய தலைவர்கள் அங்கு செல்வதை சீனாவும் தென்கொரியாவும் கண்டிக்கின்றன. தலைவர்கள் அங்கு செல்வது போரின் போது ஜப்பானிய படைகள் இழைத்த கொடூரங்களை புறக்கணிக்கும் செயலாக அந்த நாடுகள் கருதுகின்றன. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் துப்பாக்கிகளை திரும்ப பெறும் திட்டம் நவம்பரில் தொடங்கும். பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் அதனை அறிவித்தார். சிட்னியில் கடந்த டிசம்பரில் யூதர்களின் கொண்டாட்டத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 15 கொல்லப்பட்டனர். அதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் எடுக்கப்படும் நடவடிக்கைகளில் புதிய திட்டம் ஒன்று. திரு ஆல்பனிஷின் அரசாங்கம் ஜனவரியில் புதிய சட்டங்களை நிறைவேற்றியது. துப்பாக்கிகளை திரும்பப் பெறுவது, துப்பாக்கி உரிமைகளுக்கான சோதனைகளை கடுமையாக்குவது ஆகியவை அவற்றில் அடங்கும். ஆஸ்திரேலியாவில் கடந்த ஆண்டு 4.1 மில்லியன் துப்பாக்கிகள் இருந்ததாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அவற்றில் 1.1 மில்லியனுக்கும் அதிகமானவை நியூ சவுத் வேல்ஸில் இருந்தன. புதிய திட்டம் நவம்பர் 2 தொடங்கும். துப்பாக்கிகளை ஒப்படைப்பவர்களுக்கு ஒவ்வொரு துப்பாக்கிக்கும் $1,000 வரை இழப்பீடு கிடைக்க நியூ சவுத் வேல்ஸில் ஒருவர் அதிகபட்சம் 4 துப்பாக்கிகளை வைத்திருக்க தற்போது அனுமதிக்கப்படுகின்றது. பிரான்சில் 15 சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் மசோதாவை பிரான்ஸ் நாட்டின் உச்சநீதிமன்றம் தடுத்து நிறுத்தியுள்ளது. கருத்து சுதந்திரம், தனிநபர் உரிமைகளை இந்த மசோதாவை மீறுவதாகவும் வயது சரிபார்ப்புக்கான முறையான வழிமுறைகளையும் நிபந்தனைகளையும் மசோதா சுட்டிக்காட்ட தவறிவிட்டதாகவும் நீதிமன்றம் தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இக்கவலைகளை கருத்தில் கொண்டு சட்ட வரைவை மாற்றியமைக்குமாறும் பிரதமரை அதிபர் இமானுவேல் மெக்ரோன் கேட்டுக் கொண்டுள்ளார். அடுத்த ஆண்டு அதிபர் தேர்தலுக்கு முன்பு இந்த சீர்திருத்தத்தை அமுல்படுத்த மெக்ரோன் உறுதியுடன் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் புகழ்பெற்ற விர்ஜீனியா ஸ்டேட் பல்கலைக்கழகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 5 காயமடைந்தனர். இதையடுத்து பல்கலைக்கழக வளாகம் தற்காலிகமாக மூடப்பட்டு பின்னர் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் மீண்டும் திறக்கப்பட்டது. மாணவர் விடுதிகளுக்கு அருகே கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு அடையாளம் தெரியாத நபர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் காயமடைந்த ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதிய கல்வியாண்டு தொடங்கவுள்ள நிலையில் இந்த சம்பவம் மாணவர்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளதால் உள்ளூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்பெயினின் காட்டு தீ மோசமாகும் நிலையில் 1,000 மடாலயம் ஒன்றை தீயில் இருந்து காப்பாற்ற தீயணைப்பாளர்கள் முற்பட்டுள்ளனர். அந்த மடாலயம் 10 நூற்றாண்டைச் சேர்ந்தது என்று கூறப்படுகிறது. அரகோன் ராஜ்யத்தின் முதல் மன்னர்கள் அங்கு வாழ்ந்தது.

ஆகவும் சொல்லப்படுகிறது. அவர்களின் எலும்புகள், மண்டி ஓடுகள், ஓவியங்கள் என பல வரலாற்று மிக்க கலைப்பொருட்கள் மடாலயத்தில் பாதுகாக்கப்பட்டன. மடாலயத்தின் அருகே இருக்கும் மலைகளை சுற்றி வளைத்துள்ளது காட்டுத்தி. அவற்றை காப்பாற்ற ஸ்பெயின் இராணுவ பிரிவு அனுப்பப்பட்டது. சாண்டியோகோ டிகம்போசல்லா நகரில் அந்த மரபுடைமை தலம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் சுமார் 100,000 பேர் அங்கு வருகை தருகின்றனர். இதுவரை காட்டு தீயினால் சுமார் 10,000 ஹெக்டர் நிலம் பாதிக்கப்பட்டுள்ளது. 850 அதிகமானோர் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஜப்பானில் ஏற்பட்ட புயலில் 8 பேர் இறந்தனர். தலைநகர் டோக்கியோவுக்கு அருகே உள்ள சிவா மாநிலத்தில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மழை பெய்து வருகிறது. ஆபத்தான இடங்களிலிருந்து வெளியேறுமாறு குடியிருப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிபா மாநிலத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் பொதுவாக பெய்வதை போன்று 3 மடங்கு மழை பதிவானது. வரலாற்றிலேயே அதிகளவு இது. சாலைகள், வீடுகள், வாகனங்கள், ரயில் பாதைகளின் சில பகுதிகள் என சேறும் வெள்ள நீரும் எங்கும் காணப்பட்டன. 80 மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின. கிட்டத்தட்ட 230,000 குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெள்ளம் காரணமாக போக்குவரத்து முடங்கியது. நரிட்டா விமான நிலையத்தில் சுமார் 7,000 பேர் இரவு முழுவதும் சிக்கி தவித்தனர். இந்த விமான நிலையத்துக்கு செல்லும் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டன. கனமழை காரணமாக 20,000 மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் தடைப்பட்டது. இந்தோனேஷியாவின் ஃப்ளோரஸ் தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிர் பிழைத்தவர்களை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தில் குறைந்தது 47 பேர் உயிரிழந்தனர். பல கட்டங்களுக்குள் மக்கள் சிக்கி இருப்பதாக தேசிய பேரிடர் நிர்வாக அமைப்பு கூறுகின்றது. இந்நிலநடுக்கத்தில் கிட்டத்தட்ட 160 வீடுகள் சேதமடைந்தன. பல கல்வி சுகாதார நிலையங்களும் பொது கட்டிடங்களும் சேதமடைந்துள்ளன. சுமார் 2,000 பேர் தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளனர். அரசாங்கம் 375 டன் எடையுள்ள 50,000 நிவாரணப் பொட்டலங்களை அனுப்பியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியமும் மீட்பு பணிகளுக்கு உதவி செய்ய முன்வந்துள்ளது. சிலர் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. குதிக்கும் மெத்தையில் இருப்பது போல் உணர்ந்தோம். மிகவும் பயமாக இருந்தது என்றனர் சிலர். இதற்கிடையே நிலச்சரிவுகளால் சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் மீட்பு பணிகள் சிரமமடைந்துள்ளன. பல பகுதிகளில் மின்சாரமும் தொலைத்தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளன. பங்களாதேஷில் உள்ள கப்பல் பட்டறை ஒன்றில் ஏற்பட்ட எரிவாயு கசிவில் குறைந்தது 8 பேர் இறந்தனர். செயல்பாட்டிலிருந்து நீக்கப்பட்ட கப்பலின் பாகங்களை பிரிக்கும் போது சம்பவம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சீதா குண்டா பகுதியில் சம்பவம் நடந்துள்ளது. அமெரிக்க சுகாதார காப்புறுதி நிறுவனத்தின் தலைமை அதிகாரி பிரைன் தாம்சனை சுட்டுக் கொண்டதை ஒப்புக்கொண்ட லூஜிஜி மான்சியோனி தனது முதுகு காயமும் சுகாதார அமைப்பில் ஏற்பட்ட ஏமாற்றமும் இந்த குற்றத்துக்கு காரணம் என நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து கடலில் 16 மணி நேரத்துக்கு மேலாக தத்தளித்த பிரெஞ்சு குடும்பத்தினர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். கோ சாமோய் தீவு அருகே சம்பவம் நடந்தது. கடந்த வியாழக்கிழமை 50 தந்தை தமது மகன்களுடன் அதிவேக விசைப்படகில் சென்றார். அது வாடகைக்கு எடுக்கப்பட்ட படகு. இயக்கப்பட்ட வரும் 15 நிமிடங்களில் படகு கவிழ்ந்தது. தந்தையும் மகன்களும் குறிப்பிட்ட நேரத்துக்கு திரும்பாததால் படகின் உரிமையாளர் பதற்றமடைந்தார். அவர் உள்ளூர் மீட்புக் குழுவினருக்கு தகவல் கொடுத்தார். கடலில் நீண்ட நேரம் தேடிய பிறகு நேற்று முன்தினம் காலை அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டனர். மீட்கப்பட்ட பிறகு அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டனர். மூவரின் முகமும் வெளுத்திருந்தது. அவர்கள் அதிக அளவில் கடல் நீரை குடித்து விட்டதாக கூறப்படுகிறது. அதிவேக விசைப்படகை இயக்குவதில் தந்தைக்கு அனுபவம் இருந்ததாக தெரிய வருகிறது. எனினும் வாடகை ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட பகுதி கப்பால் அவர் சென்றதாக படகு உரிமையாளர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு ஒரு நியாயம், ஆண்களுக்கு ஒரு நியாயமா? வியன்னாவைச் சேர்ந்த ஒரு பெண் பொது கழிவறைகளை பயன்படுத்துவதில் பாகுபாடு காட்டப்படுவதாக நகர மன்றத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளார். பெண்கள் கழிப்பறைகள் பயன்படுத்த கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. ஆனால் ஆண்கள் கழிப்பறைகளை இலவசமாக பயன்படுத்தி அனுமதி வழங்கப்படுவதை மெலனி கிராடிக்ஸ் ஆடினார். அவருக்கு வயது 27. அவர் ஒரு பூங்காவில் இருந்தபோது 50 காசு கட்டணம் செலுத்தி கழிவறை அறையை பயன்படுத்த வேண்டியிருந்ததாக AFP நிறுவனத்திடம் பகிர்ந்தார். ஆனால் அவருடன் வந்த நண்பர் இலவசமாக சிறுநீர் கழிப்பறையை பயன்படுத்தியதாக சுட்டிக்காட்டினார். வியன்னாவில் தற்போது 168 பொது கழிவறைகள் உள்ளன. அதில் 109 கழிவறைகளை இலவசமாக பயன்படுத்தலாம். மிஞ்சிய 29 கழிவறைகளுக்கு பராமரிப்பாளர்கள் பணியமர்த்தப்படுவதால் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச பேட்மிண்டன் சம்மேளனம் சார்பில் 30வது உலக சாம்பியன்ஷிப் போட்டி புதுடெல்லி இந்திரா காந்தி வளாகத்தில் நாளை தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. FIH உலகக்கோப்பை 2026 ஹாக்கி போட்டியில் முன்னாள் சாம்பியன் இந்தியா 3-1 கோல் கணக்கில் வேல்ஸ் அணியை வீழ்த்தி சொந்த தினத்தில் வெற்றியுடன் வெளியேறியுள்ளது. சின்னொட்டி டென்னிஸ் ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் 7 முறை கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் வீனஸ் வில்லியம்ஸ், ஆடவர் பிரிவில் முன்னாள் சாம்பியன் கிரிகோர் மிட்ரோப் தோல்வியை தழுவியுள்ளார். இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் www.trttamiloli.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 385 ரூபா 10%, இந்திய பெறுமதியில் 110 ரூபா 54%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 332 ரூபா 85%, இந்திய பெறுமதியில் 95 ரூபா 55%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 409 ரூபா 17%, இந்திய பெறுமதியில் 117 ரூபா 45%, ஒரு ஐக்கியராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 450 ரூபா 40%, இந்திய பெறுமதியில் 129 ரூபா 30%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 230 ரூபா 39 ரூபா 90%, இந்திய பெறுமதியில் 68 ரூபா 87%. இத்துடன் மதிய பின்னால் செய்திகள் நிறைவு பெற்றன. மதிய பின்னால் செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் .com. இந்திய செய்திக்கு அனுசனை வழங்கினார்கள் பரிசில் ஆட்சிப்பிடம் அமைந்திருக்கும் வீடி கேசன்கரை, காலியில் கோணத்தில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் EMBS நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்தியில் செவிமடுத்த நேர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: பலத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: அகத்தில புண்ணாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி ஆட்ரிஃபி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
7: 11 à 13 rue Caille 75000 de Paris
6: VT Superstore Gala Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95140 Garges les Gonesses
6: Mélodie தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58.
2: நேரம் சரியாக 2:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழ் ஒலியில் மரணா அறிவித்தல். காயத்தில் குப்ளானை பிறப்பிடமாகவும் மவுனியாவை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுப்பிரமணியம் அன்னலட்சுமி அவர்கள் 14 ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை இறைவனடி சேர்ந்தார் என்பதனை அறிய தருகின்றோம். காலம் சென்ற சுப்பிரமணியம் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான சாமோதம்பிள்ளை, செல்லம்மா சம்பதிகளின் அன்பு மகனும் பொன்னம்பலம் எள்ளப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும் அன்பு மருமகளும் கணேசலிங்கம் சுவிஸ், விக்னேஸ்வரன் விக்கி டிஆர்டி தமிழொலி நேயர் ஜெர்மனி, அருள்செல்வம் சுவிஸ், திரு செல்வராணி சுவிஸ், ரோஸ்மலர் தாயகம், காலம் சென்ற விமலசோதி ஆகியோரின் அன்பு தாயாரும் காலம் சென்ற சின்ன தம்பி ராஜேந்திரன் சுவிஸ், சுமதி சுவிஸ், சாந்தி ஏர்மணி, ஞானம் சுவிஸ் ஆகியோரின் அன்பு மாமியாரும் ஆவார். அன்னாரின் ஈமக்கிரியைகள் 17 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை காலை 10 தொடக்கம் 1 வரை வவுனியாவில் உள்ள இல்லத்தில் இடம்பெற்று வவுனியா மாயானத்தில் 2 தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தகவல் டிஆர்டி நேயர் விக்கி ஜெர்மனி, அவர் அன்பு மகன். தொடர்புகளுக்கு 0-39-178-967-38-79. இப்பிரிவித்தரை தியாகி தமிழரி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தை

மீண்டும் ஒருமுறை இவ்வறிவித்தலை அறிய தருகிறேன். சாயத்தில் குப்ளானை பிறப்பிடமாகவும் மமுகியாவை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுப்பிரமணியம் அன்னலட்சுமி அவர்கள் 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை இறைவனடி சேர்ந்தார் என்பதனை அறிய தருகின்றோம். காலம் சென்ற சுப்பிரமணியம் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான தாமோதம்பிள்ளை செல்லம்மா சம்மதிகளின் அன்பு மருமகளும் அன்பு மகளும் பொன்னம்பலம் எள்ளுப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகளும் கணேசலிங்கம் சுவிஸ், விக்னேஸ்வரன், விக்கி, டி ஆர் டி தமிழொலி நேயர் ஜெர்மனி, அருள்செல்வம் சுவிஸ், திரு செல்வராணி சுவிஸ், ரோஸ்மலர் தாயகம், காலஞ்சென்ற விமலசோதி ஆகியோரின் அன்பு தாயாரும் காலஞ்சென்ற சின்ன தம்பி ராஜேந்திரன் சுவிஸ், சுமதி சுவிஸ், சாந்தி ஜெர்மனி, ஞானம் சுவிஸ் ஆகியோரின் அன்பு மாமியாரும் ஆவார். அன்னாரின் ஈமை கிரியைகள் 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை காலை 10 மணி தொடக்கம் இடம்பெற்று வவுனியா மாயானத்தில் 2 மணிக்கு தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தகவல் டிஆர்டி நேயர் விக்கி ஜெர்மனி அன்பு மகன். தொடர்பு தொலைபேசி 0349 175 96 37 35 79. இப்பிரிவு தமிழடி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதோடு நான்கு அனுதாபங்களையும் தெரிவித்தேன்.

0: தஞ்சை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 17 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன் செய்ய. தனிப்புலத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டுபண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாக்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்கிட்டு குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பாஸ்டர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாஸ்டர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 ரோஸ் ஸ்ட்ரீட் அண்ட் கூகுள் கனடா சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து 20 10 மணி வரை யான் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 02 78 85 00 5. வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: அரசு லாட்சியத்திலையும் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெர்மஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெர்மஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெர்மஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கதிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில் குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெர்மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெர்மஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலை ஷெர்மஹால்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

0: விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். விடுதலை விருப்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் அழைக்க முடியும் தொலைபேசி இலக்கம் 0033 1 48 35 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033 1 95 1 47 47 71. வாட்ஸ்அப் ஊடாக 0633 689 85 29. வைபருடாக 0633 650 07 74 27. அந்த வகையில் இந்த தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக உங்களுக்கு விரும்பிய பாடல்களை விரும்பி கேட்கலாம். இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சோவி.
0: வணக்கம் வதினி மோகன், நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: கலைக்கக்கூடியதாக இருக்கிறது.
0: ஆமா,
1: ரொம்ப அடைஞ்சதுக்கு வாழ்த்துக்கள். ஓகே ஆகுதா ஃபுல்லா? இல்லது ஃபுல்லா மாறிட்டுதா இல்ல இன்னும் இருக்குதா? கொஞ்சம் கதை கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கு. இப்ப
0: இருக்குது, இன்னும
1: இன்னும் இருக்குது.
0: ஒரு மாதிரி சமாளிச்சு கதைக்கிறேன்.
1: சரியா, அப்படி எல்லாத்தையும் சமாளிக்கத்தானே வேணும். என்ன?
0: ஆமா ஆமா ஆமா.
1: நான் என்னண்டா அந்த ஒரு பாட்டு கேட்டுனாண்டானே, அந்த பாட்டு இருக்க நான் இப்ப இருக்க உங்கள்ட்ட விடுமுறை விருப்பத்துல கேப்போம்.
0: என்ன பாடல்?
1: மிருதங்க சக்கரவர்த்தியில இருந்து கனகாலம் இருக்கா கேட்கல, இந்த பாட்டு இருக்கா கேட்டு பாப்போம். அடி வண்ண கிளியே என்ன முட்டு.
0: ஓ, அந்த பாடல்?
1: ஆமா.
0: ஓகே ஓகே, உங்களுக்காக இந்த பாடலை தருகிறேன்.
1: அப்படியே நிலமாக இருக்க எல்லாம் வேண்டி வாழ்வு முறைக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு கூட வருகிறேன் சோவி. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி வணக்கம்.
0: அவர் மதனி மோகன் அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: விட்டு விட்டு.
1: நேரம் சரியாக 2:37. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம். அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் மீண்டும் இணைந்து கொண்டு உங்களுக்கு விரும்பிய பாடல்களோடு கேட்கலாம்.
2: இளையராஜாவும் ஜானகியும் பாட நவரசன் கார்த்திக்கும் ஜீவிதாவும் நடித்த பாட்டு நான் தேடும் சவந்தி பூ.
1: நான் தேடும் சவந்தி பூ என்ற பாடல். ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவர் வீபி அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

நேரம் சரியாக 2:43. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் டாக்டர் ரவி அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம், நலமா இருக்கிறீர்களா? நன்றி. ஆமாம், பூவே உனக்காக திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இது யாருடைய விருப்பம்? உங்களுடைய விருப்பமா, அக்காவுடைய விருப்பமா? மனைவியின் விருப்பம். ஓகே, நல்லது. உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். அவர் டாக்டர் ரவி தம்பதிகள் கேட்ட பாடல்.

0: நேரம் சரியாக 2:49. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்
0: ராசந்திரசேகரம் அவர்கள், நான் சுபிதா
1: கதைக்கிறேன்.
0: என்ன பாடலை கேட்க போறீர்கள்?
1: நான் சவாரி சமாளி படத்துல நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது.
0: நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது என்ற பாடலை கேட்க ஆசைப்படுகிறீர்கள். உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன்.
1: நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
0: அவர் ராசந்திரசேகரம் அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 2:54 இந்த வேளையிலே பயபருடாக வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: சுவிசிலிருந்து வினோதன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம், நலமாயிருக்கிறீர்களா? நாங்களே நலமாக இருக்கிறோம். நன்றி சகோதரன். என்ன பாடலை கேட்க போறீர்கள்?
1: நான் பாடாத சேமிக்கிற படத்துல இருந்து வண்ணல்லவே வைகநதியே வெள்ளி என்ற பாடல் இருக்கும்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன் சகோதரன். நன்றி வணக்கம்.
1: நன்றி சகோதரன், நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் சுவிசிலிருந்து வினோதன் அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

நேரம் சரியாக 2:59 நிமிடங்கள். இந்த வேளையிலே விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருப்பவர் வணக்கம். அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டுவிட்டது. நல்லது. இத்துடன் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியில் கலந்துண்டு சிறப்பித்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடரும் விளம்பர இடவில தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது பாடுவோர் பாடலாம்.

விவாதிகள் பட்டு பற்றிய சால்வை பிரான்ஸ் லாக்குனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள் பஞ்சாபிகள் பட்டுப்பட்டிய சால்வை சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள் இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளிவு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும் பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவிலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள்.

0: ataupun semi circle.
1: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாங்கும் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சாய் இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06-67-20-40 சைபர் சைபர். பாரிஸ் லாச்சப்பிலில் யூஇகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-42-41-77-67 அல்லது 06-50-26-21-15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது.
0: இது ஐரோப்பாவின் முதல் 24

0: பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் இவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033 1 48 35 40. இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0033 1 9 5 1 48 47 71. வாட்ஸ்அப் ஊடாக 0033 689 86 55 29. வைபர் ஊடாக 0033 650 07 74 27. அந்த வகையில் இந்த இலக்கங்களினூடாக உங்களுக்கு நீங்கள் பாடிய பாடல்களை விரும்பி கேட்கலாம்.
1: பாட்டில் சுவை இருந்தால் ஆட்டம் தானே வரும், கேட்கும் இசை விருந்தால்.
0: அந்த வகையிலே எனக்கு தான் பாடிய பாடலை அனுப்பி விரும்பி கேட்க வந்திருக்கும் கணேசண்ணாவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் கணேசண்ணா.
2: வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நலமாக இருக்கிறேன். நன்று. தத்தப்பாடல் அனுப்பின் தான்
0: என்ன பாடல் அனுப்பியிருக்கிறீர்கள்?
2: இறக்கும் போது மழகின்றாய்.
0: அந்த பாடலை அனுப்பியிருக்கிறீர்கள்.
2: இறக்கும் போது மழகின்றாய் இந்த தத்த பாடல் கேட்டு பார்ப்போம்.
0: ஓகே, நீங்கள் பாடிய பாடலை நீங்களே விரும்பி கேட்க போகிறீர்கள். நன்றி. வணக்கம்.
2: நன்றி.
0: நன்றி. அவர் கணேசன் அவர்கள் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம், நான் பிரான்சில் இருந்து கோபாலசிங்கம் ஒரு பாட்டு ஒன்று படிக்க போகிறேன்.
0: பிரான்சில் இருந்து கோபாலசிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள், பாடல் ஒன்று படிக்க போறீர்கள். இசை இல்லாமலா?
1: இசையோட படிக்க
0: படிக்க போறீர்கள். சரி, இசையோடு படிக்கிறேன்னா நீங்கள் எங்களை இணையதளத்துக்கு அனுப்பி வைக்கணும். சரி, பரவாயில்லை, படியுங்கள்.

0: உனக்கு ஒரு பாடல் சொல்ல வந்தேன், எனக்கு ஒரு பாடல் கேட்டுக்கொண்டேன்.
1: பருவம் என்பதே பாடம் அல்லவா, பாவ என்பதே பள்ளி அல்லவா. இருவர் சொல்லவும் ஒருவர் கேளவும், இரவும் வந்தது நிலவும் வந்தது.

0: நன்றி.
1: நன்றி நன்றி. நீங்கள் குரல் கொடுத்த கதைத்தது வேற விதம், பாடியது வேற. என்னடா இது, ஒருவர் வந்து பேசினார், ஆனால் குரல் வேற குரல் வந்திருக்கிறது. அதே போல வில்லங்கமாக அந்த பெண் குரல் எடுத்து நீங்க தான் பாடியிருக்கிறீர்களோ? ஓகே ஓகே, பெண் குரல் எடுத்து பாடியதற்கு வாழ்த்துக்கள். நன்றி சகோதரன், நன்றி, வணக்கம். நன்றி.
2: இது
1: நேரம் சரியாக 3:39. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம்.

0: நேரம் சரியாக 3:19. இந்த வேளையிலே வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம் சவிதா. நீங்க?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி. ஆமாம், என்னருகே நீ இருந்தால் என்ற பாடலை அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். இதற்கு முதல் கேட்ட பாடல் எப்படி இருந்தது?
1: நாங்கள் இதில் கருத்து சொல்லால் பிரச்சனை வரும். என்னென்றால், அந்த பொம்பளை குரல் அவர் படிக்க அந்த சுதியோட சேரல தானே?
0: சேரவில்லைன்னு சொல்றீங்களா?
1: சுதியோட சேரல, பொம்பளை கேட்ட சுதி வரையில. அவர் அதை திருத்தி கொண்டால் சரி.
0: ஆமாம், அது இப்போ பாடு இப்போ வந்து பிபிஎன்னாவும் அதை வந்து அவர்களை அவருக்கு மற்றவருக்கு புரிய வச்சிருக்க வேணும். பிபிஎன்னாக்கும் தெரியும் அவர் எப்படி அந்த இசை இதுகள். இப்போ இங்கே வந்து அவர் நிகழ்ச்சியும் செய்கின்றவர் தானே. அப்போ அந்த வயலே அவர் அந்த இசையோடு பாடும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு கொட்மெயிலுக்கு அனுப்பியிருந்தாலாவது கொஞ்சம் இதாக இருக்கும். அவர் அந்த அப்படி பாடும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் பெண் குரல் அவர் எடுத்து பாடினது கொஞ்சம் வரவேற்கத்தக்கதாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் இந்த சுருதி கொஞ்சம் விலகி இருப்பது தான் கொஞ்சம் இதாக இருக்கிறது. என்ன
1: சுதி சேரையில் அவர் அதை கவனிச்சுத்தான் செய்ய வேணும், அவருக்கு சொல்ல வேணும். நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பும்போது?
0: ஓ, நான் சொல்லியிருந்தேன் ரெக்கார்ட் பண்ணி. அவருக்கு தெரியும் பிபிஎன்னாக்கு அவர் அப்படி இருந்த ஒன்றும் சரி, பார்ப்போம். அவர் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பினா நல்லா இருக்கும். அந்த பாடல்கள் அந்த பெண் குரலை அழகாக பாடுறார் அவர். என்ன அவர் உண்மையில் அந்த பெண் குரல் எடுத்து பாடுறது அது பெரிய இதுதான். ஆண் குரல் என்பது பெண் குரலாக எடுத்து பாடுறது கஷ்டம்தானே. அப்போ அவர் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருந்தால் நன்றாக இருக்கும். என்ன? ஆமாம், சரி. எங்களுடைய பாடலை கேட்போம். என்னருகே நீ இருந்தால் என்ற பாடல். நன்றி. நன்றி. வணக்கம். அவர் கமலவேணி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்.

0: ஒலிசங் அந்த பாடலை பாடியிருந்தார் கமலவேணி அவர்கள். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 3:25 நீங்கள் இணைந்திருப்பது பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு. பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக நீண்ட நேரம் காத்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் அண்டி, நான் அபிவிரதம் கதைக்கிறேன்.
0: வணக்கம் அபி, நலமா இருக்கிறீங்களா?
1: ஓமம், நான் நல்ல சுகமா இருக்கிறேன் அண்டி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: ஆம், நலமாக இருக்கிறோம் செல்லம், நன்றி. பாடல் ஒன்று அனுப்பி இருக்கிறீங்கள், சின்னமணி குயிலே என்ற பாடல்.
1: என்ன
0: நல்ல பாடல், விஜயகாந்த் நடித்த திரைப்படம். இந்த படம் எல்லாம் நீங்க பாத்திருக்க மாட்டீங்க, ஆனாலும் பாடலை கேட்டு நல்ல அழகாக பாடலை பாடி வருகிறீர்கள். அந்த வகையில இந்த பாடலையும் எங்கள் செல்லத்தின் குரலால கேட்போம். என்ன
1: அந்த படத்தின் பேர் வந்த ஆண்டி? அம்மன் கோயில் தான். என்ன?
0: ஓ ஆமாம், அம்மன் கோயில் திரைப்படத்தில இருந்து இடம்பெற்றது. ஆமாம், அம்மன் கோயில் தான். நான் பார்த்து சொல்றேன். என்ன? ஓகே செல்லம், நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் எங்கள் அபி வரதன் பாடிய பாடலை கேட்போம்.

0: அந்த பாடலை அம்மன் கோயில் கிழக்காலே திரைப்படத்திலிருந்து எங்கள் அபிக்குட்டி பாடியிருந்தார். உண்மையிலே நல்ல அழகாக பாடியிருந்தார். எல்லா பாட என்ன பாடல் கொடுத்தாலும் எங்கள் அபி நன்றாக பாடுவார். அதே போல இந்த பாடலும் நன்றாக பாடியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் செல்லம். நேரம் சரியாக 3:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக பயபருடாக காத்திருப்பவர், வணக்கம். வணக்கம் சச்சி அவர்கள், இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
1: வணக்கம் சுவிசிலிருந்து அருள் சச்சி.
0: வணக்கம் சுவிசிலிருந்து அருள் சச்சி அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: நலமே இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: பாடியவர்களுக்கும் பாட வருபவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்து. இளங்குயில் அபிவரதனுக்கு உற்சாகட்டும்.
0: இளங்குயில் என்று பட்டம் வைத்து விட்டீர்கள் என்ன? இளங்குயில், ஓகே சரி, நாங்களும் அப்படியே இளங்குயில் என்று சொல்லுவோம் என்ன.
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. உங்களுடைய பாடலை வந்திருக்கிறது. உங்கள் பாடலை கேட்போம். மதுரையில் பிறந்த மீன், மதுரையில் பிறந்த மீன் கொடி என்ற பாடல் நல்லது. உங்கள் பாடலை கேட்போம். நன்றி
1: கேட்போம். நன்றி
0: நன்றி.

0: கொலித்து அந்த பாடலை பாடியிருந்தார் அருள் சச்சி சுவிசிலிருந்து. அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு,
1: கலைகளை தெய்வமாய் காண வேண்டும் கண்ணினி.
0: வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு பிறகு நேர்களை இணைத்துக் கொள்வேன்.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியா.
4: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
4: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
5: 765 Fraser Street, Vancouver, Canada.
4: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறியத்தருகின்றோம்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
4: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
4: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: நேரம் சரியாக 3:39. இந்த வேளையிலே வந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம் சோபிதா, ஜெர்மலிருந்து புங்கையோ ராஜா.
0: வணக்கம் ஜெர்மலிருந்து புங்கை ராஜா, நலமா இருக்கிறீர்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
6: ஆடி அடங்கும் வாழ்க்கை ஆண்டு போவோம்.
0: சரி, பாருங்கள்.
6: நாளைக்கு இல்லாம இருக்குது.
0: சரி, பாடுங்கள்.
1: ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா. கால் கண் மூடினால் காலெல்லாம்

ஆடியடங்கும் வாழ்க்கையடா. பிறந்தோம் என்பதே முகமுறையாம், பேசினோம் என்பதே தாய்மொழியாம், மறந்தோம் என்பதே நித்திரையாம், மரணம் என்பதே

இருப்போம் என்றே நினைப்பவர் கண்களில் இருந்தவன் அல்லவோ பிறக்கின்றான். ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா. ஆடியடங்கும் வாழ்க்கையடா, வகுப்பார் அதுபோல் வாழ்வதில்லை, வந்தவர் யாருமே நிலைப்பதில்லை. வகுப்பார் அதுபோல் வாழ்வதில்லை, வந்தவர் யாருமே நிலைக்கதில்லை. தொகுப்பார் சிலதரை சுவைப்பதில்லை, தொகுப்பார் சிலதரை சுவைப்பதில்லை. தொடங்குவார் சிலதை

0: சொந்தமட ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. நன்றி வணக்கம் சொல்றா.
1: நன்றி வணக்கம். அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் பாடியிருந்தார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக உதயன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
2: வணக்கம் சௌதரி. எப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: ஆம், நல்ல சுகமா இருக்கிறோம். நன்றி கேட்டதுக்கும்.
1: எந்த நெஞ்சில் நீங்க அந்த என்ற பாடல் அனுப்பி இருக்கிறீர்கள்?
2: பாடல் பாடிகளும் ஜோடி குரலும் இருக்குது. அந்த பெண் குரலும் நன்றாக பாடியிருக்காங்க.
1: ஓகே.
2: அப்ப இந்து இந்த பாடலை எனது குரல் கேட்போமே பாடிக்கொண்டிருக்கும் அனைவரையும் மனதார வாழ்த்து அன்போடு விடுத்திருக்கிறேன்.
1: ஓகே, நிச்சயமாக உங்கள் பாடலை தருகிறேன். நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
1: அவர் உதயன் ஏர்மல்லேருந்து பாடிய பாடல்.

0: ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தவர் உதயன் அவர்கள். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒலிக இருக்கும் பாடலோடு இணைந்து கொள்பவர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நான் மகேந்திரன் கேட்கிறேன்.
0: வணக்கம் மகேந்திரன் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: ஓ, நலமா இருக்கிறேன். நான் ஒரு பாடல். ஹலோ.
0: ஓம், சொல்லுங்கள்.
1: நான் பாடல் ஒன்று அனுப்பியிருக்கோம். நான் பாடவர் உதயனோட சேர்ந்து ஒரு பாட்டு பாடி அனுப்பியிருக்கிறேன்.
0: இரண்டு பாடல் அனுப்பியிருக்கிறீர்கள். எந்த பாடல் பாடகர் உதயனோடு அனுப்பியிருக்கிறீர்கள்?
1: ரெண்டாவது
0: பாடினால்
1: பாடு.
0: ஓகே, அந்த பாடலை.
1: ஓமம்,
0: சரி, நல்லது. உதயன் அவர்களோடு சேர்ந்து படித்த பாடலை உங்கள் குரலிலும் கேட்போம். நன்றி.
1: நன்றி. பாடியவர்கள், பாட இருப்பவர்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். வணக்கம்.
0: நன்றி. நன்றி. வணக்கம். அவர் மகேந்திரன் அவர்களோடு. மீண்டும் உதயன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்.

0: நன்றி.
1: நன்றி என்ற பாடலை மகேந்திரன் அவர்களோடு இணைந்து உதயன் அவர்கள் பாடியிருந்தார்கள். அவருக்கும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 3:53 இந்த வேளையிலே வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்லும்.
1: ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதணிகள் முதல் பல்பரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷெரி 0951 15 82 0503 அல்லது 0669 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலில் ஷெரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604 707 01 57 அல்லது 604 902 04 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

நேரம் சரியாக 3:57 இந்த வேளையிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக யாரும் வராதபடியால் என்னோடு இணைந்து சிங்கமூர்த்தி அவர்கள் பாடிய பாடல் ஒன்று கேட்போம்.

சிங்கமூர்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தினியர்களுக்கும் நிகழ்ச்சியை சமீபத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் டிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை மீண்டும் பெறுவதற்கான புதிய விண்ணப்பத்தை மீளாய்வு செய்வதற்காக அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. பெரிட்டோ ரிசர்ச் நிறுவனம் நடத்திய ஹலோப பாணியிலான தேசத்தின் மனநிலை பற்றிய ஒட்டுமொத்த ஜூலை 2026 கருத்து கணிப்பில் அரசாங்கத்தின் மீதான மக்களின் அங்கீகாரம் 50% குறைந்துள்ளது. வரிவிடுக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை 9வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். மறைந்து காணாமல் ஆக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 30ஆம் தேதி வடகிழக்கு மறைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் யாழ்ப்பாணத்தில் மாபெரும் மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்திருப்பதுடன் அன்றைய தினம் காலை கிளிநொச்சியில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. இலங்கையின் கடல் வளங்களை சூறையாடும் இந்திய கப்பல்கள் தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையே அரசியல் தலைவர் மட்டத்தில் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை நடத்தாமல் இருப்பது என்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தீர்மானித்துள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் நாட்டின் நீதித்துறை மற்றும் அரசியல் தளத்தில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன சமூக ஊடகங்களில் தனக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் அவதூறு பிரச்சாரங்கள் குறித்து குற்றப்பண்ணாய்வு பிரிவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். நீதிபதிகளின் வயதெல்லையை அதிகரிக்கும் 22வது திருத்தச் சட்டம் தொடர்பில் ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்கிடமிருந்து நேர்முறையான பதில்கள் எவையும் கிடைக்கவில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரும் சிரேஷ்ட சட்டத்தஜனியுமான லால் விஜய நாயக்கா தெரிவித்துள்ளார். தூதுவர் பதவியை வகித்துக் கொண்டு நான் அரசியல் செய்யவில்லை என்பதை ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்கா நன்கு அறிவார். முன்னாள் ஜனாதிபதி கோத்தா ராஜபக்சவின் அரசாங்கத்தில் எனக்கு முன்னுரிமை அளிக்கப்படவில்லை. அரசியலில் அதிருப்தியடைந்த நிலையில் தான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்தேன். நல்ல வேளை தூதுவராக சென்றது. இல்லையில் எனது வீடும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கும் என அமெரிக்காவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் மகிந்த சமரசிங்கே தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரமானது பூகோள அரசியல் மற்றும் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு வெளியக காரணிகளின் தாக்கங்களுக்கு உள்ளாகக்கூடிய நிலையில் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை மத்திய வங்கி இம்மாண்டில் பொருளாதார வளர்ச்சி 4.5% பதிவாகும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. சர்வதேச ரீதியில் இந்தியா பற்றிய நேர்மறையான கருத்துக்களை கொண்ட நாடுகளின் வரிசையில் இலங்கை முதலிடத்தை பிடித்துள்ளதாக பியூ ஆராய்ச்சி மையம் நடத்திய புதிய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. நீதிமன்ற நடவடிக்கைகளை திறம்பட முன்னெடுப்பதற்கு மக்களுக்கு ஏற்படும் சுமையை குறைப்பதற்கும் எடுக்கப்பட்டு வரும் தீர்மானங்கள் தொடர்பில் அரசாங்கத்துக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ எந்தவித விரக்தி நிலையும் இல்லை என அமைச்சர் நலிந்த கேதிசர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மரண தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது குறித்து பரிசீலிப்பதற்கு முன்னர் நாட்டின் குற்றவியல் நீதித்துறையை வலுப்படுத்த வேண்டும் என சிரேச சட்டத்தரணி தர்சன குறிப்பு வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் மதுபானத்தில் ஏற்படும் பொருளியல் இழப்பு மதுவரி வருவாயை விடவும் அதிகமாகும் என மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தெரிவித்துள்ளது. கடந்த 6 ஆண்டுகளில் நாட்டின் சிறைச்சாலைகளில் இருந்தோ அல்லது சிறைக்காவலில் இருந்தோ மொத்தம் 1181 கைதிகள் தப்பியோடியுள்ளதாக கணக்காய்வாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கல்கிசை கூலுதகட வீதியில் உள்ள வாகன பழுதுபார்க்கு நிலையம் ஒன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. கொழும்பு காலி முகத்துடல் கடற்கரையை ஒட்டிய பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளதாக கோட்டை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கையில் உள்ள இந்திய அமைதிகாக்கும் படை நினைவிடத்தில் இந்தியா உயர்ஸ்தானியர் சந்தோஷா நேற்று மலரஞ்சலி செலுத்தினார். வரலாற்று சிறப்புமிக்க தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் ஆலயத்தின் மகோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் இந்திய ஆரம்பமானது. இந்திய செய்திகளில் இந்திய சுதந்திர தினத்தையொட்டி பசிபிக் தீவுகள் கிழக்காசிய நாடுகள் முதல் வளைகுடா ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா வரை கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் நேற்று தேசிய கொடி ஏற்றி வைத்த பிரதமர் மோடி அடுத்த ஓராண்டில் 1 கோடி இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு துறையில் பயிற்சி அளிப்பது, பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்காக இளைஞர்களுக்கு இலவச ஆன்லைன் பயிற்சி அளிப்பது,

வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்டிய புதிய 7 அம்ச சப்த தாரா திட்டம் அடுத்த 8 ஆண்டுகளில் 8 செமிகண்டக்டர் ஆலைகளை நிறுவது, 5 புதிய அணு உலைகளை அமைப்பது என பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். சித்தாந்த நக்சல்கள் என்ற பிரதமர் மோடியின் கருத்து விரக்தியின் வெளிப்பாடு என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. நக்சல் மனநிலையின் பிரதிபலிப்பு என்று டெல்லி செங்கோட்டை சுதந்திர தின விழாவை புறக்கணித்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குறித்து பாஜக நேற்று விமர்சித்துள்ளது. இந்தியாவிற்கு செல்வதை விட பாகிஸ்தானிலேயே தொடர்ந்து வசிக்கவே அந்த நாட்டு இந்துக்கள் விரும்புவார்கள் என்று பாகிஸ்தான் அதிபர் ஆஷிப் அலி சர்தாரி தெரிவித்துள்ளார். திருச்சி ரயில்வே கோட்டத்துக்குள்ளப்பட்ட ரயில் நிலையங்களில் நேற்று முன்தினம் ஒருநாள் நடைபெற்ற சோதனையில் பயணச்சீட்டு இல்லாத 545 பேர் பிடிபட்டனர். உலகச் செய்திகளில், ஈரான் தனது விமானிகள் மூவரை விடுவிக்கும்படி கட்டாரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 3 குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். 14 வெளிநாடுகளுடன் இணைந்து செங்கடல் பாதுகாப்புக்கான கூட்டணியை உருவாக்கியுள்ளதாக சவுதி அரேபிய அரசு அறிவித்துள்ளது. தென்கொரிய அதிபர் லீ ஜே மிச்சுங் வடகொரியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்துள்ளார். ஜப்பான் 2 உலகப் போரில் சன்னடைந்ததன் 81 ஆண்டு நினைவு நாளை நேற்று அனுசரித்தது. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் துப்பாக்கிகளை திரும்பப் பெறும் திட்டம் நவம்பரில் தொடங்கும். பிரதமர் ஆண்டனி அல்பனீசி இதனை அறிவித்துள்ளார். பிரான்சில் 15 வயதுக்குள்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் மசோதாவை பிரான்ஸ் நாட்டின் உச்சநீதிமன்றம் தடுத்து நிறுத்தியுள்ளது. ஸ்பெயினின் காட்டுத்தீ மோசமாக நிலையில், 1000 வயது மடாலயம் ஒன்றை தீயிலிருந்து காப்பாற்ற தீயணைப்பாளர்கள் முற்பட்டுள்ளனர். ஜப்பானில் ஏற்பட்ட புயலில் 8 பேர் இறந்தனர். இந்தோனேஷியாவின் புளோரஸ் தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிர் பிழைத்தவர்களை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. பங்களாதேஷில் உள்ள கப்பல் பட்டறை ஒன்றில் ஏற்பட்ட எரிவாயு கசிவில் குறைந்தது 8 பேர் இறந்துள்ளனர். தாய்லாந்து கடலில் 16 மணி நேரத்துக்கு மேலாக தத்தளித்த பிரெஞ்சு குடும்பத்தினர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். பெண்களுக்கு ஒரு நியாயம், ஆண்களுக்கு ஒரு நியாயமா? வியன்னாவைச் சேர்ந்த ஒரு பெண் பொது கழிவறைகளை பயன்படுத்துவதில் பாகுபாடு காட்டப்படுவதாக நகரமன்றத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளார். விளையாட்டுச் செய்திகளில், சர்வதேச பேட்மிண்டன் சம்மேளனம் சார்பில் 30வது உலக சாம்பியன்ஷிப் போட்டி புதுடில்லி இந்திரா காந்தி வளாகத்தில் நாளை தொடங்கி 23 தேதி வரை நடைபெறுகிறது. சின்சினாட்டி டென்னிஸ் ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் 7 முறை கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் வீனஸ் வில்லியம்ஸ் ஆடவர் பிரிவில் முன்னாள் சாம்பியன் கிரிகோர் டிரமிட்ரோவ் தோல்வியை தழுவினார். இறுதியாக நாளைய மாற்று வீதம், இன்றைய நாளைய மாற்றிட்டு கணசனை வழங்குகிறார்கள். www.trttamilali.com. ஒரு ஈரோ இலங்கை பெறுமதியில் 385 ரூபா 10%, இந்திய பெறுமதியில் 110 ரூபா 54%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 332.85%, இந்திய பெறுமதியில் 95.55%. ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 409.17%, இந்திய பெறுமதியில் 117.45%. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 450.40%, இந்திய பெறுமதியில் 129.30%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 839.90%, இந்திய பெறுமதியில் 68.87%. இத்துடன் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள். பரிசில் ஆட்சி புலமிருக்கும் விஜி கேசங்கரி, காலியை கொண்டு சிலமிந்திர விஜி சூப்பர் ஸ்டோர் இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி, வணக்கம்.

0: சீலைகள் மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Jolie-Gonesse.
2: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரீட் த்ராசா, 3098 கோனிட்ஸ் சுவிஸ், கோனிட்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 0031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-5858.
0: சுவிசிலே VTS Finance GmbH.
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உள்ளுத்து கொண்டு
3: என்னவா நீ சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
0: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம்? ஒரு ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
0: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட, போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0077-736-7418 அல்லது 0076-24-0040. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 ஒன்று பி கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-74-18 அல்லது 076-24-00-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இந்திய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது

மலை. தேன்மலை நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இங்கே தேன்மலைக்காக இனிமையான பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சி சிறப்பிக்க வருகின்றார் கமலவேணி அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கமலவேணி அவர்கள் தேன்மலைக்காக தெரிவித்ததற்கு முதலாவது பாடலாக

நேரம் சரியாக 4:26 நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருப்பது தேன்மலையோடு. தேன்மலைக்காக கமலவணி அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக அவர்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

0: சாணி பாமகரி பாமகரி சா.
1: நேரம் சரியாக 4:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் தேன்மலை. இன்றைய தேன்மலையை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் கமலவேணி அவர்கள், பிரான்சில் இருந்து. அவர் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக சொர்க்கம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

சரியாக 4:35 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் தேன்மலை. இன்றைய தேன்மலையை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் கமலவேணி அவர்கள், பிரான்சில் இருந்து. அவர் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடலாக

0: గరి గమని బసాని పమగరి పమగరి స
1: நேரம் சரியாக 4:40. நீங்கள் இணைந்திருப்பது தேன்மலையோடு. இன்றைய தேன்மலையை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கமலவேணி அவர்கள் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக அண்ணனர் கோயில் திரைப்படத்தில் நடைபெற்ற பாடல்

0: பரிசிலிருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்மையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு பிள்ளை வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குரேஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால்வாயோன் குற்றூரியே, 93,120 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன், சென்னை சில்கில்.

கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் தேன்மலை. இந்திய தேன்மலையை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கமலவேணி அவர்கள் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக அரங்கேற்றம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

சராசரியாக 4:52. நீங்கள் இணைந்திருப்பது தேன்மலையோடு. தேன்மலையை அழகாக சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் கமலவேணி அவர்கள், பிரான்சில் இருந்து. அவர் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக பாதகாணிக்கை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

0: நேரம் சரியாக 4:57 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் தேன்மலை. இந்த தேன்மலையை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் கமலவேணி அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக சித்தி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.
1: ஏதாவது தாலாட்டு விளாட்டு பாடினா கேட்டுக்கிட்டே அது பாட்டுக்கு தூங்கிடும். எனக்கு எந்த தாலாட்டும் தெரியாது சித்தி. ஏம்மா, பொம்பளை பிள்ளைங்க தாலாட்ட கத்துக்கிட்டா பாடணும். பொண்ணா பிறந்தவ படுற பாட்ட சொன்னாலே அது பாட்டு தானேம்மா.
2: பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் இரண்டு முறை

நேரம் சரியாக 5:04. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது தேன்மலை. தேன்மலை அழகாக இனிமையான பாடல்களை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் கமலவேணி அவர்கள், பிரான்சில் இருந்து. அவர் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக, காசேதான் கடவுளடா திரைப்படத்திடமிட்ட பாடல்.

0: நேரம் சரியாக 5:08 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேன்மலையை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கமலமணி அவர்கள் நிறைவு செய்ய வரும் பாடலாக தெரிவு செய்த பாடல்
1: மல்லிகை முல்லை.

0: பாமகரி பாமகரி.
1: ஒலித்து அந்த பாடலோடு நிறைவு பெறுவது தேன்மலை. இந்த தேன்மலையை இனிமையான பாடல்களாக நிகழ்த்திய சிறப்பு தெரிந்தவர் கமலவேணி நவரத்னம் அவர்கள், பிரான்சில் இருந்து. அவருக்கு இந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதனை சமீபத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர இருப்பது எண்ணும் எழுத்தும்.
2: வங்கூருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளுத்து கொண்டு
3: என்னவா நீ சும்மா புரிஞ்சு எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போற. இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
4: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
5: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு பிள்ளை வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி தங்கச்சி
6: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
4: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குரேஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
7: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின்

0: டிஆர்டி தமிழ் ஒலி ஒலி
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.
2: நேரம் சரியாக 5:17. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சி எழும்பரிசையில் தொடர்ந்து வாழ்க்கை வருகின்றது.

എണ്ണും എഴുത്തും നിഴ്ചിക്കാ அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேன்மலை தொடர்ந்து இடம்பெறுகின்றது எண்ணும் எழுத்தும். எண்ணமெழுத்தும் நிகழ்ச்சியானது மூன்று விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அந்த வகையில் முதலில் வருவது எண்கள், எண்களை தொடர்ந்து வருவது தரவுகள், தரவுகளை தொடர்ந்து வருவது குழம்பி எழுத்துக்கள். எண்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்காக 5 அல்லது 6 இலக்கங்கள் தரப்படும். அந்த இலக்கங்களை தொடர்ந்து ஒரு பெறுமதி தரப்படும். தரப்பட்ட இலக்கங்களை பாவித்து தொடர்ந்து வந்த பெறுமதி எவ்வாறு வந்தது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து கூற வேண்டும். அந்த வகையில் நீங்கள் அந்த இலக்கங்களை கூட்டியோ கழித்தோ பெருக்கியோ பிரித்தோ நீங்கள் முயற்சிக்கலாம். அதே நேரம் தரப்பட்ட அனைத்து இலக்கங்களையும் நீங்கள் பாவித்திருக்க வேண்டும். தரவு என்ற அடிப்படையில் ஒரு சொல்லுக்குரிய தரவு உங்களுக்காக தரப்படும். அந்த தரவுக்கான சரியான சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்காக நீங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். முதலில் வரும் நேர் வந்து 5 கேள்விகளை கேட்டு அதற்கான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். அவரை தொடர்ந்து வருவர் 4, அதனை தொடர்ந்து 3, 2, 1 என்ற அடிப்படையில் நீங்கள் வரும் அடிப்படையில் அந்த கேள்விகளை கேட்டு அந்த உதவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த சொல்லை கண்டுபிடிக்கலாம். தரவை தொடர்ந்து குழம்பி எழுத்துக்கள். குழம்பி எழுத்துக்கள் என்ற அடிப்படையில் ஒரு சொல்லி குழப்பி அதற்கான எழுத்துக்கள் தரப்படும். அந்த எழுத்துக்களை நீங்கள் ஒழுங்கமைப்பதனூடாக அந்த சொல்லை நீங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சொல்லை உருவாக்கி அது தொடர்பாக நீங்கள் உங்களிடம் வைத்திருக்கிற விளக்கத்தையும் நீங்கள் தரலாம். சரி, இந்த வாரத்திற்கான உங்களுக்கான இலக்கங்களை தருகின்றேன், குறித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்திற்கான இலக்கங்கள் 6, 10, 75, 5, 8, 3. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 452. 452 எவ்வாறு வந்தது என்பதை இந்த இலக்கங்களை பாவித்து கண்டுபிடிக்க போகின்றீர்கள். மீண்டும் அந்த இலக்கங்களை தருகின்றேன். 6, 10, 75, 5, 8, 3. கண்டுபிடிக்க வேண்டிய இலக்கம் 452.

0: சரி, மீண்டும் ஒரு முறை இலக்கத்தை தந்து உங்களுக்கான முதலாவது தரவுக்குள் செல்லலாம். இலக்கங்கள் 6, 10, 75, 5, 8, 3. கண்டுபிடிக்க வேண்டிய இலக்கம் 452. சரி, உங்களுக்கான முதலாவது தரவை தருகின்றேன். முதலாவது தரவோடு இணைந்து கொள்ளும் நீர்கள், உங்கள் முதலாவது தரவோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான முதலாவது தரவாக வருகிறது, மறதிக்கு காரணமாக இருக்கக்கூடியது. மறதிக்கு காரணமாக இருக்கக்கூடியது, இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற 6 எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. நான் ஏன் முதல் தரணுன்ற இலகுவா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். மற்ற தரவுகளை விட இது இலகுவா இருக்கு. மறதிக்கு காரணமாக இருக்கக்கூடியது, உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற 6 எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. சரி, நாங்கள் வந்திருக்க நீர்களை பார்க்கலாம். வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: நல்லமா இருக்கிறீங்களா? சரி, சொல்லுங்கள், கேளுங்கள்.
1: மறதிக்கு காரணம்
0: என்ன? மறதிக்கு என்ன இல்லாம் காரணம் இருக்கு, நிறைய காரணம் இருக்கு.
1: என்ன வித்தலாட்டம்? சரி, இது என்ன இனத்துல வருது?
0: கணக்கு தெரிஞ்சாலும் மறக்கும்.
1: ஆமா,
0: இது இடையினம்.
1: விளங்கல?
0: இடையினம்.
1: பிற்பாதி தானே?
0: ஓ, பிற்பாதி.
1: குறிலா நெடுலா?
0: குறில். மூண்டு போயிடுச்சு.
1: இன்னும்
0: ஒரு கேள்வி.
1: எத்தனை மெய்யெழுத்து இருக்குதுல?
0: உண்டு, ஒரு மெய். கேள்வி முடிஞ்சது. ஒரு மெய் இருக்கு, வானாவில் ஆரம்பிக்கிறது, 6 சொற்கள், மறதிக்கு காரணமாக இருக்கக்கூடியது.
1: நன்றி,
0: மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பைபர் ஊடாக இணைந்து கொள்ளலாம், வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்ளலாம். அவை ரெண்டு பேரும் ஆக்கள் எல்லாம் இருக்கணும். சரி, வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
2: மறதிக்கு காரணமாக இருப்பது என்ன?
0: காரணமாக இருக்கக்கூடியதாம் இருப்பது.
2: மெய்யெழுத்து கடைசியிலேயே இடையில இருக்கா?
0: மெய் வந்து இடையில இருக்கு.
2: அது என்ன இனம்?
0: அந்த மெய் வந்து வெள்ளினம்.
2: ரெண்டாவது எழுத்து என்ன இனம்?
0: இடையினம்.
2: கடைசி எழுத்து
0: வேலினா. கேள்வி முடிஞ்சதா?
2: நன்றி,
0: நன்றி, நன்றி. சார், நாங்கள் தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போம். வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி, நான் ஜெர்மனில இருந்து உயன் பேசுகிறேன்.
0: ஆமா, நலமா இருக்கீங்களா?
3: ஆமா, நல்ல சுகமா இருக்கணும். நீங்க நலம் தானே? அங்க
0: நாங்களும் நலமாக இருக்கணும். நன்றி,
3: நன்றி. ரெண்டாவது எழுத்து இடையினம் என்று சொன்னீங்க, அது முற்பாதியா பின்பாதியா?
0: முற்பாதி.
3: யானா வருமா?
0: வரும். இன்னும் ஒரு கேள்வி.
3: யானா. மூன்றாவது எழுத்து என்ன இனம்?
0: மூன்றாவது எழுத்து வேலினம்.
3: அது முற்பாதியா பின்பாதியா?
0: உங்களோட கேள்வி முடிஞ்சு.
3: முடிஞ்சது.
0: ஏதோ ஒன்று வச்சு கேக்குறீங்க, கேளு, சொல்லுங்க. இலகுவா சிந்திக்கலாம் என்று வச்சுதான் நாங்க இதை முதல் தந்திருந்தேன். ஏதாவது சொல்ல போறீங்களா, ஜோசிட்டு வர போறீங்களா? வணக்கம் வைவர் ஊடாக
4: வணக்கம்
0: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
4: ஓ நலமா இருக்கிறேன். நீங்கள்?
0: ஓ நாங்களும் நலமாக இருக்கணும். நன்றி.
4: ஓ நான் தரவு முழுமையா கேட்க இல்லை, கணக்கு சொல்லி மீண்டும் இணைந்து கொள்றேன். பத்து அஞ்சால பிரிச்ச ரெண்டு எட்டுல இருந்து ரெண்ட கழிச்ச ஆறு, ஆறு தர எழுபத்தஞ்சு நானூத்தி ஐம்பது, மூன்று மாறம் இருக்கு, ஆறு மூன்றால பிரிச்சு விட்டா ரெண்டு, அந்த ரெண்ட கூட்டி விடலாம்.
0: பாராட்டுக்கள்.
4: தரவுக்கு நான் கேட்டுட்டு மீண்டும் பண்றேன்னா கேட்கல. நன்றி
0: நன்றி. ஆமாம், தரவு வந்து தரவு மறதிக்கு காரணமாக இருக்கக்கூடியது. நிப்பில் இருப்பவர் வணக்கம்.
2: ஆம்
0: சொல்லுங்க.
2: நான்காவது
0: எழுத்து வந்து மெல்லினம். இன்னும் ஒரு கேள்வி. ஐந்தாவது எழுத்து வல்லினம். கேள்வி முடிஞ்சு. என்ன வரைக்கும் இப்ப உங்களுக்கு ஓரளவு இவர் உதயன் அவர்கள் கேட்டதை வச்சு உங்களுக்கு தெரியுது என்ன விஷயத்தோட வருது வந்து.
2: மெய்யெழுத்தும் இல்லை வருது.
0: யோசிச்சுட்டு வரப்போறீங்களா? நன்றி. சரி, தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்போர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: ஆம் வணக்கம், சொல்லுங்கள்.
5: வணக்கம். இரண்டாவது எழுத்து என்ன சொன்னவர் உதயன்?
0: இரண்டாவது எழுத்து வந்து யானு ஆண்டு சொன்னவர்.
5: வேதோட வரும் சொன்னவர்
0: அப்படின்னு சொன்னவர். எல்லாத்துக்கும் இதுதான் காரணம்.
5: இடையினு சொன்னது இங்க கடைசி இடத்து
0: வல்லினம் சொன்ன நான் கடைசி என்ன வரைக்கும் போறீங்களா? இல்ல, நீங்க எல்லா கேள்வி அப்ப உங்களுக்கு எல்லா உதவியும் உங்கள்ட்ட இருக்கு. கேள்விக்கு இடம் இல்ல. பொதுவான கேள்வியும் கேட்கலாம் உங்களுக்கு. இலக்கண ரீதியா சரி எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு மெய் இருக்கு, டெயில இருக்குது, எல்லா எழுத்துட இன்னமும் தெரியும்.
5: நாலாவது
0: மெல்லினம்.
5: மெல்லினம் மெல்லினம்
0: என்ன செய்வோம்? போயிட்டு வருவோமா? போக மாட்டீங்க. விருப்பம்
5: இல்லை.
0: நீங்க வச்சிருக்க சார் என்ன சொல்லுன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு நீங்க கிட்ட போவீங்களான்னு
5: பாக்குறேன். வயது மறதி, வயது வயது மறதி என்று ஏதாவது
0: வயதே மறக்கலாம் இதால. வணக்கம்.
1: கண்டுபிடிச்சவர்
0: அப்ப உங்களுக்கு முதல் ரெண்டு எழுத்தும் தெரியும்.
1: கேள்வி இல்லையா?
0: ஒரு கேள்வி இருக்கு, ஒன்று இருக்கு,
1: என்ன
0: சொல்ல போறீங்க? நாலாவது எழுத்து வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மெல்லினம். அடுத்ததுல உதயன் அவர் நினைக்கிறேன் அவர் விடியோட நிக்கிறார் போல இருக்கு. அவ நீங்க ஏதாவது சொல்லுங்க.
1: அதுவும் பிள்ளையாத்தான் இருக்க போது போல என்னன்னு தெரியல. அவர் வந்து சொல்லாட்டுக்கு நான் கணக்கம் அமைச்சிட்டு கொண்டு
0: வரேன்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி. வயதாச்சுது, அது சரிதான். நான் அதை சொல்ல இல்லை, நான் வச்சிருக்கிற சொல்ல இல்லை. பைவரூடாக வந்திருப்போர் வணக்கம்.
6: வணக்கம். நம்ம முடிய
0: சொல்லுங்க.
6: அது இப்ப நான் அந்த மெய் எழுத்து,
0: அந்த மெய் வந்து ஓம் இப் தான்.
6: வயது மூப்பு,
0: வயது மூப்பு என்பது
6: சரியா இருக்கலாம்,
0: சரியான பதில். ஆமா, வயது மூப்பும் ஒரு காரணம். கணக்கு காரணம் இருக்குது. இப்ப இப்ப வயது மூப்பு எல்லாருக்கும் அது காரணமா இருக்கிறேல்ல. ஆனா வயதாக மறதி வரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப இப்ப கணக்கு காரணங்கள் இருக்கு, மன அழுத்தங்கள், நித்திர போதாமை, மற்றது ஏதாவது என்னன்னு சொல்றது, விட்டமின் குறைபாடுகள், உடல்நிலை அப்படின்னு நிறைய காரணம் இருக்கு இதுக்கு, மறதிக்கு. அதுல இதுவும் ஒன்று முக்கியமானது.
6: அதான் இப்ப இப்படி நீங்க நடத்துற நிகழ்ச்சிகள் கொஞ்சம் உங்களுக்கு
0: மறதி ஞாபகம் மறதிய மூட்டி கொண்டிருக்கு, மறதி வராம. உண்மையில மறதிக்கு வந்து நீங்க அந்த மூலியை வந்துட்டு நாங்க எவ்வளவு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு சில விஷயங்களை வந்து தவித்துக் கொள்ளலாம். பாராட்டுக்கள் உங்களுக்கு.
6: நன்றி,
0: நன்றி. சரி, இடைப்பில் காத்து போர் வணக்கம். வணக்கம்.
7: வயது மூப்போடு
0: மூப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க. அவாக்கும் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் உண்டு நினைக்கிறீங்க நினைக்கிறேன் இல்லையா? கதைக்கு முதலே இவர் விவரம் வந்துட்டேன் நான். என்ன நாலு இணைப்பிலே மாறுறபடியா எனக்கு அந்த உங்களை. அப்ப உங்களுக்கும் பாராட்டுக்கள். வயது மூப்ப கண்டுபிடிச்சாரு, ஆனா நான் கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு முதல் தரவு.
7: ஓ, அது எல்லா இனமும் கேட்டிருந்தானே. அப்ப நான் வயது எல்லியாதான் நானும் முதல் எடுத்து பாத்துறேன். அது கூட இல்ல, மெல்லியதான் கேட்டிருந்தானே.
0: வயது மூப்பு காரணமாக எங்களுக்கு, நான் வயது மூப்பு என்றது இந்த எல்லியன்றது தெரியுது இல்ல, இப்ப எல்லாருக்கும் வருது. சரி, உங்களுக்கு நான் அடுத்த தரவை தரேன்னா. அதுக்கு வயசு காரணம் இல்ல, ஆனா வயது மூப்பு காரணமாகவும் மறதி வேறும். இப்ப வயது போனவர்களுக்கு
7: வயது மூப்பு மட்டும் இல்ல.
0: ஓ இல்ல, இப்ப நல்லா வயசு போனாக்கள்லயே வயசு மூப்பு காரணமா வர்ற மறதியும் இருக்கலாம், வேறு வேறு காரணங்களாலும் இருக்கலாம். இளமாக்களுக்கு வர்றது வயசு மூப்பு காரணம் இல்ல, அது வேறு வேறு காரணம், விட்டமின்ஸ் குறைபாடா இருக்கலாம், நித்திரை இல்லாம இருக்கலாம், மன அழுத்தமா இருக்கலாம்.
7: ஞாபகத்தோட இருக்கணும், 90 வயசு கழிஞ்சு
0: இருக்கணும்.
7: நல்ல வயசு.
0: நம்மவர்கள் மத்தியிலேயே இவ்வளவு வயதானவர்கள் நல்ல ஞாபகம். எங்களை விட இப்ப நாங்க சிலவளவு தடுமாறி, இப்ப நாங்க வயசு போயிலன்னு சொல்லல, நான் தடுமாறிக்கொண்டு இருப்போம். அவர்கள் நல்ல தெளிவா இருப்பாரு.
7: அவசரத்துல இந்த சமயம் கேக்க நான் முடிவு உப்பு பதில் கொண்டே ஃப்ரிட்ஜுக்கு வச்சிட்டு
0: தேர்றேன்.
7: ஃப்ரிட்ஜுக்க சாமான் எடுக்க போற மாதிரி அதுக்கு வச்சிட்டு.
0: சில நேரங்களும் ஜோஸ்ன கூடுனாலும் அப்படி இருக்கும். தேவையில்லாம கணக்க விடயங்களை தலைக்குள்ள தூக்கி போட்டாலும் அப்படி வரும்.
7: அந்த அவசரத்துல வந்து வேலை முடிஞ்சு களைப்புல வந்து சமைக்க.
0: சரி
7: சொல்லுங்க.
0: உங்களுக்கான அடுத்த தரவாக வருகிறது குடிக்க கூடிய கூழ் இதுவுமா. இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற நான்கு எழுத்துக்கள் கொண்ட சொல்லும் கள்ளி கழுங்க. ஐந்து கள்ளி
7: குடிக்கக்கூடிய கூழ் இதுவா, நாலு எழுத்து,
0: நான்கு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கிறது.
7: என்ன இனம்?
0: பல்லினம்.
7: இன்னும்
0: ஒரு கேள்வியா? சானா சானா சமையல் சங்கம் சங்கடம். சானாவிலேயே தொடங்கும். உங்களுடைய கேள்வி முடிஞ்சது. சானாவிலேயே தொடங்குற நான்கு எழுத்துக்கள் கொண்டது குடிக்கக்கூடிய கூழ் இதுவுமா. நன்றி, மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்போர். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
8: வணக்கம். குடிக்கக்கூடிய கூழா?
0: ஓ, கூழ் கூழாம். குடிக்காம கூழ் இருக்கான்னு கேக்குறீங்க? குடிக்காம கூழ் ஏதும் இருக்குதான்னு கேக்குறீங்க நீங்க?
8: அதுதானே.
0: கூழ் அண்டா குடிக்கிறானே என்ன? இரண்டாவது எழுத்து வந்து மெல்லினம்.
8: எத்தனை மெய் எழுத்து இருக்கு?
0: ஒன்று ஒன்று, ஒரு மெய் எழுத்து. இன்னும் ரெண்டு கல்லி, ஒன்று கல், ஒரு கல்லி. சரியா?
8: நானாவா மானாவா? ரெண்டாவது
0: அந்த ரெண்டாவது எழுத்தா? அது ரெண்டும் இல்ல, ரெண்டும் இல்ல. நீங்க முன்னுக்கு போடுறா தான் அவையில சிந்திக்கணும். இது இடையில தானே வருது. இன்னும் ஒரு கேள்வி.
8: குடிக்கக்கூடிய கூழ் இது அது மெய்ய வச்சா அதுல வர்றது?
0: ஓ, அது மெய் மெய்யாம். நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி. இவ்வளவு நேரத்துக்குதான் வருது. இப்பதான் வருது பாத்தீங்களா? ஆனா எனக்கு மறக்க இல்லையா, மறதியில விட இல்ல.
9: நீங்க மறக்க இல்ல. சரி, மறதி என்றது இதா வராதே?
0: மறதி ஆனா உண்மையில ஒரு வயசு பிறகு மறதி அநியமானவர்களுக்கு
9: அந்த முக்கியமான சாமான பைல அதுகளுக்குள்ள வச்சிட்டு கேடைக்குள்ள அது கண்ணுக்கு தென்படாது.
0: அது வயது இருக்கும்.
9: ஆனா
0: எங்க அம்மா வந்து இப்ப 83 வயசு, 84 வயசு ஆகுது. ஆனா இப்ப நான் இந்த கிழமை ஒரு ஸ்டோரி சொல்லுவா, எடுத்தா திருப்பி அடுத்த கிழமையும் அதே இது கேட்கணும்.
9: சொல்லுவா,
0: அதையும் திருப்பி சொல்லுவா. அப்பொழுதும் செய்ய முடியாது.
9: நான் வேலை செய்யற அந்த முதியோர் இல்லத்துல நேற்று தான் பதினொரு வயசு 103 வயசு இருக்கிறார்.
0: சில நல்ல தெளிவா இருப்பார்கள்.
9: சரி, நான் 3 கேள்வியா?
0: ஆம்,
9: நானும் கணக்கு அந்த 450 எடுத்து 2 எடுத்து தான் செய்தேன்னு அவ சொல்லிட்டாதானே. வேற நீங்க வச்சிருக்க வேற முறை?
0: நான் வச்சிருக்கிற வேற முறை.
9: சரியா, முயற்சி செய்வோம். அதையும் கேட்டு இதையும் கேட்டு செய்யக்குள்ள சிலதை தவற விட்டுருவோம். இது முதல் எழுத்து கண்டுபிடிச்சிட்டேன்னம்மா.
0: முதல் எழுத்து தெரியும், சானா.
9: சானா
0: தானே? ஆம்.
9: ரெண்டாவது மெல்லு நமண்ட நீங்க, அதுல
0: அது உம்மன்னா வராது.
9: இருக்கும்
0: இல்ல வராது வராது. ஏன்னா பிற்பாதி முற்பாதி உங்களுக்கு தெரியாது. நீங்க இப்ப பிற்பாதிக்குள்ள என்னென்ற வழியா தான் இந்த கேட்டும் கூட கேள்வி கொண்டு போயிட்டு
9: இன்னும்
0: ஒரு கேள்வியா?
9: அப்ப முற்பாதியில எங்கன்னா வருமா?
0: வரும் வரும். அப்ப இப்ப உங்களுக்கு ரெண்டு எழுத்து தெரியும், அதோட கூழ்ன்றதும் தெரியும். கூழ்
9: நான்
0: உதவி செய்து கொடுத்தேன் சொல்லலாமே.
10: தெரியும் நீங்க தேட வேணும்னு சொன்னபடியா சாதாரண சொல்லு இல்ல,
0: கொஞ்சம் தேடணும். நாங்க புழக்கத்துல இல்ல இருக்கிற சொல்ல இல்ல, ஆனா கூலத்தான் குறிக்குது. ரெண்டு தெரியும். உங்களுக்கு அந்த இங்கன்னு வர்றபடியா அதுல ஏதோ போடலாம்ன்றது ஒன்று இருக்குது. கொஞ்சம் மண்டை கொஞ்சம் தானே விளங்கும்.
10: காணா வரும் என்று நிற்குவன். சரி, நீ கேள்வி கேட்க இல்லாதானே தேடாம வேணும், மீண்டும் பாருங்க.
0: நன்றி, தேடி பாருங்கள். சரி, இணைப்பில் காத்து போற. வணக்கம். சரி சொல்லுங்க, தேடிட்டீங்களா? நீங்க வந்து ஒரு கள்ளி ஒரு கள்ளி என்னாலும் உங்களுக்கு கிட்ட கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. வசதி செய்து தரப்பட்டிருக்கிறது. சானா சானா தெரியும், இங்க நான் தெரியும், அங்காலையும் இவர் உச்சரிச்சுட்டு போயிருந்தார்.
10: கடைசி கேட்கல என்ன?
0: இல்ல,
10: அது என்ன இனம்?
0: பல்லினம்.
10: பல்லினம்
0: வணக்கம் சொல்லுங்க. நீங்க தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க.
9: கட்டிக்காரி
0: நான் சொன்னா தானே நீங்க தேடுவீங்க.
9: சங்கடி என்று சொல்லு.
0: ஆமாம், சங்கடி. சங்கடி என்றது
9: கேழ்வரகு
0: சொல்றீங்களா, வரகுல செய்யற கூழ சொல்றீங்களா?
9: என்ன
0: கேழ்வரகு களி
9: என்று
0: பாராட்டுக்கள்.
9: நன்றி,
0: நன்றி. உங்களுக்கு பாராட்டு. சங்கடி என்பது சரியான சொல்லு. சங்கடி என்று சொல்லி சொன்னா கேழ்வரகு மாவில் செய்யப்பட்ட கூழ். கூழ் களியையும் குறிக்குதா? ஆனா நாங்க கேட்ட தரவின்படி கேக்கல கூழ் என்றபடியா
9: கேழ்வரகு களி என்று சொல்றது. நாங்கதான் அந்த களி என்ற அந்த அரிசி மாவுல செய்வோம்.
0: ஆமா ஆமாம்,
9: அதற்கு
0: உளுத்தம்மா களி செய்யறோம் நாங்க. அவர்கள் வந்து கூழையும் களி என்று
9: சொல்லுவார்கள்.
0: பொரியலா? எனக்கு வரைய வந்தவர்கள் பொரியல் வர வர செய்ய பொரியல் என்று சொல்லுவார்கள் இல்லையா?
9: வரைக்கு பொரியல், குழம்புக்கும் வேறு ஏதோ சொல்றது.
0: நாங்க சொல்றது வேற வேற. நாங்க குழம்பு எல்லாத்தையும் குழம்புன்னு சொல்லுவோம். தண்ணியா இருக்கலாம். சரியா? நான் உங்களுக்கு
9: தரேன்.
0: தரேன், தரவு தரேன் உங்களுக்கு தரேன். வாட்ஸ்அப்ல நான் ஆக்கல் இருக்கணும் வாரன் உங்களுக்கான அடுத்த தரவு. நல்ல சொல்லாது யோசிக்க, நல்ல சொல்ல. சரி, இது எனக்கு இந்த சொல்லு வாயில வருதுல்ல. தரவு ஐந்தாவது, ஐந்தாவது இல்ல, அஞ்சு அறிவுடவை, அறிவுடையவை. ஐந்தாவது அறிவு, ஐந்து அறிவுடையவையும். ஐயோ, என்ன இந்த தரவு இப்படி இருக்கு. இதனை இதனை பெறுமா? ஐந்து அறி, ஐந்து அறிவு, ஐந்து அறிவுடவையும். ஐயோ, என்ன இங்கே எங்கேயோ ஒரு சிக்கல் வந்துருது. ஏதோ ஒரு சொல்லணும், ஒரு அழுத்தொன்னு மிஸ் ஆகுது. நான் சொல்லிக்க,
9: ஐந்து அறிவுடைய,
0: ஐந்து அறிவுடையவையும், ஐந்து அறிவுடவையும்,
9: அறிவுடையவையும்.
0: அதுதான் அதான். இதனை பெறுமா, இதனை பெறுமா,
9: இதனை பெறுமா?
0: வரணும், எழுதி வச்சுதான் வாசிக்கணும். பாருங்க வர, ஐந்து அறிவுடையவையும். ஆம், ஐந்து அறிவுடைய உடையவையும் இதனை பெறுமா, இதனை பெறுமா? இது வந்து ஐந்து எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற சொல்லு.
9: எத்தனை மெய் எழுத்து இருக்கு?
0: இல்ல, மெய் எழுத்து இல்ல.
9: மெய் எழுத்து இல்லையா? என்ன இனத்துல தொடங்குது?
0: மெல்லினா.
9: மகரமா நகரமா?
0: மகரம். மானாவிலேயே தொடங்கும். உங்க கேள்வி முடிஞ்சது. மானாவிலேயே தொடங்குற மெய் எழுத்து இல்லாத. ஐயோ, எனக்கு அந்த தரவு சரி. நீங்களே எல்லாரும் திருப்பி திருப்பி சொல்லுங்க. நன்றி. யார் அடுத்தது? வணக்கம், வாட்ஸ்அப்பா? மாறி எடுத்துட்டனா? வாட்ஸ்அப்புக்கு போய் வரணும் போல இருக்கே.
11: என்ன
0: சொல்ல கண்டுபிடிச்சீங்க? ஐயோ, நாங்குலாப்பேல பொறுங்க. உங்களை படிவா வாசிச்சு விடுறேன்,
11: வாசிக்கணும். கணக்கு செய்து கொண்டு வாரண்டில சொன்னான். அதால நான் தரவுகள் கேட்கல. நான் ஆறு சக குழம்பி போட்டேன்.
0: என்ன குழப்பம் வலிக்கிட்டு குழம்பு?
11: ஐயோ, நான் உங்களை குழம்பி விட்டுட்டேன். என்னத்த போட்ட? நான் குழம்பிட்டேன். உங்களோட சொல்ல கேட்டு நான்
0: குழம்பிட்டேன்.
11: ஆறு, ஆறு சக எழுபத்தொண்டு எண்பத்தொண்டு.
0: ஆறு சக எழுபத்தொண்டா?
11: 89
0: அஞ்சுல அதுக்கு பிறகு மிச்சம் இருந்தது 13 இருந்தது. அப்ப நீங்க அந்த 10 கூட்டுறீங்க 55 வருது. இப்ப என்ன அந்த மிச்சம் இருக்கிற 3 கழிக்கிறீங்க 52 வருது. ஓ 52 வருது. பாராட்டுகள். ஓ
11: அந்த முறை சரி. கழிச்சு 452 எடுக்கிறேன்.
0: பாராட்டுகள்.
11: நான் இன்னைக்கு தரவு ஓகே அவருக்கு சொன்னதுல இருக்க சொல்றீங்களா?
0: தரவியா?
11: என்னன்னு சொன்னீங்க? அரை உட அரை உட உட
0: அறிவுடையவையும் ஆமாம் அறிவுடையவையும் இதனை பெறுமா? இதனை பெறுமா? அப்ப ஐந்து அறிவுடையவர் ஐந்து அறிவுடையவர் உடையவைக்கு இது இருக்குமா? இது அந்ததான் கருத்து. மாணவில தொடங்குதுன்றது தெரியும், மெய் எழுத்து இல்லைன்றது தெரியும், ஐந்து எழுத்துக்கள் என்றது தெரியும். நீங்க 4 கேள்வி கேட்கலாம். இரண்டாவது எழுத்து வந்து
11: அதுல அந்த ரெண்டு சொல்லி நானா வருமா?
0: வரும்.
11: மூன்றாவது எழுத்து என்ன?
0: மூன்றாவது எழுத்து வந்து மெல்லினா. உங்களோட கேள்வி முடிஞ்சது.
11: நடில்
0: மூன்று கேள்வி நீங்க சொல்ற சரியா? அதுதான், அதேதான். இதனை பெறுமா? வாயில சிக்குது இல்ல
11: எனக்கு
0: அந்த பிரதிநிதித்துவம் என்ற சொல்லு வந்து வாயில வராது. அதான் இப்ப பிரிச்சு நாங்க இப்ப ஆறுதலா சொல்லிக்கதான் வருது. இப்ப செய்தியில அந்த சொல்லு வரைக்க இதே சிக்கல் பிரதிநிதித்துவம் ஒரு அது இப்ப வடிவா வருது. வீட்டுல போயும் சொல்லி சொல்லி பாப்பேன், சரியா வரும், ஆனா வாசிக்கல வராது. அதே நிலைமைதான் இதுக்கும் வருது. சரி சொல்லுங்களா. அது பிரிச்சிருக்க நீங்க சொல்ற சரியா? அறிவு உடையவையும்
11: சேர்த்து தந்துருக்கேன்.
0: நீங்க மூன்று கேள்வி கேட்கலாம்.
7: அஞ்சாவது என்ன இனம்?
0: ஐந்தாவது எழுத்து வந்து இட இனம்.
7: அன்பரை உடையவையும் இதனை பெறுமா? ஒரு கடை தான் இப்ப நாங்க கேட்டுக்கிறோம்.
0: இன்னும் ஒரு கேள்வி.
7: மூன்றாவது மெல்லி நீங்க அது முற்பாதியா பிற்பாதியா?
0: பிற்பாதி.
7: பிற்பாதி
0: கேள்வி முடிஞ்சது.
7: இதனை பெறுமா? சரி, மீண்டும் பார். நன்றி
0: நன்றி நன்றி. தொடர்ந்து காத்திருப்போர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: ஆ சொல்லுங்க, ரெண்டு கேள்வி உங்களுக்கு.
3: ரெண்டாவது மெல்லத்துல பிற்பாதி
0: என்ன? ரெண்டாவதா? ரெண்டாவது அவன் வந்து எழுத்த ஓரளவு சொல்லிட்டான் சொல்லலாம். ஓ
3: இனத்துல
0: வேறும் ரெண்டா கேள்வியா இது? ஓ இது ரெண்டாவது கதை. குரில் நடில் கேக்குறீங்க? குரில்
3: குரில் நீங்க மிகழ்த்து வெல்லாமல் சொல்லணும்.
0: மிகழ்த்தில்
3: நன்றி
0: நன்றி. மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. ஓ அதுவும் செய்ய முடியாது, நான் அப்படியே சுத்தி கொண்டு வரேன். நீங்க வடிவா சொல்றீங்க. அஞ்சறிவுடைய ஓ நீங்க நீங்க சொல்ற உண்மையில நீங்க சொல்ற சரி. அந்த ஐந்துன்னு சொல்லாம அஞ்சறிவுடையவைன்னு சொன்ன வேற போல எனக்கு. அஞ்சா ஐந்து அறிவுடையவை, ஐந்து அறிவுடையவையும். சரி சரியா. நாங்க அதை ஊண்டி சொல்ல போகத்தான் இதுக்குள்ள. வேறும் வேறும் மனநிறைவு என்பது சரியான பதில். மனநிறைவு இப்ப இதை கேள்வி உங்களுக்கு தொக்கி நிக்குது என்ன அதுவும் இதனை பெறுமா இல்லையான்றது அதுகிட்டதான் போய் கேட்கணும். அதையும் மனநிறைவு பெறாம வைக்கிறதும் மனசுறான். ஓ அந்த ஆசைகள் இதுகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் எங்களுக்கு மனிதர்களுக்கு இருக்கு, அதுக்கு இருக்குமா இல்லையான்றது தெரியும். சொல்லுங்க. பாராட்டுக்கள். உங்களுக்கு தரவா? நீங்கள் தான் இப்போ தான் நீங்கள் முதலாவது அஞ்சு கல்விக்கு வரீங்கன்னு. சரி, உங்களுக்கான அடுத்த தரவாக வருகிறது. நாம் அனைவரும் இதற்கு பொருந்தக்கூடியவர்கள். நாம் அனைவரும் இதற்கு பொருந்தக்கூடியவர்கள். இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஏழு எழுத்துக்கள் கொண்டு சொல்லும். இரண்டு.
7: வல்லினம்.
0: பிற்பாதி ஓ இதற்கு பொருந்தக்கூடியவர்கள் ஓ திட்டுறது இல்லை நல்ல விடியம்னு சொல்லலாம் ம் அந்த நல்ல விடியம்னா இது நல்லது தானன்றது இல்லை ஆனால் அந்த தீமையானது இல்லை வந்துட்டு ம் பானா வரிசை என்ன பாடம் நான் சொன்னேன் காது பிரச்சனை குரில் குரில் அவருடைய இது கொஞ்சம் சிக்கலாக இருக்கு அஞ்சாவது கல்லுக்கு இருக்கிறக்கடியிலே இதாக போயிட்டேன் நினைக்கிறேன் அவருக்கு இது வேறு இணைப்பு வந்து விட்டது போல் இருக்கிறது இணைப்பில் இருக்கிறீங்களா இல்லாடி தவறுதலாக வராமல் தீட்டாரதடி இல்லை இது ஒன்று நடந்துட்டு
12: நன்றி
0: மீண்டும் இணைந்திருங்கள் தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போம் வணக்கம்
13: வணக்கம்
0: வணக்கம் கமலவாணி அவர்கள்
13: கமலவாணி நான் அவர் வாண்ட உடனே கண்டுபிடிச்சிட்டேன்
0: மன நிறைய
13: அப்புறம் எத்தனையோ பேர்கிட்ட போய் வரைக்கும் எனக்கு வரவே மாட்டேன்
0: சரி அது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்க இல்லது
13: இப்ப இப்ப உங்களோட கதைச்சார் குரலே வலிய வேற இல்ல
0: இவர் பேபி கணேஷ் அவர்கள் கதைச்சிருந்தா அவட சத்தம் வேற இல்லையா உங்களுக்கு
13: கேட்டிருக்கேப்போமா
0: நீங்க இப்ப நாலு கேள்வி கேட்கலாமா வாட்ஸ்அப்ல ஆக்கள் இருக்கிறபடியா வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து உள்ளரும் மீண்டும் முயற்சிங்க சொல்லுங்க
13: அனைவரும் இதற்கு பொருந்தக்கூடியவர்கள்
0: ஓ பொருந்தக்கூடியவர்களாம்
13: ரெண்டு மெய்யல் திருக்கீங்க
0: ஆம் ரெண்டு மெய்யல்
13: திருக்கீங்க

0: Diana.
1: குரில் அடில
0: குரில்
1: குரில்
0: கல் முடிஞ்சதா நம்ம ஒண்டி இருக்கா இப்படி கேட்டா இங்க கல்ல தான் இருக்குமே இருக்கு
1: தெரியல இருக்கா
0: தெரியல எனக்கும் தெரியல நான் இறங்க முடிஞ்சது மாதிரி இருந்தது
1: சரியா ஓகே
0: ஜஸ்ட் வர போறீங்களா சரி மீட்சிங்க உங்களுக்கு ஒரு சரி வந்திருப்போர் வணக்கம் வணக்கம் ஆமாம் வணக்கம் நலமா இருக்கிறீங்களா நாங்களும் நலமாக இருக்கின்றோம் நன்றி சொல்லுங்க
2: பாராட்டுக்கள்
0: கணக்கு முறை வருது
2: வித்தியாசம்
0: நீங்க சொன்ன மூன்று முறை வித்தியாசம் இதுக்கு முதல் அவர்கள் சொன்னதுல மூன்று
2: முறை
0: இல்ல வேற இல்லைன்னு தான் நான் சொல்றேன் சின்ன சின்ன வித்தியாசத்துல இருக்கு ஆனா நீங்க முதல் சொன்ன முறையோட கொஞ்சம் ஒத்து போகுது அந்த நீங்க 5 75 அளப்பு இருக்கு நீங்க அதோட பாராட்டுக்கள் நன்றி வந்திருப்போர் வணக்கம்
3: வணக்கம் ரஜன்
0: ஆம் சொல்லுங்க
3: நானும் மனன்றவு கண்டுபிடிச்சேன்
0: எல்லாரும் மனம்
3: அது வில இல்லடி கேக்க எல்லா கலைஞர்கள் வராது உறவு
0: அதை முதல் தந்திருக்கலாம்
3: என்ன கேக்க விட போயிட்டு
0: சரி அதை கண்டுபிடிச்சீங்க இதை கண்டுபிடிங்க அப்பம்
3: இதுல வந்து நான் மூன்று கழி இருக்கலாம்
0: மூன்று கழியோ
3: ரெண்டு மையத்துன்னு சொன்னீங்க அந்த மெய்யெழுத்து கடைசியில வருதா இடையில வருதா
0: ஒன்று கடைசியில ஒன்று இடையில
3: கடைசியில வார மெய்யெழுத்து என்ன இனம்
0: இடையினம்
3: இடையினம் கடைசிக்கு முன்னுக்குள்ள எழுத்து என்ன இனம்
0: பல்லினம்
3: பல்லினம் நொறுகள் இன்னொரு மையெழுத்து இடையில இருக்குத்தானே கடைசியில உள்ளது இடையன வந்தீங்க அந்த இடையில உள்ள மையெழுத்து என்ன இனம்
0: உங்களோட மூன்று கல்வி போய் இல்லையா
3: இல்லையே
0: முதலாவது ஒன்று இடை அந்த ரெண்டு மெய்யும் எங்கெங்க இருக்குது கடைசியில இருக்கிறது வந்து என்ன இனம் அதுக்கு முதல் இருக்கிறது என்ன இனம்
3: ஓகே
0: சொல்லி பார்க்க போறீங்களா சரி தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருப்போம் வணக்கம் வணக்கம்
4: குழம்பி
0: எழுத்துக்கள் சரி நீங்க எல்லாரும் குறித்துக் கொள்ளுங்கள் குழம்பு எழுத்துக்கள் அம்மாவுக்கு வர அண்ணா அக்காவுக்கு வர அண்ணா ஆந்தைக்கு வர இந்தண்ணா சங்கத்துக்கு வர சானா கவிதைக்கு வர கானா
4: கானா
0: தமிழுக்கு வர தானா ஆறு எழுத்துக்கள் உம்மண்ணா இக்கண்ணா இந்தண்ணா சானா கானா தானா இந்த ஆறு எழுத்துக்களையும் ஒழுங்கமைங்கள் சரி இப்ப நீங்க வந்து
4: குரல் வழியில வரே இல்லையா
0: வரே இல்லையா சரி இல்லையே அப்ப உங்களுடைய வராம இருக்கணும் பாப்போம் கேப்போம்
4: கடைசியில வந்தது
0: கடைசியில வந்தது அப்ப என்ன

0: സിറ്റി വന്നിട്ട്
1: വെറുത് വെറുതെ.
0: கடந்து
1: போட்டு நான் குழப்பணும்னு சொல்லக்கூடா.
0: சரியா
1: நன்றி. முன்னு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வாட்ஸ்அப்ல வந்து முதல் ஜென்னி காத்திருந்த மாதிரி தான் எனக்கு இருக்கிற. திருப்பி மீண்டும் வணக்கம்.
2: வணக்கம், நலமா இருக்கிறீங்களோ?
1: நலமாக இருக்கணும். நன்றி. நீங்கள்?
2: நாங்களே நிலைமை இருக்கிறோம். நடந்து நீங்க தொடர்ந்து நிலைமை இருக்கவங்களை வாழ்த்திக்கொண்டு கணக்கு முறையை சொல்லி பார்க்கிறேன். 10 + 8 = 18. வந்ததோ தெரியலன்னா கேட்க எல்லாருமே கேட்காதபடியா தெரியல. 75 × 18 = 1350. 1350 6 × 1350 = 1356. 1356 மூண்டால பிடிச்ச மண்டா 452.
1: பாராட்டுக்கள். இது வேற இல்லையா?
2: இன்னொரு முறை ஒன்று சொல்லி பார்க்கிறேன். 10 × 3 = 30. அந்த 30 × 75 = 2250. 2250 × 5 = 450.
1: 450 × 8 = 454. 8 + 4 = 8 = 458. 8 + 4 = 8 = 458.
2: குறை நினைக்காம எத்தனை எழுத்து சொல்லுன்னு சொல்லுவீங்களா?
1: இருக்கும். இது வந்து 7 எழுத்துக்கள். ஏழு எழுத்துக்கள். உங்களுக்கு முதலாவது எழுத்து தெரியும், ரெண்டாவது எழுத்தும் தெரிஞ்ச மாதிரி தான், மூன்றாவது எழுத்து கிட்டத்தட்ட. ரெண்டு மெய் இருக்குது.
2: மூன்றாவது என்னடா பேபியை கதை சொண்டும் எங்களுக்கு வெளியில வேற இல்லை. மூன்றாவது எழுத்து வந்து மெல்லினம் என்று சொன்னீங்க. மெல்லினத்துல முற்பாதியா பிற்பாதியா?
1: பிற்பாதி. பாராட்டுகள். மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. சரி, போய் வரணும்ன்றது எல்லாம் தெரியுது இல்லையே. நாலு நிமிடம் வந்து போற. வணக்கம்.
3: வணக்கம்.
1: சொல்லுங்க.
3: ஒரு கேள்வி தானே?
1: உண்டு. நான் உங்களுக்கு முதல் எத்தனை அஞ்சு கேள்வி என்ன?
3: கடைசி எழுத்து மெய் எழுத்துக்கு அதுக்கு பிற்பாதி இடையினம்னு சொன்னீங்க, அது அந்த கல்லுக்கு வர இல்லைன்னா
1: வருமா? வரும்.
3: அது சொல்ல தெரியாது. நான் அதை எழுத்துக்களை சேர்த்தேன். நாம் அனைவரும்
1: இதற்கு பொருந்தக்கூடியவர்கள். இந்த சொல்லுக்குள்ள எங்களையும் அடக்கிக் கொள்ளலாம். இந்த சொல்லு வந்து எங்களுக்கும் பொருந்தும். நானும் இதா இருப்பேன், நீங்களும் அது அப்படி.
3: நன்றி.
1: நன்றி. வந்திருப்போர் வணக்கம். வணக்கம்
4: ரஜினி.
1: சொல்லுங்க.
4: குழம்பின சொல் வந்து சந்தக்கம் வருமா?
1: திருப்பி சொல்லுங்க. சக்கந்தம் வரும். அப்படி என்றா சக்கந்தம் என்று சொல்லுவார்கள்.
4: ரெண்டு எழுத்து கேட்க இல்லை என்று தெரியல. கடைசிக்கு முதல் கேட்டேன் நான் வல்லினம். அதுக்கு முதல் அப்புறம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சாவது எழுத்து என்ன வல்லினம்?
1: ஐந்தாவது எழுத்து அந்த இதில் கேட்குறீங்க, அது வந்து இடையினம். இடையினம் கேள்வி முடிஞ்சது. அந்த அஞ்சாவது இடத்துல இடையினம் இருக்கு.
4: இது வந்து விவேகாக என்ன சொன்னா எனக்கு வந்தது விவேகாக கதைச்சது.
1: முதல் கதைச்சதா?
4: ஓ எல்லாரும் வேறையில வேற அவட்ட இடையில தான் அந்த நீங்க சொன்னீங்க தொடர்பால காணையில கண்டு கட்டா போச்சோன்னு
1: சொல்லி கேட்டேன். இடையில வந்த இடையில அவருடைய இது நின்று வந்ததோ
4: இடையில குடுபட்டு தான் வந்தேன் வந்தது எனக்கு எல்லாம். இது இடையில நம்ம சொன்னீங்களே
1: அதே சொல்லு மாதிரி நான் நேர்மறையா சொல்லல அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டு அவ அதுக்கே நேர்மறை சொன்னவா. அந்த அவ சொன்ன சொல்லுக்கு அவ சொன்னவா பயன் இல்லாதவர்கள் சொன்னவா. நான் இல்ல நேர்மறை பயன் உள்ளவர்கள் சொன்னவா. ஆனா பயன் உள்ளவர்கள் என்று அந்த சொல்லு பிள்ள அந்த சொல்லு நான் வச்சிருக்கேன். இல்ல
4: பயனாளிகள்
1: தவற சொல்ல மாட்டேன். நான் வச்சிருக்க சொல்லி இல்ல.
4: ஓகே நன்றி.
1: தவறென்று சொல்ல மாட்டேன்ன்றதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சொல்லத்தான் நீங்க இனி சரிப்படுத்த போறீங்க. வைவரூடாக இருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்.
1: சொல்லுங்க.
5: அது என்ன சொல்ல சொன்னீங்க? அந்த
1: என்ன சொல்லு அந்த குளம் நெழுத்தா அவ சொன்ன சொல்லா. அவ சொன்னா பயனாளிகள் சொன்னவா. பயனாளிகள் சொன்னவா நான் தவறு சொன்ன. பயனாளிகள் சொல்லேக்க அதுல வந்து மெய் எழுத்து வேற இல்ல. இடையில ஒரு மெய் இருக்கு சொன்னா. ஓ அதங்க அப்ப
5: இதுல மூன்றாவது எழுத்தையும் கண்டுபிடிக்கல.
1: மூன்றாவது எழுத்து அந்த எழுத்து நீங்க அப்படியே வச்சிருங்க. அவ சொன்ன சொல்லுல இருக்கிற மாதிரி.
5: நாலாவது எழுத்து என்ன சொல்லுங்க?
1: நீங்க உங்களோட ஒரு கேள்வியை பாவிக்கிறீங்க இப்ப.
5: இடையினம்
1: சொல்லி பார்க்க போறீங்களா? ஏதாவது சொல்லு. யோசிச்சுட்டு வரப்பீங்களா?
5: நன்றி
1: நன்றி. முயற்சிங்கள் நீங்களும் மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி நன்றி. வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம்.
1: உங்களோட கைக்கு வந்திருக்கு முயற்சிங்க.
6: என்ன
1: சொல்லு சொல்லிட்டு போனவா? அதத்தான் நான் இப்ப கேக்குறேன் வேற மாதிரி.
6: ஐயா
1: அந்த நாலாவது எழுத்தா பிற்பாதி
7: நீங்க
1: சொன்ன சொல்லல இன்னும் பாப்பா அது சரியா இல்லாம அமைஞ்சிருக்காண்டு எல்லாம்
7: இல்லாட்டி
1: திருப்பி முயற்சிங்க. சரி, தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
7: இருக்குல்ல
1: சரி, நீங்க இல்ல நான் போட்டேன்னு சொல்லி வச்சிருக்கீங்க, இல்லாட்டி நீங்க ஒரு சொல்லு சொல்லுங்க, சொல்லிட்டு சொல்லுங்க. நீங்க
7: நான் அந்த அதுல இல்ல என்ன போட்டு அப்போ கஞ்ச பைய நான் என்ன பைய நாளரோ என்ன சொல்லி போட்ட நான்
1: இல்ல நான் போட்டு சொல்லு சொல்லுங்க எனக்கு
7: அதுதான் புளைக்கு.
1: அப்ப புளைச்சா அதுல போட கூடாது. அவ பொருத்தமா போட்டா சொல்லு சொல்ல கூடியதா இருக்கும்.
7: ஆனா அந்த மெய்யில தென்ன என்ன மட்டும் கேட்டு இருந்தவையோ
1: இல்ல
8: சொல்லுங்க.
1: பாராட்டு
8: அப்படி
1: எடுத்துக்கு தசம் அஞ்சா போட்டுட்டார்.
8: இல்ல
1: பத்து வந்து
8: அஞ்ச பிரிச்சா தசம் அஞ்சண்டு வரும் இல்ல அப்படி எடுத்து செய்தவர்.
1: அப்படி எடுத்து செய்திருக்கிறா.
8: சரியா, நான் இதுக்கு கேட்டு பாக்கணும், ஒரு கேள்வி தானே கேட்கலாம். அந்த என்ன அஞ்சாவது இடத்துல வாரது முன்னுக்கு பின்னுக்கு சொன்னீங்களா?
1: இல்ல அஞ்சாவது எழுத்து தொடர்பு அத்தனை கேட்ட மாதிரி எனக்கு தெரியல.
8: அது இடையினத்துல
1: பிற்பாதி
8: மெய்யெழுத்து வருமா?
1: முற்பாதியில வரும்
8: மெய்யெழுத்து.
1: முற்பாதியில வர்ற மெய்
8: பயனாளர்கள் என்று சொல்லுறது.
1: பயனாளர்கள் என்பது
8: சரியான பதில்.
1: சரியான பதில். இதுக்குதான் இவ்வளவு கஷ்டம்.
8: எல்லாரும்
1: கிட்ட கிட்ட வரைக்கு தான் நான் பயனாளிகளை மாத்த சொன்ன. நான் இடையில மெய் இருக்கு போட சொன்ன. நான் நாம் அனைவரும் இதற்கு பொருந்தக்கூடியவர்கள் பயனாளர்கள். நாங்க எல்லாத்துலயும் இப்ப நீங்க வந்து உங்களுடைய ஆமா எல்லாத்துலயும் பயனாளர்கள் வானொலியிலயும் பயனாளர்கள் பாராட்டுக்கள் உங்களுக்கு
8: நன்றி
1: நன்றி வணக்கம் சரி வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்போர் வணக்கம்
2: வணக்கம் நான் மீண்டும் ஜெனி நானும் பயனாளர்களுடன் நின்றனால் சியாமலக்கா கொண்டு போயிட்டேன்
1: உங்களுக்கும் பாராட்டுக்கள்
2: நன்றி அந்த வகையில இப்ப ஒரு கணக்கு முறை சொல்லி பாருங்க பத்து அஞ்சால பிரிச்சு சைபர் ரசம் அஞ்சு என்று சொல்லி
1: இல்ல இல்ல இல்ல அது அப்படி அவர் முதல் செய்தவராம் பேந்து அது இல்லையன்னு சொல்லி அவர் பேந்து திருப்பி வந்தவா அதை ஏற்காம பேந்து மகன் திருப்பி செய்து கொடுத்த முறையை சொல்லியிருந்தா
2: பாராட்டுக்கள்
1: வணக்கம் சரி அவர் விட வந்தபடியா போய்விட்டா வந்திருப்போம் வணக்கம் வணக்கம்
9: ஹலோ வணக்கங்க இன்னும் ஒரு கணக்கு முறை இருக்குது சொன்ன சொல்லி பத்து தர ஆறு அறுபது அறுபது தர எட்டு நானூத்தி எண்பது எழுபத்தஞ்சு மூன்றால பிரிச்சா இருபத்தஞ்சு எட்டுல இருந்து அஞ்ச கழிச்சா மூன்று இருபத்தஞ்சு மூன்றும் இருபத்தெட்டு இருபத்தெட்டு நானூத்தி எண்பதுல இருந்து கழிச்சா நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு
1: முதல் எடுத்து வச்ச அந்த எட்டு தான் பேருந்து பெண்ணுக்கு பாவிக்கிறீங்க மூன்று எட்டுல இருந்து
9: அஞ்சு போனா மூன்று இருபத்தஞ்சோட மூண்ட போனா இருபத்தெட்டு இருபத்தெட்ட கழிச்சா நன்றி
1: நன்றி பாராட்டுக்கள் சரி நான் வச்சிருக்கிற முறையும் சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைய கொண்டுருவேன் இந்த நிறைய முறை வந்துட்டு நான் என்னோட வரையில்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆனால் சில வழியதும் சொல்லியிருப்பார்கள் நினைக்கிறேன் இது வந்துட்டு ஐம்பத்தெட்டுல இருந்து ஆறு கழிக்கிறது சரி நான் சொல்கிறேன் அஞ்சு நான் எழுபத்தஞ்சால பெருக்கிறேன் முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு முன்னூற்றி எழுபத்தி அஞ்சோட மூண்டை கூட்டுறோம் முன்னூற்றி எழுபத்தெட்டு அதை வச்சுட்டு இப்போ இந்த பத்து எட்டால பெருக்கிறோம் எண்பது அந்த எண்பதை வந்து முன்னூற்றி எழுபத்தி எட்டோட கூட்டினோம்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டு நானூற்றி ஐம்பத்தி எட்டோட மிச்சம் ஆறு இருக்குது இப்போ அந்த ஆறை வந்து கழிச்சு விட்டோம்னு சொல்லிச்சுன்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நேரம் சரியாக ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி தமிழொலியில் இதுவரை நிறம் எண்ணு மலத்து முயற்சியோடு இணைந்திருந்தோம் அந்த எண்ணு மலத்து முயற்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் சேமெடுத்து கேட்டுக்கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய எண்ணும் எழுத்தும் நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் டிஆர்டி தமிழொலியோடு நன்றி
10: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க் ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க் பட்டுப்புடவைகள் பஞ்சாபிகள் பட்டுப்பட்டு சால்வை சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள் இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள் உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள் இவை மட்டுமா இல்லவே இல்லை இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள் குத்தரிசி தஞ்சாவூர் பொன்னி தாயக மொட்டை கருப்பன் ஆட்டக்காரி இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது வெளியூர் மலிவு அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும் பல வகைகள் வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள் அத்தோடு நீலக்கால் நண்டு கணவாய் ரால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது வாருங்கள் வந்து பாருங்கள் வாங்கி செல்லுங்கள் மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவினியோ போல்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குர்னோவ் தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் சைபர் 7 83 20 49 85 அல்லது சைபர் 7 87 34 16 55 நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலி விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்

0: நேரம் சரியாக 6:29 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வானிலைக்கு வருகின்றது. டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம், கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சிக்காக அன்புடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றும் உங்களுக்காக ஒரு சிறுகதை காத்திருக்கிறது. அந்த கதையை கேட்டு அந்த கதை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு அந்த கதைக்கு உங்களுடைய எண்ணத்தில் என்ன தலைப்பிடலாம் என்பதையும் நீங்கள் இணைந்து கொண்டு குறிப்பிடலாம் என்பதை நேர்களுக்கு அறிய தந்து உங்களுக்கான இன்றைய கதை ஒளிபரப்பாகிறது.
1: உயரமான பாறையின் உச்சியில் வேர் விட்டிருக்கும் ஒரு ஆலமரத்தின் பிரமாண்ட கிளியே என் நிரந்தர குடியிருப்பு. என் பார்வை வானத்தின் கூர்மையான கத்தி, வேட்டியே அதன் மொழி. இன்று வானம் தன் அடிப்படையை இழந்து நிற்பது போலிருந்தது. காலை சூரியனின் முதல் கதிர் என் இறகின் நுனியை தொட்டது. அந்த வெப்பம் வழக்கமானதல்ல, உடலின் ஆழத்தை தொட்டு சுட்டரித்தது. காலை வேட்டைக்காக வானில் வட்டமிட்டேன். ஒரு காலத்தில் என் சிறகுகளுக்கு கீழே வெள்ளி நான் போல ஒளிந்து ஓடிய அந்த நதி இப்போது வெறும் காயம்பட்ட மணல் பரப்பாகவே காட்சி அளித்தது. ஒரு கிழவனின் காய்ந்த கைகள் போல் அந்த மணல் வெளி நீண்டு கிடந்தது. அதன் நடுவே ஒரு மீன் சுருண்ட உடலில் உயிரின் கடைசி வினாடிகளை எண்ணிக்கொண்டிருந்தது. துடி துடித்து மணல் வெடிப்புகளுக்கிடையே அது புதைந்து போனது. அந்த காட்சியில் வறட்சியின் அமைதியே சத்தமாக இருந்தது. புழுதி கொதிக்கும் நிலத்தில் ஒரு சிறிய முயலை குறிவைத்த வேட்டைக்கு பின் பட்டுப்போன பலாமரத்தின் கிளையொன்றில் மௌனமாக இளைப்பாறினேன். அப்போது மழையை மறந்த வானத்தின் கீழ் ஒரு குயில் பாட முயன்றது. தொண்டியை செருமிக் கொண்டே உயிர் சேராத ஒரு பாடலை தொடங்கியது. அதில் சத்தம் இருந்தது, இசை மட்டும் இல்லை. நான் கேட்டேன், குயிலே, இன்றைக்கு உன் பாட்டு ரொம்ப கசப்பாக இருக்கே, இது உன் வழக்கமான குரலா தெரியவில்லை? குயிலின் கேள்வியை கேளாதது போல் தன் சிறகுகளை உதறியது. சிறிய அலகை திறந்து இனிப்பு மறந்து போன ஒரு கசப்பான துளியை துப்பியது. பின்னர் மெல்லிய குரலில் முணுமுணுத்தது, இங்கே மரமெல்லாம் ஒவ்வொண்டா செத்துக்கிட்டு இருக்கு. தொண்டிய நினைக்க ஒரு சொட்டு தண்ணிக்கும் வழி இல்ல. பிறகு பாட்டுல இனிப்புக்கு நான் எங்கே போவன்? நான் பெருமூச்சு விட்டேன். வெயில் கொஞ்சம் கூடத்தான் இருக்கும், அதுக்காக இப்படி நொந்து போகலாமா? குயில் கோபத்துடன் தன் தலையை ஆட்டியது. வெயில குற்றம் சொல்லாதீங்க, நீங்க மேலே இருந்து சூரியனுடைய வெளிச்சத்தை மட்டும்தான் பாக்குறீங்க. ஆனால் நாங்கள் இங்கே கீழே இந்த அனலிலே வெந்து கொண்டு இருக்கிறோம். நான் சொன்னேன், யாரையும் திட்டி ஒரு பிரயோசனமும் இல்லை. குயிலே, உன்னுடைய தாகத்தை நீயே தான் போராடி தீர்க்க வேண்டும். அதற்கு குயில் குக்கு என்று சிரித்துக் கொண்டே சொன்னது, போராடவா? அதுவும் யாரிடம்? உங்க ஒரு இறக்க அசைஞ்சாலே நாங்கள் நிலகுலைஞ்சு போயிடுவோம். உங்களை பொறுத்தவரை இந்த பூமி ஒரு வேட்டை களம், ஆனால் எங்களை பொறுத்தவரை இது உயிரை கையில் பிடித்து கொண்டு ஒளிச்சிருக்க வேண்டிய இடம். அந்த வார்த்தைகள் முடிந்ததும் என் சிறகுகள் மௌனமாகின. என் பாறை அசையவில்லை, ஆனாலும் அதன் உயரம் ஒரு கணத்தில் பழுவாக மாறியது. மாலை நேரத்தில் ஒரு பெரிய பறவை வெள்ளம் வானில் எழுந்தது. அவை என் நிலத்தை சேர்ந்தவை அல்ல, வடக்கு நோக்கி புதிய போலிடத்தை தேடி பறந்து கொண்டிருந்தன. அந்த கூட்டத்தின் வேகம் ஏதோ ஒரு மரண அவசரத்தை அறிவித்தது. உடல் முழுவதும் வெப்பமும் களைப்பு மொட்ட ஒரு வயதான நாரை என் பாறைக்கு அருகில் இருந்த ஒரு கிளையில் வந்து அமர்ந்தது. நான் கேட்டேன், ஐயோ பாவம், உங்களை பார்த்தா கனதூரம் பறந்து களைச்சு போன மாதிரி இருக்கு, ஏன் இப்படி இறக்க வலிக்க கடல் மேல் பறந்து வாரீங்க, என்ன துயரம் உங்களுக்கு? நாரை சிரித்தது. அது சிரிப்பு அல்ல, துயரமா? நிலத்தையே இழந்தவனுக்கு துயரம் என்ன, நிம்மதி என்ன? கழுகே, அதன் கழுத்து பசியின் மெலிவால் நடுங்கியது. நான் கேட்டேன், உங்க நிலத்துக்கு என்னாச்சு? நாரையின் குரல் கடலலையின் கரகரப்பாக வந்தது. எங்க நிலம் ஒரு தீவு, அது மெல்ல மெல்ல கடலுக்குள்ளே முழுகுடிச்சு. அதன் சிறகின் ஒரு இறகு பிளந்தது, அது மீண்டும் உயர முயன்றது. நான் கேட்டேன், இப்ப எங்க போறீங்க? தெரியல, பறக்கிறதுக்கு வானம் என்னவோ விரிஞ்சுதான் இருக்கு, ஆனால் மூச்சுரைக்க வந்து உட்கார தரையில் ஒருபடி மண் கூட எங்களுக்கு சொந்தமாக இல்லை. நாரை மெதுவாக கூறியது, என் உயரத்தை அண்ணாந்து பார்த்ததும் அது தன் தலையை திருப்பிக் கொண்டது. நாரையின் சொற்களை சுமந்து கொண்டு என் பாறைக்கு திரும்பினேன். கீழே காய்ந்த புதருக்குள் சருகுகள் உரசும் சத்தத்துக்கு பதிலாக ஆக்ரோசமான சீறல் கேட்டது. மூத்த அணில் தன் நரைத்த வாலை சுருட்டி ஒரு வேலி போல தடுத்து கொண்டிருந்தது. இந்த வருஷம் விதை கம்மி, அதனால உங்க குடும்பத்துக்கு பங்கு கம்மிதான். இளைய அணில் உடம்பை நேராக நிமித்தி வெயிலில் உலர்ந்த பிளவுபட்ட தரையை பார்த்து சொன்னது, இந்த பொந்துல இருக்கிற விதைகள்ல பாதிக்கு மேல எங்களோட உழைப்பு இருக்கு. வெயில் அடிச்ச போது நீங்கள் நிழலுக்குள்ள இருந்த நேரத்துல விதை தேடி மண்ணை தோண்டினது நாங்க தான். மூத்த அணிலின் முகம் இறுகியது. நேத்து வந்த ஆள் நீ, இந்த பொந்தோட பழக்க வழக்கம் பத்தி உனக்கு என்ன தெரியும்? இளைய அணில் தாகத்தால் ஒட்டிய வயிற்றை எக்கிக் கொண்டு ஏறியது. நேற்று நேற்று என்று சொல்லாதீங்க பெரியவரே, எங்க தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா காலத்தில இருந்து நாங்களும் இங்கதான் விதை புதைச்சு வாழ்றோம். இங்க யாரும் பூமியில் இருந்து முளைச்சு வரையில. பெரிய அணிலின் கண்கள் ரத்தம் என சிவந்தன. இது சரிப்பட்டு வராது, உங்க மூச்சு காத்து என் மேல படுறது எனக்கு பிடிக்க இல்லை, எட்டி போய் உட்காரு. அவை தங்களுக்குள் முதுகு காட்டி கொண்டு விலகின. உயரத்தில் இருந்து பார்த்தபோது அந்த சிறிய பொந்துக்குள் கண்களுக்கு புலப்படாத குறுகிய சுவர் மெல்ல எழுந்து நிற்பதை போல இருந்தது. பூமி துடிக்கும் அதிர்வுகள் என் சிறகுகளை குத்தின. குயிலாகவோ நாரியாகவோ அணிலாகவோ நாளை என் நிலை மாறினால்? நெஞ்சில் ஒரு சிறிய நடுக்கம் ஓடியது. என் நகங்கள் வேட்டைக்காக தயாராக இருந்தாலும் அந்த நடுக்கம் சிறகுகளையும் பதட்டமாக தட்டியது. இருமுறை சிறகுகளை உதறினேன், பதில் கிடைக்கவில்லை. அந்த நொடியில் பாறையின் விளிம்பில் ஒரு சலனம், வெப்பம் தாங்காமல் பாறையின் விளிம்பில் இருந்து ஒரு சிறிய குயிர் குஞ்சு கீழே சறுக்கி விழுவதை என் கூர்மையான பார்வை பிடித்தது. வழக்கமாக இப்படிப்பட்ட வீழ்ச்சிகள் எனக்கு ஒரு சுவையான உணவின் தொடக்கம், ஆனால் இன்று என் சிறகுகள் அதுவாகவே விரிந்தன. காற்றை கிழித்துக் கொண்டு நான் கீழே பாய்ந்த போது என் நகங்கள் வேட்டைக்காக திறக்கவில்லை, ஒரு தொட்டிலை போல வளைந்தன. மண்ணை தொடுவதற்கு ஒரு அடி முன்பாக அந்த குஞ்சு என் நகங்களுக்குள் மென்மையாக அடங்கியது. இதுவரை நான் பிடித்த உயிர்களுக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? இதுவும் வேட்டியா? நாளை மீண்டும் பசி தொடங்கினால்? இதற்கும் என்னிடத்தில் பதில் இல்லை. அந்த குஞ்சின் உடல் என் பரந்த இறகுகளின் நடுவே நடுங்கியது. இருநாள் வரை நான் அறிந்திராத ஒரு உணர்வு என் இறகின் அடியில் மெல்ல இறங்கியது. என் குரல் மென்மையாயிற்று, பயப்படாதே. அந்த சொற்கள் என் தொண்டையிலிருந்து வரும் முரசொலி அல்ல, மார்பில் இருந்து உருவாகி வரும் ஒரு மெல்லிய அலை போல இருந்தது. அதை உச்சரித்த என் செவியே அதன் ஒலியை கேட்டு சில வினாடிகள் அசைவற்று நின்றது. வெளியில் அனல் காற்று வீசிக் கொண்டிருந்தது, ஆனால் என் சிறகுகளுக்கு அடியில் அந்த வறண்ட நிலத்தின் வெப்பத்தையும் மீறி ஒரு மெல்லிய குளிர்ச்சி முதன் முதலாக என் மனதில் இருந்து ஊற்றெடுத்தது. அந்த இரவு வானமும் மண்ணும் அதிகாரத்தின் உயரத்தை கைவிட்டு அன்பின் ஈர்ப்பை ஏற்ற ஒரு நிழலாக இணைந்தன. ஒரு கூடிய போல விரிந்திருந்த என் பரந்த சிறகுகளின் நடுவே அந்த சிறிய குஞ்சு மெதுவாக குலுங்கியது. அதன் மூச்சு துளி துளியாக வெளிவந்தது. ஒரு நொடிக்கு அது மெதுவாக குக்குக் என்று சொன்னது. நான் மெதுவாக பாறையின் விளிம்பில் எழுந்து நின்றேன். என் பார்வை இன்னும் கூர்மையாகத்தான் இருந்தது, ஆனால் இப்போது அது கீழே நகரும் உயிர்களை குறிவைக்கவில்லை. மாறாக அவை ஏன் நகர வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றன என்ற வேரை நோக்கி கூர்மை ஆயிற்று. நான் சிறகுகளை விரித்தேன் சீற்றமின்றி. அந்த விரிப்பில் பாறையின் உச்சியில் இருந்த சக்கரவர்த்தியின் நிழல் கீழே விழுந்தது ஒரு சாம்பல் போல மௌனமாக. வானம் அமைதியாக இருந்தது. மண் தன் உள் ஆழத்தில் ஏதோ ஒரு ஈரமான அசவை உணர்ந்தது. அப்போதுதான் நான் உணர்ந்தேன், உயரம் என்பதெல்லாம் பூமியை தொட்டபோதுதான் அர்த்தம் பெறும் என்று.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு சிறுகதை ஒலித்து ஓய்ந்திருந்தது. ஆமாம், மிகவும் ஒரு சிறந்த கதை, ஒரு வித்தியாசமான ஒரு கதை ஒன்று. அந்த கதை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பியுங்கள். அந்த வகையில் நான் வந்திருக்க நேர்களை இணைத்துக் கொள்கிறேன். வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் ஜெயமா, நான் நியூஜெர்சி கதைக்கிறேன்.
0: நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம்,
1: நன்றி. நன்றி. அப்ப இந்த முதல்
0: ஒரே ஒரு இடத்துல அந்த கொக்கு வந்து கழுகு என்று சொல்றார்.
1: குயில் அணில் நாறு எல்லாத்தையும் வச்சு ஒரு எங்கட நாட்டு நனக்கு வருது என்னண்டா, நாடும் அரசியல் நாங்களும் படுற பாட்டை போல ஒரு கதை போல அது வருது.
0: அரசியல் ஜனாந்தமா சாதாரண எங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கைகளையும் இது பொருந்தது.
1: ஓ அதான் நாங்கள் பண்டியடங்கள் காரியங்களை செய்யணும் போல அந்த பறவைகளை வச்சு ஒரு கதை உருவாகுது. ஆனால் இதுக்கு நம்ம விளக்கம் சொல்ல திருவண்டம வந்தாதான் கூட வரணிப்பா. அத நீங்கள் என்ன கலெக்டருக்கு என்ன என்ன மாரியம் சொல்றீங்க வந்து கேட்டுக்கொண்டு நான் இருக்க போறேன்.
0: சரியா,
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ஜோயஸ்ரீ அம்மா அவர்கள் இணைந்திருந்தார். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
2: ரெண்டு நம்பர் யாருக்கு அழைக்கணும், ரெண்டு நம்பர் அழைச்சோன்னா அது வந்துடும். அந்த அப்புறம் பேட்டரி எல்லாம் கழட்டி போட்டு கூட கொஞ்சம் நம்ம தட்டினாலும் அப்புறம் வந்துடும். இப்படியே இருந்து கடைசியா இருந்து சுவிட்ச் ஆன் போட்டு பேட்டரி எல்லாம் பார்த்துட்டு வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி இவட தங்கச்சிக்கு போன் பண்ணுவோம். போன் ரெண்டு நம்பர் அடிச்சா அவன் எனக்கு போன் பண்ணா கொஞ்சம் உங்களுக்கு அந்த மீன் செய்யணும் பைக்க நான் எடுக்கிறேன். அவரோட ஹாஜி போட்டு அது என்ன அது பல சொன்னாங்க தானே நிக்கணும்னா நிக்க மாட்டேன் சில ஓகேமா. காலம் சரியா வரும் சொல்லி காலம் இதவே சரியா வந்திருக்கேமா. இதுக்கு நான் நாடோடிகள் என்று ஒரு தலைப்பை பண்ணி யோசிக்கிறேன். மற்றது ரெண்டு தலைப்பு நாடோடிகள் ஆலை மேல பொழுது தென்னை நான்
0: சில சந்தர்ப்பங்கள்ல இப்ப எல்லா அந்த கதை முழுக்க வந்துட்டு ஆலமரத்து அந்த ஒவ்வொரு இதுகளை பொறுத்து உயிரினங்களை பொறுத்து அந்த கதை
2: ஆலமரத்து கூட இருக்கு. நான் ஆரம்பத்துல எங்க வீட்டு பக்கத்துல ஆசிரியர் இருந்தோம். அவர் எங்க மாறுறாரோ அங்க நாங்களும் மாறிக்கொள்வோம்.
0: ஆசிரியரோடய நீங்களும் மாறி போவீங்க?
2: மாறி மாறி அவர் எங்க
0: பாத்தி வந்து சத்தம் வேற இல்ல இடையில உங்களோட சத்தம் வராம விட்டது சொல்லுங்க.
2: கலாட்டி போட்டு துடைச்சி போட்டு போடட்டாம சொல்லி ஊத்த இருந்தாலும் அப்படி செய்யுமே சொல்லி அவன் அவங்களோட போன்ல பிரச்சனை இருந்தால் அவன் மெட்டாக்களும் கதை போகாது. ஆனா அவங்கள்ட்ட கதை வரபடியா உங்களோட போன்ல பிரச்சனை அது அவங்க அழைக்கிறத போன்ல உங்களுக்கு நீங்களா நீங்களுக்கு நான் தானே அழைக்கிறேன். அப்ப அது அது சரியாது நிறைய கூறிக்கொண்டு கேப்பா. அப்ப அந்த அந்த பாடசாலையில் கடைசி ஐந்து வருடம் அந்த பாடசாலை ஐந்து வருடத்து பாடசாலை ஐந்து வகுப்பு தான். அப்ப அந்த பாடசாலை அந்த ஆசிரியம் ஆள்டிச்சுட்டா கதையை தூக்கிட்டு வந்தா அவங்க கரையில இருப்பாங்க நாங்க சுத்தி நிலத்துல இருப்போம் கேமா.
0: பாடசாலைகள்ல எல்லா இடத்துலயும் வெளியிலயும் ஒரு வகுப்பு நடக்கும். ஏதாவது ஒரு பாடத்துக்கு வெளியில கூட்டிட்டு போவார்கள்.
2: சில ஆசிரியர்னா கூடுதல் ரெண்டு மூணு பாடங்களும் கூட்டி பாரு, தங்கட பாடங்க ஒரு சிலர் தான் தங்கட பாடம் பாடுற நேரமில்ல அவங்கள கூட்டிதாங்க போவாரு. அதுக்கு இருந்துதான் படிச்சது அந்த ஞாபகத்தை உண்டாக்கியதுக்கு நன்றிகள்
0: நன்றி உங்களுடைய கருத்துக்கும் நன்றி. அவன் பார்த்து இணைந்திருந்தார். நீங்கள் இணைந்திருப்பது கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு. கதை சொல்லும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போர் வணக்கம். வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கிறேனம்மா. நீங்கள் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட்.
0: ஆமா சரி. மற்ற நேயர்கள் நீங்கள் வைவர் ஊடாக இணைந்து கொள்ளலாம். மற்ற தொலைபேசி இணைப்பின் ஊடாக 2013483150 அல்லது 0951 4148 7711 என்ற இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். ஆமாம், இன்றி கதை வந்து வித்தியாசமான கதை. உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்தில் என்ன தோன்றுகிறதோ அந்த கதையினுடைய உங்களுடைய ஒவ்வொருவரும் தனக்கு தனக்கென்று ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துக்கள் வைத்திருப்பீர்கள். அந்த கருத்துக்களோடு நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். சரி, ஒரு நிமிடம் கேட்டிருந்தார் எவ்வளவு நேரம் எடுப்பு என்னும் ஒரு நேரம் எடுத்தால் அவர் நீண்ட நேரம் காத்திருப்பார் தெரியல. சரி பார்ப்போம்.

0: ஆமாம், வாட்ஸ்அப் ஊடாக அவரை மீண்டும் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வெளியில போய் வந்து கதைய கேட்டு கொண்டிருந்தேனா, போன முறையும் மிஸ் பண்ணிட்டேன், இப்ப இந்த முறையும் மிஸ் பண்ணிடக் கூடாதுன்னு கேட்டேன். ஆழமா நான்கு கரெக்டர்ஸ் இந்த இதுகள் வந்து போனது. எல்லோரும் கஷ்டப்படுகினம், எல்லோரும் கஷ்டப்படுகினம். அவையல் அவையல் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா தான் அவையல் இந்த கஷ்டம் புரிகிறது. அது இந்த
0: நகர்த்துறார். இப்ப அவர் தான் தன்னுடைய கதையை வந்து அப்படியே ஃபுல்லா சொல்லி கொண்டிருக்கிறார் முழுவதுமாக தான் வந்து. இப்ப நாங்க அந்த சில கதைகள் வந்து நாங்க இந்த நிகழ்ச்சியினூடாக கூட கொண்டு வந்திருந்தோம். என்ன சொல்றது, சிலங்கிரியா அந்த ஒரு எலியிட கதை, பிறகு வந்து ஒரு ஒரு வடலி ஒன்று கதை சொல்லுது, ஒரு பூனி ஒன்று கதை சொல்லுது. இப்போ வந்து அந்த உயிரினங்கள் மற்ற மரங்களாக இருக்கலாம், அவர்கள் வந்து அந்த மனிதர்கள் மாதிரி தங்களுடைய அவர்களுடைய இடத்துல இருந்து அந்த உலகத்தை பார்க்குற இதை வந்து ஒரு கதையாக கேட்கக்கூடிய இருந்த அதே மாதிரியான ஒரு தன்மை தான் இந்த கதையும். இது வந்து ஒரு கழுகொண்டு தன்னோட கதையை சொல்லுது, தான் தான் சொல்லுது பார்க்கறது.
1: என்ன சொல்லுங்க. அந்த பொந்துக்குள்ள மாறி மாறி அவர்கள் வந்து போயிருந்து கொண்டும் இவ்வளவுதான் அனுபவித்ததை விட அந்த இடத்துல இருக்கிற இடம் நல்லது என்று நன்றி
0: கூறியேன்.
1: அந்த
0: மேலோட்டமா வந்து சொல்லிட்டு இப்ப வந்து இந்த கழுகு வந்து உங்களுக்கு கதை சொல்லுது. கழுகு வந்து சாதாரணமா வானத்துல உச்சியில பறந்தாண்டு ஒரு விருமாப்பா இருக்கிற ஒரு பறவை தானே.
1: அந்த நினைக்கிறேன்,
0: நான் இந்த கதையை வந்து மீண்டும் ஒளிபரப்புறேன். நன்றி. கொக்கு உச்சரிக்கிற இடத்துல மட்டும்தான் வருது, எந்த இடத்துலயும் சொல்லப்படாதாலும் உங்களுக்கு அது ஒரு குழப்பமா இருக்கும் சிலருக்கு. இப்ப நான் சொல்றேன், அது வந்து கழுகுதான் அந்த கதையை சொல்லுது. இப்ப நான் இனி உங்களுக்கு கதையை திருப்பி போடக்க விளங்கும்,
1: வெளி விளங்கும், எல்லாருக்கும் விளங்கும். நன்றி,
0: நன்றி. ஆமாம், இப்போ ஒரு கழுகு ஒன்று தன்னுடைய அந்த ஒரு நாளில் அவருக்கு நடக்கிற அந்த விஷயத்தை வந்து சொல்ல வரார். இதுதான் அந்த கதையினுடைய இது. இனி நீங்கள் மீண்டும் அந்த கதையை கேளுங்கள்.
2: உயரமான பாறையின் உச்சியில் வேர்விட்டிருக்கும் ஒரு ஆலமரத்தின் பிரம்மாண்ட கிளியே என் நிரந்தர குடியிருப்பு. என் பார்வை வானத்தின் கூர்மையான கத்தி, வேட்டியே அதன் மொழி. இன்று வானம் தன் அடிப்படையை இழந்து நிற்பது போலிருந்தது. காலை சூரியனின் முதல் கதிர் என் இறகின் நுனியை தொட்டது. அந்த வெப்பம் வழக்கமானதல்ல, உடலின் ஆழத்தை தொட்டு சுட்டரித்தது. காலை வேட்டைக்காக வானில் வட்டமிட்டேன். ஒரு காலத்தில் என் சிறகுகளுக்கு கீழே வெள்ளி நான் போல ஒளிந்து ஓடிய அந்த நதி இப்போது வெறும் காயம்பட்ட மணல் பரப்பாகவே காட்சி அளித்தது. ஒரு கிழவனின் காய்ந்த கைகள் போல் அந்த மணல் வெளி நீண்டு கிடந்தது. அதன் நடுவே ஒரு மீன் சுருண்ட உடலில் உயிரின் கடைசி வினாடிகளை எண்ணிக்கொண்டிருந்தது. துடி துடித்து மணல் வெடிப்புகளுக்கிடையே அது புதைந்து போனது. அந்த காட்சியில் வறட்சியின் அமைதியே சத்தமாக இருந்தது. புழுதி கொதிக்கும் நிலத்தில் ஒரு சிறிய முயலை குறிவைத்த வேட்டைக்கு பின் பட்டுப்போன பலாமரத்தின் கிளையொன்றில் மௌனமாக இளைப்பாறினேன். அப்போது மழையை மறந்த வானத்தின் கீழ் ஒரு குயில் பாட முயன்றது. தொண்டியை செருமிக் கொண்டே உயிர் சேராத ஒரு பாடலை தொடங்கியது. அதில் சத்தம் இருந்தது, இசை மட்டுமில்லை. நான் கேட்டேன், குயிலே, இன்றைக்கு உன் பாட்டு ரொம்ப கசப்பாக இருக்கே, இது உன் வழக்கமான குரலா தெரியவில்லை. குயிலின் கேள்வியை கேளாதது போல் தன் சிறகுகளை உதறியது. சிறிய அலகை திறந்து இனிப்பு மறந்து போன ஒரு கசப்பான துளியை துப்பியது. பின்னர் மெல்லிய குரலில் முணுமுணுத்தது, இங்கே மரமெல்லாம் ஒவ்வொன்றா செத்துக்கிட்டு இருக்கு, தொண்டிய நினைக்க ஒரு சொட்டு தண்ணிக்கும் வழி இல்லை, பிறகு பாட்டுல இனிப்புக்கு நான் எங்கே போவேன். நான் பெருமூச்சு விட்டேன். வெயில் கொஞ்சம் கூடத்தான் இருக்கும், அதுக்காக இப்படி நொந்து போகலாமா? குயில் கோபத்துடன் தன் தலையை ஆட்டியது. வெயில குற்றம் சொல்லாதீங்க. நீங்க மேலே இருந்து சூரியனுடைய வெளிச்சத்தை மட்டும்தான் பாக்குறீங்க, ஆனால் நாங்கள் இங்கே கீழே இந்த அனலிலே வெந்து கொண்டு இருக்கிறோம். நான் சொன்னேன், யாரையும் தட்டி ஒரு பிரயோசனமும் இல்லை. குயிலே, உன்னுடைய தாகத்தை நீயே தான் போராடி தீர்க்க வேண்டும். அதற்கு குயில் குக்கு என்று சிரித்துக் கொண்டே சொன்னது, போராடவா? அதுவும் யாரிடம்? உங்க ஒரு இறக்க அசைஞ்சாலே நாங்கள் நிலகுலைஞ்சு போயிடுவோம். உங்களை பொறுத்தவரை இந்த பூமி ஒரு வேட்டை களம், ஆனால் எங்களை பொறுத்தவரை இது உயிரை கையில் பிடித்து கொண்டு ஒளிச்சிருக்க வேண்டிய இடம். அந்த வார்த்தைகள் முடிந்ததும் என் சிறகுகள் மௌனமாகின. என் பாறை அசையவில்லை, ஆனாலும் அதன் உயரம் ஒரு கணத்தில் பழுவாக மாறியது. மாலை நேரத்தில் ஒரு பெரிய பறவை வெள்ளம் வானில் எழுந்தது. அவை என் நிலத்தை சேர்ந்தவை அல்ல, வடக்கு நோக்கி புதிய புகலிடத்தை தேடி பறந்து கொண்டிருந்தன. அந்த கூட்டத்தின் வேகம் ஏதோ ஒரு மரண அவசரத்தை அறிவித்தது. உடல் முழுவதும் வெப்பமும் களைப்பும் ஒட்ட ஒரு வயதான நாரை என் பாறைக்கு அருகில் இருந்த ஒரு கிளையில் வந்து அமர்ந்தது. நான் கேட்டேன், ஐயோ பாவம், உங்களை பார்த்தா கனதூரம் பறந்து களைச்சு போன மாதிரி இருக்கு. ஏன் இப்படி இறக்க வலிக்க கடல் மேல் பறந்து வாரீங்க? என்ன துயரம் உங்களுக்கு? நாரை சிரித்தது. அது சிரிப்பு அல்ல, துயரமா? நிலத்தையே இழந்தவனுக்கு துயரம் என்ன, நிம்மதி என்ன? கழுகே, அதன் கழுத்து பசியின் மெலிவால் நடுங்கியது. நான் கேட்டேன், உங்க நிலத்துக்கு என்னாச்சு? நாரையின் குரல் கடலலையின் கரகரப்பாக வந்தது. எங்க நிலம் ஒரு தீவு, அது மெல்ல மெல்ல கடலுக்குள்ளே முழுகுடிச்சு. அதன் சிறகின் ஒரு இறகு பிளந்தது, அது மீண்டும் உயர முயன்றது. நான் கேட்டேன், இப்ப எங்க போறீங்க? தெரியல, பறக்கிறதுக்கு வானம் என்னவோ விரிஞ்சுதான் இருக்கு. ஆனால் மூச்சுரைக்க வந்து உட்கார தரையில் ஒரு பிடி மண் கூட எங்களுக்கு சொந்தமாக இல்லை. நாரை மெதுவாக கூறியது, என் உயரத்தை அண்ணாந்து பார்த்ததும் அது தன் தலையை திருப்பிக் கொண்டது. நாரையின் சொற்களை சுமந்து கொண்டு என் பாறைக்கு திரும்பினேன். கீழே காய்ந்த புதருக்குள் சரக்குகள் உரசும் சத்தத்துக்கு பதிலாக ஆக்ரோசமான சீறல் கேட்டது. மூத்த அணில் தன் நரைத்த வாலை சுருட்டி ஒரு வேலி போல தடுத்துக் கொண்டிருந்தது. இந்த வருஷம் விதை கம்மி, அதனால உங்க குடும்பத்துக்கு பங்கு கம்மிதான். இளைய அணில் உடம்பை நேராக நிமித்தி வெயிலில் உலர்ந்த பிளவுபட்ட தரையை பார்த்து சொன்னது, இந்த பொந்துல இருக்கிற விதைகள்ல பாதிக்கு மேல எங்களோட உழைப்பு இருக்கு. வெயில் அடிச்ச போது நீங்கள் நிழலுக்குள்ள இருந்த நேரத்துல விதை தேடி மண்ணை தோண்டினது நாங்க தான். மூத்த அணிலின் முகம் இறுகியது. நேத்து வந்த ஆள் நீ, இந்த பொந்தோட பழக்க வழக்கம் பத்தி உனக்கு என்ன தெரியும்? இளைய அணில் தாகத்தால் ஒட்டிய வயிற்றை எக்கிக் கொண்டு ஏறியது. நேத்து நேத்து என்று சொல்லாதீங்க பெரியவரே, எங்க தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா காலத்தில இருந்து நாங்களும் இங்கதான் விதை புதைச்சு வாழ்றோம். இங்க யாரும் பூமியில் இருந்து முளைச்சு வரையில்ல. பெரிய அணிலின் கண்கள் ரத்தம் என சிவந்தன. இது சரிப்பட்டு வராது, உங்க மூச்சு காத்து என் மேல படுறது எனக்கு பிடிக்க இல்ல, எட்டி போய் உட்காரு. அவை தங்களுக்குள் முதுகு காட்டிக் கொண்டு விலகின. உயரத்தில் இருந்து பார்த்த போது அந்த சிறிய பொந்துக்குள் கண்களுக்கு புலப்படாத குறுகிய சுவர் மெல்ல எழுந்து நிற்பதை போல இருந்தது. பூமி துடிக்கும் அதிர்வுகள் என் சிறகுகளை குத்தின. குயிலாகவோ நாரியாகவோ அணிலாகவோ நாளை என் நிலை மாறினால்? நெஞ்சில் ஒரு சிறிய நடுக்கம் ஓடியது. என் நகங்கள் வேட்டைக்காக தயாராக இருந்தாலும் அந்த நடுக்கம் சிறகுகளையும் பதட்டமாக தட்டியது. இருமுறை சிறகுகளை உதறினேன், பதில் கிடைக்கவில்லை. அந்த நொடியில் பாறையின் விளிம்பில் ஒரு சலனம், வெப்பம் தாங்காமல் பாறையின் விளிம்பில் இருந்து ஒரு சிறிய குயிர் குஞ்சு கீழே சறுக்கி விழுவதை என் கூர்மையான பார்வை பிடித்தது. வழக்கமாக இப்படிப்பட்ட வீழ்ச்சிகள் எனக்கு ஒரு சுவையான உணவின் தொடக்கம், ஆனால் இன்று என் சிறகுகள் அதுவாகவே விரிந்தன. காற்றை கிழித்துக் கொண்டு நான் கீழே பாய்ந்த போது என் நகங்கள் வேட்டைக்காக திறக்கவில்லை, ஒரு தொட்டிலை போல வளைந்தன. மண்ணை தொடுவதற்கு ஒரு அடி முன்பாக அந்த குஞ்சு என் நகங்களுக்குள் மென்மையாக அடங்கியது. இதுவரை நான் பிடித்த உயிர்களுக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? இதுவும் வேட்டையா? நாளை மீண்டும் பசி தொடங்கினால் இதற்கும் என்னிடத்தில் பதில் இல்லை. அந்த குஞ்சின் உடல் என் பரந்த இறகுகளின் நடுவே நடுங்கியது. இருநாள் வரை நான் அறிந்திராத ஒரு உணர்வு என் இறகின் அடியில் மெல்ல இறங்கியது. என் குரல் மென்மையாயிற்று. பயப்படாதே. அந்த சொற்கள் என் தொண்டையிலிருந்து வரும் முரசொலி அல்ல, மார்பிலிருந்து உருவாகி வரும் ஒரு மெல்லிய அலை போல இருந்தது. அதை உச்சரித்த என் செவியே அதன் ஒலியை கேட்டு சில வினாடிகள் அசைவற்று நின்றது. வெளியில் அனல் காற்று வீசிக் கொண்டிருந்தது. ஆனால் என் சிறகுகளுக்கு அடியில் அந்த வறண்ட நிலத்தின் வெப்பத்தையும் மீறி ஒரு மெல்லிய குளிர்ச்சி முதன் முதலாக என் மனதிலிருந்து ஊற்றெடுத்தது. அந்த இரவு வானமும் மண்ணும் அதிகாரத்தின் உயரத்தை கைவிட்டு அன்பின் ஈர்ப்பை ஏற்ற ஒரு நிழலாக இணைந்தன. ஒரு கூடிய போல விரிந்திருந்த என் பரந்த சிறகுகளின் நடுவே அந்த சிறிய குஞ்சு மெதுவாக குலுங்கியது. அதன் மூச்சு துளி துளியாக வெளிவந்தது. ஒரு நொடிக்கு அது மெதுவாக குக்கு என்று சொன்னது. நான் மெதுவாக பாறையின் விளிம்பில் எழுந்து நின்றேன். என் பார்வை இன்னும் கூர்மையாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போது அது கீழே நகரும் உயிர்களை குறிவைக்கவில்லை. மாறாக அவை ஏன் நகர வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றன என்ற வேரை நோக்கி கூர்மையாயிற்று. நான் சிறகுகளை விரித்தேன் சீற்றமின்றி. அந்த விரிப்பில் பாறையின் உச்சியில் இருந்த சக்கரவர்த்தியின் நிழல் கீழே விழுந்தது. ஒரு சாம்பல் போல மௌனமாக வானம் அமைதியாக இருந்தது. மண் தன் உள் ஆழத்தில் ஏதோ ஒரு ஈரமான அசவை உணர்ந்தது. அப்போதுதான் நான் உணர்ந்தேன், உயரம் என்பதெல்லாம் பூமியை தொட்ட போதுதான் அர்த்தம் பெறும் என்று.
0: ஆமா, காத்திருக்கிறீர்களா? சொல்லுங்க. இப்ப விளங்கி ஜாக்காத
1: ஆழமான கதை. கழுகு வந்து கஷ்டங்களை அறியவே ஒவ்வொரு கஷ்டங்களை அறிந்த பின்புதான் அவருக்கு அன்பு பாசம் எல்லாம் தெரிகிறது. என்ன கிட்டத்தட்ட தமிழர்களை மாதிரிதான் இளமே எல்லாம் பறிவோ விட்டுட்டு நாங்கள் ஒரு நேரம் திக்கி திக்கா வந்து இவ்வளவு பாடுபட்டோம். என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைக்கு வாரத்துக்கு. அதே மாதிரி இவர்களும் பெரிய கஷ்டப்படுகிறார்கள். அந்த இளைய வயசாயினா இன்பு கூட இவர்கள் கஷ்டப்படுவதையும் ஒருவரை ஒருவர் அடிபடுவதையும் பார்க்கும் பொழுது அந்த கடைசி நேரம் இந்த கழுகு எல்லோரை எதை கண்டாலும் கூறிய பார்வையால வந்து பிடிச்சி சாப்பிட்டுட்டு போற கழுகுக்கு அன்பு என்பது இயக்கம் என்பது அவருக்கு அப்பதான் விளங்கி கொண்டு.
0: அவருக்கு இவ்வளவு காலம் அவர் இதுல இருக்கல, அவர் மேல இருந்து ஏதோ தன்னடி உலகத்துல வாழ்ந்தவருக்கு இன்றுதான் உலகம் இப்படி இருக்குன்றதே தெரியுது.
1: அதுதான் அதனை அவர் அந்த ஆழமாக போய் பார்த்ததாலதான் அவருக்கு தெரிஞ்சது நான் செய்தது அவ்வளவு. இல்லாடி அந்த குருவி அடுத்த நிமிஷத்துல அவருடைய வாய்க்குல
0: போகும்.
1: அதை விடுத்து அவர் வந்து குஞ்சுக்கு மூச்சு வர பண்ணி இருக்கிறேன் வந்து அவருக்கு அப்பதான் அந்த நேரத்துல கருங்கல்லா இருக்கிற நெஞ்சம் ஈர நெஞ்சாக மாறி அன்பு மாசத்தை வெளியில கொண்டு வந்திருக்கிறதுக்கு
0: அந்த கடைசி வரி வந்து உங்களுக்கு ஆழமா சொல்லுது. அப்போதுதான் நான் உணர்ந்தேன், உயரம் என்பதெல்லாம் பூமியை தொட்டதுதான் அதன் அர்த்தம் பெறும் என்று. அந்த உயரம் வந்து நாங்க இப்ப எந்த உயரத்துல இருந்தாலும் கீழே வந்து பார்க்காத வரைக்கும் அந்த உயரம் வந்து என்னன்றது தெரியாது. கீழே வந்து பார்த்துட்டு போனாதான் அந்த உயரம் விளங்கும்.
1: அவர் அவர் இந்த கஷ்டங்கள்ல தாங்கள் அனுபவிச்சு பார்த்தால்தான் தெரியும். குருவி ஒன்று தண்ணி இல்லாமல் களைச்சு போய் வெயில் வைக்கல தண்ணீர் என்னிலே இருக்குது. அப்ப கழுகுகளும் நீ போய் நீ தேடி எடுத்து
0: இப்ப இதுல கிட்ட. ஆமா, இதுல இந்த கதையில வந்து கழுகு பாவிச்சிருக்கிறார். இப்ப கழுகு வந்து எப்பவுமே வானத்துல இருந்து அது வந்து இறைக்கு மட்டும் கீழே வந்துட்டு போயிடும். இந்த பூமியில என்ன நடக்குது, இவ்வளவு மாற்றம் நடக்குது, இவ்வளவு வறட்சி வருது, கஷ்டம், இந்த உயிர்கள் என்ன செய்யறார்கள் என்ற இவர்களோட வாழ்க்கை எதுவுமே அதுக்கு தெரியல. இவ்வளவு காலம்
1: அவருக்கு
0: இர கிடைக்குது. அவர் விடக்கணு கீழே வந்து அந்த இரையை எடுத்துக்கொண்டு போயிட்டார். அந்த இறைக்கு பின்னுக்கு இருக்குது, அது என்ன இருக்குது, அது அதனுடைய கஷ்டம், அது வாழ்ற சூழல் எதுவுமே அதுக்கு தெரியல.
1: இப்பொழுது அவருக்கு எல்லாம் ஆழமாக தெரிஞ்ச உடனே அவர் ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருகிறேன்.
0: அவரால் இருக்கலாது, அவரால் இருக்கலாது. இப்ப இன்னைக்கு வந்து பாத்துட்டார், ஆனா நாளைக்கு சாப்பிட்டுதான் ஆகணும். தன்னுடைய வாழ்க்கைய பார்க்கத்தான் வேணும்,
1: பார்க்கத்தான் வேணும். இப்ப நாங்களும் அப்படித்தானேம்மா, பாவம் பாப்போம், ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் பாவம் பாப்போம். ஒரு டைம் வந்துட்டு அந்த ருசி, அந்த ருசி எங்களை விடாதுதான்.
0: ஆமா, நாங்க சாப்பிட்டுதான் ஆகணும், அப்படித்தான். அதே இதுதான் அவரு
1: சாப்பிட்டுதான் ஆகணும். அதைத்தான் இந்த கதை கூறுவது. இந்த கதை ரெண்டாம் தரம் வந்த பிறகுதான் வெளியில போயிட்டு வந்த அந்த இதுல எனக்கு மூடைக்குள்ள ஏறே இல்லையோ தெரியல. எனக்கு சரி ஒரு ஆழமான
0: ஒரே மாதிரி தான் பாக்கணும் இல்ல, இந்த கதை வந்துட்டு இப்ப ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும்.
1: சில பாருங்க அந்த அந்த அணில பாருங்க, வயதான அணில் வந்திருக்குது, நான் இளைய வயசுல அந்த வயதானவரைக்கும் சாப்பாடு கொடுப்போம்ன்ற அவரே பேசுது. நீங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு சேர்த்து வச்சிருக்கிறேன் என்று சொல்லி பேசுதே ஒழிய இங்க வாங்க இங்க இருக்கு சாப்பிடுங்கன்னு அவர் சொல்ல இல்ல பாத்தீங்களா. அப்படி ஒவ்வொன்றும் அந்த அவே வேண்டிய இருக்கிற இடத்துல வந்து ஒண்ணு சிலர் அப்படித்தானே வயதான ஆக்கல. நீங்களே அப்படி சோர்ந்து சோர்ந்து இருக்கிறீங்க, ஒலிம்பியால கொஞ்சம் இதா பாருங்க வேணும்னு சொல்லி
0: எதிர்பார்க்கிற மாதிரி தான் மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் கன பேர்ல அது இருக்குது. ஆனா உண்மையில அது சாத்தியம் இல்லாத எல்லாருக்குள்ளயும் அப்படி ஒரு சிந்தனை வரும். வந்து இப்ப வயது வந்து சில நேரம் நாங்க முதியவர்களை வந்து நாங்க நிக்கிற மாதிரி இருக்கோம் எதிர்பார்ப்போம், அப்படி இருக்க முடியாது. மற்றதும் முதுமை என்றது இப்ப நாங்க ஒரு வயது எல்லையும் வச்சு சொல்லல, சொல்ல முடியாது. என்ன சிலருக்கு வந்து 50-60 வயசுலயே அவர்கள் வந்து தங்களுடைய அந்த முதுமைக்கான இதுகள் எல்லாம் வந்துடும். அவர்களால வந்து இப்ப 80 வயதுல ஒருவர் இயங்குற மாதிரி இயங்க முடியாம இருக்கும். அப்ப நாங்க சிலர் வந்து உதாரணம் சொல்லுவார்கள், அவர் 80 வயதுல இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறார், ஏன் உங்களால அது முடியல என்று கேள்வி கேட்போம். ஆனா அப்படி இல்லை, என்ன எல்லோருக்கும் ஒவ்வொருத்தருக்கு தக்க மாதிரி மாறுபடும், எல்லாமே
1: எல்லாம் மாறுபடும். நாங்க சும்மா சொல்லிடக்கூடாது. அதுதான் சிலவள இப்ப எல்லாம் நினைப்பேன், என்ன சிலவள எங்கட மாமி இருக்கிற காலத்துல மேல ரெண்டாவது வகுப்பு பெட்டி பாடும், இவ்வளவு பாடுபட்டுதான் மேல போவோம். என்னடா இப்படி ஏன் இப்படி செய்யறாண்ட இருக்கு. சிலவன சமைக்க தானே சமைக்க போறோன்றா ஒரு கொஞ்சம் சமைச்சு கொண்டு கைக்க வந்து கதிரையில இருப்பா.
0: சரி, அதுக்காக நாங்க நாங்க நிக்கிற மாதிரியே எல்லாரும் இருக்கணும் எதிர்பார்க்காம அவரவர்கள் இடத்துல போய்
1: நீங்க அந்த கதையில கேட்க எனக்கு அதுக்குள்ள இதுகள் எல்லாம் வந்தது. இதுக்கு தலைப்பு என்ன வைக்கிறேன்னு தெரியல. இருக்கும் இடத்தில் இருந்துதான்
0: எல்லாம்
1: சௌக்கியம் எல்லாம் நீங்க

0: தங்கள் எங்கெல்லாம் என்னென்ன கொஞ்சம் லேட்டா போயிட்டு நான் நல்ல ஒரு கதை என் உண்மைக்கு ஒரு மனசு தொடுகிற ஒரு கதை சரியான எனக்கு இன்றைக்கு உண்மையில இந்த கதையை நீங்க முதல் தரம் போடி கூட்டுறது கொஞ்சம் கஷ்டம் ஆயிருந்து இப்பதான் ரெண்டாம் தரம் இங்க போடிட்டதும் அந்த வழிவாக்கத்துக்கு ஆரம்பிச்சுவேன் எனக்கு கொஞ்சம் விஷமமா இருந்தது. ஆனா நான் இந்த கதைக்கு வந்து முதல் அந்த கொஞ்சம் போட்டு போட்டு அந்த வலசு என்று சொல்லி வைக்க மாட்டேன். இந்த இடம்பெயர் வலசப்பறவர்கள் சொல்றதுதான் இந்த இடம்பெயர் இருக்கு இடம்பெயர் அந்த பிறகு இந்த கதை கூற கூற கூற போய் போக்கி அந்த கதையின் அந்த கழுகுந்த இதை பார்த்தாமரே இந்த மனசுக்குள்ள தோண்டின இது வந்து சுரகுகளுக்கும் ஒரு இதயம் ஒரு இதயம் சுரகுகளுக்குள் ஒரு இதயம் அந்த இதுக்காக அந்த பாச உணர்ச்சி அந்த தண்டை பசிக்க கூடி சாப்பிட்டுத்தான் நான் மூணு மணி நேரத்துலயும் கூடி அந்த குயிர் குஞ்ச காப்பாற்றின ஒரு விதம் இருக்குது தானே அந்த இதயத்துல இருக்கிற அந்த கருணை பாசம் எல்லாத்தையும் அந்த கதை சொல்லும் உண்மையில வந்த கழு விளங்குது அந்த கதை
1: சொல்லுங்க
0: இந்த கழுவன்னு நாங்க சொல்லிக்கலாம் என்ன நினைவுக்கு வர்றது அந்த கழுவுல உயரம் வேகம் தனிமை அந்த அந்த அந்த உயரத்துல இருக்கிற அந்த உயிர் அந்த கழுவுக்கு ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு சங்கடமான நிலை. ஆனாலும் வந்து அந்த கழுகு வந்து அந்த இது வந்து பாருங்க இது வந்து உண்மையான கழுகுன்னு நாங்க சொன்னாலும் கிட்டத்தட்ட வந்து இந்த மண்புற்ற வாழ்க்கையோட தான் கொஞ்சம் திரும்பி பிணைந்திருக்கு எங்க என்னன்னு சொல்லுங்க பாப்போம் இந்த கழுகு வந்து அது வந்து எவ்வளவு உயரத்துல இருக்கைகளை வந்து அவை அதுக்கு வந்து அந்த சூழல் இருந்த மற்ற உயிரினங்கள் இந்த வலி நன்மை தீமை ஒன்றுமே தெரியல. ஆனா அந்த அது அது அது வந்து அந்த தந்த அந்த வெப்பம் இன்றைய கால சுண்டிய சூழ்நிலை கேட்ட மாதிரி இந்த வெப்பம் அந்த தாங்க முடியாத நிலைமை அதுகள் எல்லாத்தோடையும் அந்த மற்ற உயிரினங்களோட உறவாடி வரையத்துலதான் நம்ம ஒவ்வொரு ஒரு உயிரினத்தின் கஷ்டமும் அதுக்கு புரியுது. அதே மாதிரிதான் இந்த மனிதர்களும் சிலர் தான் உயர்ந்த நுண்ணியில் இருக்கீட்டுல வந்து அவைக்கு வந்து மற்றவர்கள் இந்த வழி புரியாது அவைகளோட இந்த உறவாடி கொண்டு இருக்கீட்டுல தான் இவர என்ன சொல்றாங்க எந்த உயரமும் நிரந்தரம் இல்லை. ஆனா அந்த அந்த அது வந்து இந்த மற்றவர்களோட உறவாடியத்துலதான் அது இன்று அதுக்கும் அந்த மற்றவர்கள் மீது ஒரு பாசம் தருகிறது.
1: இப்ப நீங்க அப்படி இப்ப எனக்கு நான் எடுத்து ஒரு சின்ன ஒரு இதை இப்ப நீங்க சொல்ற அதே கருத்து தான் இப்ப ஒரு ஒருவர் வந்து கஷ்டமான உதாரணத்துக்கு இப்ப தாயத்துக்கு நாங்க சில இடங்கள்ல பாக்கிக்க இனி இல்லையோட ஒரு கஷ்டம் வறுமை வந்துட்டு நாங்க அங்க போய் பாக்கிக்கலதான் அவர்களுடைய இதை உணர்ந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். எங்களுக்கு எவ்வளவு ஒண்ணு அளவோடும் ஐயோ அவர்கள் இப்படி இருக்கிறார்களே இறக்க உணம் எங்கள்கிட்ட இருக்கிற நல்ல இது முழுக்கலுமே அங்க வரும். ஆனா நாளைக்கு எங்களால அதை வந்துட்டு நாங்க நாளைக்கு நினைப்போமா நாளைக்கு எங்களால அது தொடர்பா நாங்க சிந்திச்சதா அதுக்கான உதவிகள் எங்களால் தொடர முடியுமான்றது சில நேரங்கள்ல இப்ப அவர்கள் பழைய இடத்துக்கு போன உடனே அதை வந்து மறக்கிறதுக்கு நிர்பந்தம் அதை தாண்டி மறக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இப்ப இதுல வந்து இந்த கழுகு வந்து இப்ப ஒரு நாள் பார்த்து தன்னுடைய எல்லாத்தையுமே அவர் எல்லாம் பார்த்து அவருக்கு இப்பதான் தெரியுது தன்னுடைய இரக்கம் தன்னுடைய இதே அவர் மாறிட்டார். ஆனா நாளைக்கு இதை வந்து அவரால் தொடர முடியாது உணவு இவர் இதை தாண்டி அவரால் அப்படி அவர் வந்து இதுதான் சொல்லி அவர் எடுத்தாரு நாளைக்கு அவரால் உயிரோட வாழ முடியாது அவர் தனியே அதோட தனியே குடுக்கிறார் இழக்கிறார்.
0: இது வந்து அந்த ஒரு நாள் விரோதம் மாதிரிதான் அவற்ற விரோதம் அது அதுக்கு வந்து காக்கப்படும் அந்த அணில் குஞ்சா இருக்கட்டும் முயலா இருக்கட்டும் நாரையா இருக்கட்டும் அந்த புயலா இருக்கட்டும் எல்லாம் கலந்த ஒரு உணவு ஆனா அந்த நாட்டையும் அந்த ஒதுக்கி வச்சுட்டு
1: அது அது வந்து ஆனா வைக்க முடியாது சுயம் வந்து நாளைக்கு ஆகணும்
0: ஓ அது கட்டாயம் வந்துதான் ஆகணும். மற்ற வந்து இந்த கதை வந்து கதை வந்து ஒன்று சொல்லுது என்னன்னு சொல்லி உண்மைக்கு வந்து இந்த ஒரு உண்மையான வலிமை என்பது உண்மைக்கு வந்து இந்த கொஞ்சம் கஷ்டமா இருக்குது கலைக்கிறது உண்மையான வலி வலிமை என்றது இந்த வலி இந்த கழுவை தான் வலிமையான பறவை. ஆனா அது உண்மையான வலிமை என்றது இந்த மனிதர்களுக்கும் கொடுக்கும் உண்மையான வலிமை என்றது வந்து ஒரு ஒரு அடக்கி ஆள்றதுல இல்ல அந்த அதுக்கும் அடுத்த வரை காப்பாற்றுவதில் தான் இருக்குது அந்த சுகம் என்றதை வந்து இந்த கதை வந்து கூறுதல் சொல்லி மன்னிச்சுக்கொள்ள முடியுமா பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல கதைக்க முடியல நான் பிரசாந்தி ஓகே நன்றி நன்றி.

ஆமாம், திரு அவர்கள் இணைந்திருந்தார். யாராவது இந்த கதைக்கு கதையினுடைய கேரத்தோடு இணைந்து கொள்ள விரும்பினால் இணைந்து கொள்ளுங்கள் விரைவாக. என்று தவிர்க்க முடியாத காரணத்தால் நீர் நிறம் இடம்பெற மாட்டாது என்பதையும் நீர்களுக்கு நாங்கள் அறிய தருகின்றோம்.

0: சரி, நேரம் சரியாக 7:10 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த கதையினுடைய தலைப்பையும் குறிப்பிடுகின்றேன். இந்த தலைப்பை குறிப்பிட்டு இதனுடைய ஆசிரியர் தொடர்பாகவும் குறிப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவோம். ஆமாம், இந்த கதையினுடைய தலைப்பு வந்து கழுகின் ஒரு நாள். இந்த கழுகின் ஒரு நாள் வந்து எங்களுக்கு மனிதர்களுக்கு எவ்வளவோ விடயங்களை வந்து சொல்லுது. இதில் நிறைய விடயங்களை நாங்கள் நிறைய படிப்பினைகளை வந்து படிப்பினை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாள் இப்படித்தான் அவருடைய ஒரு நாளில் அவர் கலையினுடைய ஒரு நாள் வந்து எங்களுக்கு மனிதர்களுக்கு நிறைய செய்திகளை வந்து சொல்லிவிட்டு சென்றிருக்கிறது. இந்த ஆசிரியர் வந்து கலையினுடைய ஒரு நாளை வந்து கதையாக சிறுகதையாக தந்து நல்ல ஒரு படிப்பினையை தந்திருக்கின்றார். அந்த வகையில் இந்த கதையினுடைய ஆசிரியர் வந்து சு அப்துல் ஹரீம். அவர் ஒரு இஸ்லாமியர், தமிழக தமிழ்நாட்டைச் சேர்ந்த, இந்தியா மதுரையைச் சேர்ந்த கதையாசிரியர் சு அப்துல் ஹரீம். அவர் தொடர்பான சிறிய குறிப்போடு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். சு அப்துல் ஹரீம் மதுரையைச் சேர்ந்த எழுத்தாளர், கும்பகோணம் அரசு கலைக் கல்லூரியில் கணிதம் படித்து பின்னர் கணினி பயன்பாடுகளில் முதுநிலை பெற்ற ஒரு ஆசிரியராக இருக்கின்றார். தற்போது தகவல் தொழில்நுட்பத்துறையிலும் மென்பொருள் நிபுணராகவும் பணியாற்றி வருகின்ற இவர், தொழில், வாசிப்பு, எழுத்து என அனைத்தையும் ஒருங்கே இணைத்து மதுரையில் குடும்பத்துடன் வசித்து வரும் இவர், சிறு வயதிலிருந்தே புத்தக வாசிப்பில் ஆர்வம் கொண்ட இவருக்கு அந்த வாசிப்பு தமிழின் மீதான காதலாகவும் பின்னர் எழுத்தின் மீதான தாகமாகவும் மாறியது. அவரது பார்வையில் சாதாரண மனிதரின் தினசரி வாழ்க்கைதான் அசாதாரணமான கதை. அன்றாட வாழ்வின் சின்ன சின்ன நிகழ்வுகளுக்குள் மறைந்திருக்கும் சமூக முரண்பாடுகளையும் மனித மனங்களின் நுட்பமான உணர்வுகளையும் காட்சிப்படுத்துவதே அவரது எழுத்தினுடைய சுவை. இந்த கதையை வந்துட்டு இவருடைய இவ்வளவு பண்புகளையுமே குறித்திருக்கின்றது. இது நம் வாழ்க்கையிலேயே நடந்திருக்கலாம் என வாசகர்களின் மனதில் ஆழமான உணர்வை ஏற்படுத்துவதே இவரது எழுத்தின் இலக்கு. இவரது எழுத்துக்கள், சிறுகதைகள், என்னென்ன கதை, என்னென்ன இணையதளங்களில் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். சிறுகதைகள் .com, சொல்வனம் .com போன்ற இனிய இதழ்களில் வெளியாகி வாசகர்களின் வரவேற்பையும் பெற்று வருகிறது. அந்த வகையில் அவருக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கதையோடு இவ்வளவு நேரம் இணைந்திருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நன்றி, வணக்கம்.
1: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
4: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாரை போன்ற இலவுகள் இவற்றோடு கடலுள்ள பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஈரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஈரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஈரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர். பரிசு லாட்சப்பலில் லூயி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூபாய் பரிசு 10, தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67, அல்லது சைபர் 6 50 26 21 15, மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com. உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, சைபர் 1 55 93 16 78, மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
5: ஆப் கே சாத் AI powered personal music teacher from Saregama.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனும். மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: Vicky Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
7: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edouard Bayonne 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுபொண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டி மார்க்கெட்.
8: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கு.
9: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
8: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
9: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
8: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
10: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்ஃபுக் சென்டனி பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினால் சைபர் 1 42 சைபர் 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
11: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம்.
12: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
11: பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
12: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
13: 7265 Fraser Street, Vancouver, Canada.
12: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம்.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
12: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
12: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
11: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
14: நேரம் சரியாக 7:28. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலியில் தொடர்ந்து ஒலிக்கின்றது கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற நல்ல நேரம் நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பு. திரு தேசன் அவர்கள் தொகுத்து வழங்கிய நல்ல நேரம் நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பு ஒலிபரப்பாகின்றது. அதனை தொடர்ந்து இரவு பிரதான செய்திகள் வரை அசலும் நகலும் நிகழ்ச்சியினூடாக ஒரு சில பாடகர்களுடைய பாடல் அசலும் நகலும் இடம்பெறும் என்பதையும் நேர்களுக்கு அறிய தருகின்றோம்.
15: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

இன்றைய நல்ல நேரத்திலே முதல்ல ஈழத்திலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களையும் அந்த திரைப்படங்கள் தொடர்பான ஒரு பார்வை, முதல்ல தென்றலும் புயலும் என்ற திரைப்படத்திலிருந்து வி முத்தழகு கலாவதி ஆகியோர் பாடிய பாடல், பாடலை யாத்திருக்கிறார் சண்முகப்பிரியா, பாடலுக்கான இசை டி பத்மநாதன்.

சுதந்திரம் புயலுமான இந்த திரைப்படம் 1978 இலங்கையில் தயாரிக்கப்பட்டு வெளிவந்த தமிழ் திரைப்படம். அந்த ஆண்டில் திரையிடப்பட்ட 6 ஈழத்து தமிழ் திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. திருவண்ணாமலையைச் சேர்ந்த மருத்துவர் எஸ் ஆர் வேதநாயகம் பலமுறை மேடையேற்றிய மேடை நாடகம்தான் இந்த திரைப்படமாக வந்தது. அவரே திரைக்கதை வசனம் எழுதி திரைப்படமாக தயாரித்திருந்தார். பல சிங்கள திரைப்படங்களிலும் சில ஈழத்து தமிழ் திரைப்படங்களிலும் பணியாற்றிய அனுபவத்துடன் எம் ஏ கபூர் ஒளிப்பதிவையும் இயக்கத்தையும் அலிமான் படத்தொகுப்பையும் செய்திருந்தார்கள். நடிகர்களாக சிவபாத விருதியர், இவர் திருவண்ணாமலையில் வங்கி முகாமையாளராக பணியாற்றியவர். எஸ் ஆர் வேதநாயகம், இவர் ஒரு மருத்துவர். மருன் டீன் குமார், சாம்பசிவம், ஹெலன் குமாரி, சந்திரகலா, கே யாவர், செல்வம் பெர்னாண்டோ, எஸ் என் தனரத்னம், சித்தி அமரசிங்கம் ஆகியோர் இந்த அவர்களுடன். சாம்பசிவம், இவர் கொழும்பு இந்து கல்லூரியில் அந்த நேரத்தில் ஆசிரியராக பணியாற்றியவர். இவர்களது பங்களிப்புடன் தென்றலும் புயலும் திரைப்படம் வெளிவந்திருந்தது. அதில் இடம்பெற்ற இந்த பாடல் கேட்டது தென்றலும் புயலும் என்ற திரையில் இருந்து வி முத்தலகு, எஸ் கலாவதி ஆகியோர் பாடியிருந்தார்கள். பாடலை யாத்தவர் சண்முக பிரியா, பாடலுக்கான இசை டி பத்மநாதன். தொடர்ந்து ஈழத்து திரைப்படங்களிலே பல திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் இசைவாணர் திருமலை பத்மநாதன் அவர்கள். ஈழத்தின் இசைவாணர் திருமலை பத்மநாதன் வியத்தகு ஆளுமைகளில் ஒருவர். திருமலை மண் பெருமைப்படும் இசை ஆளுமை நிறைந்தவராக இவர் காணப்படுகிறார். ஈழத்து இசை என அடையாளப்படுத்தக்கூடிய தனித்துவமான பாடல்களை ஈழத்திலே இசை உலகுக்கு தந்து தன் இசைத்துவத்தை வெளிப்படுத்தியவர். அவரது பாடல்கள் பல காலவெள்ளத்தை கடந்து இன்று வரை நீங்கள் கேட்கக்கூடிய வகையிலேயே இருக்கிறது. அவர் இசையிலே பல பாடல்கள் வந்திருக்கின்றன. திருமலை பத்மநாதன் ஈழத்து கலை இலக்கிய வரலாற்றில் திருவண்ணாமலை பல முன்னோடிகளை நமக்கு அடையாளம் காட்டுகிறது. சோதிட நூல்களையும் வைத்திய நூல்களையும் தவித்து ஈழத்து இலக்கிய வரலாற்றை பார்க்கிற போது திருக்கரசை புராணமே முதல் இலக்கிய நூலாக வந்து அதனை பாடிய புலவன் திருவண்ணாமலைக்கு பெருமை சேர்ப்பதை பார்க்கலாம். ஈழத்தின் முதல் நாவல் உசேன் பாலந்த திருவண்ணாமலை இன்னாசி தம்பியால் எழுதப்படுகிறது. தமிழின் முதல் சரித்திர நாவல் திருவண்ணாமலை சரவணப்பிள்ளையின் மோகனாங்கியே. ஈழத்து மெல்லிசையின் முன்னோடி முயற்சிகள் பல திருவண்ணாமலையிலே கருப்பருகின்றன. மெல்லிசை சக்கரவர்த்தி என்று பாராட்டப்பட வேண்டியவர் திருமலை பத்மநாதன் என்று அழைக்கப்படுகிற தாமோதரம் பிள்ளை பத்மநாதன். 1964 தன் நண்பர்கள் இமானுவேல் லோப்பஸ், பிரேமதாஸ், லோகநாதன் துரலிங்கம் ஆகியோருடன் இணைந்து திருவண்ணாமலை இசைக்கழகம் என்ற பெயரில் ஒரு மெல்லிசை குழுவை ஆரம்பித்திருக்கிறார். கர்நாடக சங்கீதம், மேலத்திய இசை ஆகியவற்றில் புலமை பெற்றதோடு பலவிதமான இசைக்கருவிகளையும் வாசிப்பதில் அவர் அந்த நேரத்தில் வல்லவராக இருந்தார். இசையின் மீதான காதல் இவரை ஒரு இசை வெறியராகவே வெளியுலகு கண்டது. இலங்கையின் பல இடங்களிலும் இவரது இசை கச்சேரி அந்த நாட்களில் புகழ் பெற்றதாக இருந்தது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே திருவண்ணாமலையின் கிராமங்களில் இவரின் இசைவாசம் பல தடவைகள் வீசியிருக்கிறது. அன்றைய நாட்களில் இலங்கையின் பல பகுதிகளிலும் இசை கழகங்கள் பரவலாக இயங்கின. அவையெல்லாம் தென்னிந்திய சினிமா பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இவர் தானே பாடல்களை இயற்றி தானே இசையமைத்து மேடைகளிலும் பாடியிருக்கிறார். ஈழத்தின் தனித்துவத்தை வெளிப்படுத்தும் மெல்லிசை இவரிடமிருந்து உயிர் பெற்றிருக்கிறது. திருவண்ணாமலை கவிராயரது கவிதைகள் இவரது இசையில் நல்லிசையாய் மலர்ந்திருக்கிறது. அதுடன் இலங்கை வானொலியில் பல மெல்லிசை பாடல்களுக்கு இசையமைத்து ஈழத்து இசையின் தனித்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் பத்மநாதன் அவர்கள். அவரது பல பாடல்கள் இலங்கை வானொலியில் அப்பொழுது அடிக்கடி ஒலித்திருக்கிறது. கே கே மதிவதனன் பாடியற்ற டி கிருஷ்ணனும் கலாவதியும் பாட சொல்லத்தான் நானும் என்ற பாடல் உலக புகழ் பெற்றது. அதற்கான இசையை இவரே இசையமைத்திருந்தார்.

0: பாரிஸ் லாச்சபலில் ரூயிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூகாய் பாரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நல்ல நேரம். நல்ல நேரத்திலே இனி தொடர்கின்றது ஈழத்து திரைப்படமான 1978 வெளியான அனுராகம் என்ற திரையிலிருந்து ஈழத்து ரத்னம் அவர்கள் எழுதிய பாடலுக்கு சரத் தசநாயக்கா இசையமைத்திருக்கிறார். முத்தழகு கலாவதி ஆகியோர் இணைந்து பாடிய இனிய பாடல் இந்த பாடல். இந்த திரைப்படம் தொடர்பாக அனுராகம் திரைப்படம் 1978 வெளியாகியிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ் சிங்களமாகிய இரண்டு மொழிகளிலும் ஒரே கதையை படமாக்கும் வரிசையில் இது முதல் முயற்சியாக வந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் ஜசபாலித்த நாணயக்காரா என்ற பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர். இதேபோல இரண்டு மொழிகளிலும் படமாகிய நாடு போற்ற வாழ்க திரைப்படத்தையும் இவர்தான் இயக்கியிருக்கிறார். இதிலே முன்னர் டிஆர்டி தொலைக்காட்சி இருந்த காலகட்டத்திலே கடமையாற்றிய என் சிவராம் இந்த திரைப்படத்திலே நடித்திருக்கிறார். அவருடன் எஸ் விஸ்வநாத ராஜா, சந்திரகலா, எஸ் என் தனரட்னம் முதலியோர் நடித்த இந்த திரைப்படத்தின் கதை வசனத்தை எழுதியதோடு உதவி இயக்குநராகவும் பி எஸ் நாகலிங்கம் பணியாற்றியிருக்கிறார். இந்த படத்திலே பல பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. அவை பலரையும் கவரக்கூடிய பாடலாக இருந்திருக்கின்றன. இந்த திரைப்படத்துக்கான இசையமைப்பாளர் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சரத் தசநாயக்கா அவரது இசையமைப்பிலே வெளிவந்த இந்த பாடல்.

கேட்ட அந்த பாடல் அனுராகம் என்ற திரையிலிருந்து ஈழத்து ரத்னம் அவர்கள் இயற்றியது. பாடலுக்கு சரத் தசநாயக்கா இசையமைத்திருந்தார். முத்தழகு கலாவதி ஆகியோர் பாடியிருந்தார்கள். இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் ஜச பாலித்த நாணயக்காரா. இவர் இடதுசாரி அரசியல்வாதியாக தன்னை அடையாளம் காட்டி வருகின்ற வாசுதேவ நாணயக்காராவின் உடன் பிறந்த சோதரர், அதாவது நமது முன்னாள் வட மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய சம்பந்தியும் ஆவார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல நேரத்துக்காக தொடர்கின்ற அடுத்த

பாடலை கேட்பதற்கு முன்னர் இந்த பாடலை பாடிய வி முத்தழகு தொடர்பான ஒரு பார்வை. இவர் இலங்கையின் பிரபல மெல்லிசை திரைசை பாடகர். கண்டியில் பேராதனையில் பிறந்து மெல்லிசை பாடகராக கலை உலகுக்கு வந்திருக்கின்றார். சிங்களம், தமிழ், ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் இவர் பாடியிருக்கிறார். மெல்லிசை பாடல்கள், மேடை நிகழ்ச்சிகள், திரைப்பட பாடல்கள் என்று பல பங்களிப்பு இசை உலகுக்கு இருந்திருக்கிறது. 1953 முதல் அவர் 5000 மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். இவர் கண்டி மாவட்டம் பேராதனையில் வெள்ளைச்சாமி சரஸ்வதி ஆகியோருக்கு 1943 இரண்டாவது மகனாக பிறந்தார். பிறந்த ஓரிரு ஆண்டுகளில் குடும்பத்துடன் கொழும்பு தின்பிரிக்க சாயா என்ற இடத்தில் குடிபுகுந்தார். பம்பலப்பட்டி புனிதமேரி மகாவித்யாலயத்தில் கல்வி கற்றார். இவருடைய தந்தையாரும் நன்றாக பாடக்கூடியவர். காரக்குடியை சார்ந்த இவரை பாட்டு வாத்தியார் என்று குடும்பத்தினர் அழைத்து வந்திருக்கிறார்கள். 1963 பாடசாலையில் சிங்கள பிரிவில் நடைபெற்ற மெல்லிசை பாடல் போட்டி ஒன்றில் இவருக்கு இரண்டாவது பரிசு கிடைத்தது. அதே ஆண்டில் பாகிஸ்தான் லாகூர் பல்கலைக்கழகத்தில் இசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அங்கு சாரண இயக்கத்தில் சென்று அவர் இந்த இசை நிகழ்ச்சியில் உருது, சிங்கள, தமிழ் மொழிகளில் பாடி பாராட்டுகளை பெற்றிருந்தார். இறங்கு வானொலியில் மெல்லிசை பாடுவதற்கு முத்தழகு தேர்வு பெற்ற பின் 1971 தனது முதலாவது மெல்லிசை பாடலை இறங்கு வானொலியில் பாடும் சந்தர்ப்பத்தை பெற்றார். கணபதி பிள்ளை அவர்கள் இயற்றிய பாடல் ஆர் முத்துசாமியின் இசையமைப்பிலே அன்னை பராசக்தி என்ற பாடலை அவர் முதலாவது பாடலாக பாடினார். தொடர்ந்து ஏராளமான மெல்லிசை பாடல்களை இலங்கை வானொலியில் பாடியிருக்கிறார். 1970 1980 காலப்பகுதியில் இலங்கை வானொலியின் புகழ்பெற்ற ஒரு மெல்லிசை பாடகராக முத்தழகு அவர்களை விளங்கியிருக்கிறார். இலங்கையில் தயாரிக்கப்பட்ட பல தமிழ் சிங்கள திரைப்படங்களில் ஏராளமான பாடல்களை பாடியிருக்கிறார். முதன் முதலில் புதிய காற்று படத்தில் பாடும் வாய்ப்பை வி பி கணேசன் இவருக்கு வழங்கினார். இந்த திரைப்படத்தில் இவர் முதலில் பாடிய ஓகோ என்னாசே ராதா மிகுந்த வரவேற்பை பெற்றது. இலங்கையில் உருவான தமிழ் படங்களில் இவர்தான் அதிகமாக பாடியிருக்கிறார். தொடர்ந்து கோமாளிகள், ஏமாளிகள், நான் உங்கள் தோழன், தென்றலும் புயலும், வாடைக்காற்று, தெய்வம் தந்த வீடு, அனுராகம், எங்களில் ஒருவன், நெஞ்சுக்கு நீதி, அவள் ஒரு ஜீவநதி, நாடு போற்ற வாழ்க, சர்மிளாவின் இதயராகம் போன்ற படங்களிலும் அவர் பாடியிருக்கிறார். புதிய காற்று 1975 திரைக்கு வந்தது. சர்மிளாவின் இதயராகம் 1993 திரைக்கு வந்தது. 20 இடைக்காலத்தில் உருவான சகல தமிழ் படங்களிலும் முத்தழகு பின்னணி பாடியிருக்கிறார். 10 மேற்பட்ட சிங்கள படங்களிலும் அவர் பாடியிருக்கிறார். ஜச பாலித்த நாணய காராவே முத்தளவுக்கு சிங்கள சினிமாவில் பாடும் முதல் வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். அஞ்சனா என்ற படத்தில் விஜயகுமார் துங்காவுக்கு பின்னணி பாடும் வாய்ப்பே அது. தமிழில் நாடு போற்ற வாழ்க என்ற பெயரில் வெளிவந்த படமே சமகாலத்தில் அஞ்சானா என்று சிங்களத்தில் தயாரிக்கப்பட்டது. இரண்டு மொழிகளிலும் முத்தழகு அவர்கள் பின்னணி பாடியிருக்கிறார். சப்தஸ்வரம் என்ற தனிநபர் இசை நிகழ்ச்சியை பலமுறை மேடையேற்றியிருக்கிறார். 1974 முதல் 2004 வரையுள்ள 30 காலத்தில் சப்தஸ்வரம் நிகழ்ச்சியை 15 முறை இவர் மேடையேற்றியிருக்கிறார். சப்தஸ்வரம் தமிழ் நிகழ்ச்சியைப் போல் காதல் மொட்டுக்கள் மலர்கின்றன என்ற தலைப்பில் தனிநபர் சிங்கள நிகழ்ச்சியை 10 முறைக்கு மேல் அவர் நடத்தியிருக்கிறார். 1995 சிறந்த பாடகருக்கான ஜனாதிபதி விருதும், 2002 தேசிய பாடகருக்கான கலாபூஷணம் விருதும் இவருக்கு கிடைத்திருக்கிறது. 1987 இந்து கலாச்சார அமைச்சு இவருக்கு மெல்லிசை செல்வன் என்ற பட்டத்தை வழங்கியிருக்கிறது. இன்னிசமணி, கலைமணி என்பனவும் முத்தளவுக்கு கிடைத்த மேலும் சில பட்டங்களாக இருக்கிறது.

0: சரியம்மா, நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கணும்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழுகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுவரையெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அண்டா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் சோதனையில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அங்கு வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: உங்கள் வாகனங்கள் பழுதடைந்து விட்டதா? உங்கள் இல்லம் தேடி வந்து உங்கள் வாகனத்தை எடுத்து சென்று பழுது பார்த்து மீண்டும் உங்கள் இல்லத்துக்கே கொண்டு வந்து தருகிறார்கள்.
4: Garage EBA, 73 rue Paul Vaillant Couturier, 77290 Mitry Mori.
3: Tamil Uriada, M. Sandarasa, Saivarare, 78 42 17 10. மறந்து விடாதீர்கள், உங்கள் வாகனங்களின் பழுதினை திருத்த உங்கள் இல்லம் தேடி வந்து உங்கள் வாகனத்தை எடுத்து சென்று பழுது பார்த்து மீண்டும் உங்கள் இல்லத்துக்கே கொண்டு வந்து தருகிறார்கள். நிறைய தொடர்புகளுக்கு தமிழில் சாந்தராசா 06 78 42 17 10. உங்கள் வாகனத்தை திருத்துவதற்கு முன்பாகவே அதற்கான செலவினையும் முன்கூட்டியே குறிப்பிட்டுக் கொள்வார்கள். மறந்து விடாதீர்கள், சாந்தராசா 06 78 42 17 10.
5: தொடர்ந்து முத்தழகு அவர்கள் பாடிய பாடல், பாடலுக்கான இசை சரத் திசநாயகா, பாடலை யாத்திருக்கின்றார் ஈழத்து ரத்னம் அவர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல நேரத்திலே தொடர்கின்றது. காஞ்சனா 2 என்ற தமிழ் படத்திலே மாஸ்டர் ஸ்ரீமன் ரோஷான் குழுவினர் பாடிய இந்த பாடல்

வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷாரி மஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷாரி மஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷாரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷாரி மஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷாரி மஹால்.

0: காட்டி தமிழ் ஒலி ஒலி
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.
2: நேரம் சரியாக 8:14. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வானிலைக்கு வருகின்றது. அசலும் நகலும் அசலும் நகலும் நிகழ்ச்சிக்காக அவருடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அசலும் நகலும் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அந்த வகையில் அசலும் நகலும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க முதலில் அசலாக ஒலிக்கிறது அம்மன் கோவில் கலக்காலை திரைப்படத்தில் இருந்து.

ஆமாம், இந்த அசலாக ஒழித்து கொண்டிருக்கும் இந்த பாடலினுடைய நகலாக ஒழிக்கிறது. அபிவரதன் அவர்களுடைய குரலில்

நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் அசலும் நகலும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து அசலாக ஒலிக்கிறது. கவலை இல்லாத மனிதன் திரைப்படத்திலிருந்து

ஆமாம், ஒலித்து கொண்டிருக்கும் இந்த அசலும் நகலும் நிகழ்ச்சியில் அசலாக ஒலித்த அந்த பாடலினுடைய நகலாக ஒலிக்கிறது திரு கணேஷ் அவர்களின் குரலில்.

நீங்கள் இணைந்திருப்பது அடி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் அசலும் நகலும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த வகையில் தொடர்ந்து அசலாக ஒலிக்கிறது வள்ளி திரைப்படத்திலிருந்து

ஆமாம், அந்த பாடல் வந்து அசலாக ஒழித்திருந்தது வள்ளி திரைப்படத்திலிருந்து. இதனுடைய நகலாக ஒழிக்கிறது திருமதி தேவி தனராஜ் அவர்களுடைய குரலில். ஆனால் அவர் இந்த பாடல் வந்து இசை இல்லாத பாடல்களுடைய அந்த நிகழ்ச்சியினூடாக அந்த பாடலை பாடியிருந்தார். என்ற எல்லோருடைய குரலும் இந்த அசலில் அசலும் நகலும் நிகழ்ச்சியில் ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் முன்பு ஒலிப்பதிவு செய்து வைத்த இடத்திலிருந்து அவருடைய பாடலை தருகின்றேன்.

பூவிழுக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூகம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன, என்னையே கேட்டு எங்கினேனான் என்னுள்ளே என்னுள்ளே பலமென்னும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் ஆ.

என் எண்ணம் போகும் தூரம் நான் மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கூற எதுவோ மோகம் என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல்லிடம் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம்.

நேரம் சரியாக 8:37 நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் அசலும் நகலும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் அசலும் நகலும் நிகழ்ச்சியில் தொடர்கிறது அசலாக. அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் இருந்து

ஆமா மோலித்து அந்த பாடலுடைய நகலாக ஒலிக்கிறது. எங்களுடைய அறிவிப்பாளர் சோபிதா அவர்களுடைய குரலில்

ஆமாம், அந்த பாடல் அசலாக கலைஞன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. அந்த பாடலினுடைய நகலாக ஒலிக்கிறது உதயன் அவர்களின் குரலில்.

ஆமாம், அந்த பாடல் திருடாதே திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது. அந்த பாடலினுடைய நகலாக ஒலிக்கிறது திருமதி கமலவேணி அவர்களின் குரலில்.

0: அனைத்து அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்து அசலம் நகலும் அசலம் நகலும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நன்றி வணக்கம்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
4: NWLULAGA நூலுலகம் நூலுலகம்.
5: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
6: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாது இங்க போங்க போங்க.
7: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
8: 11 à 13 rue Caille 75 000 du Paris
7: VT Superstore Gare La Gonesse Sasselil
8: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Jolie Gonesse
7: Mélodie et Tordre Gleke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lakam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க

0: பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 2750 அல்லது 078 920 5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பி.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031 971 2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
0: சுவிசிலே விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இரவு பிரதான செய்திகள். இரவு பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பது சட்டத்தின் ஆட்சிக்கேற்ப குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே. அதனால் நாமல் ராஜபக்ஷ சட்டத்தை தவிர்க்காமல் தலைமறைவாக இருக்கும் சித்தப்பாவை அழைத்து வந்து ஒப்படைத்தால் அதுவே சரியானதாக இருக்கும் என நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர திட்டவட்டமாக தெரிவித்தார். முன்னாள் கியூபா தலைவர் பிடல் காஸ்ட்ரோவின் நூற்றாண்டு பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு நூற்றாண்டு கண்ட புரட்சி ஒளி பிடல் எனும் தோணி பொருளில் சோசலிச இளைஞர் சங்கம் ஏற்பாடு செய்த நிகழ்வு சனிக்கிழமை இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா, கியூபா தூதுவர் பேட்ரிசியா குவேரா மற்றும் சோசியலிச இளைஞர் சங்கத்தின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதி அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் உரையாற்றுகையில், சிறைச்சாலைகளில் மேற்கொள்ள வேண்டிய சில விடயங்களை நிறைவேற்ற சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பான முன்னாள் நீதி அமைச்சர் கைதிகளுடன் இணைந்து சில நலன்புரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடும். எனவே நாமல் ராஜபக்சவுக்கு பல விடயங்கள் செய்ய முடியும். முன்னாள் சிறைச்சாலைகள் அமைச்சராக ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ போன்றவர்கள் இருந்ததாக நினைக்கிறேன். சிறையில் இருப்பவர்கள் அவரை மிகவும் சிறப்பாக நினைவு கூறுகிறார்கள். கடந்த பல ஆண்டுகளாக நாமலின் தந்தையோ அல்லது சித்தப்பாவோ செய்யாத விடயங்களை இப்போது மரங்களின் மீது ஏறி பேச தொடங்கியிருக்கிறார். எனவே அந்த விடயங்களை நினைவு கொண்டு சிறைச்சாலைக்குள்ளேயே ட்ரோன் மூலமாகவோ அல்லது வேறு ஏதேனும் வழியிலோ உரம் தூவி கொண்டிருக்க முடியும். எனவே நாமலுக்கு அது தொடர்பான பணிகளில் ஈடுபட விருப்பம் என்றால் சரி, ஆனால் இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பது சட்டத்தின் ஆட்சிக்கேற்ப குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே ஆகும். அதனால் சட்டத்தை தவிர்க்காமல் தலைமறைவாக இருக்கும் சித்தப்பாவை அழைத்து வந்து ஒப்படைத்தால் அதுவே சரியானது என்பதை தான் நாங்கள் கூற விரும்புகிறோம் என எரங்க குணசேகர சுட்டிக்காட்டினார். நாட்டில் பாதாள உலக செயற்பாடுகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளின் மூலம் லாபம் ஈட்டி வந்த தரப்பினரை அரசாங்கம் முன்னெடுக்கும் சிறைச்சாலை சீர்திருத்தங்களுக்கும் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா சுட்டிக்காட்டினார். முன்னாள் கியூபா தலைவர் பிடல் காஸ்ட்ரோவின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கொழும்பில் அமைந்துள்ள இலங்கை மன்ற கல்லூரியில் நூற்றாண்டு கண்ட புரட்சி ஒளி பிடல் எனும் தொனிப்பொருளி சோசியலிச இளைஞர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று இடம்பெற்ற கருத்தரங்கில் இலங்கைக்கான கியூபா தூதுவர் பேட்ரிசியா குவேரா மற்றும் சோசியலிச இளைஞர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான எரங்க குணசேகர உள்ளிட்ட இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் உரையாற்றுகையில், நாட்டில் நீண்ட காலமாக வேரூன்றியுள்ள பாதாள உலக குழுக்களின் அச்சுறுத்தல்களை ஒழிப்பதற்கும் சிறைச்சாலைக்குள் இருந்து முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தி

0: அமைப்பை முற்றிலும் சீரமைக்கும் அரசாங்கம் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எனினும் இவ்வாறான பாதாள உலக செயற்பாடுகள் மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகள் மூலம் முறையற்ற வழியில் பெருமளவு பணம் சம்பாதித்து வந்த நபர்களும் குழுக்களுமே அரசாங்கத்தின் இந்த சீரமைப்பு நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. தங்களது சட்டவிரோத வருமான வழிகளும் செல்வாக்கும் பாதிக்கப்படும் என்ற அச்சத்தினால் இத்தகைய சீர்திருத்த திட்டங்களை முடக்குவதற்கும் மக்களுக்கு மத்தியில் தவறான கருத்துக்களை பரப்புவதற்கும் அந்த தரப்பினர் பல்வேறு வழிகளில் முயன்று வருகின்றனர். இதே போன்றதொரு எதிர்ப்பே நாட்டின் ஏனைய துறைகளில் முன்னெடுக்கப்படும் சீர்திருத்தங்களின் போதும் ஏற்படுகிறது. நாட்டின் பொது போக்குவரத்து சேவையை மேம்படுத்துவதற்காக புதிய மெட்ரோ சொகுசு பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் போது பழைய ஒழுங்கற்ற முறைகள் மூலம் அநியாயமாக லாபம் ஈட்டி வந்த பேருந்து கொள்ளையர்கள் அங்கு எதிர்ப்பை வெளியாக்குகின்றனர். இத்தகைய நவீன மாற்றங்கள் எமது நாட்டிற்கு பொருந்தாது என்ற வாதங்களை முன்வைத்து அபிவிருத்திகளை தடுக்க முற்படுகின்றனர். அதே போன்று நாட்டில் போதைப்பொருள் கடத்தலை முற்றிலும் ஒழிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போது போதைப்பொருள் வியாபாரிகளும் முறையற்ற அரசு சேவையை முறைப்படுத்தி வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர முற்படும் போதும் சீர்கேடுகளினால் நன்மை அடைந்தவர்களும் ஊழல் மோசடிகளை தடுக்கும் போது அதனால் பிழைப்பு நடத்திய சிறிய அளவிலான ஊழல்வாதி குழுக்களும் அரசாங்கத்தின் நல்லெண்ண முயற்சிகளுக்கு தடைகளை ஏற்படுத்துகின்றனர். எந்தவொரு துறையிலும் நேர்மையான சமூக மாற்றத்தையோ அல்லது சட்டபூர்வமான திருத்தத்தையோ முன்னெடுக்கும் போது அதனால் நன்மையடைந்து வந்த சிறு குழுக்களிடமிருந்து எதிர்ப்புகளும் சவால்களும் எழுவது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். இருப்பினும் அரசாங்கத்தினதும் நிர்வாகத்தினதும் முதன்மையான பொறுப்பு என்பது அத்தகைய எதிர்ப்புகளின் பின்னணியில் உள்ள சுயநல நோக்கங்களை புரிந்து கொண்டு நாட்டின் நன்மையையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் மட்டுமே முதன்மையாக கொண்டு துணிச்சலுடன் தீர்மானங்களை மேற்கொள்வதாகும் என்று தெரிவித்தார். அமைச்சர் லால்காந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்ற திடீர் முடிவுக்கு கண்டி மாவட்ட மக்களிடம் மீண்டும் சென்று கேட்க முடியாத அளவுக்கு அவர் பெறும் ஏமாற்றத்துக்கும் அரசியல் பின்னடைவுக்கும் உள்ளாகி இருப்பதே பிரதான காரணியாகும். நடைமுறைப்படுத்த இருக்கும் 22வது அரசியலமைப்பு திருத்த நிறைவேற்றப்பட்டால் நாட்டின் தேர்தல்கள் நடத்தப்படாமல் தள்ளிப்போகலாம் என்ற எண்ணத்திலும் அதன் மூலம் பதவிக்காலத்தை தற்காலிகமாக தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் இத்தகைய அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கலாம் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலைவத்த தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், அமைச்சர் லால்காந்த மீண்டும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை. கருத்து வெளியிட்டுள்ளமை நாட்டின் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. கண்டி மாவட்ட மக்களிடம் மீண்டும் சென்று கேட்க முடியாத அளவுக்கு அவர் பெரும் ஏமாற்றத்துக்கும் அரசியல் பின்னடைவுக்கும் உள்ளாகி இருப்பதே இந்த திடீர் முடிவுக்கு முக்கிய காரணமாகும். மேலும் நடைமுறைப்படுத்த இருக்கும் 22வது அரசியலமைப்பு திருத்த நிறைவேற்றப்பட்டால் நாட்டின் தேர்தல்கள் நடத்தப்படாமல் தள்ளிப்போகலாம் என்ற எண்ணத்திலும் அதன் மூலம் பதவிக்காலத்தை தற்காலிகமாக தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் இத்தகைய அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கலாம். கண்டி மட்டுமன்றி விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் அனுராதபுரம், பொலனறுவை, மட்டக்களப்பு போன்ற மாவட்டங்களிலும் மக்களிடையே அரசாங்கத்தின் மீதான எதிர்ப்பு அதிகரித்துள்ளது. அதேவேளை நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் அரசியலமைப்பை மீறி ஜனாதிபதி எந்தவித ஆபத்தான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. நாட்டின் நீதித்துறை சுதந்திரத்தையும் ஜனநாயக நடைமுறைகளையும் பாதிக்கும் வகையிலான நடவடிக்கைகள் தவிர்த்து அரசியலமைப்பில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விவகாரத்தை மக்கள் தீர்ப்பு வாக்கெடுப்பிற்கு உட்படுத்தி நேரடி மக்கள் ஆணையை பெற வேண்டும். மேலும் இலங்கை சட்டத்தணிகள் சங்கம், மகாநாயக்க தீரர்கள், கத்தோலிக்க திருச்சபை போன்ற பல தரப்பினர் குறித்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் விதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற நிலையில் ஜனாதிபதி தன்னிச்சையாக செயற்படாமல் மக்கள் தீர்ப்பை நாடுவது மட்டுமே ஜனநாயக ரீதியான தீர்வாக அமையும் என்றார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை மீண்டும் பெறுவதற்கான புதிய விண்ணப்பத்தை மீளாய்வு செய்வதற்காக அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு அமைச்சர் ஆகியன இந்த குழுவில் இணை தலைமைகளாக செயற்பட உள்ளது. இந்த வரிச்சலுகையை பெறுவதற்கு இலங்கை இதுவரை மனித உரிமைகள், தொழிலாளர் தரநிலைகள், சுற்றாடல் மற்றும் காலநிலை பாதுகாப்பு, நல்லாட்சி ஆகிய நான்கு முக்கிய பிரிவுகளின் கீழ் 27 சர்வதேச உடன்பாடுகளுக்கு இணங்க செயற்பட வேண்டியிருந்தது. ஆனால் அடுத்த கட்ட சுழற்சிக்காக மேலும் 5 புதிய உடன்பாடுகள் இணைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் ஒன்றை உடன்படிக்கை, மனதை மாற்றும் பொருட்கள் பற்றிய உடன்படிக்கை, போதை மருந்து மற்றும் மனதை மயக்கும் பொருட்கள் கடத்தலை தடுப்பதற்கான உடன்படிக்கை, ஊழலுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சமவாயம் ஆகிய 5 நிபந்தனைகளுக்கே இலங்கையானது இணங்க வேண்டியுள்ளது. ஜிஎஸ்டி பிளஸ் விண்ணப்பம் தொடர்பான அமைச்சரவை பாத்திரத்தை வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க இந்த வாரம் சமர்ப்பித்துள்ளதுடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அனைத்து நிபந்தனைகளுக்கும் அமைய இலங்கை செயற்படுகிறதா என்பதை ஆராய்ந்து இந்த சலுகையை தொடர்ந்து பெறுவதற்காகவே இந்த அமைச்சரவை உபகுழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த உபகுழுவில் மேலும் 8 அமைச்சர்களின் பிரதிநிதிகளும் அங்கத்துவம் வகிக்க உள்ளனர். தற்போது நடைமுறையில் உள்ள ஜிஎஸ்பி பிளஸ் திட்டமானது எதிர்வரும் டிசம்பர் 31 நிறைவடைய உள்ளதால் இலங்கை தனது புதிய விண்ணப்பத்தை இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். வெரிட்டல் ரிசர்ச் நிறுவனம் நடத்திய கேலப் பாணியிலான தேசத்தின் மனநிலை பற்றிய ஒட்டுமொத்த ஜூலை 2026 கருத்து கணிப்பில் அரசாங்கத்தின் மீதான மக்களின் அங்கீகாரம் 50% குறைந்துள்ளது. இது கடந்த பிப்ரவரி 2026 பெறப்பட்ட தேர்தல் வெற்றிக்கு பின்னராக உச்சநிலையான 65 ஒப்பிடுகையில் ஒரு குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியாகும். கருத்து கணிப்பு பங்குதாரராக சர்வே பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் செயற்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் எதிர்கால நிலை குறித்த மக்களின் மதிப்பீடுகள் குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளது. பொருளாதாரம் முன்னேறி வருகிறது என கருதுவோரின் வீதம் முன்னைய சுற்றில் 14% குறைவடைந்துள்ளது. பொருளாதாரம் மோசமடைந்து வருகிறது என கூறியோரின் வீதம் 40% அதிகரித்துள்ளது. அதேவேளை அரசாங்கத்தின் செயற்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறியோரின் வீதமும் 31% உயர்வடைந்துள்ளது. இந்த இரு வீதங்களும் முன்னே சுற்றில் சுமார் 15% இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமை மோசமாக உள்ளதாக அரைவாசிக்கு மேற்பட்டோர் தெரிவித்துள்ளனர். பெரும்பான்மையான மக்கள் சாதகமான கருத்துக்களை தெரிவித்திருந்த கடந்த சுற்றுடன் ஒப்பிடுகையில் இந்த முறை 38% பேரே நாட்டின் பொருளாதார நிலைமை நன்றாக அல்லது மிக சிறப்பாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். பொருளாதார தொலைநோக்கு மற்றும் பொருளாதார நிலைமை குறித்த நிகர மதிப்பீடுகளின் சராசரியை கொண்டு மறை 100 +100 வரையான அளவீட்டை கொண்ட பொருளாதார நம்பிக்கை சுற்றன் கணக்கிடப்படுகிறது. இந்த சுற்றன் 2024 நடுப்பகுதியில் -39% இருந்ததுடன் பிப்ரவரி 2025 பின்னர் நேர்மறை நிலையை அடைந்திருக்கிறது. எனினும் இந்த முறை நடாத்தப்பட்ட கருத்து கணிப்பில் இது -8% குறைவடைந்துள்ளது. இந்த தேசத்தின் மனநிலை கருத்தாய்வில் கேட்கப்பட்ட கேள்விகளின் திருத்தமான சொற்பிரயோகங்களும் 2 தசமதானங்கள் வரையிலான பதில்களின் சதவீதங்களும் கீழே விரிவாக குறிப்பிடப்பட்டது. சில சதவீதத்தினர் தங்களுக்கு தெரியாது என கூறியதாலோ அல்லது பதிலளிக்க மறுத்தமினாலோ இவற்றின் கூட்டுத்தொகை 100 குறைவாக காணப்படுகிறது. வலி வடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை 9வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இன்றைய தினம் போராட்ட வடிவத்தை சற்று மாற்றி பலாலி செபஸ்டியார் ஆலயம் ஒன்றிலிருந்து கருப்பு மேலங்கி அணிந்து கருப்பு கொடிகளை கைகளில் ஏந்தியவாறு பலாலி சந்தி வரையில் ஊர்வலமாக சென்று பலாலி சந்திக்கு அருகில் உள்ள ராணுவ முன்னரங்கு முன்பாக கூடி கடந்த 36 மேலாக ராணுவத்தினர் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு சில மணி நேரம் கோஷங்களை எழுப்பினர். பின்னர் பலாலி சந்தி பகுதிக்கு சென்று மதியம் வரையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு இதுவரை 30ஆம் தேதி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கம் யாழ்ப்பாணத்தில் மாபெரும் மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்திருப்பதுடன் அன்றைய தினம் காலை கிளிநொச்சியில் கவனயப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளது. வருடாந்தம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருடமும் அந்த தினத்தன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் மாபெரும் கவனீர்ப்பு போராட்டங்கள் மற்றும் பேரணிகள் முன்னெடுக்கப்படும். அதன் நீட்சியாக இந்த வருடமும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் இதுவரை 30ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் மாபெரும் மாநாடொன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான உண்மையை கண்டறிவதுடன் நீதி மற்றும் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தப்படும். அது மாத்திரமன்றி உள்ளக பொறிமுறைகளின் தோல்வியின் விளைவாக சர்வதேச பொறிமுறை ஒன்றை இந்த மாநாட்டின் ஊடாக வலியுறுத்துவதற்கும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மேற்படி சர்வதேச தினத்தை முன்னிட்டு இதுவரை 25ஆம் தேதி வடக்கில் யாழ்ப்பாணத்திலும் தெற்கில் மாத்திரையிலும் நினைவு கூறல் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்திருப்பதாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தெரிவித்துள்ளது. இது இவ்வாறு இருக்க அன்றைய தினம் தெற்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளை பிரதிநிதிப்படுத்தும் காணாமல் போனோர் குடும்ப ஒன்றியம் மாத்திரையில் கவனிப்பு போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக அறிய முடிகிறது. இலங்கையின் கடல் வளங்களை சூறையாடும் இந்திய கப்பல்கள் தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையே அரசியல் தலைவர் மட்டத்தில் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை நடத்தாமல் இருப்பது என்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்திய வெளிவார செயலாளர் இலங்கைக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு மீனவர் பிரச்சினை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையில் கூட்டு பொறுமுறை ஒன்றை முன்மொழிந்து ஒரு வாரம் கடந்துள்ள நிலையில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்கள் இலங்கையின் கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து இழுவை படகுகள் மூலம் மேற்கொள்ளும் மீன்பிடியை தடுத்து நிறுத்துவதற்காக எதிர்வரும் மாதங்களில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கடற்றொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் 2026 ஆகஸ்ட் 13 தேதி மன்னாரில் மீனவர் சங்கங்களின் தலைவர்களை சந்தித்த போது தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் கடற்படையை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் இதன்போது உறுதியளித்துள்ளார். மீண்டும் இதனை பரிசீலிக்க வேண்டும். பேச்சுவார்த்தை மூலம் இதற்கு பொருந்தும் அணுகுமுறையொன்றை முயற்சித்து பார்க்க வேண்டும். அந்த அணுகுமுறையின் அடிப்படையில் செப்டம்பர் மாத இறுதியில் அல்லது அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அதற்கான அழைப்பும் எமக்கு கிடைத்துள்ளது. மன்னார் மாவட்ட மீனவ சமூகத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை நேரடியாக அடையாளம் கண்டு அவற்றுக்கு நிரந்தர தீர்வுகளை வழங்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மன்னார் மாவட்ட மீனவர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அந்த பேச்சுவார்த்தைகள் 3 கட்டங்களாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மீனவ சங்க தலைவர்களிடம் தெரிவித்துள்ளார். அந்த அழைப்பின் அடிப்படையில் நாம் பார்ப்பது என்னவென்றால், இந்தியாவிற்கு சென்று முதற்கட்ட பேச்சுவார்த்தையை அதிகாரிகள் மட்டத்தில் நடத்தியுள்ளோம். அதாவது மீன்பிடி அமைச்சில் உள்ள அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை மீனவ சங்கங்களுக்கு இடையில் நடைபெறும். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அமைச்சர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையாக இருக்கும். இவ்வாறுதான் அவை பிரிக்கப்பட்டுள்ளது. மன்னார் கடற்பரப்பில் மட்டுமன்றி புத்தளம் கடற்பரப்பிலும் இந்திய மீன்பிடி படகுகள் அத்துமீறி நுழையும் சம்பவங்கள் இடம்பெறுவதாக பத்தளங்குண்டுவை சேர்ந்த விக்ஷோப மாதா மீனவர் சங்கத்தின் செயலாளர் ஆண்டன் பொன்சகா ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். தங்களது பைவர் படகுகள் இரும்பினால் தயாரிக்கப்பட்ட இந்திய படகுகளுடன் மோதினால் அவை சேதமடைந்துவிடும் அபாயம் உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்கவின் முதலாவது இந்திய உத்தியபூர்வ விஜயம் நிறைவடைந்து 2 வாரங்கள் கடந்துள்ள நிலையில் 2024 டிசம்பரில் இலங்கை அரசாங்கம் இலங்கையின் கடல் வளங்களை சுரண்டி செல்லும் இந்திய மீன்பிடி படகுகள் தொடர்பாக அரசியல் தலைவர்கள் மட்டத்தில் இனிமேலும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட மாட்டாது என அறிவித்திருந்தது. இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைவதை தடுப்பதற்கான அமைதியான தீர்வு ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என இலங்கை கடற்படை கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் மீனவர் சங்க தலைவர்களுடன் நடைபெற்ற மன்னார் மாவட்ட மீனவர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய இழுவை படகுகள் தொடர்பான பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வு ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா என்பதை நாம் ஆராய வேண்டும். அதன் மூலம் அமைதியான தீர்வொன்றை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதை நாம் ஆராய வேண்டும். அதனை அடுத்த கட்ட நடவடிக்கையாக முன்னெடுக்க வேண்டும். அதன் முதற்கட்டமாக பேச்சுவார்த்தை மூலம் செய்யக்கூடிய விடயங்களை மேற்கொள்ள வேண்டும். அதேவேளை கடற்படையினரிடம் அவர்களது நடவடிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்தும் பொறுப்பையும் நாம் ஒப்படைத்துள்ளோம். அதற்கு எந்த தடையும் இல்லை. எனவே கடற்படையையும் ஓரளவு பலப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மீனவ சமூகத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை நேரடியாக அடையாளம் கண்டு அவற்றுக்கு நிரந்தர தீர்வுகளை வழங்கும் நோக்கில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பல மாவட்டங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மீனவர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அமைச்சர் இந்த வாரம் கலந்து கொண்டிருந்தார். அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தீர்மானித்துள்ள 22 அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் நாட்டின் நீதித்துறை மற்றும் அரசியல் தளத்தில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 நீட்டிக்கும் அரசின் முயற்சியை எதிர்த்து போராட பல்வேறு எதிர்க்கட்சிகள் தற்போது முடிவு செய்துள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் கூட்டு எதிர்க்கட்சி அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க ஏற்கனவே முடிவு செய்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் நீதிமன்றத்தை நாட முடிவு செய்துள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பது தொடர்பான இந்த 22 அரசியலமைப்பு திருத்தச் சட்ட மூலத்தை நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே இது தொடர்பான விவாதத்துக்கான தேதியை நிர்ணயித்தல் மற்றும் வாக்கெடுப்பு நடத்துவது குறித்து அரசு தரப்பு தீர்மானிக்கும். இவ்வாறானதொரு சூழலில் எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக உயர்நீதிமன்றம் செல்ல தீர்மானித்துள்ளதுடன் சிவில் அமைப்புகள் மற்றும் சட்டத்தணிகள் சங்கங்களும் 22வது திருத்தத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யவுள்ளது. வெளியிடப்பட்டுள்ள புதிய சட்டமூலத்தின்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது எல்லை 67ஆகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது எல்லை 65ஆகவும் திருத்தப்பட்டுள்ளது. எனினும் பிரதம நீதியரசர் ஓய்வு பெற வேண்டிய திகதியானது அவருக்கு 67 வயதாகும் திகதி அல்லது அவர் பிரதம நீதியரசராக பதவியேற்ற நாளிலிருந்து 6 ஆண்டுகள் நிறைவடையும் திகதி ஆகிய இரண்டில் எது முதலில் வருகிறதோ அந்த திகதியாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் இந்த நகர்வு குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ள கூட்டு எதிர்க்கட்சியின் அமைப்பாளர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படாமல் நாட்டின் அரசியலமைப்பிற்கு அமைவாக இத்தகைய மாற்றங்களை மேற்கொள்ளவே முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 22வது திருத்தம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் 14 நாட்களுக்குள் உயர்நீதிமன்றம் செல்ல வாய்ப்புள்ளதால் கூட்டு எதிர்க்கட்சி சார்பில் தான் உயர்நீதிமன்றம் செல்ல உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் விதிகளை நினைவூட்டிய அவர் ஒரு குறிப்பிட்ட விவகாரத்தில் நேரடியாகவோ அல்லது நலம் சார்ந்த பிணைப்போ உள்ள எந்த ஒரு அரசு அதிகாரியும் அது தொடர்பான முடிவுகளிலோ அல்லது வாக்களிப்பிலோ பங்கேற்க முடியாது என்றும் மீறினால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 1 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தார். ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 162வது பிரிவின் கீழ் உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் அரசு அதிகாரிகள் என்ற வரையறைக்குள்ளேயே அடங்குவதால் தங்களின் சொந்த ஓய்வு பெறும் வயது தொடர்பான இந்த விவகாரத்தில் தீர்மானம் எடுக்கும் சட்ட ரீதியான அதிகாரம் உயர்நீதிமன்றத்திற்கு கிடையாது என்றும் பீரிஸ் விளக்கமளித்துள்ளார். இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன சமூக ஊடகங்களில் தனக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் அவதூறு பிரச்சாரங்கள் குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மெட்ரோ பஸ் திட்டம் தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள கருத்துக்களை தொடர்ந்து பல்வேறு சமூக ஊடகங்களில் தனக்கு எதிராக அவதூறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருவதாக குறிப்பிட்டே இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கெமுனு விஜயரத்ன மெட்ரோ பஸ் என்ற கருத்து படிமம் புதிதொன்றல்ல எனவும் தாம் ஏற்கனவே போக்குவரத்து அமைச்சிடம் இதுபோன்றதொரு திட்ட முன்மொழிவை சமர்ப்பித்திருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து அரசாங்க பணத்தை பயன்படுத்தாமல் சீன எக்ஸிம் வங்கியின் நிதி உதவியுடன் இந்த திட்டத்தை செயற்படுத்துவதற்கான திட்ட வரைவை தாம் சமர்ப்பித்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கொடபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலும் இதுபோன்றதொரு முயற்சி தொடக்கப்பட்ட போதிலும் பெருமளவிலான பண விரயத்திற்கும் நஷ்டத்திற்கும் பின்னர் அந்த திட்டம் கைவிடப்பட்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். மேலும் தற்போது மெட்ரோ பஸ் சேவைக்காக பரிந்துரைக்கப்படும் பேருந்துகளை போன்ற அமைப்பு கொண்ட பேருந்துகள் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பே தனியார் நிறுவனம் ஒன்றினால் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அந்த காலத்தில் அதுபோன்ற சுமார் 60 பேருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் மேலும் 20 பேருந்துகள் பெனகுட பகுதியில் உள்ள வளாகம் ஒன்றில் இன்னமும் பயன்பாடு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக எரிபொருள் பயன்படும் மற்றும் பராமரிப்பு செலவுகளை கருத்திற்கொண்டு பார்க்கும்போது இந்த புதிய மெட்ரோ பஸ் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் மற்றும் இயங்குதள செலவுகள் கேள்விக்குறியாகவே உள்ளதாக தெரிவித்த அவர் இந்த கருத்து உருவாக்கம் புதியது அல்ல என்பதை மீண்டும் வலியுறுத்தினார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு அண்மையில் 2 முறை அவசரமாக கூடி நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் மற்றும் கட்சியை மறுசீரமைக்கும் வேலை திட்டங்கள் குறித்து தீவிரமாக கலந்துரையாடியது. இந்த கூட்டங்களின் போது உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க நாட்டில் தற்போது சுமார் 11 லட்சம் வழக்குகள் தேங்கி போயுள்ளதாகவும் இவற்றில் பெரும்பாலானவை நீதவான் நீதிமன்றங்கள் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களிலேயே நிலுவையில் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். மேல் நீதிமன்றங்கள் அல்லது மாவட்ட நீதிமன்றங்களிலேயே அதிகப்படியான வழக்குகள் தேங்கியுள்ளது. நாட்டில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாக முடிப்பதாக இருந்தால் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் வழக்குகளையாவது விசாரித்து முடிவிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் இவ்வாறான பெரிய அளவிலான மாற்றங்களை செய்வதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்று அவசியமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்க அரசாங்கம் முடிவெடுத்திருந்ததால் அதற்காக மக்கள் தீர்ப்பை பெற வேண்டியது கட்டாயமாகும் என கூறியதுடன் இது தொடர்பில் சட்டத்தணிகள் சங்கம் மற்றும் ஏனைய அரசியல் கட்சிகளுடனும் தங்களால் கலந்துரையாடப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் தமக்கு தனிப்பட்ட நபர்கள் மீது எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தங்களது போராட்ட கொள்கை ரீதியானது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். நாட்டு மக்களின் உரிமைகளை மக்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்ட அவர், மக்களின் அந்த ஜனநாயக உரிமைகளை யாராவது திருட முற்பட்டால் அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க முடியாது என்று உறுதியாக தெரிவித்தார். இந்த கூட்டங்களின் போது ஐக்கிய தேசிய கட்சியை புதிய பொலிவுடன் மறுசீரமைத்து எதிர்வரும் அரசியல் சவால்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில் கட்சியின் அமைப்புகளை பலப்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. நீதிபதிகளின் வயதிலேயே அதிகரிக்கும் 22வது திருத்தச் சட்டம் தொடர்பில் ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசநாயக்கவிடம் நேர்மறையான பதில்கள் எவையும் கிடைக்கவில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரும் சிரேஷ்ட சட்டத்தணியுமான லால் விஜயநாயக்க தெரிவித்தார். இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்துக்கும் ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பின் போது சட்டத்தணிகள் சங்கத்தின் சார்பில் பிரசன்னமான சிரேஷ்ட சட்டத்தணிகள் குழுவில் பங்கேற்றிருந்த லால் விஜயநாயக்க சந்திப்பு தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்தார். உயர்நீதிமன்ற மேல் நீதிமன்ற நீதிபதிகளை இலக்கு வைத்து ஒட்டுமொத்த நீதிபதிகளின் வயது எல்லையை 2 வருடங்களால் அதிகரிப்பதற்காக வெத்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட உள்ள 22வது திருத்தத்தின் சட்டத்தினை தற்போதைக்கு இடைநிறுத்துமாறு நாம் ஜனாதிபதி ஆண்ட்ரகுமாரவிடத்தில் கோரிக்கை விடுத்திருந்தோம். ஆனால் அவர் அதனை ஏற்றுக்கொண்டதாக இல்லை. அவரை பொறுத்தவரையில் நீதித்துறையில் மறுசீரமைப்பை நோக்கொண்டு அந்த செயற்பாடு மேற்கொள்வதற்காகவே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அதனை அடுத்து நாம் நெகிழ்வு தன்மையுடனும் வெத்தமானியை மீள பெற்று குறித்த செயற்பாட்டை இடைநிறுத்த முடியாதுவிட்டால் தற்காலிகமாக காலம் தாழ்த்தி குறித்த அரசியலமைப்பு திருத்தம் சம்பந்தமான பரந்துபட்ட கலந்துரையாடலுக்கான சகல பங்காளர்களையும் உள்ளடக்கியதான குழு ஒன்றை அமைக்குமாறும் கோரிக்கை விடுத்தோம். எனினும் அவர் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அந்த வகையில் ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசநாயக்கவை பொறுத்தவரையில் நீதிபதிகளின் வயது எல்லை அதிகரிப்பை செய்வதற்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் உள்ளிட்ட விடயங்களை காரணமாக காண்பிக்கிறார். அவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவை அல்ல. அவர் 22வது திருத்த சட்டம் மூலம் சம்பந்தமாக எமது நிலைப்பாடுகள் மற்றும் கரிசனிகளை பொருட்டாக கொண்டு நேர்மறையான பதிலளிப்புகள் எவற்றையும் செய்யவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தூதுவர் பதவியை வகித்துக் கொண்டு நான் அரசியல் செய்யவில்லை என்பதை ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசநாயக்க நன்கு அறிவார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்தில் எனக்கு முன்னுரிமை அளிக்கப்படவில்லை. அரசியலில் அதிருப்தி அடைந்த நிலையில் தான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்தேன். நல்ல வேளை தூதுவராக சென்றது. இல்லையில் எனது வீடும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கும் என அமெரிக்காவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்தார். தனியார் தொலைக்காட்சியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்தில் பின்வரிசை உறுப்பினராகவே இருந்தேன். உரிய மதிப்பு அளிக்கப்படவில்லை. இதனால் அரசியல் அதிருப்தி அடைந்து சுய விருப்பத்தின் அடிப்படையில் பதவி விலகினேன். அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவுக்கான தூதுவராக நியமிக்கப்பட்டேன். தூதுவராக நியமிக்கப்பட்டதன் பின்னர் நான் அரசியல் செய்யவில்லை. இதனை ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசநாயக்க நன்கு அறிவார். தூதுவராக நியமிக்கப்பட்ட காலத்திலிருந்து பதவி விலகும் வரை இலங்கைக்கு பயன்பெறும் வகையில் செயற்பட்டேன். அமெரிக்காவிடமிருந்து இலங்கைக்கு பல ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொடுத்தேன். தூதுவராக நியமிக்கப்பட்டதை இட்டு தற்போது மகிழ்ச்சி அடைகிறேன். அரசியல்வாதியாக இருந்து நாட்டுக்கு முடிந்த சேவையாற்றியுள்ளேன். அதேபோல் தூதுவராக வகித்தும் சேவையாற்றியுள்ளேன் என்றார். நாட்டின் பொருளாதாரமானது பூகோள அரசியல் மற்றும் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு வெளியக காரணிகளின் தாக்கங்களுக்கு உள்ளாகக்கூடிய நிலையில் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை மத்திய வங்கி இந்த ஆண்டின் பொருளாதார வளர்ச்சி 4-5% பதிவாகும் என்றும் எதிர்வு கூறியுள்ளது. இந்த மாதத்திற்கான நாணய கொள்கை அறிக்கையில் மேற்கண்டவாறு எதிர்வு கூறியுள்ள மத்திய வங்கி, மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களினால் ஏற்படக்கூடிய பொருளாதார தாக்கங்கள் முன்னர் எதிர்பார்க்கப்பட்டதை விடவும் குறைவாக காணப்படுவதால் குறுங்கால பொருளாதார வளர்ச்சி வாய்ப்புகள் மேம்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அதேவேளை வலுவடைந்து வரும் உள்நாட்டு தேவைப்பாடுகள் மற்றும் பெரும்பாலான பொருளாதார ஸ்திரத்தன்மை என்பன நடுத்தர காலத்தில் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கும் என்றும் மத்திய வங்கி அதன் நாணய கொள்கை அறிக்கையில் எதிர்பார்ப்பு வெளியிட்டுள்ளது. அதேபோன்று இந்த வருடத்தில் 2ஆம் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ஸ்திரமாக காணப்படும் என்றும் இது தொழில்துறை மற்றும் சேவை துறைகளின் அண்மைய செயலாற்றலை பிரதிபலிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. வழங்கியுள்ள மத்திய வங்கி நடுத்தர காலத்தில் பொருளாதார வளர்ச்சியானது அதன் முழுமையான செயல்திறனை எட்டும் என்றும் மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் மத்திய கிழக்கில் மீண்டும் தீவிரமடையக்கூடிய பதட்டங்கள் மற்றும் அதன் விளைவாக உலக எரிபொருள் சந்தைகள், வர்த்தகம் மற்றும் விநியோக சங்கிலியில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முதலீட்டாளர்களின் மனநிலையை பாதிக்கக்கூடும் என்றும் உள்நாட்டில் முக்கிய வர்த்தக பங்காளிகளின் நிலைப்பாடுகள் மற்றும் காலநிலை மாற்ற தாக்கங்கள் என்பன பொருளாதார வளர்ச்சியில் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்றும் மத்திய வங்கி அதன் நாணய கொள்கை அறிக்கையில் எச்சரித்துள்ளது. சர்வதேச ரீதியில் இந்தியா பற்றிய நேர்மறையான கருத்துக்களை கொண்ட நாடுகளின் வரிசையில் இலங்கை முதலிடத்தை பிடித்துள்ளதாக பியூ ரிசர்ச் சென்டர் நடத்திய புதிய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் 36 நாடுகளில் 42,000 மேற்பட்ட மக்களிடம் இந்த ஆண்டின் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி உலக அளவில் சராசரியாக 45% மக்கள் இந்தியா குறித்து நேர்மறையான எண்ணத்தையும் 41% மக்கள் எதிர்மறையான எண்ணத்தையும் கொண்டுள்ளனர். இலங்கையின் சாதகமான பதில் ஆய்வில் பங்கேற்ற இலங்கையர்களில் 79% இந்தியா குறித்து மிகவும் சாதகமான கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். 11% மட்டுமே எதிர்மறையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். மேலும் 63% இலங்கையர்கள் இந்தியாவை தங்களின் முக்கியமான நட்பு நாடாகவும் அடையாளம் கண்டுள்ளனர். கடந்த 2024 இலங்கையில் 65% இருந்த இந்த சாதகமான பார்வை தற்போது கணிசமாக அதிகரித்துள்ளது. 2022 இலங்கையில் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா வழங்கிய 7.5 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான கடன் உதவிகள் மற்றும் நிதி உதவிகளே இந்த இருதரப்பு உறவின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆசிய மற்றும் அண்டை நாடுகளின் நிலை இந்தியாவின் அண்டை நாடுகளின் கலவையான கருத்துக்கள் பதிவாகியுள்ளது. பங்களாதேஷில் 42% சாதகமாகவும் 51% பாதகமாகவும் கருத்து வெளியிட்டுள்ளனர். அதே நேரம் பாகிஸ்தானில் 91% இந்தியாவை குறித்து கடும் எதிர்மறையான பார்வையை கொண்டுள்ளனர். 7% மட்டுமே சாதகமான கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். 2025 மே மாதம் இடம்பெற்ற மோதல்கள் மற்றும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா இடைநிறுத்தியமை போன்ற தீவிரமடைந்த அரசியல் மற்றும் ராணுவ பதட்டங்களே இதற்கு காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மலேசியாவில் 58% எதிர்மறையான எண்ணத்தை கொண்டுள்ள போதிலும் ஜப்பான் 55%, தாய்லாந்து 55%, சிங்கப்பூர் 51%, இந்தோனேஷியா 50%, பிலிப்பைன்ஸ் 49% ஆகிய ஆசிய நாடுகளில் இந்தியா குறித்து சாதகமான நிலை நீடிக்கிறது. நீதிமன்ற நடவடிக்கைகளை திறம்பட முன்னெடுப்பதற்கு மக்களுக்கு ஏற்படும் சுமைகளை குறைப்பதற்கு எடுக்கப்பட்டு வரும் தீர்மானங்கள் தொடர்பில் அரசாங்கத்திற்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ எந்தவித விரக்தி நிலையும் இல்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார். மக்கள் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் எந்த ஒரு நல்ல முடிவுக்கும் பல்வேறு தரப்பினரிடமிருந்து எதிர்ப்புகள் எழுவது இயல்பானதாகும். பழமைவாத எண்ணங்கள், தமக்கு ஏற்படும் தற்காலிக இழப்புகள், அரசியல் லாப நோக்கங்கள் அல்லது சரியான புரிதலின்மை போன்ற பல்வேறு காரணங்களால் சிலர் இவ்வாறான முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடும். 6/1 குறுக்கே புதிய பாலம் ஒன்று கட்டப்படும் போது அதுவரை அங்கு படகு ஓடி பிழைப்பு நடத்தியவர்களுக்கு தற்காலிக பாதிப்பு ஏற்படுவது போன்ற சூழலே சமூக மாற்றங்களின் போது நிலவுகிறது என அமைச்சர் தெரிவித்தார். எழும் எதிர்ப்புகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து அரசாங்கம் தொடர்ந்தும் கலந்து ஆலோசித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், அவற்றுக்கான சரியான தீர்வுகளையோ அல்லது மாற்று வழிகளையோ வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் அல்லது விமர்சனங்களை பொருட்படுத்தாது ஜனாதிபதி மக்கள் நலனுக்காகவே உறுதியான தீர்மானங்களை எடுத்து வருகிறார். தேங்கி கிடக்கும் வழக்குகளில் இருந்து மக்களை விடுவித்து நீதிமன்ற நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதும் நீதித்துறை மீதான நம்பிக்கையை அதிகரிப்பதுமே இதன் முதன்மை நோக்கமாகும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச வலியுறுத்தினார். இலங்கையில் மரண தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது குறித்து பரிசீலிப்பதற்கு முன்னர் நாட்டின் குற்றவியல் நீதித்துறையை வலுப்படுத்த வேண்டும் என்று சிரேஷ்ட சட்டத்தன்னி தர்ஷன குறுப்பு வலியுறுத்தியுள்ளார். சமீப காலமாக நாட்டில் இடம்பெறும் தீவிர குற்ற செயல்களும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கைகளுக்கு மத்தியில் மரண தண்டனை பற்றிய விவாதம் மீண்டும் மேலெழுந்துள்ள நிலையிலேயே சுட்டிக்காட்டி அவர் தனது முகப்புத்தக பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை என குறிப்பிட்டுள்ள அவர், தவறான சிறை தண்டனை எதிர்காலத்தில் திருத்த முடியும் என்றும் ஆனால் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட பிறகு அதனை மீண்டும் மாற்றியமைக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னிய வழக்கு ஒன்றில் மேல் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட வறிய ஒருவர் பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்ற உத்தரவுகளின்படி இடம்பெற்ற மறு விசாரணையில் மரபணு அறிவியல் சான்றுகள் மூலம் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட தனது அனுபவத்தை அவர் நினைவு கூர்ந்தார். எனவே மரண தண்டனை நடைமுறைப்படுத்துவது குறித்து சிந்திப்பதற்கு முன்னர் பின்னரும் சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் என அவர் முன்மொழிந்துள்ளார். கைதுகள் மற்றும் சோதனைகளின் போது காவல்துறையினருக்கு உடல் கேமராக்களை கட்டாயமாக்குதல், வழக்கு விசாரணைகளில் கண்ணுட்ட சாட்சிகளை மட்டும் நம்பியிருக்காமல் மரபணு கைரேகை மற்றும் சட்ட பொருட்களின் அறிவியல் சான்றுகளுக்கு முன்னுரிமை அளித்தல், வசதியற்ற குற்றச்சாட்டப்பட்ட நபர்களுக்கு தகுதியான இலவச சட்ட உதவிகளை அரசாங்கம் உறுதி செய்தல், போதைப்பொருள் வழக்குகள் மற்றும் சாட்சியங்களை சோதித்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து சுயாதீன விசாரணைகளை மேற்கொள்வது, விசாரணை குறைபாடுகள், சோதிக்கப்பட்ட சாட்சியங்கள் அல்லது நீதித்துறை தவறுகள் காரணமாக ஒரு அப்பாவி தண்டிக்கப்படுவதை தடுக்கும் அளவுக்கு குற்றவியல் நீதித்துறை நம்பகமானதாக உள்ளதா என்பதை ஆராய்வதே தற்போதைய பிரதான நோக்கமாகும் என்றும், ஒரு மனிதனின் உயிர் பறிக்கப்பட்ட பிறகு அதனை மீண்டும் மீண்டெடுக்க முடியாது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் மதுபானத்தால் ஏற்படும் பொருளியல் இழப்பு மதுவரி வருவாயை விடவும் அதிகமாகும் என மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி, சுங்கத்திணைக்களம், சுகாதார அமைச்சர் மற்றும் சர்வதேச நிறுவனங்களான ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம், உலக சுகாதார அமைப்பு ஆகியவை இணைந்து நடத்திய ஆய்வுகளின் அறிக்கை தரவுகளை மேற்கோள் காட்டி இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கையில் கடந்த 2025 ஆண்டில் மதுவான பயன்பாட்டினால் ஏற்பட்ட சுகாதார மற்றும் பொருளாதார இழப்புகள் 335 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது. 2025 ஆண்டில் மதுவான வரியாக 254 பில்லியன் ரூபாய் மட்டுமே அரசாங்கத்தினால் வருமானமாக பெறப்பட்டுள்ளது. இதற்கு அமைய வரியாக கிடைத்த வருமானத்தை விட மதுவான பயன்பாட்டினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான செலவு 81 பில்லியன் ரூபாவால் அதிகரித்து காணப்படுகிறது என மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தெரிவித்துள்ளது. கடந்த 6 ஆண்டுகளில் நாட்டின் சிறைச்சாலைகளில் இருந்தோ அல்லது சிறை காவலில் இருந்தோ மொத்தம் 1181 கைதிகள் தப்பியோடியுள்ளதாக கணக்காய்வாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 472 பேர் மட்டுமே பின்னர் மீள கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 709 கைதிகள் தங்களது தண்டனை காலத்தை முழுமையாக நிறைவு செய்யாமல் இதுவரை கைது செய்யப்படாது தலைமறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிறைச்சாலைக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் காணப்படுவது தொடர்பிலும் கணக்காய்வாளர் அலுவலகம் கவனம் செலுத்தியுள்ளது. அதன்படி 2025 நாட்டில் 22 சிறைச்சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது 5083 கைத்தொலைபேசிகள், 4149 சிம் அட்டைகள் மற்றும் 2432 மின்கலங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. தப்பியோடிய கைதிகள் இன்னும் கைது செய்யப்படாமல் இருப்பதும், சிறைச்சாலைக்குள் கைத்தொலைபேசிகள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் தடையின்றி கிடைப்பதும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என கணக்காய்வாளர் அலுவலகம் எச்சரித்துள்ளது. சிறைச்சாலைகளில் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்துவதுடன் தப்பியோடிய கைதிகளை விரைவாக கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும், சிறைச்சாலைகளுக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொண்டுவரப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியமும் இதன் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ள 73 திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை விரைவில் இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்த அவர், வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ள திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்களை இலங்கைக்கு அழைத்து வரும் நடவடிக்கைகள் தற்போது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்ட 73 பேர் உட்பட சுமார் 100 பேரை கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான சர்வதேச ஆதரவு தங்களுக்கு கிடைத்துள்ளதாக கூறிய காவல்துறை மா அதிபர், அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை சர்வதேச நாடுகள் மற்றும் வெளிநாட்டு தூதரகங்கள் பாராட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கனடா தூதுவருடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். அதே நேரம் போதைப்பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த காவல்துறை மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் தீவிரமாக செயல்பட்டு வரும் அதேவேளை போதைப்பொருளுக்கான தேவையை குறைப்பதற்கு பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் குடும்ப மட்டத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மேலும் தெரிவித்துள்ளார். கல்கிசர் குளிதாஹொட வீதியில் உள்ள வாகன பழுதுபார்க்கும் நிலையம் ஒன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த ஒருவர் கலுபோவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு காலிமுகத்துடல் கரை கடற்கரையை ஒட்டிய பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் கரை ஒதுங்கியுள்ளதாக கோட்டை போலீசார் தெரிவித்தனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை கோட்டை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டது. கரை ஒதுங்கிய சடலம் சிதைந்த நிலையில் காணப்படுவதால் உயிரிழந்தவர் ஜார் என்பதை உடனடியாக அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த நபர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட போது இளம் சிவப்பு நிற நீண்ட கைச்சட்டையுடன் மற்றும் அரை கால்சட்டையும் அணிந்திருந்தார். சடலம் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அறையில் வைக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் அடையாளத்தை கண்டறியவும் இது தற்கொலையா அல்லது கொலையா என்ற கோணத்தில் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளவும் கோட்டை போலீசார் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். மலையகத்தில் உள்ள அனைத்து இந்து ஆலயங்களும் இந்து கலாச்சார திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும், பதிவு செய்வதன் மூலமே அரசாங்கத்தின் நிதி உதவிகள் மற்றும் நலத்திட்டங்களை பெற முடியும் என்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். மலையகத்தில் பதிவு செய்யப்படாத ஆலயங்கள் தொடர்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அவ்வாறு பதிவு செய்யப்படும் ஆலயங்களுக்கு மட்டுமே நிதி மற்றும் ஏனைய உதவிகளை பெற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பதிவு செய்யப்படாத ஆலயங்களின் நிர்வாகிகள் அதற்கான விண்ணப்ப படிவங்களை இணைய வழியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்ப படிவங்களை பெறுவதற்கு மேலதிக வழிகாட்டுதல்களுக்கு அமைச்சின் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளலாம். இந்தியாவின் 80th சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கையில் உள்ள இந்திய அமைதி காக்கும் படை நினைவிடத்தில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நேற்று மலரஞ்சலி செலுத்தினார். ஸ்ரீ ஜயவத்தனபுர கோட்டை புதிய நாடாளுமன்ற வீதியில் அமைந்துள்ள இந்த நினைவிடத்துக்கு விஜயம் செய்த உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகள் இலங்கையின் அமைதி மற்றும் ஒற்றுமைக்கு போரிட்டு உயிரிழந்த இந்திய சிப்பாய்களுக்கு சுடரேட்டி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். வரலாற்று சிறப்புமிக்க தெல்லிப்பளை துர்க்கி அம்மன் ஆலயத்தின் மகோத்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் இந்தி ஆரம்பமானது. தெல்லிப்பளை துர்க்கி அம்மன் ஆலயத்தின் 2026 மகோத்சவ பெருவிழாவில் அம்பாளுக்கு விசேட அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று வசந்த மண்டபத்தில் விநாயகர் பெருமான் துர்க்கி அம்மன் முருகப்பெருமான் ஆகியோரும் விசேட பூஜைகள் நடைபெற்று வசந்த மண்டபத்தில் இருந்து மூர்த்திகள் கொடிக்கம்பத்திற்கு எழுந்தருளி தெல்லிப்பளை துர்க்கி அம்மன் ஆலய கொடியேற்றம் இனிதே நடைபெற்றது. 12 நாட்களை கொண்ட இந்த ஆலய மகோத்சவத்தில் 10th திருவிழாவாக எதிரும் 24th சப்பர திருவிழாவும், 11th திருவிழாவாக எதிரும் 25th ரத உற்சவமும், 12th திருவிழாவாக எதிரும் 26th தீர்த்த உற்சவமும் சிறப்பாக நடைபெறவுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த ஆலய மகோத்சவ விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இரவு பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு அனுசனம் விளங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிள்ளையில் அமைந்திருக்கும் விடி கேஷன்கரி, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் விடி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு அனுசனம் விளங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பைனான்ஸ் GmbH நிறுவனத்தினர்.
1: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க. போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 10 Paris.
3: VT Superstore, Gala Gonesse Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள VT சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் VT Cash and Curry VT சூப்பர் ஸ்டோர்.

தொடரும் இந்திய செய்திகள். இந்திய சுதந்திர தினத்தையொட்டி பசிபிக் தீவுகள், கிழக்காசிய நாடுகள் முதல் வளைகுடா, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா வரை கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பல்வேறு நாடுகளில் இந்திய தூதரகங்கள், துணை தூதரகங்கள், இந்தியர்கள் அதிகம் வாழும் இடங்களில் தேசிய கொடியேற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்திய கலாச்சார நிகழ்ச்சிகள், போட்டிகள் உள்ளிட்டவை நடத்தப்பட்டன. உள்ளூர் நிர்வாகத்தினர், சமூகத்தினரும் இந்த கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். இந்திய நாட்டின் 80th சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் நேற்று தேசிய கொடியேற்றி வைத்து பிரதமர் மோடி, அடுத்த ஓராண்டில் 1 கோடி இளைஞர்களுக்கு சேர்க்கை நுண்ணறிவு துறையில் பயிற்சி அளிப்பது, பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான இளைஞர்களுக்கு இலவச ஆன்லைன் பயிற்சி அளிப்பது, வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கியட்ட புதிய 7 அம்ச சப்த தாரா திட்டம், அடுத்த 8 ஆண்டுகளில் 8 செமிகண்டக்டர் ஆலைகளை நிறுவது, 5 புதிய அணு உலைகளை அமைப்பது என பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். சித்தாந்த நக்சல்கள் என்ற பிரதமர் மோடியின் கருத்து விரக்தியின் வெளிப்பாடு என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. டெல்லி சுதந்திர தின விழாவில் நேற்று உரையாற்றிய பிரதமர் மோடி, ஆயுதம் ஏந்திய நக்சல் தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டுவிட்டது. அதே நேரம் சித்தாந்த ரீதியிலான நக்சல்களிடம் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அவர்களை அடையாளம் கண்டு தனிமைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த நிலையில் பிரதமரின் கருத்துக்கள் விமர்சித்து காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜீராம் ரமேஷ் கூறுகையில், முன்பு தனது அரசியல் எதிராளிகளை நகர்ப்புற நக்சல்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி இப்போது சித்தாந்த நக்சல்கள் என்று அழைத்துள்ளார். அரசியலில் மிகப்பெரிய அவமதிப்பாளராக மோடி உருவெடுத்துள்ளார். இது அவரது விரக்தியின் வெளிப்பாடாகும். பிரதமர் ஜாரி நகர்ப்புற நக்சல்கள் என்று குறிப்பிட்டாரோ அவர்களின் கோரிக்கையை ஏற்றுத்தான் ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு ஒப்புக்கொண்டார். 12 ஆண்டுகள் ஆன பிறகும் பிரதமர் மோடியின் பேச்சில் எதுவும் புதிதாக இல்லை, பழைய கூற்றுக்களை எதிரொலிக்கிறது. தற்போதுள்ள மக்களவை தொகுதிகளின் அடிப்படையில் 2029 இருந்து மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் காங்கிரஸ் உறுதியாக உள்ளது. கடந்த 2023 மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஆனால் 2024 மக்களவைத் தேர்தலில் மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படாது என்பதை பாதி ஜனதா கட்சி முன்னரே உறுதி செய்துவிட்டது. இப்போது தொகுதி மறுசீரமைப்புடன் கூடிய மகளிர் இடஒதுக்கீட்டை அமலாக்க ஆதரவளிக்க வேண்டும் என்ற பிரதமரின் வேண்டுகோள் நேர்மையற்றதாகவும் இருந்து பாரதிய ஜனதா கட்சி அரசின் இரட்டை நிலைப்பாட்டுடன் கூடிய பாசாங்குத்தனம் என்கின்றார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட பொதுச் செயலர் எம்ஏ பேபி கூறுகையில், தனது அரசியல் எதிர்ப்பாளர்களை களங்கப்படுத்தும் வகையில் அவர்கள் மீது இழிவான முத்திரையை குத்துகிறார் பிரதமர் மோடி. நக்சல் மனப்பான்மை கொண்டவர்கள் என்ற அவரது குற்றச்சாட்டு மிக தீவிரமானது. மகளிர் இடஒதுக்கீடு விவகாரத்தில் பிரதமர் இரட்டை நிலைப்பாட்டை நிறுத்திவிட்டு தற்போதுள்ள தொகுதிகளின் அடிப்படையில் அமல்படுத்த வேண்டும். மகளிர் இடஒதுக்கீட்டையும் தொகுதி மறுசீரமைப்பையும் பிரித்துவிட்டால் எதிர்க்கட்சிகள் நிச்சயம் ஆதரவளிக்கும் என்றார். நக்சல் மனநிலையின் பிரதிபலிப்பு என்று டெல்லி செங்கோட்டை சுதந்திர தின விழாவை புறக்கணித்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குறித்து பாரதிய ஜனதா கட்சி நேற்று விமர்சித்துள்ளது. இது குறித்து பாரதிய ஜனதா கட்சி செய்தி தொடர்பாளர் பிரதீப் பண்டாரி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்ள ராகுல் காந்தி தவறிவிட்டார். தேசபக்தி கொண்ட ஒரு எதிர்க்கட்சித் தலைவர் அல்லது பொது பதவியில் உள்ளவர் இத்தகைய செயலை செய்வார்களா? இந்த நிகழ்வை அவர் புறக்கணித்தது தேசிய பாடலான வந்தே மாதரம் மீதான அவரின் வெறுப்பியை பிரதிபலிக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வகிக்க ராகுல் காந்தி தகுதியற்றவர். அவரின் இந்த செயல் அவரின் சித்தாந்த நக்சல் மனநிலையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசமைப்பு சட்டம் மற்றும் மூவர்ண கொடியின் விழுமியங்களை காப்பதற்கும் அகிம்சை பாதையில் பயணிப்பதற்கும் உண்மை வழியில் நடப்பதற்குமான பொறுப்புத்தான் சுதந்திரம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து தனது எக்ஸ் பக்கத்தில் ராகுல் காந்தி நேற்று வெளியிட்ட பதிவில், சுதந்திரம் என்பது நமது சுதந்திர போராட்ட வீரர்களால் பெற்றுத்தரப்பட்ட பரிசு மட்டுமல்ல, மாறாக அரசமைப்பு சட்டம் மற்றும் மூவர்ண கொடியின் விழுமியங்களை காப்பதற்கும் அகிம்சை பாதையில் பயணிப்பதற்கும் உண்மை வழியில் நடப்பதற்குமான பொறுப்புத்தான் சுதந்திரம். இந்த விழுமியங்களை பாதுகாப்பதில் நாட்டின் குடிமக்கள், குறிப்பாக இளைஞர்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதில் பெருமிதம் கொள்கிறேன். சக குடிமக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிற்கு செல்வதை விட பாகிஸ்தானிலேயே தொடர்ந்து வசிக்கவே அந்த நாட்டு இந்துக்கள் விரும்புவார்கள் என்று
பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி கூறினார். பாகிஸ்தானில் நடந்த சுதந்திர தின விழாவில் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி பேசியதாவது, இந்தியர்கள் அகண்ட பாரதத்தை நம்புகிறார்கள், ஆனால் நாங்கள் முஸ்லீம்கள். அவர்கள் அப்படி இல்லை. இருப்பினும் நாங்கள் சகிப்புத்தன்மை கொண்ட மனப்பான்மை கொண்ட முஸ்லீம்கள். பாகிஸ்தானின் 4% இந்து மக்கள் தொகை உள்ளது. அவர்கள் உலகின் மற்ற இடங்களைப் போலவே இங்கும் சுதந்திரமாக உள்ளனர். அவர்கள் இந்தியாவை விட எங்களுடன் இருக்கவே விரும்புவார்கள். பாகிஸ்தானியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இடையே மாறுபட்ட கண்ணோட்டங்கள் உள்ளது. பாகிஸ்தானில் உள்ள இந்துக்கள் தங்கள் மதத்தை பின்பற்றுவதில் முழு சுதந்திரம் கொண்டுள்ளனர். நாங்கள் போரை விரும்பவில்லை, அமைதியை விரும்புகிறோம். ஆனால் அமைதிக்கான விருப்பத்தை பலவீனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீர்வளங்கள் மீதான உரிமைகள் உட்பட தனது தேசிய நலன்களை பாதுகாப்பதில் பாகிஸ்தான் உறுதியாக உள்ளது. மேலும் பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதிக்கு ஒரு பொறுப்பான நாடாகவும் ஸ்திரத்தன்மையை உருவாக்கும் சக்தியாகவும் நாடு தொடர்ந்து செயற்படும். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ஒருதலை பட்சமாகவும் சட்டவிரோதமாகவும் இடைநிறுத்தியது. பாகிஸ்தானில் ஒவ்வொரு சொட்டு நீரும் எங்கள் சிவப்பு கோடு என்பதை தெளிவாக வார்த்தைகளில் அறிவிக்கிறேன். இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜார்க்கண்டில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் முதல்வர் ஹேமந்த் சோரன் மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரின் உருவப் பொம்மைகளை எரிப்போம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள ஜெய்வால் சிங் மூண்டா திடலில் 23rd நாளாக மாணவர்கள் போராடி வருகின்றனர். ஜார்க்கண்ட் பொது சேவை ஆணையம் ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வில் முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் ஓஎம்ஆர் தாள்களில் மோசடிகள் செய்யப்பட்டு தேர்வு முடிவுகளில் குளறுபடிகள் ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டி மாணவர்கள் ஜூலை 25 முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் பேசியதாவது, நாங்கள் 23 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம், ஆனால் அரசு மௌனம் காத்து வருகிறது. முன்னதாக சட்டப்பேரவைக்குள் நாங்கள் அரசுடன் கலந்துரையாடினோம், ஆனால் அதன் பிறகு அரசு எங்களை ஒருமுறை கூட பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. எங்கள் கோரிக்கைகளை அரசு புறக்கணிப்பதாக நாங்கள் உணர்கிறோம். எனவே காந்திய வழியில் போராடுவதற்கு பதிலாக சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் பகத்சிங் ஆகியோரின் பாதையை பின்பற்ற நாங்கள் முடிவு செய்துள்ளோம் என்று ஜார்க்கண்டில் 24 மாவட்டங்களில் முதல்வர் ஹேமந்த் சோரன் மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரின் உருவ பொம்மைகளை நாங்கள் எரிப்போம். வரும் ஆகஸ்ட் 20 முதல் முதல்வர் இல்லத்தை முற்றுகையிடவும் நாங்கள் முடிவு செய்துள்ளோம். எனவே ஆகஸ்ட் 18 அரசு எங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி. இல்லையெனில் ஜார்க்கண்ட் முழுவதும் உள்ள மாணவர்களும் இளைஞர்களும் முதல்வரின் இல்லத்தை முற்றுகையிடுவோம் என்று குறிப்பிட்டுள்ளனர். அணுமின் உற்பத்தியில் தனியார் நிறுவனங்களை அனுமதிக்கும் சட்டத்தின் வரைவு விதிமுறைகளை மத்திய அரசின் கீழ் செயற்படும் அணுசக்தித்துறை வெளியிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ஆசிஸ் பானர்ஜி தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவருமான ஆசிஸ் பானர்ஜி 2001 முதல் 2026 வரை ராஜ்பூர்ஹட் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்தார். மேலும் இவர் மாநில பள்ளி கல்வி மற்றும் விவசாயம் உள்ளிட்ட அமைச்சு பொறுப்புகளையும் வகித்துள்ளார். இந்த நிலையில் நடந்து முடிந்த 2026 பேரவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் துருவா சஹாவிடம் 24,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ஆசிஷ் பானர்ஜி தோல்வியடைந்தார். இதனைத் தொடர்ந்து இவர் அரசியலில் பெரிதாக எதுவும் ஈடுபடவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே திரிணாமுல் காங்கிரசின் முன்னாள் எம்எல்ஏக்கள் தலைவர்களுக்கு எதிராக ஊழல் தொடர்பான விசாரணைகளும் கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பீர்பூம் மாவட்டத்தில் ராஜ்பூர்ஹட்டில் உள்ள தனது இல்லத்துக்கு அருகே உள்ள கட்சி அலுவலகத்தில் ஆசிஷ் பானர்ஜி தூக்கிட்ட நிலையில் இன்று காலை அவரது சடலம் மீட்கப்பட்டது. மேலும் அங்கிருந்து தற்கொலை குறிப்பும் கண்டெடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உயர்கல்வி கற்க விரும்பிய சிறுமிக்கு வசதியின்மை காரணமாக பெற்றோர் மறுப்பு தெரிவித்ததால் மனமுடைந்த அவர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். விக்கிரவாண்டி வட்டம் மண்டகப்பட்டு பஜனை கோயில் தெருவைச் சேர்ந்தவர் தட்சணாமூர்த்தி. இவரது மகள் பிருந்தா 2 தேர்ச்சி பெற்ற இவர் செவிலியர் படிப்பு படிக்க வேண்டும் என பெற்றோர்களிடம் விருப்பம் தெரிவித்துள்ளார். இதற்கு அவருடைய பெற்றோர் தற்போது பணம் வசதியில்லை என கூறியுள்ளனர். இதனால் மனமுடைந்த பிருந்தா சனிக்கிழமை வீட்டில் பூச்சி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றார். இதனையடுத்து அவரை விழுப்புரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு பிருந்தா உயிரிழந்தார். இதுகுறித்து புகாரின் பேரில் வளவனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். திருச்சி ரயில்வே கோட்டமானது 2025-2026 13.24 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு தெற்கு ரயில்வே செயற்பாட்டில் சிறந்த கோட்டமாக விளங்குகிறது. மேலும் கடந்த 4 மட்டும் பயணிகள் மற்றும் சரக்குகளை கையாண்டதன் மூலம் 432.54 கோடி வருவாய் ஈட்டியுள்ளது.
திருச்சி ரயில்வே கோட்டத்திற்குள் உட்பட்ட ரயில் நிலையங்களில் நேற்று முன்தினம் ஒரே நாள் நடைபெற்ற சோதனையில் பயணச்சீட்டு இல்லாத 545 பேர் பிடிபட்டுள்ளனர். திருச்சி ரயில்வே கோட்டத்துக்குட்பட்ட அனைத்து ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் திருச்சி கோட்ட மேலாளர் பாலக்ராம் நெஹி, மூத்த வணிக மேலாளர் வெங்கடராகவன் ஆகியோரது மேற்பார்வையில் சிறப்பு பரிசோதனை குழுவினர் பல்வேறு பிரிவுகளாக நேற்று முன்தினம் சோதனை நடத்தியுள்ளனர். இதில் ஒரே நாளில் 54 பேர் ரயில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்தது கண்டறியப்பட்டுள்ளது. இதேபோல 408 பயணிகள் முறையற்ற பயணச்சீட்டுகளுடன் பயணம் செய்ததும் கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து பயணிகளிடமிருந்து ₹7,38,233 வசூலிக்கப்பட்டுள்ளது. திருச்சி கோட்டத்தில் பயணச்சீட்டு பரிசோதனை குழு சோதனை வரலாற்றிலேயே ஒரே நாளில் அதிகபட்சமாக இந்த அபராதம் வசூலிக்கப்பட்டிருப்பதும் பயணிகள் பிடிபட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவனுக்கு ₹160 உயர்ந்து 13,760 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 20 உயர்ந்து 14,220 விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரம் சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 255 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது.

தொடரும் உலக செய்திகள். ஈரான் தனது விமானிகள் மூவரை விடுவிக்கும்படி கத்தாரில் கோரிக்கை விடுத்திருக்கிறது. அந்த மூவரின் விமானம் மத்திய கிழக்கு போரில் ஆரம்ப காலத்தில் விழுந்தது. விமானிகளை பிடித்து வைத்திருக்கவில்லை என்று கத்தார் சொல்லுகிறது. கத்தாருக்கு மார்ச் மாதம் மேற்கொண்ட நடவடிக்கையில் விமானி ஒருவர் இறந்ததாகவும் மற்ற சிலரை காணவில்லை என்றும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. விமானிகள் பிடிபட்ட அறிக்கைகள் அப்போது வெளியிடப்படவில்லை. விமானிகளை தேடி வருவதாக கூறப்படுகிறது. கண்டுபிடிக்கப்பட்ட விமானி ஒருவரின் சடலத்தை ஒப்படைப்பது குறித்து தெஹ்ரானுடன் பேசியிருப்பதாகவும் கத்தார் கூறுகிறது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 3 குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் கடந்த ஜூன் 20 தேதி இருதரப்புக்கும் இடையே போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்த பிறகு பதிவான மிக மோசமான தாக்குதல் இதுவாகும். அன்சார் கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 7 பேரும் டேடா அல் சக்ரானி கிராமத்தில் நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் 4 பேரும் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இஸ்ரேலின் இந்த வான்வழி தாக்குதல்கள் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் உள்ளதாகவும் தெற்கில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளை பலவீனப்படுத்துவதாகவும் லெபனான் பிரதமர் நவாப் சலாம் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் யாரும் அந்த பட்டியலில் ராணுவ இலக்குகள் அல்ல என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் இஸ்ரேல் படை வீரர்கள் மீதான நடவடிக்கைக்கு பதிலடியாகவே ஹிஸ்புல்லா அமைப்பினரின் கட்டமைப்புகளை தாக்கியதாக அந்த நாட்டு ராணுவம் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக லெபனானிலிருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேறுவது மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினரை ஆயுதத்தை கைவிட செய்வது தொடர்பாக இருதரப்புக்கும் ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை ஏற்க மறுத்துவிட்ட ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலின் தொடர் அத்துமுறைகளுக்கு தகுந்த பதிலடி அளிக்கப்படும் என எச்சரித்துள்ளது. கடந்த மார்ச்சில் தொடங்கி இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதலில் லெபனானில் இதுவரை 4,000 மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். 14 வெளிநாடுகளுடன் இணைந்து செங்கடல் பாதுகாப்புக்கான கூட்டணியை உருவாக்கியுள்ளதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயற்படுவதாக கூறி செங்கடல் பகுதியில் சவுதி அரேபியாவின் கப்பல்களுக்கு ஹவுதி படைகள் தடை விதித்துள்ளன. உலகின் 12% வணிக போக்குவரத்து நடைபெறும் செங்கடல் பகுதியில் நுழைவு வாயிலான பாப் அல் மண்டாய் நீரணையை ஈரானின் ஆதரவு பெற்ற சவுதி கிளர்ச்சி படைகள் கட்டுப்படுத்தி வருவதால் அந்த வழியாக செல்ல முயலும் சவுதி கப்பல்கள் மீது கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பாப் அல் மண்டாப் நீரிணை செங்கடல் மற்றும் ஏரன் வளைகுடா பகுதியில் செல்லும் கப்பல்களின் பாதுகாப்பிற்காக செங்கடல் பாதுகாப்பு கூட்டணியை உருவாக்க சவுதி அரசு கடந்த ஜூலை 30 அன்று முன்மொழிந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டணிக்கான கூட்டறிக்கையில் 15 நாடுகள் கையெழுத்திட்டுள்ளதாகவும் அதில் 13 நாடுகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அதிகாரப்பூர்வமாக கூட்டணியில் இணைந்துள்ளதாகவும் சவுதி அரசின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் வடகொரியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்துள்ளார். பல ஆண்டுகளாக நீடிக்கும் கொரிய போரை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 1950 முதல் 1953 வரை நடந்த கொரிய போர் அமைதி ஒப்பந்தத்துடன் முடிவடையவில்லை. போர் நிறுத்த ஒப்பந்தம் மட்டுமே கையெழுத்தானது. அதனால் இரு கொரியர்களும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக போர் நிலையிலேயே உள்ளன. பேச்சுவார்த்தை தொடங்கினால் வடகொரியாவின் அணு ஆயுத திறன் மேலும் வளர்வதை தடுப்பது குறித்து பேச முடியும் என்று லீ கூறுகின்றார். 1910 முதல் 1945 வரை ஜப்பானில் காலனித்துவ ஆட்சியிலிருந்து கொரியா விடுதலை பெற்றது. அதனை முன்னிட்டு நடைபெற்ற ஆண்டு நிறைவு விழாவில் அவர்

செஞ்சிரோ ஹொய்சுமி என்று காலை ஜாசூனி போர் நினைவிடத்திற்கு சென்று இறந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார். அங்கு பல பொதுமக்களும் கூடியிருந்தனர். தகாச்சி அந்த நினைவிடத்திற்கு செல்லவில்லை. 2013 சின்சே அபே அங்கு சென்றிருந்தார். அதே போல் அவருடைய மனைவி தகாச்சியும் செல்வார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. நினைவிடம் போர்க்குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்ட பலர் உட்பட 2nd World War போது உயிரிழந்த ஜப்பானிய வீரரை கௌரவிக்க கட்டப்பட்டது. ஜப்பானிய தலைவர்கள் அங்கு செல்வதை சீனாவும் தென்கொரியாவும் கண்டிக்கின்றன. தலைவர்கள் அங்கு செல்வது போரின் போது ஜப்பானிய படைகள் இழைத்த கொடூரங்களை புறக்கணிக்கும் செயலாக அந்த நாடுகள் கருதுகின்றன. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் துப்பாக்கிகளை திருப்பி பெறும் திட்டம் நவம்பரில் தொடங்கும். பிரதமர் ஆண்டனி ஆல்பேசி அதனை அறிவித்துள்ளார். சிட்னியில் கடந்த டிசம்பரில் ஜூதர்கள் கொண்டாட்டத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் 15 கொல்லப்பட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் எடுக்கப்படும் நடவடிக்கைகளின் புதிய திட்டம் ஒன்று ஆல்பனேசியின் அரசாங்கம் ஜனவரியில் புதிய சட்டங்களை நிறைவேற்றியது. துப்பாக்கிகளை திருப்பி பெறுவது, துப்பாக்கி உரிமங்களுக்கான சோதனைகளை கடுமையாக்குவது ஆகியவை அவற்றில் அடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் கடந்த ஆண்டு 4.1 மில்லியன் துப்பாக்கிகள் இருந்ததாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அவற்றில் 1.1 மில்லியனுக்கும் அதிகமானவை நியூ சவுத் வேல்ஸில் இருந்தன. புதிய திட்டம் நவம்பர் 2 தொடங்கும். துப்பாக்கிகளை ஒப்படைப்பவர்களுக்கு ஒவ்வொரு துப்பாக்கிக்கும் 1000 ஆஸ்திரேலிய டாலர் வரை இழப்பீடு கிடைக்கும். நியூ சவுத் வேல்ஸில் ஒருவர் அதிகபட்சம் 4 வைத்திருக்க தற்போது அனுமதிக்கப்படுகிறது. பிரான்சில் 15 சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் மசோதாவை பிரான்ஸ் நாட்டின் உச்ச நீதிமன்றம் தடுத்து நிறுத்தியுள்ளது. கருத்து சுதந்திரம், தனிநபர் உரிமைகளை இந்த மசோதாவை மீறுவதாகவும் வயது சரிபார்ப்புக்கான முறையான வழிமுறைகளை நிபந்தனைகளையும் மசோதா சுட்டிக்காட்ட தவறிவிட்டதாகவும் நீதிமன்றம் தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இக்கவலைகளை கருத்தில் கொண்ட சட்ட வரைவை மாற்றியமைக்குமாறு பிரதமரை அதிபர் எமானுவல் மக்ரோன் கேட்டுக்கொண்டுள்ளார். அடுத்த ஆண்டு அதிபர் தேர்தலுக்கு முன்பு இந்த சீர்திருத்தத்தை அமுல்படுத்த மக்ரோன் உறுதியுடன் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. அமெரிக்காவின் புகழ்பெற்ற வெர்ஜீனியா ஸ்டேட் பல்கலைக்கழகத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 5 காயமடைந்துள்ளனர். இதனையடுத்து பல்கலைக்கழக வளாகம் தற்காலிகமாக மூடப்பட்டு பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. மாணவர் விடுதிகளுக்கு அருகே கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு அடையாளம் தெரியாத நபர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் காயமடைந்த ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதிய கல்வி ஆண்டு தொடங்க உள்ள நிலையில் இந்த சம்பவம் மாணவர்களிடையே பயத்தை ஏற்படுத்தியுள்ளதால் உள்ளூர் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். ஸ்பெயினின் காட்டு தீ மோசமாகும் நிலையில் 1000 மடாலயம் ஒன்றை தீயிலிருந்து காப்பாற்ற தீயணைப்பாளர்கள் முற்பட்டுள்ளனர். அந்த மடாலயம் 10th century சேர்ந்தது என்று கூறப்படுகிறது. அரகோன் ராஜ்யத்தில் முதல் மன்னர்கள் அங்கு வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவர்களின் எலும்புகள், மண்டையோடுகள், ஓவியங்கள் என பல வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மடாலயத்தில் பாதுகாக்கப்படுகிறது. மடாலயத்தின் அருகே இருக்கும் மலைகளை சுற்றி வளைத்துள்ள காட்டு தீ அவற்றை காப்பாற்ற ஸ்பெயின் ராணுவ பிரிவு அனுப்பப்பட்டுள்ளது. சண்டியாகோ கொம்போஸ்டல் நகரில் அந்த மரபுடைமை தளம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் சுமார் 100,000 பேர் அங்கு வருகை தருகின்றனர். இதுவரை காட்டு தீயினால் சுமார் 10,000 நிலம் பாதிக்கப்பட்டுள்ளது. 850 அதிகமானோர் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஜப்பானில் ஏற்பட்ட புயலில் 8 உயிரிழந்துள்ளனர். தலைநகர் டோக்கியோவுக்கு அருகே உள்ள சிபா மாநிலத்தில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. ஆபத்தான இடங்களிலிருந்து வெளியேறுமாறு குடியிருப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிபா மாநிலத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் பொதுவாக மழை பெய்வதை போன்று 3 மழை பதிவாகியுள்ளது. வரலாற்றிலேயே ஆக அதிக அளவு இது. சாலைகள், வீடுகள், வாகனங்கள், ரயில் பாதைகளின் சில பகுதிகளின சீரும் வெள்ள நீரும் எங்கும் காணப்படுகிறது. 80 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. கிட்டத்தட்ட 230,000 குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெள்ளம் காரணமாக போக்குவரத்து முடங்கியுள்ளது. நரிட்டா விமான நிலையத்தில் சுமார் 7,000 இரவு முழுவதும் சிக்கி தவித்தனர். இந்த விமான நிலையத்துக்கு செல்லும் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக 20,000 வீடுகளில் மின்சாரம் தடைப்பட்டது. இந்தோனேஷியாவின் புளோரஸ் தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிர் பிழைத்தவர்களை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது.

7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தில் குறைந்தது 47 பேர் உயிரிழந்துள்ளனர். பல கட்டடங்களுக்குள் மக்கள் சிக்கியிருப்பதாக தேசிய பேரிடர் நிர்வாக அமைப்பு சொல்லுகிறது. நிலநடுக்கத்தில் கிட்டத்தட்ட 160 வீடுகள் சேதமடைந்துள்ளது. பல கல்வி சுகாதார நிலையங்களும் பொது கட்டடங்களும் சேதமடைந்துள்ளன. சுமார் 2000 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கம் 275 டன் எடையுள்ள 50,000 நிவாரண பொட்டலங்களை அனுப்பியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியமும் மீட்பு பணிகளுக்கு உதவ முன் வந்துள்ளது. சிலர் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. குதிக்கும் மெத்தையில் இருப்பது போல் உணர்ந்தோம். மிகவும் பயமாக இருந்தது என்கின்றனர். இதற்கிடையே நிலச்சரிவுகளால் சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் மீட்பு பணிகள் சிரமமடைந்துள்ளன. பல பகுதிகளில் மின்சாரமும் தொலைத்தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. சுனாமி எச்சரிக்கை மீட்டுக் கொள்ளப்பட்டது. ஆனால் தொடர்ந்து நில அதிர்வுகள் ஏற்பட்டதால் சேதமடைந்த கட்டிடங்களுக்கு திரும்ப வேண்டாம் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். புளோரஸின் சில கடலோர பகுதிகளில் 1.6 மீட்டர் உயரம் வரை அலைகள் உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. பங்களாதேஷில் உள்ள கப்பல் பட்டறை ஒன்றில் ஏற்பட்ட எரிவாயு கசிவில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்துள்ளனர். செயற்பாட்டில் இருந்து நீக்கப்பட்ட கப்பலின் பாகங்களை பிரிக்கும் போது சம்பவம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சீதாஹுண்டா பகுதியில் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கப்பலின் தொட்டியில் ஒன்றை வெட்டி கொண்டிருந்த போது பல ஊழியர்கள் மயங்கி விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கப்பலை வெட்டும் போது அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த வாயு கசிவு ஏற்பட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். கசிவை கட்டுப்படுத்துவதில் சிரமங்கள் தொடர்பாக அதிகாரிகள் கூறினர். விபத்து ஏற்பட்ட கப்பல் திரவ இயற்கை எரிவாயுவை கொண்டு செல்ல பயன்பட்டதாக தகவல்கள் கூறுகிறது. கப்பலின் ஒரு பகுதியில் திரவ கழிவை ஊழியர்கள் கண்டுபிடித்ததாகவும் அதிகாரி ஒருவர் தெரிவிக்கின்றார். பங்களாதேஷ் சட்டத்தின்படி கப்பல்களை பிரித்தெடுப்பதற்கு முன்னதாக அவற்றில் உள்ள வாயுக்கள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும். அமெரிக்க சுகாதார காப்புறுதி நிறுவனத்தின் தலைமை அதிகாரி பிரையன் தாம்சனை சுட்டுக் கொண்டதை ஒப்புக்கொண்ட லூஜி மான்சியோனி தனது முதுகு காயமும் சுகாதார அமைப்பில் ஏற்பட்ட ஏமாற்றமும் இந்த குற்றத்திற்கு காரணம் என நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். 28 வயது மான்சியோனி 2024 ஆண்டு நியூயார்க்கில் தாம்சனை சுட்டுக் கொன்றார். அமெரிக்காவின் தனியார் சுகாதார பாதுகாப்பு முறைமைக்கு எதிராக அவரது கோபம் கைது செய்யப்பட்ட பின்னர் கண்டெடுக்கப்பட்ட குறிப்புகளிலும் வெளிப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த வழக்கு அமெரிக்காவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. சிலர் அவருக்கு ஆதரவு தெரிவித்து நன்கொடை வழங்கி வருகின்றனர். அதே நேரத்தில் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. மான்சியோனிக்கு வரும் டிசம்பரில் தண்டனை விதிக்கப்பட உள்ளது. அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம். தாய்லாந்து கடலில் 16 மணி நேரத்திற்கு மேலாக தத்தளித்த பிரெஞ்சு குடும்பத்தினர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். கோ சாமுய் தீவு அருகே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கடந்த வியாழக்கிழமை 50 வயது தந்தை தமது மகன்களுடன் அதிவேக விசைப்படகில் சென்றிருக்கின்றார். அது வாடகைக்கு எடுக்கப்பட்ட படகு. இயக்கப்பட்ட வரும் 15 நிமிடங்களில் படகு கவிழ்ந்துள்ளது. தந்தையும் மகன்களும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் திரும்பாததால் படகின் உரிமையாளர் பதட்டமடைந்துள்ளார். அவர் உள்ளூர் மீட்பு குழுவினருக்கு தகவல் கொடுத்தார். கடலில் நீண்ட நேரம் தேடிய பிறகு நேற்று முன்தினம் காலை அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டனர். மீட்கப்பட்ட பிறகு அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டனர். மூவரின் முகமும் வெளுத்திருந்தது. அவர்கள் அதிக அளவில் கடல் நீரை குடித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. அதிவேக விசைப்படகை இயக்குவதில் தந்தைக்கு அனுபவம் இருந்ததாக தெரிகிறது. எனினும் வாடகை ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட பகுதிக்கு அப்பால் அவர் சென்றதாக படகு உரிமையாளர் தெரிவிக்கின்றார். பெண்களுக்கு ஒரு நியாயம், ஆண்களுக்கு ஒரு நியாயமா? வியன்னாவைச் சேர்ந்த ஒரு பெண் பொது கழிப்பறையை பயன்படுத்துவதில் பாகுபாடு காட்டப்படுவதாக நகரமன்றத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளார். பெண்கள் கழிப்பறைகள் பயன்படுத்த கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. ஆனால் ஆண்கள் கழிப்பறைகளை இலவசமாக பயன்படுத்த அனுமதி வழங்கப்படுவதை மெலானி கிராடிக் சாடியுள்ளார். அவருக்கு வயது 27. அவர் ஒரு பூங்காவில் இருந்தபோது 50 காசு கட்டணம் செலுத்தி கழிவறை அறையை பயன்படுத்த வேண்டியிருந்ததாக கூறுகின்றார். ஆனால் அவருடன் வந்த நண்பர் இலவசமாக சிறுநீர் கழிப்பறையை பயன்படுத்தியதாக கூறுகின்றார். வியன்னாவில் தற்போது 168 பொது கழிவறைகள் உள்ளது. அதில் 139 கழிவறைகள் இலவசமாக பயன்படுத்தலாம். மிஞ்சிய 29 கழிவறைகளுக்கு பராமரிப்பாளர்கள் பணியமர்த்தப்படுவதால் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். அதிக அளவில் கழிவறைகள் பயன்படுத்தப்படும் இடங்களில் சரியான பயன்பாடு, சுத்தம் ஆகியவற்றை உறுதிப்படுத்த கண்காணிப்பு தேவைப்படுகிறது என்றும் அவர்கள் விளக்குகின்றனர். பொது இடங்களில் சிறுநீர் கழிப்பதால் ஏற்படும் பிரச்சினையை தவிர்க்க கூடுதலாக சிறுநீர் கழிப்பறைகள் அமைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மெலானி வழக்கில் வெற்றி பெற்றால் அது ஆஸ்திரியா முழுவதும் பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் என்று அவரது வழக்கறிஞர் கூறுகின்றார்.
தொடரும் விளையாட்டு செய்திகள். சர்வதேச பேட்மிண்டன் சம்மேளனம் சார்பில் 30வது உலக சாம்பியன்ஷிப் போட்டி புதுடில்லி இந்திரா காந்தி வளாகத்தில் நாளை தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. FIH உலகக்கோப்பை 2026 ஹாக்கி போட்டியில் முன்னாள் சாம்பியன் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் வேல்ஸ் அணியை வீழ்த்தி சுதந்திர தினத்தில் வெற்றியுடன் தொடங்கியது. சின்சினாட்டி டென்னிஸ் ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் 7 முறை கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் வீனஸ் வில்லியம்ஸ் ஆடவர் பிரிவில் முன்னாள் சாம்பியன் கிரிகோர் மித்ரோவ் தோல்வியை தழுவினார். நிறைவாக நாணய மாட்டு வீதங்கள் அனுசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழின் உத்தியபூர்வ இணையதளமான www.trtamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 385 ரூபாய் 10% இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 54% 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 332 ரூபாய் 85% இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 55% 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 409 ரூபாய் 17% இந்திய பெறுமதியில் 111 ரூபாய் 45% 1 ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 450 ரூபாய் 40% இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 30% 1 கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 239 ரூபாய் 90% இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 87% காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது டிஆர்டி தமிழின் இரவு பிரதான செய்திகளோடு. இரவு பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற noolalham.com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் பிடி கேஷன்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பிடி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம்.

0: நேரம் சரியாக 10:19 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் அரசியல் சமூகம் இடையில் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற திரு அரசியல் ஆய்வாளர் திரு பாண்டியன் அவர்களுடைய அரசியல் சமூகமடையும், அதனைத் தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற அரசியல் ஆய்வாளர் ஜெகநாதன் அவர்களுடைய பேட்டியும் இடம்பெறும் என்பதை நேர்களுக்கு அறிய தந்து
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: கண்டதை சொல்லுகிறே, உங்கள் கதையை சொல்லுகிறே.
1: சுவிஸ் நேரம்.

0: கொள்கை உமக்கின்றால் உம்முடன் கூடியிருப்பதுண்டோ, கூடியிருப்பதுண்டோ.
1: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.

0: போதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுங்கள்.

0: வணக்க நேர்களே, இன்றைய அரசியல் சமூகம் இடையில் தமிழகத்திலிருந்து பாண்டியன் அவர்கள் பங்கெடுத்துக் கொள்ளுகின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் பாண்டியன் அவர்களே.
1: வணக்கம்.
0: தற்போதைய தமிழக நிலைமைகள் என்று பார்க்கின்ற போது, அரசியல் ரீதியாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆட்சி மாற்றத்தின் ஊடாக தமிழக மக்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதா, அல்லது பழைய நிலைமைகளிலே அரசியல் ஆட்சியாளர்கள் எவ்வாறு முன்னர் இருந்தார்கள் அதே போன்ற நிலைமையாக இருக்கிறதா, அல்லது அதைவிட மிகவும் கூடுதலாக வீழ்ச்சியை மக்கள் சந்திக்கக்கூடிய வகையிலே ஆட்சி நடக்கிறதா?
1: ஆட்சி மாற்றங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது, அது மறுக்க முடியாது. அதிகாரிகள் தரப்பு கையூட்டு வாங்குவதற்கு அஞ்சுகிற ஒரு சூழல் கடந்த ஒரு 3 மாதங்களாக, அதாவது இன்றையோடு 100 நாட்கள் ஆட்சி நிறைவு வருகிறது. ஆனால் அதிகாரிகளை இன்னும் கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் புதிய ஆட்சியாளர், அதாவது அமைச்சராக இருப்பவர்கள், முதலமைச்சராக இருப்பவர், இவர்களுக்கு இந்த அதிகாரிகள் இன்னும் கட்டுப்பட மறுக்கிறார். அதிகாரிகள் ஒரு 50 வயது 55 வயதை கடந்தவர்கள், அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருப்பவர்கள் முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள் வந்திருக்கிறார்கள், அதே போன்று அமைச்சர்களாக பதவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் எந்த பதவியிலும் வகித்ததில்லை. ஏறக்குறைய 108 சட்டமன்ற உறுப்பினர்கள், 35 அமைச்சர்கள். இப்பொழுது அதிகாரிகளுடைய ஆலோசனையைத்தான் அமைச்சர்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழல்.
0: அதிகாரிகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கிற போது, உலகின் எந்த நாட்டிலும் சரி, ஆட்சியாளர்கள் மாற்றப்படுவார்கள், ஆனால் அதிகாரிகள் தொடர்ந்தும் அதே பொறுப்பில் இருப்பார்கள். கூடுதலாக அதிகாரிகள் தான் ஆட்சியாளர்களுக்கு ஆலோசனை சொல்பவர்களாக இருக்கிறார்கள். ஆட்சியாளர்களை பயித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று அதிகாரிகள் நினைப்பார்கள். ஆனால் தங்களுடைய கடந்த காலத்தில் என்ன செய்தார்களோ அதை மாற்றி அமைப்பதற்கு முன்வராத வகையிலே அவர்கள் காயநகர்த்தலை தொடர்ந்து, இந்தியா மாத்திரமல்ல, தமிழ்நாடு மாத்திரமல்ல, உலக நாடுகளிலும் இதே நிலைமைதானே அதிகாரிகளினுடைய மனப்பான்மையாக இருக்கிறது.
1: உலக நிலைமை வேறு. இப்போ ஐரோப்பா நாடுகளில, லண்டன் போன்ற நாடுகளிலாம் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது. அதிகாரிகள் சட்டத்தை மீற முடியாது, வளைக்க முடியாது. ஆனால் இந்தியாவை போன்ற படிப்பறிவு இல்லாத நாடுகளில் அதிகாரிகள் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் இங்கு சட்டமாக வேதமாக பார்க்கப்படுகிறது. புதிதாக அதிகாரத்துக்கு வருபவர்கள், உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால், புதிதாக அமைச்சராக வந்திருக்கிற ஒருவர் இப்பொழுதுதான் முதல் முறையாக சட்டமன்றத்தையே பார்க்கிறார். ஆனால் அதிகாரி ஒரு 25 வயதில், அதாவது 30 வயதில் அவர் அதிகாரியாக பொறுப்பேற்றிருந்தால், 25 ஆண்டு காலம் அவர் அரசினுடைய பல பொறுப்புகளில் இருந்திருப்பார். அப்பொழுது அதிகாரி வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு அரசிய அதிகாரிகள் மட்டத்திலோ, அரசியல் மட்டத்திலோ, அரசியல் தெரிந்தவராகவோ இந்த அமைச்சர் இருப்பதில்லை. ஆகையால் அதிகாரி எதை சொல்லுகிறாரோ அதை கேட்கக்கூடிய அளவுக்குத்தான் அவருக்கு அரசியலும் அனுபவமும் தெரிந்திருக்கிற காரணத்தினால், விஜய் உதாரணத்திற்கு, முதலமைச்சர் விஜயுடைய நிலைமையே இப்படித்தான் இருக்கிறது. எந்த துறை செயலாளர்களை வேலை வாங்குகிற அளவுக்கு அவருக்கு இந்த அரசியல் அனுபவம் இல்லாத காரணத்தினால் பல தவறான சட்டங்கள் நடைமுறைக்கு வர இருக்கிறது. உதாரணத்திற்கு சென்னையில 300 மடங்கு வீட்டு வரி ஏற்றியிருப்பதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு இத்தனை ஆண்டுகாலம் இல்லாத ஒரு அறிவிப்பு. உதாரணத்திற்கு ஒரு 1000 சதுரடி ஸ்கொயர் மீட்டர் வீடு கட்டி இருப்பவர் 3 மாடி வீடு கட்டி இருக்கிறார். இப்பொழுது புதிதாக பதவியேற்ற அரசு இதை 3000 சதுரடியாக கணக்கிலே எடுக்கிறது. இதுநாள் வரை 3 மாடிகளை தாங்கி நிற்கிற அந்த நிலத்தினுடைய அளவுதான் வரி போடப்பட்டிருந்தது. இப்பொழுது மேலே இருக்கிற 3 மாடிகளையும் சேர்த்து 3000 சதுரடி, இதற்கு நீங்கள் 3 மடங்கு வரி கட்ட வேண்டும். இப்படி ஒரு சட்டத்தை போடுகிற பொழுது முதலமைச்சரோ அதாவது மிகப்பெரிய ஊழல் உள்ளாட்சித்துறை நடக்கிறது என்று முதலமைச்சர் அந்த துறைக்கு அமைச்சரை நியமிக்கவில்லை, தானே வைத்திருக்கிறார். உள்ளாட்சியில நேரு கடந்த திமுக ஆட்சியிலே 900 கோடி சொத்து சேர்த்து விட்டார். அதே போன்று அதுக்கு முன்பு நடந்த ஆட்சியில வேலுமணி 500,000 கோடியை சொத்து சேர்த்து விட்டார், திருடி விட்டார், வெளிநாடுகளிலே முதலீடு செய்திருக்கிறார் என்றெல்லாம் அவர் மீது 280க்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. சிபிஐ வழக்கு இருக்கு, வருமான வரி வழக்கு இருக்கு, அமலாக்கத்துறை வழக்கு இருக்கு. இத்தனை வழக்குகளும் திமுக ஆட்சியில அதிமுக அமைச்சரை காப்பாற்றினார். இப்பொழுது இந்த பற்றாக்குறை பட்ஜெட், உள்ளாட்சித்துறையில வருமானம் போதவில்லை என்பதற்காக மக்களை 3 மாடி கட்டியிருந்தால் 3 மாடிக்கு வரி.
0: சற்று முன்னர் கிடைத்த தகவலின்படி பெருநகர சென்னை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சொத்து வரி உயர்த்தப்பட்ட நடவடிக்கையை உடனடியாக நிறுத்தி வைப்பதாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளதென பொதுமக்கள் மற்றும் சொத்து உரிமையாளர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை ஆய்வு செய்த பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதான ஒரு தகவல் வந்திருக்கிறது.
1: இது கேலி கூத்தான தகவல். அரசு ஒரு உத்தரவை போடுவதற்கு முன் மக்களிடம், அதிகாரிகளிடம், ஓய்வு பெற்ற அதிகாரிகள், சட்டத்திறனிகள், இப்படி பல பேரிடம், ரியல் எஸ்டேட் அதிபர்கள், கட்டிட உரிமையாளர்கள், ஒப்பந்தக்காரர்கள், பொறியாளர்கள், பல பேரிடம் கேட்டுத்தான் மக்களிடம் ஒரு சட்டத்தை, ஒரு உத்தரவை போட வேண்டும். அதாவது அந்த உத்தரவு யார் போடுகிறார், எங்கிருந்து போடுகிறார் என்று தெரியாமல் போட்ட பிறகு கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு அதை திருப்பி எடுப்பது என்பது மிக மிக சிறுபிள்ளைத்தனமான உத்தரவு. இப்படித்தான் பல உத்தரவு இரவோடு இரவா போடப்பட்டு பகலிலே அது வாபஸ் வாங்கப்படுகிறது. உதாரணத்திற்கு கடந்த திமுக ஆட்சியில் ஊழல் பல கோடிகளை செய்து விட்டார்கள், அவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பழைய சென்னை போலீஸ் கமிஷனராக இருந்த அருண், ஐபிஎஸ் ஏடிஜிபி, அவர் விஜிலன்ஸ் அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போடப்பட்டு ஒரே மாதத்தில் அவர் மீண்டும் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார். நல்ல அதிகாரி என்கின்ற காரணத்தினால் அவரை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போடப்பட வேண்டிய அவசரம் என்ன, அவசியம் என்ன? அதன் பிறகு ஏதோ ஒரு அழுத்தம் முதலமைச்சருக்கு, அதன் பிறகு அவர் டம்மியாக தூக்கி அடிக்கப்படுகிறார். இது எதை காட்டுகிறது என்றால் பக்குவமில்லாமல் ஒரு அதிகாரியை பந்தாடுவதாகத்தான் மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். அது அதே போன்று அவசர அவசரமாக பல அதிகாரிகள் 3 மாதத்திற்குள் 3 இடத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். என்ன காரணம்? அந்த அதிகாரி கடந்த ஆட்சி காலத்தில் கடந்த ஆட்சியாளருக்கு விசுவாசமாக இருந்தார் என்கின்ற செய்தி கால தாமதமாக இந்த அரசுக்கு அமைச்சருக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அப்பொழுது உளவுத்துறை செயலிழந்து விட்டதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு அதிகாரி பட்டியலை தயார் செய்கிற பொழுது முதலமைச்சர் அலுவலகம் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும், அப்படி கவனம் செலுத்தாமல் இங்கிருந்தோ வருகிற உத்தரவை விஜய்க்கு நெருங்கிய நண்பர்கள் சினிமா தயாரிப்பாளர்கள் இவர்கள் சொல்லுகிற உத்தரவை அதிகாரியை நியமித்து விட்டு மீண்டும் ஒரு தவறானவர் தவறான உத்தரவுக்கு நாங்கள் சிகிச்சாய்த்து விட்டோம், ஆகையால் அவரை மாற்றுகிறோம். இப்படித்தான் இந்த 100 நாள் ஆட்சி அலங்கோலமாக நடந்து கொண்டிருப்பதாக விமர்சனங்கள் வர துவங்கி இருக்கிறது. உதாரணத்திற்கு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் துணை முதலமைச்சர் இவரை பகல் 8:30 மணிக்கு கைது செய்கிற போலீஸ் படை செல்கிறது. போலீஸ் படை செல்லுகிற பொழுது அவருடைய வழக்கறிஞர்கள் 10:30 மணிக்கு உயர் நீதிமன்றத்திலே வழக்கை தாக்கல் செய்து விட்டார். 11 மணிக்கு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அரசு தரப்பு நாங்கள் விசாரணைக்காக அவரை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறது. நீதிமன்றம் சொல்லுங்க விசாரித்து விட்டு விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறது. நாங்கள் புகார் தஞ்சாவூர் பொதுக்கூடத்தில் பேசுகிற பொழுது அவர் திரிஷாவை கீழ்த்தரமாக அவருடைய தொண்டர்களை விட்டு பேச வைத்திருக்கிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்காக சென்னையில அவர் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டு அந்த போலீஸ் காவலில முன்னாள் அமைச்சர் சேகர் பாபும் முன்னாள் அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் அந்த வண்டியில் ஏறிக்கொள்கிறார்கள் என்றால் அரசு கேலிக்கூத்தாக மாறிவிட்டது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது குற்றவாளியோடு முன்னாள் அமைச்சர்களும் அந்த வாகனத்தில் போக அனுமதிப்பாரா? அப்ப காவல்துறை காவல்துறைக்கு உத்தரவு போடக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இந்த கேலிக்கூத்தை தடுக்க முடியவில்லை. இவர் போகிற பொழுது தஞ்சாவூர் காவல் நிலையை விசாரிக்கிற இடத்தில் 10,000-க்கு மேற்பட்ட கட்சிக்காரர்களை அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டிக் கொண்டே இருக்கிறார். அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு காவல்துறை தஞ்சாவூர் எஸ்பி எந்த முயற்சியும் செய்யவில்லை. சட்டம் ஒழுங்கு கை மீறி போய் கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை கை பிசைந்து நிற்கிறது. ஒரே நேரத்தில் 10,000 பேரை அங்கிருந்து அப்புறப்படுத்த முடியாது. கூட்டம் சேராமல் 50 பேர் 100 பேர் 1000 பேர் சேருவதற்கு முன்பே அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும். அப்போ காவல்துறை யாருடைய உத்தரவை நிறைவேற்றுவது, எதை செய்வது, என்ன செய்வது, யார் நமக்கு உத்தரவிடுவது, அரசியல்வாதியா அதிகாரியா இப்படி அமைச்சரா, இப்படி குழப்பமான நிலையில 3 மாதம் கடந்து விட்டது. மீதி மாதம் எப்படி நடக்க போகிறது என்று பத்திரிகையாளர்கள் மத்தியில ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த கேள்வி விடை தெரியாமல் போய் கொண்டிருக்கிறது.
0: உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது கட்டாயமாக அவர் கைது செய்யப்பட வேண்டியவரா?
1: இல்ல, அதாவது ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சாகத்தான் அது எடுத்துக் கொள்ளப்படுகிறது. காரணம் காவிரியில் தண்ணி வரவில்லை, ஆனால் தண்ணீர் எங்கோ செல்கிறது என்று அவர் இரட்டை வசனத்தில் சொல்லுகிறார். கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் திரிஷா திரிஷா என்று கத்துகிறார். இவர் அதை மேடையிலே கண்டித்திருந்தால் இவர் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கான தகுதி உடையவர். அதையும் அவர் கண்டிக்கவில்லை. அவர்களை உற்சாகப்படுத்துகிற விதமாக அவர் நீங்கள் சொல்லுகிற அந்த பெயர் எனக்கு தெரியாது, இப்படி அவர் இரட்டை அர்த்தத்தில் பேசியதுதான் அவர் கைது செய்வதற்கு காரணமாகிறது. காரணம் அந்த இடத்திலே அந்த கட்சி தொண்டர்கள் திரிசா திரிசா என்று கத்துகிற பொழுது இவர் கண்டித்திருந்தால் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை பதிவு செய்ய முடியாது, கண்டித்தார் என்று. அப்போ முன்வரிசை இருக்கக்கூடிய 50 மேற்பட்டவர்கள் திரிசா திரிசா அந்த இடத்தில் திரிசாவை பேச வேண்டிய அவசியம் இல்லை. திரிசாவை திரிசா பெயரை கட்சி தொண்டர்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் பெங்களூருக்கு செல்லுகிறார், செல்ல மறுகிறார், காவிரியில் தண்ணீர் வில்லை, இதை பேசிக் கொண்டிருக்கிற பொழுது திரிசாவை பற்றி கட்சி தொண்டர்கள் அங்கு கோரசாக பாட வேண்டிய தேவையில்லை. அப்படி பாடி இருந்தாலும் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், இது போன்ற ஒழுக்கமான ஒழுக்கப்பட்ட செயலை நீங்கள் செய்யக்கூடாது, இது பதிவாயிருக்கும். ஆனால் இவரே அதை உற்சாகப்படுத்துவதை போல நடந்து கொண்டதுதான் அனைவராலும் கண்டிக்கப்பட்டது. இதற்கு யார் பொறுப்பு? உதயநிதி தான் பொறுப்பு, திமுகவினர் தான் பொறுப்பு. இப்படித்தான் உதயநிதி கைதுக்கான நீங்க பெண்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பு வருவதற்கு காரணம் இவர் விஜயை பற்றி பேசுகிற பொழுது திரிசாவையும் பேசுகிறார் என்பதுதான் இந்த கைது வரை நீண்டு போனதுக்கு காரணம்.
0: இப்படி இன்றைய சூழல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆட்சி அமைத்திருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு தளங்களில ஒரு தடுமாற்றமோ அல்லது வீழ்ச்சி பெரிய அளவில் இருக்குதா அல்லது இருந்த மாதிரியே இருக்கிறதா?
1: பெரிய அளவுல வீழ்ச்சி. உதாரணத்திற்கு திமுகவை ஆதரித்த தலித் மக்கள் அத்தனை பேரும் தாவேக்கா பக்கம் சென்று விட்டார். இது திருமாவளவனை தாண்டியும் நடந்திருக்கு. திருமாவளவன் தலித் தலைவர், தலித் மக்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அந்த வாக்குகள் திமுகவுக்கு தான் ஒட்டுமொத்தமாக விழுகிறது. இந்த நிலை எல்லாம் தேர்தலுக்கு முன்பு, தேர்தல் முடிந்த பிறகு 8 தலித் அமைச்சர்கள் இந்த அரசு கொடுத்திருக்கிறது. இது அரிதினும் அரிதான செயல். அதிமுக ஆட்சி காலத்திலும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக ஒருவர் இருப்பார். அவர் ஆதிதிராவிட மக்களுக்கான ஆதிதிராவிட சமூகத்திலிருந்து தனி தொகுதி, அதாவது ரிசர்வ் தொகுதி, ஆதிதிராவிட அதிகமாக வசிக்கிற தொகுதியிலிருந்து வருவார். ஆனால் இப்பொழுது ஆதிதிராவிடர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் 8 பேர் அமைச்சர் ஆகியிருக்கிறார். இது திமுகவுக்கு மிகப்பெரிய பலத்த அடி. அதிமுகவுக்கும் பெரிய பலத்த அடி இது ஒன்று. இரண்டாவது, திமுக வாக்கு வங்கி என்பது முகமதியர் வாக்கு வங்கி. முஸ்லீம்கள் 14% முஸ்லீம்கள் திமுகவை விட்டு எந்த காலத்திலும் மாற மாட்டார்கள், திமுக கூட்டணியில் தான் தொடர்வார்கள். ஆனால் இந்த தேர்தலில் விஜய்க்கு பெரும்பான்மையான முஸ்லீம் இளைஞர்கள், முஸ்லீம் பெண்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார். அதன் விளைவாக இப்போ திமுகவிட கூட்டணியாக இருந்த இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம் தாவேக்கா அரசியல் அமைச்சர்களாக பதவி வைக்கிறார். இது திமுகவுக்கு மிகப்பெரிய பலத்த அடி. மூன்றாவது, கிறித்துவ வாக்குகள். கிறித்துவ வாக்குகள் அத்தனையும் இப்பொழுது விஜய்க்கு சென்று விட்டது. அவர் தன்னை ஜோசப் விஜய் என்று குறிப்பிடுகிறார். நான் ஜோசப் என்பது என்னுடைய மதம், நான் சிறுபான்மை மதத்தை சார்ந்தவன். இப்படி தன்னை பிரபலப்படுத்துவதிலே அவர் எந்த வெக்கமா வேதனையும் படவில்லை. ஆகையால் முஸ்லீம் கிறித்துவர்கள் தலித்து வாக்கு வங்கி திமுகவிடமிருந்து அப்படியே தாவேகா பக்கம் சென்றதில் திமுக நிலை உழைந்து போயிருக்கிறது. அடுத்தபடியாக திருமாவளவன் திமுகவிலிருந்து தாவேக்கு அணிக்கு மாறிவிட்டார். அதை விட பெரிய பலத்த அடி காங்கிரஸ் கட்சி திமுகவோடு நீண்ட காலமாக ஏறக்குறைய ஒரு 67 அண்ணா விடம் காங்கிரஸ் இழந்த ஆட்சியை இன்று வரை பிடிக்க முடியவில்லை. ஆனால் கருணாநிதி கூட்டணி சேர்ந்து காங்கிரஸை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தான் அரை நூற்றாண்டு காலம். இப்பொழுது அவர்களும் விஜய் பக்கம் சென்று விட்டார்கள். அதனால் திமுக அகில இந்திய அளவிலே காங்கிரஸையே அது பகித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டணி உடைந்து போய்விட்டது. எதிர்கால பிரதமர் ராகுல் காந்தி, ராகுல் காந்தி என்று மூச்சுக்கு 300 தரம் சொல்லி வந்த ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது இந்தியா கூட்டணியிலிருந்தே வெளியேறிவிட்டார். இந்தியா கூட்டணி மறைமுகமாக எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டது. விஜய் ஆட்சிக்கு வருவதற்கு திமுகவை எதிர்த்து அவர்கள்தான் முதல் முதலில் ஆதரவு கொடுத்தது. திமுகவை இவ்வளவு சீக்கிரம் எதிர்க்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று திமுக நினைத்தே பார்க்கவில்லை. ஆகையால் அதுவும் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இப்படி காங்கிரஸ், அடுத்து கம்யூனிஸ்டுகள், சிபிஐ சிபிஎம் இரண்டு கம்யூனிஸ்டுகளும் திமுக எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணியில் தான் தொடர்ந்து இருந்து வரும். ஆனால் திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளில் மாறி மாறி பயணப்படுகிற கம்யூனிஸ்டுகள் இந்த முறை தாவேக்கா பக்கம் சென்று விட்டார். தாவேக்கா அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறது. இல்லை, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறோம், உங்களுடைய உங்கள் மீது வருகிற குற்றச்சாட்டுகளை நாங்கள் வெளியிலிருந்து சுட்டிக்காட்டுகிறோம் என்று கம்யூனிஸ்டுகளும் இப்ப தாவேக்கா அணைக்கு சென்று விட்டார்கள். ஆக திமுகவுடைய வாக்கு வங்கி இத்தனை கூட்டணிகளுமே சேர்ந்து 25% தான். இந்த கூட்டணி உடைந்த பிறகு 10% வாக்கு வங்கி திமுகவிடம் இருந்து வெளியேறிவிட்டது. 15% வைத்துக் கொண்டு இப்படி 35% வைத்திருக்கிற தாவேக்காவோடு மோத முடியும், முடியாது. ஆக திமுக வாக்கு வங்கியில் 3வது இடத்துக்கு சென்றிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் வரிசையில் 2வது இடத்தில் இருக்கலாம், எதிர்கட்சி தலைவராக இருக்கலாமே தவிர, ஆனால் உண்மையில அது 3வது இடத்துக்கு இப்பொழுது ஒரு பொது தேர்தலோ உள்ளாட்சி தேர்தலோ ஊராட்சி தேர்தலோ அல்லது மேயர் தேர்தலோ சென்னை மேயர் நடந்தால் திமுக பலத்த அடி வாங்கும். காரணம், கூட்டணி கட்சிகள் பலம் என்பது திமுகவுக்கு சைபராக மாறிய பிறகு திமுக என்ன செய்வதென்றே தெரியாமல் விழித்துக் கொண்டுதான் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு குதிரை பேரத்தில் இறங்கி இருக்கிறது. இதுதான்
0: இன்றைய சூழலில் எடுத்துக்கொண்டால், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து வாக்கு வங்கியில பெரிய வீழ்ச்சி என்று சொல்லுகிறீர்கள், அது ஒரு உண்மையாக இருக்கலாம். ஆனா இந்த அரசாங்கம் மக்களுடைய பொருளாதார நிலைமைகள் இவற்றினை வந்து சரியான முறையில மேம்படுத்தல் இல்லாமல் மக்களுக்கு ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரியான வரி விதிப்புகள் இதுகள் போன்ற ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தினால் மக்கள் விரும்புகின்ற வகையிலே மக்களுக்கான இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்பாக இவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் பாடசாலை மாணவர்களுடைய கல்வி விடயங்களிலே பல விடயங்களை அவர்கள் செய்திருந்தார்கள், பல உதவி நலத்திட்டங்களை கொண்டு வந்திருந்தார்கள். இப்பொழுது அந்த உதவி நலத்திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் கொண்டு வந்த நலத்திட்டங்களுக்கு பெயர்களை மாற்றுகிறார்களே தவிர புதிதான நலத்திட்டங்களை கொண்டு வர மாதிரியாக தெரியவில்லை. அப்ப இவ்வாறாக பொருளாதார ரீதியாக மக்கள் எதிர்பார்க்கிற ஆட்சியை கொடுக்காவிட்டால் தானாகவே தமிழக வெற்றி கழகம் மக்களுடைய ஆதரவை இழந்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னர் இருந்த நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு சூழலும் காணப்படுகிறது தானே?
1: இல்ல, அது முழுமையாக அப்படி இல்லை. திமுக அண்ணா திமுகவது மக்களுக்கு இன்னும் கோபம் குறையவில்லை. திமுக அண்ணா திமுக மீது மக்கள் மீண்டும் வாய்ப்பு அளிக்கக்கூடிய நிலையில் வருவதற்கு அது ஒரு நீண்ட காலம் பிடிக்கும். விஜயை பொறுத்தவரை விஜயினுடைய அரசு அதிகாரிகள் முழுமையாக கட்டுக்குள் வர மறுக்கிறார்கள், வரவில்லையே தவிர கொண்டு வந்து விடலாம். ஏனென்றால் இப்பொழுது அதிகாரிகள் மட்டத்திலே லஞ்ச லாவணிய ஊழல் என்பது ஒரு திமுக ஆட்சி காலத்திலே கேட்பதற்கு நாடு இல்லை. ஆனால் இப்பொழுது அதிகாரிகள் அச்சப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது. அரசு அலுவலகங்களில கடந்த காலத்தை போல அதிகாரிகள் அவ்வளவு சாதாரணமாக கைநீட்டி விட முடியாத அளவுக்கு அவர்கள் மனோ ரீதியாகவே ஒரு பெரிய அச்சத்தோடு இருக்கிறார். இது இந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய பலம். ஆனா திமுக ஆட்சியில அந்த இதே அதிகாரிகள் தான், அவர்கள் ஊழல் செய்வதற்கு லஞ்சம் வாங்குவதற்கு ஒரு சதவீதம் கூட அச்சப்பட்டதாக இல்லை. இது ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. அரசு அலுவலகங்களில் ஒரு பெரிய புரட்சியே நடந்திருக்கிறது. இந்த மாற்றம் விஜயை பொறுத்தவரைக்கும் ஊழல் செய்தால் நான் மன்னிக்க மாட்டேன், கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன் என்று அவர் இன்னும் அந்த அதிகாரிகளை அச்சத்தோட வைத்திருக்கிறார். இது மக்களால் பெரிதும் ரசிக்கப்படுகிறது. பல முறைகேடுகள் இன்னும் முழுமையாக தடுக்க முடியவில்லை என்ற நிலை இருந்த போதும் விஜய் மீது மக்களுக்கு இன்னும் அந்த நெருக்கம் குறையவில்லை. திமுக அதிமுக இவர்களிடமிருந்த அந்த இடைவெளியும் இன்னும் குறையவில்லை. அந்த இடைவெளி அதே இடைவெளி தான். திமுக அதிமுக இரண்டும் மிகப்பெரிய பொதுமக்களுக்கு எதிரிகளான இயக்கம். ஆனால் விஜய் காப்பாற்றுவார், விஜய் நம்பிக்கை வையுங்கள் என்பதாகத்தான் மக்களிடம் பார்க்க முடிகிறது. அதிமுக திமுக இரண்டும் இரவோடு இரவாக ஒன்று சேர்ந்தது இன்னும் இவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை பின்னால் தள்ளி போடப்பட்டிருக்கிறது. இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் எதிர்த்துக் கொள்வார்கள், ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருப்பார்கள். ஆனால் இவர்கள் விஜய் என்ற புதிய சக்தி வந்த பிறகு இவர்கள் உடனடியாக அவரை புறக்கணிப்பதற்காக இரண்டு பேரும் இரவோடு இரவாக ஒன்று சேர்ந்து விட்டார்களே என்கின்ற கோபம் மக்களுக்கு இருக்கிறது. ஆகையால் எப்படியோ இன்னும் 5 வருட காலம் திமுக அதிமுக மீது மக்களுக்கு அந்த வந்த கோபம் குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி அது குறைவதாக இருந்தால் தாவேக்கா மீது அதிருப்தி ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்படாமல் தாவேக்கா செய்தி ஊடகங்கள் வழியாக மக்களை குழப்புகிற வேலையை ஆரம்பித்து விட்டது. இது திமுக அதிமுக எப்படி முறியடிக்க போகிறார்கள் என்பதை பொறுத்து தான். திமுகவில் இப்ப அதிகார மையமாக உதயநிதி வந்திருக்கிறார். உதயநிதியோடு இருப்பவர்கள் பல பேர் இப்ப தாவேக்கா பக்கம் ரகசிய தொடர்புடைய இருக்கிறார்கள். வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கு காவல்துறை விசாரணைக்கு அழைப்பது, இப்படி தாவேக்கா தலைமையோடு அவருடைய ஆலோசகர்களோடு இப்பொழுதே தொடர்புக்கு சென்று விட்டார்கள். ஆகையால் இந்த விஷயத்தில் உதயநிதியும் படு அதிர்ச்சியில் இருப்பதாக செய்திகள் வருகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுக்கு அதிமுக பாசத்தை விட திமுக பாசம், மன்னிக்குவார் தாவேக்கா பாசம் தான் அதிகமாக இருக்கிறது. தாவேக்காவுக்கு சென்றால் பதவி வாங்கலாம், தொழில் செய்யலாம், அதிகாரத்தை வைத்துக் கொள்ளலாம், மாவட்ட ஆட்சியாளரை விரட்டலாம், போலீஸ் எஸ்பிகளை விரட்டலாம். இப்படி அதிகாரத்தை நோக்கி அதிமுகவுடைய முன்னாள்
0: அதிகாரிகளுக்கு, நீங்க ஏற்கனவே சொன்னீர்கள், அதிகாரிகளுக்கு வந்து பல கட்டுப்பாடுகளையும் அவர்கள் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலோ அல்லது நிர்வாக முரண்பாடுகளில் ஈடுபட்டாலோ கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று விஜய் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்றால் தன்னுடைய அமைச்சர்கள் அவருக்கு தெரிந்திருக்கும் தானே, அதிகாரிகளை இவர்கள் கட்டுப்படுத்தி முன்னர் மாதிரி கொண்டு அவை அமைச்சர்களுக்கும் அல்லது இந்த சட்டசபை உறுப்பினர்கள் அவர்களுக்கும் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறதா?
1: அப்படி இருப்பதா எடுப்பதாக செய்திகள் வருகிறது. ஆனால் இதுவரை அப்படி எந்த அமைச்சர் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. உதாரணத்திற்கு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இந்த இவர் மீது கடுமையான குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்கிறது.
2: உங்களுக்கு தெரிந்தவர் தானே, உங்களுக்கு நெருங்கின வட்டாரத்துக்குள்ள.
1: அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டு இப்பொழுது வர துவங்கி இருக்கிறது.
2: என்ன குற்றச்சாட்டு?
1: 6 கோடி ரூபாய்க்கு அவர் சிவகாசியில ஒரு மிகப்பெரிய பங்களா ஒரு தொழிலதிபர் வாங்கி இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய கட்டுமான நிறுவனம் நடத்துகிற ஒருவர் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதனுடைய பத்திரங்கள் எல்லாமே வெளியே வர துவங்கி இருக்கிறது. இந்த ஊழல் பெரிய அளவில் பேசப்பட்டு அவர் மீது நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் அலுவலகமே நடவடிக்கை இலாக்கா மாற்றம் நடப்பதாக ஒரு செய்தி வருகிறது. அதே போன்று அமைச்சர் சரத்குமார் அவர் மீது அவர் போதை வஸ்து பயன்படுத்துகிறார் என்கின்ற குற்றச்சாட்டும் தொடர்ந்து வருகிறது. அதே போன்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் இன்னும் அவன் அம்மா அப்பா வரை அவர் வைக்க மறந்து விட்டார், சோபா சந்திரசேகரன். இப்படி வாழ் பிடிக்கிற அந்த அமைச்சர் 400 ஆம்னி பஸ்களுக்கு புதிதாக அனுமதி கொடுத்திருக்கிறார். 1 ஆம்னி பஸ் லைசன்ஸுக்காக 5 லட்சம் ரூபாய் வாங்கி இருக்கிறார். இப்படி 20 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி இருக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டு இப்பொழுது ரெக்கை கட்டி பறக்கிறது. கண்டிப்பாக கடந்த திமுக அதிமுக ஆட்சியில சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்ட தலைநகரங்களுக்கு தனியார் பஸ் உரிமம் பெறுவதாக இருந்தால் குறைந்தது 10 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாய் வரை போக்குவரத்துத்துறை அமைச்சருக்கு கப்பம் கட்டியே ஆக வேண்டும். இலவசமாக அவர் யாருக்கும் அந்த ஆம்னி பஸ் உரிமத்தை கொடுக்க மாட்டார்கள். இவர் குறைந்த தொகை 5 லட்சம் ரூபாய், 400 பஸ்களுக்கு 20 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி இருக்கிறார் என்று ஆதாரபூர்வமாக பணம் கொடுத்த அந்த போக்குவரத்து உரிமையாளர்களில் சிலரே சொன்னதாகவும் அவர்கள் பேசிய ஆடியோ வீடியோ வெளியே வந்தது. அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய மனைவி பல்கலைக்கழக பதிவாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு புதிதாக ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள். இதிலே பல கோடி ஊழல். ராகுல் காந்தி வரை இந்த ஊழல் அவருக்கு சொல்லப்பட்டு ராகுல் காந்தி கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் இவரை அருகிலே வரக்கூடாது என்று ராகுலே முகம் கொடுத்து பேசவில்லை என்கின்ற செய்திகளும் வருகிறது. அதே போல அவரும் அந்த நிகழ்ச்சியில சற்று ஒதுங்கியே காணப்பட்டார். இப்படியான செய்திகளும் வந்து அவரும் துறை மாற்றப்பட போகிறது. விஜய் அவர்களே காங்கிரஸ் தலைமைக்கு இந்த தகவலை சொல்லிவிட்டார், ஆகையால் விஸ்வநாதன் மாற்றப்பட போகிறார். இப்படி 4 அமைச்சர்கள் விரைவிலே மாற்றப்பட போகிறார்கள் என்ற செய்தியும் தாவேக தரப்பிலிருந்தே வருகிறது. அப்பொழுது ஊழல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் விஜய் அத்தனை பேரையும் கடுமையாக எச்சரித்து ஒரு முறை மன்னித்து அனுப்பிவிட்டார், ஆகையால் இனி அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்கின்ற செய்தியும் அவர்களிடமிருந்தே வருகிறது. இப்படி பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. விஜய் யார் மீதும் நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை, எடுக்க போவதாகவும் தெரியவில்லை. என்று நடவடிக்கை எடுக்கிறாரோ அன்றுதான் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு பயம் வரும். ஆனால் அந்த பயம் வருவதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை என்றுதான் இப்பொழுது சூழல் இருக்கிறது.
2: நீங்க அண்மையில ஐஏஎஸ் அதிகாரி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்களை சந்தித்தீர்களா?
1: ஆமா, சந்தித்தோம்.
2: அவர் என்ன இந்த ஆட்சி தொடர்பாக அவருடைய கருத்து இரண்டா, அவர் இப்படியான ஒரு நீங்க சொல்ற மாதிரியான ஊழலற்ற ஒரு ஆட்சி தான் வேண்டும், அதிகாரிகள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும், மக்கள் பணியாற்ற கூடியவர்களாக இருக்க வேண்டும், அதை வாழ்க்கையில கடைபிடித்து பல இன்னல்களை சந்தித்தவர். அவருடைய உரையாடல்களின் ஊடாக அதை நாங்களும் நேரடியாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவர் இந்த ஆட்சிகள் தொடர்பாக ஏதாவது உங்களுடன் உரையாடி இருக்கிறாரா?
1: ஆரம்பத்தில் அவருடைய ஆலோசனை பெற வேண்டும் என்று நானே பல முறை கருத்து கூறியிருந்தேன். ஆனால் அவரிடம் ஆலோசனை இவர்கள் பெறவில்லை, அவரை பயன்படுத்திக் கொள்ளவும் இல்லை. அவர் முதலமைச்சர் அலுவலகத்திலேயே ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி என்கின்ற முறையில ஆலோசகர், முதலமைச்சருடைய தனி ஆலோசகர் என்கின்ற ஒரு பதவியை கொடுத்து அவரை முதலமைச்சர் அலுவலகத்திலே அமர வைப்பார்கள் என்றுதான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவரை பயன்படுத்தவில்லை. அதே போல காவல்துறையின் நேர்மையான உளவுத்துறை அதிகாரி அசரா கார்க், அவர் தன்னை விடுவியுங்கள், நான் டெல்லி பணிக்கு செல்கிறேன் என்று நச்சரிப்பதாக செய்து வருகிறார். அப்போ அவர் ஏன் டெல்லி பணிக்கு மாற்றி கேட்கிறார்? இங்கு அவருடைய கட்டுப்பாட்டில் இந்த அரசு இல்லை, அவர் சொல்லுவதை கேட்பதில்லை. அதுதான் அவர் என்ன, நான் டெல்லி மத்திய அரசு பணிக்கு செல்கிறேன், என்னை விடுவியுங்கள் என்று அவர் கேட்கிறார் என்ற செய்தி வருகிற பொழுது இந்த அரசு தவறாக பயணிக்கிறது, தவறாக பல பேர் வழி நடத்துகிறார்கள். எப்படி கருணாநிதி முதலமைச்சராக இருந்தால் 5 அதிகார மையங்கள் உருவாகிறது, மதுரையில அழகிரி, பெங்களூரில கலைஞர் மகள் செல்வி, கனிமொழி அம்பாள், ராஜா தேம்பாள் ஒரு அதிகார மையம், ஸ்டாலின் ஒரு அதிகார மையம், கருணாநிதி ஒரு அதிகார மையம். 5 மையங்களிலிருந்து உத்தரவு வரும் தலைமைச் செயலாளருக்கும் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும். இப்படியான ஒரு சூழல் கடந்த காலத்தில் திமுக மீது குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டு இப்பொழுது இந்த அதிகார, அதாவது விஷ்ணு ரெட்டி ஒரு அதிகார மையம், விஜய் ஒரு அதிகார மையம், ஆதவர்ஜனா ஒரு அதிகார மையம், இப்படியான தகவல்களும் வர துவங்கி இருக்கிறது. இந்த தகவல்கள் எவ்வளவு தூரம் உண்மை என்று பார்த்தால், அதிகாரிகள் அடிக்கடி இடமாற்றம் பணிமாற்றம் செய்கிற பொழுது அது உண்மை என்று நம்பக்கூடிய வகையில இருக்கிறது. அதிகாரிகள் 6 காலம், குறைந்த வருடம், குறைந்தபட்சம் 1 காலம் ஒரு துறையில் இருந்தால்தான் அந்த துறை ரீதியாக அவர்களால் நிர்வகிக்க முடியும், அனுபவம் பெற முடியும், அதிகாரிகளை போட்டு வேலை வாங்க முடியும். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆட்சியாளர், அதாவது கலெக்டர், 1 இருந்தால்தான் அந்த தொகுதி முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வரும். யார் தாசில்தார், யார் ஆர்டிஓ, யார் டிஆர்ஓ, யார் விவசாயத்துறை அதிகாரி, யார் வருவாய்த்துறை அதிகாரி, வனத்துறை ஃபாரஸ்ட் அதிகாரி யார், இதெல்லாம் ஒரு மாவட்ட ஆட்சியாளருக்கு, அந்த மாவட்டத்தை கட்டுப்படுத்துகிறவருக்கு இந்த அதிகாரிகள் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கே ஏறக்குறைய 1-2 ஆயிரும். 6 ஒரு மாவட்ட ஆட்சியாளரை மாற்றிவிட்டு வேறொரு மாவட்ட ஆட்சியாளரை போட்டால் அவருக்கு என்ன நடக்கிறது, எங்கே இருக்கிறது, யார் என்ன ஏது, எதுவுமே தெரியாமல் போய்விடும். அதுதான் வட இந்திய அதிகாரிகளை, போலீஸ் அதிகாரிகளாக, காவல்துறை அதிகாரிகள், சூப்பண்டா போலீஸாக போட்டு பல குற்றச்சாட்டுகள் நடந்திருக்கு, பல சாராய சாவுகள் நடந்திருக்கு. இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் ஒரு அதிகாரியோ, ஒரு அமைச்சரோ, ஒரு முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளோ, சகாயத்தை போன்றவர்களோ இந்த அதிகாரத்துக்கு பின்னால் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதிகாரிகள் அச்சப்படுவார்கள் ஒரு தவறு செய்வதற்கு. எந்த அதிகாரி தவறு செய்வார், எந்த அதிகாரி ஊழல் பண்ணுவார் என்று சகாயத்துக்கு அத்தனை விஷயங்களும் தெரியும். ஆனால் அவர் பயன்படுத்தப்படவில்லை. என்ன காரணம்? ஆலோசகர்கள் சகாயத்தை நாம் கட்டுப்படுத்த முடியாது. சகாயம் பிடித்த பிடியில நிற்பார், சொன்னா சொன்னதுதான். இந்த அதிகாரி ஊழல் அதிகாரி இவர் வேண்டாம், இந்த துறையில் வேண்டாம்னா சகாயம் சொன்னால் சரியாக இருக்கும். ஆனால் அமைச்சர் அந்த அதிகாரி தான் தனக்கு வேணும். ஏன் அந்த அதிகாரி தனக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்க அவர் தான் ஏதுவாக இருப்பார். நேர்மையாக இருக்கிற அதிகாரி அமைச்சருக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்க மாட்டார். உதாரணத்துக்கு

0: இறை என்பது ஐஏஎஸ், இவர் சைலேந்திர பாபு ஐபிஎஸ், அவர்களெல்லாம் பணி வேலையே செய்ய முடியாமல் வீட்டுக்கு போய்விட்டார்கள். திமுக ஆட்சியில எனக்கு பதவி நீடிப்பு பணி நீடிப்பு வேண்டாம்னு நீங்க இறை என்பது ஐஏஎஸ் போன்ற மூத்த அதிகாரிகள் எல்லாம் திமுக ஆட்சி முடிந்த பிறகு வெளியேறி விட்டார்கள். அவர்களை தேடி பிடித்து இந்த ஆட்சியை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. காரணம், இவர்களும் ஊழல் அதிகாரிகள் தான் வேண்டும், அவர்கள்தான் சொல்வதை கேட்பார்கள். இதுதான் எழுதப்படாத சட்டம்.
1: ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த சகாயம் அவர்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் கூடுதலாக பாதிப்படைந்தார்?
0: அவர் அதிகமாக பாதிப்படைந்தது அதிமுக ஆட்சி காலத்துல தான். ஜெயலலிதா ஆட்சி காலத்துல, எடப்பாடி ஆட்சி காலத்துல பெரிய பாதிப்புகள். ஜெயலலிதாவே அவரை பயன்படுத்திக் கொள்ளவில்லையே. ஜெயலலிதாவே
1: ஐஏஎஸ் அதிகாரி அரசால பாதிப்படைகிறார் என்று சொன்னால், அவருக்கான தொழிற்சங்கங்களோ அல்லது அவருடைய மேலிடங்களோ அவரை காப்பாற்ற முன்வர மாட்டார்களா?
0: இல்ல, ஐஏஎஸ் அதிகாரிகள் சங்கம் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது. அதுல அந்த ஐஏஎஸ் அதிகாரி சங்கத்தில் இருப்பவர் ஆளுங்கட்சிக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையை கட கச்சிதமாக செய்து கொண்டிருப்பார். அவர் எப்படி இவரை காப்பாற்றுவார்? தமிழ்நாட்டில் இதெல்லாம் சாத்தியமே இல்லை. யார் ஊழல்வாதிகளோ அவர்களைத்தான் அமைச்சர்களோ முதலமைச்சரோ அருகிலே அமர்த்தி கொள்வார்கள். இது இங்க எழுதப்படாத சட்டம். சொன்னபடியே கேட்காத, லஞ்சம் வாங்கி கொடுக்காத, ஊழல் செய்யாத அதிகாரிகளை முதலமைச்சர் அலுவலகமே பயன்படுத்திக் கொள்ளாது. கடந்த ஆட்சியில் லட்சுமி பிரியா என்று ஒரு ஐஏஎஸ் பெண் அதிகாரி, அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு ஒதுக்கப்பட்ட நிதியை திமுகவுடைய விளம்பரத்துக்காக செய்து கொடுத்தார். லட்சுமி பிரியா ஐஏஎஸ். இப்பொழுது அவர் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ஐஏஎஸ் அதிகாரி நம்பர் 2 அவர் அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்த ஊழல் அதிகாரி எதற்காக இந்த இடத்தில் அமர வைத்திருக்கிறார்கள் என்பது விஜய்க்கே வெளிச்சம். இப்படிதான் பல அதிகாரிகள்.
1: இப்ப நீண்ட காலத்துக்கு முன்பாக ஒரு ஐஏஎஸ் பெண் அதிகாரி உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு உதவி கேட்டு இருந்தார் அல்லவா?
0: ஆமா ஆமா. அந்த அம்மா அகதிகள் ரீஆப்டேஷன் அதிகாரியாக இருந்தார். அவர் அகதிகளுக்கு பரிந்து பேசிய காரணத்தினால அவர்
1: பணியிடம் இலங்கை அகதிகளுக்காக.
0: ஆமா ஆமா ஆமா. பணியிடம் மாற்றப்பட்டு அவர் ஒரு காலகட்ட சஸ்பெண்டே செய்யப்பட்டார். நான் நகைமுகன் வழியாக அப்படி ஜெயலலிதா உயிரோடு இருந்தார். முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்ற பிறகு முதலமைச்சர் இதை விசாரித்து விட்டு உடனடியாக அவருக்கு பணியை அளித்தார். இப்படி பல ஊழல் அதிகாரிகள், பல லஞ்ச தாவணி அதிகாரிகள், அவர்கள் ஒரு பெரிய சிண்டிகேட், அவர்கள் ஒரு வலை தொடர்பு, டெல்லி வரை ஒரு நெட்வொர்க்கை வைத்திருப்பார். அவர்கள் எந்த வகையில் பாதிப்பு ஏற்படுத்தாலும் இன்னொரு அதிகாரி டெல்லியில இருந்து அவரை காப்பாற்றி விடுவார். இப்படித்தான் பஞ்சாபை சேர்ந்த ஒரு நகராட்சி நிர்வாக அதிகாரி இருக்கக்கூடிய ககன் தீப் சிங் பேடி, லஞ்ச பணத்தில் பஞ்சாப் பாட்டியாலாவில் ஒரு மருத்துவ கல்லூரியே கட்டி கொண்டிருக்கிறார் என தகவல் வருகிறது. இப்ப அதே அதிகாரி தான் திமுகவிட வலுவாக இருந்தார், இப்பொழுது தாவேக்காவிட வலுவாக இருக்கிறார். அப்போ இந்த அரசுகள் திமுக, அதிமுக, தாவேக்கா, எந்த வேறுபாடும் எந்த வித்தியாசம் இல்லாத ஆட்சியா என்ற கேள்வி இப்பொழுது எழ துவங்கி இருக்கிறது.
1: இன்னொரு செய்தி ஒன்று இன்றைய செய்தியில பார்க்கக்கூடியதா இருந்தது. மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது பல மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மதுவினால் மாணவர்கள் பாதிப்படைகிறார்கள், குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக மிக கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் என்று இந்த சொல்லப்படுகின்ற நேரத்தில் ஆட்சியாளர்களால் எதையுமே செய்ய

0: முடியாத சூழல்ல இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நீங்களும் அறிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். விழுந்தாமாவடி பஞ்சாயத்தில் அவர் சட்டமாக போட்டிருக்கிறார்கள், திருமணமாகாத இளைஞர்கள் மது அருந்த முற்றிலும் தடை விதித்திருக்கிறார்கள். மது அருந்தினால் 5000 ரூபாய் அபராதமும், அது குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு 2000 ரூபாய் சன்மானமும் வழங்கப்படும் என்று அவர்கள் அறிவித்ததுக்கு மிகப்பெரிய வரவேற்பை அந்த ஊர் பொதுமக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு அதிகாரம் இருக்கா அப்படி தண்டனை கொடுக்கிறதுக்கு எல்லாம் அந்த பஞ்சாயத்துக்கு?
1: இல்ல, அது இந்த அறிவிப்பு தீர்ப்பு இது ஊர் கட்டுப்பாட்டுக்குள் வரும். ஆனால் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் இந்த கட்டுப்பாடு செல்லுபடியாக. சட்டத்தை கையில் எடுப்பதற்கு அந்த கிராமத்துக்கு யாருக்கு அதிகாரம் இல்லை.
0: பஞ்சாயத்துக்கு என்று அப்படியான அதிகாரம் இல்லையா பஞ்சாயத்துக்கு?
1: இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. பஞ்சாயத்தை பொறுத்தவரை வரி வசூல், அந்த வரி வசூலில் வருகிற பணத்தை சாக்கடை, கால்வாய், கொசு ஒழிப்பு, மலசல கூடங்கள், இப்படி இது அதிகபட்ச அதிகாரம் இதுக்குதான். இதை தாண்டி சட்டம் ஒழுங்கு, மது ஒழுக்கம், அந்த பாலியல், இதெல்லாம் காவல்துறைக்குத்தான், காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் தான் அதிகாரம். அந்த காவல்துறை நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்புக்குள் இவர்கள் போனால் அதே சட்டப்படி குற்றம். யார் உங்களை தண்டனை கொடுக்க சொன்னது, யார் அதிகாரம் கொடுத்தது என்று காவல்துறையும் நீதிமன்றமும் அவர்கள் மீது வழக்கு போடுவதற்கு அதிகாரம் இருக்கிறது. இருந்தாலும் ஊர் கட்டுப்பாடு, ஊரில் 4 பெரிய மனிதர்கள், வயதானவர்கள், ஊர் நன்மை கருதி போடுகிற அந்த உத்தரவை அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டால்
0: அந்த ஊர் ஏற்றுக்கொண்டதோடு மிகப்பெரிய வரவேற்பையும் கொடுத்திருக்கிறது. இப்ப ஒரு மக்கள் மத்தியில இப்படியான கட்டுப்பாடுகள் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் அல்லவா?
1: இல்ல கண்டிப்பா, அது இந்த கட்டுப்பாடு தமிழ்நாடு முழுக்க பரவ வேண்டும். ஏனென்றால் பெரிய வேதனை தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த பாலியல் வன்கொடுமை, சட்ட மீறல் அத்தனையும் மது மது பெரிய வேதனை என்னன்னா, 2 நாட்களுக்கு முன்பு இந்துஸ்தான் கல்லூரி கோவை ஒரு மாணவனை 20 பேர் கொண்ட குழு அடித்தே கொன்றிருக்கிறது. காரணம், கஞ்சா குடிக்கிற அந்த ஒரு மாணவர் குழுவை இந்த இளைஞன் கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் கொடுத்திருக்கிறார். கல்லூரி மாணவர்கள் கஞ்சா விற்கிறார்கள், அவர்களும் கஞ்சாவை பாவிக்கிறார்கள். இது இந்த புகாரை கல்லூரி நிர்வாகத்துக்கு கொடுத்ததை அந்த மாணவர் குழு இவரை தாக்குவதற்கு முயற்சி செய்கிறது என்று அந்த கல்லூரி, இந்து கோவை இந்துஸ்தான் மல்விச்சுவட்டியில் உள்ள இந்துஸ்தான் கலை கல்லூரி அந்த மாணவனை ஹாஸ்டலிலிருந்து வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறது.
0: அவரை குற்றவாளியாக அந்த இதை தடுக்க வேணும் என்று நினைத்தவரை குற்றவாளியாக்குகின்றார்கள்.
1: ஆமா, நீ தாக்கப்படுவாய், 20 மாணவர்கள் உன் மீது தாக்குவதற்கான முயற்சி செய்கிறார்கள், அதனால் நீ கல்லூரியை விட்டு வெளியே தங்கிக்கொள் என்று அனுப்பியிருக்கிறது. அந்த மாணவனும் 1 வார காலம் வெளியே தங்கி இருந்து விட்டு மீண்டும் கல்லூரி ஹாஸ்டலுக்கு வந்த பிறகு 20 பேர் கொண்ட கும்பல் அவனை அடித்தே கொண்டிருக்கிறது.
0: அப்ப என்ன போலீசாரோ அல்லது பள்ளிக்கூட நிர்வாகமோ அவருக்கு பாதுகாப்பை கொடுக்க இல்லை?
1: கொடுக்கவில்லை. இப்ப அந்த மாணவனை தாய் தந்தை கதறி அழுவதை பார்க்கிற பொழுது நமக்கும் கண்ணீர் வருகிறது. அப்ப தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு, உடனடியாக அந்த 20 மாணவர்களோ காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது அந்த கல்லூரி நிர்வாகம் புகார் கொடுத்திருந்தாலோ இந்த கொலை தடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்பொழுது இந்த கல்லூரி நிர்வாகம் அதை செய்யாமல் அந்த மாணவனை குற்றவாளியாக்கி நீ கல்லூரியை பெரிய தங்கிக்கொள் என்று அனுப்பியது என்றால் அந்த கல்லூரி நிர்வாகம்தான் குற்றவாளி. இதை அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக தமிழ்நாட்டினுடைய சட்டம்,
0: தமிழக அரசு அந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா அல்லது அவர்களை பாதுகாக்கிறதா?
1: அவர்களை பாதுகாக்கும்.
0: அப்ப எப்படி நீங்க முன்னர் சொன்னீர்கள் இப்படியான ஒரு அரசு மீது மக்கள் எப்படி நன்மதிப்பை வைத்திருப்பார்கள்?
1: இதை விட மோசமான நரபலி கொடுக்கிற நிகழ்ச்சியில நடந்திருக்கு. மனித குழந்தையை வெட்டி திண்டுக்கல்ல அந்த கல்லூரி ஆரம்பிப்பதற்கு முன்பு நரபலி கொடுத்து திமுகவை சேர்ந்த ஒருவர் கல்லூரி கட்டி இருக்கிறாரு. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போக என்று எம்ஜிஆர் படத்துல ஒரு வசனம் இருக்கு, பி எஸ் வீரப்பா பேசுவார், அதைத்தான் நமக்கு ஞாபகம் வருகிறது.
0: எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லை, பழைய குடி கலவை தட்டு நாடுன்ற மாதிரி தான் இருக்க போறது.
1: அப்படிதான் இப்போ 234 தொகுதிகளிலும் தனுஷ் இப்பொழுது சட்டசபை தேர்தலை குறிவைத்து அவர் உறுப்பினர் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த முதலமைச்சர் தயார் தனுஷ் என்று.
0: அவருக்கு பின்னணியில ரஜினிகாந்த் போன்றவர்கள் இருக்கிறார்களா அல்லது?
1: கண்டிப்பா ரஜினிகாந்துடைய மனைவி லதா இவர்களுடைய ஆசையோடுதான் அவர் இப்ப கட்சி ஆரம்பித்து 234 தொகுதி.
0: மனைவியை விட்டு பிரிந்து போய் விட்டார் அல்லவா? மனைவியை விட்டு பிரிந்துட்டார் அல்லவா?
1: ஆமா, பிரிஞ்சு டைவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டாரு.
0: அப்படி இருக்க இவர்கள் ஆதரவு கொடுக்க முற்படுகிறார்கள். ஏன் அப்ப ஆதரவு கொடுக்க வர பிள்ளையினுடைய தந்தை என்ற அடிப்படையில?
1: ஆமா, அது நீங்க பேர அப்பாவிடம் இருக்கிறார்கள், தாத்தாவிடம் இருக்கிறார்களே பேரன். தாத்தா தாத்தாவையும் அப்பாவையும் இணைப்பது அந்த பேரன்கள் தானே.
0: சரி, நிறைவாக சொல்ல வந்ததை சொல்லுங்கள். நான் அடுத்த நிறைவான கேள்வி,
1: விஜய் மனைவி மகன்
0: அதைத்தான் கேட்க இருந்தேன். விஜய் சங்கீதா அவர்களுடைய விவாதத்து என்ன நடந்தது? அவர்கள் விஜய் கடந்த முறையும் நாடாளும் என்ன சட்டசபை கூட்டத்தை வைத்து அவர் கலந்து கொள்ளாமல் தவித்துக் கொண்டார்.
1: இந்த முறை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இரண்டு பேரும் ஆஜராக வேண்டும், இல்லை என்றால் இரண்டு பேருக்கும் நாங்கள் வாரண்ட் பிறப்பிக்க வேண்டி வரும் என்ற நிலை வந்த பிறகு சங்கீதா லண்டனில் இருந்து
0: காணொலி ஊடாக கலந்து கொண்டு
1: காணொலி ஊடாக ஆஜராகினார். ஆனால் விஜய் தரப்பு ஆஜராகவில்லை. அரை மணி நேரம் நீதிமன்றம் அந்த வழக்கை ஒத்திவைத்தது. அரை மணி நேரத்திற்குள் சங்கீதாவுடைய தொடர்புக்கு விஜயனுடைய தாயும் தந்தை சோபாவும் சந்திரசேகரும் தொடர்புக்கு சென்று முதலமைச்சராக இருக்கிறார் உன்னுடைய கணவன், ஆகையால் அவர் முதலமைச்சர் மீது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு விட்டால் சட்டத்தை மதிக்காத முதலமைச்சர் என்று பதவி விலக வேண்டி வரும். நீ உடனடியாக இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள். அவனுடைய விஜயனுடைய சொத்துக்கள் மகனுக்கும் மகளுக்கும் கொடுப்பதில எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆகையால் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீ இந்த வழக்கை உடனடியாக வாபஸ் வாங்கிக்கொள். முதலமைச்சருக்கு வாரண்ட் பிறப்பித்தாலும் அது மிகப்பெரிய அவமானம். முதலமைச்சர் Z+ பாதுகாப்போடு நீதிமன்றத்தில் ஆஜரானாலும் அது மிகப்பெரிய அவமானம். ஆகையால் நீ உடனடியாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம் என்று சங்கீதாவுடைய தந்தையார் சரோலிங்கம் தாயார் இப்படி இரண்டு குடும்பங்களும் அரை மணி நேரத்தில் பேசி முடிவுக்கு வந்து அந்த வழக்கை வாபஸ் பெற்றார் சங்கீதா. நீதிமன்றம் நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த வழக்கை வாபஸ் பெறுகிறீர்கள், மீண்டும் நீங்கள் வழக்கு தொடுக்க விரும்பினால் வழக்கு தொடுக்கலாம் என்ற தீர்ப்போடு இந்த வழக்கை முடித்து வைத்தது.
0: சரி, இந்த வழக்கு தொடர்பாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். நிறைவாக உங்கள் மீது உங்களுடைய கருத்துக்களுக்காக போடப்பட்ட வழக்குகள் எவ்வளவு கிட்டத்தட்ட இன்னும் நீங்கள் ஆஜராக வேண்டி இருக்கிறது?
1: அது வழக்கறிஞர் தரப்பு ஆஜராகி கொண்டிருக்கிறார். புதிதாக திருமாவளவனும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரும்
0: அவர்கள் உங்களுடைய நண்பர்கள் தானே?
1: நண்பர்கள் தான். எனக்கு நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்
0: பாருங்க, பாத்துட்டு
1: SC ST சட்டத்தின்படி, அதாவது தலித்து அதாவது பழங்குடியின மக்கள் பட்டியலின மக்கள் அவர்களை நான் அவதூறாக பேசினேன், அவர்களை அவமானமாக பேசினேன் என்று என் மீது புகார் கொடுத்து அந்த புகார் SC ST ஆணையம் என்னை ஆஜராக சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. நான் உடனடியாக எஸ்சி எஸ்டி ஆணையத்தை தொடர்பு கொண்டு நான் எனது தரப்பு வழக்கறிஞர் விளக்கத்தை நான் கொடுத்தேன். நான் அவர்களை தலித் மக்களினுடைய நிதிகளை முறைகேடாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ரவிக்குமாருடைய வங்கி கணக்குக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது. ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில அந்த நிதியை முறைகேடு செய்திருக்கிறார். இதை நான் ஊடகத்தில் சொன்ன குற்றத்திற்காக எஸ்சி எஸ்டி சட்டப்படி நான் எப்படி என் மீது வழக்கு தொடுக்கலாம் என்று நான் புகார் கூறியவுடன் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டதாகவோ சாதியை சொல்லி பேசியதால் மட்டும்தான் எஸ்சி எஸ்டி சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு தொடுக்க முடியும். ஆகையால் இதை நாங்கள் விசாரிக்கவே ஆரம்பிக்கவில்லை. உங்களுக்கு உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துவிட்டு நீங்கள் செல்லலாம். தேவைப்பட்டால் உங்களுக்கு நாங்கள் மீண்டும் சம்மன் அனுப்பி அவர்கள் தரப்புக்கு புகாருக்கு நீங்கள் கொடுக்கிற இந்த விளக்கத்தை அனுப்பி வைப்போம். அவர்கள் ஏற்றுக்கொண்டு வழக்கு வாபஸ் வாங்கி கொண்டால் நாங்கள் வழக்கை முடித்து வைப்போம். இல்லை என்றால் நாங்களே நீதியரசர் மூலம் இந்த புகாரை விசாரித்து இந்த புகாரில் சாதியை சொல்லியோ அவமானப்படுத்தியோ அல்லது அதை தலித் ஆக்ட் சட்டப்படி தாழ்த்தப்பட்ட ஒரு சட்டப்படி நீங்கள் பேசியிருப்பதாக எங்காவது அதை கீழ்கண்ட அடிப்படையிலே நாங்கள் ஆராய்ந்து, அப்படி இல்லை நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் அவருடைய புகார் கூறியிருக்கிறீர்கள் என்று நாங்கள் அறிந்தால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்வோம் என்று அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். இதுதான் நடந்தது. திருமாவை தொடர்பு கொண்ட பொழுது என்னுடைய கவனத்துக்கு வராமல் ரவிக்குமார் அவசரப்பட்டு எஸ்சி எஸ்டி ஆணையத்தில் புகார் கொடுத்து விட்டார். ஆகையால் நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் சென்று வாருங்கள் என்று திருமாவை சந்திக்கவில்லை. திருமாவுக்கு வேண்டியவர்கள் என்னிடம் சொன்னார்கள். இப்படித்தான் இருக்கிறது. இந்த
0: நீங்க இதை இதுவரையிலே சொல்லவில்லையா? திருமாவளவனுடைய காரியாலயம் இருக்கிற நிலம் எப்படி ஏமாற்றி ஒரு பெண்ணிடம் இருந்து பறிக்கப்பட்டபடியும் தொடர்பாக ஒருபோதும் பேசவில்லையா?
1: இல்ல, நாம் மேலும் மேலும் ஒரு தலித் இயக்கம் தலித் மக்களுக்காக போராடுகிறது. எதிரிகள் பல எதிரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாமே எடுத்து கொடுக்க கூடாது
0: என்று மருத்துவருடைய மனைவி வந்து திட்டமிட்டு சதி செய்து மற்றது அந்த மருத்துவருடைய கொலை இதெல்லாம் வந்து மனசாட்சிக்கு விரோதமான நடவடிக்கைகள் அல்லவா?
1: இல்ல, மனசாட்சிக்கு விரோதமான நடவடிக்கைகள் தான். உலகத்துக்கே ஊருக்கே அந்த பாண்டியன் ஆடிட்டு பாண்டியன் கொலை வழக்கு என்பது உலகத்துக்கே தெரியும். இப்படி இருக்கக்கூடியதை மீண்டும் மீண்டும் நாம் அதை பெரிதப்படுத்த தேவையில்லை என்பதற்காக திருமாவளவன் தலித் தலைவர் அதை தாண்டி ஈழ போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார். அந்த வகையிலே நாம் அவரை மற்றவர்களைப் போல நாமும் அவரை புறங்கூற வேண்டாம் என்பதாக நாம் அதை ஒரு கருத்தாகவே வைத்திருக்கிறோம். ரவிக்குமார் செய்த ஊழலை இன்னும் சொல்ல போனால் 7000 தலித் வீடுகள் ஈசிஆர் அதாவது கடலூரிலிருந்து சென்னை வரை இடிந்து விழுகிற நிலையில் இருக்கிறது. 7000 காலனி வீடுகள். ஆனால் தலித்துகளுக்காக கட்டப்பட்ட அந்த பணம் 3,538 கோடி ரூபாயை மகளிர் உரிமை தொகை என்று திமுக வேறு திட்டங்களுக்கு திருப்பி விட்டதை திருமாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என்று நாம் அம்பலப்படுத்தியதுதான் நம் மீது அவர்களுக்கு கோபம்.
0: அதை நீங்கள் அம்பலப்படுத்தியது திருமாவளவன் அவரை விசாரிக்கிறாரா அல்லது விசாரிச்சா சீக்கல் வரும் தன் தலைமை பதவிக்கென்று அமைதி காக்கிறாரா?
1: இல்ல, அவரால் ரவிக்குமாரை கண்டிக்க முடியவில்லை. ஆளு சாணவா திமுக அவருடைய அணியில தான் இருக்கிறார். அதே போல எஸ் பாலாஜி அவரும் திமுக உடைய தொடர்புதான் இருக்கிறார். இப்படி நான் சிந்தனை செல்வேன், இவர்கள் எல்லாம் திருமாவனுடைய கட்டுப்பாட்டு கீழ் இதுவரை வரவில்லை என்பதுதான் இப்போ இந்த ரவிக்குமார் உட்பட இவர்கள் எல்லாம் திமுக மிகப்பெரிய கடந்த 5 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய ஒப்பந்தங்களை கான்ட்ராக்டுகளை எல்லாம் வாங்கி பல கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கிறார்கள். ரவிக்குமார் டெல்லியில் உள்ள எம்பி குவார்டர்ஸ 4,00,000 ரூபாய் மாத வாடகைக்கு விட்டு இருக்கிறார். தலித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தங்கள் தொகுதியில் உள்ள மாணவர்கள் டெல்லிக்கு வருகிற பொழுது தங்கி படிப்பதற்கும், டெல்லிக்கு வந்து போகிற மாணவர்கள் தங்குவதற்கும் அந்த எம்பியினுடைய வீடு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் தலித்து எழுத்தாளர் என்று சொல்லுகிற ரவிக்குமாருடைய வீடு 400,000 ரூபாய்க்கு வாடகைக்கு விடப்பட்டிருக்கிறது. திருமாவளவனுடைய வீட்டிலே அவர் தங்கி இருக்கிறார். இதையெல்லாம் நாம் குறித்து விமர்சித்தால் ரவிக்குமார் நம்ம மீது கடும் சினம் கொண்டு திருமாவளவனையும் சேர்த்து தலித்து தாழ்த்தப்பட்டவர் என்று நான் புறங்கூறி அவரை சாதியை சொல்லி தாழ்த்தி விட்டேன், சாதியை சொல்லி திட்டி விட்டேன் என்று எஸ்சி எஸ்டி பழங்குடி மற்றும் பட்டியலின மக்கள் அடித்தட்டு மக்களுடைய ஆணையத்தில் என்னை புகார் செய்கிறார். இதை கண்டித்து தலித் இளைஞர்களே எனக்கு ஏறக்குறைய ஒரு 400-500 பேர் தொலைபேசி தொடர்பு கொண்டு நீங்கள் செய்தது 100% நியாயம், நீங்கள் தொடர்ந்து போராடுங்கள், உங்களுக்கு பின்னாலே நாங்கள் நிற்கிறோம் என்று எனக்கு தொடர்ந்து தொலைபேசிகள் வந்தவண்ணமே இருக்கிறது. ரவிக்குமாரை எதிர்ப்பதற்கு நீங்கள் தான் சரியான ஆள், ரவிக்குமாரை அம்பலப்படுத்துங்கள், தலித்துக்களை திமுகவிடம் காட்டி கொடுத்து எலும்பு துண்டு என்று பலவேறு தொலைபேசிகள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆக ரவிக்குமார் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார் என்பதுதான் இப்பொழுது இருக்குள்ள யதார்த்தம்.
0: சரி, நன்றி. நாங்கள் நீண்ட நேரம் உரையாடி இருக்கிறோம், மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே உரையாடலாம். அவை இந்த வழக்கு உங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை என்ற மகிழ்ச்சியோடு விடைபெற்றுச் செல்வோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: உடல் சமூகம் இடையிலே இன்று கலந்து கொள்ளுகின்றார். நீண்ட நாட்களாக ஒரு சில நேயர்கள் கேட்டிருந்தார்கள், ஏன் இவருடைய குரலை காணவில்லை என்று. அவர் யார் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அவை ஜெர்மனியிலிருந்து திரு ஜெகநாதன் அவர்களைத்தான் சில நேயர்கள் கேட்டிருந்தார்கள். இன்று அவர் நீண்ட நாட்களுக்கு பின்னர் இணைந்து கொள்ளுகின்றார். அவரது கனடா பயணத்தின் காரணமாக அவர் கலந்து கொள்ளவில்லை. அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் திரு ஜெகநாதன் ஐயா அவர்களே.
1: வணக்கம் தர்ஷன், வணக்கம் டிஆர்ஜி உறவுகளுக்கு.
0: சிலர் உங்களுடைய குரலை காணவில்லை என்று கேட்டிருந்தார்கள். ஆகவே உங்களுடைய குரல் இப்பொழுது ஒலிக்க தொடங்கி இருக்கிறது மீண்டும் அரசியல் சமூகம் இடையிலே. உங்களுடைய கனடா பயணத்தின் ஊடாக ஈழத்தமிழர்கள் பலரையும் சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைத்ததா?
1: நிச்சயமாக என்னுடைய உறவுகளை சந்தித்தேன், பலரை சந்தித்தேன். குறிப்பாக தங்கநிலை அவர்களுடைய வீட்டுக்கும் போயிருந்தேன், அவரையும் சந்தித்தேன். அதுக்கு உதவி செய்தது நீங்கள் தான். அவரையும் சந்தித்து வருவோம், அவருடன் தொடர்பு கொண்டு.
0: அவர் இந்த வயதிலும் எப்படி நடமாடக்கூடிய மாதிரி இருக்கிறாரா?
1: அவர் நடமாடக்கூடிய, அவரை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு அவருடைய கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும், அவருடைய நான் பொதுவாக சொல்லிக்கொண்டு வர்ற விடயம், அதாவது தமிழ் மக்கள் மட்டும் மீதான ஒரு தேசிய உணர்வு மற்றது அர்ப்பணிப்பு இவைகள்ன்றது, அது அவைகளை நாங்கள் மறக்க முடியாது. அந்த ரீதியில் அவர் என்னோடு பல விடயங்களை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக தன்னுடைய அவருடன் நான் கேட்டு தெரிந்து கொண்டபடி எங்கள் அவருடைய அரசியல் ஈடுபாடுகளை படியே, அதே நேரத்தில் யாழ்ப்பாண மாநகர சபையில் அவர் வேலை செய்தது, அதுக்கு பின்னர் அந்த மார்க்கெட் கட்டுவதற்காக தாங்கள் எடுத்த முயற்சி, இறுதி நேரத்தில் துரியப்பா அவர்கள் வந்து அந்த பெயரை பெற்றுக் கொண்டது என்ற தொடக்கம், சிவஞானம் அவர்கள் எப்படி மாநகர சபை ஆணையாளராக நான் அதைகளை நாங்கள் பகிரங்கமாக இப்பொழுது பேசக்கூடாதுதானே. அதே நேரத்தில் மட்டக்களப்புக்கு மாற்றப்பட்டது என்ற சம்பவங்கள் தொடக்கம், அதே நேரத்தில் அவர்கள் ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து வந்தவர், அவர் பொருளாதார என்ன சொல்ற ஆடிட்டிங்
0: இதுல கணக்காய்வாளர்
1: கணக்காய்வாளராக தன் பயின்று அதுக்கு அனுபவங்கள் தமிழரசு கட்சியினுடன்
0: பின்னர் ஆப்பிரிக்கா நாட்டுக்கு சென்று கேபி அவர்களுடனான சந்திப்புகள்,
1: நைஜீரியாவில கூட அவர் வேலை செய்திருக்கிறார். பின்னர் அவர் நம்பியிருந்தது வந்து 1990களுக்கு பின்னாலே கனடாவுக்கு வந்திருக்கிறார். அவருக்கு பிள்ளைகளை அவர்களை நியாயமான
0: குறிக்கப்பட்ட காலம் கிளைக்கு விடுதலை புலிகள் இதுக்காக பொறுப்பாளராகவும் இருந்து கடமையாற்றி இருக்கிறார். தொடர்புல இருந்தவர் ஆரம்பத்தில் இந்த நாய மாஸ்டர் போகும்போதும் அவர் தான்
1: இருந்தார். அவர் இப்பொழுது கொஞ்சம் 93 வயதுன்றைக்கெல்லாம் வயதுக்குரிய ஒரு என்ன சொல்ற தலைமை ஏற்படும் தானே.
0: அரசியல் ரீதியான விடயங்கள்ல எந்த ஒரு மறதியையும் காணையில உடனடி
1: எங்களுக்கு அந்த இது இல்லை.
0: எங்களுக்கு இப்ப சில பேர்கள் உடனடியா வராது.
1: ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வந்து அவர் தொடர்ச்சியாக இந்த செய்திகள் இவைகள்ன்றதை தொடர்ந்து இலங்கை செய்திகள் உலக செய்திகள் அறிந்து கொள்ளுகிறது. அதே நேரத்தில் அங்கு உள்ள என்ன அவர்களுடைய தமிழ் என்ன உடனே தமிழ் காங்கிரஸ் என்று தமிழ் அதனுடைய முக்கிய பொறுப்பில தலைவர் பதவியில இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் தான் விரும்பியதை அவருக்கு தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள்.
0: தமிழரசு கட்சியிலும் பொறுப்பாளராக இருந்து கூட்டங்களை நடத்தி வருகிறார்.
1: அந்த ரீதியில வந்து அவருடைய இந்த முயற்சிகள் வந்து உண்மையிலே பாராட்டக்கூடியது. அந்த முயற்சிகள் வந்து அவருக்கும் எனக்கும் அவர்பட்ட உச்ச ஒரே உணர்வு, இந்த முயற்சிகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு பலன் அளிக்கிறதோ அல்லது சமூகத்துக்கு அது நாங்கள் பிரயோசனப்பட விடும் என்று இது செய்தாலும் வந்து எங்களுடைய சமூகத்துக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள் இவைகள்ன்றதுகள் வந்து ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியாத ரீதியில எல்லா கட்சிகளுக்குள்ளே உள்ள பிரச்சனைகள் இவர்களை பற்றி அவருக்கு கொஞ்சம் மனதுக்கு மனவருத்தம் இருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் தான் அவருக்கு அவருடைய
0: திருவண்ணாமலை போன்ற எல்லா கிராமங்கள்ல தொடர்ந்து அவர் தனது பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்.
1: நிச்சயமாக அதுக்காக அவர்கள் ஒரு பெரிய நிதியை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். அது அந்த நிதியில செல்வநாயகம் அவருடைய மகனும் அவருடைய பேரன் நினைக்கின்றேன். அங்கிருந்து தங்களுக்கு பங்களிப்பு செய்த அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான பக்தர்கள் நினைக்கின்றேன். அந்த ரீதியில தொழில் சேவைகளையும் கூறினார். அவர் எதை மறைக்கவில்லை. அந்த ரீதியில வந்து அவர் உண்மையிலே வந்து அது எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தப்படும். என்னன்னு அவரை பார்த்தவர்கள்தான் நாங்கள் எல்லாம் இந்த வயதை பற்றி யோசிக்கிறவர்கள் எல்லாம் ஒரு ஒரு என்னன்னு சொல்றது ஒரு ஒன்றிய தாழ்வு மனப்பான்மைன்றது அவர் ஒரு எங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய அல்லது அதில் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒருவராக நான் அடையாளம் காணக்கூடிய மனிதர்கள அவர் முக்கியமானவர்ன்றதையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நேரில் குறிப்பிட வேண்டும். பலர் அவரை பேசுவார்கள். அவருடைய சுமந்திரன் அவர்களுடைய நெருக்கம் அவைகள்ன்றது சம்பந்தமான விமர்சனங்கள் வந்து பல வைக்கப்பட்டது. நான் அவரோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது தான் இலங்கைக்கு நான் விரைவில் செல்லப்படும் உங்களுக்கு தெரியும் என்னுடைய சுயநலம் காரணமாக நான் கனகால நிற்க மாட்டேன். கனடாவில் என்னுடைய சகோதரி இந்த சுவீனவாதிகள் என்ற சம்பந்தமாக நான் வர வேண்டி வந்தது. அதுல என்னுடைய ரெண்டு சகோதரிகள் அங்கே இருக்கிறார்கள். அந்த ரீதியில வந்து அவர்களை உடையத்தான் தங்கியிருந்தேன். அந்த இதுல வர வேண்டி வந்தது கூடையில நான் இலங்கைக்கு போனால் உலகாலம் செல்ல நிற்பன வரிகையில் என்பதற்காக வர வேண்டி வந்தான் சொல்லி அவைகளையும் குறிப்பிட்டு அவருடைய அவரு அப்ப அவருடைய துணைவியார் சொல்லியிருந்தார், நீங்க தெளிவில் கதைச்சதுக்கு பிறகு நீங்க எப்ப வருவீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தார் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் என்று சொல்லி அவருடைய துணைவியாரும் என்னை உபசரித்தார். அப்புறம் திருக்குறள் முழுமையான திருக்குறள் கிட்ட வந்து எனக்கு தந்தார். நான் அதில் சில இதுகளை விமானத்தில அந்த பயணங்கள் பண்ணும் பொழுதுதான் அதுல இருந்து அந்த படிக்கக்கூடியதாக இருந்தது. இதுகளை என்னுடைய கருத்துக்களை அதுகள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்படியான ரீதியில வந்து அவருடைய செயல்பாடுகள் உண்மையிலேயே இன்றைக்கும் தமிழ் மக்களுக்கு தேவை. அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும், ஒவ்வொரு சம்பந்தமான விமர்சனங்கள் இருக்கும். ஆனால் அவருடைய அந்த அர்ப்பணிப்புன்றது அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது நேரத்தை ஒதுக்குறதுன்றதுகள் வந்து
2: அவர் என்ன வலியுறுத்துவார் இந்த அரசியல்வாதிகள்ல தவறுகள் இதுகள் இருக்கலாம், நாங்கள் எங்களுடைய கடமையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேணும் என்பதுல உறுதியாக
1: தமிழ் மக்களுக்கு எங்களாலே என்ன செய்ய முடியும் என்றதுகளைத்தான் கூட. இப்ப நான் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். அவர் பிறகு வாங்க இலங்கைக்கு செல்லும் பொழுது சுமந்திரன் அவர்களையும் சந்திப்பதற்கான ஏற்பாடு தான் கட்டாயம் செய்தவர் என்று சொல்லி தன்னோட தொடர்புகளை சொல்லி உறுதியளித்திருந்தார். அதே நேரத்துல நான் இந்த பிரச்சனையை இப்படியே போய்கொண்டிருந்தால் இது ஆனா இப்போ ஒரு முன்னல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆறு கட்சிகள் குறிப்பாக முஸ்லீம் கட்சிகளோட சேர்த்து இன்றைய காலகட்டத்தில் வந்து நாளைக்கு அவர்கள் விட்டுட்டு போகலாம் போகாம இருக்கலாம்.
2: இதைத்தானே அரசியல் சமூகம் இடையில நீண்ட காலமாக அனைவரும் வலியுறுத்தி வருகிறீர்கள்.
1: அதனுடைய இன்றைய சந்தர்ப்பத்துல வந்து இந்த இன்றைக்கு இந்த ஜேவிபியினுடைய அல்லது இந்த என்னோட சொல்ற என்பிபியினுடைய நடவடிக்கைகள்ன்றது வந்து
2: அது வந்து இவர்கள் மாத்திரம் இல்ல, இவர் வந்தாலும் அங்கு செய்ய முடியாது. சந்திரிகா எல்லாரும் முயற்சி செய்து இப்ப தேர்தல நீங்கள் பாக்குற போது மைந்தா உட்பட வந்தால் தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்போம் என்று சொல்லித்தான் வந்தவர்கள். ஆனா வந்ததன் பின்னர் அவர்களால செய்ய முடியாது.
1: இல்ல அதுல இவர்கள் வந்து கடந்த காலத்தில் அது தமிழ் மக்கள் தவறுகள் எதிர்க்கலாம், சிங்கள மக்கள் தவறுகள் எதிர்க்கலாம். இவர்கள் பற்றி இவர்கள் வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த ஜென்சி போராட்டங்களின் பொழுது இப்ப எல்லா இடங்களிலும் ஒரு அரசியல் தடுமாற்றங்கள் ஏற்பட தெரியும். நேபாளத்துல பங்களாதேஷ்ல அது மாதிரி அரபு வசந்தம்ன்ற ரீதியில இந்த போராட்டங்களால அந்த போராட்டங்களால நான் அப்பொழுதே கூறியிருந்தேன் இந்த என்ன அப்பொழுது முபராக்குக்கு பதிலாக இன்னொரு சபராக்கு வர்றதுக்காக போராட்டம் நடத்துறதுன்றது. ஆனா அன்றைக்கு அப்படித்தான் நடந்துருது. அதாவது பங்களாதேஷ் அதுகள்ல சமூகத்துக்கு என்ன முன்னேற்றம் ஏற்பட்டது, இதனால ஆட்சி மாற்றங்கள்ன்றது மட்டும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது என்றதை வந்து இந்த சம்பவங்கள் உணர்த்துது. இப்ப இன்றைக்கு இலங்கை நடந்த சம்பவங்கள் இன்றைக்கு வந்தவர்கள் வந்து தங்களை அதிகாரத்துல தொடர்ந்து வைத்திருக்கிறதுக்காக அவர்கள் வந்து எதிர்கட்சிகள் இந்த அவர்களுடைய நடவடிக்கைகள் இவைகள் வந்து மக்களுக்கு இருக்கிற கோபம் இவைகளை பயன்படுத்தி கொண்டு அவர்களை இல்லாமல் செய்யறதுக்கு அல்லது அவர்களுக்கு மேல் நடவடிக்கை எடுத்துக்கிற நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு நல்ல விஷயம். ஊழல்வாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும். ஆனால் இது மட்டும் வந்தா நாங்க சமூகத்தினுடைய பிரச்சனை இங்கே ஊழல் மட்டும் முடிகிறதில்ல, அவர்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும், சமூக ரீதியான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், இன ரீதியான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும்ன்றதுல எந்த அளவுக்கு இவர்கள் அக்கறை செலுத்துகிறார்கள். அப்ப அந்த
2: ரீதியா உதாரணத்துக்கு இலங்கை எடுத்துக்கொண்டால் பொருளாதாரத்துல வந்து ஒரு முன்னேற்றகரமான நிலை இருந்ததுண்டா, பக்கத்துல யார் இருக்கிறார் என்றதை எல்லாம் பாக்குறதுக்கு மக்களுக்கு நேரம் பெறாது, எல்லாரும் பணக்காரர்களாகி தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். சில நேரம் வேற வேற இந்த நாடுகள் மாதிரி வேற நாடுகள்ல இருந்து கொண்டு வந்தெல்லாம் தங்களுக்கு பக்கத்துல குடியேற்றினாலும் சத்தம் போடாமல் இருப்பார்கள். இப்ப பொருளாதாரத்திலேயே ஒரு பின்னடைவா இருக்கிறதாலதான் அந்த பொருளாதாரத்துக்குள்ள மற்றவர்கள் சுழிச்சு பெரும்பான்மை இனத்தினர்களை முன்னேற்றி விட வேண்டும், அதன் மாதிரி தான் அரசியல்வாதிகளின் சிந்தனை போய்கொண்டிருக்கு.
1: இதுல உண்ட தரிசன் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்னென்றால், குறிப்பாக நேயர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த நாடுகள் மனித வளத்தையும் மூளை வளத்தையும், அதாவது உடல் உழைப்பையும் மூளை வளத்தையும் வந்து இறக்குமதி செய்கின்றனவோ அந்த நாடுகள் தான் இன்றைக்கு வந்து வளர்ச்சியடைந்த, பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைந்த நாடுகளாக இருக்கின்றன.
2: எங்கட பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்ப தமிழர்களுக்குள்ளேயே எடுத்துக்கொண்டிருந்தா, இப்ப ஒரு ஊர்ல வந்து இன்னொரு ஊரார் வந்து கடை போட்டாலே அவர்கள் விட மாட்டார்கள், அந்த நேரத்திலே அப்படியான ஒரு இல்லமே இருந்தது.
1: அது வந்து ஒரு பொருளாதார ரீதியாக தங்களுடைய இருப்பு அபகரித்து,
2: வீடு வாங்கினாலே முன்னர் வேறே ஒரு ஊரை சேர்ந்தவர் இன்ன இந்த ஊருக்கு வந்து வீடு வாங்குறார் என்றாலே இவர்களுக்கு இடையில
1: அது வந்து அந்த அதை வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று என்னன்னு சொல்லிச்சுன்னா, தங்களுடைய ஊரின் காணிகள் பறிபோய்விடும் அல்லது இவைகள் என்ற ரீதியில அந்த அவர்கள் வந்த அந்த கிராமிய ரீதியாக தொடர்ச்சியாக
2: அவர்களும் தமிழர் என்ற எண்ணம் உங்களோட மனதில இல்லாமல்
1: உடஞ்சு போச்சு. இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல பெரும்பான்மையான இடங்கள்ல வந்து அல்லது வெளிய இடங்கள்லயும் வந்து இந்த கொக்குவில் கொண்டாவில் அதுகள் சொல்லி இன்னும் பிறவி யாழ்ப்பாணத்து நகரத்தை
2: அதே ஏனென்று சொன்னா, அந்த ஊர்ல உள்ளவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டார்கள்.
1: வெளிநாட்டுக்கு போனவர்களோ இல்லையோ, இன்றைக்கு தீவு பகுதியை சேர்ந்தவர்கள் தான் பெரும்பான்மையா. தீவு பகுதியில ஒரு காலத்துல வந்து 58,000 அன்னைக்கரின் 60-70 ஆண்டு தேர்தலின் பொழுது கிட்டத்தட்ட 60,000 வாக்குகளுக்கு கிட்ட இருந்தது 60,000 ஆண்டு தேர்தலின் பொழுது. ஆனா இன்றைக்கு வந்து 15,000 வாக்குகள் அளவுக்கு தான் இருக்குது. 15,000
2: அவர்கள் இங்கால பரவி வந்துட்டார்கள், இங்கால மல்லாகம் சுண்ணாகம் குடியேறிவிட்டார்கள். யாழ்ப்பாணத்துல பெரும்பான்மையானவர்கள்
1: ஒரு 25% வெளிநாட்டுக்கு போனாலும் ஏனைய 50% அவர்கள் இயற்கை வகையான அவர்களுடைய வளர்ச்சியின் காரணமாக அன்றைக்கு 100,000 பேரா இருந்தவர்கள் இன்றைக்கு 4,00,000 பேர் 3,50,000 பேருக்கு அளவுக்கு வந்திருக்கிறார்கள்.
2: 83 இனக்கலவரத்துக்கு முன்பாக சிங்கள கிராமங்கள் எல்லாம் போய் சேர்ந்திருந்தார்கள்.
1: அப்ப அந்த ரீதியில வந்து 1/4 பேர், 100,000 பேர் அந்த பிரதேசத்தில இருந்து வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தாலும் மிச்சம் வந்து 2.5 லட்சம் பேருக்கு வரையில வந்து அங்க போனவர்கள் கூடுதலாக இந்த யாழ் மாவட்டத்துக்குள்ளதான், ஏனைய பிரதேசங்களுக்கு குறிப்பாக சில பேர் வந்து பன்னி பிரதேசங்கள் அதுகளையும் குடியேறினவர்கள் மற்ற ஏனையவர்கள் வந்து ஓரளவுக்கு வியாபார இதுகளை நோக்கமாக கொண்டவர்கள் தான் பெருமளவுக்கு இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்திலுள்ள பல பரவலாக குடியேறி இருக்கிறது. அதனுடைய இன்றைக்கு நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னு சொல்லி நான் சொல்ல வந்த விஷயம், அந்த 6 கட்சிகள்ன்றது இன்றைய காலகட்டத்திலே அத்தகைய தேவை இருக்கு. ஆனா இன்றைக்கு இதை சொல்ல வேணும் கத்தரசன்
2: என்னன்னா, இதுல தெளிவுபடுத்த வேணும் என்னன்னு சொன்னா, 6 கட்சி என்று பாக்குற போது இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற இந்த 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்த நிலைமையிலும் கூட தாங்கள் சேரமாட்டோம் என்ற ஒரு இதோட தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருந்தது. இப்பொழுதுதான் ரவுப் ஹக்கீம் அவர்கள் தங்களுக்கு சில கோரிக்கைகளை விடுத்திருக்கிறபடியால அதன் சேருவோம் என்று சொல்லலே அவற்றை அழைப்பை அனுப்பி வைக்கட்டாம், அதுக்கு பிறகு மத்திய குழுவிலே ஆராய்ந்துதான் தான் தீர்மானத்தை அறிவிப்பேன் என்று சொல்லி இந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அப்ப இன்று கூட இணைவோம் இணையிற சூழல்ல இல்லாதவர்கள், அவர்களை வெளிநாட்டிலிருந்து கூடுதலானவர்கள் அந்த எச்சங்களாக இருப்பவர்கள் அவர்களைத்தானே அரசியல்ல பாதுகாக்க முற்படுகிறார்கள். அதை விட இங்கே வெளிநாட்டில இருந்து டெலிகாட் ஊடாக வித்து ஏமாத்தி சென்றவர்கள் அவர்கள் அரசியல்ல குதிக்கிறதுக்கான வேலை திட்டத்தை இப்பொழுது அவர்கள் செய்ய தொடங்கிவிட்டார்கள்.
1: இல்ல இதுல அதுதான் தமிழ் சமூகம் வந்து எவ்வளவுக்கு ஒரு ஒரு சீர்குலைந்திருக்கின்ற சீரழிவு என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த இல்லை. சீர்குலைந்திருக்கிறதுக்கு வந்து அர்ஜுனா போன்றவர்கள் அரசியல் என்ன தமிழ் தலைவர்களாக இல்ல தமிழ் பிரதிநிதிகளாக உருவாகிறதுன்றது அது ஆறும் தாங்கள் வரலாம் என்ற இது அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு காசு வைத்திருக்கிறவர்கள் நாளைக்கு தாங்களும் தலைவர்களாக ஆகலாம் என்றது. உதாரணத்துக்கு இப்ப நடிகராக இருந்த விஜய் அவர்கள் இப்ப நான் அவருக்கு பெறக்கூடாது என்று நான் சொல்லல இன்றைக்கு ஆட்சிக்கு அவர் பொழுது அந்த வேற பல நடிகர்கள் வந்து இன்றைக்கு தாங்களும் பெறலாம் என்று சில்லி அவர்கள் கற்பனை பண்றது மாதிரி அப்படியான ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்குறதுக்கான இடத்தை அளிக்கிறது யாருன்றது என முக்கியமானது. இப்ப அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு பாரம்பரியமான தமிழரசு கட்சியும் படுமோசமாக திருட்டி தீர்க்கிற வேலைகள் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறவர்கள் வந்து இதன் மூலம் வந்து
2: தமிழரசு கட்சிக்குள்ள மாத்திரமல்ல இனி இனி அமைப்புகள்ல உடைக்கிற வேலையையும் வெளிநாட்டுல இருக்கிற சிலர் ரெண்டு முகங்களோட கடமையாற்றுபவர்கள் அங்கரியமாக செய்கிறார்கள்.
1: அப்ப இந்த இன்றைக்கு வந்து இந்த இந்த இவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டியவர்கள் என்று சொல்லி இருக்கிறவர்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு வந்து இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா இவர்களுக்கு வந்து தங்களுடைய பெயரை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறவர்களாக அங்கே இருக்கிறவர்கள் இருக்கணும். இதுக்கு நீங்கள் குறிப்பிடுறது மாதிரி தேசிய தலைவர் என்ற பெயரையும் சொல்லிக்கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கத்தாக வந்து தாங்கள் வருமானம் தருறதுக்கான அல்லது வருமானத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்கான நடவடிக்கைகள் இப்ப இது கூட அங்க கனடாவிலேயும் பேசப்பட்டது. நியாயமான அளவுக்கு வந்து மக்களுக்கு தெரியும் நான் பேசினவர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த அளவுக்கு இவர்கள் வந்து அந்த புலிகளுடைய சொத்துகள் அந்த நேரத்துல உருவாக்கப்பட்ட சொத்துக்களை வந்து இந்த அளவுக்கு அவர்கள் கவலீகரம் செய்து கொண்டு அதை வைத்துக் கொண்டு அப்படி தங்களுக்கான அரசியலை செய்யறதுக்கு அங்க சிலரை கூப்பிட்டு அவர்களுக்கான உங்களுக்கு தெரியும் அந்த மேசைகளுக்கு என்று சொல்லி காசுகள் கொடுத்து அதுகள் எல்லாம் செய்யறதுக்குன்னு சொல்லிச்சுன்னா இவர்கள் தான் முன்னணி வகித்து அதன் மூலம் வருமானம் ஊட்டுறதுக்கு அவர்களுக்கு நிதி திரட்டி கொடுக்கிற வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறதுகள் எல்லாம் மக்களுக்கு தெரியும்.
2: சிங்கள பௌத்த பேரினவாதத்துடன் மறைமுக தொடர்பு இருக்கு அவர்களுக்கு. நீங்க நம்பினா நம்புங்க நம்பாட்டி விடுங்க.
1: அவர்களோட உறவு இல்லாமல் இந்த இவர்களையும் நின்று ஐயா இந்த கடந்த காலத்துல வந்து புலிக்கு துதி வாழ்கிறார்கள் புலிக்கு சேர்ந்த நிதியில வந்து வியாபாரம் செய்து வளர்ந்தவர்கள் எல்லாம் வந்து எப்படி அங்க வந்து இலகுவாக அங்க தாங்கள் வந்து அரசியல் செய்கிறது அல்லது இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்றோம் என்று சொல்லி சொன்னால் இந்த பேரினவாதத்தோடையோ அல்லது இந்த கட்சிகளோட தொடர்பு இல்லாமல் இவர்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மகிந்தா இருக்கும் பொழுது மகிந்தாவோட இவ்வளவு உறவு இருந்தது இன்றைக்கு இந்த என்ன தேசிய மக்கள் சக்தி இருக்கிறவர்களையும் என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப இதுதான் அந்த இதை இதுகளையும் அடிக்கடி சொல்லுவேன். அதாவது இந்த பணக்காரனுக்கு அதாவது பணக்காரன்னு சொல்லி சொன்னா இப்ப சாதாரணமா உள்ளவர்கள் என்ன சர்வதேச பெரிய அளவுக்கு பணக்காரா இருக்கிறவர்கள் இன்றைக்கு உலகளாவிய விதத்திலும் இருக்கிறவர்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அவருக்கு மதம் மொழி பற்று இதுகள் ஒன்றும் இல்லை.
2: அதை நம்பி நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அதை நம்பி தமிழ் மக்கள் ஏமாறுகிறார்கள் என்றால் இவ்வளவு அழிவுகள் நடந்தும் அவர்களிடம் அரசியல் ரீதியான விழிப்புணர்ச்சி இல்லதானே.
1: இங்கதான் நாங்கள் அரசியல் கட்சிகளா குற்றம் சாட்டோம் சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காது அனைவருமே அதுல நான் அவர் இவர் என்று சொல்லி இல்லை. இந்த அரசியலை கொண்டு செல்லாமல் ஒரு போராட்டம் நடத்தினது தொடக்கம் அதற்கு பிறகாவது அதுக்கான விழிப்புணர்வை இந்த போராட்டத்திலேயே நாங்கள் தோற்றோம் என்றதுக்கான ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு மத்தியிலே ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறதுக்கு ஒருதன் தயார் இல்லாமல் வந்து தங்கள் தாங்கள் நியாயப்படுத்துகிற நடவடிக்கைகளை சொல்லுகிற பொழுது தமிழ் மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டு போற நிலைமையை ஏற்படுத்தினதுக்கு வந்து இவர்களும் காரணம். அதை இவர்கள் ஒத்துக்கொண்டு அதுக்கான அடுத்த கட்டத்துக்கு செல்லாத வரைக்கும் இந்த இடவழி இருந்து கொண்டுதான் இருக்கும். அதாலதான் இந்த அர்ஜுனா போன்றவர்கள் மற்ற நீங்க சொன்ன மாதிரி பெரிய அம்பாஸ்கரன் போன்றவர்கள் இதுல அவர் போய் எனக்கு மேல வழக்கு போடுறா ஒரு பிரச்சனை இல்லை போன்றவர்கள் எல்லாம் அரசியல் பெய்தவர்களுக்கு நாங்க அரசியல் ரீதியாக தான் விமர்சிக்கிறோம். இனி தேவை ஏற்பட்டால் இவர்களுடைய கடந்த கால நடவடிக்கைகள் பற்றி அவர்களுக்கு ஆதாரங்களோட நாங்கள் சொல்ல வேண்டி வந்திருந்தால் சொல்லுவோம் அதுல பிரச்சனை இல்லை. ஆனா அரசியல் ரீதியா அப்ப இவர்கள் போன்றவர்கள் இன்றைக்கு வந்து முன்னிலைப்படுத்துகிறது அவர்களுக்கான எல்லாமே உருவாகிறதுன்றதுக்கு வந்து யாருக்கா அது இதுவும் ஒரு காரணம் நான் முதல் குறிப்பிட்டது. அதாவது இந்த போராட்டம் என்பது ஒரு அரசியல் ரீதியான வளர்ச்சியை உருவாக்காமல் ஆயுத ரீதியான ரீதியில உருவாக்கினதும் அந்த மனோநிலையில தமிழ் மக்கள் வைத்திருக்கிறபடியாவது அந்த வெளிநாட்டில் இருக்கிற இந்த ஆயுத மோகத்தில வந்து எல்லாம் நடக்கும் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு மனநிலையை உருவாக்கினதால வந்தால் இவர்கள் இன்னும் உயிர் வாழ்ந்தோண்டிருக்கிறார். உயிர் வாழ்ந்தோண்டிருக்கிறார்ன்றது நான் உடல் ரீதியாக உயிர் வாழ்றது இல்லைன்றதை சொல்லல, அரசியல் ரீதியாக அரசியல் என்றதை தங்களுடைய அந்த புல்லுட அரசியலை தொடர்ந்து தப்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது இதுதான் இன்றைக்கு இருக்கிற தமிழ் மக்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு ஒரு கேள்வி. இப்ப இந்த ரீதியில இப்ப சமீபத்துல இந்த ஆறு கட்சிகளும் கூடும் பொழுது என்ன அருண்ரா பண்டாரநாயக்கா என்ன சமீபத்தில் நான் முழுமையாக இந்த செய்திகள் எல்லாத்தையும் செல்லவில்லை, நீங்க என்னோட பேசிய பொழுதே நான் குறிப்பிட்டிருக்கேன். அந்த ரீதியில நான் ஒரு ஒரு விடயத்தை நான் மறந்துடுவேன். என்னன்னு சொல்லிச்சுன்னா ராஜா அவர்களை நான் இதை பார்த்தேன்னா நான் அந்த டேட் அதுகளுக்கு இங்க நிக்க முடியாம போயிட்டு அவருடைய பிறந்த நாளுக்கும் அவர் இந்த அளவுக்கு வந்து டிஆர்டிக்கு தன்னுடைய செயல்பாடுகளை செய்தது இந்த அர்ப்பணிப்பு வழிவைகளுக்காக அவர்களுக்கு அவர்கள் என்ன நீண்ட காலம் ஆய்வுகளோடும் தொடர்ந்து இந்த பணிகளை செய்ய விடும் என்று சொல்லி வாழ்த்த வேண்டிய ஒரு
2: அவருடைய அந்த பிறந்த நாளுக்கு பெருமளவான நேயர்கள் எல்லா நாடுகளிலும் இருந்து வந்திருந்தார்கள்.
1: இவர் சொன்னவர் என்னுடைய சகல நாங்கள் வந்தவர்கள்
2: நல்ல அழகாக நடத்தி இருந்தார்கள்.
1: என்னுடைய சகலனும் மச்சாலும் வந்தவராணியும்
2: அவருடைய கணவரும் அவர்கள் எல்லாரும் வந்திருந்தார்.
1: சிறப்பான முறையில வந்து நடந்ததை குறிப்பிட்டிருந்தவர். இப்ப நான் இஞ்சி வரைக்கும் நான் அங்க போயிட்டு
2: நான் உங்களுக்கும் உங்களுக்கும் அனுப்பி இருந்தேன். நான்
1: ஆமாமா பார்த்தேன். நான் இந்த வேற பிரச்சனைகளை அங்க இங்கே ஒடுத்திருந்ததுல நான் மறந்துட்டேன். மன்னிக்கவனும் அவர் ஆரோக்கியமாகவும் நின்று நாள் வாழவனும்ன்றது என்னுடைய பிரார்த்தனைகள். அதை கூற வேணும் என்னன்னு சொல்லி நான் அதை இந்த பிரச்சனைகள்ல அதை தவற விட்டு விட்டு நான் ரொம்ப கூற வேண்டிய ஒரு என்ன கடமை உணர்வு எங்களுக்கு இருக்கிறதேனே. இப்ப இந்த ஆறு கட்சி நான் முதல் சின்ன விஷயத்துக்கு வரேன். ஆறு கட்சி கூட்டமைப்பு வந்து ஜனாதிபதியை சந்தித்த பொழுது அவரை எப்படி தட்டி கழிக்கத்தான் தட்டித்தாரே தவிர ஒழுங்கான பதில் சொல்லவில்லை என்றதை பார்க்கக்கூடிய அந்த செய்திகள்ல இப்ப சமீபத்துல நான் இந்த சந்திப்பு அதால என்ன பலாபகங்கள் ஏற்படும்ன்றதுகளை பார்த்த பொழுது அதுல வந்து அவர் இந்த இதுக்குண்டு ஒரு என்ன பாராளுமன்ற குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது, அது அதனுடைய முடிவுகளை பார்த்து அந்த உதவி நிர்ணயத்தை செய்கிறது என்று சொல்லி சொன்னால் இப்பொழுது இருக்கிற பிரச்சனையில வந்து நீங்க மற்ற தேர்தல்கள் எல்லாத்தையும் நடத்தலாம், ஏன் இந்த தேர்தல் நடத்தக்கூடாது என்ற கேள்வி எல்லாம் முன்வைக்கப்பட்ட பொழுது தான் மற்றவர்களோடு ஆலோசித்து சொல்லுகிறேன். ஆகவே இங்க ஒரு முக்கியமாக அப்படியே தெரியுது அவர்கள் எந்த விதத்திலும் வந்து இந்த தேர்தலுக்கு போறதுக்கு தயாரில்லை. அவர்கள் தங்களை பலப்படுத்தி கொண்டு தங்களுக்கு எதிரானவர்கள் என்ற ரீதியில வந்து மக்களுக்கு மத்தியிலே ஒரு இந்த ஊழல் என்றது அவர்களை தாங்கள் இதன்றமாட்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் இந்த என்ன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக என்னென்ன முன்னேற்றம் சாலையை அவர்கள் கைது செய்தார்கள், அதுக்கு பிறகு என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு சம்பந்தமாகன்றது எல்லாம் வந்து இன்றைக்கு வெளிப்படையாக எதுவும் தெரியாத நிலைமையிலே இது போய்கொண்டிருக்கிறது. ஆனா இதுல எந்த அளவுக்கு அவர்கள் வெற்றி அடைவார்கள்ன்றது உண்மையிலே அதை கண்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து அது செய்யப்படுமானால் பாராட்டப்பட வேண்டிய பரந்துபட்ட அளவில ரெண்டு பிரச்சனைகள் வந்து உண்டு. சமூக ரீதியான வளர்ச்சி சமூகத்துல வந்து அவர்களுக்கு இன்றைக்கு எல்லி இருக்கிற இயற்கையும் செயற்கையும் வந்து உலகளாவிய ரீதியில தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியும் எல்லினும் இந்த பிரச்சனையில இந்த காவிரிக்கு வந்து என்ன வேறி அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தெரியும். அதே போல நாங்க போகத்த இன்னொரு சந்தர்ப்பத்தில் கிடைக்கலாம். அதே மாதிரி இந்த சர்வதேச ரீதியான சண்டைகள் வந்து அல்லது இவைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க உலக ஜென்சி போராட்டம் இந்த நீட் தேர்வு ஏற்பட்டதுகள் வந்து மோடி போன்ற இந்த ஆட்சியாளர்கள் கூட ஆடிப்பு இருக்கிறார்கள் என்றது பார்க்கக்கூடியதா இருக்குது. ஆனா அதுல அதுக்கு பதிலாக வந்து திரும்ப காங்கிரஸ் கொண்டாடுவதுகள் வந்து மீண்டும் ஒரு மாற்றத்தை பெரிய அளவுக்கு ஏற்படுத்தும் என்று சொல்லி எனக்கு நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனா அது
2: என்னுடைய தலைவர் வந்து அதுல தெளிவான கருத்தை தெரிவித்திருந்தார். நேற்று இரவு நினைக்கிறேன் அவர் தெளிவான கருத்தை இருந்தார். தங்களுடைய நோக்கம் ஆட்சி மாற்றம் கிடையாது, ஆறு ஆட்சிக்கு வந்தாலும் தாங்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகவே இருப்போம்.
1: நான் நினைக்கிறேன் இந்தியாவில் உள்ள இந்த இளைஞர்கள் வந்து ஓரளவுக்கு கற்றுக்கொண்டார்கள் என்னன்னு சொல்லிச்சுனா அயல் நாடுகள்ல நடந்த அல்லது இந்த நடந்த பிரச்சனைகளால வந்து ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்கள் வந்து எதையும் தராது. கடைசியா அவர்களே மறியலுக்குள்ள போடுற வேலையில தான் இன்றைக்கு பங்களாதேஷ்ல இன்றைக்கு போராட்டம் நடத்துற அவர்களை போடுற வேலையில் நடந்துட்டு நேபாளத்திலேயே நடக்க போகுதே இல்லை.
2: அவர்கள் இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது ஜனநாயக ரீதியாக இருக்கிற கட்சிகளை வந்து தங்களுடைய அரசியல் யந்திரங்களை பயன்படுத்தி ஊழல் அமைப்புகளை பயன்படுத்தி அந்த அதனூடாக தவறு செய்கின்ற சில சில கட்சி உறுப்பினர்களை தங்களோட பக்கம் இணைக்கிறது, அவரை தண்டிக்கிறதுக்கு தாங்கள் ஆதரவு கொடுப்போம், ஆனால் அதை பயன்படுத்தி அவருடைய தவறுகளை பயன்படுத்தி அவர்களுடைய ஊழலை பயன்படுத்தி தங்களுடைய கட்சிக்கு ஆதரவாளர்களாக இணைப்பதற்கு எதிராக இனி வரும் காலத்தில் மக்களோடு இணைந்து போராட போகிறோம் என்ற கருத்தை சொல்லி இருக்கிறார்.
1: இது ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி அதான் இந்த ஆட்சி மாற்றங்கள் வந்து தீர்வு தராதுன்றது உலகையும் இந்த நீட் கசிவு சம்பந்தமான ரீதியில வந்து இந்த போராட்டங்கள் நடந்தது, அதுக்கு போலீசார் எடுத்த நடவடிக்கை எப்போதும் அந்த என்னென்னு சொல்றது ஆணவத்தோட இதை மடக்கி விடலாம் இருந்தவர்கள் வந்து அது நடைமுறையிலே அது மாணவர்களுக்கு மத்தியிலே இது பரவுன்றதுக்காக வங்கி வந்து அதை ஓரளவுக்கு இப்பொழுது சமாளித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இதே பிரச்சனை வந்து இந்த இதே மாதிரி அந்த உள்ளூர் பயிற்சி பரீட்சைகள்ல வந்து லீக்கேஜ் வந்து பஞ்சாப்ல நடந்திருக்குது, இப்ப உங்களுக்கு ஜார்க்கண்ட் என்ற இடத்துல வந்து பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. அந்த அது சம்பந்தமாக இந்த எதிர்கட்சிகள் ஏன் பேசுறீங்க? இவர்கள் வந்து ஆட்சியாளர்களுக்கு எதிராக அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு போய் நின்று கொண்டு தாளம் போட்டார்களே தவிர
2: நேர்மையானவர்கள் அங்க நடக்கிற மாணவர் போராட்டங்களுக்கு இந்த இளம் தலைமுறையைச் சேர்ந்த அமைப்பு ஆதரவு கொடுத்திருக்கிறது. தாங்கள் அதுக்காக உங்களோடு பக்கபலமாக நிற்போம்.
1: மற்றது இப்ப கனடாவில நீங்க ரெண்டு விஷயங்களை கூடலாம் ஒன்று சர்வதேச ரீதியான பிரச்சனை பிரச்சனை நாங்க பேசி பேசி பேசி ஆனா எந்த மாற்றங்களை ஏற்படுத்து இன்றைக்கு இந்த ஈரானோட உள்ள சண்டை வந்து அமெரிக்காவுக்கு எவ்வளவு தலையடியா கொடுத்திருக்கிறதுன்றது இந்த ட்ரம்பும் வந்து இந்த ஒரு ஆணவ ரீதியாக இந்த பிரச்சனை முழுதையும் தான் சேர்ந்தா ஏதோ ஒரே நாளையில மற்ற நாடுகளை மாதிரி தலைமையை மாத்திர எல்லாத்தையும் இல்லாம பண்ணி புதியவர்களை உருவாக்கி விடலாம்னு சொல்லி நம்பின இது வந்து இன்றைக்கு எங்க போய் நிக்குதுன்றது அவர்கள் இன்றைக்கு இறங்கி வர வேண்டிய நிலைமையில இன்றைக்கு மாற்றங்களா அப்ப இது வந்து வேற நாடுகளுக்கு சில ரிலீஃபோட கொடுக்கும். அதாவது இன்றைக்கு கியூபாவை எல்லாம் இப்ப இங்கே இவர்கள் வெற்றி அடைந்திருந்தா அடுத்தது கியூபா, அதுக்கு அடுத்தது கிரீன்லாண்ட தாங்களே, அதுக்கிடையே கிரீன்லாண்ட இப்ப என்ன அவர்களுக்கு இங்கே என்னன்னு சொல்றது அதுக்கான ஆட்சியாளர் டென்மார்க் அரசாங்கமும் அந்த உள்நாட்டு அரசாங்கமும் வந்து அது என்னன்னு சொல்றது சுயாதீனமான ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் வந்து அது டென்மார்க். ஆனா இவர்கள் ரெண்டு பேரோடும் பேசாமல் வந்து அந்த அதனுடைய எல்லைக்குள்ள இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிறுவனம் வந்து வந்து இது எண்ணெய் தர்றதுக்கு காசு தர்றதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்கு என்று சொல்லியாதல் என்ற குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்ப இந்த நடவடிக்கை
2: ஏற்கனவே அமெரிக்க நிறுவனங்கள் அங்க முதலிட்டு இருந்திருக்கிறார்கள், ஏற்கனவே இருக்கிறார்கள்
1: இல்ல, ஆனா இதுக்கான அனுமதியே பொருள் இல்லை என்று சொல்லித்தான் நேற்று செய்தியை பார்க்கக்கூடிய நாளைக்கு வந்தே அறிவிங்க. இப்ப இது உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா அப்படியே இது இந்த இப்ப இன்றைக்கு ஈரான்ல இவர்கள் ஸ்தம்பித்து போனதால வந்து இந்த நெருக்கடிகள் இல்லாவிட்ட இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் மிக தீவிரமான கனடாவுக்கு எல்லாம் மிக மோசமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பார்கள். இது சம்பந்தமாக இவருடைய ஒப்பந்தம் அதுகள் வந்து என்ன விட ஹைதராலி போன்றவர்களுக்கு
2: அது இதிலே ஒரு விடயம் என்னன்னு சொன்னா ஈரான் வந்து முன்கூட்டியே இப்படி இப்படி எல்லாம் செய்வார்கள், இஸ்ரேல் இப்படி எல்லாம் செய்வார்கள் என்று முன்கூட்டியே அவர்கள் சிந்தித்து செயற்பட்டதுதான் இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளையே ஈடாடச் செய்திருக்குது.
1: ஆமா, அவர்கள் எந்த அழிவு என்றாலும் கூட இதுக்கு நின்று பிடிக்கக்கூடியதா தயாரிப்புல அவர்கள் தொடர்ந்து செய்தபடியாத்தான் அவர்கள் இது அதுல இன்றைக்கு அமெரிக்கா நிபந்தனைகள் ரொம்ப வச்சது போய் இப்ப ஈரான்ல நிபந்தனைகள் வைக்குது.
2: இலகுவாக அமெரிக்காவோட சேர்ந்து நாங்கள் ஈரானுடைய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்றெல்லாம் செய்திருந்தார்கள். இப்ப ஈரானே சிந்தித்து கொண்டு எப்படி செய்யறது என்று சொல்லி அவர்களே தடுமாற வேண்டிய எல்லைக்கு போயிருக்கிறார்.
1: இல்ல, தங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டாதான் நீங்க தொடர்ந்து பேசலாம் வந்து சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம் வந்து சொல்லி அதுல முக்கியமான நிபந்தனையாக வந்து இந்த ஹோம்ஸ் வேண்டாம். அதே மாதிரி இப்ப காசாவிலும் வந்து இவர்கள் இஸ்ரேலின் தயாரிக்க வேண்டிய என்னென்னா இவர்கள் இறங்கி வந்து காசாவில ஒப்பந்தம் செய்ய போவீர்கள், காசாவில உள்ள ஹமாஸினுடைய ஆயுதங்கள் முழுதும் களையும் மட்டுக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இஸ்ரேல் சொல்லி இருக்குது. ஆனா இப்ப இந்த ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒன்று, காசாவில உள்ளவர்கள் வந்து இஸ்ரேலை தாக்கக்கூடாது என்ற ரீதியில வந்து அதுக்கான ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கிறதுன்றது காசாவில் உள்ள மக்களை பார்க்கிறதுக்கு மத்தியில வந்து அந்த மக்களுடைய பாதுகாப்பு
2: மேற்கு கரையில பெருமளவான இஸ்ரேலியர்கள் பலாத்காரமாக குடியேறி எவ்வளவு அந்த மக்களுக்கு கொடுமைப்படுத்துகிறார்கள்.
1: ஆமா, இந்த இவைகள் எல்லாம் வந்து இப்ப லெபனால நடந்த அழிவுகள் இவைகள் எல்லாம் வந்து இன்றைக்கு எல்லாம் உறங்கி வர வேண்டிய நிர்பந்தங்களை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே இந்த தன்னிச்சையாக இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்தினதுன்றது அமெரிக்கான்றது வேற இல்லை, எந்த அளவுக்கு துணிந்து ஏறிய நாடுகள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளுகிறதில் ஆதரிக்கிறதுன்றதுகள் வந்து இனி எதிர்காலம் தான் தீர்மானிக்கப்படும். அதுல இந்த ஈரானுடைய இந்த நடவடிக்கைகள் அல்லது இதுக்குள்ள வந்து உண்மையாகவே ஆதரிச்சு இந்த பிரச்சனைக்கு இந்த அமெரிக்காவுடைய ஆதிக்கத்துக்கு அல்லது தான் உலக போலீஸ்காரன்ற நிலைமையை மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் பொழுது இங்கேயும் இந்த சுயநலமான அரசியல் தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் தாங்கள் தாங்கள் இப்ப ரஷ்யா இப்ப உக்ரைனோட பேச்சப்படுகின்ற அதுல இருந்து எப்படி அதுல இருந்து
2: ஈரான் ஏற்கனவே நாங்கள் ஹைதர்லியோடு உரையாடுகின்ற போது நான் இதனை உரையாடி இருந்தேன். அப்ப ஈரான் மாதிரி அதாவது இந்த யுத்தத்துக்கு அமெரிக்காவுக்கு உதவி செய்கின்ற நாடுகளை ஈரான் எப்படி தாக்கிச்சதோ அதே மாதிரி ரஷ்யாவும் உக்ரைனுக்கு உதவி செய்கின்ற நாடுகளை தாக்கினால்தான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்ற ஒரு செயல்பாட்டை அவர்கள் எடுத்தார்கள் என்று சொன்னால் ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகள் மிகவும் இங்கிலாந்து போன்ற நாடுகள் ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு போக மாட்டார்கள்.
1: இதை வந்து இப்ப இப்பொழுது யோசிக்கிறார்கள், இங்க உள்ள மக்களும் அதை யோசிக்கிறார்கள். இது வந்து என்ன பெருமளவுக்கு அதனுடைய ஆட்சியாளர்கள் அந்த முடிவுக்கு வர வேண்டிய நிர்பந்தங்கள் வந்து எதிர்காலத்தில் ஏற்படலாம். இப்ப சீனாவை பொறுத்தவரை இதுல தான் எந்த அளவுக்கு லாபம் பெறலாம், எந்த அளவுக்கு தங்க ஏனைய நாடுகளின் அந்த கடல் பரப்பு உள்ளதை கவலை ஏராளம் பண்ணலாம் என்று சொல்லி சீனாவின் சிந்தனை. அப்ப இப்படியான ஒரு செய்கிறதும் ஒழுமித்த ரீதியில வந்து ஈரானுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேணும், பல சீன மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேணும் என்ற ரீதியில வந்து எந்த நாடுகள் பேசுகின்றன கேள்வி. ஆனா எதிர்காலத்துல இதை தாங்கள் தப்பித்துக் கொள்றதுக்காக இவைகளை தீர்க்க தீர்மானம் என்ன தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து வர வேண்டிய சூழ்நிலைகள் இப்ப இது கொஞ்ச காலம் உள்ளுபட்டு கண்டு போனா வேற என்னடா எல்லாருக்கும் பொருளாதார நெருக்கடி அதோட பிரான்ஸ்லயும் அப்படிதான் இருக்கு, ஜெர்மனியில தண்ணி எல்லாத்தையும் வந்து செலவழிக்கிறதையே குறைங்கன்ற அளவுக்கு மோசமான வறட்சி இல்ல தாங்க
2: அளவுக்கு காடுகள்ல பிரான்ஸை பொறுத்தவரையில காடுகள் எல்லாம் எரியறதால வந்து மிக நெருக்கடியான நிலைமையிலதான் பிரான்ஸும் இருக்கு.
1: பிரான்ஸ் அது மாதிரி ஸ்பெயின் இப்ப இந்த நாடுகள் இவைகள் எல்லாம் வந்து இவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குது. இயற்கையும் செயற்கையும் வந்து நெருக்கடியை கொடுக்குது. நான் செயற்கை என்று சொல்றது இந்த யுத்தங்கள், இயற்கை என்று சொல்றது இந்த இப்பொழுது இருக்கிற பருவநிலை மாற்றம். அந்த பருவநிலை மாற்றங்களுக்கு மோசமாக்கினது இவர்கள் தான் காரணம். அதை கூட இன்றைக்கு வரைக்கும் ட்ரம்ப் உரிய புரியாமல் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு தான் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறார். நான் கனடா கேட்கல இன்னொரு நீங்களும் இன்னொரு கேள்வி கொடுத்து அந்த கனடாவில வந்து அல்பர்டா பகுதிகளில் வந்து பெருமளவுக்கு இந்த காடுகள் வெண்ணது இப்பொழுது வந்து பற்றி எரியற சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது. இப்ப சரியான புகமூட்டமா போயிட்டு
2: இருக்கு. தெரியும் அமெரிக்கா அமெரிக்கா முழுவதும் அமெரிக்கா முழுவதும் இல்ல அமெரிக்கா முழுவதும் பரவி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் நட்டகுடு தர வேணும் என்று கனடா வந்து தாங்கள்
1: வரி போட போறோம்
2: வரி போட போறோம்
1: அமெரிக்காவிலே இப்படியான கேலி கூத்தான அரசியலும் நடந்து கொண்டிருக்கு. மற்ற கனடாவில எங்களுடைய ஜெனரேஷன் வந்து ரெண்டா ஒன்று என்னன்னு சொல்லிட்டு இந்த
2: பதவியை ராஜினமா செய்திருந்தார் அவர் இந்தியாவுடைய எல்லாம் முரண்பட்டதும் ஒரு காரணமா இருந்தது.
1: ஆனா அதுக்கு பிறகு ஆட்களை எல்லாரையும் அந்த என்ன விசாறுகள் என்ற பெருமளவுக்கு இந்தியர்கள் அங்க கூடிய போனது வந்து நியாயமான ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. இப்ப 3000க்கு மேற்பட்டவர்களை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறார்கள். அதுன்றதுகள் அதுவும் ஒரு பொதுவாக இருக்கிற தமிழர்களுக்கு மத்தியிலும் கூட அப்படியான உறுப்புணர்வு அவர்கள்ட்ட இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. இது பொதுவாக தமிழர்களுக்கு இருக்கிறது என்ன கருப்பன்ன்றது இதுகள்ன்றதுகள் அதுகள் ஆனா என்னென்ன தாங்களும் என்ன காரணத்தால வந்த நாங்கள் அதுகள்ன்றதுகள் அதுகளை மீம் அவர்கள் சிந்திக்க வேணும். இந்த இரண்டாவது ஜெனரேஷன் வந்து உண்மையில மிக சிறந்த முறையில கல்வி அதுகள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளுது. ஆனால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் வந்து இவரும் கவலைப்பட்ட ரெண்டாண்டு சொல்லி சொன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு செல்லக்கூடியதான ஒரு ஒரு ஒரு ஒரு சில குடும்பங்கள்லயே அதுகள் சம்பந்தமாக அதுகளை பற்றி பேசுகிறார்களே தவிர பெருமளவு வந்து
2: எல்லா நாட்டிலும் அதைத்தான் காணக்கூடியதா இருக்கு.
1: இப்ப கோயிலுக்கு எல்லாம் இந்த பெருமளவுக்கு அங்க கோயில்கள் இருக்குது, கோயில்களுக்கு எல்லாம் வந்து இந்த கூடுதலாக வந்து சிறு சின்ன பிள்ளைகளை குடிக்கொண்டு போற வழியும் வளர்ந்த ஓரளவுக்கு கோயில்ன்றது வந்து ஓரளவுக்கு அது எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையே ஒரு கலாச்சார ரீதியாக எல்லாரையும் ஒன்றிணைக்கிற இடம். இப்ப அந்த ரீதியில அங்க ஒரு என்ன தாங்கள் பேசுகிறது, உறவுகளை வளர்த்துக் கொள்றது தமிழர்ன்ற ரீதியில அதுன்றது. ஆனால் அதுல வந்து பெருமளவுக்கு வந்து இந்த இளம் தலைமுறையை காண முடியாம இருக்குது. நான் சொல்ற விளங்குது, அதாவது 20 வயது அந்த பெரியவர்கள்னு சொல்லி அந்த வயதுக்கு கூடினவர்கள் தான் ஒரு 30-35 வயதுக்கு மேற்பட்டவர்களாகத்தான், அது அவர்கள் இலங்கையிலிருந்து வந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த வயதுக்கு மேற்பட்டவர்களாகத்தான் கூடுதலாக பெருமளவுக்கு கொஞ்சம் வயது கூடினவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் வந்து ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 35 இளம் பிள்ளைகள் என்றால் சிறு பிள்ளைகளை காணக்கூடிய கூட வாரதை தவிர பேரும் பெட்டியோட வாரத அப்படியான ரீதியில வருகிறார்கள். ஆனால் இடைவெளியான அந்த இடம் தலைமுறையினர் அந்த அதுகளுக்கு வாரதுன்றதுகளை கூட பார்க்கல சரியான அரிதாக இருக்கிறது. இடைகள் கூட இந்த எங்களிலிருந்து அந்நியப்படுகிற எல்லாமே வந்து மற்றது அவர்கள் வந்து கர்நாடகம் வந்து எனக்குண்டு அல்லது உங்களுக்கு என்ன இந்த நாட்டு பிரஜா உரிமைகளை பெற்றுக் கொண்டாலும் வந்து இந்த நாட்டவர்ன்ற ரீதியான உணர்வு எங்களுக்கு இன்னும் பெரிய இல்லை. சோழ அடுத்த ஜெனரேஷன்ல அவர்களுக்கு அந்த நிலைமையில தான் இருக்கிறார்கள். என்கிட்ட அவர்களுக்கு இங்கே வந்து
2: வளர்ந்தவர்கள் இதுல வந்து இல்ல அந்த உணர்வு வரையில் என்று சொல்லி இல்லாத என்னென்று சொன்னா, இப்ப ஜெர்மனிக்கும் மற்ற நாட்டுக்கும் உதப்பந்தாட்டமோ இது நடக்கிற போது ஜெர்மனிக்கு ஆதரவு கொடுக்கிற அந்த மனப்பான்மை தங்களை அறியாமலே ஜெர்மனியில வாழ்ற நம்மவர்களுக்கு ஏற்படுது.
1: ஓரளவுக்கு இருக்கலாம் அதுல. ஆனா இப்ப முன்னான ஜெர்மனி விளையாடுதான் ஜெர்மனியில பற்றிருக்கோ இல்லையோ ஜெர்மனியின் விளையாட்டை ரசிச்ச நான் என்னண்டு சொல்லி சொன்னா ஒரு காலத்துல. ஆனா இப்பொழுது ஜெர்மன் டவுன் டவுன் டவுன் உண்டல்ல ஓடிக்கொண்டிருக்கு. பிரான்ஸ் அதே நேரத்துல நல்ல ஒரு நியாயமான அளவுக்கு வந்து அது தொடர்ந்து தான் போனி.
2: அதுக்கு சில சில நாட்டு இங்க இங்கத்தியான் தீவிர வலதுசாரி அமைப்பு இருந்தவர்கள் எல்லாம் பிரான்சின் விளையாட்டாளர்களை பார்த்தா அது பிரான்ஸ்காரர் மாதிரி தெரியலையே என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஸ்பெயினுடைய அரசியல்வாதிகளும் அந்த கருத்தை இப்பொழுது அண்மையில சொல்லி இருந்தார்கள். பிரான்ஸ் என்று சொல்லி இல்லாத அது பிரான்ஸ் மாதிரி தெரியலையே.
1: ஜெர்மனியின் விளையாட்டு தரம் வந்து இன்றைக்கு நியாயமா குறைஞ்சிருக்குது. இப்ப சமீப காலமாக அவர்கள் வந்து அந்த என்ன குவார்டர் ஃபைனல் அதுகளுக்கு என்ன ஒன்றதுகளே அதுகளே ஒரு சிக்கலான நிலைமையில இருக்கிறதால பெரிய அளவுக்கு நான் ஜெர்மனியில நம்புறே இல்லை. அதே விளையாட்டின் தரத்தை பொறுத்து தானே நாங்க அதை அப்படின்றது இலங்கை இப்ப இப்பொழுது நிலைமையில வேர்ல்ட் கப் வெல்லும் கிரிக்கெட்ல இருந்து சரியாரும் நம்ப முடியுமா? அங்கேதான் அது ஒரு காலத்திலே அது நல்ல விளையாட்டு வீரர்கள் இருந்தார்கள். சங்ககாரா
2: வெளிநாட்டவர்கள் தொடர்பாக சொல்லுகிற போது இன்று அங்க செய்தி அறிக்கையிலும் சேர்த்திருந்தோம், கனடா வந்து இதுவரை இல்லாத அளவாக கடந்த 6 மாதங்களில் 3,323 இந்தியர்களை நாடு கடத்தி இருக்கிறது. அமெரிக்காவை போன்று கனடாவும் அண்மை காலமாக குடியேற்ற நடைமுறைகளை கடுமையாக்கி வெளியேற்றி வருகிறது என்று குறிப்பிட்டிருந்தார்கள்.
1: பிரச்சனைகள் இருக்கிறது.

0: கண்டால் வந்து அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஒரே ஒரு வழி. அதை விட இந்த அரசியல் தஞ்சம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள் என்று சொல்லி சொன்னா எதுவும் இல்லை. ஏதோ எல்லாம் சும்மா கொடுத்துருவார்கள் என்று சொல்லி அவனுடைய பல நெருக்கடிகளை அந்த ரீதியில திடீர் ரெண்டு பிடிச்சு அனுப்புறார்கள். அதுகளெல்லாம் இப்ப முன்னதான் செய்திகளா வருது.
1: இப்ப நம்மவர்கள் இதை நீங்க சொன்னா கூடுதலான ஒரு பிரயோசனப்படுப்ப, நம்மவர்கள் வந்து அரசியல் தஞ்சம் ஜெர்மனியில கேட்டால் ஏதோ ஒரு வகையிலே அங்க தங்குறதுக்கு அனுமதிக்கிறார்களா, அல்லது எப்படி அவர்கள் அந்த நிரந்தரமான வதிவிடத்தை எடுக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும்?
0: இல்ல ஒன்று வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா, அரசியல் தஞ்சம் கேட்ட உடனே அவர்கள் முதல் வந்து அந்த முகாமிலே இருக்கப்படுவார்கள். குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வெளியாலே அவர்களை இருக்கப்படுகிறார்கள் என்று சில வழக்குகள் வந்து நீடிச்சு கொண்டு போயிருக்கல வந்து என்ன இது முதல் அந்த புரோட்டோகோ அதாவது முதல் வந்து அவர்களுடைய என்ன சொல்ற அகதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ற ரீதியில வந்து அவர்களுடைய அரசு தரப்பிலிருந்து அவர்களுக்கான விசாரணை வந்து அதையெல்லாம் ரிஜெக்ட் வந்த
1: நூறம்புக்கு இல்லையா அந்த விசாரணை நடக்கிறது.
0: இல்ல இப்போ பரவலாக்கிட்டார்கள். காஸ்புகையில் நடக்குது, ஹைடல்பர்க்லயே நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி பல்வேறு இடங்கள்ல நடக்குது. என்ன நூறம்புக்கிலே இவ்வளவு விரையும் கொண்டு போயிருவாங்க ஆயிரக்கணக்கானவர்கள்.
1: அந்த காலத்திலே அங்கானே நாங்கள் போக வேண்டி வந்தது.
0: ஆமா அப்பொழுது அப்ப
1: நூறம்பக்கிலே என்ன சென்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் இடம் இல்ல
0: அதுக்கு பிறகு வந்து இப்ப பரவலாக்கிட்டார்கள் எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த இடங்களிலேயே அவர்களுக்கான இதுகள் அதுல என்ன நிராகரிக்கப்பட்டதுக்கு பிறகு இவர்கள் ஒரு கோர்ட்ஸுக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்தார்கள். நீதிமன்றம் என்று சொல்லி சொல்றதுல வந்து இங்க லேண்டஸ்கிரிக்ட் இருக்குது, ஸ்டுட்கார்ட்ல இருக்குது, ஸ்டுட்கார்ட்ல இல்ல கார்ஸ்புகையில அந்தந்த பிரதேசத்துக்கு அமைய அந்த வழக்கு நடைபெறும். அந்த வழக்கு வந்து நடைபெறுவதற்கு இந்த இடைப்பட்ட காலம் வந்து ஒரு 6 மாதம் அளவுக்கு காலம் எடுக்கும். முதல் ஒரு 6 மாதம் அப்ப அந்த 1 வருஷம் 1.5 வருஷம்ன்றது வந்து சில வேளையில சிலருக்கு அதிர்ஷ்டவசமாக அது எடுபடாமலும் இருக்கிற சம்பவங்களும் இருக்குது. ஒரு சிலருக்கு அது விரைவில் விட்டு என்ன குடிய வைக்கும்.
1: முந்தி வந்து சென்டர் ஆஃப்ல வந்து அக்செப்ட் பண்ணினாலும் பிறகு அந்த நாங்கள் இருக்கிற இடத்தை சேர்ந்தவர்கள் இதற்கு கொடுக்க இயலாதுன்னு சொல்லி எதிர்த்து கிடைக்காமல் பண்ணுவார்கள்.
0: அந்த
1: நடவடிக்கை இப்பவும் இருக்கா?
0: அந்த நடவடிக்கை இருக்குது. இப்பவும் கோர்ட்ஸ் ரிஜெக்ட் பண்ண அப்பீல் பண்ணலாம்.
1: இல்ல இல்ல அந்த நாங்கள் வாழ்ற அந்த சிட்டி வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வார். முந்தி
0: சென்ட்ரோப்
1: இல்ல சென்ட்ரோப்ல முந்தி அக்செப்ட் பண்ணி நூறம்புக்கிலே அக்செப்ட் பண்ணி வந்தாலும் சார்லாண்ட்ல வந்து இல்ல நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நிராகரித்த நிலைமை இருந்தது.
0: அப்படியா? பெரும்பாலே சிங்கப்பூர்ல அக்செப்ட் பண்ணதுக்கு பிறகு நீதிமன்றங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளும். அதுல
1: தண்டையில நான் வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணதான் சாப்ருக்கன்ல சார்லண்ட் வந்து நிராகரித்திருந்தது. வழக்கு போட்டுட்டு நான் இங்க என்ன புடிகளங்குரல் வானொலி திறந்தோடியால இங்கால வந்துட்டேன்.
0: இல்ல அதுல பெரும்பான்மையாக நான் அறிஞ்ச வரையில அந்த சிந்தோபி அக்செப்ட் பண்ணினாக்கு பிறகு வந்து அதை ஏற்றுக்கொண்ட இதுதான் நீதிமன்றங்களை ஏற்றுக்கொண்டாதான் இருந்தது. இப்பொழுது நீதிமன்றங்கள் எல்லாமே இப்ப என்ன காரணத்தை சொன்னாலும் அவர்கள் வந்து இங்க அங்கு உங்களுக்கு ஒரு துன்புறுத்தலும் இல்லையாதுன்றதுகளை வந்து தெளிவாக சொல்லுகிறார்கள். இங்க நீண்ட காலம் அதுக்கு பிறகு அவர்கள் வந்து வழியாலே வீடு எடுத்து நீங்க போகலாம் அதுகள் என்று சொல்லி அல்லது அவர்களுடைய முகாம் அந்த முகாம் என்று சொல்லி அவர்களே சில வீடுகள் அதுகள் என்று சொல்லி தங்கி இருக்கிற இடத்துல சமைச்சு சாப்பிடுறதுக்கு அதுகளுக்கு என்று சொல்லி காசு அதை கொடுப்பாங்க. முதல் ஒன்றுமே கொடுக்க மாட்டார்கள். அந்த கேம்ப்ல இருக்கீங்க சாப்பிடுறதும் ஏதோ இது 70 ஐரோ. சில இடங்கள்ல வந்து காசு கொடுக்குறார்கள், சில இடங்கள்ல அந்த வவுச்சர் கொடுக்குறார்கள். அந்த இது பொருள்கள் வாங்குறதுக்கு என்று சொல்லி கையில காசா கொடுக்கறது வில சொல்பம் மற்றும் பல கட்டுப்பாடுகள் வளர்ந்திருக்கிறார்கள். என்னன்னா என்ன எவருமே கேட்க மாட்டார்கள் வந்து காசு அனுப்புறது என்று சொல்லி சொன்னா களவாக வேலை செய்து அதுகள் என்று சொல்லி சொன்னா கொண்டு போய் காசு பேங்க்லயோ காலையில அனுப்புறதோ அல்லது பேங்க் அக்கவுண்ட் திறக்கிறதுன்றதுகள் எல்லாம் வந்து இப்ப கெடுபிடிக்காது. அதாவது அரசியல் தஞ்சம் கூறுறவர்கள் வந்து உங்களுக்கு வருமானம் இருக்குதுன்றதை உறுதிப்படுத்தினாதான் பேங்க் வங்கி எல்லாம் வந்து வங்கி கணக்கு திறக்கலாம். அப்படியான கெடுபிடிகள் வந்து ஏற்பட்டிருக்குது. முழுமையாக தெரியாவிட்டாலும் பிறகு சொல்றதை கேட்டு நான் அதை பெரிய அளவுக்கு நான் என்னோட சட்ட அறிஞர்கள்ட்ட அல்லது

0: கனடாவில என்ன மாதிரி? அப்ப கனடாவில
1: இல்ல உண்மையில நான் அதை பெரிய பெரிய அளவுக்கு கனடாவில இப்பொழுதும் அந்த விசிட்டிங் விசாவில போனவர்கள் வந்து அரசியல் கொஞ்சம் விசிட்டிங் விசாவில போய் வேலை ஏதாவது தேடிக்கொண்டால் அவர்கள் தொடர்ந்து தங்குறதுக்கு
0: அனுமதிக்கிறார்கள். ஜஸ்டின் ட்ரூடோவின் காலகட்டத்தில் வந்து எல்லாருமே நம்மவர்கள் நிறைய பேர் அங்கு போயிருந்தார்கள்.
1: அதான் விசிட் விசான்ற வந்து போறதுக்கான ஒரு இது ஒன்று சலுகை ஒன்று வழங்கியிருந்தார். அதோடுதான் பெருமளவுக்கு வந்து இங்க எங்களுக்கு நாட்டவர்களும் இதுகளும் பல பேர் வந்து சில வேலைகளுக்கு லீவை போட்டு பிறண்டு போனவர்கள் வந்து திரும்பி இலங்கைக்கு போற சம்பவங்களும் இருக்குது. எல்லாரும் அங்க தொடர்ந்து இருக்கிறார்கள். மற்றது அங்கேயும் இந்த பொருளாதார ரீதியாக விலைவாசி வேலை இல்லாத திண்டாட்டம் வேலை இல்லாத பிரச்சனைகள் வந்து நியாயமான அளவுக்கு தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்குது. அது இல்லை இந்த நாடுகள்ல பிரான்ஸ்லயே அதுகளேன்ற ரீதியில. ஆனா உம்மவர்கள் வந்து எந்த வேலையை இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறபடியா இங்க கூட்டுறது துடைக்கிறது ரீதியில. இப்ப நான் நீங்க அடுத்த கேட்டீங்க அவர்கள் தங் இருக்கிறதுக்கான வசதிகள் என்ன இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருந்தா ஒன்று வந்து அவர்கள் தாங்கள் போய் வேலையை தேடிக்கொள்ள வேணும். அது வேலை தேடுறதுக்கான வேலை தேடுறதுக்கு இதாண்டாலும் வந்து அதை சொல்றதோட இவர்களுடைய வெளிநாட்டவர்களுக்கான திணைக்களம் வந்து அந்த அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிறவர்கள் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்க வேணும். அது வேலை செய்து இது அதை தொடர்ந்து நீடிக்கிறதுக்கு சொல்லி அதை காரணமாக வைத்து அந்த ஒரு வருஷத்துக்கு என்ன சப்டிக்கும் உண்டு சொல்லி அதாவது வேலை செய்யறதுக்கான அனுமதி என்ற ஒரு வருஷத்துக்கு அப்படி கொடுக்குறாரு. கொடுத்தால் அது அது வந்து இவர் பாடசாலையில என்ன பாடசாலையில என்ன மொழியை கற்றுக்கொள்ளுகிறாருன்றதையும் இதையும் உறுதிப்படுத்தினா அந்த அதை வந்து உறுதிப்படுத்தி அது ரெண்டையும் இவர்கள் செய்து மொழியில வந்து அவர்களை சொல்லுகிற அந்த ஆஸ்பை அதிலே வந்து பயிற்சி தேர்ச்சி பெற்றார்கள் என்று சொல்லி சொல்லி வேலையும் ஒரு நிரந்தரமாக அவர் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிற 30 மாதத்துக்கு என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு தொடர்ந்து பதிவிட அனுமதி கொடுக்குற 1.5 வருஷத்துக்கு என்று சொல்லி கொடுத்து ஆனா அதிலே கனவேர் வந்து இலங்கைக்கு போனது வந்து போய் வந்து அதுக்கு பிறகு அதை புரிஞ்சிட்டு உனக்கு தந்தது வந்து இங்க வந்து இந்த வேலை செய்யறதுக்கும் இருக்கிறதுக்காகவும் இதுல நீ போனது என்று சொல்லி சொன்னதுன்றது கனவேர் அப்படி அதை புரிஞ்சிட்டு திரும்ப வந்து அந்த என்ன சொல்றது அப்சி கொண்டு சொல்லி நாட்டை விட்டு வெளியேறதுக்கான தற்காலிக அனுமதி பத்திரம் ரீதியில அனுமதி காட்டுன்ற ரீதியில காட்டேன் உங்களுக்கு தெரியும் அந்த போட்டோ அப்படி கொடுக்கப்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்கு. இது எங்களுடைய வந்து இந்த ஒழுங்காக இந்த இந்த நடைமுறைகளை கூட இல்லாம இதுக்கு என்ன இந்த எங்கேயாவது இது கிடைச்சிட்டு இருந்த உடனே இலங்கைக்கு போறது கிடையாது. இதுன்றது நாளா இருந்த நீங்க 1.5 வருஷத்துக்கு இருந்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு அவர்கள் வந்து பாசி இருப்பார்கள் அந்த இது சில கேள்விகள் இருப்பார்கள் அதுக்கு இடையில சர்டிபிகேட் எடுத்து சர்டிபிகேட் கொடுத்துட்டா அந்த சர்டிபிகேட் பார்த்துட்டு அவங்க பேருக்கு பகிர்ச்சி வைக்க வேண்டிய என்ன சீர்த்தவை இல்லை என்று சொல்லி நேர்முகமான சொல்லி அவர்கள் பரீட்சை வைக்கிறையில போய் கதைப்பாரு நீ என்ன செய்யற இந்த மாதிரி என்று சொல்லி மற்ற அரசியல் என்ன நிலைகள்ன்றது என்னன்றது அதாவது இந்த நாட்டின் குறிப்பாக ஜனநாயக நடைமுறைகள் என்னன்றது கேள்விகள் அதுகளுக்கு சம்பந்தமா கேட்டா அதுக்கான சரியான பதிலே இவர்கள் இந்த ஜெர்மன் மொழிய சொல்ல வேணும். சொல்ற அளவுக்கான பயிற்சி இருக்க வேணும் இல்லாவிட்டா இந்த கல்வி தரவையை வந்து நிரூபிக்க வேணும். சிலர் சொல்லின்ற ஒரு தரம் இருக்குது. இப்ப சிலர் வந்து அவர் அதுகளை முடிக்காமல் வந்து அந்த 1 வருஷத்துக்கு விசாவை வேலை செய்வதன்ற இல்ல இருந்தவர்கள் 4 வருஷமா இருந்தவர்கள் வேலை செய்தோன்ற இல்ல பெற்றுக்கொண்டவர்கள் வந்து இந்த குடப்படிகள் அதுகள் இல்லையென்று சொல்லி சொன்ன மாதிரி அது கிடைச்சவுடன் இலங்கைக்கு போய் வந்து அது கொடுத்துட்டு குய முறையை கொண்டு குளறிக்கின்றிருப்பதை விட அதை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தினா 1.5 வருஷத்துக்கு பிறகு இந்த ஓரளவுக்கு பாஷையில பரிச்சயம் இருக்குன்னு சொல்லி சொன்னா அவர்களுக்கு இது ஆஃப் அண்ட் ஆல்ஸ் ஆஃபினஸ் என்று சொல்லி 2 வருஷத்துக்கு கொடுப்பார்கள். அந்த ஆஃப் அண்ட் ஆல்ஸ் என்று சொல்லி சொன்னா வதிவிடம் அந்த வதிவிட அனுமதி பத்திரம் குறிப்பிட்ட இல்லை கூட இந்த 2 வருஷம் 2 வருஷத்துக்குல அந்த வதிவிட அனுமதி பத்திரம் கிடைச்சிட்டுனா நீர் இலங்கைக்கும் போகலாம் அங்கேயும் போகலாம்.
0: இந்தியாவில இருந்து நிறைய தாதிமார் மற்ற வேற வேற வேலைகளுக்கு எல்லாம் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க.
1: அதாவது இந்தியா லட்சக்கணக்கான அளவுக்கு வந்து இந்த செமி ப்ரொபஷன்
0: இது அதாவது
1: சொல்லுடங்க தெரிஞ்சீங்க அதாவது இப்ப நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் சொல்லிச்சுனா இன்ஜினியர் டாக்டர்ன்ற தரத்தில உள்ளவர்கள் அல்லது ஐடி ஸ்பெஷலிஸ்ட் அவர்கள் வந்து அது ஒரு உயர் கல்வியை முடித்துக் கொண்டவர். இவர்கள் இன்றைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கில் தட்டுப்பாடு. அப்ப இவர்கள் வந்து ஓரளவுக்கு அந்த பாசை
0: ஏன் அதை நம்மவர்கள் வந்து அப்படியானவர்களை இங்க நம்மவர்களை வந்து அங்க இலங்கையிலே தகுதியானவர்களை இங்கே அந்த வேலைகளுக்கு கொண்டு வரத்துக்கு ஒவ்வொரு நகரசபையோடும் கதைத்து நாங்கள் இவ்வளவு ஆழமா இங்கே இருக்கிறோம் எங்களுடைய உறவினர்களை வந்து இது உங்களுக்கு வேலை காக்கலையா தேவையா இருக்கு வேலைக்கான விசாவில மற்றவர்களை அழைக்கிறதுக்கான முயற்சிகளை எங்களுடைய அமைப்புகள் ஏதாவது செய்யணும். இல்ல இல்ல நான் கேட்கிறேன் என்ன அதாவது எங்களுடைய அமைப்புகள் இது இந்த விடயங்கள்ல தலையிடுகிறார்களா?
1: இல்ல இல்ல அப்படி அந்த சிந்தனையில நான் பர்சனலாக கதைச்சேன். சம்பந்தமாக கதைச்ச பொழுது அவர்கள் சொல்றாரு இந்த இது வந்து சொந்தம் பந்தம்ன்ற இதுல நாங்கள் கொடுக்க முடியாது உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி சொன்னா இங்க அவர்கள் வந்து போறதுக்கு அதுகளுக்கு சொல்லி சொன்னா உங்களுக்காக அது தரலாம் அவர்கள் வந்து பார்த்துட்டு 3 மாதம் பார்த்துட்டு ஆனா அதை விட தங்களுக்கு அந்த விதமான அதாரிட்டி இல்லையா அப்படி கொடுக்கறதுக்கு சொல்லி என்றது மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆனபடியே இவர்கள் வந்து அங்கு இணையதளம் மூலம் வந்து ஜெர்மன் இது ஆங்கிலத்திலும் ஜெர்மன்ல இருக்கும் அதுல வந்து என்னென்ன வேலைகளுக்கு என்ன மாதிரியான தராதரம் தேவை என்னென்ன பயிற்சிகள் தேவைன்றதெல்லாம் அதுல அதை வைத்து அவர்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் வந்து இருந்தாருன்னு சொல்லினா அப்படி சில பின்லாண்டுக்கு எல்லாம் போனது எனக்கு தெரியும். என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இந்த உறவினர் வந்து பின்லாண்டுக்கு அப்ளை பண்ணி அப்படி போன சம்பவம் இருக்குது. அது மாதிரி இந்த அதை வந்து அங்க இருக்கிறவர்கள் அக்கறை எடுத்து அதுக்கான பாசையை படிச்சு அதுக்கான ரீதியில அப்ளை பண்ணி அதுக்கான ஆனா அதுக்கு மிளக்கறதுக்கு அங்கேயாக்கள் தயாரிச்சு வந்து அரசியல் தஞ்சம் வந்து சொல்லி கோடிக்கணக்கில் காணி ஏமித்து அல்லது பூமி ஏமித்து ஏதோ ஒரு விதத்துல
0: சிங்கள மாணவர்கள் மாதிரி உயர்கல்வி கற்கின்ற அந்த பல்கலைக்கழகங்களை கண்டு அதுக்கும் அவர்கள்
1: தயாரில்லை போனவர்கள் எங்க தமிழாக்கள் என்று சொல்லி சொன்னா அவர்கள் வந்து அங்கேயே யூனிவர்சிட்டியோ அல்லது அவர்களோ அவர்கள் கல்வி கற்கிறார்கள். மற்றவர்கள் வந்து அதுல அக்கறை இல்லை அவர்கள் வந்து அதான் இருக்கிற பிரச்சனை.
0: நீங்கள் இருந்த காலத்திலே இவ்வளவு சட்டத்தரணிகள் ஒவ்வொரு துறையிலும் தமிழர்கள் ஒரு தயார்படுத்தலோட நன்றாக கல்வி கற்றவர்களாக இருந்தார்கள். சட்டத்தரணிகள் எடுத்துக்கொண்டால் முன்பு ரோட்டுக்கு ரோட்டெல்லாம் சட்டத்தரணிகள் வேலை கிடைக்காவிட்டாலும் இருந்த காலகட்டம் இருந்தது 70 பகுதிகளில். ஆனா இப்ப உயர்கல்விக்கு செல்வதற்கு நம்மவர்கள் தயக்கம் காட்டி எப்படியாவது நாட்டை விட்டு வெளியேறிட வேண்டும் என்று வந்து இங்கே வீதிகளிலே திரிபவர்களாகத்தானே இருக்கிறார்கள்.
1: இல்ல அது அது ஒரு அந்த மனோநிலை வந்து அவர்களுக்கு ஏற்பட்டது வந்து இங்க உள்ளவர்கள் வந்து அங்க கொடுக்குற அங்க போய் காட்டுற ஷோக்கள் அதுகள் என்றதுகள் மூலம் ஒரு பகுதி இருக்குது. ஆனபடியும் மற்றது இங்க உள்ளவர்கள் வந்து இப்பொழுது அதை கொஞ்சம் நோக்கிட்டார்கள் என்னன்னு சொல்லி இப்ப முந்தைய உறவுகளை கூப்பிட்டதுல வந்து இந்த இங்க உள்ளவர்கள் அதுல அக்கறை செலுத்தினவர்கள். ஆனா இப்பொழுது அது பெருந்தொகையான காசும் அதுக்கான உறுதியும் இல்லாதபடியால் இந்த மற்றது இப்ப ஏற்பட்ட இந்த சண்ட பிரச்சனைகள் வந்து ஒரு தாமதத்தை ஓரளவுக்கு அங்க சிந்திக்க வச்சிருக்குது. ஆனா அதை அதை வந்து வெளிப்படுத்த வேண்டிய அல்லது இந்த வெளிநாடுகள்ல இருக்கிறவர்கள் வந்து அங்க இதுகளை வந்து போறவர்கள் வந்து உண்மையான நியமங்களை எத்தனை பேருக்கு சொல்லுகிறார்கள் இந்த மாதிரி பேசுகிறார்கள்ன்றதை விட தாங்கள் ஒரு பெரிய வசதி படுத்தவர்களாக காட்டி கொண்டிருக்கிறது நினைப்பேன். நான் சந்திச்சா என்ன கண்டுட்டு கழிவர் கட்டாங்கள் வந்து உங்களை வெளிநாட்டிலே இருந்து உலகம் இருந்தவர்களாக தெரியல நான் சாத்தோடும் ஒரு பெனியனோடும் நான் தெரிவேன். அப்ப எங்களை ஊருக்குள்ள அது அதற்காக கூட ஒரு இடத்தை நான் கூட்டு கொண்டு போன நகரத்துக்கு போறேன்டா பரவாயில்லை அப்படி கேட்டவர்களும் இருக்கிறார்கள். அப்ப இது வந்து ஒரு ஒரு மோகத்தை உருவாக்குறதுல வந்து எல்லா தரப்பினரும் வந்து அதுல தவறு கடந்து இருக்கிறது. அதை எப்படி நிவர்த்தி செய்வதுன்றதுகள் வந்து
0: முன்பு நீங்கள் வாழ்ந்த காலத்திலே எல்லா துறைகளிலுமே வந்து தேர்லையில கற்று சிறப்பானவர்கள் இருந்தார்கள் அல்லவா? இன்று சில சில துறைகள்ல தொல்பொருள் இதுக்கு வந்து அண்மையில கேட்டிருந்த போது தகுதியானவர்கள் தமிழர்களுடைய பக்கத்துல இல்லாமல் எல்லாம் இருக்கிறார்கள்.
1: எல்லா துறையில வந்த பற்றாக்குறை இருக்குது. இப்ப இங்க வைத்திய வயலாளியே இந்த ஹைதர் அலி அவர்களும் சொல்லி இருப்பார்கள். அதாவது எத்தனையோ பேர் வந்து வேலையில கிராஜுவேட் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லி எல்லாம் போராட்டம் நடத்துகிறவர்கள் வந்து எத்தனை பேர் வந்து SLC எக்ஸாமுக்கு செய்ய வேணும் ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல வந்து தொடர்ந்து படிக்க வேணும் அதுன்றதுக்கான முயற்சிகள் இன்றைக்காரு இந்த தமிழ் பகுதிகளில எல்லாம் எங்களுடைய எழுபது இல்லையா ஐயா ஒரு தாதி வந்து
0: தெல்லிப்பளை மருத்துவமனைக்கு போனீர்களானால் சாதாரண வேலையில இருந்து மருத்துவர் வரையில சிங்கள அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப அவர்களோட உரையாடுகிற போது அவர்களுக்கு உண்மையிலேயே இங்க உதவிக்காக வருகிறார்களே தவிர அவர்களுக்கு இங்க வந்து தங்களுடைய ஊரை விட்டு வர்றதுல வந்து விருப்பம் இல்லாம டாக்டரோட உரையாடுகின்ற போது அவர்களுக்கு உண்மையிலேயே விருப்பம் இல்லை. அந்த பெண்மணி சொன்னார் தனக்கு இந்த மருத்துவத்துறையினூடாக யாருக்காவது உதவி செய்ய வேணும் என்று வந்திருக்கிறேனே ஒழிய உண்மையிலே தனக்கு இங்கே இருக்கிறது கஷ்டமா இருக்குன்றுதான் அவர் சொன்னார்.
1: அந்த அந்த பிள்ளையும் அப்படித்தான் சொல்லிச்சது. அதாவது இங்க இந்த மாதிரி அவங்களோட கதை கேட்கல வந்து எனக்கு சிங்களம் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் இப்ப புரிய தோங்கிடுது, ஆங்கிலம் தெரியாது, இப்ப என்ன வாசையில பேசுறான்ற ஒரு பிரச்சனையும் இருக்குத்தானே. அப்ப நான் இப்ப மென்மையாக கொஞ்சம் அவ்வளவு புரியக்கூடியதாக இப்படி இருக்குன்னு சொல்லி அது இல்லைன்னு சொல்லி அப்ப அந்த பிள்ளையும் நான் தன்னை பெரிய அறிஞ்சு விடுறேன்னு சொல்லி தனக்கு இந்த வேலை செய்கிறோம் இல்லையே எந்த விதமான இதுவும் இல்லை, நான் சும்மா அச்சனங்கள் வந்து நல்ல அன்பாகத்தான் என்னோட இருக்குன்னு. ஆனா நான் தூரத்தில் இருந்தாவும் ஏதோ அன்றாத ஒரு பகுதியா இருக்கணும், அதுக்கு கிட்ட ஏதோ ஒரு கிராமம் சொன்னா அங்க இருந்து வந்து இங்க நான் செய்த வைக்கல வந்து அது எனக்கு கஷ்டம் தானே. நானும் அங்க ஊர்ல இருந்தா இருக்கிற கிட்ட இருக்கிறதுக்கு தானே நான் விரும்புவேன்ன்றதுதான் அந்த பிள்ளையும் சொல்லிச்சு. ஆனா அந்த பிள்ளை நேர்மையா வேலை செய்யுது, அது எல்லாரும் ஆரை கேட்டாலும் அந்த அவ வந்து ஒரு பார விடுமுறையில வந்து அந்த சனியாரில போவா, அதுக்கு முதலே ஏதாவது சிக்கல்கள் இருக்குன்னா நீங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும் அதுல சொல்லி மற்றபடி அந்த வீடுகளுக்கு போய் அந்த அல்லது அந்த இது என்ன மருத்துவ அந்த என்ன சொல்றது இது தாய்மையாக
0: அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த சிறிய சிறிய வேலைகளுக்கு எல்லாம் சிங்களவர்களை கொண்டு வந்து குடியேற்றுகிறார்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறார்கள் என்று சொன்னா அதுல தகுதி உடையவர்களை நம்மளிடம் இருந்தா ஏன் அவர்கள் எடுக்க போறார்கள் அங்க சிங்கள.
1: அதாவது இந்த இதுகள்ல வந்து இன்னும் அந்த இதுகள் இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னா அந்த மரத்து வச்சு வேலைன்றது ஒரு தரம் குறைஞ்ச மாதிரி கூட அதுவும் குறிப்பாக இந்த புகழாளர் என்று சொல்லி சொல்லப்படுகிறவர்களுக்கு அப்படியான மனநிலையும் இருக்குது. சரியா இது அப்ப இதுகள் எல்லாம் வந்து ஒரு தடையாக இருக்குது. அப்ப இவர்கள் வந்து இப்ப தாதி மேராதுகளா கூடுதலாக போறார்கள் தான் அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. ஆனா எல்லாருக்கும் டீச்சர் வேலை வேணும் எல்லாருக்கும் இது வேணும் என்று சொல்லி சொன்னா அது நம்மளுக்கு சாத்தியம் இல்லை தானே. கௌரவமான வேலை என்று சொல்லி என்ன இருக்குது, செய்யற வேலைக்கு தானே சம்பளம், இதுல என்ன இருக்கு. இப்ப நாங்கள் எல்லாம் வந்து கூலி வேலை வாங்க இல்லையா, காலம் வந்து நான் அதுல தேர்ச்சி பெற வேண்டி இருந்தது, அதுக்கான பயிற்சிகளை பெற வேண்டி இருந்தது, அதுன்ற ரீதியில வந்து அதுக்கு முதல் என்ன செய்தாங்க, கூலி வேலை தானே செய்தாங்க, பெரிய லேபர் வேலை வந்து அது அப்படி சொல்லி அதை அவமானப்படுத்தினா செய்தது கூலி வேலை தான், கல்ல தூக்கி இதுல வைக்கிறது பேகன்ல வைக்கிறது வந்த உடனே செய்தது.
0: இப்ப நான் நீங்கள் இப்ப சொல்ற போதுதான் ஒரு சிரிப்பான சம்பவம் வந்தது, எங்கட இறந்து விட்டார் மாணிக்க வாசகர் ஊடகவியலாளர் வவனியா. அப்ப அவர் என்ன கேட்டிருந்தார், என்ன வேலை செய்யறீங்க ஆண்டு. அப்ப நான் சொன்னேன் வண்ணார வேலையாண்டு, ஏன்னா அந்த நேரத்துல எனக்கு வந்த வேலை அந்த யூனிஃபார்முகள் இருக்குத்தானே இல்ல அத போய் எடுத்துட்டு வாரது போலீஸ் நிலையங்கள்ல, அதுல எடுத்துக்கொண்டு வந்தா இங்க வந்து தோச்சு அயன் பண்ணி திருப்பி தருவார்கள், திருப்பி கொண்டு போய் கொடுக்க வேணும் நீதிமன்றத்துல. நீதிமன்றத்துல சட்டத்தரணி மாற்ற மற்றது காவல் நிலையங்கள்ல உள்ளவர்களுடையத அந்த நிறுவனத்துக்கு போய் அவர் தருவார், அதை போய் எடுத்துக்கொண்டு வந்து அடுக்கி வைத்திருப்பார்கள், அதை எடுத்துக்கொண்டு வந்து இங்க திருப்பி தோச்சு அயன் பண்ணி தருவார்கள், திருப்பி கொண்டு போய் கொடுக்குற வேலை. அப்ப அவர் சொன்னார் என்ன இப்படி சொல்றீங்க ஆண்டு, இங்க வந்து கேட்டா என்ன வேலை என்று கேட்டா அது அந்த ரெஸ்டாரண்ட்ல அங்க இப்படி என்று இழுப்பார்களே ஒழிய தங்களோட வேலையை சொல்ல மாட்டாங்க, நீங்க எடுத்த உடனே இப்படி சொன்னா அதான் செய்யறேன்டா அப்புறம் என்னத்த மாத்தி சொல்ற.
1: இல்ல நீங்க அதே அதாவது நீங்க டிரான்ஸ்போர்ட் வேலையில செய்த நீங்க நான் நேரடியாக வந்த வேலை தானே செய்தான்
0: இல்ல அது வந்து அங்க வந்து துவைக்கிறது அவ தாரதை எல்லாம் கொண்டு போய் கொடுக்க வேணும்
1: அதாவது நான் முதல் இந்த வேலையை செய்து கொஞ்சம் இதாண்டு கொஞ்சம் பாசி அளவு நான் இங்க போய் பள்ளிக்கூடத்துல படிக்கையில நான் வேலை செய்த இடங்கள்லயே ஓரளவுக்கு நான் என்ன பேசி இதன்றதின் அடிப்படையில மற்ற கொஞ்சம் கூட ஜெர்மன் பேப்பர்கள் அதுல வாசிக்கிறதுக்கு அதுகளுக்கு ஆர்வம் காட்டினதுன்னு வந்து ஓரளவுக்கு நான் பேசுறதுக்கான அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தகுதி பெற்றபடியா பிறகு நான் வேலைக்கு சேர்ந்தது வந்து அந்த முஸ்டான் டெனிமர்கள் வந்து 1885-90 சரியான பூ அதாவது இந்த முஸ்டாங் என்னன்னு சொல்றது லீவைஸ் அதுகள்ன்றது லீவைஸ் வந்து அந்த அதுல என்ன தெரியும் அந்த லேடிஸ் ட்ரவுசர்ஸ் லீவைஸ் இவங்களும் யூதர்
0: தான்
1: ஜெர்மனியிலிருந்து கல்லும் போட்டு அது தேய்ச்சி சாப்டாக்குறதுக்கு வந்து என்சைம் கூட அது வந்து அந்த டெனிமே சாப்பிடும் அந்த அதால எனக்கு அந்த அனுபவம் வந்து அந்த என்சைம் அதுன்றது அவங்களும் நானும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரியில நான் நல்ல சிறப்பான பொறுப்பு வந்தேன் இப்ப படிக்க வைக்கல ஜிசியிலே அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆன பாடம் அது எனக்கு வந்து கை கொடுத்தது அப்ப அதுல இருந்தா நான் முன்னேறி நானும் படிச்சு அவங்களும் படிச்சதுல தான் நான் இந்த இந்தோனேசிய ஆதரவுல ஒரு பிளான்ட்டுக்கே பொறுப்பாக இருந்து செய்யக்கூடிய அந்த ஜப்பானுக்கு அதுகளுக்கு நான் போய் வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டது லீவைஸ் சிங்கப்பூருக்கு அதுகள் அந்த வேலை செய்ய வேண்டியிருக்கு இப்படி குறிப்பிட்ட ஆளு வேலை செய்தான் அப்ப அந்த அதற்கு முதல் வந்து நாங்கள் வரலாற்றை மறக்க கூடாது எங்களுக்கு வாழ்க்கை அப்ப நான் கூலி வேலைதான் செய்தான்றது இல்ல என்ன வெக்கப்படுறது இருக்கு சொல்றதுல என்ன வெக்கம் இருக்குது அதாவது மற்றது உழைப்புக்குரிய ஊதியத்துக்காகத்தான் நாங்க வேலை செய்யறோம் மாணவடியா எனக்கு அந்த நேரத்துல வந்து ஏன் குடைக்க இது டாய்லெட் துடைக்க வேணும்னு சொல்லி அதுக்கு சம்பளம் தானாண்டாலும் நான் செய்திருப்பேன் அதுல எந்த விதமான குச்சமும் பட்டிருக்க மாட்டேன் எனக்கு தேவை காசு அது அதுதான் முக்கியமானது வருமானம் அப்ப அதனுடைய அந்த தொழிலை செய்யறவன் செய்யறது குறைஞ்ச தொழில் இதை செய்யற குறைஞ்ச தொழில்னு சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன தகுதி இதுதான் அதனுடைய இந்த அந்த சிந்தனை இப்பொழுது புதிய தலைமுறைக்கு இங்க உள்ளவர்களுக்கு இல்ல வீட்டு வேலையை தாங்கதான் செய்யறாங்க
0: புதிய தலைமுறையினர் இங்கே வெளிநாடுகள்ல ஜெர்மனி பிரான்ஸ் அவற்றில் வாழக்கூடியவர்கள் நல்ல கல்வியில நல்ல ஆர்வமாக கற்று வருகிறார்கள்
1: கட்டாயம் பாராட்டணும் அவர்கள் நல்ல ஆனா எங்க ஒரு பிரச்சனை இருக்குது கனடாவிலும் அது ஜெர்மனியிலும் இருக்குது என்ன சொல்லிச்சுன்னா ஒரு ஒரு குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு இப்பொழுது உள்ள தலைமுறை தயாரில்லை என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்ப உதாரணத்துக்கு ரெண்டு பேருமே வந்து ஒரு நீங்க உதாரணத்துக்கு ஒருவர் வந்து ஐடியோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுகள்ல வந்து வேலை செய்யணும் ஒரு ஒருவர் வந்து செய்கிறார் அவருக்கு துணையாக இருக்கிறவரும் வந்து செய்கிறாருன்னு சொல்லிச்சுன்னா ஒரு டெபார்ட்மெண்ட்லயே 2500-3000 செலுத்தவன் இப்ப இவ ரெண்டு பேரும் வந்து வேலை செய்து சம்பளம் எடுக்கிறது டாக்ஸ் எல்லாம் கட்டி மிச்சம் போய் 8000-9000 வந்தா இவர்களுக்கு அது வந்து தங்களுடைய வாழ்க்கை அவர்கள் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஆன வேலை அவர்களோ ஹாலிடே போகணும் ரெண்டு தரம் இருக்கும் சம்மர்ல காலத்துல இதுல சொல்லி சொல்லிக்கல வந்து அவர்கள் வந்து இந்த குடும்பம் என்ற ரீதியில வந்து பொறுப்புகளை பார்க்கிறவர்கள் அவர்களுக்கு ஒரு கஷ்டமான ரீதியில திருமணங்கள் என்கிறவர்கள் வந்து பெருமளவுக்கு வந்து ஒரு செய்யறதுக்கு துணிச்சு தயாரில்லாத நிலைமைகள் வந்து அங்கே ஏற்படுகிறது இந்த தலைமுறைக்கு அது இன்னொரு விதத்துல வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற நெகட்டிவ் வந்து செல்லாம்
0: இந்த நாடுகளிலும் இந்த நாடுகளிலும் இப்பொழுது பிள்ளைகள் திருமணம் செய்வதற்கு முன் வருகிறார்கள்
1: அவர்கள் வந்து பொறுப்பை இப்ப நீங்க திருமணம் செய்தா உங்களுக்கு குழந்தை உறக்கமுண்டா அதுக்கு மினக்கடவுணும் அதுக்கு காசுல வடிக்கணும் அது எல்லாம் செய்யணும்ன்றதான் இது இது ஒரு நெகட்டிவ் அப்ரோச் அது தன்னே பார்க்கக்கூடியதா இருக்குது பாவம் இவைகள்ல இருந்து இந்த தலைமுறைகள் வந்து இப்ப இங்க ஜெர்மனியில முதல் தரமாக ஏதோ சைபர் 0-2 சாரி சீரோ தசம் ரெண்டு வீதம் இவ்வளவு வழிஞ்சாண்டவர் வந்து கூட குறைஞ்சிருக்குது 26 புள்ளி வீரம். இப்ப இது எங்க போக போகுதுன்றது அது அடுத்த கேள்வி. யாருடைய இதுகள் எல்லாத்துக்கும் நாங்கள் தீர்வு காண முடியாது. நானும் நிறைவு பேசல. அப்படியே இதுக்கான தீர்வுகள், இதுக்கான பொருளாதார ரீதியான கட்டமைப்புகள் இவைகள் என்றவர்கள் வந்து இது இல்ல. இப்ப இப்ப இதுல இருந்து அப்படி தவிர ஏனைய நாடுகளும் ஆசிய நாடுகளும் வந்து இதுல இந்த பிரச்சனைகள் பேச்சுக்கள் படத்தான் போகணும்.
0: அதோட அடுத்த நிகழ்ச்சியில இது தொடர்பாக உங்களோட கருத்தை பார்க்கலாம். இப்பொழுது 6 அந்த தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள், சிறுபான்மையினத்து கட்சிகள் இணைந்த மாதிரி ஏன் அவர்களுக்கு முன்னரே இப்படியான போராட்டம் நடைபெற்ற காலத்திலேயே இணைந்து ஒரு ஆலோசனை சொல்ற மாதிரியான யோசனைகளை என் முன்வைக்கையிலே அந்த விடயங்கள் தொடர்பாக அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம். நன்றி.
1: நன்றி.
0: சென்னைகளே, திரு ஜெகநாதன் அவர்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து நாம் கடந்த 6 ஒலிபரப்பான, அதாவது குருமகான் அவர்களுடைய செவ்வியினுடைய மறுவலிறப்பாக அதனை தருகின்றோம். ஐரோப்பிய நாடுகளுக்கான அமைதி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்தியாவின் தென் கைலாசம் என்று அழைக்கப்படுகின்ற திருமூர்த்தி மலையில் அமைந்துள்ள உலக சமாதான ஆலயத்தின் ஸ்தாபகரான உலக அமைதி தூதுவர் ஜெகத்குரு பரஞ்சோதி குருமகான் அவர்கள் ஐரோப்பாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அண்மையில் சுவிஸ் நாட்டுக்கான விஜயத்தை அவர் மேற்கொண்டிருந்தார். அவர் தொடர்பான மேலதிக தகவல்களை உங்கள் அனைவருக்குமே தெரிந்த எமது டிஆர்டி தமிழொலியின் ஆர்வலர், உலக சமாதான ஆலய சுவிஸ் கிளையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னர் செங்காலன் முருகன் ஆலயத்தினுடைய உருவாக்கத்தில் ஈடுபட்டு அதனை தொடர்ந்து நடத்தி வந்து பின்னர் சுயநலவாதிகளினால் அவரிடமிருந்து பறிக்கப்பட்ட வேலுப்பிள்ளை கணேஷ்குமார் அவர்கள் இப்பொழுது வானிலைகளிலே காத்திருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் ஐயா அவர்களே.
2: வணக்கம் தர்சன். வணக்கம் டிஆர்டி வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அத்துடன் குருமான் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, நான் குருமான் அவர்கள் இந்தியாவில் தென்கைலை என அழைக்கப்படும் திருமூர்த்தி மலையில் உலக சமாதான ஆலயத்தின் ஸ்தாபகரும் அறக்கட்டளை சென்ற குருமான் அவர்கள் சுவிட்சர்லாந்து ஐரோப்பா விஜயம் செய்திருக்கிறார். அந்த நேரத்திலே சுவிஸ் ஜெர்மனி சென்று இப்போது பிரித்தானியாவில் சில பயிற்சி முகாம்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் குருமானை இங்கு டிஆர்டி வானொலி நேயர்களுக்காக இணைத்துக் கொள்வதில் பெருமை அடைகின்றேன். தற்போது என்னுடன் யோக ஆசிரியர் கண்ணன் அவர்களும் குருமானும் தற்போது என்னோடு இருக்கின்றார்கள். அவர்களை
0: குருமான் அவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு எப்படி கிடைத்தது?
2: குருமான் அவர்கள் நான் ஆலயத்தின் தலைவராக இருந்த காலத்தில் ஆலயத்தில் யோகா பயிற்சி இன்றைக்கு ஒரு 14 யோகா பயிற்சி முன்பு நடந்தது. அந்த அந்த காலத்தில் அவருடன் தொடர்பு ஏற்பட்டு ஆலயத்துக்கு கூட பல தடவை வந்திருக்கின்றார். வந்து சென்ற போது அவருடைய அறிமுகமாகி நானும் அந்த பயிற்சி நீண்ட காலமாக எடுத்திருக்கின்றேன். அதன் மூலம் எனக்கு ஒரு நவபாசன வேல் அவர் ஊடாக
0: அந்த முதல்ல நவபாசன வேல் தொடர்பாக குறிப்பிடுங்கள். நவபாசன வேல் என்றால் என்ன என்றது தொடர்பாக முடிந்தால்
2: நவபாசன வேல் என்றது பழனி முருகன் என்ன இதுல நவபாசனத்தாலே உருவாக்கப்பட்டது, போகராலே உருவாக்கப்பட்டது. 9 பாசனங்களை கலந்து அந்த நவபாசன வேல் நவபாசன சிலை பழனியிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிலையிலே அபிஷேகம் செய்து அதை பருகினால் நோய் நொடி தீரும் என்பது ஐதீகமான உண்மை. ஆனால் அதே போல ஒரு சுவிட்சர்லாந்திலே வேல் வழிபாடு இருக்கிறபடியால் இலங்கையிலும் வேல் வழிபாட்டை இருக்கிறபடியால் அந்த வேலிலே அந்த நவபாசனத்திலேயே அந்த வேலை செய்து அதை ஐரோப்பாவில் அதை பிரசித்த சியோன் மண்ட நோக்கத்தோடு அதை செய்து ஐரோப்பாவில் இப்போது சுவிட்சர்லாந்தில் நான் வழிபட்டு வருகின்றேன். அதற்கு பிரசித்தி செய்து மக்களாலே அதை வழி பூஜை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு குருமான் சுவிட்சர்லாந்திலே வந்து அந்த ஒரு பூஜையை ஆரம்பித்து வைத்தார் வைத்திருக்கின்றார்.
0: அதாவது அவருடைய அவருடைய தொண்டராக ஜெர்மனியில் இருந்து ஒருவர் உங்களுடைய நண்பர் கடமையாற்றி வருகிறார்கள்.
2: பிரகாஷ் என்ற யோக ஆசிரியர், மெய்யான ஆசிரியர் பிரகாஷ்.
0: ஆமாம், அவருடைய செவிகளையும் எங்களுடைய வானொலியில் தந்திருக்கிறோம். இவர் பரஞ்சோதி குருமகான் அவர்கள் நீண்ட காலமாக இந்த பணியாற்றி வருகிறார். அதே நேரம் அவருக்கு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய அனுமதி பெற்ற அமைப்புகள் கூட அவரை கௌரவித்திருக்கிறார்கள். அதை விட ஈழத்தமிழர்களுக்காக அவர் எவ்வளவு சேவைகளை, அது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளுக்கு அவர்களுக்கான உதவிகளை செய்திருக்கின்றார். அங்கு பல இடங்களிலே தியான வகுப்புகளையும் நடத்தி இருக்கிறார் அல்லவா?
2: பல்கலைக்கழகம், பவுனியா பல்கலைக்கழகம் மற்றும் வரிகாமம் பிரதேச சபைகள் கூட இவற்ற பயிற்சி நிறைய நடந்திருக்குது. அதோட தாதிகள் பயிற்சி நிலையம், இந்த நர்சிங் அந்த இதில் அப்படியான அலுவலகங்கள்ல கூட அவற்ற பயிற்சி இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைகிறார்கள்.
0: தற்போதைய விஜயத்தினுடைய நோக்கம் என்ன?
2: இந்த நவபாசன அவையில் ஒரு தியான மண்டபமாக ஆரம்பிக்க வேணும் என்றதான் சுவிசுக்கு வந்ததன் நோக்கம். அதை அந்த பூஜையை அவர் 108 மந்திரங்கள் மேலுக்கு 108 மந்திரம் சொல்லி அந்த பூஜையை சிறியொரு மக்கள் குழுவை குழுவூடாக அதை நிறைவேற்றியிருக்க ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். இனி
0: அதை அந்த தியான மண்டபம் எங்கே இருக்கு?
2: இப்ப தியான மண்டபம் எனது வீட்டிலே கீழ் மண்டபத்திலே அது வச்சிருக்க, அந்த வேல் வச்சு பூஜை நடந்து கொண்டிருக்கு.
0: நீங்கள் வழிபடுகிற இடத்திலே? நீங்க வழிபடுகிற இடத்துல?
2: ஓமம் எனது வீட்டிலே, வீட்டிலே தான் இருக்கு. அதே தியான மண்டபத்துக்கான இடத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம். விரைவில் அது அமையும் என்று நம்புகின்றேன்.
0: அப்ப அது அப்படியான ஒரு தியான மண்டபத்தை உருவாக்கினா வயது முதிர்ந்தவர்கள், தனிமையில் வாடுபவர்கள், அவர்கள் அங்கே வந்து அந்த தியானத்திலே ஈடுபடுவதனூடாகவும் மற்றதும் உங்களுக்கு யோகா நிலை வகுப்புகளை நடத்தக்கூடிய சாத்திய குருகள் இருப்பதனால் அவர்களுடைய உடல்நலத்துக்குரிய வேலை திட்டங்களையும் வெகு விரைவில் ஆரம்பிப்பீர்களா?
2: நிச்சயமா, நிச்சயமா. அதற்கான திட்டம் வகுக்கப்பட்டிருக்கின்றது. குருமான் அவரும் தனது சீடர்களூடாக அதற்கான நிலையத்தை தேடுவதற்கான வழிமுறைகளை செய்திருக்கின்றார். ஐரோப்பாவில இது என்ன, ஒரு நுண்ணுயிர் தொற்று காலத்தில் இந்த வேல் பிரசித்தி செய்யணும் என்று 2019 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணி சீக்கிரம் அப்படி ஒரு நல்ல ஒரு இடம் அமையும் என்று
0: எதிர்பார்க்கின்றேன். சரி, இப்பொழுது பரஞ்சோதி குருமான் அவர்களோடு உரையாடலாம்.
3: பூரணத்தில் இருக்கின்ற பரம்பொருளாகிய பரஞ்சோதியின் நல்லருளாக இறையருள் பேராத்மாவின் பெரும் கருணையால் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்கின்றனர்.

0: வணக்கம் குருமான் ஐயா அவர்களே.
1: வணக்கம். சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களோடு
0: சொல்லுங்கள்.
1: எல்லாம் வல்ல குருவின் பேரருளின் பெரும் கருணையினால் தாங்களும் தங்களுடைய நிறுவனமான டிஆர்டி டிஆர்டி வானொலி நிலையமும் நீடூழி வாழ்க. டிஆர்டியின் மூலம் உலகளாவிய நிலைகளில் பல நேயர்கள் இதில் பங்கு கொண்டு இதில் நடைபெறுகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஏற்று அவர்களுடைய வாழ்வியலில் முன்னேற்றம் கண்டுகொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் பரிபூர்ண நல்லாசிகள். எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்க. வையகம் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் அடைய.
0: அதாவது உங்களை பொறுத்தவரையில் எந்த வயதிலிருந்து இந்த ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்தீர்கள்?
1: ஆமா, மகிழ்ச்சி, இந்த 7 வயதில் இருந்தே இந்த ஆன்மீக அனுபவம். உடல் எது, உயிர் எது, இந்த உடல் வேறு, உயிர் வேறு, இந்த உடலை விட்டு பிரித்து பார்க்கின்ற அந்த அற்புதமான ஆன்மீக அனுபவம் கிடைத்தது. அந்த 7 வயதில் இருந்தே அந்த வாழ்வை நோக்கிய பயணமாக அது அமைந்தது.
0: அந்த 7 வயதில் இந்த ஆன்மீக பயணத்துக்கு உங்களை உள்ளே அழைத்து சென்றவர்கள் யாராக இருக்கும்? உங்களை இதன் மீதான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியவர்கள், உங்களுடைய குடும்பத்தினர் தொடர்ச்சியாக இந்த ஆன்மீக பயணத்தோடு சென்று அதன் ஊடாகவே பயணித்தவர்களா?
1: ஆமா, இறைநிலை. சிலருக்கு யாராவது தொட்டு காட்ட வேண்டும், சிலருக்கு யாராவது இதை பற்றிய ஒரு விளக்கங்களை சொல்ல வேண்டும். ஆனால் 7 வயதிலே என் குடும்பத்தாரோ அல்லது எனக்கு இருந்த உற்றார் உறவினர்கள் அந்த சமுதாயம் கொடுக்கவில்லை, அது தானாகவே அந்த அனுபவங்கள் ஏற்பட்டது. அந்த இறை நிலையை நோக்கிய ஒரு அனுபவங்கள் தானாக ஏற்பட்டது. அடிக்கடி அந்த ஆன்மீக அனுபவங்கள் ஏற்பட்டு அதை நோக்கிய பயணம், அந்த இறை நிலையை அடைதல் வேண்டும், நான் அந்த கடவுள் நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை நோக்கிய ஒரு நிலை வந்தது. அப்பொழுதுதான் 19வது வயதிலே உலக சமாதான ஆலயத்தினுடைய நிறுவனரும் இந்த குண்டலினி யோகத்தின் மூல குருவும் தத்துவ தவ ஞானியுமான ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்களுடைய இந்த உபதேசத்தின் மூலம் இந்த இறை நிலையை மீண்டும் அடைவதற்கு உரிய நிலைகள் கிடைத்தது.
0: உலக சமாதானத்தை நோக்கிய பயணம் என்று குறிப்பிடப்படுகிற போது இன்றைய உலகமானது அதாவது யாராலுமே தடுக்க முடியாத அளவுக்கு மக்கள் பிரிந்திருக்கின்றார்கள். பல வழிகளில் மக்கள் பிரிந்திருக்கிறார்கள். குடும்பங்களுக்கு இடையிலே ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இளைஞர்கள் ஜோதிகளுக்கு இடையிலே பாரிய பொறுப்பிருந்தாலும் அவர்கள் அதனை விடுத்து அவர்களுடைய வாழ்வியலில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான அந்த சூழலிலே உலக நாடுகளை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது கூட யுத்தத்தினுடைய ஓசைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதனூடாக பொருளாதார ரீதியான வீழ்ச்சி எல்லா நாடுகளிலுமே, சில நாடுகளுக்கு இடையிலான யுத்தமாக இருக்கலாம், அது எல்லா நாடுகளுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய செய்கிறது. இதனூடாக மக்கள் பெரும் சிரமங்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த காலத்திலேயே உலக சமாதானத்தை, அதாவது உலக அமைதி தூதுவர் என்ற பெயர்களை எல்லாம் பெற்றிருக்கிறீர்கள். உங்களால் ஏதாவது சாதிக்க முடிந்திருக்கிறதா?
1: நிச்சயமாக, நிச்சயமாக. அவ்வப்போ காலத்தில் ஏற்படுகின்ற இன்னல்கள், இடையூறுகள், இவைகளை எல்லாம் நீக்கி எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் அறியாமைதான். அறியாமையே அனைத்து துன்பத்திற்கும் காரணமாக அமைகிறது. இன்றைய சூழல்களில் தனி மனித நிலத்திலே அமைதி இல்லை, குடும்ப நண்பர்கள் அன்பர்களிடையே அமைதி இல்லை, சமுதாயத்தில் அமைதி இல்லை, தேசத்தில் அமைதி இல்லை, உலகத்தில் அமைதி இல்லை. இந்த அமைதி தேடி உலக மக்கள் புறத்தில் செல்லுகின்ற நிலையில்தான் இருக்கிறார்கள். ஆனால் அமைதி என்பது புறத்தில் அல்ல, அதைத்தான் மன அமைதி என்கிறோம், இன்னர் பீஸ், உள்மன அமைதி. ஆகவேதான் புலன்களின் வழியாக சென்றே இந்த மனத்தை மனதம் திருத்தி அந்த உள்நிலையை உணர்த்துவதுதான் உண்மையான தியானம். தியானம் என்பது வேறு எதையோ ஒன்றை நோக்கி தேடி செல்வது அல்ல. தியானம் என்பது தனது இயல்பை, தனது இருப்பை அறிவதுதான். தன் இருப்பை தான் அறிந்தால் அதனால்தான் தன்னை அறிய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆக தனக்குள் இருக்கின்ற அந்த உண்மை நிலை. இன்று உலகத்தில் எல்லா பொருட்களையும் அடைவதற்கு பிரியப்படுகிறார்கள். இந்த அடைகின்ற பொருட்கள் அனைத்தும் அழிகின்ற பொருள், மாறுகின்ற பொருள். அழிகின்ற மாறுகின்ற இந்த உலக பொருட்களிலே மாறாத அழியாத ஒரு பொருள், அதுதான் பரம்பொருள். அந்த பரம்பொருள் என்ற மூலப்பொருளை உணர்ந்தால் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அந்த உள் அமைதி. அதனால்தான் அந்த தன்னிருப்பை தான் அறிதல், அது தன்னிலையை அறிதல். அந்த தன்னிலையில் தானாய் இருக்கின்ற பொழுது அந்த பேர் ஆனந்தமும் பேர் அமைதியையும் அவர்கள் உணர்கிறார்கள். ஆக ஒரு தனி மனிதன் இந்த நிலையை, அவனது உடல் நிலை, மனநிலை, அறிவு நிலை என்ற விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை என்ற மூன்று நிலைகளையும் கடந்து உள் இருக்கின்ற உண்மை நிலை, அதுதான் சுயநிலை, அதுதான் தன்னிலை. ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தன்னிலை என்ற உண்மை பொருளை உணர்த்தி விடுவோமே ஆயின் அவரவர்கள் அமைதி பெற்று அவர்களை சுற்றிலும் அந்த அமைதியின் அலைகள் பரவி குடும்பத்திலும் சமுதாயத்திலும் தேசத்திலும் உலகத்திலும் நிச்சயம் அமைதி தோன்றியே தீரும்.
0: தனி மனிதர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இன்றைய காலகட்டத்திலே, அதாவது விரைவாக பணத்தை நோக்கிய ஒரு பயணமாக விரைவாக பணக்காரராக வேண்டும், ஆனால் நேர்மையான வழிகளையோ அவற்றையோ கடைபிடிக்காமல் பணக்காரர்கள் ஆக வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அரசியல்வாதிகளும் சட்ட நிறுவனங்களாக இருந்தாலும் கூட உண்மையான ஒரு நீதியை வழங்குபவர்கள் கூட இந்த ஊழல் இவற்றினால் ஆர்வம் கொண்டு இந்த பணத்தை நோக்கிய இந்த பயணம் இருக்கின்ற வரையில் நீங்கள் சொல்லுகின்ற இந்த விடயங்கள் சாத்தியமாகுமா?
1: நிச்சயம், நிச்சயம். ஏன்னா இப்ப வந்து பாருங்க, இந்த 19 கடைசி 20 இருந்தே இந்த கொரோனா என்ற ஒரு தொற்று நோய் வந்தது. இந்த தொற்று நோய் பரவிய காலங்களிலே பணத்திற்கு இருக்கின்ற மரியாதை நீங்கி உயிரை காத்துக் கொள்ள வேண்டும் என்ற உண்மை நிலைதான் அங்கு வந்தது. யாரோடும் பார்க்க முடியவில்லை, யாரோடும் பேச முடியவில்லை, எந்த இடத்திற்கும் செல்ல முடியாத ஒரு நிலை. அந்த நிலையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி நிலை, தன்னிலையை உணரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது. பொருள் இருந்தும் அந்த பொருளை அனுபவிக்க முடியாத நிலை. கார் இருந்தது, பயணம் இல்லை. உணவகங்கள் இருந்தது, உணவு இல்லை. நல்ல உறவுகள் இருந்தது, அந்த உறவை வளர்க்கின்ற சூழல்கள் இல்லை. அதை உலகமே அனுபவித்ததே.
0: அது அந்த காலகட்டத்தில் இருந்த நிலைமை இப்ப இந்த பழையபடி பழையபடி கதவு தட்டினால் என்ற மாதிரியாக பழைய நிலைமைக்கெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது.
1: ஆமா, ஆமாங்க, அது மாறும், மாறி மாறி வருவதுதானே உலகம். அதனால நிச்சயம், ஆமா. ஏன்னா இந்த பருவ காலங்கள் மாறுவதை போல இந்த யுக மாற்றங்களும் மாறிக்கொண்டே வருகிறது. முதல்ல உடம்பை பற்றிய சிந்தனைகள் மட்டும்தான் இருக்குங்க. அந்த உடம்பை பற்றிய சிந்தனைகளில் என்ன இருக்கும், நான் அங்க பாக்கணும், இத பாக்கணும், அந்த பாட்டை கேட்கணும், இந்த பாட்டை கேட்கணும், இந்த நறுமணங்களை உடம்பு முழுவதும் பூசிக்கணும், நல்ல சாப்பாட்டை சாப்பிடணும், நல்ல பொருட்களையே பயன்படுத்தணும் என்ற உடல் வழி வாழ்க்கை. அடுத்த கட்ட வாழ்க்கை மனவழி. அந்த மனவழியில் பொருள் வழி, செல்வத்தை தேடுதல், செல்வத்தை பாதுகாத்தல், செல்வத்தை பெருக்குதல் என்ற மனநிலையிலோடு வாழுகின்ற மனிதர்கள். அடுத்த நிலை நிர்வாகம், அறிவு நிலை. அந்த நிர்வாகம் தனக்கான நிர்வாகம், அதாவது எல்லோருக்கான நிர்வாகம் இல்லை. தனக்கென நிர்வாகம், தன் குடும்ப நிர்வாகம், தன்னுடைய சுற்றார் உறவினர்கள் வாழுகின்ற அந்த ஒரு நிர்வாகத்தை மட்டும் வளர்க்கின்ற ஒரு சூழ்நிலைகள் வந்தது. அதற்கு பிறகுதான் ஆன்மீக நிலை. இந்த மூன்று நிலைகளுக்கும் உடல் வாழ்க்கை, மன வாழ்க்கை, அறிவு வாழ்க்கை என்ற இந்த வாழ்க்கையை கடந்த வாழ்க்கை தான் அன்பு வாழ்க்கை, அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. மனிதர் என்றால் இன்று ஆன்மீக வாழ்க்கை என்றால் அனைத்தையும் துறந்த வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான அன்பு எதுவோ அதுவே ஆன்மா. ஆகவே எல்லோரிடமும் அந்த அன்பு, அதனால்தான் அதை அளவற்ற அன்பு, எல்லையற்ற அன்பு, நிகரற்ற அன்பு, பேரன்பு. அந்த அன்பு நிலைக்கு ஒரு மனிதன் சென்றால்தான் அந்த மனிதனால் இந்த உடல் நிலையில் இருப்பவர்கள், உடல் நிலையில் இருப்பவர்கள், மனநிலையில், செல்வ நிலையில் இருப்பவர்கள், பொருள் நிலையில் இருப்பவர்கள், நிர்வாக நிலையில் இருப்பவர்கள் என்ற மூன்று வகை மக்களையும் இணைத்து வாழுகின்ற ஒரு சூழல்கள் உருவாகும். ஆகவேதான் இது யுகத்தின் மாற்றம். அதனால்தான் இந்த வருகின்ற யுகம் சத்திய யுகம் என்று சொல்லுகிறோம். சத்தியம் என்றாலே உண்மை. ஆக எது உண்மையோ அந்த உண்மையை புரிந்து கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை, அதனால்தான் அது அன்பு வாழ்க்கை, அதுவே பேரறிவு வாழ்க்கை, பேராற்றல் வாழ்க்கை, பேரானந்த வாழ்க்கை, பேரருள் வாழ்க்கை, பேரமைதி வாழ்க்கை, அதுவே பேர் உண்மையான வாழ்க்கை. ஆக அந்த வாழ்க்கையை வாழ செய்கின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் எல்லா நாடுகளிலும் தோன்றிய மகான்கள், மகரிஷிகள், சிந்தனையாளர்கள் இவர்களுடைய நோக்கம். எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோருக்காகவும் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காகவே வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த அறிவியல், இந்த தொலை நோக்கு சிந்தனைகள், அதே சமயத்தில் இணையதள வழிகள் எல்லாம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் எண்ணிய எண்ணங்கள் சிறிய தூரம்தான் பரவி இருந்தது. ஆனால் தற்காலத்திலே எண்ணிய எண்ணங்கள் விரைவாக அது சொல்லாக, அந்த சொல் செயலாக மாறுவதற்குரிய சூழல்கள் அமைந்திருக்கிறது. ஆகவே நிச்சயம் ஒரு நல்ல யுகம் தோன்றியே தீரும்.
0: ஆன்மீக வழிகாட்டலினூடாக ஓரளவுக்கு சமூக நீதி, அனைத்து நீதிகளும் பேணப்பட்டது. குறிப்பாக இன்றைய ஆன்மீக ரீதியான பார்ப்பமாக இருந்தால் இந்தியா போன்ற தென்கிழக்காசிய நாடுகளில் ஓரளவுக்கு மக்கள் இன்றும் ஆன்மீகத்தின் மீது பற்றுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மேலத்திய நாடுகள், வட அமெரிக்க நாடுகள் இவற்றை பார்க்கின்ற போது இளம் தலைமுறையினர் அந்த ஆன்மீகத்திலிருந்து வெளியேறிவிட்டத மாதிரியான ஒரு தோற்றப்பாடு தெரிகிறது. அதனால் பல்வேறுபட்ட சிக்கல்கள் தொடர்பாக பேசப்படுகிறது. இதே நிலைமை எங்களுடைய நாடுகளிலும் ஆன்மீகத்தை விட்டு வெளியேற வேண்டிய இளம் தலைமுறையினராக வந்து விடுவார்களா? இப்பொழுது இங்கே மேற்கத்திய நாடுகளிலே அவருடைய தேவாலயங்கள் எல்லாம் வெறுமையாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி செல்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆசிய சமூகங்களை, ஆப்பிரிக்க சமூகங்களைச் சேர்ந்தவர்கள், மிகவும் கஷ்டமான பிரதேசங்களில் உள்ளவர்கள் தான் அவ்வாறான இடங்களுக்கு செல்பவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் இந்த நாடுகளைச் சேர்ந்த இளம் தலைமுறையினர் அதனை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இவை தொடர்பாக உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்கிறீர்கள்?
1: ஏனென்றால் முதலிலே பரிணாம வளர்ச்சி, படி வளர்ச்சி என்று சொல்லுவோம், அந்த பரிணாம வளர்ச்சியிலே இந்த ஆதி மூலப்பொருள் அது தன்னைத்தானே விழித்துக் கொண்டு அதுவே அசைந்து ஓசையாகி அதுவே ஒளியாக ஜோதியாக வெளிப்பட்டது. அந்த வெளிப்பட்ட அந்த ஜோதியில் இருந்தே இந்த பிரபஞ்சம் தோன்றியது. அதனால்தான் அந்த தோன்றிய இயற்கை அது வெட்ட வெளியிலே அணுவாகி அதுவே நீராகி நிறனாகி காற்றாகி நெருப்பாகி உலகம் என்ற பஞ்சபூத பொருட்களாக உருவானது. இந்த பஞ்சபூத பொருட்களில் இருந்து அந்த அணு, ஆதியில் இருந்த ஒரே ஒரு அணு, அதைத்தான் பரம அணு என்று சொல்லுகிறோம். அந்த பரம அணுவே உயிர், பேர் உயிராகவே இருந்தார். அந்த பேர் உயிரில் இருந்து தோன்றிய அனைத்துமே உயிரணுக்கள் தான். அதை சிற்றணுக்கள், ஜீவ அணுக்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆகவேதான் அந்த மூலம் பஞ்சபூதங்கள் என்ற உலகப் பொருட்களாக தோன்றி இந்த உலகப் பொருட்களிலிருந்து அதே உயிர் பொருளாக முதலிலே நீர் வாழ்வன, பிறகு நிலத்திலே தாவரங்கள், தாவரங்களை உண்டு வாழுகின்ற புழுக்கள், புழுக்களிலிருந்து பூச்சிகள், பறவை இனங்கள், நடப்பனவைகள், இந்த நடப்பனவற்றிலே முதுகந்தன்று கிளையாக இருந்த முதுகந்தன்று நிமிர்ந்து மனிதன் என்ற நிலைக்கு வந்தது. ஆக மூலப்பொருள் அந்த பரம அணுதான் இன்று மனிதனாக இருக்கின்றான். ஆக மனிதனுக்குள் இருக்கின்ற அந்த உண்மையை உணர வைப்பதுதான் இந்த ஆன்மீகம். இன்று ஒவ்வொரு மனிதனும் எதை விரும்புகின்றோம் என்றால் அன்பைத்தான். அதாவது ஒரு ஆடவன் தனக்கு தன்னுடைய ஒரு பெண்ணிடத்தில் இருந்து விரும்புவது, ஒரு கணவன் மனைவியிடம் விரும்புவது அன்புதான், மனைவி கணவனிடம் விரும்புவது அன்பு, குழந்தைகள் பெற்றோரிடம் விரும்புவது அன்பு, பெற்றோர்கள் குழந்தைகளிடம் இருந்து விரும்புவது அன்பு, சக நண்பர்களிடம் இருந்து விரும்புவது அன்பு, உற்றார் உறவினர்கள் அண்டை வைத்தார் எதிர் வைத்தார் என்று எல்லோரிடமிருந்தும் அன்பைத்தான் நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆகவேதான் இந்த சமுதாயம் அன்பை நோக்கி இருக்கிறது. ஆகவே அந்த அன்பு நிலையில் இருந்தாலும் அந்த அன்பிலே பாசம் என்றும் நேசம் என்றும் பிரிந்து வருகிறது. ஆனால் உண்மையான அன்பு கடந்து உள் இருக்கின்ற அது அன்பு. அந்த அதனால் தான் அந்த இறையை அன்பே கடவுள் என்று சொன்னார்கள். ஆகவே எல்லோருக்குள்ளும் அந்த அன்பு நிறைந்து இருக்கிறது. அன்பு என்பது தேடும் பொருள் அல்ல, அன்பு என்பது உள் இருப்பது. ஆக நம்முள் இருக்கின்ற அந்த அன்பை வெளிப்படுத்துவதுதான் உண்மையான அன்பு. எதிர்பார்ப்பது அன்பு அல்ல, கொடுப்பதே அன்பு. ஆக இந்த உண்மையினுடைய தத்துவத்தை உணர்ந்தார்கள் என்றால் இந்த அன்பை கொடுக்கத்தான் பிரியப்படுவார்களே தவிர இந்த அன்பை பெறுவதற்கு பிச்சை எடுக்க மாட்டார்கள். என் அன்னையிடம் எனக்கு அன்பு கிடைக்கவில்லை, தந்தையிடம் எனக்கு அன்பு கிடைக்கவில்லை, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் இருந்து அன்பு கிடைக்கவில்லை, நண்பனிடத்திலே அன்பு கிடைக்கவில்லை என்று அந்த அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து விடுகிறார். ஆனால் உண்மையான நிலை அன்பை கொடுப்பதுதான், அன்பை எல்லோருக்கும் கொடுப்பது. மனித உயிர்களுக்கு மட்டுமல்ல, சக உயிர்களாய் விளங்குகின்ற சக உயிரினங்களாய் விளங்குகின்ற எல்லோருக்கும், நீர் வாழ்வினங்களுக்கும் தாவரங்களிடத்தில் அன்பு. ஆக நாம் கொடுப்பதுதான் உண்மையான அன்பு. இந்த உண்மையான தத்துவத்தை மனித குலம் உணர்ந்தால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் எதிர்பார்ப்புதான் ஏமாற்றம் ஆகிறது. அந்த ஏமாற்றத்தால் அடைகின்ற இந்த மனம் பல்வேறு மாற்றங்களை அது எதிர்பார்க்கிறது, செயல்படுகிறது. ஆகவேதான் கொடுப்பது, நாம் அன்பை கொடுப்பது, நான் அன்பானவன். ஆகவே என்னிடம் அளவற்ற அன்பு இருக்கிறது, என்னிடம் எல்லையற்ற அன்பு இருக்கிறது. ஆகவே நான் அன்பை கொடுக்க பிறந்தவன், அன்பை எதிர்பார்க்க பிறந்தவன் அல்ல. ஆகவே இந்த அன்பு தத்துவத்தை உணர்ந்தார்கள் என்றால் இன்று நாம் சொல்லுகின்றோம் அன்பே கடவுள். ஆக எல்லோரும் அந்த கடவுள் நிலைக்கு சென்று விடுகின்ற பொழுது அவர்களிடமிருந்து வெளிப்படுவது அன்பான எண்ணம், அன்பான பேச்சு, அன்பான செயல். ஆக எண்ணம், சொல், செயல் மூன்றும் சீராக இருந்தால் இந்த உலகமே சீராக இருக்கும். ஆக உலகத்திற்கு இந்த அன்பின் தத்துவத்தை வெளிப்படுத்துவதுதான் மகான்களினுடைய நோக்கமாக அமைந்திருந்தார். அதை போல இந்த அன்பு தத்துவம் உலகெங்கும் பரவ வேண்டும் என்பதுதான். அன்பே உயிர், அன்பே கடவுள், அன்பே உலகம். ஆக அன்பின் உலகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம்.
0: அன்றைய காலத்திலே ஆன்மீகம் என்பது மற்றவர்களிடம் வலியுறுத்திய விடயங்கள், சுயநலம் இல்லாமல் வாழ்வது, மற்றவர்களுக்கு உதவி செய்தல், மற்றது தியாக மனப்பான்மையோடு இருத்தல் போன்ற விடயங்களை ஆன்மீகத்தை வழிநடத்துபவர்களாக இருக்கலாம், ஆன்மீகத்தை வழிநடத்துகின்ற ஆலயங்களாக இருக்கலாம், அப்படியான ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இன்றைய நவீன காலத்திலே அந்த ஆன்மீக ஸ்தலங்களாக சொல்லக்கூடியவை எல்லாம் பணத்தை நோக்கி செல்வது மாதிரியான தோற்றப்பாடுகள் இருக்கிறது. பணம் படைத்தவர்கள் விரைவாக ஆலயத்துக்குள் சென்று வழிபடலாம், பணம் இல்லாதவர் கீவிலே இவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டிய நிலைமைகள் இவையெல்லாம் காணப்படுகிறது. ஆகவே அந்த ஆன்மீகத்தின் வழிகாட்டல்கள் தற்போது மாறுநிலைக்கு போய்கொண்டிருக்கிறதா என்ற சந்தேகம் பலருக்கு ஏற்படுகிறது அல்லவா?
1: ஆமா ஆமா ஆமா, அதாவது மதம் அதெல்லாம் மதம், மதம் கடந்த நிலைக்கு மனிதனை உருவாக்க வேண்டும். மதம் உடையவன், அதாவது சாதாரணமாக சொல்லுவார்கள் இல்லைங்களா, ஒரு யானைக்கு மதம் பிடிச்சதுன்னா அவனுடைய யானை பாகனையே கொன்று விடுகிறார். அதை போல மனிதனுக்கு மதத்தை போதிக்காமல் மனிதனுக்கு அன்பை போதித்தால், பண்பை போதித்தால் அந்த மனிதனும் உயர்கிறான். அந்த மனிதன் உயர்வதால் அவனை சார்ந்த மனித குலத்தையும் அவன் உயர்த்துகிறான். ஆகவே மதங்கள் தேவையா என்றால் அது ஒரு மார்க்கம், தேவைதான். ஆனால் அதோடு அவனை நிறுத்திவிடக்கூடாது. அந்த மார்க்கத்தில் சென்று அடைய வேண்டியது, மார்க்கங்கள் அனைத்தும் நதிகளைப் போல, கால்வாய்களைப் போல, அது வந்து அடைகின்ற இடம் கடல். கடலை வந்தடைந்த நதிகள் அங்கு அந்த பெயரை வைத்துக் கொள்வதில்லை. காவிரி என்றும், கிருஷ்ணா என்றும், கோதாவரி என்றும், கங்கை என்றும், அது ஓடுகின்ற வரைக்கும் அந்த மார்க்கங்களை பற்றி இருக்கின்ற நிலைதான். கடலை கடந்த பிறகு அங்கு மதம் இல்லை, அதற்கு தனி பெயர் இல்லை, அது கடல் என்றே அழைக்கப்படுகிறது. அதே சமயம் கடலை வந்து அடைந்த நதிகள் மீண்டும் நதியை நோக்கி செல்வதில்லை. ஆகவே மதங்கள் அனைத்தும் மனிதனை மனிதனாக்குவதற்கும், மனிதனை உயர்ந்த மனிதனாக்குவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட பாதைகள். ஆனால் இந்த பாதைகள் அந்த கடலை வந்து அடையாமலே சென்று விடுகிறது. ஆகவேதான் இன்றைய நிலைகளில் மனிதகுலம் நல்ல அறிவுத்திறனை பெற்றிருக்கிறது. அதாவது முதலிலே ஐந்து அறிவு கொண்ட மிருக குணமாக இருந்த நிலை, அடுத்தது ஆறாவது பகுத்து அறிதல், அதாவது இது நல்லதா கெட்டதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, நன்மை என்ன தீமை என்ன, அந்த நன்மைகளில் பாவம் எது புண்ணியம் எது என்றதையெல்லாம் சிந்தித்து பகுத்து அறிந்து நல்லவைகளை மட்டுமே செய்யக்கூடிய நிலைகளையே சொல்லி வந்தார். அது பகுத்தறிவு நிலை. அதற்கு மேலாக நுண்ணறிவு, அதுதான் மகி நுட்பம். இதை அறிவு என்றும் அதை புத்தி என்றும் சொல்லுவோம். புத்தி, அதாவது பெரியவர்கள் சொல்லுவார்கள் அறிவோடு இருந்து கொள் என்றெல்லாம் சொல்ல மாட்டார், புத்திசாலியா நடந்துக்கப்பா என்றுதான் சொல்லுவார்கள். ஆக அந்த புத்தி, அந்த பேரறிவு என்ற இயற்கை அறிவிற்கும் இந்த ஐம்புலன் அறிவு என்ற சித்தறிவுக்கும் இடையில் இருப்பதுதான், அடுத்த நிலைக்கு செல்வதுதான் அந்த புத்திசாலித்தனம், புத்திமான். ஆகவேதான் மனித குலம் இன்றைய நிலைகளில் அறிவு பகுத்தறிவை கடந்து மதிநுட்பம் என்ற நுண்ணறிவை கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சிறந்த முறைகளிலே உலகம் முழுவதும் அந்த நுண்ணறிவு திறனை வளர்த்து வருகிறார்கள். அடுத்த நிலைதான் பேரறிவு நிலை, அதுதான் இயற்கை அறிவு நிலை. அந்த அறிவுதான் ஆரம்பத்தில் இருந்தது, அதுதான் மெய் அறிவு. அந்த உண்மை பொருள், மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அந்த அறிவுதான் மெய் அறிவு. அந்த மெய் அறிவைத்தான் ஞானம் என்று சொல்லுகிறோம். ஆக மனிதனை ஞானம் உடையவனாக மாற்றுவது, மனிதனை உள்ளது உள்ளபடி உள்ளதை உள்ளவாறு உணர்த்துகின்ற அந்த உண்மை நிலை, அதுதான் இறை நிலை. அந்த நிலையை அடைந்த ஒரு மனிதன் தன் தவறுகளை தானே உணர்ந்து திருத்திக் கொள்ளுகிறான். அந்த தன் நிலையை அடைந்த மனிதன் தன்னை போலவே சகல உயிர்களையும் பார்க்கிறான். அந்த கண்ணோட்டமே வேறு, எல்லாம் ஒன்று. ஆக எல்லாம் ஒன்றாக இருக்கின்ற பொழுது அதற்கு இரண்டு என்ற நிலை இல்லை. உடல் நிலையிலே ஆண் என்றும் பெண் என்றும், கற்றவன் கல்லாதவன் என்ற, பொருள் படைத்தவன் பொருள் இல்லாதவன் என்ற இருமைகளை எல்லாம் கடந்து நாம் அனைவரும் ஒன்று. உடல் நிலையில் வேறு, மனநிலையில் வேறு, செல்வ நிலைகளில் வேறு, அறிவு நிலைகளில் வேறு. ஆனால் இந்த மூன்றையும் கடந்து உள் இருக்கின்ற அந்த உண்மை நிலை, அதைத்தான் இறை நிலை. அது பரம நிலை, அதுவே பிரம்ம நிலை. அந்த நிலையை அடையச் செய்வதுதான் மகான்களினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனையும் அந்த நிலையை உணர்த்தினால் அந்த தனி மனிதன் தன் இருப்பு தன் நிலையை அறிந்து தனக்குள்ளே விருப்பு வெறுப்புகள் அற்ற ஒரு நிலையில் இருக்கின்ற அந்த பேரறிவு நிலை, அது ஞானமாக இருக்கிறது. அந்த ஞானமே ஆனந்தமாக இருக்கிறது. அதனால் தான் அந்த இறை நிலையை சத்து சித்து ஆனந்த நிலை சச்சிதானந்த நிலை என்றும் சொல்லுகிறோம். ஆகவே அந்த மூலம், இந்த பிரபஞ்சத்தின் மூலம் அந்த இயல்பு நிலையில் இருந்தது. இந்த மனித ஆதியே இன்று மனிதனாக இருக்கிறான். இந்த மனிதனை மீண்டும் அந்த ஆதி நிலைக்கு கொண்டு செல்வது, அதாவது உண்மை நிலைக்கு அழைத்து செல்வது. ஆகவே புலன் வழியில் செல்லுகின்ற இந்த மனம், பார்ப்பது கேட்பது நுகர்வது சுவைப்பது தொடுவது என்ற இந்த புலன் வழியே இந்த மனம் சென்று இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் அறிந்தது. அது ஒரு அறிவியல் தான். இந்த அறிவியல் புலன் கடந்த அறிவியல். அதை பிசிக்ஸ் பௌதீகம், இது மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்லுகின்றோம். ஆகவேதான் இந்த மனித குலம் ஓர் உயர்ந்த மனித குலமாக மாற்றுவதற்கான

0: அந்த உயர் நிலையோடு ஒருங்கிணைய செய்வது. ஆக யோகத்தின் மூலம் மீண்டும் மனித குலம் இந்த எல்லையற்ற அந்த நிலைக்கு கொண்டு செல்வது. எல்லோரும் எல்லோருக்காகவும் வாழுகின்ற உயர்ந்த பரந்த மனத்தை உடைய செய்வது. ஆகவேதான் இந்த அன்பு வழிதான் இனி வருங்காலத்தில் இந்த அற வழி அன்பு நிலையில் அறம் காத்தல். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது.
1: இன்றைய மனிதர்களை எடுத்துக்கொண்டால் தங்களிடம் உள்ள மெய்யறிவை பாவிப்பதை விடுத்து சீர்கை நுண்ணறிவிடம் சரணடைகின்ற நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது உங்களால் வழங்கப்படுகின்ற இந்த மூச்சு பயிற்சி போன்றவற்றை கூட அவர்கள் மெய்யறிவூடாக இதுக்கு நான் போகலாமா இல்லையா என்றெல்லாம் கேட்கின்ற இந்த சூழல் மெய்யறிவை விட சீர்கை நுண்ணறிவிடம் சரணடைகின்ற மனிதகுலமாக எல்லா விடயங்களுக்கும் அதனிடமே கேட்டு செய்கின்ற இந்த சூழலானது எதிர்காலத்தை பொறுத்தவரையில் ஒரு ஆபத்து நிறைந்ததாக இருக்குமா அல்லது அதிலிருந்து விடுபட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுமா?
0: நிச்சயம் நிச்சயம். எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சி வந்தாலும் அந்த வளர்ச்சியில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. நன்மை கலவாத தீமை இல்லை, தீமை கலவாத நன்மையும் இல்லை. ஆகவேதான் இந்த நுண்ணறிவு நிலைகளிலே மனித உலம் ஓர உயர்ந்த நிலைக்கு வந்தாலும் கூட, முன்பெல்லாம் பாருங்கள், இப்பொழுது இந்த ஒரு தொலைபேசியினுடைய எண்களை ஒவ்வொருவரும் ஒரு 100 பேரு தன்னுடைய குடும்ப நண்பரு நண்பர்கள் நண்பர் உறவினர் நண்பர் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா இது அந்த தன்னுடைய நண்பரை கூட எண்களை கூட சொல்ல முடியாத ஒரு நிலை. தன் நுண்ணறிவு அடுத்தவர்களெல்லாம் அதாவது கேட்டு கேட்டு பெறுகின்ற நிலை, அது ஒரு நிலைக்கு நல்லா வரும் என்று. அதை விட இதை விட உயர்ந்த நிலை இருக்கிறதா என்று சிந்திக்கின்ற பொழுது அடுத்த நிலைக்கு மனித குலத்தை உயர்த்தும். அதனால இன்று முதல்ல பகுத்தறிவு நிலையில் இருந்த மனிதனை இன்று நுண்ணறிவு நிலைக்கு கொண்டு செல்லுகிறார். இந்த நுண்ணறிவு நிலையும் கூடிய விரைவிலே அந்த பேரறிவு நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த பேரறிவு நிலைக்கு இல்லை அழிவும் உண்டு ஆக்கமும் உண்டு. ஆனால் பேரறிவில் ஆக்கத்தை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. அதனாலதான் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறோம், ஆக்கப்பூர்வமான சிந்தனை. அந்த ஒரு உயர்ந்த அறிவு மனித குலத்திற்கு வந்துருங்க, வந்துடும் சீக்கிரம், விரைவில் வந்துடும்.
1: உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் பொதுமக்களை நேரடியாக சென்று சந்தித்து அவர்களுக்கு அவர்கள் வாழ்வியலிலே மற்ற உடல் ஆரோக்கியத்தையும் மையப்படுத்தி ஆன்மீக ரீதியான அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை பிற கஷ்டங்களுக்கு மத்தியில் செய்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையிலே யோகா மற்றும் மூச்சு பயிற்சிகளை நேரடியாகவே வழங்குகின்றீர்கள். இந்த சமுதாயத்துக்கு இந்த யோகா மூச்சு பயிற்சியினுடைய அவசியம் தொடர்பாக விளக்கமாக சொல்ல முடியுமா?
0: நிச்சயம் நிச்சயம். இப்ப நம்ம ஒரு முக்கோண வடிவத்தை சொல்றோம். ஒரு முக்கோணம், அதன் மையத்தில் ஒரு புள்ளி, இதுதான் திருத்துவ தத்துவம். அது திருத்துவ தத்துவம் போல திருத்துவ தத்துவம். அப்ப இது 3 கோணங்கள், முக்கோண தத்துவம். அப்ப இந்த முக்கோண தத்துவம் இது அந்த புள்ளி. இந்த பிரபஞ்சம் இருளில் இருந்த இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பொருள் இருந்தது. ஏனென்றால் ஒன்றும் இல்லாமல் ஒன்று உருவாவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே ஒன்று இருந்தது, அது ஒன்றாய் இருந்தது. அந்த ஒன்றுதான் இன்று எல்லாமாக பரிணமித்திருக்கிறது. அந்த புள்ளி, அந்த ஆதி புள்ளி, அந்த ஆதிதான் தமிழ். அந்த தமிழ்தான் இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், உடல்நிலை, மனநிலை, அறிவு நிலை என்ற 3 நிலைகளாக தன்னைத்தானே தமிழ் வெளிப்படுத்திக் கொண்டது. ஆகவேதான் அந்த நிலையில் தான் இந்த யோகம். அந்த புள்ளிதான் பிரம்மம், புள்ளிதான் ஆன்மா, புள்ளிதான் பேரறிவு நிலை, இறை நிலை. அந்த நிலைதான் ஒருபுறம் உடலாக, இரண்டாவது மனமாக, மூன்றாவது

0: தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொண்டது. ஆக அந்த புள்ளியில் இருந்துதான் படைப்பு, அதாவது அந்த புள்ளி அதுவே ஒரு புறம் படைத்தல், கீழ்ப்புறம் காத்தல், மேற்புறமாக மூன்றாவது கோணம் அது ஒடுக்குதல். ஆகவே மைய புள்ளிதான், அந்த மைய சக்திதான், பிரபஞ்ச சக்திதான் படைத்து காத்து ஒடுக்கி வருகிறது. அதை போல தனி மனிதன், தனி மனிதனுக்கும் அதே முக்கோணம். அந்த முக்கோணம் அந்த புள்ளியில் இருந்துதான் ஆ என்று தோன்றியது, ஊ என்று விரிந்தது, இம் என்று ஒடுங்குகிறது. அந்த ஆதிதான் ஓங்காரமாக தோன்றியது. ஆகவேதான் ஓங்காரமே கடவுள் என்றும் சொல்வார்கள். ஆக இந்த முக்கோண வடிவத்தின் மையப்பகுதிதான் உயர்ந்த பேரறிவு நிலை, ஆன்ம நிலை. அந்த மனிதனுக்கு உடல் உண்டு, மனம் உண்டு, உயிர் உண்டு, பாடி மைண்ட் அண்ட் இன்டலெக்சுவல். ஆக மூன்றையும் கொண்ட ஒரு மனிதன் உடல் நிலை, ஏனென்றால் உடல் நிலை இல்லாது உயிர் நிலை இல்லை. ஆகவே உயிர் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உடல் நன்றாக இருக்க வேண்டும். இதைத்தான் திருமந்திரம் சொல்லுகிறது, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஆகவேதான் முதலிலே அந்த உடல் நலம் காப்பதற்கான பயிற்சி. அடுத்தது மனவளம். மனவளம் என்ற மனம் அமைதி பெற வேண்டும், மனம் வளம் பெற வேண்டும். அந்த மனம் என்ற பொருள் அதுவே செல்வம், அந்த செல்வ நிலையும் உயர வேண்டும். ஆகவேதான் இந்த யோகம் மனிதனுக்கு பொருள் வளத்தையும் மன வளத்தையும் அளிக்கிறது. மூன்றாவது அறிவு, அறிய வேண்டிய பொருள், மெய்ப்பொருள். ஆகவே அறிய வேண்டிய பொருளை அறிவிக்கின்றது. அடுத்தது கடந்து உள்ளே இருப்பதுதான் தன் இருப்பு நிலையாகிய ஆனந்தமும் அமைதியும். ஆகவே மனிதா, நீ உடலை பாதுகாக்க ஆசன பயிற்சிகள், மனதை பாதுகாக்க மூச்சு பயிற்சியும் மனப்பயிற்சிகளும், அறிவை பாதுகாத்துக் கொள்ள தியான பயிற்சி, இந்த மூன்று பயிற்சிகளையும் சேர்ந்த பயிற்சி தான் யோக பயிற்சி. இதைத்தான் அஷ்டாங்க யோகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பயிற்சிகளின் மூலம் ஒரு தனி மனிதன் உடல் நலத்தோடு வாழ்கிறான், மனவளத்தோடும் பொருள் வளத்தோடும் வாழ்கிறான், அறிவு தெளிவு பெற்று, அறிவு மதிநுட்பம் பெற்று, அறிவு பேரறிவுக்கு ஞானத்தை பெற்று அவன் ஆனந்தமான அமைதியான வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறான். ஆக தனி மனிதனுடைய அமைதிதான் குடும்பத்தில் அமைதி, சமுதாயத்தில் அமைதி, தேசத்தில் அமைதி, உலகத்தில் அமைதி. ஆக யூனிவர்சல் பீஸ் த்ரூ இண்டிவிஜுவல் பீஸ். தனி மனித அமைதி மூலமே உலக அமைதி. தனி மனித உயர்வுதான் குடும்ப உயர்வு, சமுதாய உணர்வு, தேச உயர்வு, உலகத்தின் உயர்வு. ஆக உலகம் உண்மையில் உயர வேண்டும் என்றால் தனி மனித நிலை உயர வேண்டும். ஆக தனி மனித நிலை உயர்வதற்காகத்தான் இந்த யோக கலையே உருவாக்கப்பட்டது. ஆகவே யோகத்தின் மூலம் இந்த கல்வி, அதனால்தான் எல்லோருக்கும் இந்த கல்வி வேண்டும். அதனால்தான் எஜுகேஷன் ஃபார் ஆல், இதன் மூலம் பீஸ் ஃபார் ஆல், முதலிலே ஹெல்த் ஃபார் ஆல். எல்லோருக்கும் உடல் நலம், எல்லோருக்கும் மனநலம், எல்லோருக்கும் பொருளாதாரம், எல்லோருக்கும் ஞானம், எல்லோருக்கும் ஆனந்தமும் அமைதியும். ஆக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இதை கொண்டு சேர்க்கின்ற பொழுது அது வேகமாக பரவுகிறது. குறிப்பாக ஒரு தேச தலைவர்களுக்கு இந்த கல்வி இந்த ஞானம் கிட்டுமே என்றால் அந்த தேசமே நலம் பெறுகிறது. இதைத்தான் அன்று சொன்னார்கள், நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இன்றைய போர்களுக்கெல்லாம் காரணம் பல மக்கள் அல்ல, ஒரு சில நாடுகளினுடைய தலைவர்கள் எடுக்கின்ற அவர்களுடைய எண்ணங்கள் தான் இன்று உலகம் முழுவதையும் அமைதியின்மைக்கு கொண்டு செல்லுகிறது. ஆகவே இந்த பஞ்சபூதங்கள் எந்த நாட்டிற்கும் சொந்தமல்ல, இது உலகத்திற்கு சொந்தமானது. இந்த மண்ணுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் உலகத்திற்கு சொந்தமானது. இந்த நாடு அதை நிர்வகிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஆகவே இது என்னுடையது என்று அது தனிப்பட்ட முறையிலே சேகரித்து அது பொருளாதாரத்தில் உயர்வுபடுத்தி அந்த பொருளாதாரத்தினால் மற்ற நாடுகளை அடிமைப்படுத்துவது என்பது கூட. ஆகவேதான் இங்கே அடிமை ஆகாதே, யாரையும் அடிமையாக்காதே. ஆகவேதான் இந்த அடிமை நிலையெல்லாம் மாற உண்மை நிலை உணர வேண்டும். ஏனென்றால் இன்று எங்கு இருக்கின்ற பிரிட்டானியா, யுனைடெட் கிங்டம், இந்த நாடு உலகம் முழுவதும் சென்று ஆளுமைப்படுத்தியது. அது புறப்பொருளுக்காக அனைத்து நாடுகளையும் கைவசப்படுத்தியது. ஆனால் இந்த நாடு உண்மையில் உயர்ந்த பொருள் சிறந்த பொருளை எல்லாம் பாதுகாக்கிறார்கள். இந்தியாவில் இருந்தும் பல பொருட்களை பெற்றுக் கொண்ட நிலைகளிலும் இந்தியாவினுடைய உண்மை பொருளை இவர்கள் உணரவில்லை. அந்த உண்மை உணர்ந்த இந்தியாவின் உண்மையான பொருள் மெய்ப்பொருள் தான், அதுதான் ஆன்மீகம். இவர்கள் அந்த ஆன்மீகத்தை பெற்றிருந்தார்கள் என்றால் இன்று உலகம் முழுவதும் இந்த அரசு ஓர் உலக நல்லாட்சியாக மலர்ந்திருக்கும். ஏனென்றால் இவர்களுக்கு அந்த ஆட்சி திறன், நிர்வாக திறன் சிறப்பாக அமைந்திருந்தது. அந்த நிர்வாக திறன் அடிமைப்படுத்துவதில் இருந்து, அதாவது அடக்குமுறையை நீக்கி அன்பு நிலை உண்மை நிலையை உணர்ந்திருப்பார்கள் என்றால் இன்று உலகம் முழுவதும் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழுகின்ற ஒரு வையகத்தை உருவாக்க முடியும். ஆகவேதான் அன்பு வழியில் அறம் காத்தல், இந்த அறத்தை காக்கின்ற இந்த நாட்டு தலைவர்களுக்கு, உலக தலைவர்களுக்கு அறவழியில் ஆட்சி செய்கின்ற நிலை, அதைத்தான் அற ஆட்சி என்று சொல்லுகிறோம், நல்லாட்சி. இந்த நல்லாட்சி அன்பு நிலையில் இருக்கின்ற பொழுது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்குண்டான ஒரு நல்ல ஆட்சி, அதுதான் ஓர் உலக சமதர்ம சமத்துவ நல் ஆட்சி. இங்கு எல்லோருக்காகவும் எல்லோரும் வாழ்தல், தனக்காக இவர்கள் வாழ்கிறார்கள் என்று அடிமைப்படுத்தாமல் எல்லோரிடமும் அன்பு கொண்டு ஆட்சி புரிகின்ற பொழுது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழுகின்ற ஒரு வையகத்தை உருவாக்கலாம். ஆகவே அதற்கான ஒரு பயணம்தான் இந்த பயணம், உலக ஆன்மீக அமைதி பயணம். இந்த பயணத்திலே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைகின்ற பொழுது இந்த ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் சந்தித்து அவர்களுக்குள் இருக்கின்ற உண்மை நிலையை உணர்த்தி அவர்களை அவர்களாக இருக்க வைத்து தங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, இந்த மக்களுக்கு இது தொண்டு செய்கின்ற சேவை செய்கின்ற சக உயிர்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு அற்புதமான சேவைதான் அரசாட்சி. ஆகவே இந்த ஆட்சி திறனை அவர்கள் உணர்ந்து ஆட்சியில் புரிவார்கள் என்றால் எங்கும் போர் இல்லை. போர் எதற்கு ஏற்படுகிறது? நீ வேறு நான் வேறு, உன் மதம் வேறு என் மதம் வேறு, உன் மொழி வேறு என் மொழி வேறு, உன் தேசம் வேறு என் தேசம் வேறு என்று பிரித்து பார்ப்பதால் தான் நாம் எல்லோரும் ஒன்று. அதைத்தான் அன்றே சொன்னார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஓர் உயிர் ஓர் உயிர், எல்லாம் அந்த ஓர் உயிரில் இருந்தே வந்தது. இந்த உலகமும் ஒரே உலகம்தான். ஆகவே நாம் அனைவரும் ஓரினம், ஆகவே ஓர் இன மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்தல். ஆகவேதான் இதை புரிந்து கொண்ட மக்கள் ஒன்றுபடுவோம், இதை எல்லோரிடத்திலும் கொண்டு சென்று ஒன்றுபடுத்துவோம். ஆகவே நல்ல எண்ணங்கள் படைத்தவர்கள் ஒன்றுபட்டு எல்லோரையும் ஒன்றுபடுத்தி ஓர் உலக சமதர்ம சமத்துவ நல்லாட்சியை மலர வைப்போம்.
1: உங்களால் வழங்கப்படுகின்ற இந்த யோகா, மூச்சு பயிற்சி மற்றும் தியான பயிற்சி போன்றவற்றை ஒருவர் கற்றுக்கொள்வதானால் எவ்வளவு காலம் பிடிக்கும்?
0: இது பாத்தீங்கன்னா, இது முதல்ல ஒரு இது வந்து நிறைய நிலைகள் இருக்குங்க. இதுல வந்து ஒரு 21 நாள் மகான் உருவாக்குன அந்த ஒரு பயிற்சி 21 நாள். இப்ப அதை நாங்க வந்து ஒரு அதாவது ரெசிடென்சியல் கோர்ஸ், அதாவது உறைவிட கல்வியா இதை கொடுக்குற 3 நாட்கள். இந்த 3 நாட்கள் அவர்கள் வந்து இந்த அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த சக்தியை உணர வைத்து அனுப்புவதுதான். வேற எல்லாமே அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள் உணர்வே அவர்களுக்கு வழிகாட்டுது. குரு என்பவர் புறத்தில் அல்ல, குரு என்பவர் உள்ளேயே இருக்காரு. அந்த குருவை இவர்கள் உணர்ந்தால் போதும், அதுவே அவர்களுக்கு ஒளியாய் வழியாய் வழிகாட்டுதலாய் அமையும்.
1: இந்த ஒருவருடைய வாழ்க்கையிலே வந்து நோயின்றி வாழ்வதற்கு தியான பயிற்சியின் ஊடாக அவர் நோயின்றி வாழ்ந்து விட முடியுமா?
0: ஆமாங்க, அதுக்குதான் இப்ப வந்து இந்த ஜீவ ரக்ஷா அப்படின்னு ஒரு பயிற்சியை எல்லாம் கொடுக்கறோம். அது ஒரு 3 மணி நேர பயிற்சி. அந்த 3 மணி நேர பயிற்சிக்கு உடல் தத்துவத்தை சொல்லித்தரோம். உடல் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, நீங்க உடம்பல்ல, உடம்பு ஒரு கருவி. ஆக இந்த கருவியை நாம எப்படி பயன்படுத்திக்க, கருவி என்பது ஒரு வாகனத்தை போல. ஆகவே நாம வாகனத்தின் மூலம் பயணம், நம்மளுடைய பயணம் என்ன, வாழ்க்கை பயணம். அப்ப இந்த வாழ்க்கை பயணத்திற்கு வாகனம் மிக மிக அவசியம். அந்த வாகனம் எப்படி இருக்கணும், நல்ல வாகனமா இருக்கணும். பாதைகளும் அதற்கு ஏற்றவாறு நல்ல பாதைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த உடல் என்பது பஞ்சபூத தத்துவங்களை அடிப்படையாக கொண்டது. இந்த பஞ்சபூத தத்துவங்கள் அது மிகினும் குறையினும் நோய் என்று சொல்லுகிறோம். அப்ப குறிப்பா இந்த உடம்புல காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், நீர் ஓட்டம், இதை வாத பித்த கபம் என்று சொல்லுகிறோம். இதனுடைய அதிகமும் இதனுடைய குறைவும் தான் நோய்க்கு காரணம். ஆக இவைகளை எப்பொழுதும் நாம் சமநிலைப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது உடலுக்கு நோய் இல்லை, உடலுக்கு ஆரோக்கியம், ஆரோக்கியத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ளவும் எப்பொழுதும் நாம வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்றோம், வருமுன் காப்பது யோகம். ஆக இந்த யோகத்தை பின்பற்றுவதால் முதல்ல உடம்பு தாங்க, உடம்பு நல்லா வச்சுக்கணுங்கிறதான். கடைசி வரைக்கும் நாம் யாரையும் சார்ந்து வாழாமல் எல்லோரிடமும் சேர்ந்து வாழுகின்ற தன்மை. எப்பொழுது உடல் நல குறைவு ஏற்படுகிறதோ அப்பொழுதே நம் மீது நமக்கே ஒரு அன்பு நிலை மாறுது. அப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவங்க, மற்றவங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெறுக்க ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் கடைசி வரைக்கும் நம்ம நல்லா இருக்கணும், தலை நல்லா இருக்கணும், கைகள் நல்லா இருக்கணும், கால்கள் நல்லா இருக்கணும், உள் உறுப்புகள் நல்லா இருக்கணும். அதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த 3 மணி நேர பயிற்சியிலேயே இவர்களுக்கு இந்த உடல் நலத்திற்கான பயிற்சி. அதான் காய சித்தி அப்படிங்கிறோம், ஜீவ ரக்ஷா என்கின்ற காய சித்தி பயிற்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனசுக்கு வர்றோம். மனசு இன்னைக்கு எல்லாத்துக்கும் அளவாயுது. நீங்க சொல்ற மாதிரி புலன் வழியே போகுது. அப்ப இந்த புலன் வழி செல்லுகின்ற இந்த மனத்தை எல்லோருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமைதியா இருக்கணும்னு பிரியப்படுறாங்க, ஆனா அமைதிக்கு போக முடியறதில்ல. தூங்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா தூங்க முடியறதில்ல. அதனாலதான் இந்த மனப்பயிற்சியில் இந்த மூச்சு பயிற்சி, ஏன்னா மூச்சு தான் ரொம்ப முக்கியம்.
1: அந்த மூச்சு தொடர்பாக என்ன கேள்வி என்று சொன்னா, எல்லோருமே வந்து மூச்சை உள்ளிழுக்கிறார்கள், வெளியில் விடுகிறார்கள். அதுல அதுக்கான ஒரு சிறப்பம்சமாக மூச்சு பயிற்சி என்பது தொடர்பாக எங்கள் நேயர்களுக்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? மூச்சு பயிற்சி எவ்வாறு செய்ய வேண்டும், அவ்வாறு செய்வதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள்?
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா, இந்த மூச்சு பயிற்சி, மூச்சுங்கிறது எல்லாருமே சரி அது பாட்டுக்கு என்ன வருது போகுதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மூச்சு அதை ஒரு பொருட்டா நினைக்கிறது இல்ல
1: நிச்சயமா.
0: ஆனா அந்த மூச்சு தான், மூச்சு என்ன சொல்றோம், உயிர் மூச்சுன்னு தான் சொல்றோம். உயிர் காற்று, உயிர் மூச்சு. அப்ப அந்த உயிரையே தான் மூச்சா வெளிப்படுது. இப்ப ஒரு மனிதனை பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு பாக்குறதுக்கு மூச்சு தானே பாக்குறோம் இல்லைங்களா, மூக்குல கையை வச்சு அவனை பாக்குறோம், அட மூச்சு இல்லங்கிறோம், மூச்சு இல்லைன்னா பேச்சு இல்ல, எதுவுமே இல்ல, மூச்சு பயிற்சி அந்த மூச்சு பயிற்சியில அந்த மூச்சை தானே இயக்கிக் கொள்ளுதல், மூச்சை இழுத்தல், மூச்சு விடுதல், இத அடி வயிற்றுல அந்த மனசை நிறுத்தி அடி வயிற்று வரைக்கும் அப்படியே மூச்சு இழுத்தல், அப்படி மூச்சு விடுகின்ற பொழுது அடிவயிறு அப்படியே சுருங்கி உள்ள போதல். இப்ப அது குழந்தைய நல்லா பாக்கலாங்க, குழந்தைங்க படுத்துட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அது மூச்சு எடுக்கிறப்ப அப்படியே அடிவயிறு அப்படியே மேல வரும், அப்படியே அடிவயிறு மூச்சு அப்படியே கீழே போகும், அதான் ஆழ்ந்த தூக்கம். அப்ப இந்த நிலையில பண்றப்ப அதாவது மூச்சு எங்க இருக்குதோ மனமும் அங்க இருக்குதுங்க. ஏன்னா இல்லைன்னா இந்த மனம் என்ன ஆகும், மறுபடியும் புலன் வழிக்கு வெளியே போயிடும். அதனால இந்த வெளியே செல்கின்ற இந்த மனத்தை ஒருநிலைப்படுத்த இந்த மூச்சு, அப்ப மூச்சு இழுக்கிறோம், அப்புறம் விடுறோம், அப்புறம் இழுக்கிறோம், அப்புறம் விடுறோம். இதுல முக்கியமா என்ன சொல்லித்தரோம் அப்படின்னீங்கன்னா, இதுல ஒரு நான்கு நிலைகள் மூச்சு நிலைகள் இருக்கு. ஒன்று மூச்சு இழுத்தல், மூச்சு நிறுத்தல், மூச்சு விடுதல், மூன்று நிலை. இந்த மூன்று நிலைக்கு பிறகு அது அமைதி நிலை, மூச்சற்ற அமைதி நிலை. எங்கு மூச்சு இல்லையோ அங்கு மனம் இல்லை, எங்கு மனம் இல்லையோ அங்கு எண்ணங்கள் இல்லை. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான்காவது நிலை மனமற்ற நிலை, எண்ணங்களற்ற நிலை, அதைத்தான் சூனியம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு மூன்று என்ற எண்ணிக்கை, மூச்சை உள் இழுத்தல் மூன்று, உள் நிறுத்தல் மூன்று, மூச்சு விடுதல் மூன்று, அப்புறம் பாத்தீங்கன்னா மூச்சற்ற நிலை மூன்று. அப்ப மூச்சு இழுத்தல் ஒன்று இரண்டு மூன்று, மூச்சு உள் நிறுத்தல் நான்கு ஐந்து ஆறு, மூச்சு விடுதல் ஏழு எட்டு ஒன்பது, மூச்சற்ற அமைதி பத்து பதினொன்று பனிரெண்டு, இழுத்தல் ஒன்று இரண்டு மூன்று, நிறுத்தல் நான்கு ஐந்து ஆறு, விடுதல் ஏழு எட்டு ஒன்பது, அமைதி பத்து பதினொன்று பனிரெண்டு, இழுத்தல் ஒன்று இரண்டு மூன்று, நிறுத்தல் நான்கு ஐந்து ஆறு, விடுதல் ஏழு எட்டு ஒன்பது, அமைதி பத்து பதினொன்று பனிரெண்டு, இழுத்தல்
1: இதை சரியாக ஒருவர் பின்பற்றி வந்தால் நோய் நொடிகளில் இருந்து நன்றாக வாழக்கூடிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அல்லவா?
0: நிச்சயங்க நிச்சயங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே அறிவியல் பூர்வமா இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை நோய்களுக்கும் காரணம் என்னன்னு, அதாவது வந்து மன அழுத்தமே அனைத்து நோய்களுக்கும் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மன அழுத்தத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத எண்ணம். தேவையில்லாத எண்ணம் என்ன, எதிர்மறையான எண்ணம். ஒரு சிறு தேவையில்லாத எண்ணம், அந்த எதிர்மறையான எண்ணம் ஒன்று மனதில் இருந்தாலே அது மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்கிறது. இந்த மன அழுத்தமே உடலினுடைய நாளமில்லா சுரப்புகளின் இயக்கத்தை மாறுபடச் செய்கிறது. ஆக மாறுபட்ட உடலினுடைய அந்த உயிர் ஆதார நிலைகள் எல்லாம் மாறுபடுகிற பொழுது உடல் நோய் வாய்ப்படுகிறது. அந்த உடல் நோய், அப்புறம் உள நோய், அப்புறம் அதுக்கு அடுத்தது உயிர் நோய். இந்த மூன்று விதமான நோய்களும் ஏற்படும். இதுக்கு ஒரே ஒரு வழி, மனதை முதலிலே அமைதிப்படுத்துதல். மனதை முதலிலே அமைதிப்படுத்த மூச்சை முறைப்படுத்தி கொள்ளுதல். இதுக்கு எனக்கு எதையுமே செய்ய வேண்டாங்களே, ஐயா காலை தூக்கி போடு, இதை போடு, கையை போடு, கருத்து தீர்த்துக்க, ஒண்ணும் இல்லைங்க. அமைதியா நீ மூச்சு மட்டும் கவனிப்பா, மூச்சு எடுக்கிறப்ப மூணு எழுத்துக்க, உள்ள மூணு நிறுத்து மூச்சு. இதுதான் உலக அமைதிக்கான ஒரு நிமிட தியானமா நம்ம கொடுக்குறோங்க.
1: சரி, உங்களுக்கு அந்த இப்பொழுது நேரம் நெருங்குகிறது, தினமும் இந்த நேரத்திலே நீங்கள் அதுக்கான நேரம் நெருங்கினா அதையும் நேரடியாக யாராவது சொல்லுகின்ற போது நேயர்கள் கேட்கக்கூடியதா இருக்கும். நீங்க
0: 11
1: ஆகிவிட்டது, 11 ஆகிவிட்டது.
0: ஆமாங்க, 11 மணி 11 வினாடி
1: நீங்கள் ஆரம்பிங்க.
0: 11
1: 11 மணி 11 நிமிஷமா வினாடியா?
0: ஆமாங்க,
2: நிமிஷம்.
1: சரி, அப்ப நேரம் இருக்கிறது. வேலை பற்றி சொல்வதை விட இவர் கணேசகுமார் அவர்கள், கணேசகுமார் அவர்கள் எவ்வளவு சமூக பணி ஆற்றினார். ஒரு ஆலயத்தை நடத்துவது என்பது மிகவும் கடினமான பணியை செய்து வந்திருந்தார். ஆனால் சில தமிழர்களுடைய சாபக்கேடுகளாக இருக்கக்கூடியவர்களாக போலப்பட்டாலும் அவர்களுடைய எச்சங்களாக இங்கே அங்கீகரிக்கப்படாதவர்கள், நேர்மையற்றவர்கள் வந்து எல்லாவற்றையுமே தாங்கள் சுரண்ட வேண்டும், தாங்களே எல்லா பணத்தையும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இவருக்கு அபகீர்த்திகளை எல்லாம் ஏற்படுத்தினார்கள். அப்படி இருந்தும் இன்று தொடக்கம் அவர் அதே பணியை அந்த இல்லாவிட்டாலும் வந்து செய்ய வேண்டிய சமூக பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றார். அவருடன் எப்படியான பழக்கம் உங்களுக்கு ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது?
0: உண்மையிலேயே ரொம்ப அன்பான மனிதர், எதையும் ஒரு எதிர்பார்க்காத மனிதர், தன்னலமற்ற, தன் ஆர்வத்தோடு
1: தன்னலமற்றவர், தன்னை அர்ப்பணித்து மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய.
0: ஆமா, இதையே நாம என்ன சொல்றோம், நடந்ததெல்லாம் நன்மைக்கு. நீங்க இந்த முருகனுக்கு ஆற்றிய பணிகளுக்கான அடுத்த கட்ட பணிகளுக்கு உங்களை உயர்த்துவதற்காக இது நடைபெற்றது. ஏன்னா நம்ம யாரையும் குறைபட்டுக்க வேண்டாம், நடந்ததெல்லாம் நன்மைக்கு, இனி நடக்க போவதும் நன்மைக்கு. இப்ப அங்க இருந்து சிலதை எல்லாம் செய்ய முடியாது, ஆனா இப்ப அடுத்த கட்டம் வேலவன். அங்க வந்து கதிர் வேல் ஆயுத சாமின்னு தான் வச்சிருக்கோம். உண்மையிலேயே அந்த எல்லாம் வல்ல அந்த இறைவனை உருவத்தால் வழிபடலாம், அடுத்தது மனதால் வழிபடலாம், அறிவாலும் வழிபடலாம். அதாவது முருகப்பெருமானை உருவத்தில் வழிபடலாம், முருகப்பெருமானை மந்திரத்தில் வழிபடலாம், முருகப்பெருமானை உருவத்தில் வழிபடலாம், முருகப்பெருமானை வேல் வடிவத்திலே, ஞான வடிவத்திலேயே வழிபடலாம். அடுத்த கட்ட அந்த பணிக்குத்தான் அவரை கொண்டு சென்றிருக்கு. இந்த வேல் அது ஒரு அருள் வேல், அன்பான வேல், அது ஒரு ஞான வேல், அது ஒரு வெற்றி வேல், அது ஒரு வீர வேல், அது ஒரு சக்தி வேல். ஆகவே அந்த வேலிருக்க வினை இல்லை, வேலவன் இருக்க வினை இல்லை, யாம் இருக்க பயம் இல்லை. ஆகவே வேலிருக்க பயம் இல்லை. ஆகவே அந்த வேலையே இறைவன். அதே சமயத்தில் அது வந்து ஒரு நல்ல நவபாஷானம், அற்புதமான. ஏன்னா வேற எங்கேயுமே இந்த நவபாஷான வேல் உலகத்துல இல்ல. அது வந்து கேட்டாருன்னு, அது வந்து
1: நவபாஷணம் என்ற பெயர் என்ன எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது நவபாஷணம்?
0: அது வந்து ஆமா, அது 9 விதமான பாஷாணங்களை கொண்டு அமைக்கப்படுவது. அது சீக்கிரம் எல்லாத்தையும் கட்டாது, அது ரொம்ப கைதேர்ந்தவர்களால் தான் அந்த பாஷாணத்தை கட்ட முடியும். அது வந்து உண்மையிலேயே உடலினுடைய இந்த இரத்த, அதாவது புற்றுநோய்க்கு சிறப்பான மருந்தது. அதனாலதான் அதுல போட்டு அதுல அந்த இதுல ஊத்தி அந்த தண்ணி என்னவா மாறிடுது அப்படின்னா தீர்த்தமா மாறிடுது. அந்த தண்ணீர் வந்து ஒரு அமிர்த தண்ணீரா மாறிடுது. அதை குடிக்கின்ற பொழுது உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதனாலதான் அந்த காலத்துல அந்த முருகனுக்கு அந்த பஞ்ச அமிர்தங்களை கொண்டு அது செய்யப்படுவது. அதனால அதுக்கு பஞ்சாமிர்தம், பழனிக்கு சிறப்பே பஞ்சாமிர்தம் தாங்க.
1: அதனால இந்த நவபாசன இந்த வேல் என்பது எல்லா ஆலயங்களிலும் இருக்கிறதா, அல்லது
0: இது உலகத்துல இது ஒரு இடத்துல தான் இருக்கு?
1: ஒரு இடத்துல தான் இருக்கு,
0: உலகத்துல வேற எங்கேயும் வேல் இல்ல. பழனிமலை, பழனிமலை நவபாசன முருகன் ஒரு இடத்துல தான் இருக்காரு, வேற இடத்துல இல்லையே.
1: ஆமாம். சரி, உங்களை பொறுத்தவரையில் எப்படி எங்களுடைய தாய உறவுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்கான எண்ணம் ஏற்பட்டு பல்வேறுபட்ட உதவிகளை கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வேறு நீங்கள் சொன்ன இந்த மன அமைதியை ஏற்படுத்துவதற்கு அவர்களை
0: எல்லா மக்களும் இருக்கிறதில்ல. எந்த நம்ம நோக்கம் இப்ப நம்முடைய தமிழ் மக்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு இனமும் இன்னொரு இனத்தை அழிக்கக்கூடாதுங்கிறதுதான். எல்லா மனித குலமும் ஒன்றுதானே, எல்லோரும் இந்த பூமியில வாழ்வதற்காகத்தானே பிறந்திருக்கிறோம். அப்புறம் ஒருத்தர் மட்டும் உயர்ந்து அழிப்பது, எங்களுக்கு கீழானவர்கள் எங்களுக்கு மேலானவர்கள் இந்த எண்ணமே தேவையில்லையே. இன்னைக்கு அது வந்து அந்த நாடு அற்புதமா இருந்தது. எல்லா நிலைகளிலும் வந்து இலங்கை மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது. அது தேவையில்லாத ஒரு சூழ்நிலைகளின் காரணமாக அது பாதிக்கப்பட்டு அதுல பல்வேறு இது நடந்ததெல்லாம் பெரும் நன்மைக்குத்தான். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் வரவில்லை என்றால் இன்று உலகளாவிய நிலைகளில் தமிழ் மக்கள் வந்து புலம்பெயர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதே சமயத்துல இவர்கள் எங்கு சென்றாலும் முதல்ல உருவாக்குறது கோவில் தான். ஆலயம் தொழுவோம், ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி. ஆனா அந்த பழமொழியை மெய்ப்பித்தவர்கள் இவர்கள். எங்க போனாலும் ஒரு கோவிலை உருவாக்கி அதன் மூலம் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தினாங்க. இன்னைக்கு அதே கோவில்கள்னால சில பிரிவினைகளும் ஏற்படுது. அது புரிந்து கொள்ளாத ஒரு நிலைதான்.
1: அது அதுக்கான அடிப்படை காரணம் என்ன, பணத்தை மையப்படுத்தி அது இருக்கிறவர்கள் வந்து கொஞ்ச காலத்துக்கு இருக்கலாமே ஒழிய நீண்ட கால கண்ணோட்டத்திலே அவர்கள்
0: அழிஞ்சாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய தத்துவத்தை உணர்த்த முடியாம எல்லாம் வெவ்வேறு இதுக்கு போயிருக்கிறாங்க. ஆமாங்க, அதனால இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இலங்கை வாழ் மக்கள், உலகளாவிய நிலைகளில் இருக்கின்ற மக்கள் இந்த வேலை புரிந்து கொண்டு இதை வந்து ஒரு நல்ல இந்த வேல் தனக்குள்ளேயே இருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொண்டு மிகச்சிறப்பான நிலைகளுக்கு வருவாங்க.
1: நீங்கள் அங்கு தாயத்துக்கு சென்றிருந்த போது நீங்கள் பார்த்த காட்சிகள் உங்கள் மனதில பாதித்த அல்லது உங்களை கவர்ந்த காட்சிகளாக இருக்கக்கூடியவை?
0: ஆமாங்க, எல்லா மக்களிடத்திலும் இந்த அன்பு, அன்புதான். எவ்வளவு தூரம் நல்ல அன்பான மக்கள். நாங்க போன காலத்துல வந்து உங்களுக்கு வந்து பெட்ரோல் இல்ல, அந்த டீசல் இல்ல, எல்லாம் பாவம் அந்த எல்லா தாய்மார்கள் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு பல மைல் தூரம் நின்றுகிட்டு இருந்தது எல்லாம் பாக்குறப்ப மனசு ரொம்ப வேதம். அப்ப எங்களை வரவேண்டாம், இங்க வராதிங்க, இங்க வந்தா ஒண்ணுமே ரொம்ப சிரமம் இந்த நேரத்துல எல்லாம் அப்படின்னா, ஏப்ப சிரமமான நேரத்துலதான் மகான்கள் அங்க போய் அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு நல்லத சொல்ல முடியும். அதனால ஒரு ஃபயர் சர்வீஸ் எப்ப வேணும், தீபிடிச்சிருக்கிற நேரத்துலதான் போனோம். ஐயோ இங்க தீபிடிச்சிருக்கிறதுக்கு ஃபயர் சர்வீஸ் வராதிங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? அந்த மாதிரி நாங்க போய் முதல்ல போனோம். அப்புறம் இரண்டாவது முறை அப்ப நம்மளுடைய இதுல இருந்து லண்டன்ல இருந்தும் நம்ம சுவிஸ்ல இருந்தும் நம்மளுடைய மெய்யன்பர் கிருஷ்ணகுமாரும் சாரி கணேஷ்குமாரும் வருகை புரிந்து எல்லாம் அங்க எல்லாம் எவ்வளவு தூரம் போய் பார்க்க முடியுமோ எல்லாத்துக்கும் போய் லங்கா இந்த பக்கத்துல இருந்து அப்படியே மேல வரைக்கும் போயிருக்கோம். இன்னைக்கு மனித அந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு இந்த வேல் வந்திருக்கு. இந்த வேல் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு உயர்ந்த தமிழ் மக்களை உலகத்திற்கு வெளிப்படுத்தும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடிமக்கள், அந்த குடிமக்களாக தமிழ் குடிமக்களை பாதுகாக்க வேண்டியது உலக மக்களினுடைய கடமை. ஆனால் இன்று அந்த தமிழ் மக்களையே அழிக்கின்ற ஒரு சூழல்களை இருந்தும் உலகமே பார்த்துக்கிட்டு இருந்திருக்குதுங்களே. இதெல்லாம் நிச்சயம் மாறும், மாறியே தீரும்.
1: நீங்கள் வேறு வேறு மத தலைவர்களை எல்லாம், வேற்று மதத்தவர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறீர்கள். அவர்களுடைய உரையாடல் ஊடாக நீங்கள் புரிந்து கொண்ட விடயங்கள் என்ன?
0: நிச்சயம் நிச்சயம் எல்லாருக்குள்ளும் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி கடைசியா பார்த்தா அந்த பொருளாதாரத்துல போய் இதான் நிக்குதுங்க. எல்லாம் ஏதாவது இந்த ஏதாவது ஒண்ணு பண்ணா பொருளாதாரம் வருமானம் பாக்குறாங்களே தவிர அது வேணும் தான். ஆனா நம்முடைய செயல்களின் மூலம் அது நடந்தா நல்லா இருக்குமே.
1: அந்த செயலையும் செயல்படுத்தி இப்ப செயல்படுத்துறதுக்கு பொருளாதாரம் தேவைதான். ஆனா தனிய பொருளாதாரத்தை மையப்படுத்தி செய்ய முற்படுவதுதான் தொடர்ச்சியாக இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைகிறது.
0: ஆமாங்க, நிச்சயம் நிச்சயம் வாருங்க. தமிழ் உலகை ஆளும்.
1: சரி, நாங்கள்
0: பதினொன்று
1: ஆகுறது.
0: ஆமா வச்சிடலாங்களா, ஆரம்பிச்சிடலாமா?
1: ஆம் சரி, நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே உரையாடுவோம். நன்றி.
0: ஆமா இப்ப 11:11 போயிடலாம்.
1: 11:09.
0: பதினொன்னு எல்லாரும் அவங்க அங்க இருப்பாங்களானே
1: அதையும் நேர்கள் கேட்கலாம்
0: நினைக்கின்றேன்.
1: சரியா, அதை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். உங்களை பொறுத்தவரையில் எவ்வளவு நாட்களுக்கு உங்களுடைய இந்த பயணம், எந்தெந்த நாடுகளை நோக்கி பயணிக்கிறீர்கள்?
0: இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பா இது முடிஞ்சது, மூனிக்கு சுவிஸ் அப்புறம் பிராங்க்ஃபர்ட் முடிஞ்சிட்டு இப்ப இங்க லண்டன் வந்திருக்கோம்.
1: அடுத்த பயணம்
0: வந்துருச்சு.
1: சரி, தொடங்க சொல்லுங்க, அதையும் நேர்கள் கேட்பார்கள்.
0: 11:11 உலக அமைதிக்கான நேரம், 1 நிமிட அமைதி. இந்த அமைதிக்கான நேரத்திலே தங்களுடைய இருப்பினை சுகமாக வைத்துக் கொள்ளுதல்.
3: அமைதிக்காக 1 நிமிடம் அமைதி காப்போம்.
0: இந்த அமைதியில் மூச்சின் இயக்கத்தை இயக்கி அமைதி நிலைக்கு செல்லுதல். மூச்சை இழுத்தல் 1, 2, 3, நிறுத்தல் 4, 5, 6, மூச்சு விடுதல் 7, 8, 9, மூச்சற்ற அமைதி 10, 11, 12, இழுத்தல் 1, 2, 3, நிறுத்தல் 4, 5, 6, விடுதல் 7, 8, 9, அமைதி 10, 11, 12, இழுத்தல்

0: 글을 아메 난 아메리카 팬 구름배 아메리카 팬 네세 아메리카 팬 우레헤 아메리카 팬 உலகு அமைதிக்காக ஒரு நிமிடம் அமைதி காத்த அத்துணை மெய் அன்பர்களுக்கும் பரிபூர்ண நல்லாசிகள். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் ஐயா.
1: சந்தோஷம். இன்னொரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் வேறு வேறு விடயங்கள் தொடர்பாக உரையாடலாம். அப்படி சந்தர்ப்பம் கிடைக்கின்ற
0: சனிக்கிழமை வரைக்கும் இருக்குங்க ஐயா. நீங்க அவர்கிட்ட அது ஒரு இதை பண்ணிடுங்க.
1: ஆமாம்.
0: இப்ப குருமகான்ட்ட யாராவது சந்தேகங்கள் தீர்க்க வேணுமெண்டா ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஒரு இரவோ கலைக்கலாம். பிரச்சனை இல்ல.
1: அப்ப சனிக்கிழமைக்கு அதை ஒழுங்குபடுத்துவோம்.
0: சனிக்கிழமை ஒழுங்குபடுத்தலாம் தானே குருமா.
1: உங்களோட
0: சந்தேகங்களை கேட்டு அறிஞ்சு கொள்ள யோகா பத்திய சந்தேகங்களை கேட்டு அறிஞ்சு கொள்ள விரும்புற மக்கள் டிஆர்டிஓடாக வானிலையில வாங்க அவர் பதில் சொல்லுவார் என்று சொல்லுங்க.
1: சரி, வியாழக்கிழமை இரவு நாங்கள் சந்திப்போம். நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
0: ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம் தர்ஷன். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க தர்ஷன்?
1: இப்பொழுது பேசிய அவரால் வெளிக்கொணரப்பட்ட பல்வேறுபட்ட விடயங்களை வந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதை கேட்டவர்களுக்கு ஒரு மன அமைதியும் மற்றும் இந்த மூச்சு விடும் பயிற்சி தொடர்பாகவும் புரிந்து கொள்வார்கள் நினைக்கிறேன். அதை அவர்கள் செய்து பார்த்தால் தான், உபரிதரம் அதை செய்து பார்த்தால் தான், அவர் சொன்ன 1, 2, 3, 4, 5, 6 அதை செய்து பார்த்தால் அவர்களிடம் கடிகார மூச்சு அவர்கள் செய்து பார்த்தவர்கள் தங்களுடைய அனுபவத்தை வியாழக்கிழமை இரவு சொல்வார்கள் என்று நம்புகிறோம்.
0: ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா.
1: சந்திப்போம்.
0: எப்படியாவது. ஆமா, இந்த யார் யாருக்கோ இந்த ஞானம் போகுது. ஆனா ஏற்கனவே இந்த ஞான நிலையில இருக்கக்கூடிய மக்கள், தமிழ் மக்கள், இவர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டா நிச்சயம் உலகம் விரைவில் அமைதி அடையும்.
1: சரி, நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
0: ஆமாங்க, மீண்டும் சந்திப்போம். தங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் தங்களுடைய இந்த நிலையத்து வானொலி நிலையத்திற்கும் பரிபூர்ண நல்லாசிகள். சந்தோஷங்கய்யா. மீண்டும் சந்திப்போம்.
1: சந்திப்போம். நன்றி.

இங்கு எங்குமாய் ஏகமாய் எல்லாமாய் விளங்குகின்ற பரிபூரணத்தில் இருக்கின்ற பரம்பொருளாகிய பரஞ்சோதியின் நல்லருளால் இறையருள் பேராண்மாவின் பெரும் கருணையால் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்கின்றனர்.